0: இப்போது திங்கா வட்டாரத்தில் 28,000 பேர் வசிக்கின்றனர். அடுத்த ஈராண்டில் அந்த எண்ணிக்கை 57,000 உயரும் என்று திரு சியோ கூறினார். திங்காவில் கடந்த மே மாதம் 4 பேருந்து சேவைகள் இருந்தன, தற்போது 11 பேருந்து சேவைகள் உள்ளன. மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் பதவி விலகுவதாக அறிவித்திருக்கும் போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லோக்கை நேரில் சந்தித்து அவரது கருத்துக்களை கேட்கப் போவதாக கூறியிருக்கிறார். திரு ஆண்டனி லோக் கொள்கை பிடிப்புள்ளவர் என்று திரு அன்வார் சொன்னார். லஞ்சத்துக்கு எதிரான கொள்கை பலவீனம் அடைவது போல் தெரியும் போது அவர் எப்போதுமே குரல் கொடுத்திருக்கிறார் என்றார் திரு அன்வார். திரு ஆண்டனி லோக் தற்போது சீனாவின் ஷாங்காய் நகருக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். மலேசிய மன்னிப்பு வாரியம் நஜிப் 50 மில்லியன் ரிங்கிட் அபராதம் செலுத்தினால் வீட்டுக்காவலில் இருக்கலாம் என்று அனுமதி தந்தது. ஆயினும் அபராதத்தை செலுத்தும் அளவுக்கு பணம் இல்லை என்று நஜிப் கூறிவிட்டார். அவரது சொத்துகளும் வங்கிக் கணக்குகளும் முடக்கப்பட்டிருப்பதாக அவரது தரப்பில் வெளியிடப்பட்ட அறிக்கை குறிப்பிட்டது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் MRT பாதையில் தீ மூண்டிருக்கிறது. பாங்காக் ரயில் சேவையில் ஒரு பகுதி மூடப்பட்டது. தாவ்பூன் ரயில் நிலையத்துக்கு அருகே தண்டவாளத்தில் ஏற்பட்ட தீயினால் கரும்புகை பரவி கீழே சாலையையும் மூடியது. ரயில் பயணிகள் உடனே வெளியேற்றப்பட்டனர், யாருக்கும் காயமில்லை. மின்சார கோளாறு காரணமாக தீ மூண்டதாக நம்பப்படுகிறது. இரவு நெடுகிலும் பழுதுபார்ப்பு பணி நடந்தது. பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட பிறகே ரயில் ஓட்டம் மீண்டும் தொடங்கும் என்று அதிகாரிகள் கூறினர். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டம் நடத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிலிப்பைன்ஸில் இன்று மறைந்த முன்னைய அதிபர் ஃபெர்டினன் மார்கோஸ் ராணுவ சட்டத்தை அறிவித்த 54வது ஆண்டு நிறைவு. மணிலாவில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. வெள்ளத்தை கட்டுப்படுத்த கொடுத்த பணத்தை அதிகாரிகளும் தலைவர்களும் கையாடியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து விசாரணை தேவை என்று மக்கள் கேட்கின்றனர். விலைவாசி உயர்வு, குடும்ப அரசியல், பிலிப்பைன்ஸில் அமெரிக்க ராணுவத்துக்கு கொடுக்கப்படும் அனுமதி விரிவடைவது போன்ற விவகாரங்களை கண்டித்தும் ஆர்ப்பாட்டங்கள் நடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்ய தேர்தலில் வாக்களிப்பு முடிவடைந்திருக்கிறது. அதிபர் விளாடிமிர் புட்டினின் ஒன்றுபட்ட ரஷ்ய கட்சி வெற்றி பெறும் என்பது கிட்டத்தட்ட உறுதி. முன்னைய தேர்தலில் 450 இடங்கள் கொண்ட நாடாளுமன்றத்தில் அந்த கட்சி 310 இடங்களை பிடித்தது. உக்ரைன் மீது 2022 ரஷ்யா படையெடுத்த பிறகு நடக்கும் முதல் தேர்தல் இது. ரஷ்ய மக்கள் போரை ஆதரிக்கிறார்களா என்பதை தேர்தல் முடிவை வைத்து கணிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இதற்கிடையே உக்ரைன் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறது. 450 வானூர்திகள் பாய்ச்சப்பட்டதாக மாஸ்கோ மேயர் கூறினார். மாஸ்கோவின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையும் குடியிருப்பு கட்டடமும் குறிவைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். உக்ரைனிய அதிபர் வளாடிமிர் ஜெலன்ஸ்கி போருக்கு பல பில்லியன் டாலரை தந்து கொண்டிருக்கும் ரஷ்யாவின் முக்கிய எண்ணெய் ஆலையை தாக்கியதை ஒப்புக்கொண்டார்.
1: சொல்லும் பொருளும் எக்ஸெப்ஷன், விதிவிலக்கு. அவசரகால வாகனங்களுக்கு மட்டுமே சிவப்பு விளக்கை மீறிச் செல்ல விதிவிலக்கு உண்டு. எக்ஸெப்ஷன், விதிவிலக்கு.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
3: திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
4: நாள் நல்லா தொடங்கி இருக்கு. பாக்குறவங்க எல்லாரும் ஊக்கம் அளிக்கிற வார்த்தைகளா சொல்லிட்டு போறாங்க. ரொம்ப நாளா என் முகத்தை பார்த்து பேசாதவங்க கூட இப்ப திரும்பி பேசுறாங்க. என் மனசு வெள்ளை, ஈ எறும்புக்கு கூட நான் துரோகம் செஞ்சதில்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழும் ஒருத்தருக்கு எல்லாமே சிறப்பா தானே அமையணும். சிறப்பா அமையறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாமே இருந்தும் ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க.
5: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
6: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
7: ஜோதி ஸ்டோர்,
3: புஷ்பக்கடை.

0: இன்று நம்ம சந்திக்க போறது சாதனை படைச்சிருக்கிற திரு சுரேந்தர். யார் அவரு, என்ன செய்தார் அப்படின்னு தெரிஞ்சுக்க நீங்க வந்துருங்க வானொலி பக்கமா. அதே நேரத்துல பேஸ்புக் லைவ்ல வந்து வாழ்த்துக்களை நீங்க வாரி வழங்கலாம். சரியா,
1: இப்ப இன்றைய வானிலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. இடியுடன் கூடிய மழையை நீங்க மதிய வேளையில எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
0: அதோடு சிங்கப்பூரில் PSI எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 66 84 உட்பட்டிருக்கிறது. வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் புண்ணி ரைஸ்.
3: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: ஓர் அமெரிக்க டாலர்
1: ஒரு வெள்ளி 28 காசு.
0: ஓர் யூரோ
1: ஒரு வெள்ளி 46 காசு.
0: ஒரு ஸ்டர்லிங் பவுண்ட்
1: ஒரு வெள்ளி 71 காசு.
0: ஓர் ஆஸ்திரேலிய டாலர்
1: 90 காசு.
0: 100 இந்திய ரூபாய்
1: ஒரு வெள்ளி 34 காசு.
0: 100 இலங்கை ரூபாய்
1: 39 காசு.
0: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட்
1: 3 வெள்ளி 20 காசு.
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
5: சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபெஸ்ட் வழி ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்த கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்டமலை பகுதிகள், அஞ்சல் அட்டை நகரங்கள், வடதுருவ ஒளி, அனைத்தையும் பார்த்து ரசிக்கலாம். சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ்ட், 2 நாட்களுக்கு மட்டும். செப்டம்பர் 26-27 முற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை. மரினா ஸ்கொயர், 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியமில்.
6: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19ஆம் தேதி முதல் அக்டோபர் 4ஆம் தேதி வரை ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.

0: வணக்கம் சிங்கே.
1: நேரம் இப்பொழுது காலை 8:17 ஆகிவிட்டது.
0: சஜினி, ஒவ்வொரு நாளும் சிங்கப்பூருக்கு தங்களால முடிந்தத நம்மில் பலர் அவங்களுடைய வழியில செஞ்சுட்டு வராங்க. அந்த வரிசையில தான் நாம திரு சுரேந்தர் அவரை சந்திக்க போறோம். இவரு 30 ஆண்டுகளா சிங்கப்பூருக்கு சேவையாற்றினாரு. அதனை தொடர்ந்து எப்படி சேவையாற்றிட்டு இருக்காரு, என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கறத பத்தி அவர் நமக்கு சொல்ல போறாரு. அதுக்கும் மேல அண்மையில அவருக்கு கிடைத்த பாடலை பத்தி நம்மளோட பகிர்ந்துக்கு காத்துட்டு இருக்காரு. பேஸ்புக் லைவ் ஆயிலா இதோ திரு சுரேந்தர் அவரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: எப்படி இருக்கீங்க? உங்களுடைய நேரத்தை
2: நல்லா இருக்கின்றேன்.
1: உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட இணைந்ததற்கு ரொம்ப நன்றி. சரி, உங்களுடைய பணியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: உங்களை பத்தியே
2: சொல்லுங்களேன். நான் வந்து கிங் ஸ்கூல்ல வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜரா வேலை செஞ்சுட்டு இருக்கேன்.
0: சரி, 30 ஆண்டுகளுக்கும் மேல நீங்க சிங்கப்பூருக்கு சேவையாற்றி இருக்கீங்க. அந்த அனுபவத்தை பத்தியும் அந்த பயணத்தை பத்தியும் நீங்க விரிவா சொல்லலாமே.
2: தேசிய சேவை எனக்கு ஒரு மிக்க அர்த்தமுள்ள பயணமாக இருந்தது. சிங்கப்பூருக்கு சேவை செய்வது வெறும் யூனிஃபார்ம் அணிவது மட்டும் இல்லை, சமூகத்துக்கும் பாதுகாக்கிறோம் மற்றும் நல்வாழ்வும் பங்களிக்க ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா இராணுவ பணிக்கு பதிலா ஒவ்வொருவரும் மற்ற வழிகளில் பணிபுரியலாம். ஓகே, லைக் எஸ்ஜி டிஃபென்ஸ்ல இயக்கத்தின் மூல மக்கள் தன் அனுபவங்கள் திறமைகளை வெவ்வேறு வழிகளில் பணிபுரியலாம்.
0: நிச்சயமா. சரி, இப்ப அதை பத்தி நம்ம விரிவா பேசுவோம் கொஞ்ச நேரத்துல. திரு சுரேந்திரநாத், நீங்க வந்து 30 ஆண்டுகள் தேசிய சேவை வாயிலா பணியாற்றினீங்க. ஏன் வந்து இத தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிற அந்த ஆவலும் அந்த வேகமும் உங்ககிட்ட இருந்துச்சு?
1: ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த நேஷனல் சர்வீஸ் தேசிய சேவை முடிந்த பிறகு அவங்க வந்து பலவற்றில வந்து ஈடுபடுவாங்க, பல விதமானவற்றில இருந்து ஈடுபடுவாங்க. ஆனா நீங்க தொடர்ந்து அந்த சேவையை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அந்த முடிவை பத்தி.
2: முதலில் இளைய தேசியத்துக்கு தேசிய சேவையாளர்களுக்கு வந்து என்னோட அனுபவங்களும் கருத்துகளும் ஷேர் பண்ண ஒரு வாய்ப்பு இருந்தது. அடுத்த தலைமுறைக்கு வந்து ஒரு சிறந்த வழிகாட்டியா இருக்க வேண்டும் என்று என் நோக்கம். பிறகு தொடர்ந்து சேவை செய்வது வந்து சிங்கப்பூருக்கு ஒரு அர்த்தமுள்ள வழியா இருக்கும் என்று நான் நினைத்தேன்.
0: நிச்சயமா. திரு சுரேந்திரநாத் 30 ஆண்டுகளுக்கு மேல சேவை வழங்கியிருக்காரு. தொடர்ந்து SG செக்யூர் நெட்வொர்க் வாயிலா அவருடைய பங்கை செய்துட்டு வராரு. அதனை பத்தின தகவல்களை நாம தெரிஞ்சு போன கொஞ்ச நேரத்துல இப்போ ஒரு விளம்பர இடைவேளை. இணைந்திருங்க எங்களோட. இது வணக்கம்
1: சிங்கே.
3: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக நகரத்தை நோக்கி செல்லும் ECP, KPETP எக்ஸிட்டுக்கும் சாங்கிக்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும், BKEயை நோக்கி செல்லும் SLE மண்டாய் ரோடிற்கும் அப்பர் தம்சன் ரோடிற்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும், துவாசை நோக்கி செல்லும் PIE போகுவான் ரோடிற்கும் கிளெமெண்டிக்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்தா மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
8: ஸ்டார்ஹப், we got you.
3: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
8: ஆமா, அதன் மூலம் நான் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
3: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
8: போனேன்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
3: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
8: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 வழிகாடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
3: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
0: எட்டு 23 சில வினாடிகள் மட்டும்தான் இருக்கு. திரு சுரேந்திரநாத் அவர்களோட தான் நாம உரையாடிட்டு இருக்கோம். எஸ்ஜி செக்யூர் நெட்வொர்க் பத்தின தகவல்களை நம்மளோட பகிர்ந்துக்கிறாரு. அதை மட்டும் இல்ல, அவருடைய இந்த ராணுவ பயணத்தை பத்தின சுவாரஸ்யமான அனுபவங்களும் நம்ம கூட பகிர்ந்துக்க போறாரு இல்லையா?
1: ஆமா, சுரேந்திரநாத் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க வந்து ஒரு முன்னாள் சார்ஜன் மேஜரா இருந்தீங்க இல்லையா? அப்ப நீங்க வந்து ஒரு முக்கிய பாடம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு தெரிவிச்சிருந்தீங்க. அந்த பயணத்தை பத்தியும் அந்த பாடத்தை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: தலைமையில இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல. நம்ம கீழே வந்து கஷ்டங்களை வந்து புரிய வேண்டும், அவர்களுடைய நம்பிக்கையும் நாங்க பெற வேண்டும். ஓகே, ஒவ்வொரு தலைமுறையும் வேற வேற என்று நம்ம வந்து நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஓகே, அதனால் நம்ம லீடர்ஷிப் ஸ்டைலும் கொஞ்சம் மாற்ற வேண்டும். ஓகே, அந்த ஒரு சைஸ் ஃபிட்ஸ் ஆல் என்ற அப்ரோச் நாங்க இருக்கக்கூடாது. ஸோ ஒன் ஆஃப் த இன்ஸ்டன்சஸ், நான் வந்து ஆர்மியில் இருக்கும் போது நாங்கள் வந்து ஒரு கமாண்ட் போஸ்ட் செட்டப் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. அந்த கமாண்ட் போஸ்ட் செட்டப் பண்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேல இருக்கும். ஸோ அது வந்து அவ்வளவு நல்லா செய்யவில்லை. ஸோ முந்தி காலத்துல வந்து ஜஸ்ட் டூன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஒரு வேல்யூவும் இருக்காது, புரியாது எங்க வந்து தப்பு பண்ணிருக்கீங்கன்னு. ஸோ நான் என்ன செஞ்சேன்னா, நான் வந்து ஆஸ்க் தெம் டு இவாலுவேட் அமங் தெம்செல்ஃப்ஸ், நீங்க செய்தது வந்து சரியா, இதோ இது உங்களுக்கே திருப்தியா இருக்கா. சோ அந்த மாதிரி நேரத்துல வந்து என் கூட சேவை செய்தவர்கள் வந்து கொஞ்ச நேரம் வந்து நினைத்து பார்த்தார்கள். அதுக்கு பிறகு அவர் சொன்னார்கள், இல்லை ஏன்னோ இதை நாங்க திருப்பியும் மறுபடியும் செய்ய போறோம். அந்த மறுபடியும் செய்ய போது அதை எடுக்கிறதுக்கும் ஒரு மணி நேரம் சுற்றம் இருக்கும். சோ அதுல இருந்து அதை பார்க்க போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா அந்த சென்ஸ் ஆஃப் ப்ரைட் இருக்கு. அந்த அப்பதான் நாங்கன்னா அந்த நம்ம தேசிய சேவை கமிட்மெண்ட்ஸ் வந்து நாங்க வந்து நாட் டேக்கிங் இட் ஃபார் கிராண்டட்.
0: நிச்சயமா நிச்சயமா, அது உங்களுக்கு கொடுத்த அனுபவம், எனக்கு கொடுத்த அனுபவம், நம்மளை போன்ற ஆண்மகனுக்கும் இப்ப பல பெண்களுக்கும் பிரமாதமான அனுபவத்தை கொடுக்குது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இப்ப இந்த அனுபவங்களை நீங்க அடுத்த தலைமுறை கிட்ட போய் சேர்க்கிற மாதிரி SG டிஃபென்ஸ் வாலண்டியர் அப்படிங்கிற அந்த நெட்ஒர்க் இருக்கு இல்லையா, அந்த இயக்கத்தின் வாயிலா செயல்படுறீங்க. அவங்களுக்கு நீங்க வந்து வழிகாட்டுதல் எப்படி வழங்கிட்டு வரீங்க, அதுக்கு இது எப்படி உதவியா இருக்கு, அதை பத்தி நீங்க சொல்லலாமே.
2: நான் வந்து சஃப்ரால வந்து ட்ரெஷரா இருக்கேன். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன் வந்து மக்களுக்கு வந்து என் தேசிய சேவைகள் முடிந்த பிறகு இது ஒரு வழிகாட்டியா இருந்தது. நாங்க என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மக்களுக்கு வந்து எந்த உதவி செய்தாலும் அவங்களுக்கு ஒரு சிறு உதவியா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மிக்க மகிழ்ச்சியும் ஆதரவும் கொடுக்கும். ஸோ நாங்க நம்மளோட திறமைகளை இல்ல மற்ற அனுபவங்களை வைத்து எந்த அளவுக்கு நாங்க உதவி செய்ய முடியுமோ செய்ய வேண்டும்.
1: சரி, இப்ப நீங்க அடுத்த தலைமுறையினரை வந்து வழிகாட்டும் பொழுது 2 முக்கிய பண்புகள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: மோஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க வந்து நாட்டை வந்து கப்பது வந்து சும்மா யூனிஃபார்ம் தான் போட்டு ஆர்மி யூனிஃபார்ம் போட்டா தான் செய்யணும்னு இல்ல, நாங்க மத்த வழியிலயும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம்.
1: ஆமா, சொல்லுங்க.
2: இல்ல, சோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வாலண்டியா இருக்க போது அந்த கிஃப்ட் ஃபார் ரீசன் இல்லாட்டி கம்யூனிட்டி ஆக்டிவிட்டிஸ்ல வந்து கலந்து கொள்ளலாம். அந்த வகையிலும் நாங்க வந்து நம்ம நாட்டுக்கு வந்து சேவை செய்யலாம்.
0: சரி, இப்ப உங்களை போலவே இந்த எஸ்ஜி டிஃபென்ஸ் வாலண்டியர் நெட்வொர்க் இந்த இயக்கத்துல சேர்ந்து அவங்களுடைய பங்கு செய்யணும்னு நினைக்கிற பல பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்க என்ன ஆலோசனைகள் வழங்குவீங்க, எப்படி சேரலாம் அந்த வழிகாட்டுதலையும் நீங்க சொல்லலாமே.
2: நான் வந்து நிச்சயமா என்கரேஜ் பண்ணுவேன், ஏன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாரும் ராணுவ வீரர் இருக்க முடியாது. சோ சேரும் போது அந்த அந்த மைண்ட் செட் இருக்கணும். நாங்க வந்து அந்த அந்த மைண்ட் செட் என்னன்னா கேட்க கூடாது, வை மீ, வை நாட் மீ, வை ஏன் நானும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை இருக்கணும்.
0: இப்ப திரு சுரேந்திரநாத், நம்ம சூழல் அதாவது இந்த உலகம் இருக்கிற நிச்சயமற்ற சூழலுக்கு சிங்கப்பூரை பாதுகாப்பா வைத்துக் கொள்ள எஸ்டி செக்யூர் வாலண்டியர் போன்ற இயக்கங்கள் முக்கியம் இல்லையா? ஆக சிங்கப்பூரை பாதுகாப்பா வைத்துக் கொள்ள இப்படி நம்ம செயல்படலாம் அப்படிங்கறது வந்து மக்களுக்கு எடுத்துக்காட்டுற மாதிரி தானே இந்த இயக்கம் செயல்படுது. ஆக இந்த வழியில போகும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், நான் எப்படி சிங்கப்பூரை பாதுகாப்பா வைத்துக் கொள்ள முடியும்? அந்த கேள்விக்கான விடையையும் இந்த இயக்கத்தின் வாயிலா பெற்றுக் கொள்ளலாம்னு சொல்வீங்களா?
2: ஆமா, நிச்சயமாக. ஏன்னா சிங்கப்பூரை பாதுகாக்கிறது வந்து சிம்பிள் சிம்பிள் டாஸ்க்ல தான் இருக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ், நாங்க வந்து அந்த ஒரு பைய வந்து அன்அட்டெண்டட் எம்ஆர்டில இருக்கு, அது சும்மா பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போக கூடாது. அது வந்து we have to, we have to highlight that concern. அதே மாதிரி நம்ம சிட்டிசன் யாராச்சும் லைக் ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்தா அவங்களுக்கு போய் உதவி செய்யறது, இதெல்லாம் சின்ன சின்ன செயல்கள் வந்து ஆக்சுவலி ஒழுங்கா பாத்தீங்கன்னா நாட்டை கப்பதுதான்.
0: ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. இதே போல உங்களை போல தொடர்ந்து சேவையை வழங்கணும். ஏன்னா அண்மையில கூட உங்களுக்கு ஒரு விருது கிடைச்சது இல்லையா, இந்த பாராட்டு நிகழ்ச்சியில.
2: இன்பம்
0: கேட்கறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களை போலவே இன்னும் பல இந்தியர்கள் இதுல சேரணும்னு விருப்பப்படுவாங்க, அவங்க குறிப்பிட்டு ஏதாவது ஒரு இணைய பக்கத்துக்கு போய் மேல் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாமா, அத பத்தி நீங்க சொல்லலாமே.
2: இளைய தலைமுறைக்கு வந்து தேசிய சேவை வந்து அது வந்து சென்ஸ் ஆஃப் டியூட்டியா நினைக்கணும். ஓகே, அதுவும் நம்ம தேசிய சேவை முடிந்த பிறகு நம்ம கடமை, நாட்டுக்கு கடமை வந்து முடிந்ததுன்னு நினைக்க கூடாது. மற்ற அந்த அந்த எஸ்ஜி டிஃபென்ஸ், அந்த எஸ்ஏஎஃப் வாலண்டியர் கோ, டிஃபென்ஸ் கலெக்டிவ், இந்த மாதிரி திட்டங்கள்லாம் மக்களுக்கு இருக்கு, கிவ் தம் தி அவென்யூ டு நோ கான்ட்ரிபியூட் டு அவர் கண்ட்ரி.
0: நிச்சயமா, இப்ப சொன்னது போல எஸ்டி டிஃபென்ஸ் வாலண்டியர் நெட்வொர்க் இதனை பத்தின மேல் விவரங்களை நீங்க மின்டெஃப் அவங்களுடைய இணையப்பக்கம் வாயிலா தெரிந்து கொள்ளலாம், அல்லது volunteer.sg போன்ற தளங்கள் வாயிலாகவும் பெற்றுக்கொள்ளலாம். திரு சுரேந்திரநாத், எங்களோட இவ்வளவு நேரம் இணைந்திருந்து உங்களுடைய அனுபவத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி.
1: உங்களுடைய விருதுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் சந்திப்போம். நன்றி திரு சுரேந்திரநாத்.
2: மிக்க நன்றி.
1: நன்றி.
0: அவரு அவருக்கு தெரிந்தத, அவருக்கு புரிந்தத சர்வசாதாரணமா சொல்லிட்டாரு. ஆனா நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிங்கப்பூர்ல அதுவும் நம்ம நாடை நம்ம பாதுகாப்பா வைத்துக் கொள்ள, இந்த நிச்சயமற்ற சூழலை பாதுகாப்பா வைத்துக் கொள்ள ஒவ்வொரு சிங்கப்பூரருக்கும் ஒரு கடமை உண்டு.
1: கண்டிப்பா, நீங்க சரியா சொல்லிருந்தீங்க ரவி. அது மட்டும் இல்ல, பலரும் வந்து என்ன தெரியுமா நினைக்கலாம், அதாவது சிங்கப்பூருக்கு என்னுடைய பங்கு ஆற்றணும்னு நினைக்கிறேன், ஆனா எப்படி ஆற்றுதுன்னு தெரியல. இப்ப சென்ற வாரம் வந்து நாம ஒருத்தரை சந்திச்சிருந்தோம், அவர் வந்து 40 வருடங்களாக அவர் வந்து சமூக சேவை செஞ்சு விருது பெற்றிருந்தாரு. அவரை போலவே இன்னும் பலரும் வந்து சமூக சேவை செய்து தொண்டூழியம் செய்து விருது பெற்றிருக்காங்க. இவரும் அதாவது சிங்கப்பூருக்கு வேறொரு வழியில அவரு சேவை செய்து தொண்டூழியம் செய்து விருது பெற்றிருக்காரு. இப்படி நீங்க வெவ்வேறு வழிகள்ல சிங்கப்பூருக்கு உங்களுடைய பங்கை ஆற்றலாம். இதற்காகவே பல வழிகள் பல தளங்கள் உள்ளன.
0: நமது நாட்டின் பாதுகாப்பு நம்ம கையில தான் இருக்கு, அது ஒருபோதும் நம்ம மறக்க கூடாது. மேற்புறங்களுக்கு நீங்க போக வேண்டிய இணைய பக்கம் முகவரி SG Defense Volunteer Network, குறிப்பா volunteer.gov.sg அப்படிங்கிற இணைய பக்கத்தில் சென்று நீங்க மேற்புறங்களை பெற்றுக்கொள்ளலாம்.
1: அதாவது mindev.gov.sg என்ற இணைய பக்கத்தையும் நாடலாம்.
0: வணக்கம் சிங்க, நிகழ்ச்சியில் இருந்திருக்கீங்க. நேரமை பொழுது
1: சரியாக காலை 8:32 ஆகி விட்டது.
9: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
10: டவுன் பஸ். இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
11: ஒலி 9:06 போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக நகரத்தை நோக்கி செல்லும் ECP சாங்கிக்கு பிறகும், உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE டெய்ரி ஃபார்ம் ரோடிற்கு பிறகும். காரணம், வாகனங்கள் பழுதாகி உள்ளன.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
0: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
0: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: வணக்கம் சிங்கே.

0: பிடித்த ஐகான், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
1: குற்ற கண்காணிப்பில் திருடப்பட்ட கார் பற்றி செய்யப்பட்ட புகாரை தொடர்ந்து கார் விபத்தில் சிக்குகிறது. அதற்குள் கைவிடப்பட்ட பயணியும் போதைப் பொருளும் ஆயுதங்களும் காணப்படுகின்றன. வுட்லண்ட்ஸ் காவல் நிலைய மத்திய போதைப் பொருள் அதிகாரிகள் எப்படி சந்தேக நபரை தேடிப்பிடித்து கைது செய்தனர் என்பதை பாருங்கள். அதோடு சமூக தொண்டூரியர்களை சந்தித்து மோசடிகள் மற்றும் பிற குற்றங்களில் இருந்து சிங்கப்பூரை பாதுகாக்க அவர்கள் உதவுவதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவச பார்க்கலாம்.
2: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை.
2: வணக்கம் சிங்கே.

0: தெனாலி படத்துல இருந்து பாடல கேட்டீங்க, கமலஹாசன் சித்ரா பாடிருந்தாங்க, ஏறமான இசையில ரமானுக்கு தெரியாம போயிடுச்சு.
1: என்ன தெரியாம போயிடுச்சு,
0: வாய்க்குள்ளே ஒரு வார்த்தையோ இருக்குன்னு.
1: ஆமா, என்ன செய்யறது, இந்த ஜூக் பாக்ஸ் யாருமே பயன்படுத்த மாட்டேங்கிறாங்களே.
0: ஒலி 968 நாங்க பயன்படுத்துறோம், ஒவ்வொரு நாளும் பாட வைக்கிறோம், நேர்களை ஒரு வழி பண்றோம். சரி, இன்று நன்றி உணர்வு தினம் அப்படின்னு ஒண்ணு அனுசரிக்கப்படுது உலக அளவுல. இந்த ஒரு விஷயத்துக்கு, இந்த ஒரு பொருளுக்கு, இந்த ஒரு நபருக்கு, சம்பவத்துக்கு நான் நன்றி என்னைக்குமே கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா நீங்க எதுன்னு
1: சொல்லுவீங்க? சிங்கப்பூர்ல பிறந்ததற்கு நான் நன்றி
0: சொல்லணும்.
1: எனக்கு நாட்டு பற்று வந்து அளவுக்கு அதிகமா இருக்கு, இத வந்து நான் சொல்லி ஆகணும். உங்களுக்கே தெரியும், தேசிய தின அணிவகுப்ப வந்து ஒன்னா சேர்ந்து நம்ம வர்ணனை செய்த போது அந்த கூடத்துல என்ன கூத்து நடந்துச்சுன்னு உங்களுக்கு தான் தெரியும்.
0: அம்மா எதுக்கு அடி போடுறாங்க தெரியுமா, இத கேட்கணும், அதிபர் காதல விழணும், கூப்பிட்டு வச்சு ஒரு விருந்து வைக்கணும்.
1: இதெல்லாம் நான் நினைக்கல, ஆனா நடந்தா நல்லா இருக்கும் இல்லையா?
0: தெரியுது தெரியுது தெரியுது, எல்லாமே ஒரு கணக்கோட தான் நடக்குது.
1: கணக்கோட நடப்பவள் நாங்களா நீங்களா?
0: என்னது விவாத போட்டியில பேசுற மாதிரி பேசுறீங்க, சம்பந்தம் இல்லாம.
1: சரி, நான் சொல்லிட்டேன், நீங்க எதற்கு நன்றி சொல்ல தெரிவிக்கிறீங்க?
0: ஒவ்வொரு நாளும் முகம் தெரியுதோ இல்லையோ, நம்மள சந்திச்சிருக்காங்களோ இல்லையோ, நம்மள வந்து பாத்துருக்காங்களோ பேசிருக்காங்களோ எதுவுமே இல்ல சில பேரு, ஆனா நமக்கு அன்பு செலுத்துற மாதிரி எல்லாரும் வாழ்த்து அனுப்புறாங்க பாத்தீங்களா. இதை விட ஒரு பெரிய அற்புதமான காரியம் எதுவுமே இல்ல நான் நினைக்கிறேன். அதுக்கு நான் ரொம்ப நன்றியா இருக்கேன். ஏன்னா அவங்க வீட்டுல ஒருத்தரா, குடும்பத்துல ஒருத்தரா, அவங்க உள்ளத்துல ஒருத்தரா வச்சு கொண்டாடுறாங்களே.

0: நாயகர்லாம். இதுக்கு மேல எதுக்கு நம்ம நன்றி சொல்லணும், எதுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
1: ஆமா, அப்ப மக்கள் நாயகன் பட்டம் பெற நீங்க வந்து அடி போடுறீங்க இல்லையா?
0: உங்களை பத்தி நான் அப்படி பேசினா என்ன பத்தி நீங்க பேசக்கூடாது. அதிபர் உங்களை இஸ்தானால கூப்பிட்டு விருந்து வைக்கிறாரோ இல்லையோ, மக்களுடைய மனசுல நான் இப்போது உறுதி.
1: எப்படி சிம்மாசனத்துல நீங்க வந்து கட்டி அப்படியே உட்கார்ந்துருப்பீங்க?
0: இந்த மாதிரி பேசுறத நிறுத்திட்டு அடுத்த பாட்டை போட்டா உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது.
1: அடுத்தது அடுத்த பாட்டை கேட்கும் பொழுது நம்ம நேயர்கள் நம்ம ரெண்டு பேரையும் பார்த்து இப்படிதான் பாடுவாங்க தெரியுமா?
0: எப்படி
1: எப்படின்னா 1, 2, 3 திரைப்படத்துல இடம்பெற்ற இந்த பாடல் மாதிரி
2: நடந்து போறான்.
1: எப்படி
0: பார்த்து உலகம் தாங்க,
1: நம்ம ரெண்டு பேரையும் பார்த்து இப்படிதான் பாடுவாங்க
0: அப்படின்னு நம்மளே நினைச்சிட்டு இருக்கோம்.
1: சரி, இப்ப வாங்க போக்குவரத்து நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க.
3: 9:06 இந்தியன் போக்குவரத்து நிலவரம்.
1: PIEயை நோக்கி செல்லும் BKE மண்டாய் ரோடிற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது, 4 தடத்தை தவிர்க்கவும்.
4: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
6: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
7: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: ஒலி 168 கேட்டுக்கொண்டிருக்கும் நீர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 168 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 168
1: கேட்டாலே பரவசம். 9

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: வணக்கம் சிங்கே. யோகி பி நட்சத்ரா எம்சி ஜேஸ் வழங்கின அந்த பாடலை கேட்டீங்க. இந்தியன் கேர்ள்ஸ் அப்படிங்கிற பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது.
1: தொடர்ந்து உங்களுக்காக 90களில் வெளிவந்த விறுவிறுப்பான பாடல்கள் காத்து கொண்டிருக்கின்றன.

0: இந்த பாடலுக்கு இடையில உங்களுக்காக சுவாரஸ்யமான தகவல் வரப்போகுது.
1: அது மட்டும் இல்ல, திரை தகவலும் உங்களுக்காக காத்துக்கொண்டு இருக்கின்றது. எனவே தொடர்ந்து வானொலி பக்கமா வணக்கம் சிங்கே நிகழ்ச்சியில ரவிஜி
0: சஜினி
1: எங்களோடு இணைந்திருங்க.
0: ஒலி 9:30 இப்ப வானிலை நிலவரம்.
1: இன்று மதிய வேளைகள்ல நீங்க இடியுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
0: அதோடு சிங்கப்பூரில் PSI எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 67 84 இடைப்பட்டிருக்கிறது. வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
3: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் RKG நெய்ல சமைச்சு கொடுத்தேன்.
4: ஆஹா, சம்ம வாசனை! வெளியில வாங்க. அம்மா எங்க?
3: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் RKG நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோம். அதே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
5: RKG நெய் சிங்கப்பூரின் சிறப்பமான நெய்.
6: சொல்லுங்கள் ராஜமாதா.
7: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
6: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
7: காலை 7 மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
6: 7:30 மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
6: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்,
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: ஞானி இளையராஜாவின் இசையில் உங்களுக்காக இரண்டு பாடல்கள் ஒலித்தன. சின்னவர் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல மலேசியா வாசுதேவன், சித்ரா மற்றும் குழுவினர் பாடியிருந்தாங்க. அதற்கு முன்பு தங்கமான ராசா திரைப்படத்தில இருந்து பாடல கேட்டிருந்தீங்க. அருண்மொழி, எஸ் ஜானகி மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
1: போக்குவரத்து நிலவரம்,
2: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. சாங்கியை நோக்கி செல்லும் PIE, குறிப்பாக புக்கெட் பாத்தோக் ஈஸ்ட் அவென்யூ 3, தங்கா பொலிவார், KPE, CTE, SLE ஆகிய பகுதிகளில். போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: இனிமையான 90
6: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
7: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
8: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்துமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செய்தி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
9: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
10: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
11: உங்களுக்கு தெரியுமா,
0: இதே நாள் செப்டம்பர் 21 1981 ஆண்டில் யுனைடெட் கிங்டம் இடமிருந்து சுதந்திரம் வாங்கியது பெலீஸ்.
2: மத்திய அமெரிக்கா அமைந்திருக்கிற இந்த நாட பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை இப்ப நாம தெரிஞ்சுப்போமா.
0: உலகின் முதலாவது மற்றும் ஒரே ஜாகுவார் பாதுகாப்பகமான காக்ஸ்கோம் பேசின் வனவிலங்கு சரணாலயம் இங்கு அமைந்துள்ளது.
2: ரொம்ப வினோதமான, அதே நேரத்துல மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு தகவல் என்னவென்றால், உலக புகழ்பெற்ற விரைவு உணவகங்கள் இந்த நாட்டுல சுத்தமா கிடையாதா? அதுக்கு காரணம், இந்த நாட்டு மக்கள் அதிக அளவுல அவங்களுடைய சொந்த உணவை ருசித்து அனுபவிச்சு சாப்பிடுறாங்களாம்.
0: பெலீஸ் நாட்டுல ஒரு சுவாரஸ்யமான நம்பிக்கை இருக்கு. அதாவது, புனித வெள்ளி அன்று நீங்க நீச்சல் செய்தீர்கள் என்றால் நீங்க ஒரு மர்மேடா மாறிடுவீங்களாம்.
2: இத்தகவலை வழங்கியோர்
0: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய். சுத்தமானது, நம்பகமானது, நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.

0: முஸ்தபா வரத்துல இருந்து பாடல கேட்டீங்க. மனு மால்குடி சுபா பாடிருந்தாங்க வித்யா சாகருடைய இசையில. அதுக்கு முன்னால தொட்டில் குழந்தை படத்துல இருந்து பாட்டு வந்துச்சு. ஆதித்யனுடைய இசையில ஆதித்யன் சங்கீதா வழங்கிய பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது.
1: நேரம் இப்பொழுது 9:29 ஆகி விட்டது. இப்ப வாங்க தங்க விலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 171 வெள்ளி 90 காசு.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
3: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றைய உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
4: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
5: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
4: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
5: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
4: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
5: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
6: கொஞ்சம் சிந்தனை
7: நிறைந்த புன்னகை.

0: தேனிசைத்தேன்றால் தேவாவே நேசையில் உங்களுக்காக இரண்டு பாடல்கள் ஒலித்தன. காலமேலாம் காதல் வாழ்க திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை கிருஷ்ணராஜ் பாடியிருந்தாரு. அதற்கு முன்பு மன்னவா திரைப்படத்தில் இருந்த பாடலை கேட்டிருந்தீங்க, குமார் சானு அந்த பாடலை வழங்கியிருந்தாரு.
1: 9:41 ECPA நோக்கி செல்லும் KPE ஏர்போர்ட் சாலைக்கு பிறகு இரண்டாம் தடத்தில் விபத்து. CTE நோக்கி செல்லும் SLE உட்லண்ட்ஸ் அவென்யூ 12 அதற்கு முன்பும் விபத்து. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
1: ஒலி 968
5: சினிமா
0: அட்லி.

0: குமார் அப்படிங்கிற இயற்பெயரை கொண்ட இயக்குனர் அட்லிக்கு இன்று 40வது வயது பூர்த்தி ஆகுது.
1: தெரி, மெர்சல், ஜவான் இப்படின்னு பல ஹிட்டான திரைப்படங்களை இயக்கிய இவர் முதன் முதல்ல முக புத்தகம் அப்படிங்கிற ஒரு குறும்படத்தை இயக்கியிருந்தாரு. அந்த குறும்படத்துல சிவகார்த்திகேயன், சதீஷ் இப்படின்னு பல நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க.
0: இந்த குறும்படத்தின் வெற்றியை தொடர்ந்துதான் அவருக்கு ராஜாராணி, தெரி போன்ற மற்ற படங்களின் வாய்ப்புகள் வந்தன அப்படின்னு தகவல்கள் சொல்லுது.
1: அட்லி தமிழ் படங்களின் வாயிலா இயக்குனராக அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் ஹிந்தி திரைப்படத்தை இயக்குனாரு. இப்ப தெலுங்கு திரைப்படத்தை இயக்க போவதாக தகவல்கள் கூறுகின்றன. இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: அரவிந்தன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. அதற்கு முன்பு பார்வைகள் திரைப்படத்திலிருந்தும் பாடலை நீங்க கேட்டு ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நாங்க
1: நம்புறோம்.
2: 9:53 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. BKEPIE நோக்கி செல்லும் வழியில் மாண்டாய் சாலைக்கு பிறகு, அதோடு MCE நோக்கி செல்லும் AYE அலெக்சாண்டர் சாலைக்கு பிறகும். காரணம், இவ்விடங்களில் வாகனங்கள் பழுதாகியுள்ளன. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.

0: பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
1: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: வணக்கம் சிங்கே.
3: ரவிஜி ரவிஜி, நீங்க எங்கயோ போயிட்டீங்க, எங்கயோ போயிட்டீங்க, எங்க நெஞ்சில் குடியிருக்கும் ரவிஜி. வாழ்க வாழ்க.
4: எவ்வளவு காசு கொடுத்தீங்க நம்ம ராஜாவுக்கு?
5: சஜினி சஜினி சஜினி, இதெல்லாம் காசு பொருள் கொடுத்து கிடைக்கிற அன்பே கிடையாது, தானா சேர்ந்த கூட்டம் இப்படிதான் பேசும்.
4: நீங்க ஒரு டைலாக் எடுத்து விடுவீங்க, அதுக்கப்புறம் டைலாக் ஏத்த மாதிரி ஒரு நாலு பேர் வந்து பேசிருங்க அப்படின்னு
5: வச்சுக்காதீங்க. அதுக்கப்புறம் ஏன் ஆமி வந்துச்சு, வீடியோ காப்பே தாங்காது.
4: எங்க நம்ம ராஜி ஆமி எங்க கொந்தளிங்க பாருங்க.
5: இப்படி எல்லாம் பேசும்போது செம காமெடியா இருக்குல்ல, இதெல்லாம் கூட தெரியாம சில பேர் இப்படி பேசுறாங்க நினைக்கும் போது இன்னும் நகைச்சுவையா இருக்கு. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருவோம். ஒரு ஆய்வுல கேட்டிருக்காங்க, நீங்க எதுக்கு ரொம்ப நன்றி சொல்ல விரும்புறீங்க, இது இது இருக்கு அப்படின்னு, எதுக்காக நீங்க நன்றி உணர்வோட இருக்கீங்க கேட்டதுக்கு, கிட்டத்தட்ட 47 விழுக்காட்டினர் குடும்பத்தினர் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க.
4: 19 விழுக்காட்டினர் நல்ல ஆரோக்கியம் நல்ல சுகாதாரம் அப்படின்னு சொல்லிருக்காங்க.
5: 63 விழுக்காட்டினர் நல்ல சுகமான ஒவ்வொரு நாளும் அமையக்கூடிய ஞாபகங்கள் தருணங்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க.
4: அதோடு 47 விழுக்காட்டினர் நல்ல தனிப்பட்ட சுதந்திரம் நிலையான ஒரு சூழல் இவற்றுக்கு நன்றி தெரிவிக்க விரும்புறாங்க.
5: இதுல இருந்து ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது, நன்றி சொல்றதுக்கு இந்த உலகத்துல கொட்டி கிடைக்குது வாய்ப்புகள். நன்றி சொல்வோம், நம்ம வாழ்க்கையை கொண்டாடுவோங்க.
4: இப்போதைக்கு இந்த நாற்காலிக்கு நான் நன்றி சொல்லுகிறேன்.
5: உங்களை தாங்குதுனா?
4: ஆமா அதேதான். என்ன உங்க முகம் பாக்குறது ஒரு மாதிரியா இருக்கு.
5: நன்றி சொல்றேன் உங்களுக்கு, நன்றி சொல்றேன்
4: எனக்கு, நீங்க நன்றி சொல்றீங்க.
5: நன்றி நன்றி, இவ்வளவு நேரம் தாக்கு பிடிச்ச எனக்கு நான் நன்றி சொல்றேன். நாளை காலை 6 மணிக்கு உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு வந்துருவாங்க நம்ம சஜினி, இதே மாதிரி நன்றி சொல்ல வந்துருவேன் நான் ரவிஜி.

0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
2: ஜோதி ஸ்டோ புஷ்ப கடை.
3: நல்ல தருணங்களை தருவேன் புன்னகையில் மகிழ்வேன்.
4: நேர அறிவிப்புக்கு ஆதரவு
0: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
5: காலை மணி 10 மீடக்கோபுலி 9:06 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். உலகத் தலைவர்கள் ஒன்றுபட வேண்டும் என்று ஐக்கிய நாட்டு நிறுவன தலைமைச் செயலாளர் அண்டனியோ குட்ரஸ் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். நியூயார்க்கில் ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் 81st ஆண்டு கூட்டம் நாளை தொடங்கவிருக்கிறது. சிங்கப்பூர் நேரப்படி நாளை இரவு 9 மணிக்கு கூட்டம் தொடங்கும். தலைமைச் செயலாளராக திரு அண்டனியோ குட்ரஸ் பங்கேற்க போகும் கடைசி ஆண்டு கூட்டம் அது. அரசாங்க தலைவராக இருந்து ஐக்கிய நாட்டு நிறுவன தலைமைக்கு வந்த முதல் தலைவர் அவர். திரு குட்ரஸ் போர்ச்சுகல் பிரதமராக பதவி வகித்தவர். 2017 ஐக்கிய நாட்டு நிறுவன பொறுப்புக்கு வந்தார். உலகத் தலைவர்கள் அமைதி, கண்ணியம், நீதி, மனிதகுலம் ஆகியவற்றை பாதுகாக்க ஒன்றுபட வேண்டும் என்று அவர் குரல் கொடுத்தார். மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் பதவி விலகுவதாக அறிவித்திருக்கும் போக்குவரத்து அமைச்சர் அண்டனி லோக்கை நேரில் சந்தித்து அவரது கருத்துக்களை கேட்கப் போவதாக கூறியிருக்கிறார். திரு அண்டனி லோக் கொள்கை பிடிப்புள்ளவர் என்று திரு அன்வார் சொன்னார். லஞ்சத்துக்கு எதிரான கொள்கை பலவீனம் அடைவது போல் தெரியும் போது அவர் எப்போதுமே குரல் கொடுத்திருக்கிறார் என்றார் திரு அன்வார். திரு அண்டனி லோக் தற்போது சீனாவின் ஷாங்காய் நகருக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். மலேசிய மன்னிப்பு வாரியம் நஜிப் 50 மில்லியன் ரிங்கிட் அபராதம் செலுத்தினால் வீட்டுக்காவலில் இருக்கலாம் என்று அனுமதி தந்தது. ஆயினும் அபராதத்தை செலுத்தும் அளவுக்கு பணம் இல்லை என்று நஜிப் கூறிவிட்டார். அவரது சொத்துக்களும் வங்கிக் கணக்குகளும் முடக்கப்பட்டிருப்பதாக அவரது தரப்பில் வெளியிடப்பட்ட அறிக்கை குறிப்பிட்டது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் பெரிய தீ சம்பவத்துக்கு பிறகு MRT ரயில் சேவை இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்கிறது. அனைத்து MRT நிலையங்களும் இன்று காலை வழக்கம்போல் செயல்பட தொடங்கின. பாங்காக் வடக்கில் இருக்கும் தாவ்பூன் MRT நிலையத்துக்கு அருகே நேற்று பிற்பகல் தண்டவாளத்தில் தீ மூண்டது. கரும்புகை அந்த பகுதியை மூடியது. பயணிகள் உடனே வெளியேற்றப்பட்டனர். யாருக்கும் காயமில்லை. மின்சார கோளாறு காரணமாக தீ மூண்டதாக நம்பப்படுகிறது. இரவு நடுகிலும் பழுதுபார்ப்பு பணி நடந்ததாக பாங்காக் MRT சேவையை நடத்தும் BEM நிறுவனம் குறிப்பிட்டது. பிலிப்பீன்ஸ் தலைநகர் மணிலாவில் ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டம் நடத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிலிப்பீன்ஸில் இன்று மறைந்த முன்னைய அதிபர் ஃபெர்டினன்ட் மார்கோஸ் ராணுவ சட்டத்தை அறிவித்த 54th ஆண்டு நிறைவு. மணிலாவில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. வெள்ளத்தை கட்டுப்படுத்த கொடுத்த பணத்தை அதிகாரிகளும் தலைவர்களும் கையாடியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து விசாரணை தேவை என்று மக்கள் கேட்கின்றனர். விலைவாசி உயர்வு, குடும்ப அரசியல், பிலிப்பீன்ஸில் அமெரிக்க ராணுவத்துக்கு கொடுக்கப்படும் அனுமதி விரிவடைவது போன்ற விவகாரங்களை கண்டித்தும் ஆர்ப்பாட்டங்கள் நடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புகை மூட்டத்தை கண்டித்து இந்தோனேசியா மீது மலேசியா சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சரவாக் மாநில உரிமை அமைப்பு அறைகூவல் விடுத்திருக்கிறது. சரவாக் சரவாக்கியன்ஸ் அமைப்பின் தலைவர் பீட்டர் ஜான் ஜபான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஒவ்வொரு ஆண்டும் வந்து போகும் பருவத் தொல்லையாக இதை பார்க்க வேண்டாம் என்றார் அவர். சரவாக் மாநிலம் போனியோ தீவில் இருக்கிறது. அதே தீவில் இருக்கும் இந்தோனேசியாவின் களிமந்தான் காட்டுத்தீயினால் அது ஆக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. சிங்கப்பூரில் இன்று காலை நிலவரப்படி காற்றின் தரம் மிதமாகவே இருக்கிறது. மத்திய வட்டாரத்தில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 85, மற்ற பகுதிகளில் 67 முதல் 81 வரை பதிவானது. 100 கடந்தால் ஆரோக்கியமற்ற நிலை. ரஷ்ய தேர்தலில் வாக்களிப்பு முடிவடைந்திருக்கிறது. அதிபர் விளாடிமிர் புட்டினின் ஒன்றுபட்ட ரஷ்ய கட்சி வெற்றி பெறும் என்பது கிட்டத்தட்ட உறுதி. முன்னைய தேர்தலில் 450 இடங்கள் கொண்ட நாடாளுமன்றத்தில் அந்த கட்சி 310 இடங்களை பிடித்தது. இதற்கிடையே உக்ரைன் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறது. 450 வானூர்திகள் பாய்ச்சப்பட்டதாக மாஸ்கோ மேயர் கூறினார். மாஸ்கோவின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையும் குடியிருப்பு கட்டடமும் குறிவைக்கப்பட்டதாக அவர் சொன்னார். உக்ரைன் அதிபர் வளாடிமிர் ஜெலன்ஸ்கி போருக்கு பல பில்லியன் டாலரை தந்து கொண்டிருக்கும் ரஷ்யாவின் முக்கிய எண்ணெய் ஆலையை தாக்கியதை ஒப்புக்கொண்டார். ஜெர்மனியில் இரண்டு மாநிலங்களில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஜெர்மனி என்ற தீவிர வலசாரி கட்சி முன்னிலை வகிக்கிறது. பெர்லின், மெக்லன்பர்க் ஆகிய மாநிலங்களில் தேர்தல் நடந்தது. பெர்லின் மாநிலத்தை வலசாரி கட்சி கைப்பற்றும் என்று கருத்து கணிப்புகள் சொல்கின்றன. பிரதமர் ஃபிரெட்ரிக் மெர்க் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு இது மிகப்பெரிய தோல்வியாக கருதப்படுகிறது. தேர்தல் முடிவு ஒரு பேரிடர் என்று அவர் குறிப்பிட்டார். எனினும் பிரதமர் பதவியில் நீடிக்கப் போவதாகவும் சீர்திருத்த திட்டங்களை தொடரப்போவதாகவும் அவர் சொன்னார். ஜெர்மனி வாக்காளர்கள் எதிர்காலம் பற்றியும் தொடரும் உலக நெருக்கடி குறித்தும் கவலை தெரிவிப்பதாக கூறப்படுகிறது. இனவாத சர்ச்சையை ஏற்படுத்திய விளம்பரத்தை கான்வர்ஸ் காலனி நிறுவனம் அகற்றியிருக்கிறது. தென்கொரிய பாடகி கரீனாவை காட்டும் அந்த இன்ஸ்டாகிராம் விளம்பரத்துக்காக கான்வர்ஸ் நிறுவனம் மன்னிப்பு கேட்டது. பாடகி கரீனாவின் ஆடையில் KKK வெள்ளை இனவாத அமைப்பின் முகமூடி போன்ற காட்சி தெரிந்தது. அவர் கையில் வைத்திருந்த காலணிகளும் சர்ச்சையை ஏற்படுத்தின. காலணிகள் தொங்கவிடப்பட்டிருந்த விதம் தூக்கிலிடப்பட்டவரின் கால்கள் போல் தெரிந்ததாக விமர்சிக்கப்பட்டது. இணையத்தில் கடும் எதிர்ப்பு. தவறு செய்துவிட்டதை கான்வர்ஸ் நிறுவனம் ஒப்புக்கொண்டது. விளம்பரத்தை அகற்றுவதாகவும் இதுபோன்ற சம்பவம் நடந்தே இருக்கக்கூடாது என்றும் நிறுவனம் சொன்னது. கான்வர்ஸ் நிறுவனம் நைக்கி நிறுவனத்துக்கு சொந்தமானது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
6: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294

டிஷம் திரையப்படுத்தி முதல் பாடல் இடம்பெற்றது. நேர்களே, இப்ப நான் சொல்லப்போற விஷயத்தை கேட்டா உங்க மனசையும் டிஷம்னு கேட்கும். ஆமாங்க, அதாவது இன்று தொடங்கி புதன்கிழமை வரைக்கும் நான் நிகழ்ச்சியை தனியாக தான் படிக்க போறேன். ஹலிமா சென்ற வாரமே சொன்னாங்க, அவங்க விடுப்புல இருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான் விடுப்பு இருக்காங்க, அது அவங்க வந்த பிறகு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரியா. அதனால அடுத்த 3 நாட்களுக்கு நீங்க அவங்களுடைய அன்பும் ஆதரவும் கொடுக்கணும் சரியா. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பெருசா யோசிக்க போறோம். அதாவது ஆங்கிலத்துல இந்த வாக்கியத்தை சொல்றதை கேட்டிருப்பீங்க, யூ ஆல்வேஸ் மஸ்ட் திங்க் பிக். நம்ம ஏன் பெருசா யோசிக்கணும், பெருசா யோசிக்கிறதுனால அவருடைய பலன் என்ன என்பதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சத்துல கலந்துரையாட போறோம். இதை பற்றி திருவள்ளுவர் திருக்குறள் என்ன சொல்லியிருக்காரு அதை பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். அதனால தொடர்ந்து வானொலி பக்கமாவே இருங்க. உங்களுக்காக ஆனந்தம் ஆரம்ப நிகழ்ச்சி ஆரம்பித்து விட்டது. நிகழ்ச்சியை உற்சாகமாக படைக்க வந்து விட்டேன். உங்களுடைய காதல்

0: ரோக்ஸ்டார் அனிருத்தின் எக்ஸ் வி டூர். ரோக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 தேதி சிங்கப்பூர் இண்டோ ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ஜெயலர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச் சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ புரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ரோக்ஸ்டார் அனிருத் எக்ஸ் வி டூர்.
1: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
1: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
1: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
1: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
1: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
3: இன்றைய ஆனந்தம் ஆரம்ப நிகழ்ச்சியில நம்ம திங்க் பிக், பெருசா யோசிக்கிறது பத்தி பேச போறோம். ஆங்கிலத்தில் யூ ஆல்வேஸ் மஸ்ட் திங்க் பிக், நீங்க பெருசா யோசிச்சாதான் உங்களுடைய இலக்குகள்லாம் நீங்க அடைய முடியும்னு பல முறை இதை வந்து தன்முனைப்பு கூட்டலையோ அல்லது தலைவர்கள் பிரபலங்கள் பேசுறத நம்ம கேட்டிருக்கோம். உதாரணத்துக்கு பிரபுதேவாவே ஒரு பேட்டியில, ஒரு மேடை நிகழ்ச்சியில இதை சொல்லியிருந்தாரு.
4: காலேஜ் படிக்கல, பட் ஆனா நான் நினைச்சேன் எங்க அப்பா மாஸ்டர் இருந்தாரு. தமிழ்நாட்டில் பெரிய மாஸ்டர் ஆகும் நான் நினைக்கவே இல்லை. இந்தியாவில் பெரிய மாஸ்டர் ஆகும் நினைச்சேன்.
3: இந்தியாவிலே பெரிய மாஸ்டர் ஆகணும்னு அவர் நினைச்சிருந்தாரு, பெருசா யோசிச்சிருந்தாரு. அதனாலதான் த இந்தியன் மைக்கேல் ஜாக்சன் அவருக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. பிரபுதேவா மட்டும் கிடையாதுங்க, அந்த காலகட்டத்திலேயே திருவள்ளுவர் ஊக்கமுடைமை அதிகாரத்துல குறள் எண் 596 என்ன சொல்லிருக்காருன்னா, உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்துன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா எப்பொழுதுமே நமக்கு பெரிய எண்ணங்கள் இருக்கும், அதை நோக்கி நம்ம செயல்படணும். அப்படி நீங்க பெருசா யோசிச்சு அது நடைபெறாத போது கவலைப்படாதீங்க, நீங்க முயற்சி செஞ்சீங்களே அதுவே பாராட்டத்தக்க கூறியது. நீங்க எப்போதுமே உயர்ந்த எண்ணங்களை வச்சிருக்கணும்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால இன்றைய நிகழ்ச்சியில நம்ம என்ன பேச போறோம்னா, நீங்க ஏதாவது பெருசா யோசிச்சிருக்கீங்களா? உயர்ந்த எண்ணங்கள், பெரிய இலக்குகள், அது வந்து உங்க வாழ்க்கையில நடைபெற்றிருக்கா? அப்படி நடைபெறாத போது நீங்க எப்படி அதை கையாண்டீங்க, இல்ல முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்களா போன்ற கருத்துக்களை நீங்க என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். 9 6 7 8 8 9 6 8 உங்களுடைய செய்திகள் அல்லது குரல் பதிவுகளை அனுப்பி வைங்க.

0: சங்கிகளை நீங்க அணியும் போது அது ஒரே அளவுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. சங்கிலிகளை நீங்க அடுக்கி அணியும் போது வெவ்வேறு நீளங்களை நீங்க தெரிவு செய்யலாம். முதல்ல ஒரு மெலிதான சங்கிலி, அதற்கு கீழே சற்று நீளமான சங்கிலி, அதன் கீழே அழகான ஒரு பதக்கம் கொண்ட இன்னொரு சங்கிலிய நீங்க லேய செய்யலாம். உடனே உங்க தோற்றத்தை பாருங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கும், அழகா காணப்படும். மஞ்சள் தங்கத்துடன் இளஞ்சிவப்பு நிற தங்கம் அல்லது வெள்ளை தங்கத்தை நீங்க சேர்த்து அணியும் போது அது பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க. ஆனா ஒரு விஷயம் இதை நீங்க நினைவில் கொள்ளணும், ஒரே ஒரு நகையை மட்டும் முக்கியமாக காட்டுங்க. நீங்க பெரிய காதணி அணியறதா இருந்தீங்கன்னா உங்களுடைய சங்கிலிய எளிமையான ஒரு சங்கிலியா வச்சுக்கோங்க. அப்படி பெரிய ஒரு சங்கிலி நீங்க அணிஞ்சீங்கன்னா உங்க காதணி கொஞ்சம் சிம்பிளா இருக்கணும், பாக்குறதுக்கு எளிமையா இருக்கணும். தங்கத்தின் அழகு அதிகமா அணிவதுல இல்ல, சரியா கோர்வையா நீங்க எப்படி அணிவதுலதான் இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு வழங்கியது ஜாயல் காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்ட சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: Maverick Events in production வழங்கும் Masala Coffee live in Singapore, the return tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM டிமார்க்கே டவுன்டவுன் ஈஸ்டில். மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர், தி ரிட்டர்ன் டூர். நுழைவு சீட்டுகளுக்கு bookmyshow.sg.

ரன் திரையப்படுத்து பாடல் இடம்பெற்றது. நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம ரன் பண்ணிட்டு தான் இருக்கோம், நம்மளுடைய இலக்குகளை நோக்கி ரன் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம குடும்பத்துக்காக நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இந்த ஓட்டத்தில் நம்ம எப்போதுமே பெருசாக யோசிக்கிறோம். இந்த பெருசாக யோசிக்கிறனால தான் அந்த இலக்குகளை பார்க்கும்போது நான் எப்படியாவது அடையணும், இந்த அடையும் முயற்சியில தான் நம்ம வாழ்க்கை ஓடிட்டுருக்குன்னு சொல்லலாம். உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாவது பெருசா யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சே அது நடைபெற்றிருக்கா? நடைபெறாத போது நீங்க எப்படி அதை கையாண்டீங்க? அந்த முயற்சியில நீங்க எப்படி ஈடுபட்டீங்க போன்ற விஷயங்களா நீங்க பேசலாம் சொல்லியிருந்தேன். எனக்கு கணேஷ் என்ன செய்தி அனுப்பிச்சிருக்காருன்னா, காதர், நான் சிறு வயதுல ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில வளர்ந்து வந்தேன். என்னுடைய அப்பா இரண்டு வேலைகள் பார்த்துட்டு இருந்தாரு, எங்க அம்மா எங்களை பார்த்துக்கிட்டாங்க. ஆனா குடும்பத்துல ஒரு 6-7 பேர் ஒரே வீட்டை தங்கியிருந்தோம், ஒரு அறை வீடு தான். அப்பனா நான் யோசிப்பேன், என்னடா அவ்வளவு கஷ்டத்துல இருக்கோம், நம்ம வாழ்க்கை இப்படியே போயிருமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்ப நீங்க சொன்ன மாதிரி எனக்கு திங்க் பிக், பெருசா யோசிக்கணும் அப்படிங்கறத பத்தி நான் ஒரு புத்தகத்துல படிச்சிருந்தேன். அன்று தொடங்கி எப்போதுமே என் மனசுல நான் ஒரு பெரிய வீடு வாங்கணும், நல்ல வேலையில இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கு ஏற்றவாறு நான் வேலை செஞ்சு கடுமையா உழைத்து பதவி உயர்வு வந்து அந்த சம்பளம் அதிகரிக்க என்னுடைய வாழ்வாதாரமும் மாறிடுச்சு. இப்ப நான் வந்து ஒரு கொண்டோமினியம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. வாவ் கணேஷ், நீங்க சொல்லும் போதே ஏதோ நாங்களும் அந்த இலக்கை அடைஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷம் ஏற்படுது. இதே மாதிரி கணேஷை போல நீங்களும் உங்க வாழ்க்கையில பெருசா யோசிச்சிருக்கலாம். அந்த பெருசா யோசிச்சதுனால அதோடைய பயணம் எப்படி இருந்தது, நீங்க என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க போன்ற விஷயங்களை தொடர்ந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. 9 6 7 8 8 9 6 8

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: அப்பப்பா, உன் முகம் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு?
3: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பை பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
2: அப்ப பொலிவான சருமத்திற்கு
3: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாய சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
2: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
3: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
4: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
5: குற்ற கண்காணிப்பில் திருடப்பட்ட கார் பற்றி செய்யப்பட்ட புகாரை தொடர்ந்து கார் விபத்தில் சிக்குகிறது. அதற்குள் கைவிடப்பட்ட பயணியும் போதைப் பொருளும் ஆயுதங்களும் காணப்படுகின்றன. உட்லண்ட்ஸ் காவல் நிலைய மத்திய போதைப் பொருள் அதிகாரிகள் எப்படி சந்தேக நபரை தேடிப்பிடித்து கைது செய்தனர் என்பதை பாருங்கள். அதோடு சமூக தொண்டு ஊழியர்களை சந்தித்து மோசடிகள் மற்றும் பிற குற்றங்களில் இருந்து சிங்கப்பூரை பாதுகாக்க அவர்கள் உதவுவதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
6: இன்று நம்ம பெருசா யோசிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம். திருவள்ளுவரே திருக்குறள் என்ன சொல்றாருன்னா, உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்துன்னு சொல்லிருக்கிறாரு. எப்போதுமே உயர்ந்த எண்ணங்கள் இருக்கணும், அதை நோக்கி நம்ம செயல்படணும் சொல்லியிருக்கிறாரு. நீங்க உங்க வாழ்க்கையில பெருசா யோசிச்சு எல்லாத்தையும் செயல்படுத்திருக்கீங்களா? அல்லது நீங்க முயற்சி செய்து அது நடைபெறல, ஆனா முயற்சி செஞ்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? போன்ற விஷயங்கள்லாம் நீங்க பகிர்ந்துக்குள்ளா சொன்னப்போ எனக்கு நந்தினி குரல் பதிவு அனுப்பி வச்சிருக்கிறாங்க.
7: இல்லைய காலை வணக்கம் கதையர், நந்தினி பேசுறேன். எனக்கு வந்து ஒரு இடையில வந்து நிறைய கஷ்டங்கள், ஹஸ்பண்டுக்கு வந்து உடம்பு சரியெல்லாம் போய் வேலை செய்யாத செய்ய முடியாத அளவுக்குலாம் வந்து நிலைமை வந்துச்சு வீட்டில். அப்போ நான் ஒரு ஆள் தான் வேலை வீட்டில், எனக்கு மூணு பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல வந்து ஆரம்பத்தில் எனக்கு வந்து டிப்ரெஷன் ஆனாலும் போக போக எனக்கு நானே வந்து சொல்லிக்கிட்டது வந்து எந்த கஷ்டம் வந்தாலும் பிள்ளைங்களோட படிப்பு, பிள்ளைங்களோட வாழ்க்கையை நான் பார்க்கணும், அவங்களுக்கு வந்து எந்த ஒரு தடங்களும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சு என் பிள்ளைங்கிட்டையும் நான் பேசினேன். அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படக்கூடாது, நீங்கள் படிப்பை வந்து படிக்கணும், நீங்கள் நல்லா படிக்கணும், கிராஜுவேட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி சொல்லி அடிக்கடி சொல்லி அவங்களுக்கு ஊக்கம் கொடுப்பேன். அது ஆனால் அவங்க வந்து என்கிட்ட என்னன்னா, அம்மா நான் வந்து பார்ட் டைமாக படிச்சுக்கிறேன், வேலை செஞ்சுக்கிட்டே படிச்சுக்கிறேன்னு நான் முடியவே முடியாதுன்ட்டேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவர் ஹெல்ப் யூ, நீங்கள் வந்து படிச்சே வாங்க அப்படின்னு சொல்லி என்னோட பெரிய வந்து இந்த வருஷம் கிராஜுவேட் பண்ணுறா. ஸோ அதோட இன்னும் ரெண்டு பேரும் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் நினைக்கிறது எல்லாமே வந்து பாசிட்டிவாக நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் காதர்.

இதை நோக்கி செயல்படுறோம் அப்படிங்கறத சொல்லக்கூடாது காதர். நம்ம வந்து அதை இலக்கை அடைஞ்சிடணும், அப்பதான் அந்த சக்சஸை வந்து நம்ம அனுபவிக்கும் போது, அந்த வெற்றியை அனுபவிக்கும் போது நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பாலக் எனக்கு செய்தி அனுப்பிச்சிருக்கீங்க. இதே போல உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இலக்குகள் இருக்கலாம். எப்போதுமே நீங்க பெருசா யோசிக்கணும், எப்போதுமே உயர்ந்த எண்ணங்கள் இருக்கணும். அந்த உயர்ந்த எண்ணங்கள் இருக்குதான் வாழ்க்கையில நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயமும் அது வந்து அனுபவபூர்வமா இருக்கும். நம்ம நோக்கி செயல்பட்டாதான் நம்ம இலக்கை அடைய முடியும். அப்படி அடைய முடியாட்டியும் பரவாயில்லை, அந்த உயர்ந்த எண்ணங்கள் இருக்குல்ல அதுவே உங்க முயற்சிக்கு ஒரு ஊன்றுதலா இருக்கும். நீங்க வந்து முயற்சி செஞ்சே எப்போதுமே உங்களுடைய இலக்கை அடையலாம் என்பதை பற்றி நம்ம இன்று இந்த தலைப்பு மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
3: மதுரையோட மனம் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
5: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
4: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
5: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
4: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
5: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90% வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
7: எல்லா பழைய பாட விசிறிகளே, கேதர் இயர். ஆமாங்க, உங்களுக்கு பிடித்த பழைய பாட தொகுப்பு இன்னும் கொஞ்சம் ஆரம்பிக்க போகுது. அது மட்டும் இல்லாம எங்கே எங்கே அங்கம் இன்று ஒரு இடத்தை பற்றி 3 குறிப்புகளை கொடுத்து அது என்ன கண்டுபிடிக்க போறீங்க. அந்த இடத்தை பற்றி ஒரு சில சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து நீங்க வானொலி பக்கமாக இருங்க. உங்களுக்காக இன்று தன்னந்தனியா நிகழ்ச்சியை படைச்சிட்டு இருக்கேன். உங்களுடைய காதல் இது ஆளுந்தும் ஆரம்பம்.

ரோக்ஸ்டார் அனிருத்தின் எக்ஸ் வி டூர். ரோக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 தேதி சிங்கப்பூர் இண்டோ ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ட்ரெய்லர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச் சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ புரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ரோக்ஸ்டார் அனிருத் எக்ஸ் வி டூர்.

வண்ணக்கிளி பிரசிடன்ட் பஞ்சாட்சரன் திரைப்படங்கள் வந்து பழைய பாடல்கள் தொகுப்பு ஆரம்பிச்சாச்சு. ஆமாங்க, 50களில் இடம்பெற்ற பாடல்கள் இப்போது இடம்பெற்றன. அதனடுத்து 60களில் வெளிவந்த பாடல்களையும் நீங்க கேட்க போறீங்க. அதுக்கு முன்பு இப்ப உங்களுக்காக இன்றைய இந்த அங்கத்துல உங்களுக்கு 3 குறிப்புகளை கொடுக்க போறேன். முதல் குறிப்பு, இந்த இடத்துல 58 தரை வீடுகள் இருக்கின்றன, 26 அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கின்றன. இரண்டாவது குறிப்பு, 1930களில் அலெக்சாண்ட்ரா மற்றும் பாசிர் பஞ்சாங் பகுதிகளுக்கு அருகில் உள்ள பிரிட்டிஷ் ராணுவ தளங்களில் பணியாற்றியவர்களுக்கு குடியிருப்பு பகுதியாக இந்த இடம் கட்டப்பட்டது. இதுதான் இந்த இரண்டு குறிப்புகள். இது எந்த இடம்னு நீங்க எனக்கு செய்தியாகவோ குரல் பதிவாக சொல்லி அனுப்பலாம். 9 6 7 8 8 9 6 8

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் உள்ளம் மகிழ சமைக்க உதவும் ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்
2: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள் இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி செப்டம்பர் 19 தேதி முதல் அக்டோபர் 4 தேதி வரை ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள் மேலும் தினசரி சிறப்பம்சங்கள் வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாம் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள் பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும் வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும் சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை மீடியாகாம் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள் சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள் மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames
3: அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கட்கிழமையிலிருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க.

0: இது நம்ம ஊர் ஸ்நாக்ஸ்.
1: சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டவுன் பஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஊர் ஸ்நாக்ஸ்.
2: சொல்லுங்கள் ராஜமாதா.
3: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
3: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
3: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: முக்கியமான நட்சத்திரம். ஆதரவு
1: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: பாசமலர் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசிலா பாடியிருந்த பாடலை கேட்டிருந்தோம். இந்த வாரம் நட்சத்திரம் யார் தெரியுமா? பி பி ஸ்ரீனிவாஸ். காலையில் நீங்கள் வணக்கம் சிங்க நிகழ்ச்சி கேட்கலன்னா, இப்போ நீங்கள் ஆனந்தாவளம் நிகழ்ச்சி கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். தொடர்ந்து இந்த வாரம் முழுவதுமே பி பி ஸ்ரீனிவாஸ் பாடிய இனிமையான பாடல்களை நம்ம கேட்க போகிறோம். சரி, இன்று எங்கே எங்கே அங்கத்தில் நான் கொடுத்த குறிப்புகள் என்னென்னா, இந்த இடத்துல 58 தரை வீடுகள் உள்ளன, அது மட்டும் இல்லாமல் 26 அபார்ட்மெண்ட்ஸ் உள்ளன. 1930களில் அலெக்சாண்ட்ரா மற்றும் பாசிர் பாஞ்சாங் பகுதிகளுக்கு அருகில் இருந்த பிரிட்டிஷ் ராணுவ தளங்களில் பணியாற்றியவர்களுக்கு இந்த இடம் ஒரு குடியிருப்பு பகுதியாக இருந்தது அப்படின்னு கேட்டப்போ எனக்கு வந்த பதில்கள்.
3: வணக்கம் காதர், நீங்கள் குறிப்பிடும் அந்த இடம் பிரிட்டிஷ் காலனித்துவ வரிசை வீடுகள். இது ஜாலான் ஹாங்ஜபாட்டில் உள்ளது. நன்றி, வணக்கம். நான் சாமியாகவும்.
2: ஜலான ஹாங்ஜபால் இருக்கிற இந்த கொலோனியல் வீடுகள் சொல்லுவாங்களே, கருப்பு வெள்ளை வீடுகள், அந்த இடம் கிடையாது. கில்மன் பேரக்ஸா அப்படின்னு ராஜன் கேட்டிருக்காரு, அந்த இடமும் கிடையாது. குயின்ஸ்டவுன்ல இருக்கிற குயின்ஸ்டவுன் அப்படின்னு போட்டிருக்கீங்க, அது மீனா. மீனா இந்த செய்தி அனுப்பிச்சிருக்கீங்க. அதனை அடுத்து ஜெயபால் எனக்கு அனுப்பிய குரல் பதிவு.
4: வணக்கம் காந்தியர், நான் ஜெயபால் பேசுறேன். அநேகமா நீங்க நேவல் பேஸ் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க.
2: நேவல் பேஸும் கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கருப்பு வெள்ளை வீடுகள் அது சரிதான், ஆனா அந்த மாதிரி நிறைய கருப்பு வெள்ளை வீடுகள் இங்க சிங்கப்பூர்ல பரவி இருக்குது. இது ஒரு குறிப்பிட்ட இடம். நான் சொன்ன ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னா, 1930களில் இந்த ராணுவ தளங்களில் பணியாற்றியவர்களுக்கு ஒரு தங்கும் பகுதியாக இது இருந்தது. அது கூகுள் செய்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் இன்னொரு குறிப்பு கொடுக்கலாம், அது கொடுத்துட்டா ரொம்ப ஈஸியாயிரும். நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு, அதனால தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. 9 6 7 8 8 9 6 8 க்கு உங்கள் செய்தி குறிப்பிட்டதுக்குள்ள அனுப்பி வைங்க.

0: கண்காணிப்பில். திருடப்பட்ட கார் பற்றி செய்யப்பட்ட புகாரை தொடர்ந்து கார் விபத்தில் சிக்குகிறது. அதற்குள் கைவிடப்பட்ட பயணியும் போதைப் பொருளும் ஆயுதங்களும் காணப்படுகின்றன. வுட்லண்ட்ஸ் காவல் நிலைய மத்திய போதைப் பொருள் அதிகாரிகள் எப்படி சந்தேக நபரை தேடிப்பிடித்து கைது செய்தனர் என்பதை பாருங்கள். அதோடு சமூக தொண்டூரியர்களை சந்தித்து மோசடிகள் மற்றும் பிற குற்றங்களில் இருந்து சிங்கப்பூரை பாதுகாக்க அவர்கள் உதவுவதை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
1: வழியாகவும்
2: ஓர் அமெரிக்க டாலர் ஒரு வள்ளி 28 காசு, ஒரு யூரோ ஒரு வள்ளி 46 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் ஒரு வள்ளி 71 காசு, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 90 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வள்ளி 34 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 20 காசு.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
4: அதிசய உலகம்.
5: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.

0: கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: மீண்டும் மீண்டும் அங்கத்தில் உங்களுக்கு இரண்டு அற்புதமான பாடல்கள், தர்மபத்தினி இளமை காலங்கள் திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெற்றன. இன்று நான் உங்களுக்கு கொடுத்த மூன்று குறிப்புகள் இந்த அங்கத்தில் மனுஷங்க. மூன்று குறிப்புகள் கிடையாது, இரண்டு குறிப்புகள் தான். மூன்றாவது குறிப்பு கொடுக்கலாம் நினைச்சேன், நான் கொடுக்கல. இரண்டு குறிப்புகள் என்னன்னா, இந்த இடத்துல 58 தரை வீடுகள், 26 அபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இரண்டாவது குறிப்பு, 1930களில் அலெக்சாண்ட்ரா மற்றும் பாசிர் பஞ்சாங் பகுதிகளுக்கு அருகில் இருந்த பிரிட்டிஷ் ராணுவ தளங்களில் பணியாற்றியவர்களுக்கு குடியிருப்பு பகுதியாக இந்த இடம் இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன். மூன்றாவது குறிப்பு கொடுக்கறதுக்குள்ள சரியான பதில் கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த நேயர்.
3: Father Kale Vanakkam, Wessex Estate.
2: மற்ற நேர்களும் எனக்கு வெசக்ஸ் எஸ்டேட்னு அனுப்பிச்சிருக்கீங்க, அதுதான் சரியான பதில். இது எங்க மீடியா காப் வளாகத்துக்கு பின்னாலதான் இருக்குது இந்த வெசக்ஸ் எஸ்டேட். நான் சொன்னது போல இந்த இடத்துல 58 தரை வீடுகள், செமி டிடாச் ஹவுசஸ் சொல்லுவாங்களே அது இருக்கு, 26 அபார்ட்மெண்ட்ஸ் உள்ளன. மற்றொரு தகவல் என்னன்னா, 1971 பிரிட்டிஷ்

0: கொஞ்சம் அமைதி தேவை. இயற்கையா இருக்கிற இடத்துல போயிட்டு அங்க இருக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்கும். மன நிம்மதி வேணும்னா இந்த மாதிரி இடத்துக்கு நீங்க போகலாம். சரியா?
1: இத்தகவலை வழங்கியோர்
2: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர் கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர் மில்கி

0: இனிமையாக சமைக்க.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: ஏலக்காய் இத விழா காலங்கள்ல இனிப்பு பதார்த்தங்களை செய்யும் பொழுது நம்ம அதிகமா சேர்த்துக்கொள்வோம். நெய் சக்கரை போலவே இனிப்பு பதார்த்தங்களுக்கு சுவை சேர்ப்பது மனம் கொடுப்பது இந்த ஏலக்காய். இந்த இனிப்பு பதார்த்தங்களை செய்வதற்கு தேவையான ஏலக்காவை பெரும்பாலும் அரைக்கும் பொழுது அது கொர கொரன்னு இருக்கும். அத பலகாரத்துல சேர்த்தா கடிக்கும் போது கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால தூள் போன்ற ஏலக்காய் வேணும்னா ஒரு சிட்டிகை அளவு சக்கரையோ ஏலக்காவையும் சேர்த்து அரைச்சு பாருங்க. இப்படி அரைக்கப்படும் ஏலக்காய் தோலை நீங்க பலகாரங்களுக்கு மட்டும் இல்லைங்க, காஃபி அல்லது தேநீர் கலக்கும் போது இந்த ஏலக்காய் தோலை சேர்த்தீங்கன்னா உங்க காஃபி அல்லது தேநீர் தூக்கலா இருக்குங்க.
2: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
3: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
4: ஹட்சன் பன்னீர் சுவைத்து பாருங்க.
5: பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிகளும் இல்ல. ஹட்சன் தயிர்.
6: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
0: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
7: வணக்கம், நண்பகல் மணி 12, மிடக்காப் ஒளி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சிங்கப்பூரில் இவ்வாண்டின் 2வது காலாண்டில் ஆட்குறைப்பு அதிகரித்திருக்கிறது. 2020 கடைசி காலாண்டுக்கு பிறகு இதுவே அதிகம். ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரை 4620 பேர் ஆட்குறைப்பு செய்யப்பட்டனர். 2வது காலாண்டுக்கான ஊழியர் சந்தை அறிக்கை இன்று வெளியிடப்பட்டது. ஆட்குறைப்பு இருந்தாலும் கூட வேலையில் இருப்போர் விகிதம் 19வது காலாண்டாக தொடர்ந்து வளர்ந்திருக்கிறது. குறிப்பாக குடியிருப்பாளர் அல்லாதோர் வேலை விகிதம் உயர்ந்தது. நிறுவனங்கள் மறுசீரமைக்கப்பட்டது ஆட்குறைப்புக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. உற்பத்தி, தகவல் தொடர்பு, நிதி சேவை ஆகிய துறைகளில் ஆட்குறைப்பு அதிகம். மனிதவள அமைச்சின் கருத்து கணிப்புப்படி அதிகமான நிறுவனங்கள் அடுத்த 3 மாதத்தில் வேலைக்கு ஆள் எடுக்கவிருக்கின்றன. எனினும் குறைவான நிறுவனங்களே சம்பளத்தை உயர்த்த திட்டமிடுவதாக தெரிகிறது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பக்கங்கள் இன்று காலை செயல்படவில்லை. பல நாடுகளில் இடையூறு. டவுன் டிடெக்டர் கண்காணிப்பு தளம் சிங்கப்பூரிலும் இடையூறு இருந்ததாக சொன்னது. காலை 9:20 மணி அளவில் ஃபேஸ்புக் பக்கத்தை பார்க்க முடியவில்லை என்று 220 புகார்களும், இன்ஸ்டாகிராம் பக்கத்தை காணவில்லை என்று 120 புகார்களும் பதிவானதாக அது சொன்னது. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, மெக்சிகோ, பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் சிக்கல் இருப்பதாக தொடர்ந்து புகார் செய்தனர். உலகெங்கும் பாதிப்பு. அமெரிக்காவில் 1000+ தடுமாறி போனதாக ராய்ட்டர்ஸ் குறிப்பிட்டது. அமெரிக்காவில் இன்று காலை 17,000 பேர் ஃபேஸ்புக் இல்லை என்று வருந்தினர். 5,000+ அதிகமானோர் இன்ஸ்டாகிராம் இல்லை என்று தவித்தனர். இதற்கு முன் ஜூன், ஜூலை மாதங்களிலும் மெட்டா நிறுவனத்தின் சமூக ஊடகம் தடைப்பட்டது. அமெரிக்காவும் சீனாவும் AI தொடர்பாக சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று அமெரிக்கா பரிந்துரைக்கிறது. அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட், சீன துணை பிரதமர் ஹேலி ஃபேங் இருவரும் இன்று நியூயார்க்கில் பேச்சு நடத்தினர். வரும் வியாழக்கிழமை சீன அதிபர் ஷி ஜின்பிங் அதிபர் டிரம்பை சந்திக்க வெள்ளை மாளிகை செல்கிறார். அந்த சந்திப்புக்கு முன்னோட்டமாக இன்று அமெரிக்க நிதியமைச்சரும் சீன துணை பிரதமரும் சந்தித்தனர். AI பாதுகாப்பு பற்றி பேசப்பட்டதாக திரு பெசன்ட் சொன்னார். எல்லை கடக்கும் எந்த நடவடிக்கையிலும் வெளிப்படையாக நடப்பது முக்கியம் என்றார் அவர். ஈரான் ஆதரவு பெற்ற அவுதிப்படை அமெரிக்காவுடன் சண்டையிடப் போவதில்லை என்று சொல்லிவிட்டதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகிறார். ஹவுதியும் அமெரிக்காவும் தொடர்ந்து பேசுவதாக ஃபாக்ஸ் நியூஸ் சொன்னது. மத்திய கிழக்கில் இருக்கும் அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்போவதில்லை என்று ஹவுதி படை கூறியதாக இதற்கு முன் திரு ட்ரம்ப் குறிப்பிட்டார். ஈரான் விவகாரம் முடிவு செய்யும் தருணத்தில் இருப்பதாகவும் அதிபர் ட்ரம்ப் சொன்னார். உலகத் தலைவர்கள் ஒன்றுபட வேண்டும் என்று ஐக்கிய நாட்டு நிறுவன தலைமைச் செயலாளர் அண்டனியோ குட்ரஸ் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். நியூயார்க்கில் ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் 81வது ஆண்டு கூட்டம் நாளை தொடங்கவிருக்கிறது. சிங்கப்பூர் நேரப்படி நாளை இரவு 9 மணிக்கு கூட்டம் தொடங்கும். தலைமைச் செயலாளராக திரு அண்டனியோ குட்ரஸ் பங்கேற்கும் போகும் கடைசி ஆண்டு கூட்டம் அது. உலகத் தலைவர்கள் அமைதி, கண்ணியம், நீதி, மனிதகுலம் ஆகியவற்றை பாதுகாக்க ஒன்றுபட வேண்டும் என்று அவர் குரல் கொடுத்தார். ஆஸ்திரேலியா வரும் 2029 ஐக்கிய நாட்டு பாதுகாப்பு மன்றத்தில் இடம் கேட்கப் போவதாக பிரதமர் அண்டனி குட்ரஸ் அல்பனீசி கூறியிருக்கிறார். இதற்கு முன் 2014 வரை 2 தவணைகள் ஆஸ்திரேலியா மன்றத்தில் இருந்தது. பாதுகாப்பு மன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டால் உலக விவகாரத்தில் முக்கிய பணியாற்ற முடியும் என்று திரு அல்பனீசி சொன்னார். ஐக்கிய நாட்டு நிறுவன பாதுகாப்பு மன்றத்தில் 5 நிரந்தர உறுப்பு நாடுகள் உள்ளன. 10 நிரந்தரமற்ற உறுப்பு நாடுகள் ஆண்டு கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படும். ஆஸ்திரேலியா மக்கள் தொகை சுருங்கிவிடும் என்று கவலை தெரிவித்திருக்கிறது. 2060களில் பிறப்பு எண்ணிக்கையை விட மரண எண்ணிக்கை அதிகம் இருக்கும் என்று அது சொல்கிறது. ஆஸ்திரேலிய கருவூலத்துறை தலைமுறைகளுக்கு இடையிலான அறிக்கையை இன்று வெளியிட்டது. அடுத்த 40 ஆண்டுக்கான திட்ட அறிக்கை அது. AI, உலக நெருக்கடி, மூப்பு ஆகியவற்றை முக்கிய சவால்களாக சொல்கிறது அறிக்கை. ஜெர்மனியில் 2 மாநிலங்களில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஜெர்மனி என்ற தீவிர வலசாரி கட்சி முன்னிலை வகிக்கிறது. பெர்லின், மெக்லன்பர்க் ஆகிய மாநிலங்களில் தேர்தல் நடந்தது. பெர்லின் மாநிலத்தை வலசாரி கட்சி கைப்பற்றும் என்று கருத்து கணிப்புகள் சொல்கின்றன. பிரதமர் ஃபிரெடரிக் மெர்த் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு இது பெரிய தோல்வியாக கருதப்படுகிறது. தேர்தல் முடிவு ஒரு பேரிடர் என்று அவர் குறிப்பிட்டார். இனவாத சர்ச்சையை ஏற்படுத்திய விளம்பரத்தை கான்வஸ் காலனி நிறுவனம் அகற்றியிருக்கிறது. தென்கொரிய பாடகி கரீனாவை காட்டும் அந்த இன்ஸ்டாகிராம் விளம்பரத்துக்காக கான்வஸ் நிறுவனம் மன்னிப்பு கேட்டது. பாடகி கரீனாவின் ஆடையில் KKK வெள்ளை இனவாத அமைப்பின் முகமூடி போன்ற காட்சி தெரிந்தது. அவர் கையில் வைத்திருந்த காலணிகளும் சர்ச்சையை ஏற்படுத்தின. காலணிகள் தொங்கவிடப்பட்டிருந்த விதம் தூக்கிலிடப்பட்டவரின் கால்கள் போல் தெரிந்ததாக விமர்சிக்கப்பட்டது. இணையத்தில் கடும் எதிர்ப்பு. தவறு செய்துவிட்டதை கான்வஸ் நிறுவனம் ஒப்புக்கொண்டது. விளம்பரத்தை அகற்றுவதாகவும் இதுபோன்ற சம்பவம் நடந்திருக்கவே கூடாது என்றும் நிறுவனம் சொன்னது. கான்வஸ் நிறுவனம் நைக்கி நிறுவனத்துக்கு சொந்தமானது.
8: சொல்லும் பொருளும் எக்ஸெப்ஷன், விதிவிலக்கு. அவசர கால வாகனங்களுக்கு மட்டுமே சிவப்பு விளக்கை மீறி செல்ல விதிவிலக்கு உண்டு. எக்ஸெப்ஷன், விதிவிலக்கு.
7: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
1: ரோக்ஸ்டார் அனிருத்தின் எக்ஸ் வி டூர். ரோக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ஜெயிலர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ரோக்ஸ்டார் அனிருத் எக்ஸ் வி டூர்.
2: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
3: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
2: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
3: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
3: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
2: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
3: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
2: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

0: பிரியமான தோழி திரையப்படுத்து மான் குட்டியே பாடல கேட்டுங்க. இன்று பிரியமான தோழி கிடையாது, தோழி விடுப்புல இருக்காங்க, தோழன் நான் இருக்கிறேன். மான் குட்டிகளை போல ஓடி வாங்க ஆனந்தமான நிகழ்ச்சிக்கு. நீங்களே இன்றைய நிகழ்ச்சியில உங்களுக்காக அடுத்த ஒரு மணி நேரம் 2000 ஆண்டு வெளிவந்த பாடல்களை கேட்க போறோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்காக 3 குறிப்புகளை கொடுத்து இந்த 3க்கும் என்ன தொடர்பு அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறீங்க. இப்ப சிங்கப்பூரின் வானிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சிங்கப்பூரின் வானிலை பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கலான்னு முன்னெடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம காற்று தூய்மை கேட்டு குறியீடு எப்படி இருக்குன்னா 69 இருக்குன்னு தெரிய வருது. இப்ப கொஞ்சம் இந்த புகை மட்டும் குறைஞ்சிருச்சுன்னு தெரியுது, ஏன்னா மழை பெய்யறதுனால மாற்றங்கள் வருது. கடப்படாதீங்க, கூடிய விரைவில் இந்த புகை மட்டும் அப்படியே போயிடும், நம்ம நிம்மதியா மூச்சு இழுத்து சந்தோஷமா வாழலாம்.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.

0: ஜோடி தெனாலி திரைப்படம் வந்து பாடல்களை கேட்டிருந்தோம். இப்ப மூன்று குறிப்புகளை கொடுத்து இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறீங்க. முதல் குறிப்பு பாதாம், இரண்டாவது குறிப்பு பீச் பழம், மூன்றாவது குறிப்பு செரி பழம். ஆல்மன், பீச், செரி. பாதாம், பீச், செரி, இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு? நீங்க கூகுள் செய்து கண்டுபிடித்து வாட்ஸ்அப்ல குரல் பதிவா சொல்லணும். இந்த முறை நீங்க குரல் பதிவா மட்டும் தான் சொல்லணும். 9688 9688
1: நிலவரம்
0: சாங்கி நோக்கி செல்லும் பி ஐ அங்கு பைலேபா ரோடுக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கு. அதே போல நகரத்தை நோக்கி செல்லும் இசிபி அங்கு மரின் பரேடுக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கு. இந்த பக்கமா நீங்க பயணம் செய்றீங்கன்னா உங்களுக்கு அதிக கவனம் தேவை.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம். காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாணி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாணியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாணி ஆட்டோ 1 மற்றும் பிவாணி ஆட்டோ 3 இபிஓ வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாணி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாணி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாணி காட்சியகத்திற்கு இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்த கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஆல்பைனின் பிரம்மாண்ட மலை பகுதிகள், அஞ்சல் அட்டை நகரங்கள், வடதுருவ ஒளி, அனைத்தையும் பார்த்து ரசிக்கலாம். ஷான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேன்ஸ், இரண்டு நாட்களுக்கு மட்டும் செப்டம்பர் 26-27 முற்பகல் 11 மணியிலிருந்து 8 மணி வரை மரினா ஸ்கொயர் 2வது மாடி சென்ட்ரல் ஏட்ரியம்.

0: உதயா மற்றும் ஃபைஸ்தா திரைப்படம் பாடல்களை கேட்டோம். இன்று மூன்றுக்கும் என்ன தொடர்பு? அங்கத்தில் நான் கொடுத்த குறிப்புகள் பாதாம், பீச் பழம், சேரி பழம், இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு கேட்டப்போ இங்கே ரொம்ப நகைச்சுவா எனக்கு திரு என்ன செய்தி அனுப்பிச்சிருக்காருன்னா, மூன்றுமே நம்ம வாயில போட்டு சாப்பிடுவோம். ஆமாங்க, நம்ம வாயில தானே போட்டு சாப்பிடுவோம். இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும், கூகுள் செஞ்சு பார்க்கணும். இந்த மூன்றும் ஒரு குடும்பத்தில் அடங்கும், எந்த குடும்பம் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் செய்தியாகவோ குரல் பதிவாக சொல்லலாம். 9678889688. நேரம் சரியாக இப்பொழுது 12:39 ஆக போகுது. உங்களுக்காக நிகழ்ச்சியை படிச்சிருக்கேன் உங்களுடைய காதர். இது ஆனந்தம் ஆரம்பம். இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
1: டவுன் பஸ். இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ். அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
2: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
1: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
2: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
1: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
2: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
3: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபாடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.

0: இன்றைய மூன்றுக்கும் என்ன தொடர்பு அங்கத்துல மூன்று குறிப்புகளை கொடுத்திருந்தேன். மூன்று குறிப்புகள், பாதாம், செரி பழம், பீச் பழம். இதை கேட்ட பிறகு சில ஆராய்ச்சி தான் செய்ய சொல்லியிருந்தேன். நீங்க செய்துட்டு வந்திருக்கீங்க, ஆனா பாதி பாதியா எனக்கு பதில்களை அனுப்பிச்சிருக்கீங்க. இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். முதல்ல நம்ம பதில்களை கேட்டலாம்.
1: வணக்கம் காதர்.
0: வணக்கம்.
1: ஆல்மன், பீச், பேரி, இம்மூன்றும் ரோசேசி என்ற தாவர வகை குடும்பத்தை சேர்ந்தவை.
2: வணக்கம் காதர், நான் மீனா இம்பெர்மஸ் ஜிபிலிருந்து அழைக்கிறேன். நீங்க கேட்ட கேள்விக்கான பதில், பாதாம், பீச் மற்றும் செரி பழங்கள் தாவரவியல் ரீதியாக புருனஸ் என்ற தாவர வகை குடும்பத்தை சேர்ந்தவை.
0: ஆமாங்க, ஜீனஸ் புருனஸ் அப்படிங்கறதுதான் இந்த குடும்ப வகை. நல்ல முயற்சி, எல்லாரும் சரியான பதில எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. பிரித்து பிரித்து சொல்லியிருக்கீங்க. இப்ப ஸ்டோன் ஃப்ரூட்ஸ் சொல்லுவாங்க, அந்த ஸ்டோன் ஃப்ரூட்ஸ்ல அணுகிறது தான் இந்த பாதாம், பீச் மற்றும் செரி பழங்கள். எல்லாம் பார்க்கறதுக்கு வெவ்வேறு வடிவத்தில் இருந்தாலும், ருசி வேற மாதிரி இருந்தாலும், ஒரே குடும்பத்தை சேரும்னு இந்த தகவல் நமக்கு சொல்லுது. இப்போ பாருங்க, தாய்லாந்து மக்கள் இருக்காங்க, பிலிப்பீன்ஸில் இருக்காங்க, இந்தோனேஷியாவில் இருக்காங்க, மலேசியாவில் இருக்காங்க, சிங்கப்பூர்ல இருக்கோம். இவை எல்லாரையும் நம்ம ஆசிய நாட்டு மக்கள் சொல்ல, இதே மாதிரி தான் இயற்கையிலையும் இந்த மாதிரி குடும்ப வகைகள் உள்ளன. இதே மாதிரி மற்ற குடும்ப வகைகள் இருக்கு, ஆனா இந்திய நிகழ்ச்சி சொல்ல மாட்டேன். அடுத்தடுத்து வரும் எங்கெங்க அங்கத்துல நீங்க கேளுங்க, உங்களுக்கு புதிய தகவல்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

வணக்க நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலி. டிஆர்டி தமிழலியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழலி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழலியிலே முதல்லே வளமை போல் என்றும் மங்கள வாத்தியசியாக நாதேஸ்வர தவிலிசை.

கேட்டது மங்கள வாத்தியேசியாக நாதீஸ்வர தபிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில். வணக்கம் தமிழலி. வணக்கம் தமிழலியில் தொடர்கின்றது பக்தி பாமலைகள். பக்தி பாமலைகள் வரிசையில் முதல்ல விநாயகர் துதியாக துர்கன் குழுவினர் பாடி.

விநாயகர் துதியாக நீங்கள் கேட்டது துர்கன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழறியின் வடக்கம் தமிழறியில் பக்தி பாமலர்கள் வரிசையில் என்னை தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக.

கேட்டது கிறிஸ்தவ கீதம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியின் வணக்கம் தமிழலியில் பக்தி பாமலர்கள் வரிசையில் என இஸ்லாமிய கீதமாக எம் ஹானிஃபா குழுவினர் பாடியது.

கேட்டது இஸ்லாமிய கீதமாக எம் ஹனிஃபா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்ஏ தமிழலியின் வணக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் என்னை குரு பகவான் துதிமாலையாக வளப்பக்குடி வீரசங்கர் குழுவினர் பாடிய

கேட்டது குரு பகவான் துதிமாலை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வடக்கம் தமிழடியில் பக்தி பாமலைகள் வரிசையிலே. எனவே டிஆர்டி தமிழடியின் அன்பு நேரான ஞானம் பீரிஸ் அவர்கள் இயற்றிய பாடலை தருகின்றார் யரணிகா சேகர்.

கிடதே தியாடி தமிழலியின் ஞானம் பீரிஸ் அவர்கள் இயற்றிய பாடல். பாடலை தந்திருந்தார் ஜெர்னிகா சேகர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியின் வணக்கம் தமிழலியில் பக்தி பாமரர்கள் வரிசையில் இனி தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக ஏ ஆர் ஷேக் முகமது குழுவினர் பாடிய

பெற்றது. இஸ்லாமிய கீதமாக ஏ ஆர் ஷேக் முகமது பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வடக்கம் தமிழதியில் பக்தி பாமலைகள் வரிசையில் எனே. சுவிஸ் சென்காலில் அமைந்துள்ள கதிர்வேலாயுத சுவாமிகள் ஆலயத்தினரது ஒலிப்பளையிலிருந்து அர்ஜுனா அற்புதராஜ் குழுவினர் பாடியது.

கடது சுவிச செங்காலில் அமைந்துள்ள கதிர்வேலாயுத சுவாமிகள் ஆலயத்தினரது ஒலிப்பளையிலிருந்து கதிர் வேலாயுதன் போல் மாலையுடன் இணைந்திருந்தார் அர்ச்சுனா அற்புத ராஜ் அவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழறியல் வணக்கம் தமிழறியல் பக்தி பாமலைகள். பக்தி பாமலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர்.

கேட்டது கிறிஸ்தவ கீதமாக எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில். வணக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமாலைகள் வரிசையில் என்னை இஸ்லாமிய கீதமாக ஏ ஆர் ஷேக் முகமது குழுவினர் பாடியது.

பிரான்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆண்டு வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. செல் நகரை எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையார் மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மாணிகரா, பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கித் தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியோ 77500 செல் தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர்

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி தமிழொலி. நேரம் சரியாக 8:04, ஐக்கியராச்சியத்தில் 7:04. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: நச்சந்திர நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு அழகான நச்சந்தனையை வழங்கலாம். அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி பத்மராணி, நலமா இருக்கீங்களா? நலமாக இருக்கின்றோம். நன்றி. தாருங்கள் உங்கள் நச்சந்திரையை.
1: வேண்டிக் கொண்டு கர்வம், அர்ஜுனனுக்கு ஒரு முறை சந்தேகம் வந்தது. ராமர் உண்மையிலேயே சிறந்த வில்லாளி எனில் ஏன் அவர் தன் வில்லை கொண்டே சேதுவுக்கு பாலம் கட்டவில்லை? வானரங்களை வைத்து ஏன் பாலம் கட்டினர்? எப்படியாவது இந்த கேள்விக்கு விடை கண்டுபிடிக்க வேண்டும் என்று விரும்பினான். பாசுபதாஸ்திரம் வேண்டி அவன் சென்று கொண்டிருந்த போது ஒரு நதி தீரத்தில் ஹனுமான் தனது சுய உருவை மறைத்து ஒரு சாதாரண வானரம் போல உருக்கொண்டு அமர்ந்து ராம நாமம் ஜபம் செய்து கொண்டிருப்பதை பார்க்கின்றார். அவரிடம் சென்று, ஏய் வானரமே, உன் ராமனுக்கு உண்மையில் துறன் இருந்திருந்தால் வில்லினாலேயே பாலம் கட்டியிருக்கலாமே, ஏன் வானரங்களை கொண்டு பாலம் கட்டினர் என்றான். ஏகத்தாளமாக தியானம் கலைந்த ஹனுமன் எதிர் நிற்பது அர்ஜுனன் என்று உணர்ந்து கொள்கிறார். அவர் கர்வத்தை ஒடுக்க திருவுளங்கொள்கின்றார். சரப்பாலம் என்பது ஒருவன் பாரத்தையே தாங்காது எனும் போது எப்படி ஒட்டுமொத்த வானரங்களின் பாரத்தையும் தாங்கும்? ஏன் முடியாது? நீ நின்றால் தாங்கும்படி இந்த நதிக்கு நதியின் குறுக்கே நான் ஒரு பாலம் கட்டுகிறேன். நீ அல்ல, எத்தனை வானரங்கள் அதில் ஏறினாலும் அந்த பாலம் உறுதியாக நிற்கும் என்றான் அர்ஜுனன். தனது காண்டீபத்தின் சக்தி மேல் அபார நம்பிக்கை கொண்டிருந்த அர்ஜுனன், பந்தயத்தில் நான் தோற்றால் வேள்வி தீ வளர்த்து அதில் குதித்து உயிர் திறப்பேன் என்கின்றார். நான் தோற்றால் என் ஆயுளுக்கு உனக்கு அடிமையாக உன் பேர்கொடியில் இடம் பெறுவேன் என்கின்றான் ஹனுமன். அர்ஜுனன் சிறப்பாலத்தை கட்ட துவங்கினான். ஹனுமன் ஒரு ஓரத்தில் அமர்ந்து ராமநாமஜபம் தொடங்கினான். அர்ஜுனன் பாலத்தை கட்டி முடித்ததும் ஹனுமன் அதன் மீது ஏற தனது காலை எடுத்து வைத்தது. வைத்ததுதான் தாமதம், பாலம் தகர்ந்து சுக்கு நூறானது. ஹனுமன் ஆனந்த கூத்தாட அர்ஜுனன் வெட்டி தெளிவு நின்றான். பார்த்தாயா என் ராமனின் சக்தியை என்கின்றான் ஹனுமன் கரகரவனை சிரித்தபடி. தனது வில் திறமை இப்படியே போயாகி போனது என்ற வருத்தம் அவனுக்கு. போரில் வெற்றி பெற பாசுபதாஸ்திரத்தை தேடி வந்த நான் தேவையின்றி ஆணவத்தால் ஒரு வானரத்திடம் தோற்றுவிட்டேனே. நான் உயிர் வந்தால் என் சகோதரர்களை யார் காப்பாற்றுவார்கள்? கிருஷ்ணா என்னை மன்னிக்க வேண்டும் என்று கூறியவாறு சொன்னது போலவே வேள்வி அழைத்து அதில் குதித்து உயிர் வளர்க்க எத்தரித்தான். ஹனுமன் தரத்து பந்தயத்திலிருந்து பின்வாங்க அவன் தயாராக இல்லை. அர்ஜுனன் குதிக்க எத்தனித்த போது என்ன நடக்கிறது இங்கே, என்ன பிரச்சினை என்று ஒரு குரல் கேட்டது. குரல் கேட்ட திசையில் ஒரு அந்தனர் தென்பட்டார். இருவரும் அவரை வணங்கி நடந்ததை கூறினர். பந்தயம் என்றால் சாட்சி என்ற ஒன்று வேண்டும். சாட்சி என்று நீங்கள் பந்தயத்தில் ஈடுபட்டதால் அது செல்லாது. மற்றொரு முறை நீ பாலம் கட்டு, மற்றொரு முறை இந்த வானரம் அதை உடைத்து நொறுக்கட்டும், பிறகு முடிவு செய்து கொள்ளலாம் யார் பலசாலி என்று அந்தனர் கூற இருவரும் ஒப்புக்கொள்கின்றனர். இரண்டாவது முறையும் கட்டுவதால் மட்டும் என்ன மாற்றம் நிகழ்ந்துவிட போகிறது என்று கருதிய அர்ஜுனன் கிருஷ்ணரை நினைத்து கொண்டு கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்லியபடியே பாலம் கட்டினான். தன் பாலம் தனக்கே தெரியாது ஹனுமானுக்கு. இருப்பினும் முதல் முறை பாலத்தை உடைத்திருந்தபடியால் கர்வம் தலைக்கேறியிருந்தது. இம்முறை ராமநாம ஜபம் செய்யவில்லை. அர்ஜுனன் பாலம் கட்டியவுடன் அதில் ஏறுகிறார். நிற்கின்றார், ஓடுகின்றார், ஆடுகின்றார். பாலம் ஒன்றும் ஆடவில்லை. பார்த்தாயா எங்கள் கண்ணனின் சக்தியை? நீயே சொல், யார் இப்போது பெரியவர்? எங்கள் கண்ணன் தானே. அர்ஜுனனின் கேள்வியால் ஹனுமன் குழப்பம் ஏற்படுகின்றது. அங்கே சாட்சியாக நின்று கொண்டிருந்த அந்தனரை நோக்கி வந்து, யார் நீங்கள் என்று கேட்கின்றார். அந்தனர் உருவம் மறைந்து அங்கு சங்கு சர்வதாரியாக பரந்தாமன் காட்சி அளிக்கின்றார். இருவரும் அவர் காலில் விழுந்து ஆசி பெறுகின்றனர் என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கு நற்பொழுதாக அமைய இறைவனை மன்றிபடை விட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ராயா,
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் பத்மராணி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து பாலன் அவர்கள் இணைந்திருக்கின்றார் வாய்ப்பருடாக. வணக்கம் பாலன்.
2: இனிமையான காலை வணக்கம் ராஜாண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா பாலன்?
2: அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சூழ்நிலைகளை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் இயேசுராஜனுடைய ஆசீர்வாதங்கள் அனுதினம் கிடைக்கும்னு சொல்லி நாமத்தில் வாழ்த்தி கொண்டு பரிசுத்த வேதாமத்திலிருந்து புனித புதிய ஏற்பாட்டில் புனித லூக்காடுகள் சுவிசேஷம் 22 இறை வார்த்தைகள் 42-53 முடிய கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக்கடவது என்று இயேசு ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி இயேசுவை பலப்படுத்தினான். இயேசு மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். இயேசுனுடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. இயேசு ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீசரிடத்தில் வந்து அவர்கள் தூக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாத படிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். இயேசு அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே கன்னிருவரில் ஒருவனாகிய யூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி இயேசுவிடத்தில் சேர்ந்தான். இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலேயா மனிதகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்றார். அவரை சூழ நின்றவர்கள் நடக்க போகிறதை கண்டு ஆண்டவரே, பட்டயத்தினாலே வெட்டுவோமா என்றார்கள். அந்தபடியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதற வெட்டினான். அப்பொழுது இயேசு, தும்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சுகப்படுத்தினார். பின்பு இயேசு தமக்கு விரோதமாய் வந்த பிரதான ஆசாரியர்களையும் தேவாலயத்து சேனை தலைவர்களையும் மூப்பர்களையும் நோக்கி, ஒரு கள்ளனை பிடிக்க புறப்பட்டு வருகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்து புறப்பட்டு வந்தீர்களே. நான் நாள்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமாயிருக்கிறது என்றார். கர்த்தர் நல்லவர், அவர் என்றென்றும் ஆசீர்வதிப்பார். நன்றி, வணக்கம்
0: ராஜாண்ணா. உங்களுக்கு நன்றிகள். அவர் பாலன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து காத்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா?
3: நலமா இருக்கேன் ராஜா. நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: எல்லோரும் நலமா இருக்கோம். நன்றி.
3: வணங்குறேன் ராஜான்னு. எல்லாமே இறைவன் கொடுத்த வரம் தான். காலை எழுந்தவுடன் அமைதி பொறுமையோடு இறை சிந்தனையோடும் இறைவனை மனத்தீமையோடு வணங்கி வழிபட்டு ஆரோக்கிய வாழ்வாக வாழ்வோம். வாழும் வாழ்க்கையில் பொறுமை மிக மிக அவசியம். வாழும் வாழ்க்கையில் அவதாரம் தேவை. இதைவிட முழுமையாக அர்ப்பணிக்கும் போது அவதாரமாக செயல்பட வேண்டும். அனைத்தும் இறைவன் அறிவான். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. இறைவிடம் பயபக்தியாகவும் வாழ வேண்டும். இளமையிலிருந்து முதுமை வரை இறைவனோடு ஒன்றித்து வாழும் போதும் அமைதி பொறுமையோடு புரிந்துணர்வோடும் வாழ்க்கை இன்னும் வரமுனைக்குள் வாழும் போதும் இறைவன் மட்டும் கைவிட மாட்டார். இறை நம்பிக்கையோடும் தன் நம்பிக்கையோடும் வாழும்போது அன்பு நிறைந்த தூய உள்ளத்தில் இறையருள் எப்போதும் சுழந்து கொண்டே இருக்கும். இறைவிடம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டால் இறைவன் நல் வழி நடத்தலில் வாழ்க்கை பயணமும் தொடர்ந்து செல்லும். வரும்போது எதையும் நாங்கள் கொண்டு வரவில்லை, போகும் போது எதையும் கொண்டு போகப்போதும் இல்லை. இறைவன் தருவதை மன மகிழ்ச்சியோடு வரவேற்று வாழும்போது இறையாட்சியுடன் ஆரோக்கிய வாழ்வாகவும் வாழலாம். இறைவன் முதுமையிலும் முழுமையாக வாழ வைப்பார். கடலை நோக்கி ஓடும் நதி போல் இறைவனை தேடுவதில் ஆர்வம் கொள்ள வேண்டும். ஆரம்பமும் முடிவும் இறைவனுக்குள் தான் எல்லாமே அடங்கி உள்ளது. நம்மை நாமே காப்பாற்றி கொள்ள வேண்டும். நோக்கி சிறிதும் இடம் அளித்து விடக்கூடாது. ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும் வாழ்க்கையை ரசித்து வாழ முடியும். வாழும் வாழ்க்கையில் 50 ஒரு மணி அடிக்கும், உடலை கவனமாக பார்க்க சொல்லி. 60 ஒரு மணி அடிக்கும், எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று. 70 ஒரு மணி அடிக்கும், இதன் பிறகு நம்மை முழுமையாக வாழ வைக்க போறது இறைவன் தான். அதனால் வாழ்க்கையில் நல்லதை செய்து கொண்டு இறைவனம் சரணடைந்து விட வேண்டும். சிறு சிந்தித்து பார்த்தால் உண்மையின் யதார்த்தம் புரிந்துவிடும். வாழும் வாழ்க்கையில் அமைதி பொறுமோடு புரிந்துணர்வோடு கலாச்சாரத்தோடு வாழும்போதுதான் இறைவனும் முழுமையாக ஆரோக்கிய வாழ்வாக வாழ வைப்பார். இறைவனம் முழுமையாக அர்ப்பணித்து விட்டால் ஆணவம், அகம்பாவம், கோபம், சந்தேகம் இவை யாவும் தூக்கி எறிந்து விட வேண்டும். இளமையில் இறைபக்தி உணர்வை சிறுவயதில் ஏற்படுத்திய ஐயா அம்மாவுக்கு நன்றியையும் சொல்லிவிட வேண்டும். மீண்டும் நல்ல நச்சோடு வாழ்க்கை அனுபவத்தோடு இறைவன் அனுபவத்தோடு நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம் ராஜா அண்ணா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். நன்றி தாருங்கள் உங்கள் நற்சிந்தனையை.
4: உங்களுக்கும் வணக்கம் கூடி எல்லோருக்கும் கால வணக்கம் கூறிக்கொண்டு மாணிக்க வாசகரின் திருவாசத்திலிருந்து இன்று ஆனந்த பிரவசனத்தை திறப்பேன். நன்றி. இச்சிக்கேடு பொய்க்கு ஆகாது என்று இங்கு அணி இறை வைத்தாய், இச்சைக்குவானார் எல்லாரும் வந்தும் தாழ் சேரும் தாரு, அச்சத்தாலே ஆழ்ந்திடுகின்றேனாரூரும் பிச்சை தேவாயன் நான் செய்யும் பேதாயே. உரை: பொய்யானது உலகத்திலே நிலை பெறுவதில்லாது, அதன் வித்து கெட்டொழிகள் கூடாதென்பதற்காக பொய்யேனாகிய என்னை இவ்விலவத்தை இருப்பினாய். உன் விருப்பத்திற்கு ஒத்தவர்கள் எல்லாரும் போய் உன் திருவழியை அடைந்தார்கள். திருவாரூரில் வீட்டிற்கு போவது ஐயங்கோள் பிராணி நான் பயத்தாலே அளந்துகின்றேன். யாது செய்தேன் கூறி அருள் வாயாக. பேசப்பட்டேன் நின்னடியாரில் திருநீரே, பூசப்பட்டேன் பூதரால் உன் அடியான் என்று, ஏகப்பட்டேன் இனிப்படுகின்றது அமையாதால், ஆகப்பட்டேன் நாட்பட்டேன் உன் அடியேனே. உரை: உனது அடியாரும் ஒருவனாக பெரியோரால் எடுத்துரைக்கப்பட்டேன். அருத்தேட்டிற்கு அறிகுறியாக திருநீரே பூசுகளை புரிந்தினேன். உலகரால் என் அமைச்சு நிலை மாறி உனது அழியேனாயினேன் என்று இகழப்பட்டேன். இனி இவ்விளவில் பொருந்தியிருத்தல் பொருந்தாது உயிரடைய ஆசைப்பட்டேன். உனக்கு அடிமையானேன், இனி உன்னடியானா இருப்பதன்றி பிறக்குடியனாகேன். ஆதலால் எப்படி என்றவாறு அடியே நல்லேன் கொல்லோதானினையாட் கொண்டிலை கொள்ளோ, அடியாரானார் எல்லாரும் வந்தும் தாள் சேர்ந்தாரு, செடி தேருடலம் இது நீக்க மாட்டேன் எங்கள் சிவலோகா, கடியே உன்னை கண்ணார காணுமாறு காணேனே. உரை: நான் உன்னுடைய அடியான் அல்லனோ? நீதானே என்னை வந்து ஆட்கொள்ளவில்லையோ? அப்படியானால் அடியாராகிய பிறர் எல்லோரும் போய் உன் திருவடியை சேர்ந்து விட்டார்களே. எங்களது சிவலோகம் வெள்ளனே, தீவினை பொருந்தும் உடம்பாகிய இதனை ஒழிக்க மாட்டேனாகிய கடினமான நெஞ்சடியே உன்னை நேரே கண்குளிரப் பார்க்கும் வழியை அறியேனே. நம்பி மீதினாரை நாளை மண்ணுலகத்தினில் பிறவி மாசிய பொருள் எல்லாம் மெழுதின் முற்றுற கணுதலுடையதோர் களித்தின் மாமுகம் வண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவாம். திருச்சி தம்பளம். நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி ஜோகிஸ்வரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிட்டார். நேரம் சரியாக 8:20 ஐக்கியராட்சியத்தில் 7:20 அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருப்பது சிந்தனை நேரம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை 8:00 to 8:30 வரை இடம்பெறுகின்றது. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ள வேண்டும். வணக்கம்.
5: வணக்கம் ராஜா, குணநாயகி வசதி.
0: வணக்கம் திருமதி குணநாயகி, நலமா இருக்கீங்களா?
5: ஓ, நல்ல சுகமா இருக்கிறேன்.
0: நீங்களும் நன்றி சாருங்கள்.
5: நன்றி நன்றி. எல்லோருக்கும் கால வணக்கங்கள் கூறி எல்லா உயிர்களையும் இன்புற்று வாழறவனை பிரார்த்தித்துக் கொண்டு. அகத்தியர், அகத்தியர் என்பவர் ஒரு சாதாரண சித்தர் அல்ல. மிக மிக அதீதமான சக்தி படைத்த பிரபஞ்ச சக்தியையே தனக்குள் ஒடுக்கி சமநிலைப்படுத்தி ஆளக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் படைத்த ஜோய். அகத்தியர் கடநீரை குடித்து உள்ளே இருக்கும் வாதாபி என்னும் மரக்கனை தனக்கு உணவாக்கி அளித்தார் என்று ஒரு தகவல் உள்ளது. இந்த கதைக்கு பின்னால் உண்மையில் நடந்தது என்ன என்று பார்ப்போம். அகத்தியர் என்பவர் கும்பமுனி. ஜாதக ரீதியாக சூரியன் சிம்மராசியில் இருந்து மறைந்து கும்பராசிக்கு உதயமாகும் நேரத்தில் வானில் ஒரு நட்சத்திரம் உதிக்கும். அந்த நட்சத்திரத்துக்கு வெளிநாட்டினர் ஹானோபஸ் என்று பெயர் வைத்துள்ளார்கள். அதற்கு உண்மையில் அகஸ்திய நட்சத்திரம் என்று பெயர். தென்வானத்தில் பிரகாசிக்கும் இந்த நட்சத்திரம் அபூர்வ ஆற்றலோடு எப்பொழுதும் ஜொலித்துக் கொண்டிருக்கும். இதனுடைய ஒளி ஆண்டு என்பது 700 ஒளி ஆண்டுகள் ஆகும். இந்த ஹானோபஸ் என்பதன் அர்த்தம் குடம் என்பதாகும். இதனுடைய நிறம் மஞ்சள் நிறம். மிகப்பெரிய ஒளியை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக இந்த அகஸ்திய நட்சத்திரம் விளங்கும். அது நட்சத்திரங்கள் என்ன, கிட்டத்தட்ட சூரியனுக்கு நிகராக 11,600 மடங்கு ஒளியுடன் மற்ற நட்சத்திரங்களை விட ஜொலிக்கும். இதனுடைய பிரகாசம் கற்பனைக்கு 8 உயரத்தில் இருப்பதால் நம்மால் பார்க்க முடிவதில்லை. அதே நேரம் அகத்தியருக்கு அருகில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் டோராடஸ். இதற்கு தமிழில் லோபமுத்ரா என்று பெயர். இதை ஐரோப்பிய நாட்டில் உள்ளவர்கள் பார்க்க முடியாது. இந்த நட்சத்திர பெயர்கள் விவரம் கிரேக்கம் லத்தீன் போன்ற பழமை வாய்ந்த மொழி நாட்டவர்களுக்கு தெரிந்துள்ளது. ஆனால் இந்த விவரங்கள் எல்லாம் நம் தமிழ் மொழியில் இருந்துதான் அவர்கள் ஆங்கிலத்தில் பெயர் சூட்டியுள்ளனர். இதில் உள்ள முக்கியமான அறிவியல் உண்மை என்னவென்றால், இந்த அகஸ்திய நட்சத்திரம் பூமியை நோக்கி வரும்போது கடல் நீர்ப்பகுதி வெட்ட ஆரம்பிக்கும். அதே போல் இந்த நட்சத்திரம் மிகவும் ஆக்ரோஷினத்தோடு உதிக்கும் போது இதன் கதிர்வீச்சால் அகத்திப்பூ என்னும் பூமலர் ஆரம்பிக்கும். இதுபோல் நிறைய விஷயங்கள் அகஸ்திய நட்சத்திரம் பற்றி கூறிக்கொண்டே போகலாம். இந்த அகஸ்திய நட்சத்திரம் தமிழ் மாதம் புரட்டாதி 17-23 உதிக்கும். சூரியன் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு வரும்போது இந்த அகஸ்திய நட்சத்திரம் மறைந்து மீண்டும் சூரியன் ஹஸ்த நட்சத்திரத்துக்கு வரும்போது நம் கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த நட்சத்திரம் தோன்றும் போதும் மழைக்காலம் முடிந்து திரும்பவும் வெயில் காலம் ஆரம்பிக்கும். அப்போது கடல்நீர் வெட்ட ஆரம்பிக்கும். ஆனால் நடக்கும் உண்மை என்னவென்றால், இந்த நட்சத்திரத்தின் ஆகர்ஷன் சக்தியினால் கடல் நீரில் உள்ள உப்பின் தன்மை குறைய ஆரம்பித்து வேகமாக வெட்ட ஆரம்பிக்கும். இதைத்தான் மறைமுகமாக அகத்தியர் கடல் நீரை குடித்து உள்ளே இருக்கக்கூடிய வாதாபி என்னும் மரக்கனை அளித்தார் என்று கூறுகிறார்கள். இதுபோல் நமது மகாகுரு அகத்தியருக்கு பின்னால் மிகப்பெரிய அறிவியல் ரகசியங்கள் உதைந்துள்ளது. இதையெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லக்கூடிய மிக பொறுப்பு நமக்குள்ளது என்று கூறி விடப்படுகிறேன் ராஜா. நன்றி வணக்கம்.
0: நன்றி இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
5: நன்றி வணக்கம்.
0: அவர் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். கேட்கல, சத்தமாகாது. இங்க கொஞ்சம் கேக்குது, கொஞ்சம். இப்ப சவா நல்லா இருக்கிறோம். நீங்கள் நன்றி.
6: இனிய காலை வணக்கங்களேன்பாலேட்டி சோலை சார்ந்து கொண்டு ஈஸ்வரன் பாலங்களை பற்றி பிரார்த்திக்கிறேன். எல்லாம்பல்ல சத்தியசாய் பகவான் தேவியம் திங்கட்கிழமை இறைவன் மீதான அன்பில் கிடைத்திருக்கும் ஒரு உண்மையான பக்தனின் உணர்வுகள் எத்தகையவை. பகவான் என்று அதை அன்புடன் விளக்கி நம்மை ஊக்குவிக்கிறார். இறைவனின் திருவுருவத்தை தொடர்ந்து தியானிப்பதும் அவரது திருநாமத்தை அடிக்கடி சொல்லி செவிப்பதும் இதயத்தை இறைவனின் பால் இறைவனின் அன்பால் நிரப்பும் படிகளாகும். இத்தகைய அன்பு உண்டாகும் போது பக்தன் சொல்லா ஆனந்தத்தில் மூழ்கிறார். அத்தகைய ஆனந்தத்தில் தான் அரச முனிவரான குலசேகர ஆழ்வார் இவ்வாறு மூழ்கினார். இறைவா மக்கள் மோட்சத்தை அதாவது விடுதலையை வாழ்வின் முற்பாகவும் புறப்பிறப்பு சூழ்ச்சியிலிருந்து விடுபடுவதற்கான வழியாகவும் கருதி பேசுகிறார்கள். அத்தகைய விடுதலையை நான் கோரவில்லை. பிறவிகளிலும் உன்னை நேசிப்பதிலும் உனக்கு தொண்டு செய்வதிலும் நான் திருப்தி அடைவேன். உன்னை நேசிக்கவும் உனக்கு தொண்டு செய்யவும் எனக்கு கருள் புரிவாயாக. மோட்சத்தை அல்ல, இதை மட்டுமே நான் உன்னிடம் வேண்டுகிறேன். பிரபஞ்சம் முழுவதும் அன்பால் நிறைந்துள்ளது. அதுவே விஷ்ணுவின் வடிவமாகும். இப்பிரபஞ்சத்தில் அவர் இல்லாத இடமோ அல்லது பொருளோ எதுவும் இல்லை. பிரபஞ்சத்தை பிரபஞ்சின் வெளிப்பாடாக கருதி அதை அவ்வாறு உணர்வதை உண்மையான பக்தியாகும். நாரத முனிவர் இக்கோட்பாட்டின் மிகச்சிறந்த வழிகாட்டியாக இருந்தார். அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தியாகோ பகவதே திருப்தோ பகவதி ஆத்மா ராமோ பகவதி. அதாவது இறைவனை நேசிப்பவர் அனைத்தையும் துறக்கிறார். அவர் மிகுந்த மன நிறைவு கொள்கிறார். அவர் ஆத்மாவின் பேரின்பத்தில் நிலைக்கிறார். இறைவா அத்தகைய அன்பை என கருள்வாயாக. பரம்பொருளை உணர்வதற்கு பக்தி என்பது ராஜ பாட்டியாகும் என்று பகவான்களுடைய கூறியிருக்கான. கூறிக்கொண்டு பஜம தட்சிணைய நாளை நன்றிகளை உங்கள் அன்புடன் நேசிக்கிறேன். சண்மாவில்லாக்குனர் வணக்கம். இல்லையே வணக்கம் ஐயா.
0: நன்றி சண்மநாதன், இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் சண்முகநாதன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் ராணி சம்பந்தர் அவர்கள். வணக்கம் ராணி.
7: வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கீங்களா?
7: ஆமா நான் நலமா இருக்கிறேன். நன்றியனா நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கோம். இன்றைய நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு 21st 2021 திங்கட்கிழமை திருத்தூதர் பவுல் பேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு 4 இறைவசனங்கள் 1-7 மற்றும் 11-13 வரை. சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கின்றேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் முழு தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ளுங்கள். ஒரே எதிர்நோக்கி இருப்பது போல் உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கும் ஒன்றே, எல்லோருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லோருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயல் ஆற்றுபவர், எல்லோருக்குள்ளும் இருப்பவர். கிறிஸ்து கொடுக்கவிருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. அவரே சிலரை திருத்தூதராகவும் திருத்தூதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும் ஆயர்களாகவும் போதர்களாகவும் ஏற்படுத்தினர். திருத்தொண்டாற்ற இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லோரும் இறை மகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெருமளவுக்கு நாம் முயற்சி முதிர்ச்சி அடைவோம். இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சிந்தனைக்கு ஜேசு புதிய பார்வையை பெற்றவர். அந்த புதிய பார்வை விடுதலை ஊற்றாக பாய்ந்தது. வரி தண்டுபவர்கள் பாவிகள் என எண்ணப்பட்ட காலத்தில் சமூக வாழ்வில் புறக்கணிக்கப்பட்ட பின்புலத்தில் இயேசு வரி தண்டுபவரான மத்தியவை சீடராக அழைக்கின்றார். இது இயேசு செய்த பெரிய புரட்சி. புறக்கணிப்பு என்ற சிறையில் இருந்த மத்தியவை சீடராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு சமூகம் அந்தஸ்து என்னும் விடுதலையை வழங்கியுள்ளார் இயேசு. எனவேதான் இயேசு விடுதலை வீரர் என அழைக்கப்படுகின்றார். பாவிகளின் அழைக்கப்பட்ட இவர்களது இல்லங்களில் விருந்தை உண்பதின் வழியாக சமூக நீதியை நிலைநாட்டுகின்றார் ஜேசு. பாவிகளும் நோயாளிகளும் ஏழைகளும் இறைவனின் பிள்ளைகள் என்பதை ஜேசு இவர் சுட்டிக்காட்டுகின்றார். இயேசுவின் பணியில் மனித நேயமும் இரக்கமும் கருணையும் நிறைந்திருப்பதை பார்க்கின்றோம். அதுபோல நாமும் நெஞ்சில் கருணையை சுமந்து எல்லா மானிடரையும் சமமாக மதிப்போம். நன்றி, வணக்கம் ராஜண்ணா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
8: அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளில் எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு இன்றைய திருப்பாடல், வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன, வான்வழி அவர் தம் கலை வேலைப்பாடாக இருக்கின்றது, படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. திருப்பாடல் 19. இன்றைய நச்செழி வாசகம் புனித மத்தேயு எழுதியது 9 திருவசனங்கள் 9-13. அக்காலத்தில் மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டு பந்தியில் அமர்ந்திருந்த போது வரி தருபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் இருந்துள்ளனர். இதைக் கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தங்குபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து கொள்வது ஏன் என்று கேட்டார். இயேசு இதை கேட்டவுடன், நோய் அற்றவருக்கு அல்ல, நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை, பழியை அல்ல இயக்கத்தையே விரும்புகின்றேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நச்செய்தி இயேசுவே நமக்கு போவர். இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக மத்தேயு என்ற பெயரின் பொருள் யாவேயின் பரிசு என்பதாகும். அல்வேயுவின் மகனான மத்தேயு ரோமை ஆளுநரில் இருந்த யூதையாவின் கலிலேய பகுதியில் பிறந்தவர். ரோமையரின் ஆளுநரின் கீழ் யூதைய குறுநில மன்னன் ஏரோடு அந்திபாசுக்காக கப்பர்நாகம் சுங்கச்சாவடியில் வரி வசூலிப்பவராக மத்தேயு பணியாற்றினார். கிரேக்க அரமேய மொழிகளில் மத்தேயு தேர்ச்சி பெற்றிருந்தார். இயேசு கிறிஸ்துவை தொடக்கம் முதலே பின்பற்றிய சீடர்களும் மத்தேயும் ஒருவர். புதிய ஏற்பாட்டின்படி இயேசுவின் உயிர்ப்புக்கு உன்னேற்றத்துக்கு மத்தேயும் ஒரு சாட்சியாக இருக்கின்றார். ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகின்ற ஒவ்வொருவரும் மிகவும் பிரபலமாக மாறுவார்கள் என்பதை நாம் அனைவரும் அறிந்தது. அதற்கான அருமையான உதாரணம் தான் திருத்தூதர் மத்தேயு. மத்தேயு பாவியாக இருந்த அவர் அனைவராலும் இகழப்பட்டார். இயேசுவோடு சேர்ந்த பிறகு அனைவராலும் வாழ்த்தப்பட்டார். மிகவும் பிரபலியமானவர், உங்களுக்கு ஆசை இருக்கின்றதா வாருங்கள், நாமும் மத்தேயுவை இரண்டு காரியங்களை செய்து பிரபல்யமாகும். முழுவதும் இயேசுதான் என்ற எண்ணத்தோடு திருத்தூதர் மத்தேயு வாழ்ந்து வந்தார். இருப்பதும் இயங்குவதும் எல்லாமே இயேசுவால் தான் என்பதில் மிகவும் தெளிவாக இருந்தார். ஆகவே அவருக்குள் செருக்கு கர்வம் எல்லாம் காணாமல் போனது. ஆகவே மக்களுக்கு அவரை பிடித்தது பிரபல்யமானார். இயேசுவுக்கு பிடித்ததையே திருத்தூதர் மத்தேயு செய்தார். இயேசு கட்டளையிட்டதையே கடைபிடித்தார். நச்செழி முழுவதும் அவர் எழுத்துக்கள் அவர் இயேசுவோடு சுயந்திருப்பதை சாட்சியாக சொல்கின்றனர். சோர்ந்திருந்தவர் அனைத்தும் கைதேர்ந்தவரானார், பிரபல்யமானார். நமக்கும் இந்த ஆசை இருக்கின்றதா? நாங்களும் முயற்சி எடுத்திருக்கின்றோமா? இயேசுவை சார்ந்து சேர்ந்து வாழ்கின்றோமா என்று கேட்டுக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதிலே இந்த இறை வேண்டும் சிந்தனை நினைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய அழக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் அல்வாகவும் வாழ எல்லா வல்லவரை வேண்டி விளைவிட்டுக் கொடுக்கும் நேரத்திலே உலக நாட்டு மக்களுக்காகவும் வேண்டி பிரார்த்திக்கிறேன். அன்போடு விளைபெறுகிறாயா? நன்றி, வணக்கம்.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் நேவிஸ் பிலிப் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 8:34 ஐக்கியராஜ்யத்தில் 7:34 இந்த வேளையில் தொடர்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி? 12 ராசிகளுக்கான பலாபலன்களோடு தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேசையா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்று 21 செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமைக்கு உரியது.
9: மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா இடம் பொருள் வீடு சம்பந்தமான விஷயங்கள் பற்றி இன்றைய தினத்தில் பேசக்கூடிய தினமாக இருக்கும். இருப்பினும் இன்றைய தினத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியிருக்கும். சில நேரங்கள் நம்ம எடுக்கக்கூடிய முடிவு சில சாதகமாக இருக்கலாம், சிலது பாதகமாக கூட வரத்துக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம 4 நட்சத்திரம் நமக்கு சரியில்லைன்னா அந்த மாதிரி இருக்கும். மற்றவங்களை பற்றி உங்ககிட்ட எடுத்து சொல்கிறது, உங்களை பற்றி மற்றவங்ககிட்ட எடுத்து சொல்கிறது, இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் சில நேரங்கள் நமக்கு சில பிரச்சனைகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் அதில் கவனம் என்பது தேவை. இன்றைக்கி ஏதாவது சண்டை கிண்டை நடந்ததுன்னா அது நமக்கு தான் டைம் சரியில்லை, அதனால் தான் இந்த ப்ராப்ளம் நடக்கிறதுங்கிறத மனசில் எடுத்துக்கோங்க. இன்றைய தினம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ஹோட்டல் வச்சுட்டுருக்க, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சில விஷயங்களை டேக்கிள் பண்ணும்போது கவனமாக அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது. இரவு நேரத்தில் அதி வேகமான பிரயாணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றபடி மேஷராசி நண்பர்கள் நினைத்த காரியங்களை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் பார்த்துட்டோன்னா, ஓம் கம் கணப்ப தையே நமகங்கிற மந்திரம் ரொம்ப விசேஷகரமான மந்திரம். இந்த மந்திரம் மேலும் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேஷராசி நண்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெற்றி பிரயாணமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க கான்ட்ராக்ட் சம்பந்தமான விஷயங்கள் இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் போட்ட ஒரு கணக்கு அது எக்ஸாக்டாக அப்படியே இருந்துகிட்ருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம போகிறதுக்கு முன்னாடி அந்த காரியம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான தினமாக இன்றைய தினம் வந்து பார்க்க முடியறது. அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. கனவுகள் பலிதமாக இன்ட்யூஷன் வேலை செய்யும். அதே சமயத்தில் நிறையா உயர்கல்வி படிக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டுருக்கிறவங்க வெற்றி உண்டு. வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப லாபகரமாக இருக்கும். பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. இடமாற்றம் பண்ணும்போது 100க்கு 100 முறை யோசிச்சுக்கணும். பர்ஃபெக்ட் அப்படின்னு நினைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் மாறிக்கலாம். ரிஷபராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் சொல்லக்கூடிய மந்திரம் பார்த்துட்டீங்கன்னா, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே கிருஷ்ண ராம, அதோடைய மந்திரம் ரொம்ப விசேஷகரமான மந்திரமாக இன்றைய தினத்தில் அமையும். ரிஷபராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் கிருஷ்ணர் வழிபாடு விசேஷ பலன்களை கொடுக்கும். மிதுன ராசி நண்பர்களுக்கு, மிதுன ராசி நேர்களே, இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னா ராசி பலன் உங்களுக்கு சாதகமாக இருக்கா? சாதகமாக தான் இருந்துட்டுருக்கு. வேலைவாய்ப்பு கூடி வரும், நினச்சது நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கிறவங்க பிளேபேக் சிங்கராக இருந்துருப்பாங்க. ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரம் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. கணவர் இருக்கா, மாமியார் இருக்கா, இல்லை மனைவிக்கா, அம்மாவுக்கா, இப்படி பல விதங்களில் சில குழப்பங்கள்லாம் அப்பப்போ வந்து போகும். இன்றைய தினத்தில் நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் கடன் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி இன்றைய தினத்தில் அலைச்சல்கள் இருக்கும். பட் ஆல்சோ நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் சொல்லக்கூடிய மந்திரம் தெய்வ வழிபாடு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, மகாலட்சுமி மந்திரம், மகாலட்சுமி நமஹ, மகாலட்சுமி நமஹ, மகாலட்சுமி நமஹன்ற மந்திரம் ரொம்ப விசேஷகரமான மந்திரம். மிதுன ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா அம்பாள் வழிபாடு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கடகராசி நண்பர்களுக்கு, கடகராசிக்கு இன்றைய தினத்தில் நல்ல நாள் தான், தப்பு இல்லை. ஆனால் என்னென்னா கொஞ்சம் விரயங்கள் அப்பப்போ இருந்துகிட்டு இருக்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியாது. ஒவ்வொரு காரியமும் எப்போவுமே நம்ம பிறர்கிட்ட கேட்டு சொல்லு, நீங்கள் எப்படி நீங்கள் அப்படின்னு 4 பேர்கிட்ட கேட்டு சொல்லுவோம், தப்பு கிடையாது. அது கணவன் மனைவிட்ட, மனைவி கணவர்கிட்ட, ஒரு வெல் விஷயத்தை கேட்டு சொல்கிறதுல நல்ல பலன்கள் தான். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டுட்டுன்னா, நமக்குன்னு ஒரு சமயோஜன யோசனை வரும், அதை எடுத்து நம்ம ரைட் அப்படின்னு நம்ம செயல்படுத்துவோம். சில நேரம் அது கூட தப்பாக போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட இருந்துகிட்ருக்கு. ஸோ முடிவெடுக்கும்போது 100க்கு 100 முறை கவனித்து முடிவெடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். திருமண காரியம் கைகூடி வரும். பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். ஒவ்வொரு செயல்களாக கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்கீங்க, அதாவது ஒரு இதை கட்டுற இந்த மண் வீடு கட்டுவாங்க பார்த்துருப்பீங்க, கஷ்டப்பட்டு கட்டுவாங்க, அங்கேருந்து ஓடி வந்து ஒரு தட்டு தட்டு பேர் போடப்படணும்னு விழுந்துடும். அதே மாதிரி சின்ன சின்ன அந்த இதை எடுத்து ரொம்ப அழகாக கட்டுவாங்க டப்புன்னு ஒரு செகண்டில். அந்த மாதிரி நம்ம எதுவும் ஒன்று பண்ணிவிட்டு மற்றவங்களால் அது வந்து கிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடாது. அதனால் குடும்ப பிரச்சனையில் மற்றவர்கள் பேசப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. கடகராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் குருவாயூரப்பர் பெருமாள் வழிபாடு நல்ல பலன்களை தரக்கூடிய வழிபாடாக அமையும். சிம்மராசி நண்பர்களே, சிம்மராசிக்கு மகம் பூரம் உத்தரம் 3 நட்சத்திரங்கள் இருந்துருக்கு. சிம்மராசியை பொறுத்தளவுக்கு இந்த தினத்தில் சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சில விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துருக்கு. ரொம்ப நாளாக இருந்தால் மனக்கசப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னா தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். சேமிப்புக்கு கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டுருக்கு. சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்ல மாட்டேன், காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துட்டுருக்கும். கொஞ்சம் விரயங்கள் இருக்குது, கவனம் என்பது தேவை. அது நல்லா சுப விரயமாக இருந்தாலும் தப்பு கிடையாது. வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான பிரயாணம் உங்களுக்கு கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த ஒரு சில எண்ணங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். சிம்மராசி என்பர்கள் இந்த தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா சிவ வழிபாடு, அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு, கன்னிராசிக்கு இன்றைய தினம் ரொம்ப நல்லாவே இருந்துட்டுருக்கு. அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு விஷயங்களில் நீங்கள் எடுத்த முடிவுகள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அன்பானவர்கள் பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். இருப்பினும் ஒரு மாற்றம் பண்ணும்போது ஒன்றுக்கு 100 முறை கொஞ்சம் கவனித்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சொந்த பந்தங்கள் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, நீங்கள் சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு போவீங்க. ஏதேனும் ஒரு விசேஷ நாட்கள் குறிக்கிறதுக்கு கூட இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களை பற்றி யோசிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் ஒன்று இருக்கும். இடமாற்றம் ஓகே தான், ஆனாலும் அதை இட்ஸ் அ ரைட் சேஞ்ச் ஆர் நாட் அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா கன்னி ராசி அன்பர்கள் சேலஞ்சிங்காக இருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய தினமாக இருக்கும். இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. துலாராசி நண்பர்களே, துலாராசிக்கு இன்றைக்கி ரொம்ப சிறப்பான நாள், சிறப்பான ஒரு பிரயாணங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பணம் பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. எல்லாத்தையும் பார்த்தாச்சு லைஃப்பில், இன்னும் சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும். எல்லோரும் கிண்டல் கேள்வி பண்ணியிருப்பாங்களே, நீங்கள் ஜெயிச்சு காமிச்சிருவீர்கள். ஆனால் ஃபேமிலியில் ஃபேமிலி பிரச்சனை மற்றவங்கள வந்து நினச்சி பேச வைக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டேன்னா ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதேமாதிரி பிரிஞ்சவங்க கூட ஒன்று சேர்றதுக்குள்ள வாய்ப்புகள்லாம் இருக்குது, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்களில் டென்ஷன் கோவப்படுறத தவிர்த்துக்கிறது நல்லது. டக்கு நம்ம ஒரு வார்த்தையை பேசுவோம், அதுக்கப்புறம் அவா மனசுக்கு என்ன ஹர்ட்டிங் ஆகுமோங்கிறத சில நேரங்களில் சில பேர் நினச்சி பார்ப்போம். அது இந்த மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. திருமண காரியங்கள் கைகூடி வரும். ரொம்ப நாள் இருந்த பேச்சுவார்த்தைகள்லாம் வெற்றி பெறத்துக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. பிஸ்னஸ் பார்ட்னர் இடையே இருக்கக்கூடிய சில விஷயங்களை சக்ஸஸாக முடியும். அதே சமயத்தில் சில கருத்து வேறுபாடுகள் வந்தால் கூட அது சரியாயிடும், கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. இடமாற்றம் பண்ணும்போது ஒன்றுக்கு 100 முறை யோசிச்சுக்கணும். பர்ஃபெக்ட் அப்படின்னு நினைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் மாறிக்கலாம். இந்த நேரத்தில் அஷ்டலட்சுமி வழிபாடு, விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நிறைய விஷயங்களில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் இருந்துகிட்டு இருக்கும். ஒரு காரியம் தடங்கலாக அதுக்கப்புறம் நடக்கக்கூடியதாக இருக்கும். என்னை இவங்க புரிஞ்சுக்கலையே, அவங்க புரிஞ்சுக்கலையே அப்படி நினைக்கிறத விட சரி புரிஞ்சாலும் சரி புரியாட்டி சரி, நம்ம வேலையில் நம்ம கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதுங்கிற மாதிரி நீங்கள் வந்து கடமைகளை செய்து கொண்டே இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தம்பிதங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருந்துருக்கு. அதே சமயத்தில் இன்றைக்கி நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிச்சிருவீங்க. சில விஷயங்கள்லாம் உங்கள் மனசில் தோணுது அப்படின்னு சொன்னால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது சில நேரம் தப்பாக கூட இருக்கலாம், அது சில நேரம் ரைட்டாக கூட இருக்கலாம். ஸோ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதுக்கு மாறும். வெளியிலேருந்து பார்க்குறவங்க நீங்கள் எதாவது அவசரப்பட்டு கோவப்பட்டீங்கன்னா எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுட்டே இருக்கா அப்படின்ற எண்ணங்கள் வரும். இன்றைய தினத்தில் நினச்ச காரியங்கள் நன்மையாக முடியக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு தடங்கலாய் அதுக்கப்புறம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியறது. சில விஷயத்துக்காக நம்ம ரொம்ப பேசப்படாதுன்னு சொல்லுவாங்க, லூஸ் ஸ்டாக் விட்டுறப்படாது. ஒரு காரியத்துக்கு நம்ம ஜெயிக்கலாம் கரெக்டு தான், ஒரு காரியத்துக்கு லூஸ் ஸ்டாக் நிறையா விட்டுறப்படாது. ஃபோனில் சில பேர் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுவா பார்த்துருக்கலாம், அந்த மாதிரி ரொம்ப நேரம் தொடர்ந்து பேசுறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. அது வந்து மற்றவங்களுக்கு கிடையாது, நமக்கே காதுக்கு தப்பு தான். நம்மளுடைய பிரெயினே பார்த்துட்டிங்கன்னா அந்த 1 மணி நேரம் ஒரே சப்ஜெக்டை வந்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாதிரி இருந்துகிட்ருக்கும். ஸோ ஆக இன்றைய தினத்தில் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, கோவத்தை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. எழுத்தின் மூலமாக யாருக்காவது பண்ணும்போது 100 முறை கவனித்து பண்ணணும். இன்றைய தினத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் பார்த்துட்டோன்னா ஓம் கம் கணப்ப தையே நமகங்கிற மந்திரம் ரொம்ப விசேஷகரமான மந்திரம். இந்த மந்திரம் மேலும் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு இந்த தினத்தை சாதகமாக இருந்துட்டுருக்கு. கொஞ்சம் ஞாபகம் மருந்து இருந்துட்டுருக்கும், விரயம் இருந்துட்டுருக்கும். 1 ரூபாய்க்கு 10 ரூபா கொடுத்த ஒரு பொருளை வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரே பொருள் 2 ஆர்டர் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, இது காணும்னு சொல்லிட்டு இன்னொன்று ஆர்டர் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா கீ இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி தொலைப்பாங்க. நிறைய பேர் இந்த கீயை தொலைச்சுட்டே இருந்துட்டுருக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். அதுமாதிரி திருப்பி திருப்பி ஒரே பொருளை வாங்கிறது கொஞ்சம் விரயங்கள் ஆகிறது. அதே சமயத்தில் யாராவது கெஸ்ட்டு வர்றது, அவளுக்காக செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வெற்றி பிரயாணமாக அமையும். ஆன்சைட் வேலையெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் இன்றைய தினத்தில் ஒரு அதிர்ஷ்டம் கூட இருந்துட்டுருக்குன்னு சொல்லலாம், ஒரு யோகம் கூட இன்றைய தினத்தில் இருந்துட்டுருக்கு. சில சொல்லுவாங்க இல்லையா, இது நடக்கலை நல்லது தான், பின்னாடி நடந்துருந்ததுன்னா பெரிய பிரச்சனை வந்திருக்கும். ஸோ அந்த தடங்கள் கூட யோகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருந்துட்டுருக்கு. மற்றவங்க பிரச்சனை கலந்து கொள்ளாதீங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மருத்துவமனையில் இருந்திருக்கா வீடு திரும்புறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தனுசு ராசி நண்பர்கள், வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களே, மகர ராசிக்கு இன்றைய தினத்தில் சாதகமாக இருக்கா? இன்றைய தினத்தில் சாதகம் உண்டு. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம். சில பேருக்கு இன்றைய தினம் சூப்பராக இருக்கும், சூப்பர்னால் சூப்பரோ சூப்பராக இருக்கும், நிறைய ஐடியாஸ்லாம் வந்துட்டுருக்கும். சில பேருக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டோன்னா என்னப்பா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை இருக்கும். அது டிபெண்ட்ஸ் அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறும். ரொம்ப சூப்பராக இருக்குன்னா இன்றைக்கி எந்த காரியத்தையும் நீங்கள் எடுத்து செய்யலாம், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி என்னமோ டல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது. யாராவது பேசினா டென்ஷன் ஆகாது. ஒரு பத்து பேர் பேசுகிற மாதிரியே ஒரு தோணல்கள் வந்து வந்துட்டுருக்கும். இது ஏன் இப்படி மாறுறது சார் பலன்கள் அப்படின்னா, டிபெண்ட்ஸ் அவங்களுடைய ஹாரோஸ்கோப் தசாபுத்தியை பொறுத்து, அவங்களுடைய சுற்றுல இருக்கக்கூடிய நட்சத்திர ராசியை பொறுத்து அது மாறும். இரவு நேரம் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. அதே சமயத்தில் ஒரு புது புது காரியங்கள்லாம் எடுத்து பண்ணணுங்கிற ஒரு எண்ணங்கள் தோணக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். ஜெயிச்சு வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். என்ன மாதிரியே இருக்கணுங்கிறது ஒரு பெரிய தப்புன்னே சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விரல் வெவ்வேறு விதமாக இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருடைய குணாதிசயங்கள் ஒவ்வொரு விதமாக இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கு. இஃப் யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் தெம் லைக் யூ, உங்களை மாதிரி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தலனா இட் ஒன் ஹேப்பன்ஸ். அது சில டைம் நடக்கும், சில டைம் நடக்காமல் கூட இருக்கலாம். நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு.

0: கும்பராசி நண்பர்களே, கும்பராசிக்கு இன்றைய தினத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் தொழில் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுடைய கவனம் இருந்தால் போகிற கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. தொழில் சம்பந்தமான விஷயங்கள் சூப்பராக இருந்துட்டுருக்கு. அதே சமயத்தில் பார்ட்னர்ஷிப் போட்டு இதாக பண்ணுறது கூட நல்லா இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மறைமுக எதிரிகள் இருப்பாங்க, கவனம் என்பது தேவை. கடனுக்காக கடன் வாங்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. சில பிரயோஜனமான கடன் சொல்லுவாங்க, வீட்டு கடன். அதே சமயத்தில் பர்சனல் பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் தப்பு கிடையாது. ஆனால் ஒரு கிரெடிட் கார்டோ நிறைய விஷயங்களுக்காக நம்ம வந்து செலவு பண்ணுறத தவிர்த்துக்கிறது நல்லது. உற்றார் உறவினர் உதவி செய்வாங்க. நம்ம என்ன அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இருந்துட்டுருக்கணும். இதை பார்க்குறதா அதை பார்க்குறதான்னு தெரியலையேங்கிற சில ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். பட் உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைய தினத்தில் தொழில் சம்மந்தமான விஷயங்களில் இருந்துட்டுருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வேறுபாடு கொஞ்சம் நேரத்தில் வந்து கொஞ்சம் நேரத்தில் காணாமல் போயிடும். இன்றைய தினத்தில் கும்பராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா ஐயப்ப சுவாமி குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு, மீனராசிக்கு இன்றைய தினம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. பிஸ்னஸ்க்கு உண்டான முதலீடு சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். நினச்சது நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. என்ன ஏதோ ஒரு வகையான மனக்கசப்புகள் யாராவது அட்வைஸ் பண்ணாலோ யாராவது ஒன்று சொன்னாலோ அப்பப்போ மன கசப்புகள் இருக்கும். பட் யூர் நெவர் எவர் திங்க் அபவுட் தட். இதெல்லாம் கடந்து வந்தாச்சு, இனிமேல் இதை போட்டு ரொம்ப யோசிக்கிறதுங்கிற மாதிரி இல்லாமல் அடுத்த நிலைக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்துருக்கும். பட் இன்றைய நாள் எனக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது பிரச்சனை ஜாதகத்தில் நம்மக்கிட்ட தான். அப்போ நமக்கு நன்னா இருக்குது, பெஸ்ட்டு டே. நீங்கள் எதை நினச்சாலும் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள். ரொம்ப வயசானவங்க கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில பேர் சேமிப்பு இல்லைன்னு சொல்கிறீங்களா, இன்றைக்கி சேமித்து பாருங்கள். ஃப்யூச்சரில் நிறைய சேமிக்க வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா எனக்கு வீடு வாங்கணும் சார் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, இன்றைக்கி அது கூட முயற்சி எடுத்து பாருங்களேன். கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இன்றைய தினத்தில் உண்டு. சின்ன சின்ன சண்டைகள் கூட நல்ல ஒற்றுமைகள் கூடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மேஷம் முதல்
1: அந்த ஒரு உறவுகள் இதுவரை மேஷம் மீனம் முதல் மேச ராசி வரை 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் எமது நன்றிகள். நேரம் சரியாக 8:49 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:49 தொடர்கின்றது.

0: உள்ளங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடிக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதே நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் பாதரா, நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம், நன்றி.
1: இன்று பிறந்த நாளை காணும் எங்கள் அக்கா, டென்மார்க்கில் இருக்கும் எங்கள் அக்கா திருமதி செல்வநாயகி குணரத்னம் அவர்கள் தனது பிறந்த நாளை காணுகிறார். அவர் என்றென்றும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நல்லா வாழ வேணும் என்று வாழ்த்தி விட வருகிறேன். செல்வநாயகி குணரத்னம்,
0: நன்றி. உங்களுடைய அன்பான வாழ்த்துகளுக்கும் எங்கள் இதயபூர்வ நன்றிகள்.
1: நன்றி, வணக்கம்.
0: அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக இணைந்திருக்கின்றார் திருமதி வைஃபரூடாக. எப்படி இருக்க ரஜினி?
2: நாங்கள் நலமாக இருக்கிறோம், நீங்களும் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி செல்வநாயகி குணரத்னம் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடவருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கள் அவரை விளம்பரம் செய்யும் முற்றாப்படுத்தும் அந்த

0: வணக்கம் ராஜா.
1: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்பு, வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் திருமதி சிவசுந்தரிங்க அவர்கள், நலமா இருக்கிறீங்களா?
2: ஓ, நாங்கள் குடும்பத்தில் எல்லோருமே நலமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறோம் அண்ணா. அதே போல நீங்களும் இனிய அன்பு உறவுகள் எல்லோரும் நலமாக வளமாக வாழ எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி செல்வநாயகி குணரட்னம் அவாவுக்கு நமது குடும்பம் சார்ந்த மனம் நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவ இன்று போல எந்தெந்தும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார் போட்ட வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு உங்களிடம் இருந்து அன்பாக விட வருகின்றேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகளுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ, வணக்கம். வணக்கம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். வணக்கம் ராஜினி.
3: வணக்கம் ராஜா அண்ணா, நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறோம், நீங்கள்?
3: ஓம் ராஜா அண்ணா, நலமா இருக்கிறேன், நீங்களும் நலமா இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு இன்று பிறந்த நாளை காணும் செல்வநாயகி குணரட்னம் அவர்களை எங்கள் குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் பார்க்க வாழ்கின்ற பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதயபூர்வமான நன்றிகள். அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் திருமதி தவமலர் அவர்கள். தவமலரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் தவமலர்.
4: வணக்கம் ராஜன்,
1: நல்லா இருக்கிறோம், நீங்கள்?
4: நாங்களும் நிலவரிக்கும் இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி செல்வநாயகி குணரட்னம் அவர்கள். அபிராமி அம்மாவின் இறக்கடச்சத்தோட நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட தீர்க்க சுமங்கலியா வாழ கொண்டு வாழ்த்தி விடவுகிறேன் ராஜா அண்ணா.
1: நன்றி, இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகளுக்கு நன்றி. அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் ராசாத்தி, நலமா இருக்கிறீங்களா?
5: நலமா இருக்கிறீங்களா? ஓம் ராஜா, நலமே இருக்கிறேன், நன்றி. இன்று எனது சகோதரி டென்மார்க்கில் பிறந்த நாளை கொண்டாடுகிறேன். அதாவது திருமதி செல்வநாயகி குணரட்னம் அவர்கள். அவர்கள் நோய் நொடி இன்றி சீரோடு சிறப்போடு.
1: கேட்குதுல்ல, சத்தம் காணாது.
5: வணக்கம் ராஜா.
1: வாழா, இப்பதான் சத்தம் வருது. ஏன் சத்தத்தை குறைஞ்சி வைக்கிறீங்க?
5: அப்படி இல்ல, நான் குறைஞ்ச இல்ல.
1: இப்ப நீங்க
5: எனது சகோதரி டென்மார்க்கில் பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அதாவது திருமதி செல்வநாயகி குணரட்னம் அவர்கள். அவர்கள் நோய் நொடியின்றி சீரோட சிறப்போட கணவர் பிள்ளைகளோட சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சகோதரியை வாழ்த்துகின்றேன்.
1: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கு எங்கள் நன்றிகள்.

0: ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்று வாழ்த்தோர் வாழ்த்தலாம். இன்றைய வாழ்த்தோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியில் வாழ்த்தப்பட்டவர் டென்மார்க்கில் வசிக்கும் திருமதி செல்வ நாயகே குணரெட்டம் அவர்கள். அவர்கள் இன்று போல் இன்றும் தீர்க்க சுமங்கலியாக பல ஆண்டு காலம் வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழொலி குடும்பம் வாழ்த்தி மகிழ்கின்றது. தொடர்ந்து வானொலியில் மலர்கின்றது முதன்மை செய்திகள்.
1: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழொலியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர், சாசல் கார்ஷுலா கோனேஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். தியாக தீபம் திலீபனின் 39வது ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு அவரது உருவம் தாங்கிய நினைவூர்தி வவுனியா மாவட்டத்தை சென்றடைந்த நிலையில் பொதுமக்கள் திரண்டு உணர்வுபூர்வமாக சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தியுள்ளார்கள். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராஜா அனோஜனை விடுதலை செய்ய கோரி திருவோணமலை மாவட்ட இளைஞர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி நேற்று திருவோணமலை கடற்கரை பகுதியில் உள்ள காந்தி உருவசிலைக்கு பின்னால் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டிருந்தார்கள். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் இளைஞர் சிவராஜா அனோஜனின் விடயம் தொடர்பில் ஜனாதிபதி ஆண்டகுமார தேசநாயக்கா சவுதி அரேபிய மன்னரிடம் நேரடியாக வேண்டுகோள் விடுக்க வேண்டும் என்று புதிய ஜனநாயக முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் முன்னிலையாகி இருக்கிறார். வழக்கு விசாரணையின் போது முன்னிலையாக தவறியதற்காக தனக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான பிரதான வழக்கின் தீர்ப்பு கொழும்பு விசேட மூவரடங்கிய மேல் நீதிமன்ற ஆயத்தத்தினால் நாளை அறிவிக்கப்பட இருக்கிறது. அரசியல் அமைப்பின் முன்மொழியப்பட்ட 22வது திருத்த சட்டமூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கிய வியாக்கியானம் நாடாளுமன்ற சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்னாவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் அலுவலகம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. அரசாங்கத்துக்கு 2/3 பெரும்பான்மை உள்ளது என்பதற்காக மக்கள் அதனை எதிர்ப்பதை தவிர்க்க கூடாது என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா மீண்டும் தெரிவித்திருக்கிறார். வழக்குகள் விரைவாக விசாரிக்கப்பட்டால் தங்களுக்கு தண்டனை கிடைத்துவிடும் என்ற பயத்தினால் எதிர்கட்சியினர் அரசியலமைப்பின் 22வது திருத்தத்தை எதிர்க்கிறார்கள். மக்கள் நலனுக்காக இந்த அரசியலமைப்பு திருத்தத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவோம். ஊழல் குற்றத்துக்காக சிறை செல்வது ஊழல்வாதிகளின் தனிப்பட்ட பிரச்சனையே தவிர புது பிரச்சனை அல்ல என்று நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்காரா குறிப்பிட்டிருக்கிறார். அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி ஓய்வு பெற்ற மேயர் ஜெனரல் சுரேஷ் சலே உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடன் தொடர்புடையவர் என்று பாராளுமன்றத்தில் கருத்து வெளியிட்ட எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா உள்ளிட்ட 10 பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு சட்டமா அதிபர் திணைக்களம் அனுமதியை வழங்கியிருக்கிறது. 2024 மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் 2029 ஆண்டு தேர்தல் வெற்றி குறித்து பேசுவது அர்த்தமற்றது. அத்துடன் பாராளுமன்றத்தில் அரசாங்கத்துக்கு 159 உறுப்பினர்களின் பெரும்பான்மை பலம் இருந்தாலும் மக்கள் விருப்பத்துக்கு மாறாக அவர்களால் செயல்பட முடியாது என்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி கோத்தபா ராஜபக்சாவின் ஆட்சியே சான்றென்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரகுமான் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஒற்றியாட்சி தமிழினத்தினுடைய எதிர்காலத்தை மட்டும் கேள்விக்கு உட்படுத்தாது, அது எங்களுடைய முஸ்லிம் மலையக சமூகங்களுடைய இருப்பையும் கேள்விக்கு உட்படுத்தும் என்று பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 2025 ஆண்டு இறுதி நிலவரப்படி இலங்கையில் வேலைவாய்ப்புகளில் ஈடுபட்டுள்ளவர்களின் மொத்த எண்ணிக்கை 8 மில்லியனை கடந்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளிபர திணைக்களம் தெரிவித்துள்ளது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் கலனிகம மற்றும் தொடங்குட பகுதி கிடைப்பட்ட பகுதியில் சுமார் 8 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி வெத்துக்குள்ளாகி இருக்கிறது. திருவோணமலை பாலையூத்து பகுதியில் இரு பெண்களை வெள்ள வேனில் கடத்தி சென்று சட்டவிரோதமாக தடுத்து வைத்திருந்ததன் பின்னர் கொலை செய்த குற்றச்சாட்டில் 2 முன்னாள் கடற்படை வீராங்கனைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கம்பகா இம்புல்குட பகுதியில் உள்ள வாடகை வீடொன்றில் போலி பட்ட சான்றிதழ்கள் உத்தியோர்வ ஆவணங்கள் மற்றும் நிறுவனங்களின் முத்திரைகளை பாரியளவில் தயாரிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்ட 27 வயது இளைஞர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அதிரகிரிய கொடகம வீதி கபரகட மாலியாகந்த வீதி பகுதிகளில் கடந்த ஆகஸ்ட் 17 மற்றும் செப்டம்பர் 8 நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி உள்ளிட்ட 4 சந்தேக நபர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நாடு தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு சோதனைகளின் போது லஞ்சீட் மற்றும் சிலிசிலி பொலித்தீன் பைகள் தொடர்பில் 104 விதிமுறல்களை நுகர்வோர் விவகார அதிகார சபை கண்டறிந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு செட்டிப்பாளையம் கடற்கரையில் மீன்வாங்க சென்ற மீசன் தொழிலாளியான தன் மீது சட்டவிரோத சுருக்கு வலை பாவித்து மீன்பிடியில் ஈடுபட்டு வரும் ஜீவன் தலைமையிலான 5 பேர் கொண்ட குழுவினர் தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பாதிக்கப்பட்டவர் கடும் கவலை தெரிவித்திருக்கிறார். பலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட கீரிமலையில் கொட்டப்பட்டிருந்த ஆபத்தான மருத்துவ கழிவுகளை உடனடியாக அகற்றுமாறு வடக்கு மாகாண உள்ளூராட்சி திணைக்கழகத்தால் விடுக்கப்பட்ட அறிவுறுத்தலை தொடர்ந்து அந்த மருத்துவ கழிவுகள் அனைத்தும் அகற்றப்பட்டுள்ளதாக பலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் செயலாளர் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளருக்கு அறிவித்திருக்கிறார். டிட்வா சூறாவளியினால் சேதமடைந்த முருககந்த வெள்ளவில வீதியின் முதலாம் இலக்க பாலத்தை புனரமைக்கும் பணிகள் உத்தியோர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா இலங்கை இடையே கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இருதரப்பு கடற்படை பயிற்சி விசாகப்பட்டினத்தில் நடைபெற்று வருகிறது. வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வாகனேரி பகுதியில் வைத்து யானை தாக்கியதில் நபரொருவர் பலியாகியுள்ளார். யாழ்ப்பாணம் சாவிச்சேரி பகுதியில் நேற்று பகல் துணிகர திருட்டுச் சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. வங்களா விரிகுடாவில் அந்தமான் கடற்பரப்பை அண்மித்த பகுதிகளில் உருவாகியுள்ள குறைந்த தாளமுக்கம் அடுத்த சில நாட்களில் மேலும் வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இன்று காலை 7 மணி வரையிலான கடந்த 10 மணி நேரத்தில் பதிவான அதிக மழைவீழ்ச்சி கேகாலை மாவட்டத்தின் மாலிபுட பகுதியில் பதிவாகியுள்ளது. அங்கு பதிவான மழைவீழ்ச்சியின் அளவு 104 மில்லிமீட்டர் ஆகும். 2026 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் செயல்முறை பரீட்சைகள் எதிர்வரும் செப்டம்பர் 24 முதல் அக்டோபர் 21 வரை நடைபெற உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்திய செய்திகளில், மேற்கு வங்கம் மாநிலம் நந்திகிராம் பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளருக்கு திரிணாமுல் காங்கிரஸ் நிறுவனரும் முன்னாள் முதல்வருமான மம்தா பானர்ஜி ஆதரவு அளித்திருப்பது அந்த மாநிலத்தில் மீண்டும் எதிர்க்கட்சிகள் ஓரணியில் இணைந்து செயல்படுவதற்கான சூழலை இது ஏற்படுத்தியுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது அமித்ஷாவின் தூண்டுதலால் வாக்காளர் பட்டியலிருந்து பெயர்களை நீக்கும் நடைமுறை என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. கம்யூனிஸ்டுகள் ஆதரவை வாபஸ் பெற்றால் தமிழக வெற்றி கழக அமைச்சரவையே இருக்காது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ரா முத்தரசன் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் நடைபெற உள்ள இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் பின்னடைவை சந்திக்கும் என்று பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். ஆங்கில பாட கேள்வித்தாள் கசிவு காரணமாக முதலாம் இரண்டாம் வகுப்பு முதல் பருவ தேர்வு வினாத்தால் ரத்து செய்யப்பட்ட நிலையில் புதிய கேள்வித்தாள் கொண்டு இன்று தேர்வு நடைபெறுகிறது. இந்திய படிப்புகளுக்கு சீனாவின் பெக்கிங் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் மேற்கொள்ளும் பங்களிப்புகளை சீனாவுக்கான இந்திய தூதர் விக்ரம் துரைசாமி பாராட்டியிருக்கிறார். அமெரிக்கா பிரான்ஸ் நாடுகளை காட்டிலும் இஸ்ரேலுடனான இந்தியாவின் பாதுகாப்பு உறவு மிகவும் சிறந்ததாக இருக்கும் என்பது என்சி தலைமுறையினரிடையே நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் இந்த விடயம் தெரிய வந்திருக்கிறது. தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் கி அண்ணாமலை முதலமைச்சர் ஜோசப் விஜய் அண்மையில் மேற்கொண்ட லண்டன் பயணத்தை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். தமிழகத்துக்கான முதலீடுகளை ஈர்க்க இங்கிலாந்து சரியான இடமல்ல என்றும் அவர் வாதிட்டிருக்கிறார். வரும் 2030 மணிக்கு 350 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் சுதேசி புல்லட் தொடர்ந்துகளை தயாரிக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்திருக்கிறது. வீர் கார்டியன் கூட்டு பயிற்சியின் போது இந்தியா ஜப்பான் விமானப்படை தலைமை தளபதிகள் தேஜஸ் விமானத்தில் பயணித்துள்ளார்கள். ஜார்க்கண்ட் காவல்துறை தேசிய புலனாய்வு முகமையால் மொத்தம் 30 லட்சம் ரூபாய் வெகுமதி அறிவிக்கப்பட்டு தேடப்பட்டு வந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்பான ஜார்க்கண்ட் மாவோயிஸ்ட் தலைவரான பிரிஜேஷ் கஞ்சு உத்தரப்பிரதேச பயங்கரவாத எதிர்ப்பு படையினர் வாரணாசியில் நேற்று நடத்திய அதிரடி என்கவுண்டரில் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் உள்ள வைஷ்ணவ தேவி கோவிலின் அடிவார முகாமில் நேற்று தீபத்து ஏற்பட்டது. இதில் கெலிபேடு, டிக்கெட் கவுண்டர் உள்ளிட்டவை எரிந்து சேதமடைந்துவிட்டது. பாகிஸ்தானில் இருந்து கடத்தப்பட்ட 47 கிலோ ஹெரோயின் போதைப் பொருளை பஞ்சாப் மாநில காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளார்கள். கேரளத்தில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் இன்று கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனமழைக்கு இதுவரை 6 பேர் உயிரிழந்த நிலையில் மீண்டும் அங்கு கனமழை பெய்து வருகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் வருடாந்த பிரமோற்சவத்தின் போது 6வது நாளில் 32 அடி உயரமுள்ள பாயும் குதிரையுடன் கூடிய தங்க ரதத்தில் மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி தாயர்களுடன் 4 மாட வீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்திருக்கிறார். திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரமோற்சவத்தில் பாதுகாப்பு என்ற பெயரில் எங்கு பார்த்தாலும் போலீஸ் கெடுபிடி அதிகமாக இருப்பதாகவும் இதனால் சர்வ தரிசனத்துக்கு 8 கிலோமீட்டர் தூரம் வரை நடக்க விடுவதாகவும் பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,14,160 ரூபாவுக்கும் கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,270 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் போப் லியோவின் பிரான்ஸ் பயணத்துக்காக விரிவான பாதுகாப்பு மருத்துவ போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. செப்டம்பர் 25 முதல் 28ஆம் தேதி வரை அவர் பிரான்சுக்கு வருகின்றார். ரஷ்யாவின் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் தேர்தலின் இறுதி நாளான நேற்று ரஷ்யா மீது 1000க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை உக்ரைன் ராணுவம் ஏவி தாக்குதலை நடத்தியிருக்கிறது. ரஷ்ய தேர்தலில் வாக்களிப்பு தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. அதிபர் விளாடிமிர் புட்டினின் ஒன்றுபட்ட ரஷ்ய கட்சி வெற்றி பெறும் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகியிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் நிறுவன பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள உலகத் தலைவர்கள் நியூயோர்க் சென்று கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்க சீன உயர் அதிகாரிகள் நியூயோர்க்கில் நேற்று சந்தித்துள்ளார்கள். அந்த 2 நாட்டு அதிபர்களும் வரும் வாரம் சந்திப்பதற்கு முன் உயர் அதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார்கள். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மேற்கு கரை பகுதியில் இஸ்ரேலியர் ஒருவரை பாலஸ்தீன நபர் சுட்டுக் கொன்ற சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்தாலி பள்ளிகளில் புர்கா அணிவதற்கு தடை விதிக்க அந்த நாட்டு பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி தற்போது திட்டமிட்டு வருகிறார். உலகம் முழுவதும் நடைபெறும் போர்க்குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலைகள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு எதிராக தடைகளை விதிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் நிர்வாகம் தயாராகி வருவதாகவும் அவற்றை விரைவில் அறிவிக்க அவர் திட்டமிட்டுள்ளதாகவும் இந்த விவகாரம் அறிந்த 2 வட்டாரங்கள் தகவலை தெரிவித்திருக்கின்றன. மலேசிய முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் தம்மால் சுமார் 50 மில்லியன் ரிங்கிட் சுமார் 12.6 மில்லியன் அமெரிக்க டாலரை அபராதமாக செலுத்த தன்னால் முடியாது என்று கூறியிருக்கிறார். சொத்துக்கள் தம்முடைய முழு கட்டுப்பாட்டில் இல்லை என்றும் அவர் தெரிவிக்கிறார். மலேசியாவில் முன்னைய பிரதமர் நஜீப் ரசாக்கு வீட்டுக்காவல் கொடுக்கும் முடிவால் ஆளும் கூட்டணி மீது அதிருப்தி அதிகரித்திருக்கிறது. அதற்கு தாம் துணை நிற்பதாக கூறப்படுவதை மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் நிராகரித்திருக்கிறார். பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமரும் முன்னாள் கிரிக்கெட் வீரருமான இம்ரான்கானின் சகோதரி அலிமா கானை பாகிஸ்தான் அதிகாரிகள் நேற்று கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள். இந்தோனேசிய தேடல் மீட்பு குழு ஜாவா கடலில் மேலும் ஒரு உடலை மீட்டிருக்கிறது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை நேற்று 1450 உயர்ந்துள்ளது. 6000க்கும் மேற்பட்டோரை இதுவரை காணவில்லை என்று நேபாள காவல்துறை அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. இனவாத சர்ச்சையை ஏற்படுத்திய விளம்பரத்தை கொன்வெஸ் காலனி நிறுவனம் அகற்றியிருக்கிறது. தென்கொரிய பாடகி கருணாவை காட்டும் அந்த இன்ஸ்டாகிராம் விளம்பரத்துக்காக அந்த நிறுவனம் தற்போது மன்னிப்பு கேட்டிருக்கிறது. தென்னாப்பிரிக்காவின் யோகனஸ்பர்க் நகருக்கு அருகே 2 மாதங்களில் 9 பெண்கள் கொலை செய்யப்பட்டுள்ளார்கள். 2060ஆம் ஆண்டுகளில் ஆஸ்திரேலியாவில் இறப்புகளின் எண்ணிக்கை பிறப்புகளின் எண்ணிக்கையை முதன்முறையாக விஞ்சும் என்று தற்போது கணிக்கப்பட்டிருக்கிறது. தாய்லாந்து தன்னகர் பாங்காக்கின் பெரிய தீச்சம்பவத்துக்கு பிறகு எம்ஆர்டி தொடர்ந்து சேவை இயல்புநிலைக்கு தற்போது அங்கு திரும்பிவிட்டது. விளையாட்டுச் செய்திகளில், சிம்பாபேக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியில் பரபரப்பான ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆசிய விளையாட்டுத் தொடரில் பெண்களுக்கான பேட்மிண்டன் போட்டியில் இந்திய பெண்கள் அணி காலிறுதிக்கு முன்னேறியிருக்கிறது. 3-0 என்ற புள்ளி கணக்கில் கஜகஸ்தானை வீழ்த்தி இந்திய மகளிர் அணி முன்னேறியிருக்கிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆண்கள் ஹாக்கி ஏ பிரிவு தொடக்க லீக் ஆட்டத்தில் இந்தோனேஷியாவுடன் நேற்று மோதிய இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் அபாரமாக வென்றிருக்கிறது. பார்சிலோனாவில் நடைபெற்ற 24 மணி நேர கார்பந்தயத்தில் அஜித் குமாரின் ரேசிங் அணி 2வது இடம் பிடித்து அசத்தியிருக்கிறது. மெக்சிகோவின் குவாடராஜாவில் நடைபெற்ற WDA ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஸ்டேனிஸை 6-4, 6-2 என்ற நேர்சற்களில் வீழ்த்தி பட்டம் வென்றிருக்கிறார் இவா ஜோவிச். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், 1 யூரோ இலங்கை பிரமதியில் 379.71 ரூபா, இந்திய பிரமதியில் 109.94 ரூபா, 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 330.90 ரூபா, இந்திய பிரமதியில் 95.79 ரூபா, 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 401.87 ரூபா, இந்திய பிரமதியில் 116.40 ரூபா, 1 அகராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 442.67 ரூபா, இந்திய பிரமதியில் 128.16 ரூபா, 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 236.24 ரூபா, இந்திய பிரமதியில் 68.39 ரூபா. கேட்டது டிஆர்டி தமிழொலியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷனா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிமிடமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்சு பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டு கிஷன் கறி இருக்கு,
1: அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பாக்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிபுண்டோ மலிபுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலில்,
4: 11 13 rue Caille, 75 000 de Paris.
3: வீட்டி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனே சாசலில்,
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேர்.
6: சரி
7: சரி, எந்த காரம் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல, எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின்ற போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 07 82 81 88 14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 07 82 81 88 14.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒளி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:18 வைக்கிறாச்சில் 8:18 பிளந்திருக்கும். இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான கிரவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது. காலைகளில் இடமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சை விட்டாகலாத பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் மிஸ்டர் ராஜகோபால், நலமா இருக்கீங்களா? நன்றி ராஜகோபால். என்ன பாடலோடு வந்திருக்கீங்க?
2: மாடப்புறா குடத்துல பழைய பாட்டுகள் பல சண்டை வகையில நானும் பல சேர்க்கப்போ மாடப்புறா குடத்துல சௌந்தரராயனும் சூலமங்கலம் ராஜலட்சுமியும் படிச்சிருக்கணும். சிரிக்க தெரிந்தால் போதும், துயர் நெருங்காது ஒரு போதும்.
1: சிரிக்க துணிந்தால் போதும்,
2: ராஜலட்சுமி அவள் படிக்கிறது சினிமா படங்கள் சினிமா பாட்டுகள் படிக்கிறது குறைவு தானே. அவ ஒரு சில பாட்டுகள் தான் ரெண்டு பேரும் அக்காவும் தங்கையும் படிச்சிருக்கணும். இல்ல ராஜலட்சுமி தான் படிச்சிருக்கிறேன், ஜெயலட்சுமி படிக்க இல்ல. ஆனா அந்த குரல்கள் ஒரு வித்தியாசமான குரல் தானே. அப்ப ஒரு சில பாடல்கள் நான் மனதில் வச்சிருக்கிறேன், அது இந்த பாட்டுகள் ராஜலட்சுமி ஜெயலட்சுமி ஆக்கிட்டு அப்ப எனக்கு மனதில் இது ஞாபகம் இருந்தது. இருந்தோடனே அப்ப அடிச்சு பார்ப்போம் லைனுக்கு வருவோம், அடிச்சேன் லைன் கிடைச்சிட்டு. அப்பதான் அடிச்சு லைன் கிடைச்ச உடனே என்ன, இதுதான் சதீஷ் புள்ள விளையாடுற விளையாட்டு அவருடைய விளையாட்டு தான் நான் இன்னைக்கு விளையாடி விட்டேன். அப்ப எனக்கு லைன் கிடைச்சிட்டு தண்டு அப்படியே அப்ப அந்த பாடையோருக்கா கேப்போ கொண்டு வந்திருக்கிறேன்.
1: இந்திய காலத்தில் வந்து அரை மணி தரத்துக்கு முதலே அடிப்பார்கள். செய்தி அப்ப அந்த காலத்துல செய்தி நாங்க 9 மணிக்கு, அது ஒரு 5 நிமிஷம் செய்தி தான். செய்திகள் கூட இப்ப அந்த நாளையில தக்கன்னு வந்தா 12-13 பேர் எடுத்து நிகழ்ச்சி அது சோட போகாது ஒரு.
2: ஆனா அது முந்தியெல்லாம் நீங்க சொல்ற நீங்க ஆட்களுக்கு அந்த என்ன செய்தி எல்லாம் முடிஞ்சு எல்லாம் போய் அந்த நாணய மாற்று விகிதம் சொல்லிக்கள் அந்த பருவத்திலே அடியுங்கோன்னு சொல்லி. ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்ப என்னென்ன வேலைக்கு அடிக்க துவங்கினோன்னு அப்ப உங்கையும் நீங்களும் என்னென்று
1: கேட்டா ஒருத்தரும் அப்படி அடிக்கிற எல்லாரும் செய்தி முடிஞ்சு நான் ஜிங்கிள் போட்டப்பதான் அடிப்பார்கள். அதாலதான் எல்லா கிடைக்கிற இளவைக்கு மதிப்பிலாக ஓடி வருவார். அந்த ஆசை இல்லாதவர்கள் சும்மா அந்த அலட்சிய போக்கல.
2: அது இதுக்கு ரேடியோல பாட்டு கேட்க வேணும்
1: சிச்சுவேஷன் மாறி தானே போச்சு, இல்ல மாறி போச்சு. இப்ப எல்லாம் ரேடியோ கேட்கிற ஆசையெல்லாம் அவர்களுக்கு குறைஞ்சு போச்சு. அந்த காலத்துல இருந்த நாங்க கொண்டு வந்த பிறகு நாங்கள் இருந்த பிறகு எல்லாம் இவ்வளவு கண்ணீர்கள் கிட்டத்தட்ட 60 பேர் எடுப்பார் ஒரு 7 மணி நேரத்துக்கு.
2: ராஜா இன்னொண்ட கேளுங்க நீங்க, அது அது ஓகே இல்லைன்னு நான் சொல்ல இல்ல. ஒரு நிமிஷம் கதைச்சிட்டு, அதாவது இப்ப வந்து லைனுகள் கூட, அதாவது நீங்கள் இப்ப எல்லாம் உதாரணத்துக்கு வாட்ஸ்அப் பைபர் லேண்ட் போன் எல்லாம் 2 லைன் அங்காரம் 2-4 லைன் வச்சிருக்கிறீங்க. அப்ப அதுக்கு லைனுகளுக்கு கஷ்டப்பட்டு கஷ்டப்படுறதுக்கு மிக கஷ்டப்பட்டு எடுக்கிறது கஷ்டம். ஆனா எடுத்தாலும் சில நேரங்களில் 20 நிமிஷம், 18, 19, 20 நிமிஷம் எல்லாம் வெயிட் பண்ணி கொண்டு
1: நிக்காதான்.
2: பொறுமையா
1: இல்லாத
2: அப்படி இல்ல ராஜா.
1: நன்றி, நாங்கள் கதைக்கு கதைக்கிறோம் என்று சொல்லி பொட்டிசம் போடுவார்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.
2: அதுக்கு ஒரு
1: ப்ராப்ளம் உங்களை மாதிரி அடிச்சா லைன் கிடைக்கும் சௌரன். நன்றி,
2: நன்றி, வணக்கம்.

0: ஒழித்து பாடலை ராஜகோபால் அவர்கள் வெளிமேற்கொண்டிருந்தார். மனதில் ஆசையவர்களுடைய கவிதை வரிக்கு டிஎம் சவுந்தரராஜன், சூலமங்கலம் ராஜலட்சுமி இணைந்து பாடியிருந்தார்கள். மாடப்புறா திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் அவர்களுடைய இசை. நேரம் சரியாக 9:27 ஐக்கராட்சியத்தில் 8:27. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜா, ஜெயமலையிலிருந்து புங்கையூர் ராஜா.
0: புங்கையூர் ராஜா நலமா இருக்கிறீங்களா? புங்கையூர் ராஜா
1: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறது?
0: நாங்களும் நல்லா இருக்கிறோம், நன்றி.
1: பாடல் வந்து, வர வேண்டும் வாழ்க்கையில் வசம், தர வேண்டும் வளர்க்காத இன்பம், அந்த பாடல கேட்கிறோம் ராஜா. இது வந்து மயங்குகிறாள் ஒரு மாதிரி அந்த பாடல. இந்த பாடல கேட்கிறோம் ராஜா.
2: இந்த பாடல்
1: வர வேண்டும் வாழ்க்கையில் வசந்தம், அது தர வேண்டும் வளர்க்காத இன்பம், உனக்கென நானும் இனக்கென நீயும் இல்லறம் தொடரட்டு நீதான் வேண்டும். அந்த பாடல கேட்க விரும்புகிறாய்.
0: என்ன காரணம் இந்த பாடலை ரசித்து கேட்கறதுக்கு?
1: ரசித்து கேட்கறது என்ன, ஒரு குடும்ப பாடல் தானே, ஒரு மனைவிக்காக கேட்கிற பாடலாக இருக்கலாம். அதெல்லாம் அதை கேட்டு அதை ரசித்து கேட்டு கேட்டு கேட்கிறேன்.
0: நன்றி, வாழ்த்துகள். உங்களுக்கான பாடலை தருகின்றோம், கேட்டு பாடுங்கள். நன்றி. கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரி, விஜயபாஸ்கர் அவர்களுடைய இசை.
3: வாழ்க்கையில்
0: குரல்.

0: ஒலித்த பாடலை புங்கே ஒரு ராஜா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து காலை போன்ற நிகழ்ச்சியில் உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம்
0: ராசாதி, நலமா இருக்கீங்களா?
1: ஆமா, நான் நல்ல நலமா இருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் நல்ல தெய்வ ஆரோக்கியத்தோடையும் நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டுகள் வாழணும் என்று நான் உங்களை வாழ்த்திக் கொண்டு
0: சுதாகர்
1: என்ன படம்
0: மலேச வாசவன் ஜானகிமா பாடினது, கண்ணதாசனுடைய கவிதை வரி, இளையராஜா டைசை கண்டுபிடிங்க பாப்போம். இப்படி பிடிக்க இல்லையா? கிழக்கே போகுன்றீங்களா? அதா
1: சீல்வானு
0: சுவாஜி இந்த படம் உள்ள
2: பேரோ. I'm Jody.

0: பாடலை விரும்பி கேட்டிருந்த ராசாத்தி தியாகராஜ பாடல். இடம்பெற்ற திரைப்படம் கிழக்கே போகும் ரயில். பாடலை இயற்றியவர் கவியரசர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. நேரம் சரியாக 9:38 ஐக்கியராச்சியத்தில் 8:38. இந்த வேளையில் டாக்டர் ரவி அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா, எப்படி சொன்னீங்களா?
0: நலமாக இருக்கின்றோம். நீங்கள்?
1: நாங்கள் சொன்னோம்.
0: நன்றி. என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: எனக்கு ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன்.
0: ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன். கேட்டிருக்கிறீங்களா? ஊர்ல இருக்கு.
1: ஓ, கேட்டிருக்கேன்.
0: கோவில் மணி நீங்கள்
1: கூட
0: விட கேட்கும்.
1: பத்து மணி
0: கேட்கும். எலக்ட்ரிகல் அடிக்கிறதா இல்ல ஆக்கள் போய் கயிறு இழுத்து?
1: ஆட்டோமேட்டிக்கா அடிக்கிற போல என்னன்னு தெரியல. ஆட்டோமேட்டிக்கா அடிக்கிறதா?
0: அப்படியா?
1: நல்ல பெரிய பெரிய மணி.
0: பின்ன பெரிய மணியா? அப்ப அதாலும் ஆலயமணிய ரஞ்சி சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்க. நன்றி. உங்களுக்கான பாடல் தருகின்றோம். கேட்டு மாளுங்கள். நன்றி. அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.

0: ஒலித்தப்பாளலை விரும்பி கடந்த டாக்டர் ரவி அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. நேரம் சரியாக 9:44 ஆக்கிய ராஜ்யத்தில் 8:44. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜனா, சதீஷ் இருக்கிறேன்.
0: வணக்கம் சதீஷ், நலமா இருக்கீங்களா?
1: நலமா சுகமா இருக்கின்றேன்.
0: நலமா இருக்கின்றோம். என்ன பாடல் இருக்கு?
1: மயக்கம் என்ன மௌனம் என்ன கேட்கின்றேன்.
0: இந்த பாடலை ஓடோடி வந்து கேட்கறீங்க. சந்தோஷமான கேட்ட பாடல் வருகின்றது, கேட்டு மாளுங்கள். நன்றி, அவர் சகோதரர் சதீஷ் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்.

0: ஒலித்த பாடலை விரும்பிக் கொண்டிருந்தார் சதீஷ் அவர்கள் பிரான்சிலிருந்து. சதீஷை தொடர்ந்து வானலையில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் ராதா?
1: நாங்களும் அனைவருமே நலமாக இருக்கின்றோம் அண்ணா.
0: நன்றி.
1: நான் கேட்க இருக்கிற பாடல் வாழ்வு என் பக்கம் படத்துல இருந்து வீணை பேசும் அது மீட்டும் வீரர்களை கண்டு அந்த பாடல
0: அந்த பாடலை கேட்கிறேன். என்ன அந்த பாடல்? ஒண்ணி திடீர் உருவாக்க
1: என்னால் வந்து ஜேசுதாஸ் பாடல் கேட்கல. அந்த பாடல்ல எனக்கு இந்த பாடல் நல்லா பிடிக்கும்.
0: விஸ்வநாதனுடைய இசையில வந்த பாடல்.
1: ஊடாக
0: வார பாடல்கள் சும்மா பேசுவ. நீ எல்லாம் ஒரு கவிஞர், உனக்கு ஒரு ஒரு கவிதை அந்த வாங்கிலா பாட்டு எழுதுறதுக்கு மனமந்தத்தை வச்சு எழுதுவார்.
1: வந்துட்டு
0: பாடல் கேட்டு மாளுங்கள். நன்றி.
1: நன்றி.
0: அவர் ராதாகணராஜா அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இது வானிலையில்.

0: ஒலித்த பாடலை ராதாகனக ராஜா அவர்கள் விரும்பிக் கொண்டிருந்தார். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: ஓ வணக்கம் மீனா, நலமா இருக்கீங்களா மீனா? நாங்கள் நலமாக உற்சாகமா இருக்கின்றோம். நன்றி. என்ன பாடலை கேட்க போறீங்க மீனா?
1: நான் நிறைவாக ஒன்றை செய்து வைக்க, படக்கோட்டி படத்துல இருந்து தரைமையில் பிறக்க வைத்தாய் எங்களை.
0: எல்லாரையும் தரைமையில பிறக்க வச்சுக்கலாம்.
1: எனக்கு அந்த பாட்டு பிடிச்சிருக்கு.
0: அந்த பாட்டு நல்லா பிடிச்சிருக்கு. நான் நினைச்சேன் உங்களை தரையில பிறக்க வைக்காம ஆகாயத்துல.
1: இல்ல இல்ல இல்ல, எல்லாரும் தரமையா. அப்படி என்ன மட்டும் மாத்தி செய்ய மாட்டேன்.
0: செய்ய மாட்டேன். என்ன உள்ள இப்படி சொல்றீங்க?
1: அப்படி மாத்தி என்ன செய்ய மாட்டேன்? நான் என்ன நம்பிக்கை கடவுள்.
0: கடவுள்ல நம்பிக்கை. இப்படியான ஒரு கடவுள் இருக்கிறார். கடவுள்
1: முருகன் இருக்கிறார். முருகன்
0: இருக்கிறார். முருகன்
1: முருகன்
0: உங்களுக்கான பாடலை தருகின்றோம். கேட்டு பாருங்கள். நன்றி.
1: நன்றி அண்ணா.

ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம், ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு

மீனா அவர்கள் விரும்பி கேட்ட பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை பூந்தன்றல். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பேற்ற அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது எய்தியபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது காலை பூந்தன்றல். தொடர்ந்து வானொலியில் மலர்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வினத்தினர். சாசல் கார்ஷிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். தியாக தீபம் திலீபனின் 39வது ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு அவரது உருவம் தாங்கிய நினைவூர்தி வவுனியா மாவட்டத்தை சென்றடைந்த நிலையில் பொதுமக்கள் திரண்டு உணர்வுபூர்வமாக சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தியுள்ளார்கள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக மட்டக்களப்பைச் சேர்ந்த சட்டத்தரணி கிபிப் ரிபான் என்பவரை ஒரு வருட கால பகுதிக்கு பெயரிடப்பட்டுள்ளமை தொடர்பான அறிவித்தல் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. மன்னார் வடக்கு கடற்பகுதியில் விபத்தில் சிக்கிய ஒருநாள் மீன்பிடி படகில் இருந்த இலங்கையைச் சேர்ந்த இரண்டு மீனவர்கள் கொழும்பு கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் ஒருங்கிணைப்பில் கடற்படையினரால் இன்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் மூலம் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். பிரித்தானிய இந்து சமுத்திர பிராந்திய நிர்வாகத்தினால் டியாகோ கார்சியா தீவில் சுமார் 5 ஆண்டுகளாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த 36 வயதான இலங்கை தமிழ் அகதியொருவர் ஆப்பிரிக்க நாடான எஸ்வாட்டினியின் நகரிலுள்ள விருந்தினர் விடுதியொன்றில் உயிரை மாய்த்து கொண்டதாக சந்தேகிக்கப்படுகிறது. சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட இலங்கையர் என்று தெரிவிக்கப்படும் சிவராஜா அனோஜனின் குடும்பத்தினர் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவை சந்தித்திருக்கிறார்கள். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராஜா அனோஜனை விடுதலை செய்ய கோரி திருவண்ணாமலை மாவட்ட இளைஞர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி நேற்று திருவண்ணாமலை கடற்கரை பகுதியில் உள்ள காந்தி உருவசிலைக்கு பின்னால் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டிருந்தார்கள். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் இலங்கையர் சிவராஜா அனோஜனின் விடயம் தொடர்பில் ஜனாதிபதி அன்ரகுமார திசநாயக்கா சவுதி அரேபிய மன்னரிடம் நேரடியாக வேண்டுகோள் விடுக்க வேண்டும் என்று புதிய ஜனநாயக முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கர்நாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் முன்னிலையாகி இருக்கிறார். வழக்கு விசாரணையின் போது முன்னிலையாக தவறியதற்காக தனக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான பிரதான வழக்கின் தீர்ப்பு கொழும்பு விசேட மூவரடங்கிய மேல்நீதிமன்ற ஆயத்தத்தினால் நாளை அறிவிக்கப்பட இருக்கிறது. அரசியல் அமைப்பின் முன்மொழியப்பட்ட 22வது திருத்த சட்டமூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கிய வியாக்கியானம் நாடாளுமன்ற சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்னாவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் அலுவலகம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. அரசாங்கத்துக்கு 3/2 பெரும்பான்மை உள்ளது என்பதற்காக மக்கள் அதனை எதிர்ப்பதை தவிர்க்க கூடாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா மீண்டும் தெரிவித்திருக்கிறார். வழக்குகள் விரைவாக விசாரிக்கப்பட்டால் தங்களுக்கு தண்டனை கிடைத்துவிடும் என்ற பயத்தினால் எதிர்க்கட்சியினர் அரசியலமைப்பின் 22வது திருத்தத்தை எதிர்க்கிறார்கள். மக்கள் நலனுக்காக இந்த அரசியலமைப்பு திருத்தத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவோம். ஊழல் குற்றத்துக்காக சிறை செல்வது ஊழல்வாதிகளின் தனிப்பட்ட பிரச்சனையே தவிர புது பிரச்சனை அல்ல என்று நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்காரா குறிப்பிட்டிருக்கிறார். அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி ஓய்வு பெற்ற மேயர் ஜெனரல் சுரேஷ் சலே உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடன் தொடர்புடையவர் என்று பாராளுமன்றத்தில் கருத்து வெளியிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா உள்ளிட்ட 10 பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு சட்டமா அதிபர் திணைக்களம் அனுமதியை வழங்கியிருக்கிறது. 2024 மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் 2029வது ஆண்டு தேர்தல் வெற்றி குறித்து பேசுவது அர்த்தமற்றது. அத்துடன் பாராளுமன்றத்தில் அரசாங்கத்துக்கு 159 உறுப்பினர்களின் பெரும்பான்மை பலம் இருந்தாலும் மக்கள் விருப்பத்துக்கு மாறாக அவர்களால் செயல்பட முடியாது என்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சாவின் ஆட்சியே சான்றென்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஒற்றியாட்சி தமிழினத்தினுடைய எதிர்காலத்தை மட்டும் கேள்விக்கு உட்படுத்தாது, அது எங்களுடைய முஸ்லிம் மலையக சமூகங்களுடைய இருப்பையும் கேள்விக்கு உட்படுத்தும் என்று
பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 2025 ஆண்டு இறுதி நிலவரப்படி இலங்கையில் வேலைவாய்ப்புகளில் ஈடுபட்டுள்ளவர்களின் மொத்த எண்ணிக்கை 8 மில்லியனை கடந்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் கலனிகம மற்றும் தொடங்குட பகுதி கிடைப்பட்ட பகுதியில் சுமார் 8 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. திருகோணமலை பாலையூத்து பகுதியில் 2 பெண்களை வெள்ள வேனில் கடத்தி சென்று சட்டவிரோதமாக தடுத்து வைத்திருந்ததன் பின்னர் கொலை செய்த குற்றச்சாட்டில் 2 முன்னாள் கடற்படை வீராங்கனைகள் குற்றப்பிணைவு திணைக்களகத்தினரால் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கம்பகா இம்புல்குட பகுதியில் உள்ள வாடகை வீடொன்றில் போலி பட்ட சான்றிதழ்கள், உத்தியோர்வ ஆவணங்கள் மற்றும் நிறுவனங்களின் முத்திரைகளை பாரியளவில் தயாரிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்ட 27 வயது இளைஞர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அதிர்கிரிய கொடகம வீதி, கபரகட மாலியாகந்த வீதி பகுதிகளில் கடந்த ஆகஸ்ட் 17 மற்றும் செப்டம்பர் 8 தேதிகளில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி உள்ளிட்ட 4 சந்தேக நபர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நாடு தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு சோதனைகளின் போது லஞ்ச் ஷீட் மற்றும் சிலிசிலி பொலித்தீன் பைகள் தொடர்பில் 104 விதிமுறல்களை நுகர்வோர் விவகார அதிகார சபை கண்டறிந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு செட்டிப்பாளையம் கடற்கரையில் மீன் வாங்க சென்ற மீசன் தொழிலாளியான தன் மீது சட்டவிரோத சுருக்கு வலை பாவித்து மீன்பிடியில் ஈடுபட்டு வரும் ஜீவன் தலைமையிலான 5 பேர் கொண்ட குழுவினர் தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பாதிக்கப்பட்டவர் கடும் கவலை தெரிவித்திருக்கிறார். வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட கீரிமலையில் கொட்டப்பட்டிருந்த ஆபத்தான மருத்துவ கழிவுகளை உடனடியாக அகற்றுமாறு வடக்கு மாகாண உள்ளூராட்சி திணைக்களகத்தால் விடுக்கப்பட்ட அறிவுறுத்தலை தொடர்ந்து அந்த மருத்துவ கழிவுகள் அனைத்தும் அகற்றப்பட்டுள்ளதாக வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் செயலாளர் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளருக்கு அறிவித்திருக்கிறார். திட்வா சூறாவளியினால் சேதமடைந்த முருககந்த வெள்ளவில வீதியின் முதலாம் இலக்க பாலத்தை புனரமைக்கும் பணிகள் உத்தியூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா இலங்கை இடையே கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இருதரப்பு கடற்படை பயிற்சி விசாகப்பட்டினத்தில் நடைபெற்று வருகிறது. வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வாகனேரி பகுதியில் வைத்து யானை தாக்கியதில் நபரொருவர் பலியாகியுள்ளார். யாழ்ப்பாணம் சாவிச்சேரி பகுதியில் நேற்று பகல் துணிகர திருட்டுச் சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. வங்களா விரிகுடாவில் அந்தமான் கடற்பரப்பை அண்மித்த பகுதிகளில் உருவாகியுள்ள குறைந்த தாளமுக்கம் அடுத்த சில நாட்களில் மேலும் வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இன்று காலை 7 மணி வரையிலான கடந்த 10 மணி நேரத்தில் பதிவான அதிக மழை வீழ்ச்சி கேகாலை மாவட்டத்தின் மாலிபுட பகுதியில் பதிவாகியுள்ளது. அங்கு பதிவான மழை வீழ்ச்சியின் அளவு 104 மில்லிமீட்டர் ஆகும். 2026 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் செயல்முறை பரீட்சைகள் இதுவரும் செப்டம்பர் 24 தேதி முதல் அக்டோபர் 21 தேதி வரை நடைபெற உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்திய செய்திகளில், மேற்கு வங்கம் மாநிலம் நந்திகிராம் பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளருக்கு திரிணாமுல் காங்கிரஸ் நிறுவனரும் முன்னாள் முதல்வருமான மம்தா பானர்ஜி ஆதரவு அளித்திருப்பது அந்த மாநிலத்தில் மீண்டும் எதிர்க்கட்சிகள் ஓரணியில் இணைந்து செயல்படுவதற்கான சூழலை இது ஏற்படுத்தியுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது அமித்ஷாவின் தூண்டுதலால் வாக்காளர் பட்டியலிருந்து பேர்களை நீக்கும் நடைமுறை என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. கம்யூனிஸ்டுகள் ஆதரவை வாபஸ் பெற்றால் தமிழக வெற்றி கழக அமைச்சரவையே இருக்காது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ரா முத்தரசன் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் நடைபெற உள்ள இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் பின்னடைவை சந்திக்கும் என்று பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். ஆங்கில பாட கேள்வித்தாள் கசிவு காரணமாக முதலாம் 2ஆம் வகுப்பு முதல் பருவ தேர்வு வினாத்தால் ரத்து செய்யப்பட்ட நிலையில் புதிய கேள்வித்தாள் கொண்டு இன்று தேர்வு நடைபெறுகிறது. இந்திய படிப்புகளுக்கு சீனாவின் பெக்கிங் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் மேற்கொள்ளும் பங்களிப்புகளை சீனாவுக்கான இந்திய தூதர் விக்ரம் துரைசாமி பாராட்டியிருக்கிறார். அமெரிக்கா பிரான்ஸ் நாடுகளை காட்டிலும் இஸ்ரேலுடனான இந்தியாவின் பாதுகாப்பு உறவு மிகவும் சிறந்ததாக இருக்கும் என்பது என்சி தலைமுறையினரிடையே நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் இந்த விடயம் தெரிய வந்திருக்கிறது.
தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் கே அண்ணாமலை, முதலமைச்சர் ஜோசப் விஜய் அண்மையில் மேற்கொண்ட லண்டன் பயணத்தை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். தமிழகத்துக்கான முதலீடுகளை ஈர்க்க இங்கிலாந்து சரியான இடமல்ல என்றும் அவர் வாதிட்டிருக்கிறார். வரும் 2030 மணிக்கு 350 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் சுதேசி புல்லட் தொடர்ந்துகளை தயாரிக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்திருக்கிறது. வீர் கார்டியன் கூட்டு பயிற்சியின் போது இந்தியா ஜப்பான் விமானப்படை தலைமை தளபதிகள் தேஜஸ் விமானத்தில் பயணித்துள்ளார்கள். ஜார்க்கண்ட் காவல்துறை தேசிய புலனாய்வு முகமையால் மொத்தம் 30 லட்சம் ரூபாய் வெகுமதி அறிவிக்கப்பட்டு தேடப்பட்டு வந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்பான ஜார்க்கண்ட் மாவோயிஸ்ட் தலைவரான பிரிஜேஷ் கஞ்சு உத்தரப்பிரதேச பயங்கரவாத எதிர்ப்பு படையினர் வாரணாசியில் நேற்று நடத்திய அதிரடி என்கவுண்டரில் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் உள்ள வைஷ்ணவ தேவி கோவிலின் அடிவார முகாமில் நேற்று தீபத்து ஏற்பட்டது. இதில் கெலிபேடு, டிக்கெட் கவுண்டர் உள்ளிட்டவை எரிந்து சேதமடைந்து விட்டது. பாகிஸ்தானிலிருந்து கடத்தப்பட்ட 47 கிலோ ஹெரோயின் போதைப் பொருளை பஞ்சாப் மாநில காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளார்கள். கேரளத்தில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் இன்று கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனமழைக்கு இதுவரை 6 பேர் உயிரிழந்த நிலையில் மீண்டும் அங்கு கனமழை பெய்து வருகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் வருடாந்த பிரமோற்சவத்தின் போது 6வது நாளில் 32 அடி உயரமுள்ள பாயும் குதிரையுடன் கூடிய தங்க ரதத்தில் மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் 4 மாட வீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்திருக்கிறார். திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரமோற்சவத்தில் பாதுகாப்பு என்ற பெயரில் எங்கு பார்த்தாலும் போலீஸ் கெடுபிடி அதிகமாக இருப்பதாகவும் இதனால் சர்வ தரிசனத்துக்கு 8 கிலோமீட்டர் தூரம் வரை நடக்க விடுவதாகவும் பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,14,160 ரூபாவுக்கும் கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,270 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் போப் லியோவின் பிரான்ஸ் பயணத்துக்காக விரிவான பாதுகாப்பு மருத்துவ போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. செப்டம்பர் 25 முதல் 28ஆம் தேதி வரை அவர் பிரான்சுக்கு வருகின்றார். ரஷ்யாவின் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் தேர்தலின் இறுதி நாளான நேற்று ரஷ்யா மீது 1000க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை உக்ரைன் ராணுவம் ஏவி தாக்குதலை நடத்தியிருக்கிறது. ரஷ்ய தேர்தலில் வாக்களிப்பு தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. அதிபர் விளாடிமிர் புட்டினின் ஒன்றுபட்ட ரஷ்ய கட்சி வெற்றி பெறும் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகியிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் நிறுவன பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள உலகத் தலைவர்கள் நியூயார்க் சென்று கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்க சீன உயர் அதிகாரிகள் நியூயார்க்கில் நேற்று சந்தித்துள்ளார்கள். அந்த 2 நாட்டு அதிபர்களும் வரும் வாரம் சந்திப்பதற்கு முன் உயர் அதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார்கள். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மேற்கு கரை பகுதியில் இஸ்ரேலியர் ஒருவரை பாலஸ்தீன நபர் சுட்டுக் கொன்ற சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்தாலி பள்ளிகளில் புர்கா அணிவதற்கு தடை விதிக்க அந்த நாட்டு பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி தற்போது திட்டமிட்டு வருகிறார். உலகம் முழுவதும் நடைபெறும் போர்க்குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலைகள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு எதிராக தடைகளை விதிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் நிர்வாகம் தயாராகி வருவதாகவும் அவற்றை விரைவில் அறிவிக்க அவர் திட்டமிட்டுள்ளதாகவும் இந்த விவகாரம் அறிந்த 2 வட்டாரங்கள் தகவலை தெரிவித்திருக்கின்றன. மலேசிய முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் தம்மால் சுமார் 50 மில்லியன் ரிங்கிட் சுமார் 12.6 மில்லியன் அமெரிக்க டாலரை அபராதமாக செலுத்த தன்னால் முடியாது என்று கூறியிருக்கிறார். சொத்துக்கள் தம்முடைய முழு கட்டுப்பாட்டில் இல்லை என்றும் அவர் தெரிவிக்கிறார். மலேசியாவில் முன்னைய பிரதமர் நஜீப் ரசாக்கு வீட்டுக்காவல் கொடுக்கும் முடிவால் ஆளும் கூட்டணி மீது அதிருப்தி அதிகரித்திருக்கிறது. அதற்கு தாம் துணை நிற்பதாக கூறப்படுவதை மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் நிராகரித்திருக்கிறார். பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமரும் முன்னாள் கிரிக்கெட் வீரருமான இம்ரான்கானின் சகோதரி அலிமா கானை பாகிஸ்தான் அதிகாரிகள் நேற்று கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள். இந்தோனேசிய தேடல் மீட்பு குழு ஜாவா கடலில் மேலும் ஒரு உடலை மீட்டிருக்கிறது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை நேற்று 1450 உயர்ந்துள்ளது. 6000க்கும் மேற்பட்டோரை இதுவரை காணவில்லை என்று நேபாள காவல்துறை அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது.
இனவாத சர்ச்சையை ஏற்படுத்திய விளம்பரத்தை கொன்வெஸ் காலனி நிறுவனம் அகற்றியிருக்கிறது. தென்கொரிய பாடகி கருணாவை காட்டும் அந்த இன்ஸ்டாகிராம் விளம்பரத்துக்காக அந்த நிறுவனம் தற்போது மன்னிப்பு கேட்டிருக்கிறது. தென்னாப்பிரிக்காவின் யோகனஸ்பர்க் நகருக்கு அருகே 2 மாதங்களில் 9 பெண்கள் கொலை செய்யப்பட்டுள்ளார்கள். 2060 ஆண்டுகளில் ஆஸ்திரேலியாவில் இறப்புகளின் எண்ணிக்கை பிறப்புகளின் எண்ணிக்கையை முதன்முறையாக விஞ்சும் என்று தற்போது கணிக்கப்பட்டிருக்கிறது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கின் பெரிய தீச்சம்பவத்துக்கு பிறகு MRT தொடர்ந்து சேவை இயல்புநிலைக்கு தற்போது அங்கு திரும்பிவிட்டது. விளையாட்டுச் செய்திகளில் சிம்பாவைக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியில் பரபரப்பான ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி 1 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆசிய விளையாட்டுத் தொடரில் பெண்களுக்கான பேட்மிண்டன் போட்டியில் இந்திய பெண்கள் அணி காலிறுதிக்கு முன்னேறியிருக்கிறது. 3-0 என்ற புள்ளி கணக்கில் கஜகஸ்தானை வீழ்த்தி இந்திய மகளிர் அணி முன்னேறியிருக்கிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆண்கள் ஹாக்கி ஏ பிரிவு தொடக்க லீக் ஆட்டத்தில் இந்தோனேஷியாவுடன் நேற்று மோதிய இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் அபாரமாக வென்றிருக்கிறது. பார்சிலோனாவில் நடைபெற்ற 24 மணி நேர கார்பந்தயத்தில் அஜித் குமாரின் ரேசிங் அணி 2வது இடம் பிடித்து அசத்தியிருக்கிறது. மெக்சிகோவின் குவாடராஜாவில் நடைபெற்ற WDA ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஸ்டேனிஸை 6-4, 6-2 என்ற நேர்சர்க்களில் வீழ்த்தி பட்டம் வென்றிருக்கிறார் இவா ஜோவிச். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 379.71 ரூபாய், இந்திய பிரமதியில் 109.94 ரூபாய். 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 330.90 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.79 ரூபாய். 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 401.87 ரூபாய், இந்திய பிரமதியில் 116.40 ரூபாய். 1 அகராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 442.67 ரூபாய், இந்திய பிரமதியில் 128.16 ரூபாய். 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 236.24 ரூபாய், இந்திய பிரமதியில் 68.39 ரூபாய். கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள VT கேஷ் அண்ட் கரி, VT சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷுலா கோணிசில் அமைந்துள்ள VT சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கிடலாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ணா, லாச்சப்பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் போத்தனும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் பரிஸ் லாச்சப்பலில்
3: 11 13 75 பாரி,
2: வீட்டி சூப்பர் ஸ்டோர் காலா கோனே சாசலில்
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare de Gonesse.
2: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
5: நேரம் சரியாக 10:21 ஆகிறார். சற்றில் 9:21 இந்த நேரத்தில் சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்கள் ஆற்றிய உரை ஒன்றை தருகின்றோம். உன்னே உன்னோடு ஒப்பிட்டு பார் என்ற தலைப்பில்.
6: பழக வேண்டும். ஆன்மீக உலகத்துல ஜோக் சொல்றது அப்படிங்கறது தமிழ்ல வாரியார் ரொம்ப பெரிய அளவுல அதை வளர்த்தார். அவர் இந்த சமயத்தில் நம்ம நினைச்சு பார்க்கணும், ஆன்மீக உலகத்தில் சொற்பொழிவுகளை நிறைய நகைச்சுவைகளை கையாளுவது அப்படின்னு. ஆனால் ஆன்மீக உலகத்தில் உலக அளவிலேயே அதிகமான நகைச்சுவையை கையாண்டவர் ஆச்சாரியர் ரஜினீஷ் என்கிற ஓஷோ. அவரை சிரிக்கும் புத்தர் என்றே சொல்லுவார்கள், சிரிக்கும் புத்தர். ஏன்னா ஆன்மீக மெசேஜை ஒருத்தட்டேருந்து ஒருத்தருக்கு கொண்டு போகிற போது எந்த விதமான இறுக்கமும் இல்லாமல் சுலபமாக அதை கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு ஒரு நகைச்சுவை பயன்படுவது போல இன்னொன்று பயன்பட முடியாது. அதை தமிழ்ல நன்கு தெரிந்து கொண்டவர் வாரியார் சுவாமிகள். ஆங்கிலத்தில் உரையாற்றுகிற போது அதை முழுமையாக பயன்படுத்தியவர் ஆச்சாரிய ரஜினிஷ். அதனால அந்த நகைச்சுவைகளை சரளமாக கையாளுவது என்பது பேச்சுக்கலைக்கு அவசியமான ஒன்று. அப்படித்தான் முதல்ல அதோடு எங்களுக்கு தொடர்பு ஏற்படுகிறது. நாளாக நாளாக அதுவே ஒரு தியானம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மெல்ல மலருகிறது. இப்போ நான் ஒரு டிஃபிகல்ட்டான தாட்டை சொல்லணும்னு வச்சுங்க, ஒருத்தருக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான தாட்டை என்னை கேட்குற ஒருத்தர்கிட்ட நான் புரிய வைக்கணும். நூற்றுக்கணக்கான வார்த்தையை நான் யூஸ் பண்ணுறதை விட சிம்பிளாக ஒரு ஸ்டோரி சொன்னால் போதும். ஒரு சம்பவம் பாருங்கள். ஓ வாழ்க்கையை நீ தான் நிர்ணயிக்கிற அப்படின்னு நான் ஒரு மெசேஜ் சொல்லணும் ஒருத்தருக்கு. ஏன்னா எல்லாரும் தன்னுடைய வாழ்க்கையை வந்து யாரோ அவங்க தான் கெடுத்து விட்டாங்க, இந்த அவங்க தான் என் வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் வசத்தி விட்டுருக்கலாம், எனக்கு அதை அவர் இதை செஞ்சுருக்கலாம் இப்படி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. தன்னுடைய வெற்றி தங்கிட்டே இருக்குன்னு பல பேருக்கு தெரியாது. அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், அவங்க பண்ணலை, இப்படி பல பேரை காரணம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நான் சொல்லணும், ஒரு மெசேஜ் சொல்லணும், என்ன நீ தான் உன் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற அப்படிங்கிறத நான் புரிய வைக்கணும். ஒரு சின்ன மெசேஜ், ஒரு இங்கிலீஷ் ஜோக், ஜோக்குன்னு சொல்ல முடியாது, அது ஒரு மாதிரி தாட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அதிர்வு. அது ஒரு பொண்ணு கனவு கண்டுகிட்டு இருக்கிற, அந்த கனவுல எவனோ அவளை கற்பழிக்கிறதுக்காக துரத்திக்கிட்டு வர்றான் அப்படின்ற மாதிரி ஒரு கனவு. ஓ பயந்துட்டு ஓடுறா, உடம்பெல்லாம் வேத்து போகுது அவளுக்கு, அப்படியே ஐயோ ஐயோ உடம்பெல்லாம் வேத்துக்கிட்டே போகுது. அந்த பொண்ணு அவன் துரத்திக்கிட்டே வந்து, நம்ம ஊர் படங்கள்லாம் கரெக்டா காட்டுல ஒரு பங்களா இருக்கும், கற்பழிக்கிறதுக்கு வசதியாவே ஒரு பங்களாவே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அங்கெல்லாம். மன்னிச்சுங்க, கற்பழிக்கிறதுக்கு வசதியா சூட்டோட வேற வருவான். அந்த மாதிரி துரத்திக்கிட்டே போகுது கனவு அந்த பொண்ணுக்கு. அவ பயந்து போய் கடைசியா ஓடி தடிக்கு கீழே விழுந்து அவனும் அவளை ஓடி அந்த கிட்டக்க வந்து அப்படி கரெக்டா கார்னர் பண்ணி நிறுத்திட்டான் கனவுல. அவ ஒண்ணு பயந்து போய் அவங்ககிட்ட கேக்குறா, என்ன நீ இந்த கற்பழிக்க போறியா அப்படின்னு. அது எண்ட் ஆகுது, எனக்கு எப்படி தெரியும், இது உன் கனவு, நீ என்ன சொல்றியோ அதை தான் நான் செய்யணும். சாதாரணமான ஸ்டோரி இல்லை. நாம் கற்பழிக்கப்படுவோம் என்று கனவு கண்டால் கூட கற்பழிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்களுக்கு அது வர முடியாது. எவ்வளவு பவர்ஃபுல் மெசேஜ் பாருங்க. அப்போ ஒரு மனிதனுடைய உள்ள இருக்கிற எண்ணங்கள் தான் அவனை முழுமையாக கொண்டு செலுத்துகிறது. இது உன்னுடைய வாழ்க்கை, நீதான் தீர்மானிக்கிறாய். அப்போ உன்னுடைய வாழ்வினுடைய சகல வெற்றி தோல்விகளையும் நீ தான் தீர்மானிக்கிறாயின்னு ஒரு பவர்ஃபுல் மெசேஜ ரெண்டு மணி நேரம் சொற்பொழிவுல சொல்லி புரிய வைக்க முடியாதத ஒரு சின்ன அனெக்டோட், ஒரு சின்ன குட்டி கதை, ஒரு சம்பவம், ஒரு ஜோக் இது மூலமா கொடுத்துள்ள. அதுதான் ஜென் மாஸ்டர்ஸ் காலம் காலமாக செய்து கொண்டே இருந்தார்கள். அதனால எங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ சொல்லும் போது ரொம்ப வசதியா ஒரு சின்ன துணுக்கு, ஒரு நகைச்சுவை, இது மிகப்பெரிய வெற்றியை உண்டாக்க முடியும் அப்படின்னு நம்ப தொடங்குகிறோம். ஒரு பத்திரிகையில கேள்வி பதில் நான் எழுதிட்டு இருந்தேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம கூட இருக்கலாம். அந்த பத்திரிகை கேள்வி பதில ஒருத்தர் என்கிட்ட கேட்டிருந்தாரு, நீங்க ஆசைப்படுவது கூட தவறில்லை, பேராசைப்படுவது தவறுன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, ஆசைக்கும் பேராசைக்கும் என்னங்க அப்படி ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். இதுக்கு வள வள வள வள வளன்னு 20 பக்கம் எழுதலாம். நான் ஒரே ஒரு சம்பவம் தான் எழுதணும். ஒரு பணக்கார வீட்டில் நாய் வளர்ப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க, நாயவே புள்ள மாதிரி வளர்ப்பாங்க. சில பேர் வீட்டில் புள்ளைய, நான் ஒன்றும் சொல்லலைங்க, நீங்க தான் இங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க என்னமோ, அது எனக்கு தெரியாது. இந்த பணக்கார வீட்டில் வளர்த்த நாய் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, பார்த்துருக்கீங்களா, தெருநாயோட பேசிக்கிட்டு இருக்கும். அது அந்த பணக்கார வீட்டு கதவுல கொஞ்சோண்டு இடைவெளி இருக்கும், அவங்க இதயத்துல இருக்கிற இடைவெளி மாதிரி கொஞ்சோண்டு இடைவெளி ஒரு இருக்கும் அந்த கதவுல. அங்க நம்ம அந்த பணக்கார வீட்டு நாய் என்ன பண்ணு, தெருவில் போற தெருநாயோட பேசிட்டு இருக்கோம், அந்த இடைவெளி வழியா பேசிட்டு இருக்கோம். அப்போ அந்த தெருநாய் சொல்லிச்சு, பணக்கார நாயை பார்த்து சொல்லிச்சு, பணக்கார நாயை பார்த்து சொல்லிச்சு, என்ன நீ எப்ப பார்த்தாலும் இதே இடத்துல உட்காந்துருக்குற, போர் அடிக்கலையா, ஒரே சாப்பாடு, உனக்கு பெடிகிரி ஒரே ஒரு பிஸ்கட் தான் போடுறாங்க, எனக்கு அப்படி இல்லை, குப்புத்தொட்டி குப்புத்தொட்டி வெவ்வேறு பிஸ்கட்டு, கல்யாண மண்டபத்து கல்யாண மண்டபம் வெவ்வேறு சோறு, வெஜ்ஜு நான்வெஜ்ஜு என்னெல்லாமோ இருக்கு தெரியுமா, டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் வேற, டின்னர் வேற, நீ வரக்கூடாது, நீ எதுக்காக வரக்கூடாது அப்படின்னு. அதுக்கு அந்த நாய் சொல்லிச்சு, வந்துடுவேன், ஒரு சின்ன ப்ராப்ளம் இந்த வீட்டில் அப்படின்னு. என்ன ப்ராப்ளம்? இந்த வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு ஜாதகத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தார் உங்கள் அப்பா. இந்த வந்த ஜோசியம் சும்மா இல்லாமல் ஒரு வார்த்தை சொல்லிட்டா, 7 வீட்டிலேருந்து ராகு பார்க்குது சார், இந்த பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. பொண்ணு தெளிவா சொல்லியிருக்கா, 7 வீட்டிலேருந்து ராகு பார்க்கல, ரகு தான் பார்க்கறான், அதனால கல்யாணம் ஆகிறது ரொம்ப ஈஸி, ஏன்னா ஏற்கனவே நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பொண்ணு சொன்னா. அப்போ கோவம் வந்துருச்சு, இடுப்புல இருந்து பெல்ட்டை கட்டி பிச்சிடுவேன் பிச்சுன்னு. இந்த தெருநாய் கேட்டது, இதெல்லாம் எனக்கு எதுக்கு வேண்டாத கதை அப்படின்னு. கொஞ்சம் வெயிட் பண்ணு, பெல்ட்டை கட்டி அடிக்க போன, நம்ம ஜாதி என்ன, அவன் ஜாதி என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்த அந்த பணக்கார கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாரு, நல்லா தெரிஞ்சுக்கும், இந்த நாய்க்கு உன்னை கட்டி வச்சாலும் கட்டி வைப்பேன், ஆனா ரகுவுக்கு கட்டி வைக்க மாட்டேன். சொல்லின உடனே நாய் முடிச்சது. பொண்ணு ரொம்ப அழகா இருக்கும். இப்ப ரெண்டே வார்த்தை, பொண்ணு ரகுவை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சது ஆசை, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நாய் நினைச்சது பாருங்க, அது பேராசை. ஒரு மெசேஜை கன்வே பண்றதுக்கு, கடுமையான பெரிய விஷயத்தை சொல்றதுக்கு ஒரு சின்ன நகைச்சுவையை விட வலிமையான சாதனம் இந்த உலகத்தில் வேற இருக்க முடியாது. நீங்க 40 பக்கம் எழுத வேண்டிய விஷயத்தை ஒரு சின்ன துணுக்கு மூலமா, ஒரு சின்ன வார்த்தையின் மூலமா சொல்லி முடிச்சிடலாம். பட்டி மண்டபங்கள் பாப்பியா சாருக்கு முன்னாடி நடக்கலையா, அந்த நாட்டில் நடந்தது. ஆனா மணிக்கணக்கா வெவ்வேறு விஷயங்களை போட்டு பல பேர் சிக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கிற போது, கட்ட வண்டி இழுக்கிறவனும் கைவண்டி இழுக்கிறவனும் எல்லாரும் அதை கேட்கும்படியா, அந்த பாமரனுக்கு புரியும்படியா அவ்வளவு பெரிய விஷயத்தை சுலபமா சொன்னது தானே அவருடைய மிகப்பெரிய வெற்றி. அவனுக்கு மறுக்கப்பட்ட விஷயங்கள், பல விஷயங்கள் அவனுக்கு மறுக்கப்பட்டது. அவனுக்கு மறுக்கப்பட்ட உயர்ந்த செய்திகளை கூட, மறுக்கப்பட்ட உயர்ந்த செய்திகளை கூட அவனுடைய தளத்துக்கு இறங்கி வந்து எப்படி சொல்லலாம், ஒரு சின்ன ஜோக், ஒரு சின்ன பிரசன்டேஷன், ஒண்ணு வேண்டாம், அவர் நடுவில் ஒரு வாய்ஸ் மாடுலேஷன் கொடுப்பார் போதுமே, அது ஒண்ணு போருமே. அப்போ மிக சிரமமான செய்திகளை கொண்டு போவதற்கு வசதியானது இந்த நகைச்சுவை, அதை நாங்கள் மறக்க முடியாது. இப்ப வாழ்க்கையில் நான் சொன்ன பாருங்க, வாழ்தல் ஒரு இனிய கலைன்னு பெரிய பிலாசபி. அது எனக்கு தெரிஞ்ச 99% மக்களுக்கு வந்து வாழ்வதற்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியுமாங்கிறது பெரிய கஷ்டம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல பேர் சங்கடப்பட்டுக்கிட்டு தான் வாழ்க்கை நடத்துறாங்களே, ஒழிய மகிழ்ச்சியா எப்படி இருக்கிறது அப்படிங்கறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்க. சந்தோஷமா இருக்கலாம். சில பேர் வீட்டில் பையன் சொன்னதை கேட்க மாட்டான், என் பையன் சொன்னதை கேட்க மாட்டான், பையன் சொன்னதை கேட்க மாட்டான். இதை விட சந்தோஷமான விஷயம் உலகத்தில் உண்டு? ஏன் நமக்கு சொல்ற வேலை மிச்சமாக போச்சு பாருங்க. இல்லாட்டி அவனுக்கு யோசிச்சு யோசிச்சு நல்லது சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கு. நம்ம சொன்னதான் கண்டிப்பாக கேட்க மாட்டான்னா யோசிக்க வேண்டிய வேலையே ஒரு அப்பனுக்கு இல்லையே, யூ ஆர் பிளஸ்ட் இல்லையா, எந்த சொன்னதும் கேட்க மாட்டான், ஈஸியாக போச்சு. அப்படிதான் அது சந்தோஷமா எடுத்துக்கணும். அதை விட்டு நான் சொன்னது என் பையன் கேட்க மாட்டான், நான் ஒன்னு சொல்லட்டுமா, எந்த பையன் கேட்டிருக்கிறான் வாழ்க்கையில் இவன் கேட்கறதுக்கு? என்கிட்ட சில பேர் புலம்புவாங்க சார், லைஃபே ப்ராப்ளமாக இருக்கு சார், டிரைவர் நம்ம சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு சார், வாழ்க்கையே பாருங்கள், ஒருத்தன் கூட நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான் சார், எது பெரிய ப்ராப்ளமாக இருக்குது சார், ஒருத்தரோடய அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியல சார், யாருக்குமே இன்டெகிரிட்டி இல்லை, யாருக்குமே சின்சியாரிட்டி இல்லை, யாருமே ப்ராம்ப்டாக இல்லைன்னு பிபியோடையே பேசுவாங்க. அவங்களுக்கு நான் ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்லுவேன், என்ன ஒரு கதை, அருமையான கதை. முல்லா நசுருதீன் கதையில் ஒரு அருமையான கதை, அவர் கழுதை வளர்த்தாரு அப்படின்பா. கழுதையை ஒரு நாள் ஃபாஸ்ட்டாக போச்சு, அந்த கழுதையில் ஏறி அவர் பஜார் திரு வழியாக போனாராம், கடைவீதி வழியாக போனாராம். இது ஃபாஸ்ட்டாக போகும்போது கடைவீதியில் இருந்தவங்களுக்குலாம் ஒரு சின்ன டவுட்டு, என்னடா அது கழுதையில் முல்லா ஃபாஸ்ட்டாக போகிறாருன்னு, என்னாச்சு முல்லா ஏன் ஃபாஸ்ட்டாக போகிறீங்க, முல்லா ஏன் அவசரமாக போகிறீங்க, ஏன் ஃபாஸ்ட்டாக போகிறீங்க, பதிலே சொல்ல அவர் போட்டு போயிட்டார். உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கேட்டு பதில் சொல்லாட்டி நமக்குலாம் மனசு காயப்பட்டு போயிடும், நம்மளை இன்சல்ட் பண்ணிட்டாங்களே, நம்ம எவ்வளவு பலவீனமாக தெரியுமா, பல சமயத்தில் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் மனசு அப்படியே நோக்க விட்டுருவோம். ஒன்றும் இல்லை, இப்போ உங்களில் பல பேர் யாருக்காவது வாக்கிங் போகிற பழக்கம் உண்டோ? இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க, உனக்கு உண்ட ஒரு உண்மையை தெரிஞ்சு ஆச்சரியப்படுவீங்க, வாக்கிங் போயே இதான் நிலைமை. போலன்னா என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. காலையில் வாக்கிங் போகும்போது சில பேர் அப்படி லேசாக பார்க்க ஆரம்பிப்போம், ஒரு சிரிப்பு சிரிப்போம், கொஞ்ச நாள் கழிச்சு மார்னிங் அப்படிம்பார், மார்னிங் அப்படிம்போம், கொஞ்சம் கழிச்சு ஹலோ எப்படி இருக்கீங்க, அந்த வாரம் கூடிக்கிட்டே போக போக நம்ம அப்படி வந்தால் ஃப்ரெண்ட்ஷிப் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். அது மாதிரி ஒருத்தர் அவரை பார்த்தா ஒருத்தர் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவார், ஒரே சந்தோஷம் அந்த பெரியவருக்கு, மார்னிங்னு தலையாட்டே போவார். ஒரு நாள் சார் அவர் தெருவில் இறங்கி வாக்கிங் போகும்போது அவன் குட் மார்னிங் சொல்லலை. அந்த குட் மார்னிங் சொல்லலைன்னு ஒன்று வழக்கமாக குட் மார்னிங் வாங்கி பழக்கப்பட்டவர் என்ன பாடுபடுவார் தெரியுங்களா, இவன் ஏன் குட் மார்னிங் சொல்லலை, வேணும்னு சொல்லலையா, இல்லை நம்மளை பார்க்கலையா, இல்லை இந்த பயகிட்ட யாரும் நம்மளை பற்றி இல்லாதும் பொல்லாதும் சொல்லிவிட்டானு. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், நாம் இத்தனை நாள் யாருக்கும் தெரியாமல் வச்சிருந்த சமாச்சாரம் இவன் வரைக்கும் தெரிஞ்சு போச்சு. என்ன ஓடுங்கிறீங்க தெரியுமா மனசுல சார், குட் மார்னிங்கிறது என்ன கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்களேன். இந்த கை இப்படி இருந்ததுன்னு சொன்னா இது சாதாரணம், இதை இவ்வளவு தூரம் நீங்க லிஃப்ட் பண்ணிட்டா இதுக்கு குட் மார்னிங்னு பேரு, இதுக்கு எவ்வளவு இருக்கு 30 degrees இல்லையா, ஒரு 30 degrees அடுத்தவன் கை, நல்ல கவனிங்க, ஒரு 30 degrees அடுத்தவன் கை லிஃப்ட் ஆகலைங்கிறதுக்காக அன்னைக்கு முழுக்க நாம முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு இருக்கணுமா? இப்ப குட் மார்னிங் சொல்லாட்டி நம்ம கிரீட் என்ன கயந்து போயிடுமா, இவன் மதிக்கலன்னா நமக்கு என்ன உலகம் அந்த மரியாதை இல்லாமல் போயிடுமா? பட் நம்ம அவ்வளவு சாஃப்டா அவ்வளவு டெண்டரா இருக்கிறோம், யாரோ ஒருத்தர் குட் மார்னிங் சொல்லலன்னா ஏ குட் மார்னிங் சொல்லல, ஏ குட் மார்னிங் சொல்லல, ஏ குட் மார்னிங் சொல்லல, அடுத்தவன் இன்னைக்கு சொல்ல பாருங்க, அடுத்தவன் நம்மளை மதிக்கணும் அப்படிங்கிற அபிப்பிராயம் யார் யாருக்கு இருக்கோ அவங்களெல்லாம் சந்தோஷமாவே இருக்க முடியாது சார், அவன் மதிச்சாலும் சரி மதிக்காட்டும் சரி அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. அப்படி இருக்கிறவங்க தான் அந்த உலகத்தில் நிம்மதியா இருக்க முடியும். சரி இப்ப நம்ம மம்ம விஷயத்துக்கு வருவோம், நல்ல வேளை எனக்கு சப்ஜெக்ட் ஞாபகம் வந்துருச்சு. சில சமய பேச்சாளர்களுக்கு இதை எதுக்கு ஆரம்பிச்சோம்னு தெரியாம போய் அது ஞாபகம் வர்ற வரைக்கும் ஜனங்களை சித்திரவதை பண்ணி அப்பாடா அப்படின்னு, நல்ல வேளை எனக்கு கரெக்டா ஞாபகம் வந்துச்சு, முல்லா கதை. ஆமா என்ன முல்லா கதை, கவிதையில ஃபாஸ்டா போன போது ஏன்னு கேட்டதுக்கு பேர்ட் சொல்ல அவர் துக்கமாயிட்டார், யாரு தெருல கேட்டவன்லாம். மறுநாள் கழுதையை விட்டுட்டு வராரு சார் அவரு, கழுதை இல்லாம வந்தாரு, புஷ்டா இல்லாரு, நாமில்லா நாங்கெல்லாம் கேட்கற ஒரு மரியாதை இல்லையா, ஃபாஸ்டா போனீங்க ஏன் போனேன்னு கேட்டோமே பதில் சொல்ல வேணாமா, நீ பதில் சொல்லாம போறீங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு திருப்பி கேட்டார், நீங்க யார கேட்டீங்க, ஒன்னா தான் கேட்டேன், நானா ஃபாஸ்டா போனேன், யார் ஃபாஸ்டா போன, யார் ஃபாஸ்டா போற சொல்லுங்க, கழுதை, அதை கேளுங்க, ஒரு பையனுக்கு துப்பு இல்ல, எல்லாம் என்ன வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே, ஃபாஸ்டா போனது அது, அத ஒரு பைய கேட்க மாட்டேங்கறீங்க, என்ன கேக்குறீங்களே, அவன் சொன்னா என்ன இல்ல கழுத ஃபாஸ்டா போனால எங்க போறேன்னு உனக்கு தெரியாதான்னா, உங்களுக்கு எல்லாம் என் கழுதியை பத்தி தெரியாது, இது வரைக்கும் நான் போ சொன்ன இடத்துக்கு அது போனதா வரலாறு கிடையாது. நான் கிழக்க போ அப்படின்னு சொன்னா அது மேற்க போ, நீ ஃபாஸ்டா போ அப்படின்னு சொன்னா அது மெதுவா போ. நான் உடனே ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு பண்ணிட்டேன்? இது நம்ம சொல்றது அதுக்கு புரியல. நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்டேன்? நம்ம சொல்றது அதுக்கு புரியலன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதை விட பியூட்டி என்ன? அது கழுத அதுக்கு புரியாதுங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப கழுதையோட ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன். என்ன அது எங்க போகுதோ அந்த பக்கம் என்ன வேலையோ அது புடிச்சுக்க வேண்டியது. அது ஃபாஸ்டா போனா ஃபாஸ்டா போக வேண்டியது, அது ஸ்லோவா போனா ஸ்லோவா போக வேண்டியது. கழுதையோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன், கம்ஃபர்டபுளா இருக்கிறேன். உங்களுக்கும் அதான் சொல்றேன், நீங்களும் கம்ஃபர்டபுளா இருக்கணும்னா பல கழுதைகளோடு காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டால் வாழ்க்கை முழுவதும் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். This is the secret of happiness. சில சமயத்தில் கழுதை க்ளோஸ் ரிலேட்டிவாக இருக்கும், உங்கள் பாஸாக இருக்கும், உங்கள் சபார்டினேட்டராக இருக்கும். அதை பற்றி எல்லாம் கவலைப்படாதீர்கள். கழுதைகளோடு காம்ப்ரமைஸ் பண்ணிக் கொள்ளுங்கள். என்னோடு நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்ட மாதிரி சார் நாம் எவனோ எப்படியோ இருக்கிறாங்கிறதுக்காக நம்ம உயிரை ஏன் சார் விடணும்? அவனோட போற ஆட்டோ டிரைவர் 5 ரூபா கூட கேட்டா பல பேர் அஞ்சு கத்துக்கத்துவா ஏன் 10 ரூபா கேக்குறீ என்ன பண்ணுமா? ஆர்டிஓ ஆபீஸ் கூட என்ன ஆர்டிஓ ஆபீஸுக்கு போனா 5 ரூபாய்க்கு 50 ரூபாய் செலவாகும்ல. ஆட்டோக்காரர் ஏதோ 5 ரூபா கூட கேட்டார், இஷ்டமா கொடுத்துட்டு ஏறு, கொடுக்கலையா அடுத்த ஆட்டோக்கு போ. வெரி சிம்பிள். அதை விட்டு நான் என்ன பண்ண தெரியுமா? போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன். போலீஸ்காரர் ஆட்டோ தான் சார் இப்ப ஓடிக்கிட்டே இருக்கு, அந்த விவரமே தெரியாம நான் போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன் ஆரம்பிச்சா என்னத்துக்கு இது வேண்டாத வேலை? லைஃபை கம்ஃபர்டபுளாக கொண்டு போகணும், சந்தோஷமாக கொண்டு போகணும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி நிம்மதியாக எப்படி இருக்கிறது அப்படிங்கிற டெக்னிக்கை கற்றுக்கணும். இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, நீங்கள் முழுக்க இந்த இடத்துல ஆனந்தமாக இருக்கணும்னா அதுக்கு என்ன வழின்னு ஒரு வினாடி யோசிச்சு பார்த்தா தெரியும். என்ன? நிகழ்காலத்தில் மனம் நிற்கும் போது தான் ஒரு மனிதனால் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். இது மிகப்பெரிய சீக்கிரம். நம்ம மனசு கடந்த காலத்துக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்க, அங்கே டிராவல் பண்ணிடுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும். எதிர்காலத்தில் பயணம் பண்ணிட்டா அது டென்ஷனுக்கு போயிடும். இப்போ சில பேர் லைஃப்பில் வந்து கடந்த காலத்தில் ரொம்ப சாதாரணமாக இருந்துட்டு இப்போ மேலே வந்திருப்பாங்க. குட், நான் பாராட்டுறேன், நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை. அது எவனுக்குமே தெரியாது, ஆனால் எல்லாத்தையுமே அதை சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் நான் பிச்சை எடுத்தேன் தெரியுமா? இப்போ அவனுக்கு தெரியல, அவனுக்கு தெரிவிச்சு என்ன போதும் அதை? ஓ அவன் இருப்பான், அதே நீ அப்பவே பிச்சை எடுத்தாளா நீ அப்படின்னு அவங்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லணுமா? என்னுடைய பாஸ்ட் எப்பேற்பட்டது தெரியுமா அப்படின்னு எல்லாம் பாஸ்டை பத்தி பேசிக்கிட்டு இருப்பான். அதை முடிஞ்சது கதை, அதை பத்தி என்ன பெருசா பேசிக்கிட்டு இருப்பான். உங்க மனசு கடந்த காலத்திலேயே இருக்கும்னா நான் அந்த சொற்பொழு கூட சொல்லியிருக்கேன். என்ன? கடந்த காலத்தில் நம் மனதை வைப்பது என்பது கல்லறையில் சமைத்து சாப்பிடுவது போல. கடந்த காலத்தில் மனதை வைப்பது என்பது கல்லறையில் சமைத்து சாப்பிடுவது போல. சவங்களோடு நமக்கு என்ன சவகாசம்? சவங்களோடு நமக்கு என்ன சவகாசம்? சரி, சில பேர் எதிர்காலத்திலேயே மைண்ட் வச்சிருப்பான், ஃபியூச்சர்ல அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு எதிர்காலத்திலே மைண்ட் வச்சிருப்பான். எதிர்காலத்திலே இருக்கிறது என்ன அப்படின்னா ஆகாயத்தில் கூரை கட்டாமல் குடியிருப்பது போல. அதுவும் சாத்தியம் இல்லை. நீங்க முன்னுக்கு வரணும்னு நினைச்சா எதிர்காலத்தை பத்தி யோசிக்கணும், நாளைக்கு என்ன பண்ணணும் என்ன அதெல்லாம் யோசிக்கணும் இல்லைன்னு சொல்லல. ஆனா எதிர்காலத்தை பத்தி திட்டமிடலாம், யோசிக்கலாமே ஒழிய எதிர்கால சிந்தனையில் வாழ முடியாது. வித்தியாசம் இருக்கு. வாழ்தல் என்பது நிகழ்காலத்தில் மனம் நிற்றல் மட்டுமே. நான் இதை எங்க கத்துக்கிட்டேன் தெரியுங்களா? எங்க அப்பா எங்க அம்மா கிட்டதான். எங்க அப்பா எப்பவுமே எதிர்காலத்துல மைண்ட் வச்சிருப்பார் சார். எங்க அம்மா எப்பவுமே நிகழ்காலத்தை தான் மைண்ட் வச்சிருப்பாங்க. நான் பிறந்தது போதாத காலம், நிகழ்காலம் எதிர்காலம், நான் பிறந்தது போதாத காலம். ஏன்னு கேட்டா எங்க அப்பா பாருங்க, ஒரு கல்யாணத்துக்கு போறதா இருந்தா எங்க அம்மாவை அனுத்தி எடுப்பாரு. எக்மோர்ல அவர் ரயில் ஏறினார்னா எங்க அப்பா அந்த ரயில் என்ஜின் டிரைவர் போய் எழுப்பிட்டு வருவார். இன்னைக்கு ஒரு டியூட்டி ஈவினிங் இருக்கு, மரியாதையா வா அப்படின்னு அவ்வளவுதான் இருப்பார் அவர். இப்போ நேராக போய் காலை முன்னாடி எங்கள் அம்மாட்ட சொல்ல, சீக்கிரமாக புறப்படு, வழியில் ஸ்ட்ரைக் நடக்கும், வழியில் ஊர்வலம் போவான், என்ன ஊர்வலம் என்ன நாட்டில் என்னென்ன நடக்கப்படாதோ அத்தனையும் நடக்கும் நடக்கும் நடக்கும்னு அருள்வாக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் அவர் பாட்டுக்கு. எவனாவது மண்டையை போட்டான்னா டிராஃபிக்கை நிறுத்திடுவான், வா போகலாம் வா அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பார் அவர் பாட்டு. எப்போ பார்த்தாலும் அவருக்கு பயம், எதிர்காலத்தை பற்றி பயம், யோசிச்சுக்கிட்டே இருப்பார். யார்? எங்கள் அப்பா. ஒரு கல்யாணத்துக்கு புறப்படுறாங்க ரெண்டு பேரும். சொல்ல, எங்கள் அம்மாவை புறப்படு சீக்கிரமா போனோம், லேட்டா போனா பஸ் எல்லாம் கூட்டமா போயிடும், லேட்டா போனா பஸ் எல்லாம் கூட்டமா போயிடும் அப்படி. எங்க அம்மா இந்த வர்றேன் இந்த வர்றேன் இந்த வர்றேன்னு ஒரு 1/4 மணி நேரமா சொல்லுவாங்க. அஞ்சு நிமிஷத்துல வர்றேன்னு ஒரு மணி நேரமா சொல்லுவாங்க. அவர் கடுப்புல கத்துவார் எங்க அப்பா, இன்னும் இந்த வர இந்த வர லேட். அவங்க வந்து அந்த பார்டர் செட் பண்ணணும். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கூட பார்டர்ல பிரச்சனையே கிடையாது. எவ்ரி இந்தியன் உமனுக்கு வந்து பார்டர்ங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அவங்க வெளியில வந்துட்டு உள்ள போய் படவை மறுபடியும் மாத்தின கதையெல்லாம் உண்டு. வெளியில வந்துட்டு திரும்ப உள்ள போடுவாங்க படவை மாத்துறதுக்காக. இவர் கட்டு கட்டு கட்டு கட்டு கட்டு இருப்பார். இந்த கல்யாண வீட்டுக்கு போன உடனே ஒரு காமெடி நடக்கும் எங்க அப்பாட்ட. அப்பா கல்யாண வீட்டுக்குள்ள இப்படி வரும்போது எங்க அம்மா சொல்றாரு, இந்த பழங்காலத்துல இந்தா ஏய் இப்படிதான் பேசுவாங்க. இப்போ நமக்கு சில பேருக்கு பேசணும்னு ஆசைதான். ஏய்னு சொல்லி டேய்னு பதில் வந்துருச்சுன்னு வச்சுங்க, அதுக்கு இருக்கிறத காப்பாத்திட்டு போறது எவ்வளவு தேவலதான் இல்லையா. எங்க அப்பா இந்த கல்யாண வீட்டுக்கு போன சொல்ற, இந்த போய் மச மசன்னு நிக்கப்படாது, போனமா வந்தமா இருக்கும். எங்கம்மா கேப்பா இதுக்கு எதுக்கு போறதா? அவங்களுக்கு ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள போனா ஒரு நாலஞ்சு கல்யாணத்தையாவது முடிச்சுட்டு வரணும். நாலஞ்சு கல்யாணத்தையாவது முடிச்சுட்டு வரணும். இவர போனமா வந்தமான்னு இருக்கணும். கல்யாண வீட்டுல எங்கப்பா சாப்பிட மாட்டாரு, சாப்பிடணுங்கிற அக்கறை அவர் கிடையாது. எப்படி அப்படி வந்துடணும், இந்த வாச வழியா போய் அந்த வாச வழியா வெளியே வரணும். எங்கம்மா கேப்பாங்க எதுக்கு? பஸ் எல்லாம் கூட்டமா போடும். எங்க அப்பா பஸ்ல வாழ்ந்த அளவுக்கு வாழ்க்கையில வாழ்ந்தது கிடையாது சார். எங்க அம்மா ஒவ்வொரு கணத்தையும் என்ஜாய் பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க நிகழ்காலத்திலேயே மைண்ட் வச்சிருப்பாங்க. எங்க அப்பா எப்பவுமே எதிர்காலத்திலேயே மைண்ட் வச்சிருப்பார். நாளைக்கு என்ன நடக்கும், அஞ்சு வருஷம் கழிச்சு என்ன நடக்கும், ஃபியூச்சர்ல என்ன ஆகும், அவர் எப்பவுமே ஃபியூச்சர் கான்செப்ட் பத்தியே யோசிப்பாரு. எங்க அம்மா எப்பவுமே இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிற வழி என்ன, இப்ப இதை கொண்டாடுற வழி என்ன அப்படின்னு. என் வாழ்க்கையை நான் என் தாய் தந்தையிடமிருந்து படித்துக் கொண்டேன். நிகழ்காலத்தில் மனதை வைத்தால் தான் ஆனந்தம் கிடைக்கும், எதிர்காலத்தில் மனதை வைத்தால் தான் முன்னேற்றம் கிடைக்கும். முன்னேற விரும்புகிறவர்கள் எதிர்கால மனத்தை கொண்டு போய்விட்டு ஆனந்தத்தை அனுபவிக்க நினைக்கும் ஒவ்வொரு கணமும் நிகழ்காலத்தில் மனதை வைத்துக் கொண்டு ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டும். இதுதான் சீக்ரெட் வாழ்தல பற்றிய ரகசியம். இப்பவே நீங்க மனசுல இப்படி நினைச்சீங்கன்னு வச்சுங்க, இவர் எப்ப முடிச்சு, பாப்பையா சார் எப்ப முடிச்சு, அப்புறம் ராமச்சந்திரன் சார் பேசி முடிச்சு, நம்ம எப்ப வீட்டுக்கு போய் குழம்ப சுட வச்சு திங்கிறது அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, உங்க மனசு குழம்பு வரைக்கும் போயிடுச்சுன்னா நான் நிகழ்காலத்தில் நிற்றால் அப்படின்னா வெண்டக்கா, குழம்புலயும் வெண்டக்கா இங்கேயும் வெண்டக்கா. இப்ப நீங்க நிகழ்காலத்துல என்னோட லயமானாதான் நான் என்ன சொல்றேங்கிறது உள்ள போக முடியும். மனது எதிர்காலத்துக்கு போயிடுச்சுன்னு சொன்னாலேயே அந்த ஆனந்த நிலை என்பது இல்லாம போய்விடும். அப்ப மனதை அப்படி நிகழ்காலத்துல பதிவு பண்ணி வைத்துக் கொள்வதற்கு பழகணும். சோ வாழ்க்கையில இன்பம் இருக்கு சார், துன்பம் இருக்கு சார், எவ்வளவு கஷ்டம், எப்படி சார் நம்ம வந்து இவ்வளவு துன்பங்களுக்கு மத்தியில மகிழ்ச்சியா இருக்கிறது எப்படின்னா, திரும்ப சொல், இன்பமும் துன்பமும் கூட நம்முடைய அபிப்பிராயங்களே. இன்பமும் துன்பமும் கூட நம்முடைய அபிப்பிராயங்கள். உங்களுக்கு நம்புறது கஷ்டம், நான் இதை என் வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒண்ணு இவ்வளவு செல்வாக்கா இருக்கிற பேச்சாளர் இல்ல. அப்போ கோயம்புத்தூர்ல அப்பதான் பேச ஆரம்பிச்சிருந்த காலம். கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டிக்கு பஸ்ல போனோம். கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன், ஊட்டி பஸ் நிறுத்திருக்கா. பஸ்ல எல்லாம் பயங்கர கூட்டம். அந்த ஏறி பார்த்தா அந்த லாஸ்ட் ரோ, ஆறு ஆறு பேர் உட்கார லாஸ்ட் சீட் இருக்கு பாருங்க, அது மட்டும்தான் காலியா இருந்தது. உங்களுக்கு தெரியும் இந்த பஸ்ல லாஸ்ட் சீட்ல உட்கார்றது ரொம்ப அவஸ்தையான விஷயம். ஏன்னா சொர்க்கலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் போயிட்டு வரும். நம்ம என்னதான் ஷாக் அப்சர்வர் கையெல்லாம் அப்படி உள்ள கொடுத்தா கூட முதுகு எலும்பு என்னன்னு எண்ணிடும். அதோட என் சைஸ் வேற கொஞ்சம் உங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் இந்த பக்கம் ஒருத்தர் நெருக்கி உட்காந்தான்னு சொன்னா அதோட நிறுத்த மாட்டான். கங்கை ஒரு புறம் காவேரி ஒரு புறம்னு கங்கை காவேரி இணைப்பெல்லாம் வேற அவமா ஆரம்பிச்சுடுவான் இல்லையா. நமக்கு தோல் வசதியான தோல் இல்லையா, சாயந்தரம் பாட்டுக்கு கங்கை காவேரி இணைப்பெல்லாம் ஆரம்பிச்சா என் நிலைமை என்ன ஆகுறது இப்படி பார்த்துட்டு, சே இந்த பஸ் நமக்கு வேணாம்பா அடுத்த பஸ்ல போய்க்கலாம் அப்படின்னு நான் இறங்குறேன் பஸ்ஸை விட்டு. அப்ப சார் பஸ்ல முன் சீட்ல ஒருத்தர் பார்த்துட்டு, நான் பார்த்துட்டு, சார் வாங்க நீங்க சுகிசிவன் தானே, ஆமா வாங்க என் சீட்ல உட்காருங்க. எனக்கு பரவாயில்லையே, பேச்சாளனுக்கு இப்படி ஒரு நன்மை இருக்கும் போல இருக்க, பரவாயில்லையே அப்படின்னு நான் உட்காந்த உடனே அவர் இறங்கிட்டார். நீங்க என்ன அடுத்த பஸ்ல வர, அவருக்கு தெரியும் அதே பஸ்ல வந்தா டிக்கெட் டிக்கெட் வாங்க வேண்டி இருக்குமோ என்னமோ, இல்ல பஸ் முழுக்க பேசிக்கிட்டு வர வேண்டி இருக்குமோ என்னமோ, என்ன பயந்தாரோ தெரியல, உட்காருங்கன்ட்டு இறங்கிட்டார். எனக்கு ஒரே ஒரு கியூரியாசிட்டி, அந்த லாஸ்ட் சீட்ல யார் உட்கார் போறா? ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது நரகம்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். லாஸ்ட் சீட்டு நரகம். சார் பஸ்ஸு புறப்பட போகுது, பஸ்ஸு புறப்பட போகிற போது நியூலி மேரீடு கப்பல், உனக்கு யோசிக்க ரொம்ப நியூலி மேரிட்னு உனக்கு தெரியுமா அப்படி தெரியும். அதில் பிஹெச்டியே பண்ணியிருக்கேன் நான். கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பார்த்தோன்னு சொல்லணும். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பொண்ணு முன்னாடி போய் பையன் பின்னாடி போனால் இன்னும் கல்யாணமே ஆகலைன்னு அர்த்தம். செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றான் அப்படின்னு அர்த்தம். பொண்ணு முன்னாடி போய் பையன் பின்னாடி வந்தால் அந்த ஜோடிக்கு என்ன கல்யாணம் ஆகலன்னு அர்த்தம். ரெண்டு பேரும் அப்படியே வந்து காற்று கூட நுழைய முடியாதபடி நெருக்கமாக போனாங்கன்னா நியூலி மேரீடுன்னு அர்த்தம். நீ வந்தா வா, வராட்டி போ, நம்ம முன்னாடி வேகமாக போக, பின்னாடியே அவ கிடுகிடுன்னு ஓடினான்னா கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகி போச்சுன்னு அர்த்தம். இன்னும் கூட எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு கரெக்டாக அவங்களுக்கு தெரியணுமா, எத்தனை அடி இடைவெளியில் போகிறாங்களோ அத்தனை வருஷம் அவங்களுக்குள்ள கல்யாணம் ஆகின்னு முடிஞ்சு போச்சு. அப்படி புரியுங்க எவ்வளவு பெரிய தீசிஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன் தெரிஞ்சுக்கங்க. அது நியூலி மேரிட் ரெண்டு பேரும் வந்தாங்க சார், லாஸ்ட் சீட்ல ஏறி உட்கார்ந்தாங்க. நான் நினைச்சேன் அச்சு இது நரகம், தூக்கி தூக்கி போடு, எவ்வளவு அவஸ்தை, இவங்க உட்காடுறாங்களே அப்படின்னு நினைச்சேன். வண்டி மேட்டுப்பாளையம் தாண்டி மலை மேல ஏறுது, அந்த ஹேர்பின் பெண்டு ஒன்னொன்னு இப்படி வளைஞ்சு வளைஞ்சு வளைஞ்சு ஹேர்பின் பெண்டில் ஏறுது பாருங்க. அவங்க கஷ்டப்பட போறாங்கன்னு நான் அப்படி பார்த்தேன். நீங்க யோசிக்கிறீங்க இதெல்லாம் நீ ஏன் பார்த்தேன் சச்சே, உங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டி இருக்குங்கிறதுக்காக நான் பார்த்தேனே ஒழிய, இல்லைன்னா இதையெல்லாம் பார்க்குற அளவுக்கு நான் என்ன மோசமான ஆள என்ன சார். அவங்க கஷ்டப்படவே இல்லை, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு பெண்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஒவ்வொரு ஜெர்க் மேலே தூக்கி போடுது பாருங்க பஸ், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. ஊட்டியில் போய் வண்டி நின்றுச்சு சார், அந்த மாப்பிள்ளை அந்த சீட்டை தொட்டு கும்பிடுறாங்க. நான் கேட்டேன் என்ன தம்பி இது ஏண்டா கும்பிடுறேன், சொர்க்கம் சார், சொர்க்கம் சார்னா. நான் எதை நரகம் என்று எதை நரகம் என்று நிராகரித்தேனோ அதைத்தான் அவன் சொர்க்கம்னே கும்பிடுறான். ஒரு பஸ்ஸின் கடைசி சீட்டில் சொர்க்கமும் இல்லை, ஒரு பஸ்ஸின் கடைசி சீட்டில் நரகமும் இல்லை. நம் நாட்டு பஸ்களில் கடைசி சீட் இருந்தாலேயே அது ஒரு பெரிய விஷயம். அப்படி இருக்கிற போது ஒரு பஸ்ஸின் கடைசி சீட்டில் சொர்க்கமோ நரகமோ இருக்க முடியாது. மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு பஸ்ஸின் கடைசி சீட்டில் சொர்க்கம் இல்லை, ஒரு பஸ்ஸின் கடைசி சீட்டில் நரகம் இல்லை. சொர்க்கமும் நரகமும் உங்கள் அபிப்பிராயத்தில் தான் இருக்கிறது. வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள விரும்புகிறவர்கள் அபிப்பிராயங்களை மாற்றிக்கொள்ளவர். நாம் அபிப்பிராயங்களை மாற்றிக்கொள்ளாத ஒருவரை பற்றிய அபிப்பிராயம், ஒரு சம்பவத்தை பற்றிய அபிப்பிராயம், ஒரு உணவை பற்றிய அபிப்பிராயம், ஒரு நிகழ்ச்சியை பற்றிய அபிப்பிராயம், இந்த அபிப்பிராயங்களை நாம் மாற்றிக்கொள்ளாத வரையில் நம்மால் நிச்சயமாக நிம்மதியாக இருக்க முடியாது. அப்போ வாழ்வில் இன்ப துன்பம் என்பது கூட நம்முடைய ஒரு வகையான அபிப்பிராயம். நான் இன்னொருபடி மேலே போய் சொல்லட்டுமா, நமக்கு நோய் இருக்கிறது என்பது கூட ஒரு டாக்டரின் அபிப்பிராயம். நமக்கு நோய் இருக்கிறது என்பது கூட ஒரு டாக்டரின் அபிப்பிராயம். அது இல்லை என்று இன்னொரு டாக்டரின் அபிப்பிராயம் மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன், உங்களுக்கு நோய் இல்லை என்ற அபிப்பிராயம் உங்களுக்கு உருவாகிவிட்டால் நோயே கூட நாம் இவரிடத்தில் இல்லை என்ற அபிப்பிராயத்தோடு அந்த இடத்தை விட்டு புறப்படவும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே அபிப்பிராயங்களை மாற்றுகிற போது வாழ்க்கையை முற்றிலுமாக நாம் மாற்றிக்கொள்கிறோம். எனவே மகிழ்ச்சியான நிலையை நோக்கி நம்மை நகர்த்துவதற்கு நாம் தான் முயற்சி செய்ய வேண்டும். வாழ்வினுடைய சகல நிலைகளிலும் சகல சந்தர்ப்பங்களிலும் நான் நிம்மதியாக இருக்கிற கலையை பகிழவர். சே, பல பேர் துக்கப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க பலமுறை கேட்டிருப்பீங்க. எப்ப பார்த்தாலும் இன்னொருத்தரோட தன்னை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எப்பவுமே ஹாப்பியா இருக்க முடியாது. என்ன, அவங்க கார் வாங்கிட்டாங்க, நான் என்ன வாங்கல, அவங்க இதை மிக்சி கூட யார் வீட்டு என்ன வாங்குறாங்களோ அதை அப்படி அப்படி வாங்கி ஆகணும். அவங்க என்ன பண்ணியிருக்காங்களோ அவங்க வீட்டில் பெயிண்ட் கலர் மாத்தினாங்க, சரி ஒன்று தான் வீட்டிலேயே கலர் வீட்டு பெயிண்டை மாத்தி ஆகணும். அப்படி கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி அவங்க சில பெத்த தாய்மார்களே பிள்ளைகளை அனாவசியமாக அடுத்த விட்டு பிள்ளையோட கம்பேர் பண்ணுவாங்க. இப்போ உன் வயசு தான் அவனுக்கு அவன் எப்படி படிக்கிறான் பார், அது கூட பரவாயில்ல, உன் வயசு தான் அவனுக்கு அவன் எப்படி திங்கிறான் பார், அவன் என்னமா திங்கிறான் பார், நீ உன்னை சாப்பிடக்கூட என் உயிரே போகுது பார், கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கம்பேர் பண்ணக்கூடாது, உங்களுக்கே தெரியும் பையன் டக்குன்னு சொல்லுவான் அந்த வீட்டோட என்ன கம்பேர் பண்ணாது, அப்பா அம்மா வெவ்வேறு, தெரிஞ்ச விஷயம்தான் உங்களுக்கு, கம்பேர் பண்ணக்கூடாது. நான் இதை ஒரு ஊரில் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒப்பிடாதீங்க, பிறரோட ஒப்பிட்டா நீங்கள் நிம்மதியாக இருக்கவே முடியாது அப்படின்னு ஒரு சுய முன்னேற்ற பயிலரங்கத்தில் சொன்ன ஒன்று ஒருத்தர் இருந்துச்சு, கேட்டார் வெரி சாரி சார், கம்பேர் பண்ணால் தான் ஒருத்தர் முன்னுக்கு வர முடியுங்கிறது தான் இது வரைக்கும் இந்த மாதிரி இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்லாம் சொல்லிக் கொடுக்கறது. ஒரு கம்பெனியோட இன்னொரு கம்பெனியை ஒப்பிடுவாங்க, உன்னோட இன்னொன்று ஒப்பிடுவாங்க, அப்போ தான் முன்னேற முடியுங்கிறதுக்கான வாய்ப்பே இருக்குது. அந்த தியரியதே நீங்கள் மாற்றி தப்பாக சொல்கிறீங்களேன்னு நான் ஒரு கருத்து சொல்லட்டுமா, ஒப்பிடுவது தவறு அல்ல, ஆனா பிறரோடு ஒப்பிடுவது தவறு. இதுக்கு ஆன்சர் சொன்னவர் யாருன்னா புத்தர் சொல்றார். என்ன, நீ முன்னேற வேண்டும் என்றால் பிறரோடு ஒப்பிடாதே, உன்னோடே உன்னை ஒப்பிட்டுக் கொள்ளுனர். நான் நேத்துக்கு எப்படி இருந்தேன் இன்னைக்கு எப்படி இருக்கிறேன், நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் இன்னைக்கு எப்படி இருக்கிறேன். அவர் முடிக்கிறார் புத்தர், நீ பிறரோடு ஒப்பிடும் போதெல்லாம் தளர்ச்சி அடைகிறாய், உன்னோடு ஒப்பிடும் போதெல்லாம் வளர்ச்சி அடைகிறாய். நீ இன்னொருத்தரோட உன்னை கம்பேர் பண்ணும் போதெல்லாம் தளர்ச்சி அடைகிறாய். உன்னோடு உன்னை ஒப்பிடுகிற போது நேற்றைய நான் இன்றைய நான், நேற்றைய நான் இன்றைய நான், அப்படி ஒப்பிடுகிற போது நீ வளர்ச்சி அடைகிறாய். எனவே ஒப்பிடு அவசியம், ஆனால் பிறரோடு ஒப்பிட்டு தன்னை துக்கப்படுத்திக் கொள்வது என்பது புத்திசாலித்தனமான விஷயம் அல்ல. அது மாதிரி நிம்மதியா இருக்க நினைக்கிறவங்க, சந்தோஷமா இருக்கிறவர்கள் இன்னொரு இருக்கு, என்னன்னா எல்லாத்திலும் மூக்கம் நுழைக்கப்படாது. சில பேருக்கு சின்ன மூக்கு இருக்கும், எல்லாத்திலும் நுழைப்பாங்க. இது எதுக்கு வேண்டாம் வேலை? நான் அது கூட ஒரு சந்தர்ப்பத்தை சொன்னேன், ஒரு பாதாள சாக்கடை இருக்கு பார்த்தீங்களா, அந்த சாக்கடை மேல ஒருத்தன் குதிச்சுக்கிட்டே 37 37 37 குதிச்சுக்கிட்டே இருந்தான். ஒருத்தர் போய், என்ன 37 குதிக்கிறீங்களே, என்ன சமாச்சாரம் அப்படின்னார். உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா, ஆமா இது பிடிங்க அந்த பக்கம் அப்படின்னா, பிடிச்சான் பாருங்க, டபக்குன்னு இழுத்து அவனை உள்ள தள்ளிவிட்டான். தள்ளிட்டு அந்த சாக்கடை மேல மறுபடியும் மூடிய ஏறி போட்டுட்டு 38 38 38 இது தேவையா அவருக்கு? நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் 1000 உலகத்துல நடக்கும், நாம எதுக்கு எல்லாத்திலும் போய் மூக்கு நடப்பானே? இன்னொருல போய் மூக்க நுழைக்கிற போதெல்லாம் நம்முடைய நிம்மதியை இழக்கிறோம் அவசியமா இல்லையா அப்படிங்கிற பரிசீலனை ஒவ்வொன்றையும் அவசியம். எங்க ஐயா தெங்கச்சி இங்க வந்திருக்கிறார், ஒரு அருமையான சம்பவம் எழுதியிருந்தார், ரொம்ப அருமையான சம்பவம். ஒரு மாடி வீட்டை வாடகை கூட மாட்டேன்னு சொன்னவர் கடைசியா மாடி வீட்டை வாடகை கூட்டாரு. ஏன்னா மாடி வீட்டை ஓடிக்கிட்டே இருப்பான், டப்ப டப்ப டப்ப டப்ப சில பேருக்கு பிடிக்காது. கடைசியா வாடகை கூட்டாரு, அது இங்கிலீஷ் ஜோக், அது அந்த அங்கெல்லாம் உட்டன் பிளாக்ல தான் இருக்கும் மாடி எல்லாமே, ஆனால் ரொம்ப தடதடன்னு சத்தம், அதனால யாரும் வாடகை கூட மாட்டேன்னு வச்சிருந்தாரு. கடைசியாக ஒருத்தன் வந்தான், ஐயா எனக்கு குழந்தை குட்டிலாம் கிடையாது, கல்யாணமே ஆகலை, நான் அதனால நான் வந்து சத்தங்கத்தான் போட மாட்டேன், தயவுசு வாடகை கொடுங்க அப்படி. ஒரே கண்டிஷன், நீ வாடகை கொடுக்காட்டியும் தப்பு கிடையாது, ஆனால் சத்தம் மட்டும் வரக்கூடாது. மாடி கொடுத்துட்டு போகணும். அவன் முதல் நாள் ஆஃபீஸ் போயிட்டு வந்து வழக்கமான ஞாபகத்தில் ரெண்டு ஷூவையும் கயிட்டி டமால் டமால் இந்தாண்டாண்ட விட்டாமல் பாருங்க, இந்த வீட்டுக்கார மாடிக்கு வந்துட்டு, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நான், எனக்கு சத்தம் ஆகாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, ஏன் தூக்கி போட்டேன்? தெரியாமல் முதல் தடவை மன்னிச்சுங்க, தெரியாமல் போட்டு தெரியாமல் போட்டு தெரியாமல் போட்டு ஃபர்ஸ்ட் டைம் மன்னிச்சுட்டேன்னு கிளப்பிட்டார். மறுநாள் இவன் ஆஃபீஸ் போயிட்டு ராத்திரி 10 மணிக்கு வந்தான் சார், பழக்க தோஷத்தில் ஒரு ஷூவை கட்டி டமால்னு போட்ட உடனே பொறி தட்டுச்சு. வீட்டுக்காரர் கோச்சுக்குவாரேன்னு அந்த ரெண்டாவது ஷூவை மெதுவாக கட்டி அப்படியே வச்சுட்டு அப்படியே படுத்துட்டான். ராத்திரி 3 மணி டபடபடபடபடபடன்னு யாரோ கதவை தட்டுற மாதிரி சத்தம், கதவை திறந்து பார்த்தா அந்த கீழே வீட்டுக்காரர் காதை பொத்திக்கிட்டு நிற்கிறார். இப்போ கேட்டான், என்ன அந்த இன்னொரு ஷூவை என்ன பண்ண? நீ அதை போட்டுக்கிட்டே தூங்கிட்டியா, அதை கயட்டினியா, கயட்டவே இல்லையா? நான் ராத்திரி 3 மணி வரைக்கும் என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமாண்ணா? அவன் என்னத்தையோ பண்ணிட்டு போறான், அது எதுக்கு நம்ம மனசுல போட்டு குழப்பிட்டு இருப்பாங்க? நான் வேடிக்கைக்கு சொல்லல, பெருவாரியாக நம்முடைய துக்கங்களுக்கு காரணம் பிறர் என்று குற்றம் சாட்டுகிறோம் இல்லை, எப்போதும் அந்த பிறரையும் பிற சம்பவங்களையும் நினைத்துக் கொண்டே இருக்கிற நம்முடைய மனம்தான் நம்முடைய துக்கங்களுக்கு காரணமே ஒழிய ஒருபோதும் பிறர் காரணம் இல்லை. இந்த கிளாரிட்டி இன் திங்கிங் இஸ் எசென்சியல். நம்ம எப்போ பார்த்தாலும் மற்றவங்க மேலேயே சார்ஜ் சொல்லிகிட்டே இருக்கோம், அவங்களால தான் எனக்கு கஷ்டம், அவங்களால தான் எனக்கு கஷ்டம், தட் இஸ் நாட் ட்ரூ. நம்முடைய மனசு அதில் போய் லாக் ஆகிடுச்சு, பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் வி கேனாட் பி ஹாப்பி, நாம் அதில் வந்து சந்தோஷமாக இருக்க முடியாது. இன்னொன்று நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உலகத்தில் வேரியஸ் பர்சனாலிட்டிஸ் நம்ம மீட் பண்ண வேண்டியிருக்கு. லைஃப் லைஃப்ங்கிறதுல என்ன, மனைவி

சொன்னா அப்படின்னு, ராத்திரி என்ன என்ன டிஃபன் அப்படின்ன போது என் மக சொன்னா ஆப்பம் வடகறி அப்படின்னா, அவளுக்கு பிடிக்கும். ஆப்பம் வடகறின்னு ஒன்று எனக்கு அது ஒத்து வராது, அது பிடிக்காது. நான் சொன்னேன் அதெல்லாம் வேண்டாமா, எனக்கு சுக்கா சப்பாத்தி கொடுத்துரு, இந்த ஆப்பம் வடகறிலாம் எனக்கு வேணாம், சுக்கா சப்பாத்தி அப்படின்னா என் ஒய்ஃப்ட. ஒவ்வொருத்தரும் ஒரு மெனு கொடுப்போம். இப்போ என் பொண்ணு சொல்லி நானும் சொன்னதுக்கப்புறம் ஒன்றும் சொல்லாமல் இருந்தால் எங்கள் அம்மா அந்தஸ்து என்ன ஆகுறது? அவங்க ஒன்றே சொன்னாங்க, சப்பாத்தி என்னால் கடிக்க முடியாது, பல்லெல்லாம் எனக்கு வலிக்கும், அதனால் தோசை கொடுத்துரும். அவங்க என் ஒய்ஃப் மூணு பேர் இப்படி ஒரு பாரு பார்த்து செய்கிறேன் அப்படின்ட்டு உள்ளே போய் எல்லாம் ரெடி ஆச்சு, சாப்பிட உட்காந்தோம். அவள் பரிமாறிக்கிட்டே சொன்னான், எல்லாம் ஒன்று ஒவ்வொரு டைப்பு, ஒவ்வொன்று ஒவ்வொரு டைப்பு. எங்களை சொல்கிறாளா, டிஃபனை சொல்கிறாளா, ஒன்றும் புரியல. இன்னும் ஒன்று ஒன்று ஒரு ஒரு டைப்பு. அவள் சொன்னால் பாருங்கள் சார், ஒரு ஃபிலாசபி. ஆப்பம் மானஸ்தன் ஏன் ஒரு சூட்டில் வெந்துடுது, தோசை ரெண்டு கட்டா, அது திருப்பி ஒரு தடவை போட்டால் தான் அது வேகுது. ஆனால் அந்த சப்பாத்தி இருக்கு பாருங்க, புரட்டி புரட்டி புரட்டி புரட்டி எடுத்தால் தான் அது பக்குவமாகும்னா. இது நான் கேட்டதுக்கு எனக்கு வேணுமா? அது அவளே நம்மளை புரட்டி புரட்டி எடுத்துட்டா. அவள் எவ்வளோ பெரிய விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருக்கா பாருங்க. ஒரு டிஃபன்லேயே பாருங்க, பக்குவம் அடைவதற்கு ஆப்பம் ஒரு தடவை எடுத்துக் கொள்ளுகிறது, தோசை இரண்டு தடவை எடுத்துக் கொள்ளுகிறது, சப்பாத்தி பல தடவைக்கு பிறகுதான் பக்குவம் அடைகிறது. உணவே இப்படி என்றால் மனிதர்கள் எப்படி பக்குவம் அடைவார்கள்? சிலர் ஒரு வார்த்தையில் திருந்துவார்கள், சிலர் பலமுறை சொன்னால் மட்டுமே திருந்துவார்கள். அவர்களை குறித்து வருத்தப்படுவதோ கோபப்படுவதோ சண்டையிடுவதோ நம்முடைய வாழ்வை சந்தோஷமாக வைத்திருப்பதற்குரிய வழிமுறை அல்ல. நீங்க இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், என்ன தெரியுங்களா, நம்ம எவ்வளவுதான் சரியா பண்ணா கூட அதை இன்னொருத்தர் ஏத்துக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம இன்னொருத்தருடைய அங்கீகாரத்துக்கு ஏங்கணும்னா இது ஒரு பெரிய கஷ்டம். நம்ம என்ன சார், ஒரு ஒரு ஒரு பத்திரிகையில் போட்டிருக்கேன், ஒரு ஒருத்தர் வீட்டுக்கு போன உடனே அவங்க வீட்டு நாய் சார் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கு, எப்படி இருக்கும் அந்த நாய் அப்படி பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தது. அதை வந்தவன் பார்த்து ஷாக் ஆயிட்டு, என்னப்பா நாயை இப்படி வளர்த்துருக்க, திடீர்னு டைம்ஸ் பேப்பர் பார்த்தா அதை எடுத்து படிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு. அவன் சொன்னான், நம்பாத, அது வெறும் படம் தான் பார்க்குமே ஒழிய அது ஒன்றும் படிக்காது. அப்போ கூட அந்த நாய் எவ்வளோ குறைவாக சொல்லுவான் பாருங்க, ஒரு நாய் பேப்பர் எடுத்து படம் பார்க்கறது எவ்வளோ பெரிய விஷயம், அது படம் பார்க்குமே ஒழிய அது ஒன்றும் படிக்க தெரியாது. இன்னொரு நாயை பற்றி ஒரு அருமையான ஜோக்கு, சீட்டாடுறதுக்கு பொழுது போலன்னு எதிர்த்தாப்ப நாயை உட்காத்தி ஊற்றி கொஞ்சம் சீட்டாடிட்டு இருந்தேன். அப்போ ரெண்டு பேரும் வந்தவங்க சொன்னால், பரவாயில்லையே செட் ஆடலாம் போடுறக்கு, நீ நாயும் ஒரு செட் அடிக்குங்க, நாங்கள் ரெண்டு பேரும் பக்கம் உட்காடுறோம், சீட் ஆடலாமா? ஐயா என் நாயை நம்பி நான் சீட் ஆட முடியாதுன்னா ஏன்னா, அதுக்கு நல்ல காடு விழுந்த உடனே அது வாழை ஆட்ட ஆரம்பிச்சிடும், அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், அதை வச்சுக்கிட்டு நான் சீட் ஆட முடியாது. இதெல்லாம் எவ்வளோ, அது ஒரு நாய் இவ்வளோ தூரம் இருக்கிறதே பெரிய விஷயம், ஆனால் அதை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறானே. மனிதர்கள் எவ்வளவு நல்லா ஒருத்தர் இருந்தா கூட கண்டிப்பா குறை சொல்ல தான் செய்வான். இதை எதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன்னா, உங்களை யாராவது குறை சொன்னாலோ விமர்சனம் பண்ணாலோ அதெல்லாம் மனசால வருத்தப்படாதீங்க, ஒரு மிகப்பெரிய துக்கமாக அதெல்லாம் எடுத்துக்கொள்ளாது. இன்னும் ஒரு படி நம்ம மேல போய் யோசிக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா, மனிதனுடைய அந்த மனத்தினுடைய அமைப்பு அது எப்பவுமே ஒரு விஷயத்துல நிம்மதியாகவே அது இருக்கிறதே இல்லை. எனக்கு ரொம்ப அடிக்கடி என்னுடைய பேச்சில் நான் நீங்கள் பார்த்தா தெரியும், தொலைக்காட்சியில் பேசும்போது நான் வற்புறுத்துகிற ஒரு சமாச்சாரம் என்ன, மதத்தின் பெயரால் மனிதர்கள் சண்டையிடக்கூடாது அப்படிங்கிற கருத்தை நான் வற்புறுத்திக்கிட்டே இருப்பேன். மதம்ங்கிறது ஒவ்வொருத்தருடைய ஆழ்ந்த நம்பிக்கை. இன்னும் சரியாக சொல்ல போனால், 7 வயதுக்குள்ளே நீங்கள் என்ன கண்டிஷன் ஆனீங்களோ அதுதான் உங்கள் மதம். 7 வயசுக்குள்ளே ஒரு விஷயம் மனசுக்குள்ளே போகலை ஒரு குழந்தைக்குன்னா, அவங்களால வேறு விதமான மதங்களை எல்லாம் சிந்திக்கவே முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், அந்த மதத்தினுடைய பெயரால ஒரு பகையை ஏற்படுத்தி கொண்டு ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டு கொண்டு கருத்து வேறுபாடை பெருசாக்கிக்கிட்டே போறோம். கூடுமான வரைக்கும் இன்னொருவரோடு நாம பேசும்போது நாம எதை தீவிரமா நம்புறோமோ, எதை தீவிரமா எடுத்துக்கிறோமோ, ஃபெனடிக் பாருங்க, அதை தீவிரமா எடுத்துக்கிறத இன்னொருத்தரோட பேசி ரசாபாசத்தை உண்டு பண்ணக்கூடாது, பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடாது. ரெண்டு பேர் சந்திச்சா சந்திச்ச இடம் மகிழ்ச்சியா இருக்கு. நான் இதுக்கு ஒரு சம்பவம் சொல்றது உண்டு. நீங்க கிராமங்களில் சாவடின்னு ஒரு இடம் சொல்லுவாங்க, அதுக்கு கரெக்டாக தான் சாவடின்னு பேர் வச்சான். ஏன் பல பேர் சாவடிச்ச இடம், இது ரொம்ப பழைய ஜோக்கு, இப்போ சினிமாவில் கொண்டு போய் வச்சுக்கிட்டான். அது அவர் சொன்ன மாதிரி என்ன செக்கில்னு கேட்டால், இங்கேருந்து அங்கே போச்சா சேகர் சொன்னார், இங்கேருந்து அங்கே போச்சா, அங்கேருந்து இங்கே போச்சா, நான் போச்சு. பழைய ஜோக்கு, சாவடியில் ஒரு பெரியவர் உட்காந்துருந்தார், கொஞ்சம் சோகமாக இருந்தார். ஒரு பழைய கேட்டான், ஏன் சோகமாக இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், ஏன்டா அவமா 1000 சோகமாக இருப்பான், இதை வரவன் போகிறவன்லாம் தெருவில் போகிறவன்லாம் சொல்லுவாங்களான். நான் ஒன்றும் தெருவில் போலையே, இப்போ உட்காந்துன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம்,

0: வெளிஞ்சதுன்னா அந்த காசு மறுபடியும் வந்ததுன்னா இன்னும் ரெண்டு ஏக்கர் குத்தகை கெடுக்கலாம். அது அந்த காசை அவர் கடுப்பாயிட்டார். டேய், என்னையே கேட்டுக்கிட்டு இருக்கிறியே, நீ என்ன பண்ணுவே? அவன் சொன்னான், நான் என்ன பண்ணுறது, ரெண்டு எருமாடு வாங்கி மேய்க்க வேண்டியது தான். எங்கன்னா, இதனை வெள்ளாமல் பண்ணி தலை தலை தலைன்னு பயிரெல்லாம் வச்சுருக்கேன், அதுக்குள்ளே விட்டேன்னா பயிரெல்லாம் அது சாப்பிட்டு பிரச்சனை இல்லாமல் என்ன. அவன் உடனே சார் குதிச்சு எவன் விட்டு நிலத்தில் எவன்டா எருமையை மேய விடுறதுன்னு சொல்லி அடிச்சு இவன் அவனை கட்டி புரண்டு கடைசியில் போலீஸ் வந்து அள்ளிட்டு போய் கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தி கேஸ் நடக்குது சார். ஜட்ஜி கேட்டார், ரைட், என்ன கேஸு? இவர் நிலத்தில் இவர் எருமாட்டை மேய்ச்சிட்டார். அவருக்கு ஃபஸ்ட்டு ஜூரிஸ்டிக்ஷன் க்வெஸ்டின், நிலம் எங்கே இருக்கு? இவன் சொன்னான், இன்னும் வாங்கவே இல்லை. அந்த ஜட்ஜி எவ்வளவு கடுப்பாக இருப்பார், ஏற்கனவே ப்ரமோஷன் கிடைக்கலேன்னு அவர் கடுப்பாக இருக்காரு. அவர்கிட்ட போய் இன்னும் வாங்காத நிலத்தை பற்றி ஆரம்பித்தால் அந்த ஜட்ஜி எவ்வளோ கடுப்பாயிடுவார். அவர் இன்னும் நிலம் வாங்கவே இல்லை சார் அப்படின்னா, ஏன்னா என்ன கிறுக்கு பையன் நினச்சிட்டிங்களா? ஒரு வாங்காத நிலத்துக்கு ஒரு வழக்கு வச்சு என்ன நேரத்தை வீணாக்குறீங்களா? உன் எருமை கடா இருந்த, அதுவும் இன்னும் வாங்கவே இல்லைங்கோ. இப்போ நீங்கள் சிரிச்சிட்டீங்க, ஏன் சிரிச்சிங்க? வாங்காத நிலத்துக்கும் வாங்காத
1: அப்புறவுகள் இதுவரை சொல்வேந்தர் சுகிசிவம் அவர்கள் ஆற்றிய உரையினை கேட்டீர்கள். தொடர்ந்து மணித்தியால செய்திகள்.

இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வினத்தினர், சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். தியாக தீபம் திலீபனின் 39வது ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு அவரது உருவம் தாங்கிய நினைவூர்தி வவனியா மாவட்டத்தை சென்றடைந்தலையில் பொதுமக்கள் திரண்டு உணர்வுபூர்வமாக சூடரேற்றி மலரஞ்சலி செலுத்தியுள்ளார்கள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக மட்டக்களப்பைச் சேர்ந்த சட்டத்தரணி கிபிப் ரிபான் என்பவரை ஒரு வருட கால பகுதிக்கு பெயரிடப்பட்டுள்ளமை தொடர்பான அறிவித்தல் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. மன்னார் வடக்கு கடற்பகுதியில் விபத்தில் சிக்கிய ஒருநாள் மீன்பிடி படகில் இருந்த இலங்கையைச் சேர்ந்த இரண்டு மீனவர்கள் கொழும்பு கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் ஒருங்கிணைப்பில் கடற்படையினரால் இன்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் மூலம் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். பிரித்தானிய இந்து சமுத்திர பிராந்திய நிர்வாகத்தினால் டியாகோ கார்சியா தீவில் சுமார் 5 ஆண்டுகளாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த 36 வயதான இலங்கை தமிழ் அகதியொருவர் ஆப்பிரிக்க நாடான எஸ்வாட்டினியின் நகரிலுள்ள விருந்தினர் விடுதியொன்றில் உயிரை மாய்த்துக் கொண்டதாக சந்தேகிக்கப்படுகிறது. சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட இலங்கையர் என்று தெரிவிக்கப்படும் சிவராஜா அனுஜனின் குடும்பத்தினர் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவை சந்தித்திருக்கிறார்கள். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராஜா அனுஜனை விடுதலை செய்ய கோரி திருவண்ணாமலை மாவட்ட இளைஞர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி நேற்று திருவண்ணாமலை கடற்கரை பகுதியில் உள்ள காந்தி உருவ சிலைக்கு பின்னால் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டிருந்தார்கள். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் இலங்கையர் சிவராஜா அனுஜனின் விடயம் தொடர்பில் ஜனாதிபதி ஆண்டோகுமார திசநாயக்கா சவுதி அரேபிய மன்னரிடம் நேரடியாக வேண்டுகோள் விடுக்க வேண்டும் என்று புதிய ஜனநாயக முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கர்நாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் முன்னிலையாகி இருக்கிறார். வழக்கு விசாரணையின் போது முன்னிலையாக தவறியதற்காக தனக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான பிரதான வழக்கின் தீர்ப்பு கொழும்பு விசேட மூவரடங்கிய மேல்நீதிமன்ற ஆயத்தத்தினால் நாளை அறிவிக்கப்பட இருக்கிறது. அரசியல் அமைப்பின் முன்மொழியப்பட்ட 22வது திருத்த சட்டமூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கிய வியாக்கியானம் நாடாளுமன்ற சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்னாவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் அலுவலகம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. அரசாங்கத்துக்கு 2/3 பெரும்பான்மை உள்ளது என்பதற்காக மக்கள் அதனை எதிர்ப்பதை தவிர்க்க கூடாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா மீண்டும் தெரிவித்திருக்கிறார். வழக்குகள் விரைவாக விசாரிக்கப்பட்டால் தங்களுக்கு தண்டனை கிடைத்துவிடும் என்ற பயத்தினால் எதிர்க்கட்சியினர் அரசியலமைப்பின் 22வது திருத்தத்தை எதிர்க்கிறார்கள். மக்கள் நலனுக்காக இந்த அரசியலமைப்பு திருத்தத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவோம். ஊழல் குற்றத்துக்காக சிறை செல்வது ஊழல்வாதிகளின் தனிப்பட்ட பிரச்சனையே தவிர புது பிரச்சனை அல்ல என்று நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்காரா குறிப்பிட்டிருக்கிறார். அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி ஓய்வு பெற்ற மேயர் ஜெனரல் சுரேஷ் சலே உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடன் தொடர்புடையவர் என்று பாராளுமன்றத்தில் கருத்து வெளியிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா உள்ளிட்ட 10 பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு சட்டமா அதிபர் திணைக்களம் அனுமதியை வழங்கியிருக்கிறது. 2024 மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் 2029வது ஆண்டு தேர்தல் வெற்றி உரித்து பேசுவது அர்த்தமற்றது. அத்துடன் பாராளுமன்றத்தில் அரசாங்கத்துக்கு 159 உறுப்பினர்களின் பெரும்பான்மை பலம் இருந்தாலும் மக்கள் விருப்பத்துக்கு மாறாக அவர்களால் செயல்பட முடியாது என்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சாவின் ஆட்சியே சான்று என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஒற்றியாட்சி தமிழினத்தினுடைய எதிர்காலத்தை மட்டும் கேள்விக்கு உட்படுத்தாது, அது எங்களுடைய முஸ்லிம் மலையக சமூகங்களுடைய இருப்பு
எதிர்ப்பையும் கேள்விக்கு உட்படுத்தும் என்று பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 2025 ஆண்டு இறுதி நிலவரப்படி இலங்கையில் வேலைவாய்ப்புகளில் ஈடுபட்டுள்ளவர்களின் மொத்த எண்ணிக்கை 8 மில்லியனை கடந்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவிவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் கலநிகம மற்றும் தொடங்குட பகுதிக்கிடைப்பட்ட பகுதியில் சுமார் 8 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. திருகோணமலை பாலையூத்து பகுதியில் 2 பெண்களை வெள்ள வேனில் கடத்தி சென்று சட்டவிரோதமாக தடுத்து வைத்திருந்ததன் பின்னர் கொலை செய்த குற்றச்சாட்டில் 2 முன்னாள் கடற்படை வீராங்கனைகள் குற்றப்பிணாய்வு திணைக்களகத்தினரால் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கம்பகா இம்புல்குட பகுதியில் உள்ள வாடகை வீடொன்றில் போலி பட்ட சான்றிதழ்கள், உத்தியோர்வ ஆவணங்கள் மற்றும் நிறுவனங்களின் முத்திரைகளை பாரியளவில் தயாரிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்ட 27 வயது இளைஞர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அதிர்கிரிய கொடகம வீதி, கபரகட மாலியாகந்த வீதி பகுதிகளில் கடந்த ஆகஸ்ட் 17 மற்றும் செப்டம்பர் 8 தேதிகளில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி உள்ளிட்ட 4 சந்தேக நபர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நாடு தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு சோதனைகளின் போது லஞ்சீட் மற்றும் சிலிசிலி பொலித்தீன் பைகள் தொடர்பில் 104 விதிமுறல்களை நுகர்வோர் விவகார அதிகார சபை கண்டறிந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு செட்டிப்பாளையம் கடற்கரையில் மீன்வாங்க சென்ற மீசன் தொழிலாளியான தன் மீது சட்டவிரோத சுருக்குவலை பாவித்து மீன்பிடியில் ஈடுபட்டு வரும் ஜீவன் தலைமையிலான 5 பேர் கொண்ட குழுவினர் தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பாதிக்கப்பட்டவர் கடும் கவலை தெரிவித்திருக்கிறார். வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட கீரிமலையில் கொட்டப்பட்டிருந்த ஆபத்தான மருத்துவ கழிவுகளை உடனடியாக அகற்றுமாறு வடக்கு மாகாண உள்ளூராட்சி திணைக்களகத்தால் விடுக்கப்பட்ட அறிவுறுத்தலை தொடர்ந்து அந்த மருத்துவ கழிவுகள் அனைத்தும் அகற்றப்பட்டுள்ளதாக வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் செயலாளர் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளருக்கு அறிவித்திருக்கிறார். திட்வா சூறாவளியினால் சேதமடைந்த முருககந்த வெள்ளவில வீதியின் முதலாம் இலக்க பாலத்தை புனரமைக்கும் பணிகள் உத்தியூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா இலங்கை இடையே கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இருதரப்பு கடற்படை பயிற்சி விசாகப்பட்டினத்தில் நடைபெற்று வருகிறது. வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வாகனேரி பகுதியில் வைத்து யானை தாக்கியதில் நபரொருவர் பலியாகியுள்ளார். யாழ்ப்பாணம் சாவிச்சேரி பகுதியில் நேற்று பகல் துணிகர திருட்டுச் சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. வங்களா விரிகுடாவில் அந்தமான் கடற்பரப்பை அண்மித்த பகுதிகளில் உருவாகியுள்ள குறைந்த தாளமுக்கம் அடுத்த சில நாட்களில் மேலும் வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இன்று காலை 7 மணி வரையிலான கடந்த 10 மணி நேரத்தில் பதிவான அதிக மழை வீழ்ச்சி கேகாலை மாவட்டத்தின் மாலிபுட பகுதியில் பதிவாகியுள்ளது. அங்கு பதிவான மழை வீழ்ச்சியின் அளவு 104 மில்லிமீட்டர் ஆகும். 2026 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் செயல்முறை பரீட்சைகள் எதிர்வரும் செப்டம்பர் 24 முதல் அக்டோபர் 21 வரை நடைபெற உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்திய செய்திகளில், மேற்கு வங்கம் மாநிலம் நந்திகிராம் பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளருக்கு திரிணாமுல் காங்கிரஸ் நிறுவனரும் முன்னாள் முதல்வருமான மம்தா பானர்ஜி ஆதரவு அளித்திருப்பது அந்த மாநிலத்தில் மீண்டும் எதிர்க்கட்சிகள் ஓரணியில் இணைந்து செயல்படுவதற்கான சூழலை இது ஏற்படுத்தியுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது அமித்ஷாவின் தூண்டுதலால் வாக்காளர் பட்டியலிருந்து பெயர்களை நீக்கும் நடைமுறை என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. கம்யூனிஸ்டுகள் ஆதரவை வாபஸ் பெற்றால் தமிழக வெற்றி கழக அமைச்சரவையே இருக்காது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ரா முத்தரசன் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் நடைபெற உள்ள இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் பின்னடைவை சந்திக்கும் என்று பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். ஆங்கில பாட கேள்வித்தாள் கசிவு காரணமாக முதலாம் 2 வகுப்பு முதல் பருவ தேர்வு வினாத்தால் ரத்து செய்யப்பட்ட நிலையில் புதிய கேள்வித்தாள் கொண்டு இன்று தேர்வு நடைபெறுகிறது. இந்திய படிப்புகளுக்கு சீனாவின் பெக்கிங் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் மேற்கொள்ளும் பங்களிப்புகளை சீனாவுக்கான இந்திய தூதர் விக்ரம் துரைசாமி பாராட்டியிருக்கிறார்.
அமெரிக்கா பிரான்ஸ் நாடுகளை காட்டிலும் இஸ்ரேலுடனான இந்தியாவின் பாதுகாப்பு உறவு மிகவும் சிறந்ததாக இருக்கும் என்பது என்சி தலைமுறையினரிடையே நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் இந்த விடயம் தெரியவந்திருக்கிறது. தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் கே அண்ணாமலை, முதலமைச்சர் ஜோசப் விஜய் அண்மையில் மேற்கொண்ட லண்டன் பயணத்தை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். தமிழகத்துக்கான முதலீடுகளை ஈர்க்க இங்கிலாந்து சரியான இடமல்ல என்றும் அவர் வாதிட்டிருக்கிறார். வரும் 2030 மணிக்கு 350 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் சுதேசி புல்லட் தொடர்ந்துகளை தயாரிக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்திருக்கிறது. வீர் கார்டியன் கூட்டு பயிற்சியின் போது இந்தியா ஜப்பான் விமானப்படை தலைமை தளபதிகள் தேஜஸ் விமானத்தில் பயணித்துள்ளார்கள். ஜார்க்கண்ட் காவல்துறை தேசிய புலனாய்வு முகமையால் மொத்தம் 30 லட்சம் ரூபாய் வெகுமதி அறிவிக்கப்பட்டு தேடப்பட்டு வந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்பான ஜார்க்கண்ட் மாவோயிஸ்ட் தலைவரான பிரிஜேஷ் கஞ்சு உத்தரப்பிரதேச பயங்கரவாத எதிர்ப்பு படையினர் வாரணாசியில் நேற்று நடத்திய அதிரடி என்கவுண்டரில் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் உள்ள வைஷ்ணவ தேவி கோவிலின் அடிவார முகாமில் நேற்று தீபத்து ஏற்பட்டது. இதில் கெலிபேடு, டிக்கெட் கவுண்டர் உள்ளிட்டவை எரிந்து சேதமடைந்து விட்டது. பாகிஸ்தானில் இருந்து கடத்தப்பட்ட 47 கிலோ ஹெரோயின் போதைப் பொருளை பஞ்சாப் மாநில காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளார்கள். கேரளத்தில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் இன்று கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனமழைக்கு இதுவரை 6 பேர் உயிரிழந்த நிலையில் மீண்டும் அங்கு கனமழை பெய்து வருகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் வருடாந்த பிரமோற்சவத்தின் போது 6வது நாளில் 32 அடி உயரமுள்ள பாயும் குதிரையுடன் கூடிய தங்க ரதத்தில் மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் 4 மாடவீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்திருக்கிறார். திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரமோற்சவத்தில் பாதுகாப்பு என்ற பெயரில் எங்கு பார்த்தாலும் போலீஸ் கெடுபிடி அதிகமாக இருப்பதாகவும் இதனால் சர்வ தரிசனத்துக்கு 8 கிலோமீட்டர் தூரம் வரை நடக்க விடுவதாகவும் பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,14,160 ரூபாவுக்கும் கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,770 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் போப் லியோவின் பிரான்ஸ் பயணத்துக்காக விரிவான பாதுகாப்பு மருத்துவ போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. செப்டம்பர் 25 முதல் 28ஆம் தேதி வரை அவர் பிரான்சுக்கு வருகின்றார். ரஷ்யாவின் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் தேர்தலின் இறுதி நாளான நேற்று ரஷ்யா மீது 1000க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை உக்ரைன் ராணுவம் ஏவி தாக்குதலை நடத்தியிருக்கிறது. ரஷ்ய தேர்தலில் வாக்களிப்பு தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. அதிபர் விளாடிமிர் புட்டினின் ஒன்றுபட்ட ரஷ்ய கட்சி வெற்றி பெறும் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகியிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் நிறுவன பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள உலகத் தலைவர்கள் நியூயோர்க் சென்று கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்க சீன உயர் அதிகாரிகள் நியூயோர்க்கில் நேற்று சந்தித்துள்ளார்கள். அந்த 2 நாட்டு அதிபர்களும் வரும் வாரம் சந்திப்பதற்கு முன் உயர் அதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார்கள். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மேற்கு கரை பகுதியில் இஸ்ரேலியர் ஒருவரை பாலஸ்தீன நபர் சுட்டுக் கொன்ற சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்தாலி பள்ளிகளில் புர்கா அணிவதற்கு தடை விதிக்க அந்த நாட்டு பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி தற்போது திட்டமிட்டு வருகிறார். உலகம் முழுவதும் நடைபெறும் போர்க்குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலைகள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு எதிராக தடைகளை விதிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் நிர்வாகம் தயாராகி வருவதாகவும் அவற்றை விரைவில் அறிவிக்க அவர் திட்டமிட்டுள்ளதாகவும் இந்த விவகாரம் அறிந்த 2 வட்டாரங்கள் தகவலை தெரிவித்திருக்கின்றன. மலேசிய முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் தம்மால் சுமார் 50 மில்லியன் ரிங்கிட் சுமார் 12.6 மில்லியன் அமெரிக்க டாலரை அபராதமாக செலுத்த தன்னால் முடியாது என்று கூறியிருக்கிறார். சொத்துக்கள் தம்முடைய முழு கட்டுப்பாட்டில் இல்லை என்றும் அவர் தெரிவிக்கிறார். மலேசியாவில் முன்னைய பிரதமர் நஜீப் ரசாக்கு வீட்டுக்காவல் கொடுக்கும் முடிவால் ஆளும் கூட்டணி மீது அதிருப்தி அதிகரித்திருக்கிறது. அதற்கு தாம் துணை நிற்பதாக கூறப்படுவதை மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் நிராகரித்திருக்கிறார். பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமரும் முன்னாள் கிரிக்கெட் வீரருமான இம்ரான்கானின் சகோதரி அலிமா கானை பாகிஸ்தான் அதிகாரிகள் நேற்று கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள். இந்தோனேஷிய தேடல் மீட்பு குழு ஜாவா கடலில் மேலும் ஒரு உடலை மீட்டிருக்கிறது.
நேபாள பெருவள்ளத்தில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை நேற்று 1450 உயர்ந்துள்ளது. 6000 மேற்பட்டோரை இதுவரை காணவில்லை என்று நேபாள காவல்துறை அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. இனவாத சர்ச்சையை ஏற்படுத்திய விளம்பரத்தை கொன்வெஸ் காலனி நிறுவனம் அகற்றியிருக்கிறது. தென்கொரிய பாடகி கருணாவை காட்டும் அந்த இன்ஸ்டாகிராம் விளம்பரத்துக்காக அந்த நிறுவனம் தற்போது மன்னிப்பு கேட்டிருக்கிறது. தென்னாப்பிரிக்காவின் யோகனஸ்பர்க் நகருக்கு அருகே 2 மாதங்களில் 9 பெண்கள் கொலை செய்யப்பட்டுள்ளார்கள். 2060 ஆஸ்திரேலியாவில் இறப்புகளின் எண்ணிக்கை பிறப்புகளின் எண்ணிக்கையை முதன்முறையாக விஞ்சும் என்று தற்போது கணிக்கப்பட்டிருக்கிறது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கின் பெரிய தீச்சம்பவத்துக்கு பிறகு MRT தொடர்ந்து சேவை இயல்புநிலைக்கு தற்போது அங்கு திரும்பிவிட்டது. விளையாட்டுச் செய்திகளில், சிம்பாவைக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியில் பரபரப்பான ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி 1 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆசிய விளையாட்டுத் தொடரில் பெண்களுக்கான பேட்மிண்டன் போட்டியில் இந்திய பெண்கள் அணி காலிறுதிக்கு முன்னேறியிருக்கிறது. 3-0 என்ற புள்ளி கணக்கில் கஜகஸ்தானை வீழ்த்தி இந்திய மகளிர் அணி முன்னேறியிருக்கிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆண்கள் ஹாக்கி ஏ பிரிவு தொடக்க லீக் ஆட்டத்தில் இந்தோனேஷியாவுடன் நேற்று மோதிய இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் அபாரமாக வென்றிருக்கிறது. பார்சிலோனாவில் நடைபெற்ற 24 மணி நேர கார்பந்தயத்தில் அஜித் குமாரின் ரேசிங் அணி 2வது இடம் பிடித்து அசத்தியிருக்கிறது. மெக்சிகோவின் குவாடராஜாவில் நடைபெற்ற WDA ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஸ்டேனிஸை 6-4, 6-2 என்ற நேர் சர்க்களில் வீழ்த்தி பட்டம் வென்றிருக்கிறார் இவா ஜோவிச். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 379.71 ரூபா, இந்திய பெறுமதியில் 109.94 ரூபா. 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 330.90 ரூபா, இந்திய பெறுமதியில் 95.79 ரூபா. 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 401.87 ரூபா, இந்திய பெறுமதியில் 116.40 ரூபா. 1 அகராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 442.67 ரூபா, இந்திய பெறுமதியில் 128.16 ரூபா. 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236.24 ரூபா, இந்திய பெறுமதியில் 68.39 ரூபா. கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள VT கேஷ் அண்ட் கரி, VT சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள VT சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 de Paris.
2: Viti Superstore, Gare Lagonnaise, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: Mélodie et Tordre-Gelke, Viti Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Gelke, Tordre-Gelke, Cyber-Ondre, Napade, Cyber-Inde, Cyber-Ele, Padanette. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி தமிழொலி. நேரம் சரியாக 11:20, ஐக்கியராஜ்யத்தில் 10:20. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது. தேனும் பாலும் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளின் நலமாக ஊற்றாம இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தேனும்பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானலை கெடுத்து வருகின்றார்கள் பரிசல் ஆட்சியப்பள்ளியில் அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோஸ், ஆசி பூசரி, இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கர். இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் உங்களது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் உங்களோடு
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க் சென்டரி, பாரிஸ், 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: பொங்கு பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொங்கு பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொங்கு பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொங்கு பண்டிகை மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொங்கு பண்டிகை மார்க்கெட், 1 Avenue Edwin Bayon 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 1 41 55 35 58 அல்லது 7 58 17 8 49. மறந்துவிடாதீர்கள், பொங்கு பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொங்கு பண்டிகை மார்க்கெட்.
1: பொந்துபண்டிகை மார்க்கெட். நேரம் சரியாக 11:23, ஐக்கியராஜ்யத்தில் 10:23. இந்த நேரத்தில் இன்றைய தேனும்பாலும் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வரும் பாடல்

0: ஒழித்து பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ மாலா அவர்கள், பாடலை இயற்றவர் கவிஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா, பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உடன்பிறப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒளிபரப்பாக உங்கள் அபிமான தமிழ்மொழி. தமிழ்மொழியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். திங்கள் முதல் வெளிவரை 11:15 12 மணி வரை கேட்டு மகிழுங்கள் தேனும் பாலும். இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றதும் வானொலியில் வலம்பெற இருக்கிறது மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளை தொடர்ந்து பக்தி மாலை நிகழ்ச்சி இடம்பெறும். அதனை தொடர்ந்து ஒரு மணிக்கு இன்றைய நிகழ்ச்சியில் பிரதி ஊடாக கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார் எமது அன்பு நேயர் திருமதி ரோஜா சிவராஜா அவர்கள் பிரான்சில் இருந்து. அன்பு உறவுகளே, இன்று இரவு சுவிஸ் நேரத்தில் பட்டிமன்றம், 173வது பட்டிமன்றம். அதனுடைய தலைப்பு, வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது சொந்த புத்தியா. உங்கள் வாழ்க்கையில், அதாவது பட்டிமன்றம் 173 சபாகேது அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் பட்டிமன்றம், வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது சொந்த புத்தியா என்ற தலைப்புக்கு ஏற்ப உங்கள் கருத்துக்களை எடுத்து வந்து பேசுங்கள் அன்பு உறவுகளே. இன்று இரவு சரியாக 10:30 நிகழ்ச்சி ஆரம்பமாகும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலும் நிகழ்ச்சியை வானொலி கடத்து வருகின்றார்கள் பரசுலாச்சப்பலில் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோ சாசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட், இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் அவரது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலையாப்பா.
2: ஓகேப்பா, இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி இன்னும் சாப்பிடமா இருக்கு, இந்த ஊர்லயும் ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு. உங்களுக்கு விஷயம் தெரியாதா, உங்கள ஆசிவசரி வச்சுதான் வெளிநாட்டிலிருந்து வாரவில்லாம் ஆசிவசரி வச்சியத்தை நாங்க கொண்டு போவோம்.
1: சரி சரி, சாப்பிடுறது காணும், உடனே ஒழுக்கிடப்பா, போவோம் ஆசி பூசரி.
3: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசை பூசரே. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கிச் செல்ல ஆசை பூசரே. மெழுகிய விபரங்களுக்கு ஆசை பூசரே. இலக்கம் 95 தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1042 5 73 78.
0: பரிசு லட்சப்பலில் அமைந்திருக்கும் ஆசி பூசரி, நேரம் சரியாக 11:31. இந்த நேரத்தில் தேனும்பால் நிகழ்ச்சியுண்டாக வானொலியில் வலம்பெறும் பாடல்

ஒலித்த பாடலை பத்மஸ்ரீ கே ஜே ஜெசாஸ் அவர்கள் பாடியிருந்தார். சாதி திரைப்படத்தில் பாடலுக்கு இசையமைத்தவர் இசைப்புயல் ஏ ஆர் ரகுமான் அவர்கள். வாலி அவர்களுடைய கவிதை வரி மிகவும் இளையராஜாவுடைய இசை. நேரம் சரியாக 11:36 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:36 இந்த வேளையில்

0: பெருமல் நிகழ்ச்சியில் நிகழ்கின்ற பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து ஜானகி அம்மா. பாடலை இயற்றியவர் கங்கேவரன், பாடலுக்கு இசையமைத்தவர் அவர் அண்ணா இசைஞானி இளையராஜா. பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் சுந்தகமே சுந்தகமே. நேரம் சரியாக 11:41, ஐக்கியராஜ்யத்தில் 10:41. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: அப்பா, இந்த ஃப்ரிட்ஜ் வாங்க ஒரு மாதம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல, என்ன செய்யறது?
2: சரி சரி, எந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின் போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0772-81-88-14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 0772-81-88-14.

0: உண்மையில் நீங்கள் கேட்ட பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து ஜானகி அம்மா. பாடலை யாத்தவர் கவிஞானி வாலி. பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சின்ன பசங்கள். நாங்க
1: குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994

Maaf,

அடுத்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து சின்ன சித்ரா பாடலுக்கு இசையமைத்தவர் சி ஆர் சங்கர், பாடலை இயற்றியவர் கிருஷ்ணசந்தர். பிரியதர்சனி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தீனும் பாலும். பெரும்பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானிலைக்கு எடுத்து வந்தவர்கள் பரிசலாட்சியப்பள்ளில் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்வஸ் ஆசி பூசரி, இவர்களோடு நின்று போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட், இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வ ஆண்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பர்களுக்கும் எனது இதயபூர்வ ஆண்டுகளை தெரிவித்துக் கொண்டு மடித்தியால செய்திகள், மடித்தியால செய்திகளை தொடர்ந்து பக்தி மாலை.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வினத்தினர், சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். தியாக தீபம் திலீபனின் 39வது ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு அவரது உருவம் தாங்கிய நினைவூர்தி வவுனியா மாவட்டத்தை சென்றடைந்த நிலையில் பொதுமக்கள் திரண்டு உணர்வுபூர்வமாக சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தியுள்ளார்கள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக மட்டக்களப்பைச் சேர்ந்த சட்டத்தரணி கிபிப் ரிபான் என்பவரை ஒருவருட கால பகுதிக்கு பேரிடப்பட்டுள்ளமை தொடர்பான அறிவித்தல் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. மன்னார் வடக்கு கடற்பகுதியில் விபத்தில் சிக்கிய ஒருநாள் மீன்பிடி படகில் இருந்த இலங்கையைச் சேர்ந்த இரண்டு மீனவர்கள் கொழும்பு கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் ஒருங்கிணைப்பில் கடற்படையினரால் இன்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் மூலம் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். பிரித்தானிய இந்து சமுத்திர பிராந்திய நிர்வாகத்தினால் டியாகோ கார்சியா தீவில் சுமார் 5 ஆண்டுகளாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த 36 வயதான இலங்கை தமிழ் அகதியொருவர் ஆப்பிரிக்க நாடான எஸ்வாட்டினியின் நகரிலுள்ள விருந்தினர் விடுதியொன்றில் உயிரை மாய்த்து கொண்டதாக சந்தேகிக்கப்படுகிறது. சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட இலங்கையர் என்று தெரிவிக்கப்படும் சிவராஜா அனோஜனின் குடும்பத்தினர் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவை சந்தித்திருக்கிறார்கள். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராஜா அனோஜனை விடுதலை செய்ய கோரி திருவண்ணாமலை மாவட்ட இளைஞர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி நேற்று திருவண்ணாமலை கடற்கரை பகுதியில் உள்ள காந்தி உருவச்சிலைக்கு பின்னால் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டிருந்தார்கள். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் இலங்கையர் சிவராஜா அனோஜனின் விடயம் தொடர்பில் ஜனாதிபதி ஆண்ட்ரகுமார தேசநாயக்கா சவுதி அரேபிய மன்னரிடம் நேரடியாக வேண்டுகோள் விடுக்க வேண்டும் என்று புதிய ஜனநாயக முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கர்நாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் முன்னிலையாகி இருக்கிறார். வழக்கு விசாரணையின் போது முன்னிலையாக தவறியதற்காக தனக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான பிரதான வழக்கின் தீர்ப்பு கொழும்பு விசேட மூவரடங்கிய மேல்நீதிமன்ற ஆயத்தத்தினால் நாளை அறிவிக்கப்பட இருக்கிறது. அரசியல் அமைப்பின் முன்மொழியப்பட்ட 22வது திருத்த சட்டமூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கிய வியாக்கியானம் நாடாளுமன்ற சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்னாவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் அலுவலகம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. அரசாங்கத்துக்கு 2/3 பெரும்பான்மை உள்ளது என்பதற்காக மக்கள் அதனை எதிர்ப்பதை தவிர்க்க கூடாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா மீண்டும் தெரிவித்திருக்கிறார். வழக்குகள் விரைவாக விசாரிக்கப்பட்டால் தங்களுக்கு தண்டனை கிடைத்துவிடும் என்ற பயத்தினால் எதிர்க்கட்சியினர் அரசியலமைப்பின் 22வது திருத்தத்தை எதிர்க்கிறார்கள். மக்கள் நலனுக்காக இந்த அரசியலமைப்பு திருத்தத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவோம். ஊழல் குற்றத்துக்காக சிறை செல்வது ஊழல்வாதிகளின் தனிப்பட்ட பிரச்சனையே தவிர புது பிரச்சனை அல்ல என்று நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்காரா குறிப்பிட்டிருக்கிறார். அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி ஓய்வு பெற்ற மேயர் ஜெனரல் சுரேஷ் சலே உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடன் தொடர்புடையவர் என்று பாராளுமன்றத்தில் கருத்து வெளியிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா உள்ளிட்ட 10 பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு சட்டமா அதிபர் திணைக்களம் அனுமதியை வழங்கியிருக்கிறது. 2024 மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் 2029வது ஆண்டு தேர்தல் வெற்றி குறித்து பேசுவது அர்த்தமற்றது. அத்துடன் பாராளுமன்றத்தில் அரசாங்கத்துக்கு 159 உறுப்பினர்களின் பெரும்பான்மை பலம் இருந்தாலும் மக்கள் விருப்பத்துக்கு மாறாக அவர்களால் செயல்பட முடியாது என்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சாவின் ஆட்சியே சான்றென்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஒட்டியாட்சி தமிழினத்தினுடைய எதிர்காலத்தை மட்டும் கேள்விக்கு உட்படுத்தாது, அது எங்களுடைய முஸ்லிம் மலையக சமூகங்களுடைய இருப்பு
எதிர்ப்பையும் கேள்விக்கு உட்படுத்தும் என்று பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 2025 இறுதி நிலவரப்படி இலங்கையில் வேலைவாய்ப்புகளில் ஈடுபட்டுள்ளவர்களின் மொத்த எண்ணிக்கை 8 மில்லியனை கடந்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் கலனிகம மற்றும் தொடங்குட பகுதி கிடைப்பட்ட பகுதியில் சுமார் 8 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி வெத்துக்குள்ளாகியிருக்கிறது. திருகோணமலை பாலையூத்து பகுதியில் 2 பெண்களை வெள்ள வேனில் கடத்தி சென்று சட்டவிரோதமாக தடுத்து வைத்திருந்ததன் பின்னர் கொலை செய்த குற்றச்சாட்டில் 2 முன்னாள் கடற்படை வீராங்கனைகள் குற்றப்பிணைவு திணைக்களத்தினரால் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கம்பகா இம்புல்கொட பகுதியில் உள்ள வாடகை வீடொன்றில் போலி பட்ட சான்றிதழ்கள், உத்தியோர்வ ஆவணங்கள் மற்றும் நிறுவனங்களின் முத்திரைகளை பாரியளவில் தயாரிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்ட 27 வயது இளைஞர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அதிரகிரிய கொடகம வீதி, கபரகட மாலியாகந்த வீதி பகுதிகளில் கடந்த ஆகஸ்ட் 17 மற்றும் செப்டம்பர் 8 நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி உள்ளிட்ட 4 சந்தேகநபர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நாடு தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு சோதனைகளின் போது லஞ்சீட் மற்றும் சிலிசிலி பொலித்தீன் பைகள் தொடர்பில் 104 விதிமுறல்களை நுகர்வோர் விவகார அதிகார சபை கண்டறிந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு செட்டிப்பாளையம் கடற்கரையில் மீன் வாங்க சென்ற மேசன் தொழிலாளியான தன் மீது சட்டவிரோத சுருக்கு வலை பாவித்து மீன்பிடியில் ஈடுபட்டு வரும் ஜீவன் தலைமையிலான 5 பேர் கொண்ட குழுவினர் தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பாதிக்கப்பட்டவர் கடும் கவலை தெரிவித்திருக்கிறார். வலிகாமம் வடக்கு பிரசபையின் எல்லைக்குட்பட்ட கீரிமலையில் கொட்டப்பட்டிருந்த ஆபத்தான மருத்துவ கழிவுகளை உடனடியாக அகற்றுமாறு வடக்கு மாகாண உள்ளூராட்சி திணைக்களகத்தால் விடுக்கப்பட்ட அறிவுறுத்தலை தொடர்ந்து அந்த மருத்துவ கழிவுகள் அனைத்தும் அகற்றப்பட்டுள்ளதாக வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் செயலாளர் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளருக்கு அறிவித்திருக்கிறார். திட்வா சூறாவளியினால் சேதமடைந்த முருககந்த வெள்ளவில வீதியின் 1ஆம் இலக்க பாலத்தை புனரமைக்கும் பணிகள் உத்தியூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா இலங்கை இடையே கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இருதரப்பு கடற்படை பயிற்சி விசாகப்பட்டினத்தில் நடைபெற்று வருகிறது. வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வாகனேரி பகுதியில் வைத்து யானை தாக்கியதில் நபரொருவர் பலியாகியுள்ளார். யாழ்ப்பாணம் சாவிச்சேரி பகுதியில் நேற்று பகல் துணிகர திருட்டுச் சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. வங்களா விரிகுடாவில் அந்தமான் கடற்பரப்பை அண்மித்த பகுதிகளில் உருவாகியுள்ள குறைந்த தாளமுக்கம் அடுத்த சில நாட்களில் மேலும் வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இன்று காலை 7 மணி வரையிலான கடந்த 10 மணி நேரத்தில் பதிவான அதிக மழை வீழ்ச்சி கேகாலை மாவட்டத்தின் மாலிபுட பகுதியில் பதிவாகியுள்ளது. அங்கு பதிவான மழை வீழ்ச்சியின் அளவு 104 மில்லிமீட்டர் ஆகும். 2026 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் செயன்முறை பரீட்சைகள் எதிர்வரும் செப்டம்பர் 24 முதல் அக்டோபர் 21 வரை நடைபெற உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்திய செய்திகளில், மேற்கு வங்கம் மாநிலம் நந்திகிராம் பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளருக்கு திரிணாமுல் காங்கிரஸ் நிறுவனரும் முன்னாள் முதல்வருமான மம்தா பானர்ஜி ஆதரவு அளித்திருப்பது அந்த மாநிலத்தில் மீண்டும் எதிர்க்கட்சிகள் ஓரணியில் இணைந்து செயல்படுவதற்கான சூழலை இது ஏற்படுத்தியுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது அமித்ஷாவின் தூண்டுதலால் வாக்காளர் பட்டியலிருந்து பேர்களை நீக்கும் நடைமுறை என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. கம்யூனிஸ்டுகள் ஆதரவை வாபஸ் பெற்றால் தமிழக வெற்றி கழக அமைச்சரவையே இருக்காது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ரா முத்தரசன் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் நடைபெற உள்ள இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் பின்னடைவை சந்திக்கும் என்று பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். ஆங்கில பாட கேள்வித்தாள் கசிவு காரணமாக 1ஆம் 2ஆம் வகுப்பு முதல் பருவ தேர்வு வினாத்தால் ரத்து செய்யப்பட்ட நிலையில் புதிய கேள்வித்தாள் கொண்டு இன்று தேர்வு நடைபெறுகிறது. இந்திய படிப்புகளுக்கு சீனாவின் பெக்கிங் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் மேற்கொள்ளும் பங்களிப்புகளை சீனாவுக்கான இந்திய தூதர் விக்ரம் துரைசாமி பாராட்டியிருக்கிறார்.
அமெரிக்கா பிரான்ஸ் நாடுகளை காட்டிலும் இஸ்ரேலுடனான இந்தியாவின் பாதுகாப்பு உறவு மிகவும் சிறந்ததாக இருக்கும் என்பது என்சி தலைமுறையினரிடையே நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் இந்த விடயம் தெரிய வந்திருக்கிறது. தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் கே அண்ணாமலை, முதலமைச்சர் ஜோசப் விஜய் அண்மையில் மேற்கொண்ட லண்டன் பயணத்தை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். தமிழகத்துக்கான முதலீடுகளை ஈர்க்க இங்கிலாந்து சரியான இடமல்ல என்றும் அவர் வாதிட்டிருக்கிறார். வரும் 2030 மணிக்கு 350 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் சுதேசி புல்லட் தொடர்ந்துகளை தயாரிக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்திருக்கிறது. வீர் கார்டியன் கூட்டு பயிற்சியின் போது இந்தியா ஜப்பான் விமானப்படை தலைமை தளபதிகள் தேஜஸ் விமானத்தில் பயணித்துள்ளார்கள். ஜார்க்கண்ட் காவல்துறை தேசிய புலனாய்வு முகமையால் மொத்தம் 30 லட்சம் ரூபாய் வெகுமதி அறிவிக்கப்பட்டு தேடப்பட்டு வந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்பான ஜார்க்கண்ட் மாவோயிஸ்ட் தலைவரான பிரிஜேஷ் கஞ்சு உத்தரப்பிரதேச பயங்கரவாத எதிர்ப்பு படையினர் வாரணாசியில் நேற்று நடத்திய அதிரடி என்கவுண்டரில் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் உள்ள வைஷ்ணவ தேவி கோவிலின் அடிவார முகாமில் நேற்று தீபத்து ஏற்பட்டது. இதில் கெலிபேடு, டிக்கெட் கவுண்டர் உள்ளிட்டவை எரிந்து சேதமடைந்து விட்டது. பாகிஸ்தானிலிருந்து கடத்தப்பட்ட 47 கிலோ ஹெரோயின் போதைப் பொருளை பஞ்சாப் மாநில காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளார்கள். கேரளத்தில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் இன்று கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனமழைக்கு இதுவரை 6 பேர் உயிரிழந்த நிலையில் மீண்டும் அங்கு கனமழை பெய்து வருகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் வருடாந்த பிரம்மோற்சவத்தின் போது 6வது நாளில் 32 அடி உயரமுள்ள பாயும் குதிரையுடன் கூடிய தங்க ரதத்தில் மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி தாயர்களுடன் 4 மாட வீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்திருக்கிறார். திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரம்மோற்சவத்தில் பாதுகாப்பு என்ற பெயரில் எங்கு பார்த்தாலும் போலீஸ் கெடுபிடி அதிகமாக இருப்பதாகவும் இதனால் சர்வ தரிசனத்துக்கு 8 கிலோமீட்டர் தூரம் வரை நடக்க விடுவதாகவும் பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,14,160 ரூபாவுக்கும் கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,270 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் போப் லியோவின் பிரான்ஸ் பயணத்துக்காக விரிவான பாதுகாப்பு மருத்துவ போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. செப்டம்பர் 25 முதல் 28ஆம் தேதி வரை அவர் பிரான்சுக்கு வருகின்றார். ரஷ்யாவின் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் தேர்தலின் இறுதி நாளான நேற்று ரஷ்யா மீது 1000க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை உக்ரைன் ராணுவம் ஏவி தாக்குதலை நடத்தியிருக்கிறது. ரஷ்ய தேர்தலில் வாக்களிப்பு தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. அதிபர் விளாடிமிர் புட்டினின் ஒன்றுபட்ட ரஷ்ய கட்சி வெற்றி பெறும் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகியிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் நிறுவன பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள உலகத் தலைவர்கள் நியூயோர்க் சென்று கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்க சீன உயர் அதிகாரிகள் நியூயோர்க்கில் நேற்று சந்தித்துள்ளார்கள். அந்த 2 நாட்டு அதிபர்களும் வரும் வாரம் சந்திப்பதற்கு முன் உயர் அதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார்கள். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மேற்கு கரை பகுதியில் இஸ்ரேலியர் ஒருவரை பாலஸ்தீன நபர் சுட்டுக் கொன்ற சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்தாலி பள்ளிகளில் புர்கா அணிவதற்கு தடை விதிக்க அந்த நாட்டு பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி தற்போது திட்டமிட்டு வருகிறார். உலகம் முழுவதும் நடைபெறும் போர்க்குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலைகள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு எதிராக தடைகளை விதிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் தயாராகி வருவதாகவும் அவற்றை விரைவில் அறிவிக்க அவர் திட்டமிட்டுள்ளதாகவும் இந்த விவகாரம் அறிந்த 2 வட்டாரங்கள் தகவலை தெரிவித்திருக்கின்றன. மலேசிய முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் தம்மால் சுமார் 50 மில்லியன் ரிங்கிட் சுமார் 12.6 மில்லியன் அமெரிக்க டாலரை அபராதமாக செலுத்த தன்னால் முடியாது என்று கூறியிருக்கிறார். சொத்துக்கள் தம்முடைய முழு கட்டுப்பாட்டில் இல்லை என்றும் அவர் தெரிவிக்கிறார். மலேசியாவில் முன்னைய பிரதமர் நஜீப் ரசாக்கு வீட்டுக்காவல் கொடுக்கும் முடிவால் ஆளும் கூட்டணி மீது அதிருப்தி அதிகரித்திருக்கிறது. அதற்கு தாம் துணை நிற்பதாக கூறப்படுவதை மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் நிராகரித்திருக்கிறார். பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமரும் முன்னாள் கிரிக்கெட் வீரருமான இம்ரான்கானின் சகோதரி அலிமா கானை பாகிஸ்தான் அதிகாரிகள் நேற்று கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள். இந்தோனேசிய தேடல் மீட்பு குழு யாவா கடலில் மேலும் ஒரு உடலை மீட்டிருக்கிறது.
நேபாள பெருவள்ளத்தில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை நேற்று 1450 உயர்ந்துள்ளது. 6000 மேற்பட்டோரை இதுவரை காணவில்லை என்று நேபாள காவல்துறை அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. இனவாத சர்ச்சையை ஏற்படுத்திய விளம்பரத்தை கொன்வெஸ் காலனி நிறுவனம் அகற்றியிருக்கிறது. தென்கொரிய பாடகி கருணாவை காட்டும் அந்த இன்ஸ்டாகிராம் விளம்பரத்துக்காக அந்த நிறுவனம் தற்போது மன்னிப்பு கேட்டிருக்கிறது. தென்னாப்பிரிக்காவின் யோகனஸ்பர்க் நகருக்கு அருகே 2 மாதங்களில் 9 பெண்கள் கொலை செய்யப்பட்டுள்ளார்கள். 2060 ஆஸ்திரேலியாவில் இறப்புகளின் எண்ணிக்கை பிறப்புகளின் எண்ணிக்கையை முதன்முறையாக விஞ்சும் என்று தற்போது கணிக்கப்பட்டிருக்கிறது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கின் பெரிய தீச்சம்பவத்துக்கு பிறகு MRT தொடர்ந்து சேவை இயல்புநிலைக்கு தற்போது அங்கு திரும்பிவிட்டது. விளையாட்டுச் செய்திகளில், சிம்பாவைக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியில் பரபரப்பான ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி 1 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆசிய விளையாட்டுத் தொடரில் பெண்களுக்கான பேட்மிண்டன் போட்டியில் இந்திய பெண்கள் அணி காலிறுதிக்கு முன்னேறியிருக்கிறது. 3-0 என்ற புள்ளி கணக்கில் கஜகஸ்தானை வீழ்த்தி இந்திய மகளிர் அணி முன்னேறியிருக்கிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆண்கள் ஹாக்கி ஏ பிரிவு தொடக்க லீக் ஆட்டத்தில் இந்தோனேஷியாவுடன் நேற்று மோதிய இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் அபாரமாக வென்றிருக்கிறது. பார்சிலோனாவில் நடைபெற்ற 24 மணி நேர கார்பந்தயத்தில் அஜித் குமாரின் ரேசிங் அணி 2வது இடம் பிடித்து அசத்தியிருக்கிறது. மெக்சிகோவின் குவாடராஜாவில் நடைபெற்ற WDA ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஸ்டேனிஸை 6-4, 6-2 என்ற நேர்சற்களில் வீழ்த்தி பட்டம் வென்றிருக்கிறார் இவா ஜோவிச். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 379.71 ரூபாய், இந்திய பிரமதியில் 109.94 ரூபாய். 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 330.90 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.79 ரூபாய். 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 401.87 ரூபாய், இந்திய பிரமதியில் 116.40 ரூபாய். 1 அகராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 442.67 ரூபாய், இந்திய பிரமதியில் 128.16 ரூபாய். 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 236.24 ரூபாய், இந்திய பிரமதியில் 68.39 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: பூமிகை மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாச்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரை இருக்கு,
2: அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பரிஸ் லாச்சப்பலில்,
4: 11 rue 13 75 பாரி,
3: வீட்டி சூப்பர் ஸ்டோர் காலா கோனே சாசலில்,
4: 5 Marcel Cerdan 95 Gonesse.
3: சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 12:20 மைக்கு ராச்சியத்தில் 11:20 தமிழொலி இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது. பக்திமாலை நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் அன்னையினுடைய அடியார்கள் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்னை அபிராமி உபாசகி தாயினுடைய அருட்கடாட்சம் கிடைக்க அன்னையை முதலில் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொண்டு பிறந்த திங்கட்கிழமை தோறும் 12:20 ஒரு மணி வரை வானொலியில் வலம் பெறுகின்றது பக்தி மாலை. இந்த நிகழ்ச்சியினூடாக முதலில் வருகின்றவர் கேட்கின்ற பாடலை இனி ஐவருக்கு வழங்கி அறுவருக்கு ஒரு பாடலாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நீங்களும் இணைந்து கொண்டு வேக வேகமாக அழைப்புகளை ஏற்படுத்தி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா. நான் அகிலா தேவபாலன் கிடைக்கிறேன்.
1: எப்படி இருக்கிறீங்க அகிலா தேவபாலன்?
2: நாங்கள் என்னையும் இல்லாமல் நலமாக இருக்கின்றோம் அண்ணா. நீங்கள் கலையோரோடு
1: நாங்கள் எல்லோரும் நலமாக உற்சாகமாக கலகலப்பா இருக்கின்றோம் சௌதரி. அதே போல் நீங்களும் இருக்க வேண்டும் அன்னையை உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொண்டு என்ன பாடல் கேட்க ஆசைப்படுகின்றீர்கள்? தாயை உன்முகம் தாமரைப்பூ என்ற பாடலை கேட்கின்றீர்கள். அந்த பாடலை உங்களோடு இணைத்து இந்த ஐவரை இணைத்து அந்த பாடலை உங்கள் இல்லம் அனுப்பி வைக்கின்றோம். தாயினுடைய அருட்கடாட்சம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி.
2: எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன்.
1: நன்றி சகோதரி. அவர் சகோதரி அகிலா தேவபாலன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்பு வணக்கம்.
3: வணக்கம் ராஜா. யோகரி குருராஜா கதைக்கிறேன்.
1: வணக்கம் ஜோசரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
3: நாங்கள்
1: நலமாக இருக்கிறோம். உங்கள் அன்போடு அதே போல் நீங்கள் நல்லா இருக்கணும் உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு
3: அகிலா தேவபாலம் கேட்ட பாட்டோட நானும் அம்மாவின் அருளை வேண்டிக் கொண்டு எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வழங்கி உங்களிடம்
1: அவர்களுக்கும் அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த
4: வணக்கம் ராஜன்.
1: வணக்கம் சதீஷ். நலமா இருக்கீங்களா?
4: நான் இப்பொழுது அபிராமியமான நலமா இருக்கின்றேன். நீங்கள் நலமா இருக்கப்படி கொண்டு அக்காதரும்
1: நன்றி சௌரம். நிலையாக இருப்பேன். நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பீங்க. உங்களுக்கு வந்து என்னுடைய திருவள்ளு கிடைக்க ஒன்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம்.
4: நன்றி, வணக்கம்.
1: அவர் சதீஷ் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். சதீஷை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்பு வணக்கம்.
5: வணக்கம் ராஜா. நான் ஜெயமலேந்து புங்கையூர் ராஜா.
1: வணக்கம் புங்கையூர் ராஜா, நலமா இருக்கிறீங்களா? நாங்களும் உங்களோட அன்போடு நல்ல உற்சாகமா இருக்கின்றோம். நன்றி சகோதரம். என்ன சொல்லுங்க? அகிலா தேவபாலன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் தாயை உன்முகம் தாமரைப்பு.
5: அந்த பாடலை
1: நன்றி சகோதரம். உங்களுக்கும் அன்னையினுடைய திருவள்ளு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையினுடைய திருவள்ளு கிடைக்க அன்னையை பிரார்த்தித்து விட வருவோம். நன்றி.
5: நன்றி, வணக்கம் ராஜா.
1: அவர் புங்கையூர் ராஜா அவர்கள். அவரை தொடர்ந்து சகோதரி சிவஞானம் சரஸ்வதி அம்மா அணிந்திருக்கின்றார். வணக்கம் சரஸ்வதி. சிவஞானம் நன்றி. ஓமம்மா நன்றி. நன்றி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையினுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விட வருவோம். நன்றி. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம் ராஜா. நலமா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கிறோம் ராஜா. நீங்கள்?
6: நாங்களும் அனைவருமே தாய் நிரலால நலமாக இருக்கின்றோம்.
1: கனகராஜா எப்படி இருக்கிறார்? கனகராஜா
6: கனகராஜா நலமா இருக்கிறார்.
1: சூப்பரா இருக்கிறார்.
6: ஆமா, தாய் நிரல் நல்ல நல்ல மாதிரிதான் வந்தோன்ட்டு எங்களுக்கு. நாங்கள் இறுதி புரிஞ்சு கொண்டிருந்தாலே போதும்.
1: ஆகவே இந்த பாடலோடு உங்களை இணைத்துக் கொள்ளணும். உங்களுக்கு அன்னையினுடைய திருவுருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி. அவர் சகோதரி ராதா கனகராஜா குடும்பத்திற்கும் அன்னையினுடைய திருவள்ளுவர் கிடைக்க பிரார்த்தித்துக் கொண்டு இப்பொழுது பாடல் வானொலியில் மலர்கின்றது.

0: நேரம் சரியாக 12:30 ஆகிய ராஜ்யத்தில் 11:30 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டென்மார்க் பிரண்டாபதியில் எழுந்தருளி அடியாரர்கள் கரல் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய பக்தி மாலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் அன்புறவுகளே. டென்மார்க் பிரண்டாபதி ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய புரட்டாதி சனி பகவானின் விரதம் அதாவது நேற்று ஆரம்பித்திருக்கின்றது. இந்த மாதம் 5 கிழமை புரட்டாதி சனி விரதம் இடம்பெறுகின்றது. 5 சனிக்கிழமை ஆலயத்தில், புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமைகளில் புரட்டாதி சனி விழாக்களும் 3 கால ஜாக பூசைகளும் சிறப்பு அபிஷேகங்களும் நடைபெறும். பிரதி சனிக்கிழமைகளில் காலை 10 மணியளவில் விசேட யாக பூஜைகள் மங்கள வாத்தியங்கள் மூலங்க நடைபெற இருக்கின்றது என்பதனையும் தெரிவித்துக் கொண்டு அடியார்கள் உங்கள் நோய் பிணி சனீஸ்வர பகவான் கிரக தோஷங்கள் உள்ளவர்கள் ஸ்ரீ மாதாஜி வாசகி தாயின் திருக்கரத்தினால் நீரெடுத்து கொடுத்து அபிஷேகங்கள் செய்து எள்ளெண்ணெய் தீபங்கள் எரித்து அன்னையின் திருவுருளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்பதனையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பு உறவுகளே. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சகோதரி சித்ரா அவர்கள், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறீங்களா?
0: நன்றி. இல்லங்க அம்மா, அப்பா அம்மா கதை கேட்டதும் சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: கார்த்தி குடும்பத்துக்கும், திருமதி வடிவேல் குடும்பம், டிஆர்டிஆன் மினியர்கள், டிஆர்டிஆன் அறிவிப்பாளர்கள் எல்லோருக்காகவும் அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு நான் வந்தேன். பாடல் வந்து வாழ்வு வசந்தம் வந்தது.
0: அந்த பாடலுக்கு நீங்கள் உங்களோடு சேர்த்து அறுவரை சேர்த்து அல்லது அதற்கு மேல் நேயர்கள் இணைந்து கொண்டால் அவர்களை சேர்த்து உங்கள் இல்லம் தேடி கேட்டு மகளங்கள் பேட்டி உடனே. நன்றி.
1: ஓகே, நன்றி. என்ன
0: அன்பு சகோதரி சித்ரா பவன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் நோர்வேயிலிருந்து. அவரை தொடர்ந்து எங்களுடைய தவமலர் அவர்கள் வைபரோடாக இணைந்திருக்கின்றார். வணக்கம் சகோதரி. நல்லா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நல்ல கார் வயசு கிழவி. நன்றி அம்மா. உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையினுடைய திருவள்ளுவர் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு உங்கள் மீண்டும் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி. அவர் சமமலர் நவுலேஸ்வரன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை வணக்கம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சுபாஷினி. நாங்கள் நல்ல உற்சாகமாக கலகலப்பா இருக்கின்றோம். அதே போல் நீங்களும் நல்லா இருக்கணும் என்று அன்னை பிரார்த்தித்துக் கொண்டு
2: அதே போல நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் டிஆர்டி அறிவிப்பாளர் குடும்பத்தினரும் நேர்களும் எல்லோரும் அபிராமியமானோடு நானும் பிரார்த்திக்கொண்டு நானும் மக்கள் கிட்ட வளர் வசந்த வசந்த மாலு வந்த அந்த பலர் நினைந்து
0: வாழ்வில் வசந்தம் வந்தது.
2: வாழ்வில் வசந்தம் வந்த எல்லாம் தடுமாறக்கும்
0: எல்லாம் தலைகளா தான் நிக்கிறது
2: என்ன?
0: ஆமா, சலகளா போக கூடாது என்ன?
2: அப்படி போக அந்த பாடலோட நானும் நினைந்து கொள்றேன்.
0: நன்றியம்மா. உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையினுடைய திருவுருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு பெரிய பாடல் 10 நிமிஷ பாடல்.
2: அப்ப எல்லாரும் இந்த பாடலோட எல்லாரும்
0: நன்றியம்மா.
2: நன்றி. வணக்கம்.
0: அவர் சகோதரி சுபாசினி பத்மநாதன் அவரை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா வணக்கம்.
3: மதிய வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் திருமதி சிவசுந்தரலிங்கம் அவர்கள், நலமா இருக்கீங்களா?
3: நாங்க எல்லோரும் குடும்பத்தில் எல்லோரும் அந்த அன்னை நற்கடாச்சத்தினால் நலமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறோம் அண்ணா. அதே போல உங்களுக்கும் உங்கள் இனிய குடும்பத்தாருக்கும் சகோதரர் தெய்வேந்திரம் ஐயா அவருக்கும் திருமதி ஜியா தர்மசீலன் அவர்களுக்கும் உவருக்கும்
0: ரதியம்மாவுக்கும் சேர்த்து கும்பிடுங்க.
3: ஓ ரதியம்மா, எல்லோருக்கும் தான் ரதியம்மா அவருக்கு முக்கியமாக அவர்களுக்கு அந்த அன்னை நற்கடாச்சம் கிடைக்க பெற்று.
0: எப்படி எப்படி எப்படி முன்னேற்றமா இருக்கா சகோதரி?
3: கொஞ்சம் முன்னேற்றம்னு சொன்னவன் நான் இப்ப 3 நாளா கதைக்கே இல்லையண்ணா.
0: டெலிபோன் இல்லையா வீட்டுல?
3: இல்ல இருக்குது, எடுக்க இல்லை, எனக்கு நேரம் இல்லாதனா.
0: நான் விஷயம் இருக்கிறீங்களா? എന്റെ തായേ
3: വീട്ടിൽ ഇരുന്നാലും വന്നാ ഒരേ ബിസിതാ.
0: ഒരേ ബിസിയാ?
3: ഉന്നയിൽ അന്ന് അന്നയും അൻപു തൊണ്ടർകൾ ഭക്തകൾ അൻപു നേർകൾ എല്ലോർക്കും അന്ന് അന്നയും എർക്കടാ ചങ്കടയ്ക്ക് പറ്റ് എല്ലോരും ആരോഗ്യം അന സന്തോഷത്തുടനും വാഴ വേണമെന്ന് അന്ന് അന്നയും തിരുപ്പാദങ്ങളെ പണിതുകൊണ്ട് നാനും ചിത്രാഭവൻ കേട്ട പാടലുടൻ ഇണയുകൊണ്ട് എല്ലോർക്കും അന്ന് അന്നയും എർക്കടാ ചങ്കടയ്ക്ക് വേണ്ടുമെന്ന് വീണ്ടും വീണ്ടും വേണ്ടി അന്ന് അന്നയ്ക്ക് അന്ന വേണ്ടുകോളെ പതിവ് ചെയ്യേനണ്ണ.
0: നന്ദി സഹോദരി, നിങ്ങൾ കേട്ട് വിവരം കിടക്ക നാണും അന്നയോട് അന്നയിടം പ്രാർത്ഥിക്കണ്ടേ. നന്ദി അമ്മ,
3: നന്ദി, വണക്കം.
0: അവർ സഹോദരി திருமதி சிவசுந்தரி அவர்கள் அவர்களை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் பிரான்ஸ் சரஸ்வதி அவர்கள். வணக்கம் சரஸ்வதி. நல்லமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம் அன்னையனுடைய அருளோடு. அதே போல் நீங்களும் நல்லா இருக்கணும். எண்ணெய்களை அனுப்பிட்டீங்களா? நவதானியங்கள்
4: என்ன
0: வேண்டி வச்சிருக்கேன் அனுப்ப இல்ல. நன்றி சௌரி, உங்களுக்கும் அன்னையுடைய திருவல் கிடைத்து நீங்களும் நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும். அன்னையை பிரார்த்திக்கின்றேன். நன்றி. அவர் எங்களுடைய சரஸ்வதி சிவா அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானில் வந்திருக்கும். அடுத்த அன்புறவு அவருடைய தொடர்பு இணைக்கப்படவில்லை. அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் ராஜலிங்கம் அவர்கள், நல்லமா இருக்கீங்களா? பாடகர்
5: நாங்கள் நலமா இருக்கிறோம் ராஜா.
0: என்ன லட்சுமி எப்படி இருக்கா? கொண்டாடத்தோடு இருக்கலாம்.
5: பெரிய
0: கொண்டாடம் தானே? சொல்லி
5: பிரச்சனை இல்ல. அந்த வகையில உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் அன்னாமி ஆசையும் கலாச்சாரம் என்றும் கிடைக்கணும் என்று கேட்டுக்கொண்டு மற்ற அறிவிப்பாளர்கள் அறிவிப்பாளர் குடும்பங்கள் அன்பு நேசனைகள் நேர்கள் குடும்பங்கள் எல்லோருக்கும் ஆசையும் வேண்டிக் கொண்டாயான நானும் இந்த பாடலோட நினைஞ்சு கொள்வோம்.
0: நன்றி சோதரம் அணிந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் அன்னையினுடைய திருவள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி
5: நன்றி நன்றி.
0: அவர்கள் அன்புக்குரிய ராஜலிங்க அவர்கள் இணைந்து கொண்டார். ராஜலிங்கத்தை தொடர்ந்து ஜெர்மனியில் இருந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் வதனி மோகன் அவர்கள். வணக்கம் வதனி.
6: வணக்கம் அண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா வதனி?
6: ஆமாம் நலமா இருக்கிறோம். நீங்க
0: நின்று காலமா உங்களை காண இல்லை?
6: ஓ இனி கொஞ்சம் வருவேன் என்று நினைக்கிறேன்.
0: இனி வருவீங்களா?
6: வீட்டை வந்துடு, ஹாஸ்பிட்டல்ல என்று வீட்டை வந்துட்டு.
0: வீட்டுல
6: உள்ள குடும்பத்தினரையும் கேட்டுக்கொண்டு நானும் வாழ்வில் வசந்தம் வந்தது. அந்த பாட்டோட நானும் சந்தோஷமா அந்த பாட்டை கேக்குறேன். எல்லோருக்கும் அம்மன்ட்டு அபிராமி அம்மன்ட்டு அருள் கிடைக்க வேணும் என்று வேண்டி கொண்டு விடைபெறுகிறேன்
0: அண்ணா. உற்சாகமா கலகலப்பா சந்தோஷமா நீங்களும் இருக்க வேணும் என்று அன்னையை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி
7: எல்லோரும்
0: நலமா இருக்கணும். நீங்களும் நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருக்கணும் அன்னையை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு.
7: நன்றி ராஜண்ணா. நானும் அம்மா டெருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டி எல்லாருக்கும் தெரியும் தானே எனக்கு நடந்தது. கூடுதலா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு கையில கொஞ்சம் ஒரு ஆபரேஷனோட செய்து முறிஞ்சிட்டு கை.
0: கையை முறிச்சு போட்டீங்களா?
7: ஓ
0: அப்ப இப்ப முறிவெல்லாம் எடுத்துட்டீங்க?
7: இப்ப கொஞ்சம் இந்த திருப்பைக்கா கொஞ்சம் நோது மற்றபடி சரியா இருக்குது கை. என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்காகவும் மற்றும் எல்லோருக்காகவும் அவரை கிடைக்க வேண்டி
0: முறிந்த கையில் நீங்கள் ஒட்டி நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும்னு அன்னை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி. அவர் பிரேமா ஹைலாயநாதன் அவர்கள் பாரிஸில் இருந்து இணைந்து கொண்டார். அவரைத் தொடர்ந்து சகோதரி குணநாயகி அவர்கள் வைஃபரூடாக இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் திருமதி குணநாயகி.
4: வணக்கம் ராஜா.
0: நல்லா இருக்கிறீங்களா?
4: நல்லா இருக்கிறேன்.
0: நன்றி
4: நன்றி நன்றி. இரண்டாவது அம்மன் அபிராமி அம்மன் அருக்கராட்சம், எங்கள் அறிவாளர் குடும்பம், நேயர்கள் குடும்பம், பிள்ளைகள் குடும்பம், சகோதரங்கள் குடும்பம் மற்றும் எல்லோருக்கும் கிடைச்சி அதான் சகோதரி சகோதரர்கள் குடும்பம் வேண்டா எல்லாரையும்
0: சேர்த்துட்டீங்களா?
4: ஓ, சகோதரர் குடும்பம் பிறகுதான் பிள்ளைகள் குடும்பம்
0: சொல்லுங்க. பிறந்த நாள் கொண்டாடுற செல்வனாகி புரட்டாசனிக்கு அபிஷேகம் இது செய்ய சொல்லுங்க.
4: அபிராமி அம்மன் கடாட்சியம் கிடைக்கணும் என்று அம்மனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த பாட்டு என்ன,
0: வாழ்வில் வசந்தம் பாலசுப்ரமணியம் பாடின ஒரு அழகான பாடல் கவிவெறிய, அப்படியே கேட்டு பாருங்க. சூப்பர் பாட்டு. அவர் வந்து அம்மாவுக்கு என்னென்ன அம்மாவுக்கு உள்ள ஞானங்கள் இப்போ எங்களுக்கு தெரியாத ஒருவர் வந்து அவருக்கு வந்து பேர் வந்து அந்த பாட்டு எழுதுறவருக்கு எனக்கே தெரியாத நல்ல ஒரு பெட்டிக்காரர். அந்த கோயில் இல்லை இருக்கிற மாதிரியே அப்படியே பாட்டு எழுதுவார் சகோதரி. ஓ, சரியான கட்டிக்காரன். என்ன மாதிரியான எங்கள் அனுபவம்டா அந்த அளவுக்கு அவருடைய அந்த கோயிலில் இருந்து அம்மாவோடு அனுபவம் பட்டவர் மாதிரி அதோட பாடல் வந்து நீங்கள் கேளுங்க. இந்த பாடலை அந்த பாடல்களும் கண்மணி ராஜாவுடைய இசையில் இசை பெயர் அதானம்மா எனக்கு தெரியாதம்மா.
4: தெரியாது.
0: ஓ, பெரிய மர்மமாக எழுதுறேன். அவர் இந்தியாவில் தான் வாழ்றார். நான் முயற்சி செய்து உங்களை
4: சொல்றோம்.
0: அந்த பாடல் பாலா பாடிய பாடல். நன்றி அம்மா, உங்களுக்கும் அன்னையினுடைய அருள் கிடைக்கும் பிரார்த்தித்து விட வருவோம். நன்றி
4: நன்றி. வணக்கம்.
0: அவர் சகோதரி குணநாயகி பசுபதி அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும். அடுத்த அன்புரா வணக்கம். ராஜகோபால் நினைச்சேன் வந்து விட்டீங்க. நன்றா, நல்லா இருக்கிறீங்களா ராஜகோபால்?
8: நீங்க நினைக்கிற நேரம் வாடுறதுதான் ராஜகோபால்.
0: அதுதான் ராஜகோபால், உண்மையாதான் ராஜகோபால்.
8: அந்த நேரம் வந்து சேருவேன் நான். அபிராமி அம்மாவை நாங்க நினைக்கிற நேரம் அவ எங்கிற கண்ணுக்கு முன்ன வந்து நிக்கிற மாதிரி தான் நீங்கள் நினைக்க நான் வந்து
0: சேருவேன்.
8: ஆகவே அபிராமி அம்மாவை நானும் கைகூப்பி வணங்கி வேண்டிக் கொண்டு இங்க தாயகத்துக்கு சென்று நிறைய அவனுடைய அங்கிள் அந்த அதாவது அவன் எங்கள் பக்தர்கள் அதாவது அம்மனின் அருள் அடியார்கள் அத்தனை பேருக்கும் அருள் பாலிச்சிட்டு வந்திருக்கிறார் திருப்பி டென்மார்க்குக்கு. ஆகவே எல்லா அடியார்களும் எல்லா எல்லோரும் எல்லாம் சகலதும் சகல நலன்களும் பெற்று நல்ல மகிழ்ச்சியோட வாழ வேணும். அத்தோடு இப்ப பிரியமா சொன்னதையும் கேட்டுக்கொண்டேன். பிரியமா சொல்லிச்சு எல்லாருக்கும் தெரியும் தனக்கு இப்படி கை உடைஞ்சதுன்னு சொல்லி. எனக்கு தெரியாது.
0: தெரியாது, எல்லாருக்கும் தெரியாது. மாற்றத்துல சொல்லிட்டா ஆனால் சிலர் போய் எல்லாரும் பார்த்திருப்பார்கள். அப்படி இந்த அந்த கணக்கை வச்சு அவர் கொஞ்சம் சொல்லியிருப்பார். அவர் வானொலியிலே வராதவர்கள் எல்லாம் போய் பார்த்துருப்பார்கள். அப்போ அந்த அதை கணக்கை வச்சு சொல்லிடுறார். எல்லாருக்கும் தெரியுமெண்டு கொஞ்சம் அது
8: எனக்கு தெரியாது இவ சொல்றாங்க அப்படி சொல்லி. ஆகவே அவ எனக்கு அவளுக்கு என்ன நல்ல வடிவாக அவளுக்கும் தெரியும், அவ எனக்கு நல்ல வடிவாக தெரியும் ஜாக்கள்லானே. ஆகவே எனக்கு ஒரு வகையில எப்படி பார்த்தாலும் அவ சகோதரி முறைதான். ஆகவே பிரேமாவின் அந்த கையில ஏற்பட்டிருக்கிற அந்த அந்த உடைவு அது நீங்க வேண்டும். அபிராமி அம்மனை அவன் வணங்குறவா தான். ஆகவே அந்த அம்மனுடைய அருள் இருக்கும் வரை அம்மனுடைய ஆசீர்வாதம் இருக்கும் வரை அவ பயப்பட தேவையில்லை. அது உடையிறது சாதாரண பிரச்சனை, ஆனா பொருந்தும் கட்டாயம் பொருந்தி மீண்டும் பலமையான கையாக அவருக்கு மீண்டும் பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆகவே அபிராமி அம்மனின் அருள் அவருக்கு கிடைத்து அந்த கை மீண்டும் நல்ல மாதிரி வர வேணும் என்று சொல்லி அந்த அம்மாவை வணங்கி வேண்டிக் கொண்டு எல்லோருக்கும் நல்ல மாதிரி இருக்கவனும் ராஜா. நான் இருப்பது கலகலப்பாக இருக்கிறேன் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆயிரம் பிரச்சனை இருக்குது இல்லை என்று நான் சொல்லல. ஆனா நான் கலகலப்பை தான் வாழ்றேன். நல்லா இருக்குன்னு எல்லாத்துக்கும் காரணம் அபிராமி அம்மன் தான். படுக்கும் போதும் எழும்பும் போதும் நடக்கும் போதும் அம்மாவை தான் நினைப்பேன். ஆகவே அந்த அபிராமி அம்மனின் அருள் எல்லோருக்கும் கிடைத்து நல்ல மாதிரி வாழவனும் என்று அந்த அம்மாவை வணங்கி வேண்டிக் கொண்டும் நீங்களும் நல்லா இருங்க ராஜா. அதையும் அந்த அம்மாவையே வேண்டிக் கொண்டு நானும் சுபாசினி சொன்ன மாதிரி இந்த நூறுவையில இருக்கிற அந்த மாலை கட்டுற அக்கா இருக்கிறா இல்ல, அந்த மாலை கட்டுற அக்கா கிட்ட வாட்டே நானும் கேட்கிறேன்.
0: நன்றி சகோதரம் இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் அன்னையுடைய திருவருள் கிடைத்து நீங்களும் நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும் அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி
8: நன்றி ராஜா.
0: அவர் ராஜகோபால் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்பு வணக்கம்.
9: வணக்கம் தாஜா, நான் ஜெயந்திமலா சதாசிவா.
0: வணக்கம் ஜெயந்திமலா, நல்ல மழை. என்ன கலைச்சி பண்ணீங்களா, ஓடினீங்களா வீட்டுல?
9: இல்ல ராஜன்.
0: அப்ப பாட்டு பாடுறதுக்கு மூச்சு விட்டு வரான், அந்த கட்ட காட்சிக்கு அமைய வேணுமா மூச்சு
9: விடுறது
0: சுத்தி ஓடி வந்து போட்டு இழுத்து பாடிக்கிட்டு இருந்தா அது மாதிரி நீங்களும் மூச்சு விடுறீங்க.
9: கொஞ்சம் கால் கொஞ்சம் இன்னொரு ரஜனோடி வந்து இருந்து
0: எடுத்துட்டேன்,
9: அதுதான் வைக்கிற மாதிரி இருக்குது.
0: விழுந்துட்டீங்களோ?
9: இல்ல ராஜன், ஒன்றும் இல்ல,
0: சும்மா நோவுது,
9: சும்மா நோவுது, நடக்க நோவுது.
0: முழங்காலையும் ஒட்ட வச்சு கொண்டு இருக்கிற கிரீம் அந்த இல்லாம போயிட்டா உங்களுக்கு நோகும்.
9: நீங்கள் நிலமையிருக்கிறவனை வேண்டிக்கொண்டு எல்லோருக்கும் அம்மாண்ட அருளும் கிடைக்கவனும் என்று வேண்டிக்கொண்டு எங்கள் குடும்பம் உங்கள் குடும்பம் எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும்.
0: தெய்வேந்திரம் ஐயா, தெய்வேந்திரம் ஐயா அவர்கள் நல்ல உற்சாகமாக நலம் பெற்று வர வேண்டும் என்று அந்த
9: தெய்வேந்திரம் ஐயாவும் நானும் என்ன கிடைக்க இல்லை ராஜானன், நானும் கொஞ்சம் மகனுக்கு குறைந்த பிறந்தது அதால போயிட்டு வந்துட்டேன். அதால நானும் தெய்வேந்திரம் அம்மாவோட கிடைக்க இல்லை. அவன் தேவேந்திரமும் ஐயாவும் நல்லா வரணும்னு சொல்லி நானும் அவரம்யம்மா வேண்டிக் கொண்டு வாழ்வில் வசந்தம் வந்த சித்ரா கட்ட பாட்டோட நானும் நின்று சொல்றேன்.
0: நன்றி சோதரி, உங்கள் குடும்பத்திற்கும் அண்ணனுடைய திருவள்ள கிடைத்து நீங்களும் சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருக்கும், கால் நோவெல்லாம் மாறி சந்தோஷமா இருங்கள். நன்றி. அவர் ஜெயந்திமாலா சதாசிவம் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பேற்றார். இணைந்து கொண்ட 18 அன்பு உறவுகளுக்கும் அன்னையினுடைய திருவருள் கிடைத்து அன்னையும் எல்லோருக்கும் நல்வாழ்வு அளிக்க வேண்டும் என்று அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு அங்கே புரட்டாதே சனி, அதாவது 5 சனி அதாவது பிடிக்கிறார் ஆலயத்திலேயே புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமைகளில் புரட்டாதி சனி விழாக்கள், 3 கால ஜாக பூசைகளும் சிறப்பு அபிஷேகங்களும் நடைபெறுகின்றது. இந்த நேரத்தில் நீங்கள் ஆலயத்துக்கு சென்று அன்பு உறவுகளே, அதாவது நவக்கிரகங்களுக்கு தண்ணி ஊற்றி உங்களோட திருக்கரங்களோட கையலால் எடுத்து அம்மாவுக்கு கொடுத்தால் அம்மா அந்த எள்ளெண்ணெய் எரித்து உங்களுடைய பெயர்கள் நட்சத்திரங்களுக்கெல்லாம் அபிஷேக ஆராதனைகள் செய்து நவக்கிரக தோஷம் உள்ளவர்கள் முக்கியமாக நீங்கள் செல்லவனும் உங்களுக்கு ஒவ்வொரு கிரகத்திலும் அவர்கள் 9 முகங்களை வைத்திருக்கின்றார்கள், ஒருவரை ஒருவர் பார்க்க மாட்டார்கள், நீரா அப்படியே மறைந்து அதாலே தெரியாமல் முகம் தெரியாமல் தான் இருக்கிறார்கள். கிரகம் போல சிந்தனையை வச்சு இந்த நவக்கிரகங்களை கூட செய்திருக்கிறார்கள். அவ்வளவுத்துக்கு அந்த 9 முகங்களும் ஒன்றாக பார்க்காது, அப்படியே இப்போ ஒருவர் நன்மை செய்தால் மற்றவர் கெட்ட வேலை செய்வார். அப்படியே நீங்கள் எல்லாரையும் வணங்கி எல்லாருடைய அருளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள 5 கிழமையில 1 கிழமையாவது உங்களால் டென்மார்க் அபராமி அன்னையிடம் சென்று போய் நீங்கள் உங்களுடைய நீட்டு கடன்களை செய்து வாருங்கள். அன்பு உறவுகளே, இப்பொழுது எங்களுடைய தேவன் அவர்கள் இணைந்திருக்கின்றார் வாட்ஸ்அப்போடாக. வணக்கம் தேவன்.
10: வணக்கம்,
0: நல்லா இருக்கிறீங்களா தேவன்? நல்லா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க தேவன்?
10: நன்றி
0: சகோதரம், உங்களுக்கும் அபிராமி அன்னையுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி,
10: நன்றி, வணக்கம். நன்றி.
0: அவர் சகோதரர் தேவன் அவர்கள் இணைந்து கொண்டார் ஜெர்மனியிலிருந்து, அவருக்கும் அன்னையுடைய திருவருள் கிடைக்க வேண்டும். சரி அன்பு உறவுகளே, உங்களுக்கான 10 நிமிட பாடல் பாலாவினுடைய இனிமையான குரலில் இந்த பாடலை இயற்றியவர் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். இப்பொழுது முயற்சி செய்து பார்ப்போம். அதற்கு இடையில் பாடலை உங்களுக்காக தருகின்றேன்.

ஒலிக்கின்ற இந்த பாடலை இயற்றியவர் செங்கதிர்வாணன் என்ற ஒரு பிள்ளைமையை வாய்ந்த ஒரு கவிஞர். அம்மாவனுடைய அநேகமான பாடலை இவருடைய கவிதை வரிகள் தான் இசைத்து கொண்டு, அதாவது அந்த பாடல்கள் எல்லாம் எல்லோருடைய உள்ளத்தில் ரீங்காரமிட்டு கொண்டிருப்பதற்கு இவருடைய கவிதை வரிகள் அவ்வளவு உற்சாகம் பெற்றது. செங்கதிர்வாணன்

ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது என்று பக்தி மாலை பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த 18 அன்பு உறவுகளுக்கும் அன்னை அபிராமி வாசவி தாயினுடைய அருட்கடாட்சம் கிடைக்க அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு நோயற்ற வாழ்வே நிறைவேற்ற செல்வம் என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் எல்லோரும் அன்னையினுடைய திருவரலோடு நிச்சயமாக சனி பகவானுக்கு அதாவது சவக்கிரக தோஷங்கள் இருக்கின்றவர்கள் அதாவது நீங்களுடைய தானியங்களை வாங்கி அன்னைக்கு எம்பலப்புகள் வைத்து நீங்கள் அனுப்பி வைத்தால் நிச்சயமாக ஒரு காணிக்கையும் வச்சு நீங்கள் அனுப்பிவிட்டால் நிச்சயமாக அந்த தாயார் செய்து உங்களுடைய பெயர்கள் அதாவது நட்சத்திரங்கள் உங்களுடைய ராசி எல்லாத்தையும் எழுதி நீங்கள் அனுப்பி வைத்தால் நிச்சயமாக அந்த தாயாருடைய திருக்கரங்களால் அந்த அபிஷேகங்கள் செய்யும் பொழுது அந்த சனி பகவான்கள் ரகு ராகு கேது எல்லாருக்கும்

0: அபிஷேகங்கள் செய்து உங்களுடைய வியாழன் உடம்பை பாதுகாத்து கொள்ளுகின்றவர் வியாழன். ஆகவே வியாழனுக்கு கோபம் தான் சனி பகவானுக்கு கோபம் வரும், சனி பகவானுக்கு கோபம் தான் அதை விட சூரியனுக்கு கோபம் வரும். அப்படியே எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று அவர்கள் முறைச்சு பார்த்தேன் தான் இருப்பார்கள். அந்த வகையில் நீங்களும் அவர் சமமாக வாழ்க்கை வாழ்வை கொண்டு போவதற்கு அந்த சனி பகவானுடைய உற்சாகமும் வியாழனுடைய உற்சாகமும் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று அந்த தாயையும் பிரார்த்தித்து கொண்டு வந்து இணைந்து கொண்டு சிறப்பிட்ட அத்தனை அன்புறவர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது பக்தி மாலை. தொடர்ந்து வானொலியில் வலம்புற இருக்கின்றது ரோஜா சிவராஜா அவர்களுடைய இன்றைய நேயர்.
1: பாரிஸ் லாச்சபலில் ரூகையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பாரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
2: ஓ ஹேமா, எப்படி சொன்னா இருக்கீங்களா?
3: குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல், விற்பனை, முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் ஜோஸ் ஜெரட்னம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994 23.

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிழான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம் இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள். பிசரியா மம்மாமியா GmbH, சஜிகா கேஷன் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிளான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்தமூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12, தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82, தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83, சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 1:06 ஐக்கிய ராஜ்யத்தில் 12:06. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

இன்றைய நேயர் இந்திய நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக சாமாக்களால் பார்க்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு திங்கட்கிழமை புதன்கிழமைகளில் ஒரு மணியிலிருந்து 1:30 வரை வானொலியில் வலம் பெறுகின்றது இன்றைய நேயர். இன்றைய நேராக இன்று எங்கள் அன்பு உறவு அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரை எழுதுவதில் கையுழையாமல் அப்படி எழுதி எழுதி எழுதி அந்த கணக்காக அனுப்பி கொண்டே இருப்பார் திருமதி ரோஜா சிவர் ராஜா அவர்கள். அவர்களுக்கும் அவது இதயபெருமான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, எப்படி இருக்கிறீர்கள் ரோஜா சிவராஜா, நலமா இருக்கிறீங்களா, நீங்கள் நலமா இருக்கணும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு, உங்களுடைய இன்றைய நிகழ்ச்சியில் 5 பாடல்கள் ஆசையான அருமையான பாடல்கள் எழுதியிருக்கிறீர்கள். அந்த பாடல்களில் 3 பாடல்கள் உங்களுக்காக வானொலியில் விளம்பரம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு, தன்னை பற்றி எழுதியிருக்கிறார் குட்டி சாரமிகத்தோடும் உடனடியாகவே பாடலுக்குள்ளே என்ன எம்ஜிஆர் மேலும் சரியான அன்புகள் அந்த பாசம் போல இருக்குது. டிஆர்டி தமிழொலி கலையக உறவுகள் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய மதிய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு பிடித்த கவிஞர் கவியரசர் மு. மேட்டா, டி. ராஜேந்தர், வைரமுத்து ஆகியோரை நன்றாக பிடிக்கும். நடிகர்களில் சிவாஜியின் நடிப்பும் எம்ஜிஆருடைய கொள்கையும் எனக்கு பிடிக்கும். பாடல் வரிகள் சோகம் கலந்த இனிமையான கவி வரிகள் என்றால் யார் பாடினால் மிகவும் ரசித்து கேட்பேன் என்று தன்னை பற்றி இப்படித்தான் எழுதியிருக்கிறார். அவ்வளவுதான், ரோஜா ரோஜா ரோஜா ரோஜா வந்து உங்களுக்கு தெரியும் தானே, ரோஜா சிவராஜா அப்படியே பேரும் நல்லா அமைந்திருக்கின்றது. முதலாவது தாய் பற்றிய பாடல்களை எழுதியிருக்கின்றார். அதாவது அடிமைப்பெண் திரைப்படத்திலிருந்து கவிஞானி வாலி அவர்கள் இயற்றிய டி. எம். சவுந்தரராஜன் பாடிய தாய் இல்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை என்ற பாடலை எழுதியிருக்கின்றார். இந்த பாடலுக்கான கருத்தை அவர் நல்ல வழிவாக தனது இதில் எழுதியிருக்கின்றார். அம்மா எனக்காக நீ செய்த தியாகங்களை, அம்மா எனக்காக நீ செய்த தியாகங்களை திரும்பி பார்த்தால் வானம் கைக்குட்டே விட சின்னதாகி விடுமாம். அம்மா எனக்காக நீ செய்த தியாகங்களை திரும்பி பார்த்தால் வானம் கைக்குட்டே விட சின்னதாகி விடுமாம். எனக்காக நீ வடித்த கண்ணீரை கணக்கு பார்க்க முடியாது. உலகில் எத்தனை உறவு வந்தாலும் தாயின் உறவிற்கு இணையாக எதுவுமே கிடையாது. தாய்ப்பாசத்தை எடுத்து காட்டும் மிப்பாடலை என்று நான் கேட்க விரும்புகின்றேன் என்று எழுதியிருக்கின்றார் ரோஜா சிவராஜா அவர்கள். இதோ ரோஜா நீங்கள் தெரிவு செய்த முதலாவது எம்ஜிஆர் திரைப்படத்திலிருந்து வருகின்ற பாடல். எம்ஜிஆரின் கொள்கை தனக்கு பிடிக்கும், சிவாஜியினுடைய நடிப்பு பிடிக்கும் என்று எழுதியிருக்கின்றார். இதோ எம்ஜிஆர் நடித்த படத்திலிருந்து பாடல். பாடலுக்கு கே. வி. மகாதேவன் அவர்கள்

மகிழ்வாய், எந்தாகம் பீத்து மகிழ்வாய், ஜீவனடியாய் வருவாய், எந்தாகம் பீத்து மகிழ்வாய், தவறினை பொறுப்பாள், தர்மத்தை வளர்ப்பாள், தரணியிலே வளம் தேடிடுவாள்.

இருக்கின்ற இணையராக அன்பு உறவு திருமதி ரோஜா சிவராஜ் அவர்கள் பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் ரோஜா சிவராஜா போல் அன்பு உறவுகளே, ஆற்றல் எழுதும் ஆற்றல் அல்ல கற்பனா சக்தி உள்ளவர்கள், நிச்சயமாக உங்களுக்கான இன்றைய நேர்களை எழுதி நிச்சயமாக எங்களுடைய வைபர் அல்லது எங்களுடைய மின்னஞ்சலுக்கு அனுப்பி வைத்தால் tamil@codemail.fr என்ற மின்னஞ்சல் எழுதி அனுப்பி வைத்தால் நிச்சயமாக நாங்கள் வந்த ஒழுங்கின் பிரகாரம் உங்களுடைய பாடல் தெரிவுகள் வானிலையில் மலரும். அதுவும் திங்களும் புதனும் ரெண்டு நாட்கள் யோகேஸ்வரி அம்மா, சரஸ்வதி சுஞ்ஞானம் அம்மா, எங்களுடைய ஏர்மனியில் வசிக்கின்ற சுவாசினி பத்மநாதன் அவர்கள் பல நீர்கள் எழுதி அனுப்புவார்கள். ஆனால் எல்லாருக்கும் பஞ்ச் சரியாக ரோஜா சிவராஜா எழுதியிருக்கின்ற இரண்டாவது பாடல் வந்து பணம் படைத்தவன் திரைப்படத்திலிருந்து, மக்கள் திலகத்தினுடைய படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜனும் எல்லாரும் ஈஸ்வரையும் இணைந்து பாடிய கவிஞானி வாணி அவர்களுடைய பாடல் பவள கொடியிலே முத்துக்கள் சிந்தி என்ற ஒரு அருமையான கவிதை வரி கொண்ட பாடல், அருமையான பாடல், உண்மையாக கேட்க கேட்க ஆசையாக இருக்கும் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் வந்த பாடல் பணம் படத்தின் திரைப்படத்தில் 5 நிமிட பாடல். அந்த நிமிடத்திலே சரணம் கிட்டத்தட்ட 5 சரணம் ஒரு பல்லவி 6 கிட்டத்தரம் அந்த கிட்டத்தட்ட 5 நிமிடங்களே தாங்கி போகும். அந்த காலத்திலே 3.5 நிமிடம் தான் ஒரு பாடல். ஆனால் அந்த பாடலை தெரிவு செய்திருக்கிற அருமையான கவிதை வரி வாலி சுப்ராலி இருக்கிறார் பணம் படைத்தவன் திரைப்படத்தில் அந்த பாடலையும் அவர் தெரிவு செய்திருக்கின்றார். அதற்கு என்ன எழுதியிருக்கின்றார் என்று பார்த்தால் அவருடைய டி எம் சவுந்தரராஜனுடைய இனிமையான குரலும் எல்லாரும் ஈஸ்வரியனுடைய ஆலாவனையும் பாடலை எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காத ஒரு ஒப்பற்ற பாடல் வாணி அவர்களுடைய கவிதை வரி எல்லோரையும் மகிழ்விக்கின்றது. பாடலை தாருங்கள் கேட்டு பார்ப்போம் என்று ஆசையாக எழுதியிருக்கின்றார் ரோஜா சிவராஜா. இதோ உங்கள் இல்லம் தேடி வருகின்றது பவள கொடியிலே முத்துக்கள் என்ற பாடல், இதோ வானொலியில் கேட்டு மகிழுங்கள் சகோதரி.

கவிஞானி வாலியவர்களுடைய கவிதை வரிகள் கே எம் சவுந்தரராஜன் எல்லாரையும் இணைந்து பாடிய பாடலை ரோஜா சிவராஜா அவர்கள் தெரிவு செய்து அனுப்பியிருக்கின்றார். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய அவர் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல், அதாவது இந்த பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் சிகரம் திரைப்படத்திலிருந்து பாடலை தெரிவு செய்திருக்கின்றார். சிகரம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சின்ன குயில் சித்ரா அவர்கள் இணைந்து பாடிய எஸ்பி பாலா அவர் பாடிய அவரே அந்த படத்திற்கு இசையமைத்திருக்கின்றார். என்ன விளக்கம் சொல்லியிருக்கின்றார் என்றால், கலைஞனை தேடி அவள் காகிதத்தில் கையெழுத்து வாங்க, கலைஞனை தேடி அவள் காகிதத்தில் கையெழுத்து வாங்க வந்தால் அவனும் அவள் இதயத்தில் கையெழுத்திட்டு சுரம்பாடும் அற்புதமான கற்பனை வரிகளுக்கு வரிகளை கேட்க விரும்புகின்றேன். கலைஞனை தேடி அவள் காகிதத்தில் கையெழுத்து வாங்க வந்தாள், ஓகே, அவனோ அவன் அவள் இதயத்தில் கையெழுத்திட்டு சுரம்பாடும் அற்புதமான கற்பனை வரிகளை கேட்க விரும்புகின்றேன் என்று எழுதியிருக்கின்றார். அதாவது சரி, பாடலையும் கேட்டு பார்ப்போம். பாலசுப்ரமணியம் சின்ன குயில் சித்ராவும் இணைந்து பாடிய எங்களுடைய பாலசுப்ரமணியம் அவர்களுடைய இசையில் வந்த பாடல் இந்த பாடல். இதோ இதோ இதோ என் பல்லவி.

0: நண்பர்களே, இதுவரை ரோஜா சிவராஜா அவர்களுடைய இன்றைய நிகழ்ச்சி ஐரோப்பிய வான் அலைகளில் வலம் வந்து ரோஜா சிவராஜா அவருடைய வீடு வரை சென்றிருக்கும் எங்களுடைய நீர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீர்களுடைய இல்லம் வரை சென்று சேர்ந்திருக்கும் ரோஜா போல் நீங்களும் இன்றைய நிகழ்ச்சிக்காக ஐந்து பாடல்களை தெரிவு செய்யுங்கள். அந்த பாடல்களை நீங்கள் விரும்புவதற்கான காரணத்தையும் எழுதி உங்களை பற்றிய அறிமுகத்தோடு எங்களுக்கு அனுப்பி வைத்தால் நிச்சயமாக வந்த ஒழுங்கின் பிரகாரம் உங்கள் பாடல் தெரிவுகள் ஐரோப்பிய வான்பரப்பின் ஊடாக உங்கள் வாசல் தேடி வரும் என்பதனையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு ரோஜா சிவராஜா அவனுடைய இன்றைய நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எனது இதயம் சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மதிய பிரதான செய்திக்கு வழிவிட்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளே, நடைபெற்றது இன்றைய நேயர்.
1: அப்பா, என்ன ஃப்ரிட்ஜ் வாங்க ஊட்டி மாறம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல, என்ன செய்யறது?
2: அப்பா, இந்த தப்புல பணம் ஒன்றும் வரதில்ல அப்பா. இந்த ஹெட்போன் உடைஞ்சு போச்சு.
3: சரி சரி, எந்த காரம் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல? எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின்ற போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
4: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள், ஜோய் 0782 81 88 14.
0: இவ்வாறான சிக்கல் உள்ளவர்கள் தயவு செய்து ஜோயோடு தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு உறவுகளே, இன்று இரவு சுவிஸ் நேரத்திலே அன்பு உறவுகளே பட்டிமன்றம் 173வது பட்டிமன்றம் 3வது நாளாக இடம்பெறுகின்றது. வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா சொந்த புத்தியா என்று தலைப்பை தந்திருக்கின்றார் சபாக்கேடு. அந்த தலைப்புகளோடு வந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பியுங்கள் அன்பு உறவுகளே. இதோ மதிய பிரதான செய்திகள்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிட்டு

0: சூட்டு நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இனிய தளத்தில் நூலகம் ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: nwlulaga.com.
1: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க. போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
3: Vicky Superstore, Gala Gonesse Sasselil,
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges et Gonesse.
3: Mélodie et Tordre-Gelak, Vicky Cash and Curry, Paris Lachapelle, Tordre Televisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் கிராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க்கு அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசந்தையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசந்தையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர், சாசல் கார்ஷ்னா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து புதிதாக கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். தியாக தீபம் திலீபனின் 39வது ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு அவரது உருவம் தாங்கிய நினைவூர்தி வவனியா மாவட்டத்தை சென்றடைந்த நிலையில் பொதுமக்கள் திரண்டு உணர்வுபூர்வமாக சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தினார்கள். வவனியாவில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் போராட்ட தளத்துக்கு முன்பாகவும் பொங்குதமிழ் நினைவு தூபிக்கு முன்பாகவும் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றன. இந்த நிகழ்வுகளில் பொதுமக்கள், காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் என்று பலரும் கலந்து கொண்டு தியாக தீபம் திலீபனின் உருவப்படத்துக்கு தீபம் ஏற்றி மலர் தூவி தமது உணர்வுபூர்வமான அஞ்சலியை செலுத்தினார்கள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக மட்டக்களப்பைச் சேர்ந்த சட்டத்தரணி கபிப் ரிபான் என்பவரை ஒரு வருட கால பகுதிக்கு பெயரிடப்பட்டுள்ளமை தொடர்பான அறிவித்தல் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ கடிதம் கட்சி தலைமையினால் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சுழற்சி முறையில் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளை வழங்குவதற்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எடுத்த தீர்மானத்தின் அடிப்படையில் ஒரு வருட காலத்துக்கு கபிப் ரிபான் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்த அப்துல் வாசித் தனது பதவியிலிருந்து அண்மையில் விலகியிருந்தது நேர்கள் அறிந்ததே. இதனையடுத்து நாடாளுமன்றத்தில் ஆசன வெற்றிடம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற பதில் செயலாளர் நாயகத்தினால் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அறியப்படுத்தியிருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த தகவல்கள் வந்துள்ளன. நுவரெலியா தலவா கொல்லையில் நாட்டை கட்டியெழுப்பும் இளைஞர் சக்தியின் மாநாடு நேற்று நடைபெற்றது.
1: எங்களை அரசியல் தலைவர்கள் சென்ற காலங்களில் எப்படியான ஏமாற்றத்தில் வீழ்த்தி வைத்திருந்தார்கள் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு வசதிகளும் இல்லாத வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அரசியல்வாதிகளின் ஏமாற்றத்தின் பிடியில் இருந்த நாம் இன்று சிறகரிக்கும் பறவைகளாக வெளியில் வந்துள்ளோம். எமது சந்ததியினரின் எதிர்கால வாழ்க்கையில் ஒரு சுபிட்சமான வாழ்க்கை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கு எங்களது இளைஞர்கள் கையில் பொறுப்பு கொடுத்துள்ளார்கள். நீங்கள்தான் இந்த மலையகத்தின் எதிர்காலம், நீங்கள்தான் இந்த மலையகத்தின் பொறுப்பாளிகள், நீங்கள்தான் இந்த மலையகத்தின் விதிவெளி. உங்களால் மாத்திரம்தான் இதை மாற்றி அமைக்க முடியும். அதனால் உங்களை அன்பாக கேட்டுக் கொள்கின்றேன், இணைந்து கொள்ளுங்கள் எங்களுடன். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நாம் எதிர்பார்க்கும் எமது அழகான ஒரு மலையகத்தை, மலையக மக்களின் வாழ்க்கையை அழகான ஒரு வாழ்க்கையாக பயன்படுத்துவதற்கு இன்று உங்களுக்கு பாதையை திறந்து விட்டுள்ளோம்.
0: தொடர்ந்து மன்னார் வடக்கு கடற்பகுதியில் விபத்தில் சிக்கிய ஒரு நாள் மீன்பிடி படகில் இருந்த இலங்கையைச் சேர்ந்த இரண்டு மீனவர்கள் கொழும்பு கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் ஒருங்கிணைப்பில் கடற்படையினரால் இன்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் மூலம் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார்கள். கடந்த செப்டம்பர் 19ஆம் தேதி யாழ்ப்பாணம் குருநகர் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஒரு நாள் மீன்பிடி படகில் இரண்டு மீனவர்கள் கடலுக்கு சென்றுள்ளார்கள். இருந்தாலும் அவர்கள் குறித்த நேரத்தில் மீண்டும் துறைமுகத்துக்கு திரும்பாததால் அவர்களை கண்டுபிடிப்பதற்கு உதவுமாறு மீன்பிடி மற்றும் நீர்வாழ் வளங்கள் திணைக்கழகத்தினால் கொழும்பு கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்துக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த கோரிக்கைக்கு உடனடியாக செயற்பட்ட கொழும்பு கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு ஒருங்கிணைப்பு மையம் அந்த பகுதியில் பயணிக்கும் ஏனைய மீன்பிடி படகுகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துமாறு அறிவுறுத்தியதோடு வடக்கு மற்றும் வடமத்திய கடற்படை சமபத்தியங்களுக்கு தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை உடனடியாக ஆரம்பிக்குமாறு பணித்தது. இதன் அடிப்படையில் வடமத்திய கடற்படை கட்டளையினால் முன்னெடுக்கப்பட்ட தீவிர தேடுதல் நடவடிக்கையின் போது தலைமன்னாருக்கு வடக்கு கடற்பகுதியில் எரிபொருள் தீந்து சேர்ந்த நிலையில் மிதந்து கொண்டிருந்த அந்த மீன்பிடி படகு கண்டுபிடிக்கப்பட்டது. படகில் இருந்த இரண்டு மீனவர்களும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு படகுடன் தலைமன்னார் கரைக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். அங்கு அவர்களுக்கு தேவையான அவசர மனிதநேய உதவிகளையும் மருத்துவ பரிசோதனைகளையும் கடற்படையினர் வழங்கியுள்ளார்கள். இலங்கைக்கு சொந்தமான கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு வலயத்துக்குள் ஆபத்தில் சிக்கி தவிக்கும் மீனவ சமூகத்துக்கு தேவையான உடனடி நிவாரணங்களையும் பாதுகாப்பையும் வழங்க கடற்படை எப்போதும் தயார்நிலையில் உள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானிய இந்து சமுத்திர பிராந்திய நிர்வாகத்தினால் டியாகோ கார்சியா தீவில் சுமார் 5 ஆண்டுகளாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த 36 வயதான இலங்கை தமிழ் அகதியொருவர் ஆப்பிரிக்க நாடான எஸ்வாட்டினியின் நகரில் உள்ள விருந்தினர் விடுதியொன்றில் உயிரை மாய்த்துக் கொண்டதாக சந்தேகப்படுகிறது. கடந்த 13ஆம் தேதி இடம்பெற்றுள்ள இந்த சம்பவம் குறித்து அந்த நாட்டு காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். முன்னதாக கடந்த 2021ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இலங்கை மற்றும் இந்தியாவிலிருந்து படகு மூலம் பயணித்த 89 தமிழ் அகதிகள் பிரித்தானியாவின் கட்டுப்பாட்டில் உள்ள டியாகோ கார்சியா தீவுக்கு அருகில் நிற்கதியான நிலையில் அங்குள்ள கடற்படையினரால் மீட்கப்பட்டார்கள். அவர்களில் ஒருவரான இந்த இலங்கையர் இலங்கையில் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறி அகதி அந்தஸ்து கோரியிருந்தார். இதனால் அவருக்கு சர்வதேச பாதுகாப்பு வழங்கப்பட்டதால் அவரை மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்ப முடியாத நிலை காணப்பட்டது. ஆனாலும் தடுப்பு முகாமில் இருந்த காலத்தில் மற்றொரு அகதி மீது பாலியல் தாக்குதல் நடத்தியமை, உயிர் மாய்ப்புக்கு முயற்சியை தடுக்க வந்த பாதுகாப்பு அதிகாரியை தாக்கியமை மற்றும் தீவைப்பு சம்பவங்களில் ஈடுபட்டமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர் மீது வழக்குகள் பதிவாகியிருந்தன. இதன் காரணமாக டியாகோ கார்சியாவில் தங்கியிருந்த ஏனி அகதிகள் பலருக்கு 2024ஆம் ஆண்டு இறுதியில் பிரித்தானியாவுக்குள் நுழைய அனுமதி அளிக்கப்பட்ட போதிலும் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இவருக்கு பிரித்தானியாவுக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இந்த காலப்பகுதியில் தடுப்பு முகாமில் அவர் பலமுறை உயிர் மாய்ப்பு செய்ய முயன்றுள்ளார். இதன் காரணமாக அவர் சுமார் 8 மாதங்கள் துணி துவைக்கும் அறையிலும் இயற்கை வெளிச்சமில்லாத காவல்துறை சிறைக்கூடத்தில் 2 வாரங்களும் தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டிருந்தார். அவரது தடுப்பு காவல் நிலைமைகள் குறித்து ஐக்கிய நாடுகளின் அகதிகள் முகவரகம் தனது கபலியை வெளியிட்டிருந்ததோடு மனித நியமற்ற முறையில் அவர் நடத்தப்படுவதாக சுட்டிக்காட்டியிருந்தது. இந்த நிலையில் பிரித்தானியாவுக்குள் நுழைய நீதிமன்றம் தடை விதித்ததை தொடர்ந்து அவரை மீண்டும் இலங்கைக்கு அனுப்ப முடியாத சூழலில் பிரித்தானிய அரசாங்கத்துக்கும் ஆப்பிரிக்க நாடான எஸ்வாட்டினி அரசாங்கத்துக்கும் இடையே எட்டப்பட்ட உடன்பாட்டின் அடிப்படையில் அவர் ஆப்பிரிக்க நாடான எஸ்வாட்டினிக்கு நிரந்தரமாக அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன்படி பிரித்தானிய அதிகாரிகளால் சர்வதேச பாதுகாப்பு அளிக்கப்பட்ட அகதியொருவர் வேறொரு நாட்டில் நிரந்தரமாக குடியமர்த்தப்பட்ட முதல் நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது. இதேவேளை உயிர்மாய்ப்பு செய்து கொண்ட தினத்தன்று இந்தியாவில் உள்ள தனது தாயாருடன் தொலைபேசியில் உரையாடிய அவர் தீவிர மன அழுத்தத்துடன் காணப்பட்டதாக அவரது தாய் தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பில் பிரித்தானிய வெளிவுகார பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் செய்தி தொடர்பாளர் கருத்து தெரிவிக்கையில், நாங்கள் தற்போது எஸ்வாட்டினியின் உள்ளூர் அதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்றி வருகிறோம். இந்த கட்டத்தில் மேலதிக கருத்துக்களை தெரிவிப்பது பொருத்தமாக இருக்காது என்று குறிப்பிட்டிருக்கிறார். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள சிவராஜா அனோஜனின் விடுதலைக்காக இலங்கையில் உள்ள சவுதி அரேபிய தூதுவர் மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் ஆகியோருடன் தொலைபேசியில் கலந்துரையாடியிருக்கிறேன். அவரது விடுதலைக்காக செய்ய முடியுமான அதிகபட்ச தலையீடுகளை எந்தவித பேதமின்றி செய்வேன் என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குறிப்பிட்டிருக்கிறார். அவரது விடுதலைக்காக எடுக்கக்கூடிய உச்சகட்ட நடவடிக்கைகளை எடுப்போம். எந்த தரப்பில் இருந்தாவது சிவராஜா அனோஜனின் உயிரை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அவருக்கு விடுதலை கிடைக்கும் வரை பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் இதற்காக குரல் கொடுத்துக் கொண்டிருப்பேன் என்று எதிர்கட்சித் தலைவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். எதிர்கட்சித் தலைவரை சந்திப்பதற்காக அனோஜனின் பெற்றோர் இன்று காலை கொழும்புக்கு சென்று எதிர்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் சஜித் பிரேமதாசாவை சந்தித்திருக்கிறார்கள். இதன்போது சையீத் பிரேமதாசா குறிப்பிடுகையில், இந்த சந்திப்பில் அனுஜனின் தந்தையான தம்பிராசா சிவராசா, தாயாரான ராசமணிக்கம் யோகலட்சுமி மற்றும் சகோதரர் சிவராஜா கம்சிதன் ஆகியோர் கலந்து கொண்டதாக அவர் குறிப்பிட்டார். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராஜா அனுஜனை விடுதலை செய்ய கோரி திருவண்ணாமலை மாவட்ட இளைஞர்கள் மெழுகுவத்தி ஏற்றி நேற்று திருவண்ணாமலை கடற்கரை பகுதியில் உள்ள காந்தி உருவ சிலைக்கு பின்னால் கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். திருவண்ணாமலையில் இடம்பெற்ற இந்த கவனயீர்ப்பு நிகழ்வில் இளைஞர்கள் மெழுகுவத்திகளை ஏந்திய வாரம் 2 நிமிட மௌன அஞ்சலியுடன் சிவராசா அனுஜனுக்கு மனிதாயமான அடிப்படையில் மன்னிப்பு வழங்கி அவரை விடுதலை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்தார்கள். இலங்கை அரசாங்கம் இந்த விடயத்தில் தலையிட்டு சவுதி அரேபிய அரசாங்கத்துடன் உரிய ராஜேந்திர மட்டத்திலான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து சிவராஜா அனுஜனின் உயிரை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினார்கள். இந்த கவனயீர்ப்பில் சிவராஜா அனுஜனின் குடும்பத்தினருக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும், அவரின் விடுதலைக்காக பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையிலும் இளைஞர்கள் பலர் பங்கெடுத்துக் கொண்டார்கள். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் இலங்கையர் சிவராஜா அனுஜனின் விடயம் தொடர்பில் ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார் திசநாயக்கா சவுதி அரேபிய மன்னரிடம் உடனடியாக நேரடியாக வேண்டுகோள் விடுக்க வேண்டும் என்று புதிய ஜனநாயக முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாயக்காவும் சுட்டிக்காட்டியுள்ளார். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் இலங்கையர் சிவராஜா அனுஜன் தொடர்பில் வெளிவார அமைச்சு ஏற்கனவே சில நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிகிறது. ஆனாலும் இந்த விடயத்தில் அரசு மட்டத்தில் மேலும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். எனது பார்வையில் ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார் திசநாயக்கா சவுதி அரேபிய மன்னரிடம் நேரடியாக வேண்டுகோள் விடுப்பது அவசியமாக இருக்கலாம். இது சாதாரண ராஜேந்திர நடைமுறையாகும். ஒரு நாட்டின் தலைவர் இன்னொரு நாட்டின் தலைவரிடம் நேரடியாக வேண்டுகோள் விடுக்கும் போது அதற்கு உரிய பதில் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக காணப்படுகிறது. எனவே தற்போது இந்த விடயத்தில் முன்னெடுக்க வேண்டிய முக்கியமான நடவடிக்கைகளில் ஜனாதிபதி மட்டத்திலான நேரடி வேண்டுகோளும் ஒன்றாகும். இலங்கையர் ஒருவரின் உயிர் தொடர்பான இந்த விடயத்தில் அரசாங்கம் கிடைக்கக்கூடிய அனைத்து ராஜேந்திர வழிமுறைகளையும் பயன்படுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ரவி கருணாயக்கா மேலும் வலியுறுத்தியிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் முன்னிலையாகி இருக்கிறார். வழக்கு விசாரணையின் போது முன்னிலையாக தவறியதற்காக தனக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகினார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான பிரதான வழக்கின் தீர்ப்பு கொழும்பு விசேட மூவரடங்கிய மேல்நீதிமன்ற ஆயத்தினால் நாளை அறிவிக்கப்பட இருக்கிறது. அதன்படி மேல்நீதிமன்ற நீதிபதிகளான நவரட்ன மாரசிங்க தலைமை நீதிபதி, சுஜீவ நிசங்க, ராமநாதன் கண்ணன் ஆகியோர் அடங்கிய ஆயம் அந்த முன் ஆயத்தின் முன்னிலையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. சஹ்ரான் சாயிம் உள்ளிட்ட 8 உயிர்மாய்ப்பு குண்டுதாரிகளுக்கு உதவி ஒத்தாசை புரிந்தமை மற்றும் சதி செய்தமை உள்ளிட்ட பிரதான குற்றச்சாட்டுகள் உட்பட 23,270 குற்றச்சாட்டுகள் நௌபர் மௌலவி உள்ளிட்ட 24 பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்ட அதிபரால் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கின் விசாரணையின் போது பிரதிவாதிகளின் 10 ஒப்புதல் வாக்குமூலங்களை நீதிமன்றம் சாட்சிகளாக ஏற்றுக்கொண்டுள்ளதோடு மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிபொருட்கள், கத்திகள், துப்பாக்கிகள் மற்றும் குண்டு தயாரிக்கும் ரசாயன பொருட்கள் உள்ளிட்ட 2076 வழக்கு சான்ற பொருட்கள் நீதிமன்றத்தில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக விசாரணைகளின் போது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த 2019 April 21 கோட்டாஞ்சேரி கோச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயம், நீர்கொழும்பு கட்வாபிட்டிய புனித செபஸ்தியார் தேவாலயம், மட்டக்களப்பு சியோன் தேவாலயம், கொழும்பு சங்கரில்லா உள்ளிட்ட 3 சுற்றுலா விடுதிகள் மற்றும் ரவிக்கலின் உணவகம் ஆகிய இடங்களில் நடத்தப்பட்ட 8 உயிர்மாய்ப்பு குண்டு தாக்குதல்களில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் 40 பேர் உட்பட 274 பேர் உயிரிழந்தார்கள். மேலும் 577 பேர் காயமடைந்தார்கள். சட்டம் அதிபரால் 25 பிரதிவாதிகளுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்ட விதிகளின் கீழ் தனித்தனியாகவும் பொதுவானதாகவும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஆனாலும் வழக்கின் சாட்சி விசாரணை தொடங்குவதற்கு முன்னர் 17வது பிரதிவாதி சிறைச்சாலை காவலில் இருந்தபோது காலமானதால் குற்றப்பத்திரிகை திருத்தப்பட்டு 24 பிரதிவாதிகளுக்கு எதிராக வழக்கு விசாரணை நடத்தப்பட்டது. குற்றப்புணர்வு திரைக்களம் மற்றும் பயங்கரவாத புலனாய்வு பிரிவு உள்ளிட்ட விசாரணை பிரிவுகள் மற்றும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள காவல் நிலையங்கள் மூலமாக கைது செய்யப்பட்ட சந்தன் அவர்களில் 25 பேருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரிக்க விசேட மூவரடங்கிய மேல்நீதிமன்ற நீதிபதிகள் ஆயத்தை நியமிக்குமாறு சட்டமா அதிபர் கடந்த 2021 ஆகஸ்ட் மாதம் பிரதம நீதியரசருக்கு கோரிக்கை விடுத்திருந்தார். அதற்கமைய முன்னாள் பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரியாவினால் அப்போது மேல்நீதிமன்ற நீதிபதிகளாக பணியாற்றிய தமித் தோட்டவத்த, அமல் ரணராஜா மற்றும் நவரத்ன மாரசிங் ஆகியோரை கொண்டு விசேட மூவரடங்கிய நீதிபதிகள் ஆயம் நியமிக்கப்பட்டது. சிங்கள மொழியில் சமர்ப்பிக்கப்பட்ட 5000 பக்கங்களுக்கு அதிகமான குற்றப்பத்திரிகை 2021 அக்டோபர் 4 மற்றும் 2021 நவம்பர் 23 ஆகிய காலப்பகுதிக்குள் திறந்த நீதிமன்றத்தில் பிரதிவாதிகளுக்கு வழங்கப்பட்டது. பிரதிவாதிகளின் கோரிக்கைக்கிணங்க அந்த குற்றப்பத்திரிகை தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு 2022 மார்ச் 3 தேதி அன்று பிரதிவாதிகளுக்கு வழங்கப்பட்டது. 17 பிரதிவாதி சிறைச்சாலையில் இயற்கையான காரணங்களால் காலமானதை அடுத்து 2023 பிப்ரவரி 28 அன்று குற்றப்பத்திரிகையை திருத்துவதற்கு சட்டமா அதிபர் நடவடிக்கை எடுத்தார். 2022 செப்டம்பர் 15 அன்று பிரதிவாதிகளுக்கு குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்ட போதிலும் 2023 மார்ச் 31 மற்றும் 2023 ஆகஸ்ட் 11 ஆகிய காலப்பகுதிக்குள் திருத்தப்பட்ட குற்றப்பத்திரிகை பிரதிவாதிகளுக்கு மீண்டும் வாசிக்கப்பட்டு அளிக்கப்பட்டிருந்தது. அங்கு 24 பிரதிவாதிகளும் தனித்தனியாக குற்றச்சாட்டுகளுக்கு தாம் குற்றமற்றவர்கள் என்று கூறியதை தொடர்ந்து அரசு தரப்பு சாட்சி விசாரணையை நடத்த நீதிபதிகள் ஆயம் தீர்மானித்தது. இதற்கிடையில் பிரதிவாதிகளை பிணையில் செல்ல அனுமதிக்குமாறு அவர்களின் சட்டத்தரணிகள் விடுத்த கோரிக்கையை நீதிபதிகள் அமர்வு நிராகரித்து வழக்கு விசாரணை முடியும் வரை அவர்களை விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்தது. ஒரு நபருக்கு 930 அல்லது அதற்கு மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் தனித்தனியாக சமர்ப்பிக்கப்பட்டிருந்த போதிலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் காரணமாக 274 பேர் உயிரிழந்து 577 பேர் காயமடைந்தமை தொடர்பான குற்றச்சாட்டுகள் பிரதிவாதிகள் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக 1979 ஆண்டின் 15 இலக்க குற்றவியல் நடைமுறை கோவையின் 420 பிரிவின் கீழ் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கருதப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களின் சாட்சிகளை அழைக்காமல் இருக்கவும் வழக்கின் இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் போது அந்த பொதுவான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பொருத்தமான உத்தரவை வழங்குவதற்கும் நீதிபதிகள் ஆயம் தீர்மானித்திருக்கிறது. அதற்கமைய அரசு தரப்பாக குறிப்பிடப்பட்டிருந்த சுமார் 3000 சாட்சிகளில் 547 பேரின் சாட்சிகள் மட்டுமே அழைக்கப்பட்டதோடு 2077 சாட்சி குறிப்புகளில் அவசியமான அரசாங்க பகுப்பாய்வாளர் அறிக்கைகள், மரபணு அறிக்கைகள், சட்ட மருத்துவ அறிக்கைகள் உள்ளிட்ட அறிக்கைகளை மாத்திரம் அழைக்க அரசு தரப்பு நடவடிக்கை எடுத்தது. தமிழ் தோற்றவத்த, அமல் ரணராஜா மற்றும் நவரண்ண மாரசிங் ஆகிய நீதிபதிகள் அடங்கிய விசேட மூவரடங்கிய நீதிபதிகள் ஆய முன்னிலையில் 2023 அக்டோபர் 10 ஆரம்பிக்கப்பட்ட அரசு தரப்பு சாட்சி விசாரணை சுமார் 2.5 ஆண்டுகள் அதாவது 250 நாட்கள் காலப்பகுதிக்குள் 2026 ஆகஸ்ட் 13 தேதியுடன் நிறைவுக்கு வந்தது. இந்நிலையில் நவரட்ன மாரசிங்க தலைமை நீதிபதி சுஜீவ நிசங்க, ராமநாதன் கண்ணன் ஆகிய நீதிபதிகள் உள்ளடங்கிய விசேட மூவரடங்கிய மேல்நீதிமன்ற ஆயம் இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பை நாளை அறிவிக்கிறது. அரசியல் அமைப்பின் முன்மொழியப்பட்ட 22 திருத்த சட்டமூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கிய வியாக்கியானம் நாடாளுமன்ற சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்னாவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் அலுவலகம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது.
2: எதிர்வரும் 24 தேதி முட்டகல் 11:30 முதல் பிட்டகல் 7 வரை 22 அரசியலமைப்பு திருத்த சட்டமூலம், நீதித்துறை திருத்த சட்டமூலம் ஆகியவை தொடர்பான 2 மதிப்பீடு மீதான விவாதத்தை நடத்துவதற்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 25 தேதி 22 அரசியலமைப்பு திருத்த சட்டமூலம், நீதித்துறை திருத்த சட்டமூலங்கள் மீதான 2 வாசிப்பு மீதான விவாதம் 2 நாளாகவும் தொடர உள்ளது. இதேபோல இந்த வாரத்திற்கான பாராளுமன்ற அமர்வுகள் குறித்து கலந்துரையாடுவதற்கான கட்சித் தலைவர்களின் கூட்டம் இன்று முற்பகல் 9 ஆரம்பமானது. சபாநாயகரின் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறுகின்றது.
0: தொடர்ந்து அரசாங்கத்துக்கு 3/2 பெரும்பான்மை உள்ளது என்பதற்காக மக்கள் அதனை எதிர்ப்பதை தவிர்க்கக்கூடாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கிறார். குருநாகல் இப்பாகம் பகுதியில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், உத்தேச 22 அரசியலமைப்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக பொதுமக்களை திரளுமாறு அழைப்பு விடுத்தார். உத்தேச திருத்த சட்டம், நீதித்துறையின் சுதந்திரம், சட்டவாட்சி மற்றும் அதிகார

என்று ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்கனவே அறிவித்துள்ளது. 22வது திருத்த சட்டத்துக்கு எதிரான ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரச்சார இயக்கம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று குறிப்பிட்ட அவர், நாடாளுமன்ற விவாதத்துக்கு இணையாக திட்டமிடப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு அவர் பொதுமக்களை கோரியுள்ளார். இதேவேளை இந்த திருத்த சட்டம் மூலம் எதிர்வரும் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. வழக்குகள் விரைவாக விசாரிக்கப்பட்டால் தங்களுக்கு தண்டனை கிடைத்துவிடும் என்ற பயத்தில்தான் எதிர்கட்சியினர் அரசியலமைப்பின் 22வது திருத்தத்தை எதிர்க்கிறார்கள். மக்கள் நலனுக்காக இந்த அரசியலமைப்பு திருத்தத்தை பாராளுமன்றத்தில் நாங்கள் நிறைவேற்றுவோம், ஊழல் கூட்டத்துக்காக சிறை செல்வது ஊழல்வாதிகளின் தனிப்பட்ட பிரச்சனையே தவிர அது ஒரு பொது பிரச்சனை அல்ல என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்காரா தெரிவிக்கிறார். ராஜபக்சாக்களுடன் அரசியல் செய்து ஒன்றையும் இழக்காமல் தப்பி பிழைத்ததே ஒரு பெரிய விடயம் என்றுதான் மக்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. நாங்கள் மகிந்த ராஜபக்ச அவர்களை மதிக்கிறோம். பொதுஜன பேரமனவின் மேடைக்கு அவரை கொண்டு வந்ததை பார்த்தபோது மிகவும் கவலையாக இருந்தது. அவரது உடல்ல குறைவை பார்த்து அவருக்கு நீண்ட ஆயுளுக்காக பிரார்த்திக்கிறோம். இப்போது விசாரணைக்கு அழைக்கும் போது பல அழுகை குரல்கள் கேட்கின்றன. முன்புனை கூறப்படுகிறது. முன்பு சிறைக்கு செல்லும் போது கைவிலங்குடன் கைகளை சிரித்துக் கொண்டே சென்றார்கள். தற்போது அவ்வாறான நிலை ஒன்று கிடையாது. பாதாள குழுக்களுடன் தொடர்புடைய 70க்கும் மேற்பட்டோர் வெளிநாடுகளில் இருந்தவாறு கைது செய்யப்பட்டார்கள். இன்னும் பலர் கைது செய்யப்பட இருக்கிறார்கள். 80 ஆண்டுகளில் இருந்த ஜிஆர் அரசாங்கம் முதல் மகிந்த ராஜபக்ச காலம் வரை பாதாள உலகத்துக்கு ஆதரவளித்த வரலாறு உண்டு. ஆனால் எங்களுக்கு பின்னணியில் மக்களும் சட்டபூர்வமான ராணுவம் மட்டுமே இருக்கிறார்கள். அரசியலமைப்பு திருத்தம் பற்றி எதிர்கட்சியினர் கூச்சல் எடுக்கிறார்கள். ஜனநாயகம் இல்லாமல் போகிறது, நீதித்துறை சுதந்திரம் பாதிக்கப்படுகிறது என்கிறார்கள். நாங்கள் நீதியை விரைவுபடுத்தவே நீதிமன்றங்களின் எண்ணிக்கையை அதிகரித்துள்ளோம். நிகழ்நிலை மூலம் சாட்சியம் அளிக்கும் வசதிகளை ஏற்படுத்தியுள்ளோம். புதிய நீதிபதிகளை நியமிக்கிறோம். சிரேஷ்ட நீதிபதிகளின் சேவையை பெறுவதற்கு 2 ஆண்டுக்கு பதவிகாலம் நீடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையும் மேல் நீதிமன்றங்களின் எண்ணிக்கையும் உயர்த்துகிறோம். இதனால் ஜனநாயகம் எப்படி பாதிப்படையும்? வழக்குகள் விரைவாக விசாரிக்கப்பட்டால் தங்களுக்கு தண்டனை கிடைத்துவிடும் என்ற பயத்தில்தான் எதிர்கட்சியினர் புதிய திருத்தத்தை எதிர்ப்பதாக அவர் குறிப்பிட்டார். அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி ஓய்வு பெற்ற மேயர் ஜெனரல் சுரேஷ் சலே உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடன் தொடர்புடையவர் என பாராளுமன்றத்தில் கருத்து வெளியிட்ட எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா உள்ளிட்ட 10 பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய குற்றப்புணர்வு பிரிவுக்கு சட்டமாதிபர் திணைக்களம் அனுமதி வழங்கியுள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான வழக்கு விசாரணையின் போது கடந்த வாரம் சட்டமாதிபர் திணைக்களம் சார்பில் மன்றில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் இந்த விடயத்தை திறந்த நீதிமன்றில் அறிவித்திருந்தார். இந்த கருத்து பாராளுமன்ற உரையின் போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளதால் இது பாராளுமன்ற சிறப்புரிமைக்கு உட்பட்டது. ஆகவே குற்றப்புணர்வு திணைக்களம் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் பூரண ஒத்துழைப்போடு வாக்குமூலத்தை பெற்றுக் கொள்வது அவசியம். அவர்கள் தாமாக முன்வந்து சுய விருப்பின் பேரில் வாக்குமூலம் வழங்கப்பட வேண்டும். அதன்படி பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்குமூலம் அளிக்காமல் இருக்கவும் முடியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கமைய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா, இலங்கை முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ராவ் ஹாக்கீம், முஜிபுர் ரஹ்மான், ஹரின் பெர்னாண்டோ, மனுஷன் ஆணையக்காரா, காவிந்த ஜெவர்தன உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சிலரிடமிருந்து இவ்வாறு வாக்குமூலம் பதிவு செய்ய கோரிக்கை விடுக்கப்பட உள்ளதாக தெரிய வந்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய அரசு தரப்பு குற்றங்களை நிரூபிப்பதற்கான நம்பகமான தகவல்களை இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் இருக்கலாம் என்பதற்காக குற்றப்புணர்வு திணைக்களம் அவர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பெற தீர்மானித்துள்ளதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாராளுமன்ற ஹன்சாட் பதிவுகளிலிருந்து சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உரையின் பிரதிகளை பெற்று அவற்றை மதிப்பீடு செய்ததன் பின்னர் அவர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் குற்றப்புணர்வு திணைக்களகத்துக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். தங்களிடம் உள்ள தகவல்களை பயந்து கொண்டு விசாரணைகளுக்கு உதவுமாறு மாத்திரமே குற்றப்புணர்வு திணைக்களம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளித்துள்ளது. 2024 மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் 2029ஆம் ஆண்டு தேர்தல் வெற்றி குறித்து பேசுவது அர்த்தமற்றது. அத்துடன் பாராளுமன்றத்தில் அரசாங்கத்துக்கு 159 உறுப்பினர்களின் பெரும்பான்மை பலம் இருந்தாலும் மக்கள் விருப்பத்துக்கு மாறாக அவர்களால் செயல்பட முடியாது என்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சாவின் ஆட்சி

0: சான்று என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜீபுர் ரகுமான் தெரிவித்திருக்கிறார். சவுதி அரேபியாவில் பணிபுரிந்து வந்த இலங்கை இளைஞர் ஒருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சம்பவம் நாட்டில் பெரும் சோகத்தையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. ஆரம்பத்தில் அவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த போதிலும் மேல்முறையீட்டின் போது அது மரண தண்டனையாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த தண்டனையிலிருந்து அவரை விடுவித்து அவரது வாழ்வுரிமையை பாதுகாக்கும் அதிகாரம் சவுதி மன்னருக்கு மட்டுமே உள்ளதால் இலங்கை அரசாங்கம் மற்றும் வெளிவிகாரத்துறை உயர்மட்ட ராஜேந்திர மட்டத்தில் உடனடியாக தலையிட வேண்டும். எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா மற்றும் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சவுதி தூதரகம் ஊடாக சவுதி மன்னருக்கு கோரிக்கை மனு அனுப்ப இருக்கிறார்கள். அதேவேளையில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பணிக்கு செல்லும் இலங்கை தொழிலாளர்கள் அந்த நாடுகளின் கடுமையான சட்ட திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வுடன் இருப்பதை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மறுபுறம் அரசாங்கத்தால் கொண்டுவரப்பட உள்ள 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலம் தொடர்பான உயர்நீதிமன்ற தீர்ப்பு நாளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு செப்டம்பர் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் வாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. செப்டம்பர் 25 அன்று இதனை நிறைவேற்ற அரசாங்கம் திட்டமிட்டிருக்கின்ற நிலையில் இதற்கு எதிராக செப்டம்பர் 24ஆம் தேதி காலை பாராளுமன்ற சுற்றாடலில் பிரமாண்டமான போராட்டத்தை நடத்த ஐக்கிய மக்கள் சக்தியும் அதன் கூட்டணி கட்சிகளும் தீர்மானித்துள்ளன. இந்த சட்ட திருத்தத்துக்கு வழக்கறிஞர்கள், சிவில் அமைப்புகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் தொடர்ந்து கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதோடு இந்த சட்டம் குறித்து பிரதமர் ஹரணி அமரசூரிய மௌனம் காப்பது அரசாங்கத்துக்குள் நிலவும் உள் முரண்பாட்டையே காட்டுகிறது. பாராளுமன்றத்தில் அரசாங்கத்துக்கு 159 உறுப்பினர்களின் பெரும்பான்மை பலம் இருந்தாலும் மக்கள் விருப்பத்துக்கு மாறாக அவர்களால் செயல்பட முடியாது. இதனிடையே கடந்த 2 ஆண்டுகள் அரசாங்கத்தின் அமைச்சர்களுக்கு மட்டுமே சுபமாக அமைந்துள்ளதே தவிர சாதாரண மக்களுக்கு அல்ல. நாட்டில் பணவீக்கம் 8% வரை உயர்ந்துள்ளதால் நாளாந்தம் உழைத்து வாழும் மக்களும் அரச ஊழியர்களும் கடும் பொருளாதார நெருக்கடிகளுக்குள் தள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். வறுமையும் பணக்காரர் இழை இடைவெளியும் அதிகரித்திருக்கின்ற நிலையில் 2024 மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் 2029ஆம் ஆண்டு தேர்தல் வெற்றி குறித்து பேசுவது அர்த்தமற்றது. எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கான சரியான நேரம் விரைவில் வரும். அத்துடன் யாழ்ப்பாணத்தில் திலீபனின் உருவச்சிலை திறக்கப்பட்டு நினைவேந்தல் நிகழ்வு நடத்தப்பட்ட விவகாரமும் சமூக வலைதளங்களில் பொதுவழியில் வாத பொருளாகி இருக்கிறது. 1971 மற்றும் 1988-89 காலப்பகுதியில் ஜிவிபி கிளர்ச்சிகளில் உயிரிழந்தவர்களை அந்த கட்சியினர் இன்றும் நினைவு கூறுவது போல் போரில் உயிரிழந்தவர்களை அவர்களின் உறவினர்கள் நினைவு கூறுவது குற்றமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. விடுதலை புலிகள் ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம் என்ற போதிலும் உயிரிழந்த நபர்களை நினைவு கூறுவது குறித்த சாதக மற்றும் பாதகமான பார்வைகள் நிலவுவதால் இது குறித்து எதிர்காலத்தில் விரிவாக ஆராயப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த ஒற்றியாட்சி தமிழினத்தினுடைய எதிர்காலத்தை மட்டும் கேள்விக்குட்படுத்தாது, அது எங்களுடைய முஸ்லிம் மலேக சமூகங்களுடைய இருப்பையும் கேள்விக்குட்படுத்தும் என்று பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார். மட்டக்களப்பில் இடம்பெற்ற சட்டத்தரணி சுகாஸ் அவர்களின் தமிழன் கனவு என்ற புத்தக வெளியீட்டு நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 2025ஆம் ஆண்டு இறுதி நிலவரப்படி இலங்கையின் வேலைவாய்ப்புகளில் ஈடுபட்டுள்ளவர்களின் மொத்த எண்ணிக்கை 8 மில்லியனை கடந்துள்ளதாக தொகைமதிப்பு மற்றும் புள்ளிவிவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்த திணைக்கழகத்தின் அறிக்கையின்படி இலங்கையின் பொருளாதார ரீதியின் செயற்பாட்டில் உள்ள மக்கள் தொகை 8.4 மில்லியனாகவும் பொருளாதார ரீதியில் செயற்பாடற்ற மக்கள் தொகை 8.6 மில்லியனாகவும் பதிவாகியுள்ளது. இதேவேளை கடந்த ஆண்டின் நிலவரப்படி நாட்டின் அதிகூடிய பெண் தொழிலாளர் சக்தி பங்களிப்பு நுரலியா மாவட்டத்திலிருந்து பதிவாகி இருப்பதோடு மிக குறைந்த பெண் தொழிலாளர் சக்தி பங்களிப்பு கிள்ளச்சி மாவட்டத்திலிருந்து பதிவாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் கலனிகம மற்றும் தொடங்குட பகுதி கிடைப்பட்ட பகுதியில் சுமார் 8 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கின்றன.
1: தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கெப் வாகனம் மீது பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்ற வாகனம் உள்ளிட்ட மேலும் பல வாகனங்கள் மோதி இந்த விபத்தில் இருந்துள்ளது. முன்னோக்கி பயணிக்கும் வேதியில் வாகன போக்குவரத்து ஒரு வழிபாதைக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. சிறிது நேரத்திற்கு பின்னர் குறித்த வேதியில் வாகன போக்குவரத்து வளமைக்கு கொண்டு வரப்பட்டது. விபத்தில் காயமடைந்த 10 பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட 14 பேர் களுத்துறை நாகுட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். காயமடைந்தவர்கள் எவரும் ஆபத்தான நிலையில் இல்லை என வைத்தியசாலை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். விபத்து இடம்பெற்ற போது குறித்த வாகனங்களில் பயணித்தவர்கள் பாதுகாப்பு ஆசனப்பட்டிகளை அணிந்திருந்தமையினால் பாரிய விபத்தை தவிர்க்க முடிந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர்.
0: தொடர்ந்து திருவண்ணாமலை பாலையூத்து பகுதியில் இரு பெண்களை வெள்ள வேனில் கடத்தி சென்று சட்டவிரோதமாக தடுத்து வைத்திருந்ததன் பின்னர் கொலை செய்த குற்றச்சாட்டில் இரண்டு முன்னாள் கடற்படை வீராங்கனைகள் குற்றப்புணர்வு திணைக்களகத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நேற்றைய தினம் அவர்களை குற்றப்புணர்வு திணைக்களகத்தின் சமூக கொள்ளை தொடர்பான விசாரணை பிரிவின் அதிகாரிகள் சிஐடியில் கைது செய்தார்கள். கடந்த 2008 ஆண்டு மே மாதம் 13 தேதி திருவண்ணாமலை பாலையூத்து பகுதியைச் சேர்ந்த சசிகுமார் தேன்மொழி மற்றும் மெரி டெலிசி ஆகிய இரண்டு பெண்கள் வெள்ள வேனில் சென்ற கடற்படையினரால் கடத்தி செல்லப்பட்டதாக திருவண்ணாமலை போலீசாருக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அது தொடர்பிலான எந்தவித விசாரணைகளும் உரிய முறையில் இடம்பெற்றிருக்கவில்லை. ஆனாலும் கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் 11 பேரை வெள்ள வேனில் கடத்தி சென்று காணாமலாக்கிய விவகாரம் தொடர்பாக முன்னெடுத்த விசாரணைகளில் அலுவ பகுதியில் வைத்து கேகாலியைச் சேர்ந்த சாந்தா என்ற நபரை கடத்தி சென்றமை தொடர்பிலான குற்றம் தொடர்பில் வெளிப்படுத்தப்பட்டது. அது தொடர்பில் விசாரணை செய்த போது இரண்டு கடற்படை வீராங்கனைகள் கைது செய்யப்பட்டார்கள். முன்னாள் கடற்படை தளபதிக்கு மேலதிகமாக பலரும் அந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் சந்தமாலி மற்றும் காவோஸ் என்ற பெயர்களால் அறியப்படும் இரண்டு முன்னாள் கடற்படை வீராங்கனைகள் அந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டார்கள். அது தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட மேலதிக விசாரணைகளில் திருவண்ணாமலை கடற்படை முகாமுக்குள் இருக்கும் கன்சைட் வதை முகாமில் ஏராளமான தமிழ் பெண்கள் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட பின்னர் கொலை செய்யப்பட்டிருந்தது தொடர்பில் தற்போது தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதுவரையில் 6 பெண்கள் தொடர்பிலான விவரங்கள் முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் முதலில் இரட்டை கொலியாக கருதப்படும் சசிகுமார் தேன்மொழி மற்றும் மேரி டெலிசி ஆகியோரின் கடத்தல் மற்றும் கொலை தொடர்பில் திருவண்ணாமலை நீதவான் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பி அறிக்கை பிரகாரம் மேலதிக விசாரணைகளை குற்றப்புணர்வு திணைக்களம் கையேற்றது. அதன்படி அந்த விவகாரத்தில் முதல் கைதான இரண்டு முன்னாள் கடற்படை பெண் வீராங்கனைகளும் நேற்று மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நேற்றைய தினம் அவர்கள் இருவரும் கேகாலை சாந்தாவின் கொலை வழக்கு தொடர்பில் வழங்கப்பட்டுள்ள பிணை நிபந்தனைகளின் பிரகாரம் கையெழுத்திடுவதற்காக குற்றப்புணர்வு திணைக்களகத்துக்கு சென்றபோது இந்த இரட்டை கொலை தொடர்பில் அவர்களை கைது செய்ததாக குற்றப்புணர்வு திணைக்களகத்தின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கைது செய்யப்பட்ட இரண்டு முன்னாள் கடற்படை வீராங்கனைகளையும் இன்றைய தினம் திருவண்ணாமலை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் நேற்று தெரிவித்திருந்தார்கள். கம்பகா இம்பில்கொட பகுதியில் உள்ள வாடகை வீடொன்றில் போலி பட்ட சான்றிதழ்கள் உத்தியோர்வு ஆவணங்கள் மற்றும் நிறுவனங்களின் முத்திரைகளை பாரியளவில் தயாரிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்ட 27 வயது இளைஞர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள். கம்பகா காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து நடத்தப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து இந்த முற்றுகை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தங்காலியைச் சேர்ந்த அந்த சந்த நபர் மாதந்தோறும் 35,000 ரூபாய் வாடகைக்கு பெறப்பட்ட வீடொன்றிலிருந்து இந்த மோசடி வலையமைப்பை இயக்கி வந்திருக்கிறார். சோதனையின் போது இரண்டு மடிக்கணனிகள், இரண்டு கைபேசிகள், ஒரு அச்சுப்பொறி, 35 போலீஸ் சான்றிதழ்கள், பல்வேறு நிறுவன தலைவர்களின் 51 உத்தியோர்வ முத்திரைகள் மற்றும் 3 புடைப்பு முத்திரைகள் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. பல்கலைக்கழகங்கள், அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள், வங்கிகள் மற்றும் பிற அமைப்புகளின் முத்திரைகளும் கடித தலைப்புகளும் அங்கு தயாரிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தார்கள். குறிப்பாக உள்நாட்டு இறவரி திணைக்களம், பரீட்சை திணைக்களம் மற்றும் பேராதனை ஸ்ரீ ஜெயவர்தனபுர களனி மொரட்டுவ ரகுனு ரஜரிட்ட வயம்ப மற்றும் உவா வெல்ச உள்ளிட்ட பல அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களுடன் தொடர்புடைய முத்திரைகள் கைப்பற்றப்பட்டவற்றுள் அடங்குகின்றன. கடந்த ஒரு வருடமாக இந்த மோசடியில் சந்தேக நபர் ஈடுபட்டு வந்துள்ளதோடு சாதாரண போலீஸ் சான்றிதழ்கள் 25,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை விற்கப்பட்டிருக்கிறது. ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு செல்வதற்காக தயாரிக்கப்பட்ட போலீஸ் சான்றிதழ்கள் 400,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த செயல்பாட்டின் மூலம் தயாரிக்கப்பட்ட போலி ஆவணங்களை பயன்படுத்தி சுமார் 200 பேர் வரை வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கலாம் என்று சந்தேக நபர் விசாரணைகளின் போது தெரிவித்துள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்துருகிரிய குடகம வீதி மற்றும் கபரகட மாலவியாக அந்த வீதி பகுதிகளில் கடந்த ஆகஸ்ட் 17 மற்றும் செப்டம்பர் 8 தேதிகளில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி உள்ளிட்ட 4 சந்தேக நபர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் சில குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய செய்திகளை பார்க்கலாம்.
1: குருநாக்கல் ரத்னல்ல பகுதியில் உள்ள கட்டுமான பணியிடத்தில் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இரு தரப்பினருக்கிடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றுகையினால் இந்த கொலை இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். கொலை செய்யப்பட்டவர் நுவரெலியா ஹாவாயலிய பகுதியில் வசித்த 47 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொலை சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மத்தமாச்சி அக்குணச்சி பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு நேற்றிரவு சிலர் தீ வைத்துள்ளனர். இரவு சுமார் 10:30 அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக வீட்டின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். தீயினால் வீட்டின் முன்பகுதிக்கும் முச்சக்கர வண்டி ஒன்றுக்கும் கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து நாடு தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு சோதனைகளின் போது லைன் ஷீட் மற்றும் சிலிசிலி பொலித்தின் பைகள் தொடர்பில் 104 விதிமுறைகளை நுகர்வோர் விவகார அதிகார சபை கண்டறிந்துள்ளது. கடந்த செப்டம்பர் 15 அன்று 22 மாவட்டங்களை மையப்படுத்தி இந்த சோதனைகள் நடத்தப்பட்டன. இதன்போது லைன் ஷீட் தொடர்பில் 43 விதிமுறைகளும் சிலிசிலி பைகள் தொடர்பில் 58 மீறல்களும் கண்டறியப்பட்டிருக்கிறது. 2019 நவம்பர் 29 தேதியிடப்பட்ட வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட 70 இலக்க கட்டளை நடைமுறைகளுக்கு அமைவாகவே லஞ்ச் ஷீட்டுகள் மற்றும் உணவு சுற்றுப்படுபவை விற்பனை செய்யப்பட வேண்டும் என்ற உத்தரவு நடைமுறையில் உள்ளது. 2025 அக்டோபர் 1 தேதியிட்ட வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட கட்டளையின் கீழ் சிலிசிலி பைகளை நுகர்வோருக்கு இலவசமாக வழங்க முடியாது. அவை விற்பனை செய்யப்பட்டால் அதன் விலை தெளிவாக காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என்ற உத்தரவும் நடைமுறையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு செட்டிப்பாளையம் கடற்கரையில் மீன் வாங்க சென்ற மேசன் தொழிலாளியான தன் மீது சட்டவிரோத சுருக்குவலை பாவித்து மீன்பிடியில் ஈடுபட்டு வரும் ஈவன் தலைமையிலான 5 பேர் கொண்ட குழுவினர் தாக்குதலை மேற்கொண்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பாதிக்கப்பட்டவர் கடும் கவலை தெரிவித்திருக்கிறார். மட்டக்களப்பு வாய்ஸ் ஆஃப் மீடியாவில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் பாதிக்கப்பட்டவரான கோபிநாத் இதனை வெளிக்கொணர்ந்தார். செட்டிப்பாளையத்தை சேர்ந்த நான் கடந்த 16 தேதி கடற்கரைக்கு மீன் வாங்க சென்ற என்னை சட்டவிரோத சுருக்குவலை பாவித்து மீன்பிடியில் ஈடுபட்டு வரும் ஜீவன் என்பவர் நீ என்னத்துக்கு வந்த நீ சட்டவிரோத சுருக்குவலையை காட்டி கொடுக்கவா என்று கேட்டு அடியாட்களை அழைத்து என்னை தாக்கியதில் நான் படுகாயமடைந்த நிலையில் அங்கிருந்து தப்பியோடி வீட்டுக்கு சென்று பின்னர் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டேன். இந்நிலையில் என்னை தாக்கிய அடியாட்கள் இந்த சட்டவிரோத சுருக்குவலை பாவித்து மீன்பிடியில் ஈடுபட்டு வரும் இவர்கள் என் மீது கை வைக்க எந்த உரிமையும் இல்லை. அதேவேளை ஜீவன் என்ற மீனவர் அரச காணி அவருடைய சொந்த காணி மாதிரி கடற்கரை பகுதியை தனது காணி என அவர் அங்கு சட்டவிரோதமாக கடற்கரையில் வீதி அமைத்து வீடு கட்டி அந்த வீதியால் இவரும் பிரயாணிக்க முடியாது தடுத்து வருகிறார். இவ்வாறு அவர் பெரும் அட்டகாசம் புரிந்து வருகின்ற அவர் தான் பார்க்காத போலீசாரா என்று அச்சுறுத்தலும் விடுக்கின்றார். எனவே என் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது சட்டரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேவேளை காத்தான்குடியிலிருந்து களுவாஞ்சிக்குடி வரை உள்ள கடற்பகுதியில் 25 அதிகமான சட்டவிரோத சுருக்குவலை பாவித்து மீன்பிடிக்கிறார்கள். இந்த சட்டவிரோத சுருக்குவலையை பாய்ப்பவர்களை பிடிக்க வேண்டிய கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகள் அசம்பந்த போக்கில் இருந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த அதிகாரிகள் இந்த சட்டவிரோத சுருக்குவலையை ஏன் பிடிப்பதில்லை, இதற்கு காரணம் என்ன, இந்த சட்டவிரோத மீன்பிடி செயற்பாட்டால் எனக்கு நடந்ததை போல நாளைக்கு இன்னொருவருக்கு நடக்கலாம், கொலையிலும் அது முடியலாம், எனவே சம்பந்தப்பட்ட கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் ஊர் மக்கள் ஒன்று திரண்டு கடிதம் ஒன்றை உரிய திணைக்கள உயர் அதிகாரிகளிடம் வழங்க உள்ளோம். அதேவேளை இந்த நல்லாட்சி காலத்தில் லஞ்சம் ஊழல் இடம்பெறுகிறது. இந்த ஊழலால் இந்த நாடே அழியும் என்று ஜனாதிபதி இந்த ஊழல் செய்யும் அதிகாரிகளை முற்றாக ஒழிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் அவர் விடுத்தார். பலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட கீரிமலையில் கொட்டப்பட்டிருந்த ஆபத்தான மருத்துவ கழிவுகளை உடனடியாக அகற்றுமாறு வடக்கு மாகாண உள்ளூராட்சி திணைக்களகத்தால் விடுக்கப்பட்ட அறிவுறுத்தலை தொடர்ந்து அந்த மருத்துவ கழிவுகள் அனைத்தும் அகற்றப்பட்டுள்ளதாக பலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் செயலாளர் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளருக்கு அறிவித்திருக்கிறார். கீரிமலையில் ஆபத்தான மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டமை தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றதோடு அது தொடர்பான தாவல்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகியிருந்தன. இதனை அடுத்து வடக்கு மாகாண உள்ளூராட்சி திணைக்களகத்தால் நேற்று முன்தினம் அந்த பகுதியில் கொட்டப்பட்டிருந்த ஆபத்தான மருத்துவ கழிவுகளை அன்றைய தினத்துக்குள் அகற்றுமாறும் அவை தொடர்பில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து முழுமையான அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறும் வலிகாமம் வடக்கு பிரேஸ் சபையிடம் கூறப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் கொட்டப்பட்டிருந்த மருத்துவ கழிவுகள் அனைத்தும் உடனடியாக அகற்றப்பட்டுள்ளதாக வலிகாமம் வடக்கு பிரேஸ் சபையின் செயலாளர் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளருக்கு அறிவித்திருக்கிறார். சுவாதாரத்துறை சார்ந்த கழிவுகளை முறையற்ற வகையில் கையாளுதல் என்பது பொது சுவாதாரத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருப்பதால் அவற்றை முறையான வகையில் சேகரித்து பிரித்து பாதுகாப்பாக கையாள்வதும் இறுதியாக உரிய முறையில் அகற்றுவதும் அவசியம். இலங்கை சுகாதார அமைச்சின் தேசிய சுகாதார கழிவு முகாமைத்துவ திட்டமும் சுகாதார கழிவுகளை முறையாக கையாளதது நோயாளிகள், சுகாதார பணியாளர்கள், பொதுமக்கள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று குறிப்பிடுவதோடு கழிவுகளை பிரித்தல், பொதியிடுதல், கையாளுதல், சேமித்தல், சிகிச்சை அளித்தல் மற்றும் அகற்றுதல் ஆகியவை முறையாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறது. மேலும் சுகாதார நிலையங்களால் உருவாக்கப்படும் மருத்துவ கழிவுகள் இறுதி அகற்றல் வரை முறையாக நிர்வகிக்கப்பட வேண்டும் என்பதும் சுகாதார அமைச்சின் வழிகாட்டுதல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வித்வா சூறாவளியினால் சேதமடைந்த முருககந்த வெலவெல வீதியின் முதலாவது இலக்க பாலத்தை புனரமைக்கும் பணிகள் உத்தியோகமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய அரசின் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியின் கீழ் இந்த புனரமைப்பு திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்தியா இலங்கை இடையே கடற்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இருதரப்பு கடற்படை பயிற்சி விசாகப்பட்டினத்தில் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் இலங்கை இந்திய இருதரப்பு கடற்படை பயிற்சியான சிலினெக்ஸ் 26 13வது பதிப்பு செப்டம்பர் 17 முதல் 21 தேதி வரை விசாகப்பட்டினத்தில் நடைபெற்று வருகிறது. இந்திய கடற்படை சார்பில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பலான INS கவரட்டியும் கடற்படை எரிபொருள் ரப்பு கப்பலான INS ஜோதியும் இதில் பங்கேற்றுள்ளன. இலங்கை கடற்படை சார்பில் SNS சிந்துருளா இதில் பங்கேற்றுள்ளது. இந்த பயிற்சி இரண்டு கடற்படைகளுக்கும் இடையே கடல்சார் ஒத்துழைப்பு, ஒருங்கிணைந்த செயல்பாடு, பரஸ்பர புரிதலை வளர்ப்பதற்கான ஒரு முக்கியமான தளமாக உருவெடுக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வாகனேரி பகுதியில் வைத்து யானை தாக்கியதில் நபரொருவர் இன்று காலை பலியாகிவிட்டார். யானை தாக்கிய சம்பவத்தில் வாகனேரி பகுதியைச் சேர்ந்த 60 வயதுடைய ஜி மனோகரன் என்பவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்து போனார். யாழ்ப்பாணம் சாவைச்சேரி பகுதியில் நேற்று பகல் துணிகர திருட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. சாவைச்சேரி நவீன சந்தை கடையில் இருந்த கப்பேசி களவாடப்பட்டுள்ளது. கடைக்கு சென்ற நபர் பொருட்களை வாங்குவது போல் பாசாங்கு செய்துவிட்டு யாரும் பார்க்காத நேரத்தில் அந்த கடையில் இருக்கும் கப்பேசியை திருடிச் சென்றுள்ளார். இந்த விடயம் அங்கிருந்த CCTV கேமராக்களில் பதிவாகியுள்ளது. வங்களா விரிகுடாவில் அந்தமான் கடற்பரப்பை அண்மித்த பகுதிகளில் உருவாகியுள்ள குறைந்த தாளமுக்கம் அடுத்த சில நாட்களில் மேலும் வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இன்று காலை 7 மணி வரையிலான கடந்த 10 மணி நேரத்தில் பதிவான அதிக மழைவீழ்ச்சி கேகாலை மாவட்டத்தின் மாலிபட பகுதியில் பதிவாகியுள்ளது. அங்கு பதிவான மழைவீழ்ச்சியின் அளவு 104 மில்லிமீட்டர். 2026ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் செயன்முறை பரீட்சைகள் எதிர்வரும் செப்டம்பர் 24ஆம் தேதி முதல் அக்டோபர் 21ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்தல் விடுத்திருக்கிறது. கொழும்பு விவேகானந்தா கல்லூரியின் முன்னாள் அதிபர் அவரது மறைவு நினைவேந்தலும் புலமை பரிசு பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்வும் நேற்று நடைபெற்றது.
2: கல்லூரி அதிபர் மூக்கப்பிள்ளை மோவேந்தன் முன்னிலையில் பழைய மாணவர் சங்க தலைவர் சோமசுந்தரம் மீனாட்சி சுந்தரம் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. முன்னாள் அதிபர் அமரர் மகேசனின் 43வது வருடாந்த ஞாபகார்த்த தினத்தை முன்னிட்டு விவேகானந்தா கல்லூரி பழைய மாணவர் சங்கம், சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜமும் இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தன. கொழும்பு விவேகானந்தா கல்லூரியிலும் அதன் இணைப்பு பாடசாலையான வத்தளை அருண் மாணிக்கவாசகம் இந்து கல்லூரி பாடசாலையிலும் புலமை பரீட்சையில் எட்டு புள்ளிகளுக்கு மேல் பெற்று சித்தியடைந்த மாணவர்கள் இதன்போது கௌரவிக்கப்பட்டனர். அத்துடன் கொழும்பு விவேகானந்தா கல்லூரியின் நூற்றாண்டு விழா நிகழ்வுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்த பழைய மாணவர் சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகளும் ஆசிரியர்களும் பழைய மாணவர்களும் இதன்போது கௌரவிக்கப்பட்டனர். அத்துடன் கொழும்பு விவேகானந்தா கல்லூரி வத்தளை அருண் மாணிக்கவாசகம் இந்து கல்லூரி பாடசாலையில் பிலமை பரிசில் பரீட்சையில் தோற்றி திறமையினை வெளிப்படுத்திய அனைத்து மாணவர்களும் இதன்போது சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ்ஒலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ்ஒலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். டெல்லியில் வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து புதுப்பிக்கும் சிறப்பு தீவிர திருத்தப்பணி நடைபெற்று வரும் நிலையில் முன்னாள் துணை பிரதமர் எல் கே அத்வானி, மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர், முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர், தேர்தல் ஆணையர்களில் ஒருவரான எஸ் எஸ் சந்து உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்களுக்கு தேர்தல் அதிகாரிகள் கடிதம் அனுப்பியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
4: டெல்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடந்து வருகின்றன. கடந்த மாதம் 31ஆம் தேதி வெளியான வரைவு திருத்த பட்டியலில் 47,60,000 பேரின் பெயர்கள் நீக்கப்பட்டிருந்தன. இவர்களுக்கு 30ஆம் தேதிக்குள் ஆட்சேபனை தெரிவிக்க அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதனிடையே வாக்காளர் பட்டியல் மறு ஆய்வில் கண்டறியப்பட்ட முரண்பாடுகள் குறித்து விளக்கம் அளிக்குமாறு 33,00,000 பேருக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஏற்கனவே முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா, முன்னாள் முதலமைச்சர் திரு கெஜ்ரிவால் உள்ளிட்டோருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2002ஆம் ஆண்டு மறு ஆய்வு செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியலில் உள்ள தகவல்களுக்கும் தற்போதைய வாக்காளர் பற்றிய விவரங்களுக்கும் வேறுபாடு உள்ளதாக கூறி அமைச்சர் திரு ஜெய்சங்கர், அவரது மனைவி திருமதி கியோகோ ஆகியோருக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தேர்தல் ஆணையர் திரு சுக்பீர் சிங் சந்து, நிதி ஆயோக் முன்னாள் துணைத் தலைவர் திரு அரவிந்த் பனகாரியா மற்றும் உயர்ந்த அதிகாரிகளுக்கு SSR விதிகளின் கீழ் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. பாஜக மூத்த தலைவர் திரு அத்வானி, சிபிஐ இயக்குநர் திரு பிரவீன் சூட், முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி, முன்னாள் அமைச்சர் திரு கபில் சிபல், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்பி திரு ஜான் பிரிட்டாஸ், முன்னாள் துணை முதலமைச்சர் திரு மணிஷ் சிசோடியா, உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி திருமதி ரஞ்சனா தேசாய் ஆகியோருக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியலில் உள்ள தரவு முரண்பாடுகளை சரி செய்வதற்காக இந்த நோட்டீஸ்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு தீவிர திருத்த பட்டியலுடன் பல வாக்காளர்களின் தற்போதைய விவரங்களை கணினியால் ஒப்பிட முடியாததே இதற்கு முக்கிய காரணம் என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது. இவர்களின் பெயர்கள் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் உரிய விளக்கம் பெற்றவுடன் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமக்கும் நோட்டீஸ் வந்திருப்பதாக தெரிவித்துள்ள முன்னாள் அமைச்சர் திரு சுப்பிரமணியன் சாமி, வாக்காளர் பட்டியலிலிருந்து தமது பெயரை நீக்க சதி நடப்பதாகவும் இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர இருப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். SIR என்பது உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தூண்டுதலில் நடத்தப்படும் வாக்காளர் நீக்க நடவடிக்கை என்று குற்றம் சாட்டியுள்ள காங்கிரஸ், இதன் மூலம் எதிர்க்கட்சியினரின் ஆதரவாளர்களாக உள்ள வாக்காளர்கள் திட்டமிட்டு நீக்கப்படுவதாக கண்டனம் தெரிவித்துள்ளது.
0: தொடர்ந்து மேற்கு வங்க மாநிலம் நந்திகிராம் பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளருக்கு திரிணாமுல் காங்கிரஸ் நிறுவனரும் முன்னாள் முதல்வருமான மம்தா பானர்ஜி ஆதரவு அளித்திருப்பது அந்த மாநிலத்தில் மீண்டும் எதிர்க்கட்சிகள் ஓரணியில் இணைந்து செயல்படுவதற்கான சூழலை இது ஏற்படுத்தியுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது அமித்ஷாவின் தூண்டுதலால் வாக்காளர் பட்டியல் இருந்து பெயர்களை நீக்கும் நடைமுறை என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. சட்டசபை உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இடைத்தேர்தலில் போட்டியிட தடை விதிப்பது தொடர்பாக நீதிமன்றம் சட்ட திருத்தம் கொண்டுவர முடியுமா என்று கேள்வி எழுப்பிய உயர்நீதிமன்றம் தேர்தல் செலவை வசூலிக்க கோரிய வழக்கின் தீர்ப்பை தள்ளி வைத்துள்ளது.
5: தேர்தல் முடிவுகள் வெளியான சில காலத்திலேயே மக்கள் தீர்ப்பை புறக்கணித்து அரசியல் காரணங்களுக்காக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததால இடைத்தேர்தலில் அவர்கள் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்யும்போது அந்த தேர்தல் செலவை டெபாசிட் செய்யும் வகையில உரிய நடைமுறையை வகுக்கும்படி தேர்தல் ஆணையத்தை உத்தரவிட கோரிதான் சென்னை சைதாப்பேட்டையை சேர்ந்த வழக்கறிஞர் சுதன் என்பவர் வந்து ஒரு பொதுநல வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தான் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சுசுத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அமர்வுல இன்றைக்கு விசாரணை வந்தபோது மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சிங்காரவேலன் வந்து எந்த காரணமும் இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு வாரங்களையே ராஜினாமா செய்துவிட்டு வேறொரு கட்சியில் வேட்பாளராக தேர்தலில் போட்டியிடுவதும் அதனால் அவர்களை தேர்தல் செலவு பொறுப்பாக்கும் வகையில தேர்தல் செலவை வசூலிக்க வேண்டும் என்று அவர் வந்து வாதிட்டார். எந்த அதற்கு வந்து எந்த சட்டமும் இல்லாததுனால நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க முடியும் என்றும் ஒரு எம்எல்ஏ தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வீட்டில் இருந்தால் அதை பற்றி கேள்வி எழுப்ப போவதில்லை என்றும் மாறாக மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவதால் தான் இதை கருத்தில் கொண்டுதான் தேர்தல் ஆணையம் விதிகளை வகுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருந்தார். அதுவரை இந்த தேர்தலுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருந்தார். தேர்தல் ஆணையம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் நிரஞ்சன் வந்து தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு தேர்தல் ஆணையத்துக்கு எந்த பங்கும் இல்லை என்றும் இந்த வழக்கு விசாரணைக்கு முன்தல் என்று எதிர்ப்பு தெரிவித்தார். விசாரணையின் போது குறிப்பிட்ட நீதிபதிகள் வந்து ராஜினாமா செய்த எம்எல்ஏக்களிடமிருந்து தேர்தல் செலவை வசூலிப்பது தொடர்பாகவும் அவர்கள் வந்து தேர்தல் போட்டியிடுவதற்கு தடை விதிப்பது தொடர்பாகவும் எந்த சட்டமும் இல்லாத நிலையில நீதிமன்றம் சட்டத்திற்கும் கொண்டு வர முடியுமா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் வந்து நாடாளுமன்றம் தான் சட்டம் ஈட்ட முடியும் என்றும் அந்த சட்டம் சரியானதா இல்லையா என்பதை மட்டுமே நீதிமன்றம் ஆய்வு செய்ய முடியும் என்றும் தெரிவித்தார்கள். கட்டமைக்கும்படி அரசுக்கு உத்தரவிட முடியாது என்றும் எம்எல்ஏ ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் தேர்தலில் போட்டியிடும் போது முந்தைய தேர்தலுக்கு செலவிடப்பட்ட விவரங்களை வெளியிடும்படி தேர்தல் ஆணையத்திடம் கேள்வி எழுப்பலாம் என்றும் ஆனால் அந்த செலவை தேர்தலில் மீண்டும் போட்டியிடும் வேட்பாளர்கள் வசூலிக்கும்படி கேட்க முடியாது, அதற்கான விதிகள் இல்லை என்றும் என்று கூறி இந்த வழக்கினுடைய தீர்ப்பினை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கிறார்கள்.
0: தொடர்ந்து கம்யூனிஸ்டுகள் ஆதரவை வாபஸ் பெற்றால் தமிழக வெற்றிக்கழக அமைச்சரவையே இருக்காது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ரா முத்தரசன் தெரிவித்திருக்கிறார். மதுராந்தகம் இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிடும் மரகதம் குமாரவேலுவுக்கு பல கிராமங்களில் மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து பிரச்சார வாகனத்தை முற்றுகையிட்ட சம்பவங்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன.
6: அதிமுக சார்பில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்தவர். தற்போது தாவேக்கா வேட்பாளராக தொகுதியில் திரு மரகதம் குமரவேல் வாக்கு சேகரித்து வருகிறார். முன்பு வெற்றி பெற்றதற்கு நன்றி தெரிவிக்க அவர் வரவில்லை என்று கூறும் கிராம மக்கள் அதற்குள் மீண்டும் வாக்கு கேட்க வரலாமா என கேட்டு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். நேற்று அனந்தமங்கலம் சிறுதாவூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு வாக்கு சேகரிக்க சென்ற திருமதி மரகதம் குமரவேலை வழிமறித்து கிராமத்திற்குள் நுழைய எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். முதியோர் உதவித்தொகை கிடைக்கவில்லை என்றும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டி அவர்கள் கிராமத்திற்குள் வரக்கூடாது என முழக்கமிட்டு திருமதி மரகதத்தை திருப்பி அனுப்பினர். அவரது பிரச்சார வாகனத்தையும் அவர்கள் ஊருக்குள் வர அனுமதிக்கவில்லை.
0: தொடர்ந்து தமிழகத்தில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் பின்னடைவை நிச்சயமாக சந்திக்கும் என்று பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். கர்நாடகாவில் வேலையை முடிக்க உதவும் அதிகாரிகளுக்கு கௌரவ ஊதியம் வழங்குமாறு அமைச்சர் ஒருவரே லஞ்சத்துக்கு ஆதரவாக பேசியது அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது.
6: ஹசன் மாவட்டம் சக்லேஸ்பூர் வட்டத்தில் நடைபெற்ற மக்கள் சேவை நிகழ்ச்சியில் பங்கேற்ற கலால்துறை அமைச்சர் திரு சிவலிங்க கவுடாவிடம் தங்களை அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக விவசாயிகள் புகார் கூறினர். அவர்களை சமாதானப்படுத்திய அமைச்சர் எந்த வேலையாக இருந்தாலும் அதை சிறப்பாக உடனடியாக முடித்துக் கொடுக்கும் அதிகாரிகளுக்கு விவசாயிகளும் கௌரவ ஊதியமாக ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். யாரிடமும் அதிகாரிகள் கட்டாயப்படுத்தி பணம் வாங்கக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார்.
0: உங்களுக்கு தேவையான தரவுகளை விவரங்களை தேடி எடுத்து தரும் அதிகாரிகளின் மனம் குளிரும் வகையிலே கௌரவ கொடுப்பனவுகளை நீங்கள் கொடுக்கலாம். அவர்களுக்கு நீங்கள் அன்பளிப்பை தரலாம், எவ்வளவு என்பதை நீங்கள் தான் முடிவு செய்து கொள்ளுங்கள். அதிகாரிகள் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டார்கள், என்றாலும் நல்லது நடக்கும் போது அதற்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கலாம் அல்லவா?
6: அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்குமாறு அமைச்சரே கூறியதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்தனர். அசூர் கிராமத்தைச் சேர்ந்த புனித் என்ற விவசாயி, அரசு அதிகாரிகள் சம்பளம் வாங்கிக் கொண்டுதானே வேலை பார்க்கிறார்கள், எதற்காக லஞ்சம் கொடுக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். இதனால் அமைச்சருக்கும் அவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து புனித் வேண்டுமென்றே குழப்பம் விளைவிப்பதாக கூறி அவரை வெளியேற்றுமாறு காவல்துறையினரிடம் அமைச்சர் தெரிவித்தார். இதற்கு அங்கிருந்தவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் சலசலப்பு நிலவியது. நிலைமை மோசமாவதை உணர்ந்து ஹசன் மாவட்ட துணை ஆணையர் திருமதி லதா குமாரி குறுக்கிட்டு அமைச்சரின் பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டதாக கூறி விவசாயிகளை சமாதானம் செய்தார். லஞ்சம் கேட்கும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். இந்நிலையில் தாம் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக கூறிய திரு சிவலிங்க கவுடா, விவசாயிகளை அலைக்கழிக்காமல் உடனே அவர்களது கோரிக்கையை நிறைவேற்றுமாறு அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார்.
0: தொடர்ந்து ஆங்கில பாட கேள்வித்தாள் கசிவு காரணமாக முதலாம் இரண்டாம் வகுப்பு முதல் பருவ தேர்வு வினாத்தாள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் புதிய கேள்வித்தாள் கொண்டு இன்று தேர்வு நடைபெறுகிறது. ஏபிசிடி கண்டுபிடிக்கும் முதலாம் வகுப்பு தேர்வை கூட நடத்த முடியாத நிலையில் தமிழக வெற்றிக்கழக அரசு இருப்பதாக கண்டனங்கள் எழுந்துள்ளன. தமிழகத்தில் 1 முதல் 12 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கான முதல் பருவம் மற்றும் காலாண்டு தேர்வுகள் செப்டம்பர் 16 தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளி மாணவர்களுக்கு பாடவாரியாக தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதில் முதலாம் மற்றும் இரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான ஆங்கில பாடத்தேர்வு செப்டம்பர் 21 இன்று நடைபெறுவதாக ஏற்கனவே தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டிருந்தது. இதற்கான வினாத்தாள்கள் அனைத்து பள்ளிகளுக்கு முன்கூட்டியே சீலிடப்பட்ட கவர்களில் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் முதலாம் வகுப்பு ஆங்கில பாடத்துக்கான வினாத்தாள் தேர்வு நடைபெறுவதற்கு முன்பாகவே சமூக வலைதளங்கள் உள்ளிட்ட பல்வேறு வழிகளில் வினாத்தாள் பரவியதான தகவல்கள் வெளியானது. வினாத்தாள் கசிவு தொடர்பான தகவல் அதிகாரிகளின் கவனத்துக்கு சென்றதை தொடர்ந்து பழைய வினாத்தாளை ரத்து செய்து அதற்கு பதிலாக புதிய வினாத்தாளை தயாரித்து வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஆசிரியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்திய படிப்புகளுக்கு சீனாவின் பெக்கிங் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் மேற்கொள்ளும் பங்களிப்புகளை சீனாவுக்கான இந்திய தூதர் விக்ரம் துரைசாமி பாராட்டியுள்ளார். இதுகுறித்து இந்திய தூதரகம் நேற்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நேற்று முன்தினம் நடைபெற்ற பெக்கிங் பல்கலைக்கழகத்தின் கல்வி மற்றும் பண்பாட்டு ஆய்வுகள் துறையின் 80வது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் விக்ரம் துரைசாமி பங்கெடுத்துக் கொண்டார். அப்போது பெக்கிங் பல்கலைக்கழகத்தில் நீண்ட காலமாக இந்திய படிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளித்து ஆய்வாளர்கள் மேற்கொள்ளும் பங்களிப்புகளை சுட்டிக்காட்டி அவர் பாராட்டு தெரிவித்தார். மேலும் இந்திய மற்றும் சீன ஆய்வாளர்களின் பணிகளை அவர் நினைவு கூர்ந்தார். சீன தலைநகர் பெய்ஜிங்கில் உள்ள பெக்கிங் பல்கலைக்கழகத்தில் தெற்காசிய ஆய்வுகள் துறை சமஸ்கிருதம், பாலி, ஹிந்து, உருது, வங்காளம் மற்றும் திபெத்திய மொழிகளில் பாடநெறிகளை வழங்கி வருகின்றன. அமெரிக்கா பிரான்ஸ் நாடுகளை காட்டிலும் இஸ்ரேலுடனான இந்தியாவின் பாதுகாப்பு உறவு மிகவும் சிறந்ததாக இருக்கும் என்பது என்சிஏ தலைமுறையினரிடையே நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. 1990களின் பிற்பகுதியிலிருந்து 2010களின் தொடக்கம் வரை பிறந்த இளைஞர்கள் என்சிஏ தலைமுறையினர் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் ராஜதந்திர உறவுகள் குறித்து அவர்களிடம் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. இதில் அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் போன்ற பாரம்பரிய நட்பு நாடுகளை விட இஸ்ரேலுடனான இந்தியாவின் நட்பு மிக வலுவானதாக இருக்கும் என்று இந்திய இஸ்ரேல் மையம் AI தளங்கள் மூலம் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. 18 முதல் 29 வயதுக்குட்பட்ட இளைஞர்களில் 52% பேர் இந்தியா இஸ்ரேல் இடையிலான பாதுகாப்பு உறவு மிகவும் வலுவாக இருப்பதாக கருதுகிறார்கள். இதன் மூலம் ரஷ்யாவுடன் இணைந்து பாதுகாப்பு பங்களிப்பில் இஸ்ரேலை 3வது இடத்தில் இளைஞர்கள் வைத்துள்ளார்கள். இதற்கு அடுத்தபடியாக பிரான்ஸ் 51%, அமெரிக்கா 46% உள்ளன. கருத்து கணிப்பில் பங்கேற்றவர்களில் 41% பேர் இந்தியாவின் முக்கிய ராஜேந்திர கூட்டாளிகளில் ஒன்றாக இஸ்ரேலை மதிப்பிட்டுள்ளார்கள். இது அமெரிக்காவை 39% விட அதிகமாகும். பெரும்பான்மையான என்சி தலைமுறையினர் இந்தியாவின் முதன்மை பாதுகாப்பு பங்காளிகளாக ரஷ்யா மற்றும் அமெரிக்காவையே கருதி வந்தார்கள். தற்போது இந்த கருத்தில் மாற்றம் ஏற்பட்டு 22 முதல் 25 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் இந்தியா இஸ்ரேல் இடையிலான வலுவான கூட்டுறவுக்கு அதிக ஆதரவு அளிப்பது தெரிய வந்துள்ளது. தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் கே அண்ணாமலை முதலமைச்சர் ஜோசப் விஜய் அண்மையில் மேற்கொண்ட லண்டன் பயணத்தை கடுமையாக விமர்சித்துள்ளார். தமிழகத்துக்கான முதலீடுகளை ஈர்க்க இங்கிலாந்து சரியான இடமல்ல என்று அவர் வாதிட்டுள்ளார். இங்கிலாந்தின் பொருளாதாரம் 3.4 trillion அமெரிக்க டாலர்களாக உள்ள நிலையில் இந்தியாவின் பொருளாதாரம் தற்போது 4.1 trillion அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது என்பதை சுட்டிக்காட்டிய அவர், மாநில அரசு இந்தியாவுக்குள்ளிருந்தே முதலீடுகளை ஈர்ப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று வாதிட்டிருக்கிறார். முதலீடுகளை ஈர்ப்பது மற்றும் தொழில் மற்றும் மோட்டார் விளையாட்டுத் துறைகளில் உள்ள வாய்ப்புகளை ஆராய்வது ஆகியவற்றை முக்கிய நோக்கமாக கொண்டு மாநில குழு ஒன்றுக்கு தலைமை தாங்கி செப்டம்பர் 10 முதல் 6 நாட்கள் நீடித்த அரசுமுறை பயணமாக விஜய் இங்கிலாந்து சென்றது நேர்கள் அறிந்ததே. இந்த பயணத்தின் மூலம் சுமார் 15,000 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீட்டு உறுதிமொழிகளும் 10,000 மேற்பட்ட நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்புகளும் கிடைத்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. முதலமைச்சராக விஜயின் முதல் வெளிநாட்டு பயணம் அரசியல் ரீதியாக உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வரும் சூழலில் இந்த கருத்துக்கள் தற்போது வெளியாகி வருகிறது. லண்டனில் அறிவிக்கப்பட்ட முதலீட்டு உறுதிமொழிகளை தமிழக அரசு முன்னிலைப்படுத்தி வரும் நிலையில் விமர்சகர்கள் அந்த பயணத்தின் பொருளாதார மதிப்பு மற்றும் தன்மை குறித்து கேள்வி எழுப்பி வருகிறார்கள். வரும் 2030 ஆண்டுக்குள் மணிக்கு 350 km வேகத்தில் செல்லும் சுதேசி புல்லட் ரயில்களை தயாரிக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. முன்பதிவு செய்தும் அரசு விரைவு பேருந்து தங்களை ஏற்றிச் செல்லாமல் விட்டு சென்றதால் கும்பகோணம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள்.
6: காடுவெட்டி பகுதியைச் சேர்ந்த சிவ சிதம்பரம், அவரது மனைவி மற்றும் 2 குழந்தைகள் கும்பகோணத்திலிருந்து சென்னை செல்ல அரசு விரைவு பேருந்தில் முன்பதிவு செய்திருந்தனர். குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்பாகவே அவர்கள் மீன் சுருட்டி பேருந்து நிலையத்துக்கு வந்த போதிலும் முறையான அறிவிப்பு ஏதுமின்றி பேருந்து அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றுள்ளது. தங்களை பேருந்து விட்டுச் சென்றதை அறிந்த சிவ சிதம்பரம் குடும்பத்தினருடன் வாடகை காரில் கும்பகோணம் அரசு விரைவு பேருந்து நிலையம் வந்தார். உரிய பதில் கிடைக்காததால் நேர காப்பாளர் அலுவலகத்தை தனது நண்பர்களுடன் அவர் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்.
7: 26 பேர் கஸ்டமர் கேர், அவங்களும் ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணல சார். திரும்ப நாங்க 2 மணி நேரம் டிராவல் பண்ணி பிரைவேட்டா கேப் புக் பண்ணி என்ன பதில் தெரிஞ்சுக்கிட்டு நாங்க வந்தோம் சார். 1 மணி நேரமா க்வெஸ்சன் கேட்டுட்டு இருக்கேன், ஏன் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கறத கேட்டுட்டு இருக்கேன். யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணல சார். மாறி மாறி கை காட்டிட்டு இருக்கிற இடத்த விட்டு வெளிலதான் போறாங்க சார்.
6: நியாயம் கேட்டு பேருந்து நிலையத்தில் அவர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். பின்னர் காவல்துறையினர் தலையிட்டு அவர்களை வேறொரு பேருந்தில் சென்னைக்கு அனுப்பி வைத்தனர்.
0: தொடர்ந்து வீர் கார்டியன் கூட்டு பயிற்சியின் போது இந்தியா ஜப்பான் விமானப்படை தலைமை தளபதிகள் தேஜஸ் விமானத்தில் பயணித்தார்கள். கடந்த செப்டம்பர் 9 ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் உள்ள விமானப்படை தளத்தில் வீர்கார்டியன் என்ற பெயரில் இந்தியா ஜப்பான் விமானப்படைகளின் கூட்டு பயிற்சி தொடங்கியுள்ளது. 2 வாரங்கள் நடைபெறும் இந்த பயிற்சியின் ஒரு பகுதியாக இந்திய விமானப்படை தலைமை தளபதி APC சிங், ஜப்பான் விமானப்படை தலைமை தளபதி டாகிகிரோ மொரிட்டா ஆகியோர் தேஜஸ் விமானத்தில் தனித்தனியாக பயணித்தார்கள். இருவரும் தலா ஒரு தேஜஸ் விமானத்தில் பறந்து விமான அணிவகுப்பு பயிற்சியில் சுமார் 20 முதல் 25 நிமிடங்கள் ஈடுபட்டிருந்தார்கள். ஜார்க்கண்ட் காவல்துறை தேசிய புலனாய்வு முகமையால் மொத்தம் 30 லட்சம் ரூபாய் வெகுமதி அறிவிக்கப்பட்டு தேடப்பட்டு வந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்பான ஜார்க்கண்ட் மாவோயிஸ்ட் தலைவரான பிரிஜேஷ் கஞ்சு உத்தரப்பிரதேச பயங்கரவாத எதிர்ப்பு படையினர் வாரணாசியில் நேற்று நடத்திய அதிரடி என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் நடைபெறும் உற்சவத்தில் வடகலை மற்றும் தென்கலை பிரிவினரிடையே 3வது முறையாக வாக்குவாதம் ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது.
6: தேவராஜ சுவாமி கோயில் என்று அழைக்கப்படும் அக்கோயில் வளாகத்தில் உள்ள வேதாந்த தேசிகர் சன்னதியில் 10 நாட்கள் சாத்துமறை உற்சவம் கடந்த 13ஆம் தேதி தொடங்கியது. உற்சவத்தின் போது திவ்ய பிரபந்தம் மற்றும் மந்திர புஷ்பம் பாடுவது தொடர்பாக இருதரப்பினரிடையே ஏற்கனவே 2 முறை வாக்குவாதம் நடைபெற்றது. இந்நிலையில் நேற்று மீண்டும் அவர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது.
8: பத்தடி தள்ளி
4: தொடர் வாக்குவாதம் காரணமாக தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பான வழக்கில் 2025 ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் தென்கலை பிரிவினர் பிரபந்தம் பாடும்போது வடகலை பிரிவினரும் இணைந்து கொள்ளலாம் என்றும் தனிக்குழுவாக பாடி தென்கலை பிரிவினரின் வழிபாட்டு உரிமைக்கு இடையூறு விளைவிக்கக்கூடாது என கூறப்பட்டிருந்தது. இதை உச்சநீதிமன்றமும் உறுதி செய்தது. நீதிமன்ற உத்தரவுகளை அதிகாரிகள் முறையாக அமல்படுத்தி உற்சவங்கள் அமைதியான முறையில் நடைபெற செய்ய வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
0: தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் உள்ள வைஷ்ணவ தேவி கோவிலின் அடிவார முகாமில் நேற்று தீபத்து ஏற்பட்டது. இதில் கெலிபேடு, டிக்கெட் கவுண்டர் உள்ளிட்டவை எரிந்து சேதமடைந்தன. ரியாசி மாவட்டத்தில் உள்ள திரிகூடமலை உச்சியில் பிரசித்தி பெற்ற வைஷ்ணவ தேவி கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கான அடிவார முகாமில் நேற்று அதிகாலை திடீரென தீபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்ததும் விரைந்து சென்ற தீயணைப்பு படையினர் சுமார் 30 நிமிடங்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். தீபத்தில் கெலிபேடு, டிக்கெட் கவுண்டர், அங்கிருந்த கணனிகள், கோபி விற்பனையகம் உள்ளிட்டவை எரிந்து சேதமடைந்து விட்டது. பாகிஸ்தானிலிருந்து கடத்தப்பட்ட 47 கிலோ ஹெரோயின் போதைப் பொருளை பஞ்சாப் மாநில காவல்துறையினர் கைப்பற்றியிருக்கிறார்கள். இதில் தொடர்புடைய 4 கடத்தல்காரர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களிடமிருந்து துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கேரளத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் இன்று கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனமழைக்கு இதுவரை 6 பேர் உயிரிழந்த நிலையில் மீண்டும் கனமழை பெய்து வருகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் வருடாந்த பிரம்மோற்சவத்தின் 6வது நாளில் 32 அடி உயரமுள்ள பாயும் குதிரையுடன் கூடிய தங்க ரதத்தில் மலையப்ப சுவாமி, ஸ்ரீதேவி, பூதேவி தாயார்களுடன் 4 மாட வீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மகாலட்சுமியின் சொரூபமாக பெண்கள் விளங்குவதாலும், தங்கம் என்பது மகாலட்சுமிக்கு உரியதானது என்பதாலும் பெண் பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டார்கள். பெண்கள் தங்க ரதத்தை வடம் பிடித்து இழுக்க 4 மாட வீதியில் திரண்டிருந்த பக்தர்களின் கோவிந்தா கோஷத்துக்கிடையே தங்க ரதம் வீதியுலா நடைபெற்றது. இதில் செயல் அதிகாரி ரவிச்சந்திரா, கூடுதல் செயல் அதிகாரி வெங்கய சௌத்ரி மற்றும் அதிகாரிகளும் பங்கெடுத்திருந்தார்கள். திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரம்மோற்சவத்தில் பாதுகாப்பு என்ற பெயரில் எங்கு பார்த்தாலும் போலீஸ் கெடுபிடி அதிகமாக இருப்பதாகவும், இதனால் சர்வ தரிசனத்துக்கு 8 கிலோமீட்டர் தூரம் வரை நடக்க விடுவதாகவும் பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு MDR கட்டணம் மீண்டும் விதிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இந்த நிலையில் 100 ரூபாய் பரிவர்த்தனைக்கு 40 காசு கட்டணம் செலுத்துவதால் யாரும் செத்துவிட மாட்டார்கள் என்று நிதி ஆயோக் துணைத் தலைவர் பேசியுள்ளமை கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.
6: ஜிபே, போன்பே, பிம் உள்ளிட்ட யுபிஐ செயலிகள் மூலம் 2000 ரூபாய்க்கும் அதிகமான பரிவர்த்தனைகளுக்கு வணிகர்கள் 0.4% கட்டணம் செலுத்த வேண்டும் என்று இந்திய தேசிய கட்டணக் கழகம் அறிவித்துள்ளது. இது அடுத்த மாதம் 15ஆம் தேதி நடைமுறைக்கு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள வணிகர் சங்கங்கள் கட்டண அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி உள்ளன. கட்டண அறிவிப்பை அடுத்த மாதம் 15ஆம் தேதியில் இருந்து பெட்ரோல் பங்குகளில் யுபிஐ பரிவர்த்தனை கிடையாது என மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேச மாநில பெட்ரோல் பங்க் விற்பனையாளர் சங்கங்கள் அறிவித்துள்ளன. இந்நிலையில் டெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற நிதி ஆயோக் துணைத் தலைவர் திரு அசோக்குமார் லாகிரி யுபிஐ பரிவர்த்தனைக்காக கட்டணம் வசூலிப்பதை நியாயப்படுத்தி பேசியுள்ளார். யுபிஐ மூலம் 100 ரூபாய் பரிவர்த்தனைக்கு 40 காசு கட்டணம் என்பது மிக குறைந்த அளவுதான் என்று தெரிவித்துள்ள அவர், டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை மத்திய அரசு எப்போதும் இலவசமாகவே வழங்கிக் கொண்டிருக்க முடியாது என்றார். 40 காசு செலுத்துவதால் யாரும் இறந்துவிட மாட்டீர்கள் என்றும் திரு அசோக்குமார் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்களிடையேயான பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் இல்லை என்று அறிவிக்கப்பட்டாலும் வணிகர்கள் தங்களுடைய கட்டணத்தை வாடிக்கையாளர்களிடமிருந்தே வசூலிப்பார்கள் என்பதால் யுபிஐ பரிவர்த்தனை கட்டண அறிவிப்பை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன.
0: இனி சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,14,160 ரூபாவுக்கும் கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,270 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 260 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்ஸ் இருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள். போப்பாண்டவர் லியோவின் பிரான்ஸ் பயணத்துக்காக விரிவான பாதுகாப்பு மருத்துவ போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. செப்டம்பர் 25 முதல் 28 வரை அவர் பிரான்சுக்கு வருகின்றார். பாரிசுக்கு 2008 பிறகு போப்பொருவர் மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும். சுமார் 15,000 பாதுகாப்பு படையினர் பணியில் ஈடுபடுவார்கள். வத்திக்கானுக்கு தனிப்பட்ட விமான சேவை இல்லை. வெளிநாட்டு பயணத்துக்கு வணிக விமானம் வாடகைக்கு எடுக்கப்படுகிறது. போப் முன்புற இடது பக்கத்தில் உள்ள 1A இருக்கையில் அமர்வார். சுமார் 40 வத்திக்கான் பாதுகாப்பு அதிகாரிகளும் சுவிஸ் காவல் படையினரும் உடன் செல்வார்கள். சுமார் 80 ஊடகவியலாளர்களும் பயணம் செய்ய இருக்கிறார்கள். போப்பின் இரத்த வகைக்கேற்ப ரத்தம் மருத்துவ குழுவிடம் இருக்கும். பயணம் மேற்கொள்ளும் நாட்டில் மருத்துவமனை அறையொன்றும் தயார் நிலையில் வைக்கப்படும். போப்பின் வெள்ளை வாகனம் முன்கூட்டியே அனுப்பப்படும். மாற்று வாகனமும் தயாராக இருக்கும். அனைத்தும் கிட்டத்தட்ட நொடிக்கு நொடி மிக துல்லியமாக திட்டமிடப்பட வேண்டும் என்று வத்திக்கான் பாதுகாப்பு வட்டாரம் தெரிவித்திருக்கிறது. ரஷ்யாவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் தேர்தலின் இறுதி நாளான நேற்று ரஷ்யா மீது 1000 மேற்பட்ட ட்ரோன்களை உக்ரைன் ராணுவம் ஏவி தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் ரஷ்ய தலைநகரான மாஸ்கோ மீது ஏவப்பட்டுள்ளது. ரஷ்யா மீது உக்ரைன் நடத்திய தாக்குதல்களில் இதுவரை இல்லாத மிகப்பெரிய தாக்குதல் இது என்று மாஸ்கோ நகரின் மேயர் தெரிவித்திருக்கிறார். இதில் மாஸ்கோவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் குடியிருப்பு கட்டிடங்கள் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. 2 பலியாகி 20 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளார்கள். இந்த தாக்குதல் தொடர்பாக உக்ரைன் தரப்பிலிருந்து உடனடியாக எந்த அறிக்கையும் வெளியாகவில்லை. ரஷ்யாவில் தற்போது நடைபெற்றுள்ள தேர்தல் அந்த நாட்டின் முதல் போர்க்கால நாடாளுமன்ற தேர்தலாகும். அதிபர் புட்டினின் கொள்கைகளுக்கு எதிராக எந்த எதிர்ப்பும் இல்லாத சூழலில் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. இது தற்போதைய அரசின் ஆதிக்கத்தை மேலும் உறுதிப்படுத்தும் என்று கூறப்படுகிறது. போர் தொடங்கிய பின்னர் ரஷ்யாவால் சட்டவிரோதமாக இணைக்கப்பட்டு முழுமையான கட்டுப்பாட்டுக்கு வராத உக்ரைனின் பகுதிகளிலும் கடந்த 2014 சட்டவிரோதமாக ரஷ்யாவுடன் இணைக்கப்பட்ட கருங்கடலின் கிரிமியா தீபகற்ப பகுதியிலும் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது. இந்த வாக்கெடுப்பை சட்டவிரோதமானது என்று உக்ரைன் கண்டித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ரஷ்யா வாக்கெடுப்பு நடத்திய ஆக்கிரமிப்பு பகுதிகள் உட்பட பல பகுதிகளில் உக்ரைன் 1000 மேற்பட்ட ட்ரோன்களை அனுப்பி தாக்குதல் நடத்தியுள்ளது. 1100 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்ய ராணுவம் தெரிவித்திருந்தாலும் பல இடங்களில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. ரஷ்ய தேர்தலில் வாக்களிப்பு முடிவுக்கு வந்துள்ளது. அதிபர் விளாடிமிர் புட்டினின் ஒன்றுபட்ட ரஷ்ய கட்சி வெற்றி பெறும் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது. வாக்குச்சீட்டில் 10 கட்சிகள் இடம்பெற்றிருந்தன. அவை அனைத்தும் புட்டினின் முக்கிய கொள்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தன. அதனால் தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு மிகவும் குறைவாகவே காணப்பட்டது. உக்ரைன் போருக்கு வெளிப்படையாக எதிர்ப்பு தெரிவித்த ஒரே கட்சியான யாப் லோகா உச்சநீதிமன்றத்தால் வாக்குச்சீட்டிலிருந்து நீக்கப்பட்டிருந்தது. முன்னைய தேர்தலில் 450 இடங்கள் கொண்ட நாடாளுமன்றத்தில் அந்த கட்சி 310 இடங்களை பிடித்தது. உக்ரைன் மீது 2022 ரஷ்யா படையெடுத்த பிறகு நடக்கும் முதல் தேர்தல் இதுவாகும். ரஷ்ய மக்கள் போரை ஆதரிக்கிறார்களா என்பதை தேர்தல் முடிவை வைத்து கணிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. தேர்தல் முடிவுகள் இந்த மாதம் 25 பிறகே கணக்கிடப்படும். ஐக்கிய நாடுகள் நிறுவன பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள உலகத் தலைவர்கள் நியூயோர்க் செல்லுகிறார்கள். போர்கள், அரசியல் பதற்றம், செயற்கை நுண்ணறிவின் வேகமான வளர்ச்சி, பருவநிலை மாற்றம் உள்ளிட்டவற்றை தலைவர்கள் விவாதிக்கக்கூடும். ஈரான், காசா, உக்ரைன் போர்கள் பற்றிய விவாதம் பொதுச்சபையில் முக்கிய இடம் பிடிக்கும். ஈரான் ஹோர்முஸ் நீரிணை விவகாரங்களில் அரசு தந்திர ரீதியாக முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். வல்லரசுகளுக்கு இடையே இந்தியா போன்ற நாடுகள் பாலமாக செயல்பட முடியுமா என்பதிலும் கவனம் செலுத்தப்படும். உலக நாடுகள் செயற்கை நுண்ணறிவை எப்படி பாதுகாப்பாக பயன்படுத்துவது என்பது பற்றியும் பொதுச்சபையில் விவாதிக்கப்படும். உலகின் சில நாடுகளில் மிதமிஞ்சிய வெப்பமும் மோசமான வெள்ளமும் ஏற்பட்டுள்ளன. பருவநிலை மாற்றத்தை சமாளிப்பது பற்றி உலகத் தலைவர்கள் சிறப்பு கூட்டம் நடத்துவார்கள். அரசியல் வேறுபாடுகளை கடந்து 193 உறுப்பு நாடுகளும் அர்த்தமுள்ள நடவடிக்கைகளை தொடர முடியுமா என்பதுதான் தற்போது முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. அமெரிக்க சீன உயர் அதிகாரிகள் நியூயோர்க்கில் நேற்று சந்தித்துள்ளார்கள். அந்த இரண்டு நாட்டு அதிபர்களும் வரும் வாரம் சந்திப்பதற்கு முன் உயர் அதிகாரிகளின் ஆலோசனை நடைபெற்றிருக்கிறது. பெரிய அளவிலான போரை எதிர்கொள்ள நவீன ஏவுகணைகளுடன் ஆயத்தமாக இருப்பதாக கூறியுள்ள ஈரான், இந்திய பெருங்கடலில் இருந்தால் அமெரிக்க கப்பல்கள் அனைத்தும் தகர்க்கப்படும் என்ற எச்சரிக்கையையும் விடுத்துள்ளது.
6: ஈரான் மீது அமெரிக்க போர் தொடங்கியதன் விளைவாக ஹோர்முஸ் நீரிணை வழியாக கத்தா எண்ணெய் கப்பல் போக்குவரத்து முடங்கியது. செங்கடல் பகுதியில் உள்ள பாப்பல் மாண்டிப் நீரிணையை ஈரான் ஆதரவான ஹவுதி கிளர்ச்சிப்படை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததுடன் அமெரிக்காவிற்கு ஆதரவாக உள்ள சவுதி அரேபியாவின் மிகப்பெரிய எண்ணெய் குழாய் மீதும் தாக்குதல் நடத்தியது. இதனால் உலக அளவில் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. ஹவுதி படையினர் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்த வேண்டும் என சவுதி அரேபியா வலியுறுத்தி வருகிறது. இதனிடையே ஹோர்முஸ் வழியாக 1 பில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் அமெரிக்க படைகளின் பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டதாக அந்நாட்டு ராணுவ தலைமையகம் தெரிவித்தது. இதை மறுத்துள்ள ஈரான் அந்த நீரிணை முழுமையாக தனது கட்டுப்பாட்டில் உள்ளதாக கூறியுள்ளது. சமாதான பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்க அமெரிக்காவிற்கு 7 நிபந்தனைகள் விதித்துள்ளதாக ஈரான் தேசிய பாதுகாப்பு குழு செயலர் மொஹ்சன் ரிசாய் தெரிவித்துள்ளார். முடக்கப்பட்டுள்ள ஈரான் நிதியை விடுவிக்க வேண்டும், அனைத்து முனைகளிலும் தாக்குதல்களை நிறுத்த வேண்டும், உள் விவகாரங்களில் தலையிடக்கூடாது, எதிரிகளுடன் உறவாடக்கூடாது, கடற்படை முற்றுகையை நீக்க வேண்டும் என்ற நிபந்தனைகளை கத்தார் மற்றும் பாகிஸ்தான் மூலமாக தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார். மீண்டும் போர் தொடங்கினால் இந்திய பெருங்கடல் பகுதியில் அமெரிக்க கப்பல்கள் எங்கிருந்தாலும் தாக்குதல் நடத்தப்படும் என மொஹ்சன் ரிசாய் கூறியதை ஹைதராபாத்தில் உள்ள ஈரான் துணை தூதரகம் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளது. அதற்கு வசதியாக ஹைபர்சானிக் ஏவுகணைகளின் வேகத்தை மாக் 6 மாக் 10 அதாவது மணிக்கு 7400 கிலோமீட்டரில் இருந்து 12350 கிலோமீட்டராக அதிகரித்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வார விடுமுறைக்காக மேரிலாண்ட் மாகாணம் பிரெடரிக் மாவட்டத்தில் கடோப்டின் மலைப்பூங்காவில் அமைந்துள்ள அதிபர் இல்லமான கேம்ப் டேவிட் சென்ற டிரம்ப் அங்கு அதிகாரிகளுடன் முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார். பின்னர் ஓய்வை ரத்து செய்துவிட்டு அவர் உடனே வாஷிங்டன் திரும்பினார். அமெரிக்காவில் பயணம் மேற்கொண்டிருந்த இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவும் அவசரமாக நாடு திரும்பினார். இதைத் தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க தூதரகங்களுக்கு பாதுகாப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஈரான் அரசு தொலைக்காட்சி செய்தியில் அமெரிக்கா பெரிய தாக்குதலுக்கு திட்டமிட்டு வருவது பற்றிய தகவல் கிடைத்துள்ளது என ஈரான் ராணுவ தலைமையகம் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் உள்ள சில நாடுகளின் ஆதரவுடன் இந்த தாக்குதலை நடத்துவதற்கான முடிவு ஐரோப்பிய நாடு ஒன்றில் நடந்த ஆலோசனையில் எடுக்கப்பட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் ஈரான் புரட்சிகர ராணுவமும் அனைத்து படைகளையும் தயாராக இருக்குமாறு எச்சரிக்கும் கோட் 100 எனும் அதி உயர் எச்சரிக்கையை விடுத்துள்ளதால் பதற்றம் அதிகரித்துள்ளது.
0: தொடர்ந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மேற்கு கரை பகுதியில் இஸ்ரேலியர் ஒருவரை பாலஸ்தீன நபர் சுட்டுக் கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெவி டசுப் குடியிருப்பு பகுதி அருகே 30 வயதுடைய இஸ்ரேலியர் ஒருவர் காரில் வந்த நபரால் துப்பாக்கியால் சுடப்பட்டார். இதில் சம்பவ இடத்திலே அந்த இஸ்ரேலியர் உயிரிழந்தார். தாக்குதல் நடத்திய நபர் காரில் இருந்து இறங்கி தப்பியோடி விட்டார். இதுகுறித்த தகவலின் பேரில் இஸ்ரேலிய ராணுவம் தேடுதல் வேட்டை நடத்தி மருத்துவமனையில் காயத்துக்கு சிகிச்சை பெற்று வந்த அந்த நபரை கைது செய்துள்ளது. மேற்கு கரையில் பாலஸ்தீனத்தை சேர்ந்தவர்களால் இஸ்ரேலியர்கள் கொல்லப்படுவது இது 2வது சம்பவமாகும். இதனிடையே ஜெனினின் அருகே ராணுவ வீரர்கள் மீது வேகமாக காரை ஓட்டி சென்று மோத முயன்ற நபரை இஸ்ரேல் ராணுவம் சுட்டுக் கொன்றது. காரிலிருந்து இறங்கி தப்பியோடிய மற்றொரு நபரை இஸ்ரேல் ராணுவம் தேடி வருகிறது. இந்த தாக்குதல் முயற்சி சம்பவத்தை அடுத்து இஸ்ரேல் ராணுவத்துக்கு மேற்கு கரையில் எடுக்கப்படும் ராணுவ நடவடிக்கையை மேலும் விரிவுபடுத்தும்படி பிரதமர் நெத்தனியாகு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இத்தாலி பாடசாலைகளில் புர்கா அணிவதற்கு தடை விதிக்க அந்த நாட்டு பிரதமர் ஜோர்ஜியோ மெலோனி திட்டமிட்டுள்ளார். இத்தாலி பள்ளிகளில் வெளிநாட்டு மாணவர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவது மற்றும் புர்கா நிகாப் போன்ற உடைகளை அணிவதை தடை செய்வது போன்ற நடவடிக்கைகளை விரைவில் அறிமுகப்படுத்த இருப்பதாக இத்தாலி பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி தெரிவித்திருக்கிறார். மேலும் வெளிநாட்டு மாணவர்களின் பெற்றோர் பள்ளி அமைப்புகள் சார்ந்து ஒன்றிய கடுமையான சிரமங்களை எதிர்கொள்வதால் அவர்களுக்கு இத்தாலிய மொழி பாடத்தை கட்டாயமாக்கும் நடவடிக்கையையும் மேற்கொள்ள இருப்பதாக மெலோனி தெரிவித்திருக்கிறார். ரோமில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் பேசிய பேசிய மெலோனி, இத்தாலிக்கு வந்து தங்கள் எதிர்காலத்தை இங்கு உருவாக்க விரும்புவோர் எங்கள் மொழியை கற்க வேண்டும், எங்கள் கலாச்சாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும், எங்கள் விதிகளை மதிக்க வேண்டும், அவர்களைத்தான் நாங்கள் வரவேற்க தயாராக இருக்கின்றோம், அவர்களை வரவேற்க ஒரே முறையான வழி இதுதான் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் முஸ்லிம் பெண்கள் அணியும் முழு உடலை மறைக்கும் ஆடையான புர்கா மற்றும் கண்களை தவிர மற்ற பகுதிகளை மறைக்கின்ற நிகாப் போன்ற உடைகளுக்கு பள்ளிகளில் தடை விதிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த நடவடிக்கைகள் சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பிறகு சட்டமாக மாறுவதற்கு 60 நாட்களுக்குள் நாடாளுமன்ற ஒப்புதலை பெற வேண்டியிருக்கும். தீவிர வலசாரி அரசியல் பின்புலம் கொண்ட மெலோனி குடியேற்றம் தொடர்பான விவகாரங்களில் தீவிரமான நிலைப்பாட்டை கொண்டிருப்பவர். ஆனால் பிரதமராக பணியாற்றிய போது அரசியல் ரீதியாக பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ள அவர் தேசியவாத கண்ணோட்டம் கொண்ட அரசியல்வாதியாக இருந்து ஐரோப்பிய ஒன்றிய அரசியல்வாதிகளிடையே முக்கிய அங்கீகாரம் பெற்ற தலைவராக மாறினார். அதுநேரம் அடுத்த ஆண்டு இத்தாலியில் நடைபெறவுள்ள பொது தேர்தலுக்கு முன்னதாக அவரது செல்வாக்கை உயர்த்த ஆர்வமாக உள்ளார். அதனை அடையின் நோக்கில் சில கொள்கைகளை அறிமுகப்படுத்தும் நடவடிக்கையில் தற்போது ஈடுபட்டிருக்கிறார். முக்கியமாக சிறிய மற்றும் நடுத்தர ரக கார்கள் மற்றும் ஸ்கூட்டர்கள் மீதான சொத்து வரிக்கு விலக்கு அளித்ததன் மூலம் நடுத்தர மக்களின் வாக்குகளை கவர திட்டமிட்டுள்ளார். இத்தாலியில் 2nd உலக

வெறுப்பை வெளிப்படையாக காட்டி வருவதோடு அதை வலுவிளக்க செய்ய முயற்சிகளிலும் ஈடுபட்டுள்ளது. இஸ்ரேலிய தலைவர்களுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டுள்ள பிடியாணைகளும் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க படைகள் மீது நடத்தப்பட்ட முந்தைய விசாரணையையும் அந்த நீதிமன்றம் கைவிட வேண்டும் என்று அமெரிக்க அதிகாரிகள் விரும்புகிறார்கள். அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ ஜூலை மாதம் அந்த நீதிமன்றத்தை தனிமைப்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையை அறிவித்ததோடு பிற நாடுகளை அந்த தீர்ப்பாயத்திலிருந்து விலகுமாறும் கேட்டுக்கொண்டார். வாஷிங்டன் நிர்வாகம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் பல நீதிபதிகள் மற்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் மீது தடைகளை விதித்துள்ளது. இருந்தாலும் நீதிமன்றத்தின் மீதே தடைகளை விதிப்பது நீண்ட காலமாக ஒரு சாத்தியமான நடவடிக்கையாக கருதப்பட்டு வந்த போதிலும் இதுவரை அத்தகைய நடவடிக்கையை மேற்கொள்ளாமல் தவிர்த்து வந்துள்ளது. இந்நிலையில் அந்த நீதிமன்றத்துக்கு எதிரான தடைகள் தயாராக உள்ளதாக அமெரிக்க வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருந்தாலும் இதுகுறித்த அறிவிப்பு எப்போது வெளியிடப்படும் என்பது இன்னமும் தெளிவாக தெரியவில்லை. மலேசிய முன்னாள் பிரதமர் நஜீப் ராசாக் தம்மால் சுமார் 50 மில்லியன் ரிங்கிட் சுமார் 12.6 மில்லியன் அமெரிக்க டாலர் அபராதம் செலுத்த முடியாதென்று கூறியிருக்கிறார். சொத்துக்கள் தம்முடைய முழு கட்டுப்பாட்டில் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். நஜீப்பின் சொத்துக்கள், வங்கி கணக்குகள், கணிசமான உடைமைகள் ஆகியவற்றை அமலாக்க நடவடிக்கைக்காக அரசாங்கம் முடக்கி வைத்திருக்கிறது என்பதை அவரது சட்டக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. அண்மையில் அவருக்கு வீட்டுக்காவலில் எஞ்சிய சிறை தண்டனையை நிறைவேற்ற அனுமதி வழங்கப்பட்டது. நிபந்தனையுடன் கூடிய மன்னிப்பை மலேசிய மாமன்னர் வழங்கியுள்ளார். அதன்படி 50 மில்லியன் ரிங்கிட் அபராதம் செலுத்தினால் மட்டுமே வீட்டுக்காவல் நடைமுறைப்படுத்தப்படும். நம்பிக்கை மோசடி, கள்ளப்பணத்தை நல்ல பணமாக்கியது, அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியது ஆகியவற்றில் நஜீப் குற்றவாளி என்று 2020 ஜூலையில் தீர்ப்பளிக்கப்பட்ட 12 ஆண்டு சிறை தண்டனையும் 210 மில்லியன் ரிங்கிட் அபராதமும் விதிக்கப்பட்டன. முன்னாள் மாமன்னர் வழங்கிய அரச மன்னிப்பால் அவருடைய சிறை தண்டனை பாதியாக குறைந்தது. தற்போது நஜீப் கஜாங் சிறையில் இருக்கிறார். அவருடைய தண்டனை காலம் 2028 ஆகஸ்ட் வரை நீடிக்கும். மலேசியாவின் முன்னைய பிரதமர் நஜீப் ரசாக்குக்கு வீட்டுக்காவல் கொடுக்கும் முடிவால் ஆளும் கூட்டணி மீது அதிருப்தி அதிகரித்து செல்கிறது. அதற்கு தாம் துணை நிற்பதாக கூறப்படுவதை மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் நிராகரித்திருக்கிறார். மன்னிப்பு வாரியத்தின் இறுதி முடிவு மலேசிய மாமன்னரின் கையில் இருப்பதாக அன்வர் தெரிவித்தார். அரச மன்னிப்புக்கு விண்ணப்பிக்கும் உரிமை அனைத்து கைதிகளுக்கும் இருப்பதாக அவர் கூறினார். இதற்கிடையே நஜீப் 50 மில்லியன் ரிங்கிட் அபராதத்தை தம்மால் செலுத்த முடியவில்லை என்று கூறிவிட்டார். அதை செலுத்தினால்தான் அவர் வீட்டுக்காவலில் வைக்கப்படுவார். அவரது சொத்துக்கள், வங்கி கணக்குகள் ஆகியவை முடக்கப்பட்டிருப்பதாக அவர் தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கின்ற அறிக்கை தெரிவித்திருக்கிறது. இதற்கிடையே நஜீப்புக்கு வீட்டுக்காவல் கொடுக்கும் முடிவை எதிர்த்து பதவி விலகுவதாக அறிவித்த போக்குவரத்து அமைச்சர் அந்தனி லோக்கை நேரில் சந்தித்து அவரது கருத்துக்களை கேட்கப் போவதாக பிரதமர் அன்வர் தெரிவித்திருக்கிறார். பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமரும் முன்னாள் கிரிக்கெட் வீரருமான இம்ரான்கானின் சகோதரி அலிமா கானை பாகிஸ்தான் அதிகாரிகள் நேற்று கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமரும் முன்னாள் கிரிக்கெட் வீரருமான இம்ரான்கான், அவருக்கு வயது தற்போது 73, கடந்த 2022 ஏப்ரலில் நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் பதவி இழந்தார். அதன் பின்னர் ஊழல் குற்றச்சாட்டு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் கடந்த 2023 ஆம் ஆண்டு முதல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவரை விடுவிக்க கோரி அவரது கட்சியான பாகிஸ்தான் தெஹ்ரிக் இன்சாப் சார்பில் வருகின்ற 27ஆம் தேதி போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இம்ரான்கானின் சகோதரி அலிமா கானை பாகிஸ்தான் அதிகாரிகள் நேற்று கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள். இந்தோனேசிய தேடல் மீட்பு குழு ஜாவா கடலில் மேலும் ஒரு உடலை மீட்டுள்ளது. சென்ற வாரம் சுரபாயாவிலிருந்து போர்னியோ தீவின் பஞ்சாப் மாசின் நகருக்கு சென்று கொண்டிருந்த படகில் 243 பேர் இருந்தார்கள். பலத்த காற்று வீசி கடல் கொந்தளிப்பால் படகு கவிழ்ந்தது. தற்போது மீட்கப்பட்டது அந்த படகில் சென்ற பயணியின் உடல் என்று தெரிய வருகிறது. படகின் உட்பகுதியில் இருந்த உடலை முக்குளிப்பாளர்கள் கண்டறிந்தார்கள். முன்னதாக மேலும் 9 பேர் இறந்தது உறுதிப்படுத்தப்பட்டது. 108 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார்கள். 126 பேர் வரை காணவில்லை. தேடல் மீட்பு பணிகள் அந்த 126 பேரையும் தேடும் பணியில் தொடரும் என்று குறிப்பிடப்படுகிறது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை நேற்று 1450 உயர்ந்துள்ளது. 6000க்கும் மேற்பட்டோரை இதுவரை காணவில்லை என்று நேபாள காவல்துறை நேற்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் இந்த விடயங்கள் தெரிய வந்திருக்கிறது. இனவாத சர்ச்சையை ஏற்படுத்திய விளம்பரத்தை கொன்வெஸ் காலனி நிறுவனம் அகற்றியிருக்கிறது. தென்கொரிய பாடகி கர்ணாவை காட்டும் அந்த

இன்ஸ்டாகிராம் விளம்பரத்துக்காக கொன்வர்ஸ் நிறுவனம் மன்னிப்பு கேட்டிருக்கிறது. பாடகி கர்ணாவின் ஆடையில் KKK வெள்ளை இனவாத அமைப்பின் முகமூடி போன்ற காட்சியொன்று தெரிந்தது. அவர் கையில் வைத்திருந்த காலணிகளும் சர்ச்சை ஏற்படுத்தின. காலணிகள் தொங்கவிடப்பட்டிருந்த விதம் தூக்கிலிடப்பட்டவரின் கால்கள் போல் தெரிந்ததாக விமர்சிக்கப்படுகிறது. இணையத்தில் இதற்கு கடும் எதிர்ப்பு ஏற்பட்டிருந்தது. தென்னாப்பிரிக்காவின் யோகனஸ்பர்க் நகருக்கு அருகே 2 மாதங்களில் 9 பெண்கள் கொலை செய்யப்பட்டுள்ளார்கள். 9வதாக கண்டெடுக்கப்பட்டது 38 வயது எலிசபெத் மோசெலாக்மோவின் உடல். செப்டம்பர் 9ஆம் தேதி ஓடச் சென்ற அவர் வீடு திரும்பவில்லை. எலிசபெத்தை உயிருடன் கண்ட கடைசி நபர் அவருடைய 8 வயது மகள். உடல் கண்டெடுக்கப்பட்ட கெம்டன் பூங்காவில் 100 கணக்கானோர் கூடினார்கள். அவர்கள் அனைவரும் ஓட்ட ஆர்வலர்கள். தங்களுடைய சொந்தம் பறிபோனது போல் உணர்வதாக சிலர் கூறுகிறார்கள். பயம் வழக்கமாக ஓட செல்வோருக்கு வெளியே செல்வதற்கு கூட பயம் என்று குறிப்பிட்டார்கள். கொலைகளை நிறுத்த வேண்டும் என்று பலர் அண்மை நாட்களாக கூடி பேரணி நடத்துகிறார்கள். உயிரிழந்த பெண்களுக்கு மரியாதையையும் செலுத்தினார்கள். தென்னாப்பிரிக்காவில் ஒரே நாளில் சராசரியாக 60 கொலைகள் பதிவாகின்றன. உலகின் ஆக மோசமான நிலவரங்களில் அதுவும் ஒன்றாகும். புய் மூட்டத்தை கண்டித்து இந்தோனேஷியா மீது மலேசியா சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சரவாக் மாநில உரிமை அமைப்பு அறகூவல் விடுத்திருக்கிறது. சரவாக் போ சரவாக்கின் அமைப்பின் தலைவர் பீட்டர் ஜான் யபான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஒவ்வொரு ஆண்டும் வந்து போகும் பருவத்தொல்லியாக இதை பார்க்க வேண்டாம் என்று அவர் குறிப்பிட்டார். ஆசியான் புய்மூட்ட உடன்பாட்டை செயல்படுத்தும்படி அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். மலேசியாவின் ஆகப்பெரிய மாநிலம் சரவாக், அது போர்னியோ தீவில் இருக்கிறது. அதே தீவில் இருக்கும் இந்தோனேஷியாவின் களிமந்தான் காட்டுத்தீயால் சரவாக் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்தோனேஷியாவின் புய்மூட்ட பிரச்சினை 1972 முதல் இருக்கிறது. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான தன்சேனியாவில் 10 சிங்கங்கள் மடிந்து கிடந்த சம்பவம் குறித்து விசாரிக்கப்படுகிறது. நேற்று முன்தினம் யுனெஸ்கோ பட்டியலில் உள்ள நுகோரோங்கோ பாதுகாப்பு பகுதியில் அவை மடிந்து கிடந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். முதற்கட்ட விசாரணையில் அவை நஞ்சு உட்கொண்டதால் மடிந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. சிங்கங்கள் எப்படி மடிந்தன, சம்பவத்துக்கு யார் காரணம் என்பதை கண்டறிய நிபுணர்கள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அந்த பகுதியில் அதிகாரிகளுக்கும் அங்கு வாழும் நாடோடி சமூகத்தினருக்கும் இடையே நீண்ட காலமாக பதற்றம் நிலவி வருகிறது. வனவிலங்குகளின் வாழ்விடங்களில் மக்கள் குடியேறுவது அதிகரித்து வருவதாக தன்சேனியா அரசாங்கம் தெரிவிக்கிறது. 1959 அந்த பகுதியில் சுமார் 8000 பேர் வாழ்ந்தார்கள். தற்போது அந்த எண்ணிக்கை 1,00,000 அதிகமாக உயர்ந்து விட்டதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. 2060 ஆஸ்திரேலியாவில் இறப்புகளின் எண்ணிக்கை பிறப்புகளின் எண்ணிக்கையை முதன்முறையாக விஞ்சும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. முதுமையடையும் மக்கள் தொகை குறைந்து வரும், பிறப்பு வீதம் மற்றும் குடியேற்ற குறைப்பு ஆகிய சவால்களை எதிர்கொண்டுள்ள ஆஸ்திரேலியா பொருளாதாரத்தில் தொலைநோக்கு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மக்கள் தொகை மாற்றமாக இந்த கணிப்புகள் அமைந்துள்ளன. குழந்தை பிறப்பு வீதங்களால் ஏற்படும் பற்றாக்குறையை சரிசெய்ய பல தசாப்தங்களாக குடியேற்றத்தை நம்பியே ஆஸ்திரேலியா தனது மக்கள் தொகை வளர்ச்சியை தக்கவைத்து வந்துள்ளது. ஆனால் தற்போது குடியேற்றம் குறைந்து வருவதால் ஜப்பான், ஜெர்மனி மற்றும் தென்கொரியா போன்ற பல வளர்ந்த நாடுகள் ஏற்கனவே சென்ற பாதையை நோக்கி ஆஸ்திரேலியாவும் நகர தொடங்கியுள்ளது. அந்த நாடுகளில் பிறப்புகளை விட இறப்புகளின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. திங்களன்று வெளியிடப்பட்ட தலைமுறைசார் பொருளாதார அறிக்கை ஒன்றில் அடுத்த 4 தசாப்தங்களில் நாட்டின் பொருளாதார கண்ணோட்டத்தை எதிர்கொள்ள இருக்கும் மிக முக்கியமான 5 மாற்றங்களாக செயற்கை நுண்ணறிவு, புவிசார் அரசியல் பிளவு, எரிசக்தி மாற்றம், வயதான மக்கள் தொகை மற்றும் சேவை சார்ந்த பொருளாதாரத்தை நோக்கிய மாற்றம் ஆகியவற்றை திரைசேரித்துறை அடையாளம் கண்டுள்ளது. கருவுறுதல் விகிதங்கள் குறைதல் மற்றும் நிகர வெளிநாட்டு இடப்பெயர்வு, அதாவது நாட்டுக்குள் வருபவர்களுக்கும் நாட்டை விட்டு வெளியேறுபவர்களுக்கும் இடையிலான வித்தியாசம் தொடர்ந்து குறைந்து பின்னர் நிலைபெறுதல் ஆகியவற்றின் காரணமாக அடுத்த 4 தசாப்தங்களில் மக்கள் தொகை வளர்ச்சி ஆண்டுக்கு 0.9% குறையும் என்று இப்போது எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 40 ஆண்டுகளில் காணப்பட்ட சராசரி 1.4% வளர்ச்சியுடன் ஒப்புகையில் இது குறைவான அளவாகும். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் பெரிய தீச்சம்பவத்துக்கு பிறகு MRTA தொடர்ந்து சேவை இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டது. அனைத்து தொடர்ந்து நிலையங்களும் இன்று காலை வழக்கம் போல் செயல்பட தொடங்கியிருக்கின்றன.
தாஃபுன் தொடர்ந்து நிலையத்துக்கு அருகே தண்டவாளத்தில் மூண்ட தீயினால் கரும்புகையை பரவி கீழே சாலையை மூடியது. அந்த காணொளி சமூக ஊடகத்தில் பகிரப்பட்டது. பங்கக் தொடர்ந்து சேவையில் ஒரு பகுதி இதனால் மூடப்பட்டது. தொடர்ந்து பயணிகள் உடனே வெளியேற்றப்பட்டார்கள். யாருக்கும் காயம் கிடையாது. நீலம் ஊதா தொடர்ந்து சேவைகளின் சில பகுதிகளில் தடங்கள் ஏற்பட்டதால் தொடர்ந்து பயணங்களில் ஒரு மணி நேரம் வரை தாமதம் ஏற்பட்டது. மின்சார கோளாறால் தீ மூண்டதென்று நம்பப்படுகிறது. பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட பிறகே தொடர்ந்து ஓட்டம் மீண்டும் தொடங்கியிருப்பதாக அதிகாரிகள் கூறுகிறார்கள். வினி விளையாட்டுச் செய்திகளில் சிம்பாபேக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியில் பரபரப்பான ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆசிய விளையாட்டுத் தொடரில் பெண்களுக்கான பேட்மிண்டன் போட்டியில் இந்திய பெண்கள் அணி காலிறுதிக்கு முன்னேறியது. 3-0 என்ற புள்ளி கணக்கில் கஜகஸ்தானை வீழ்த்தி இந்திய மகளிர் அணி முன்னேறியிருக்கிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆண்கள் ஹாக்கி ஏ பிரிவு தொடக்க லீக் ஆட்டத்தில் இந்தோனேஷியாவுடன் நேற்று மோதிய இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் அபாரமாக வெற்றி பெற்றுள்ளது. பார்சிலோனாவில் நடைபெற்ற 24 மணி நேர கார்பந்தயத்தில் அஜித்குமார் ரேசிங் அணி 2வது இடம் பிடித்து அசத்தியுள்ளது. மெக்சிகோவின் குவாடராஜாவில் நடைபெற்ற WA ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஸ்டீன்ஸை 6-4, 6-2 என்ற நேர் சேர்க்கைகளில் வீழ்த்தி ஈவோ யோவிக் பட்டம் வென்றுள்ளார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 379.71 ரூபாய் இந்திய பெறுமதியில் 101.94 ரூபாய் ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 330.90 ரூபாய் இந்திய பெறுமதியில் 95.79 ரூபாய் ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 401.87 ரூபாய் இந்திய பெறுமதியில் 116.40 ரூபாய் ஒரு அக்ராச்சியா பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 442.67 ரூபாய் இந்திய பெறுமதியில் 128.16 ரூபாய் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236.24 ரூபாய் இந்திய பெறுமதியில் 68.39 ரூபாய் கேட்டது டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற விதமான சுவிஸ் VTS Finance GmbH நிறுவனத்தினர். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

வணக்க நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே தொடர்கின்றது. சங்கமம். நிலைய கலைஞர்களின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் வார வாரம் இந்த நேரத்தில் ஒலிக்கிறது சங்கமம். சங்கமத்துக்காக காத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் அன்பு வணக்கங்கள்.

0: அங்கமத்தை ஆரம்பிக்க முதலில் வருவது குரலோவியம். முக்காலமும் உணர்ந்த வள்ளுவ பெருந்தகையின் குரலோவியத்தில் இன்று அதிகாரம் 11 செய்நன்றி அறிதல் என்ற தலைப்பிலே வருகின்ற பாடல் 103. பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது. பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது.
1: கரை புரளும் காவிரியாறு அந்த சோலையினுடைய வெள்ளி நிலவிலே தனது உடலை குறுக்கி கொண்டு ஓடியவாறிருந்தது. கரையோரம் கனி குலுங்கும் மரத்தினடியில் வழக்கமாக அமர்ந்து கற்பனை கவிதைகளை நெய்திடும் அந்த கவிஞனும் அன்று வர தவறவில்லை. ஆற்றழகியின் அலைக்கரங்கள், நிலவின் ஒளிவிரல்கள் நெருடுகின்ற காட்சியிலே கவிஞன் உள்ளம் பறிகொடுத்திருந்தான். அப்போது சிறியதோர் படகு, அதில் செப்பு சிலை போல சிங்காரித்த சின்ன ரதம் போல ஒரு பேரழகி. அவளே துடுப்பு கொண்டு அந்த படகை ஆட்டின் எதிர்கரைக்கு ஓட்டிக் கொண்டிருந்தாள். இரவு நேரம் தனியாக ஒருத்தி எங்கே போவாள்? இந்த கேள்வி இளம் கவிஞனை தாக்கிட்டு கற்பனையை விடுத்து கன்னி இளமானின் படகையை பார்த்து கொண்டிருந்தான். எதிர்கரையை நெருங்கிக் கொண்டிருந்த படகிலிருந்து ஒரு கூக்குரல். ஐயோ, அந்த ஒலியை தொடர்ந்து அடுத்த ஒலி கிளம்பவில்லை. கவிஞன் திடுக்கிட்டு எழுந்தான். நில ஒளியில் நன்றாகவே தெரிந்தது அந்த படகு கவிழ்ந்து போய்விட்டது. இளங்கவிஞன் ஆற்றில் குதித்தான். கவிழ்ந்த படகினை நோக்கி விரைந்து நீச்சல் அடித்தான். அந்த அழகியை தொட்டு தூக்கி கொண்டு சென்று எதிர்கரையில் கிடத்தினான். அவளுக்கு தர வேண்டிய சிகிச்சைகளை தயக்கமின்றி தந்து உயிர் பிழைத்தாள் என்று உவகை பூத்து நின்றான். அவள் களிப்பில் அயந்து படுத்திருந்தாள். நீரில் நனைந்த உடை அவள் உடலோடு ஒட்டி அந்த வெண்ணிலவின் வெளிச்சத்தில் அவளது கவிழ்ச்சியை பெருக்கிக் கொண்டிருந்தது. சிறிது நேரத்தில் கண் விழித்தாள். அவனையே உற்று பார்த்தாள். நீங்களா என்னை காப்பாற்றினீர்கள்? ஆமாம், அது இருக்கட்டும். இந்த இருட்டில் தனியாக ஒரு படகில் எவ்வளவு துணிவு உனக்கு? இந்த கரையை அடுத்த சிற்றூரில் என் காதலர் இருக்கிறார். அவரை காணக்கூடாதென்று கட்டுக்காவல் எனக்கு. அவர் உடல் நலமின்றி இருக்கிறார் என செய்தி கேட்டேன். அதனால் அவரை காண புறப்பட்டேன். அந்த அழகி தனது காதலனை காண போகிறாள் என அறிந்ததும் கவிஞன் அவளை நோக்கி கூறினான் பரிவுடன் சில வார்த்தைகள். அன்பு தகையே, தங்கையே, நீயும் உன் காதலனும் வாழ்க, வாழ்க, உங்கள் இதய காதல் வெல்க. அந்த வாழ்த்து கேட்டு அவள் நெகிழ்ந்து விட்டாள். ஆபத்தில் இருந்து காப்பாற்றினேன், ஆரணங்கே, அருகில் வா என்றெல்லாம் புதிய ஆபத்துக்கு தொடக்க விழா நடத்தாமல் அண்ணனாக நின்று தன்னை தங்கையாக ஏற்றுக்கொண்டவனின் கால் தொட்டு வணங்கினாள். என்ன பலன் கிடைக்கும் என்று கணக்கிட்டு பாராமல் உதவி புரிகிற ஒருவரின் அன்புடமையை கணக்கிட்டு பார்த்தால் அது கடலை விட பெரியதாகும். இந்த குரலின் பொருள் இருவர் உள்ளத்திலும் இனிமையாக ஒலித்துக் கொண்டிருந்தது. பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது. செய்நன்றி அறிதல் என்ற தலைப்பில் அதிகாரம் 11 பாடல் 103.

0: பாரிசு லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூ கை பரிஸ் பற்று தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com. அழைக்கின்றதே வன்கூவரில் யாழ் களஞ்சியம். நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குடிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள் பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கே விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு
1: 7265 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 778-882-40-39 அல்லது 604-375-55. மேலதிக தொடர்புகளுக்கு பறந்து விடாதீர்கள், வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனிதக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய, எந்த இடர் வந்த போதும் தடகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த

வாசிப்பவர்களையும் எதிரிகளையும் அவர்களில் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறி புகழாத வீரன் பிரபாகரன் தொடர். எழுதியவர் பல நெடுமாறன்.

இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு பிரபாகரனின் அங்கீகாரத்தை பெறுவதில் தமிழக முதல்வரின் முயற்சி வெற்றி பெறவில்லை என்று இந்திய பிரதமருக்கு தெரிய வந்தது. இதனால் ராஜீவ்காந்தி பெரிதும் ஏமாற்றம் அடைந்தார். ஆனாலும் தனது முயற்சியை கைவிட அவர் தயாராக இல்லை. கொழும்பு சென்று ஒப்பந்தத்தில் கச்சாத்திடுவதற்கு முன்பாக விடுதலை புலிகளின் தலைவரது அங்கீகாரத்தை பெற்றுவிடும் என்பதில் ராஜீவ்காந்தி உறுதி பூண்டிருந்தார். பிரபாகருடன் பேசி அவரது கருத்துக்களை கேட்டறிந்து இணக்கத்தை பெறுவதற்கு முயன்று பார்க்க அவர் முடிவெடுத்தார். அதை தொடர்ந்து நடைபெற்றவை குறித்து பாலசிங்கம் தனது நூலில் குறிப்பிட்டிருக்கிறார். 1987 ஜூலை 28வது நாள் நள்ளிரவு அசோகா விடுதியில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த பிரபாகரனையும் என்னையும் அவசர அவசரமாக எழுப்பிய இந்திய புலனாய்வு அதிகாரிகள் பிரதமர் ராஜீவ்காந்தி எம்மை அவசரமாக சந்திக்க விரும்புவதாக கூறினார்கள். உடனடியாக புறப்படுமாறு பணித்தார்கள். ஆயுதம் தரித்த கரம்பூனை அதிரடிப்படையினரின் வாகன அணி பின்தொடர பிரதம மந்திரியின் இருப்பிடத்துக்கு அழைத்து செல்லப்பட்டோம். வீட்டு வாசலில் வெள்ள நிற தேசிய அங்கி அணிந்தவாறு எமக்காக காத்து நின்றார் பிரதமர் ராஜீவ்காந்தி. ராஜீவ்காந்தியுடன் இந்திய உலக புலனாய்வுத்துறை அதிபர் எம் கே நாராயணனும் தமிழக அமைச்சர் பன்ருட்டி ராமச்சந்திரனும் நின்று கொண்டிருந்தார்கள். கவர்ச்சியூட்டும் புன்முறுவல் பூத்தபடி எம்மை அன்புடன் வரவேற்றார் பிரதமர். பிரபாகரனின் கரத்தை பற்றி குலுக்கியவாறு, உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், உங்களை நேரில் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று ராஜீவ்காந்தி குறிப்பிட்டார். இவர்களை நான் அறிமுகம் செய்து வைப்பது அவசியமில்லை, இவர்கள் ஏற்கனவே உங்களுக்கு நன்கு அறிமுகமானவர்கள் என்று ராமச்சந்திரனையும் நாராயணனையும் சுட்டியபடி சொன்னார் ராஜீவ்காந்தி. பிரதமரின் சந்திப்பறையில் கலந்துரையாடல் உடனே ஆரம்பித்தது. இந்திய இலங்கை உடன்பாட்டை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பதாக அறிந்தேன், ஒப்பந்தத்தில் உள்ள குறைபாடுகள் பற்றி விவரமாக கூறுவீர்களா என்று கேட்டார் ராஜீவ். எமது நிலைப்பாட்டை விவரமாக விளக்கும்படி பிரபாகரன் என்னை படித்தார். ஒப்பந்தத்தில் உள்ள குறைபாடுகளை நான் ஒவ்வொன்றாக எடுத்து விளக்கினேன். முதலில் இலங்கையின் ஒற்றியாட்சி அரசியலமைப்பு பற்றி மிக சுருக்கமான கண்டன ஆய்வை முன்வைத்தேன். இறுக்கமான நெகிழ்த்த முடியாத விதிகளை கொண்ட அரசியல் யாப்பு பெரும்பான்மையினரின் நலன்களை பேணும் வகையில் வரையப்பட்டிருக்கிறது. இந்த அரசியல் யாப்பின் கீழ் மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் மத்தியில் அர்த்தபூர்வமான முறையில் அதிகார பகிர்வு செய்வது இயலாத காரியம் என்று விளக்கினேன். பரந்த நிறைவேற்ற அதிகாரங்களுடைய ஜனாதிபதியை அரசு அதிபராக கொண்ட ஒரு இறுக்கமான ஒற்றியாட்சி அரசை ஸ்ரீலங்காவின் அரசியல் யாப்பு உருவாக்கம் செய்துள்ளது. இந்த ஆட்சி அமைப்பில் அரச நிர்வாக அதிகாரங்கள் அனைத்துமே மத்தியில் குவிக்கப்பட்டிருக்கின்றன. இப்படியான ஒற்றியாட்சி யாப்பை இந்திய இலங்கை ஒப்பந்தம் நிபந்தனையின்றி முழுமையாக கொண்டுள்ளது. இதன் காரணமாக நியாயபூர்வமாக அதிகார பகிர்வு செய்யும் வகையில் அரசியல் கட்டமைப்பில் அடிப்படை மாற்றம் செய்வது சாத்தியமற்றது என்று சுட்டிக்காட்டினேன். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் பரிந்துரைக்கப்பட்ட மாகாண சபையின் அதிகாரங்களும் செயற்பாடுகளும் நிர்வாகத்துறைகளும் தெளிவான முறையில் வரையறுக்கப்படவில்லை. டிசம்பர் 19 தீர்வு யோசனைகளின் அடிப்படையில் இந்த மாகாண சபையை மேலும் திருத்தி அமைத்து மேம்பாடு செய்யலாம் என ஒப்பந்தத்தில் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த டிசம்பர் 19 தீர்வு யோசனைகளில் பல குறைபாடுகள் உள்ளதென சுட்டிக்காட்டி எமது இயக்கம் ஏற்கனவே அதனை ஏற்க மறுத்துள்ளது என்பதையும் பாரத பிரதமருக்கு எடுத்துரைத்தேன். தமிழீழ மக்களின் தேசிய இனப்பிரச்சினையை பொறுத்த மட்டில் தமிழரின் நில உரிமை மிகவும் முக்கியமானது. இலங்கை தீவின் வடக்கு கிழக்கு மாகாணங்களை கொண்ட தொடர்ச்சியான பெரு நிலப்பரப்பில் பெரும்பான்மையான தமிழ் மக்களும் தமிழ் பேசும் முஸ்லிம் மக்களும் வரலாற்று ரீதியாக வாழ்ந்து வருகிறார்கள். இந்த நிலம் அவர்களது சொந்த நிலம், அவர்களது பாரம்பரிய தாயக நிலம். இந்த தாய நிலத்தை பிரிக்கும் எந்த திட்டத்தையும் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதையும் ராஜீவ்காந்தியிடம் எடுத்துரைத்தேன். வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தனித்த ஒரு நிர்வாக பிரதேசமாக இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் இணைக்கப்பட்டிருப்பது ஒரு ஆக்கப்பூர்வமான சாதனை. ஆனாலும் இந்த இணைப்பு தற்காலிகமானது. இதன் நிரந்தர இணைப்பு பொதுசன கருத்து வாக்கெடுப்புக்கு விடப்பட்டிருப்பதை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஏனென்றால் வாக்கெடுப்பில் சிங்கள முஸ்லிம் மக்கள் பெரும்பான்மையாக இணைப்பை எதிர்த்து வாக்களித்தால் வடகிழக்கு நிரந்தரமாக பிளவுபடுவதோடு தமிழ் தாயகம் காலப்போக்கில் சிதைந்துவிடும் என்று விளக்கினேன். பொறுமையுடன் மௌனமாக எனது கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருந்த பிரதமர் அவ்வப்போது குறிப்புகளையும் எடுத்துக்கொண்டிருந்தார். மாகாண சபைக்கு வழங்கப்பட்டிருக்கும் அதிகார பரவலாக்கம் மிகவும் வரையறுக்கப்பட்டது என்றும் அது தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை பூர்த்தி செய்யவில்லை என்றும் நான் விளக்கினேன்.
வடகிழக்கு மாகாண சபையை கலைத்துவிடும் அதிகாரம் இலங்கையின் அரச அதிபர் ஜெயவர்தனாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இவர் ஒரு சிங்கள இனவெறியர், தமிழ் மக்களுக்கு விரோதமானவர், இவர் தமிழ் மக்களுக்கு நீதி வழங்குவார் என்று நாங்கள் நம்பவில்லை என்று கூறினார் பிரபாகரன். இறுதியாக விடுதலை புலி போராளிகளிடமிருந்து ஆயுதங்களை களையும் விவகாரத்தை எடுத்துக்கொண்டோம். இலங்கை இந்திய ஒப்பந்தம் கச்சா தாக்கிய 72 மணி நேரத்துக்குள் எமது விடுதலை இயக்கம் சகல ஆயுதங்களையும் ஒப்படைக்க வேண்டும் என்று விதிப்பது அநீதியானது. எத்தனையோ ஆண்டுகளாக ரத்தம் சிந்தி போராடி உயிர்களை தியாகம் செய்து பெறப்பட்ட ஆயுதங்களை 4 நாட்களுக்குள் சரடையுமாறு ஒப்பந்தம் வற்புறுத்துகிறது. தமிழரின் தேசிய இன பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கு முன்பாக தமிழ் மக்களின் பாதுகாப்புக்கு தகுந்த உத்தரவாதங்கள் பெறுவதற்கு முன்னராக எமது மக்களின் பாதுகாப்பு கவசமாக விளங்கும் ஆயுதங்களை கையளிக்குமாறு வற்புறுத்துவது எந்த வகையிலும் நியாயமாகாது என்றார் பிரபாகரன். நாம் உரையாடி முடிக்கும் வரை குறுக்கிட்டு பேசாது பொறுமையுடன் எமது கருத்துக்களை மிக கவனத்துடன் கேட்டறிந்தார் இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி. சர்ச்சைக்குரிய விடயங்களை குறிப்பேட்டில் எழுதி கொண்டார். நாம் முடித்ததும் உங்களது பிரச்சனைகளை என்னால் நன்கு புரிந்து கொள்ள முடிகிறது என்று ராஜீவ் காந்தி குறிப்பிட்டார். இந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்ட மாகாண சபை திட்டம் ஒரு தற்காலிக ஒழுங்குதான் என்று கூறிய அவர், அதில் உள்ள குறைபாடுகளை பின்னர் ஜெயவர்தன அரசுடன் பேசி நிவர்த்தி செய்ய முயற்சிப்பதாக உறுதியளித்தார். கட்டம் கட்டமாகவே தமிழரின் பிரச்சனையை அணுகி தீர்வு காண முடியும். ஒரே தடவையில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுவிட முடியாது. கடுமையான முயற்சியின் பின்பு இணைக்கப்பட்ட மாகாணத்தில் தமிழ் மக்களுக்கு பிரதேச சுயாட்சியை பெற்றுள்ளோம். இது ஒரு பெரிய முன்னேற்றம் என்று ராஜீவ்காந்தி எங்களிடம் குறிப்பிட்டார். இந்த ஒப்பந்தம் நாம் சுட்டிக்காட்டியது போல நிறைய குறைபாடுகள் இருக்கின்றன என்பதை ஏற்றுக்கொண்ட இந்திய பிரதமர், வடகிழக்கின் நிரந்தர இணைப்பை கருத்து வாக்கெடுப்புக்கு விடுவதில் உள்ள சிக்கலை தான் புரிந்துள்ளதாக கூறினார். இதுபற்றி நான் ஜெயவர்தனாவுடன் பேசுவேன். கருத்து வாக்கெடுப்பு நடத்தாமல் அதனை ஒத்திவைக்குமாறு கேட்டுக் கொள்வேன். எதற்கு நீங்கள் இந்திய அரசை நம்ப வேண்டும்? தமிழ் மக்களின் நலனை மேம்பாடு செய்வதில் தான் நாம் அக்கறையுடன் செயற்பட்டு வருகிறோம். எனவே உங்களது அமைப்பின் ஒத்துழைப்பும் ஆதரவும் எமக்கு தேவை. தமிழ் மக்களின் உரிமையை வென்றெடுத்து அவர்களது பாதுகாப்பை இந்த ஒப்பந்தம் உறுதிப்படுத்தும். இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் ஆதரித்தால் அது எமது கைகளை பலப்படுத்துவது மட்டுமன்றி ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தவும் ஏதுவாக அமையும் என்று விளக்கினார் ராஜீவ்காந்தி. இந்த கட்டத்தில் குறுக்கிட்டார் அமைச்சர் பன்ருட்டி ராமச்சந்திரன். ராஜீவ்காந்தி கூறியவற்றை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு விரிவான விளக்கம் அளித்தார் அவர். ராஜீவின் கூற்றுகளும் பன்ருட்டி அளித்த விளக்கங்களும் பிரபாகரனுக்கு திருப்தி அளிக்கவில்லை. இந்த ஒப்பந்தம் தமிழ் மக்களின் நலனை பாதிக்கிறது, ஆகவே இந்த உடன்படிக்கையை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னார் பிரபாகரன். விடுதலை புலிகளின் தலைவரது கூற்றை சொல்லுக்கு சொல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கூறினார் அமைச்சர் ராமச்சந்திரன். தனது நிலைப்பாட்டில் பிரபாகரன் உறுதியாக இறுக்கமாக நிற்கிறார் என்பதை புரிந்து கொண்டார் ராஜீவ். விடுதலை புலிகளுடன் முரண்பட்டு தனது முயற்சியை முறித்துக் கொள்ள விரும்பாத பிரதமர் திடீரென்று தனது அணுகுமுறையை மாற்றிக்கொண்டார். உங்களது நிலைப்பாடு எனக்கு நன்றாக புரிகிறது. நீங்கள் எடுத்த முடிவையோ கொள்கையோ மாற்றச் சொல்லி நான் உங்களிடம் கேட்கவில்லை. நீங்கள் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. ஆனால் இந்த ஒப்பந்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்தால் போதும் என்று ராஜீவ்காந்தி குறிப்பிட்டார். அந்த வேளை தலையிட்டு பேசிய பன்ருட்டி ராமச்சந்திரன் ராஜீவ்காந்தியின் கூற்றுக்கு மெருகூட்டி ஒரு விளக்கம் கொடுத்தார். இது அற்புதமான திருப்பம் அல்லவா? பிரதம மந்திரியே, உங்களது நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளுகிறார். நீங்கள் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை, ஆனால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டாம். இந்த சிறிய சலுகையாவது இந்திய அரசுக்கு நீங்கள் செய்யக்கூடாதா என்று கேட்டார் தமிழக அமைச்சர். ராஜீவின் கூற்றும் அதற்கு ராமச்சந்திரன் அளித்த விளக்கமும் பிரபாகரனுக்கும் எனக்கும் திருப்தி அளிக்கவில்லை. ஒரு விடயத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதை நாம் எதிர்க்கிறோம் என்பதுதானே அர்த்தம். ஒரு விடயத்தை ஏற்றுக்கொள்ளாமலும் அதேவேளை எதிர்க்காமலும் இருப்பது எப்படி? இது ஒரு விந்தியான வாதம் என்று எனது காதுக்குள் குசுகுசித்தார் பிரபாகரன். தனது கூற்றில் உள்ள புதிரை நாம் புரிந்து கொண்டோம் என்பதை உணர்ந்த பிரதமர் பிரச்சனையை வேறு பரிமாணத்துக்கு எடுத்து சென்றார். உங்களது இயக்கத்துக்கும் உங்களது மக்களுக்கும் ஜனாதிபதி ஜெயவர்தனா மீது நம்பிக்கை இல்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும். எனக்கும் அவர் மீது நம்பிக்கை இல்லைத்தான். என்றாலும் அவர் மீது கடுமையான அழுத்தம் பிரயோகித்து முக்கியமான சலுகைகளை பெற்று இந்த ஒப்பந்தத்தை செய்திருக்கிறோம். மாகாண சபை திட்டத்தில் குறைகள் இருக்கலாம், ஆனாலும் நாம் தொடர்ந்து பேச்சுக்களை நடத்தி பிரதேச சுயாட்சி அதிகாரத்தை கூட்டலாம். இந்த மாகாண சபை திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்துவது சாத்தியமற்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதற்கு நீண்ட காலம் பிடிக்கலாம்.
ஆகவே அந்த கால இடைவெளியில் வடகிழக்கில் ஒரு இடைக்கால அரசை நிறுவ முடியும். அந்த இடைக்கால அரசில் உங்களது அமைப்பு பிரதான பங்கை வகிக்கலாம். தமிழர் மாநிலத்தில் ஒரு இடைக்கால அரசை நிறுவது பற்றி நான் உங்களுடன் ஒரு ரகசிய உடன்பாடு செய்து கொள்ளவும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று ராஜீவ்காந்தி குறிப்பிட்டார். பாரத பிரதமரின் யோசனை பன்ருட்டி ராமச்சந்திரனை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. உற்சாகம் மேவி உணர்ச்சி வசப்பட்ட அவர், இந்த அற்புதமான வாய்ப்பை நழுவ விட வேண்டாம், தமிழ் தாயகத்தில் விடுதலை புலிகளின் நிர்வாக ஆட்சியை நிறுவும் அருமையான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது, இந்திய இலங்கை ஒப்பந்தம் பற்றி பெரிதாக அலட்டிக் கொள்ள வேண்டாம், அதற்கு முன்னதாக ராஜீவ் பிரபா ஒப்பந்தம் வரப்போகிறது, இதனை பகிரங்கப்படுத்த தேவையில்லை, ரகசியமாகவே வைத்துக் கொள்ளலாம் என்று அவர் தெரிவித்தார். ஆழமான சிந்தனையில் ஆழ்ந்து போயிருந்தார் பிரபாகரன். இந்த ரகசிய ஒப்பந்தங்கள் உடன்பாடுகள் உறுதிமொழிகளில் அவருக்கு நம்பிக்கை இல்லை. எதிலுமே ஆர்வம் காட்டாது தனக்குள்ளே சிந்தனையில் ஒடுங்கி போயிருந்தார் பிரபாகரன். ஆனால் பன்ருட்டி ராமச்சந்திரன் மிகவும் ஆர்வத்துடன் ராஜீவ் பிரபா ஒப்பந்தத்துக்கு ஒரு பிரமாதமான வடிவம் கொடுக்க முயன்று கொண்டிருந்தார். மாகாண சபை உருவாக்கப்படுவதற்கு முன்னர் வடகிழக்கில் ஒரு இடைக்கால நிர்வாக ஆட்சி நிறுவப்பட்டு அதில் விடுதலை புலிகளுக்கு பெரும்பான்மை பிரதித்துவம் வழங்குவது என்று முடிவெடுக்கப்பட்டது. சகல தமிழ் போராளி அமைப்புகளுக்கும் இடைக்கால நிர்வாக கட்டமைப்பில் பிரதித்துவம் வழங்க வேண்டும் என்று ராஜீவ்காந்தி கேட்டுக்கொண்டார். அதற்கு பிரபாகரன் இணங்கவில்லை. இறுதியில் தமிழர் விடுதலை கூட்டணிக்கும் ஈரோஸ் அமைப்புக்கும் மட்டும் குறைந்த அளவில் பிரதித்துவம் வழங்குவதென்று இணக்கம் காணப்பட்டது. வடகிழக்கு இடைக்கால ஆட்சியின் கட்டமைப்பு அதிகாரம் செயற்பாடு போன்ற விடயங்களை அரசு அதிபர் ஜெயவர்த்தனாவுடன் பேசி முடிவெடுப்பதாக ராஜீவ்காந்தி உறுதியளித்தார். தமிழரின் பாரம்பரிய நிலத்தில் சிங்கள குடியேற்றம் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் தமிழ் பகுதிகளில் சிங்கள அரசாங்கம் காவல்துறை நிலையங்களை திறக்கக்கூடாது என்றும் பிரபாகரன் கேட்டுக்கொண்டார். அதற்கு ராஜீவ்காந்தி இணக்கம் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் பொதுமக்களிடமிருந்து விடுதலை புலிகள் அமைப்பு வரி வசூலித்து வருவதாக சிங்கள அரசு குற்றம் சுமத்துவதாக தெரிவித்த பிரதமர் இந்த வரி வசூலிப்பை நிறுத்த முடியாதா என்று கேட்டார். மக்களிடமிருந்து பெறப்படும் வரிப்பணம் எமது அமைப்பின் நிர்வாக செலவுக்கே பயன்படுத்தப்படுவதாக கூறிய பிரபாகரன், அந்த தொகையை இந்திய அரசு எமக்கு தர இணங்கினால் வரி அறவிடுவதை கைவிடலாம் என்றார். விடுதலை புலிகளின் நிர்வாக செலவுக்காக மாதாந்தம் 50 லட்சம் ரூபாய் இந்திய நாணயமாக வழங்குவதற்கு இணங்கினார் ராஜீவ். வரி வசூலிப்பை நிறுத்துவதாக வாக்களித்தார் பிரபாகரன்.

நேர்கள் இதுவரை கேட்டது உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய, எந்த இடர் வந்த போதும் தலைவிரிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த தொடர்.

0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்திற்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரெஞ்சா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டி ஜெரா, பாரிஸ் 18. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 0656-62-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம்.

0: ரவி, சியாஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வெட்ட இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தெரியும்னு சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்துட்டாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: அப்படி என்ன சியாஜி கிட்ட சொன்னதுங்கறியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice.
1: Thank you.
2: காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம், வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 846 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93810 லாப்லாங் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
3: கனடா வன்குவரில் இதற்காகவே அழைத்து மகிழுங்கள்.

0: பகவான விழாக்களுக்கு இனிமையான ஒலி ஒளி அமைத்திட அழைத்து மகிழுங்கள். ATNSA சவுண்ட் சர்வீஸ்.
1: உங்கள் மங்களகரமான எந்த விழாவானாலும், பிறந்த நாள் விழாவா, திருமண விழாவா, புனித நீராட்டு விழாவா, இவற்றோடு கலை கலாச்சார விழாக்களா, இவை அனைத்துக்கும் ஒலியொளி செய்திட நம்பி அலையுங்கள் ATNSA குவாலிட்டி சவுண்ட்.
0: கண்ணுக்கு குளிர்மையான வெளிச்ச வேலைகளும் காதுக்கு இனிமையான குவாலிட்டி சவுண்ட் அமைப்பதில் கை சேர்ந்தவர்கள் ATNSA குவாலிட்டி சவுண்ட்.
1: பல வருட காலமாக அனுபவம் உள்ளவர்கள், வன்கூவரில் மக்கள் ஆதரவை பெற்றவர்கள் ATNSA குவாலிட்டி சவுண்ட்.
0: அனைத்து மகளிர்கள் ATNSA குவாலிட்டி சவுண்டை ஆனந்தமாய் விழாவை கொண்டாடுங்கள்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு ATNSA குவாலிட்டி சவுண்ட் தனா தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மீண்டும் தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மின்னஞ்சல் முகவரி tana21pon@gmail.com. மறந்து விடாதீர்கள், மங்களகரமான அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஒலி ஒளி அமைத்திட அழைத்து மகிழுங்கள் ATNSA சவுண்ட் சர்வீஸ்.

0: சங்கமத்திலே இனி தொடர்ந்து வர இருப்பது. நாடகம் தமிழ்கடை பத்ரோன் அங்கம் ஒன்று. பங்கெடுத்துக் கொள்ளும் கலைஞர்கள் பிரித்தேவா, ககன், கேது, விஜுசன், கேமா. ஆக்கம் இயக்கம் டிஆர்டி தமிழொலி.
1: எத்தனை வருஷம் மெனாஸ் வேலை செய்தோன் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, கமலியாக்கள் எல்லாம் கடை திறந்துட்டோம்.
2: திறக்கட்டும் அப்பா, பிரச்சனை இல்ல. வந்து நீர் வேலைக்கு போறீங்க, நான் வேலைக்கு போறேன். மாசம் முடிய அத்துண்டு பேங்க்ல வருது.
1: நெடுவோ நீங்க இப்படிதான். நாங்களும் ஒரு கடை எடுத்தோம்.
2: கடை எடுத்து படுற கசம் தெரியுமா? பேத்தைக்கு போயிருமா, கொண்டாட்டத்துக்கு போயிடா. ஏழு நாளும் அதுக்கு கிடக்கணுமா?
1: இப்ப கொண்டாட்டத்துக்கு போயிருக்கேன். பத்ரோன் முதலாளி
2: விளங்குது, இந்த சிஸ்டம் விளங்குது. ஆனால் லேசுப்பட்ட விஷயம் இல்லப்பா, வந்து தெரியும். வந்து என்னத்துல கொண்டு விடப்படுறது எனக்கு விளங்கல. சரியா வந்து ஏன் இந்த ஆசை வந்த மக்கள் வந்து இவ்வளவு ஒழுங்கா வேலையை போயிட்டு வந்த நீங்க?
1: உங்களுக்கு அதை தெரியாது. நான் அன்றைக்கு கமலியோட ட்ரெயின்ல போனான். இந்த மெட்ரோ கடை காட்டாதி
2: மெட்ரோ கடை காட்டுல காசு எடுக்கலப்பா, வந்து அதை காட்டி போட்டு நீ காசு கொடுத்தானே தருவான். வந்து
1: தமிழாக்கள் எல்லாரும் கடை வச்சிருக்கோம், ஏன் நாங்க வச்சிருக்க கூடாது?
2: தமிழாக்கள் வச்சிருக்கிறது வந்து உங்களுக்கு வருது காசு, வந்து எனக்கு வந்து சரி வேலைக்கு போறேன்.
1: ஆரோக்கியம் இல்ல, சம்பளம் வாங்குறோம்.
2: அப்ப நீங்க ஒரு பத்து ரூபா வரோன்னு ஆறப்ப இந்த ஐடியா தான் உங்களுக்கு.
1: நான் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கிறேன், கடை திறக்கிறது.

0: வட்டியும்
1: பராவற்றும் இப்ப பார், இந்த முதல் நீ தலைக்கு ரெண்டு வருஷமா ஒழுங்காதானே தந்தன் நான், இப்ப நாலு மாதம் தானே இந்த பிரச்சனை.
0: நாலு மாதம் வட்டியும் இல்ல முதலமில்ல, தெளிவு அடிச்சான் சொல்லு. அப்ப
1: தெளிவு அடிக்கலாம், இப்ப கடையிலுக்கும் போய் அவனுக்கு ரெண்டு மாதம் சம்பளம் கொடுக்க இல்லன்னு வேலை செய்யற ஓடி என்ன விட்டு போயிட்டான். நான் என்ன செய்யல, கொஞ்ச காலம் பொறு,
0: நடத்தியிருக்கிறேன்
1: மரியாதை பயந்தான் கொடுங்க வட்டி தந்தேன். நாலு மாசத்துக்கு இந்த காத்து
0: கத்துறேன், கொஞ்சம் காசு இருக்கேன்.
1: சரி,
0: லட்சக்கணக்கில் இல்ல காசை விட்டுட்டு
1: இருக்கேன். மற்றவங்கள்ட்ட வாங்கினாங்களோ அவங்கள்ட்ட சொல்ல போயிட்டாங்க, நீ தான் எப்படி கத்துற கூட தான் வாங்கிட்டேன். ஆனா இப்ப இப்ப கொஞ்ச நாள் தான், இந்த நாலு மாசம் தானே பிரச்சனை. தாரன் யோசிச்சு
0: என்ன செய்யறது?
1: சரி, இப்படி கத்தாத மனசு சரியா போகுது.
0: திருப்பியும்
1: சொல்றேன், நீ இப்படி கத்தாத, நான் மரியாதையை பயந்தனான். சரி, என்னண்டானே செய், ஆகல கூட்டியா கடை எழுதுவோம், உனக்கு அழித்தாரதோ ஆருக்கு அழித்தாரதோ இந்த கடன் பிரச்சனை முடியாது.

நீதான் மாத்தி விடுறேன் அதை கொடுத்து மாத்திரம் அப்படியே

0: தம்பி வேன் வந்திருக்கிறான் கடையை தேடினம்.
1: என்னடா பார்க்கல முடியாது இல்லைனா ஏதோ கிளியன்ஸ் வருதுன்னு சந்தோஷப்பட்டேன்.
2: காரம் வந்து இந்த வெளியில எல்லாம் இப்படி வந்து பார்க்கிங் இருக்காது.
3: பெரிய கடையா இருக்கு.
2: ஆனா சனமனோட காணையில வெளியில பாரம் வந்து தெரியும் வந்து என்ன தெரியும் மூலக்கடையா இருக்கு.
3: சாமான்கள் கொஞ்சம் குறைவாக டாக்டர் மாதிரி
2: இருக்கு. காணையில் உண்டு அடே
0: கடைக்கு சாமான்ல கடை நாட்டி போட்டார். நீங்க சாமான போட்டீங்கடா இது சூப்பரான இடம் நிறைய தமிழ்ச்சிடம் பாரு இடம் அந்த மாதிரி அள்ளி கொண்டு போகும்.
2: ஒரு சனத்தை காணில வந்து எல்லாம் பாருங்க
3: சாமான் குறைவா இருக்கிறதால சனம் இல்லையன்றார். நாங்க போடுவோம்.
0: நீங்க கடையை வாங்குவோம். நான் ஐடியா காரணம் எப்படி கடையை நடத்துவோம்னு சொல்லி இவருக்கு நான் ஐடியா கொடுத்தேன். அவர் நடத்த இல்லையோ
2: தம்பி பாத்துக்கோ
1: வணக்கம் வாங்குவோம் நல்லா ஓடின கடை கொஞ்சம் இதால கொஞ்சம் இதா இருக்கு. ஆனா நல்ல யாவர் நடந்தது 1200 1300 ரெண்டு நாளைக்கு
3: நடந்தது. இருக்கிற இடம் உங்களுக்கு பார்க்கிங் கிடைக்கான
1: ஆறு பார்க்கிங்கும் கூட தான்
2: வெளியிலும் போடலாம்.
1: என்ன வெளியில இறக்கி விடலாம். நல்ல நல்ல இது நல்ல ஸ்பாட்டான இடம் நல்ல யாவர் நடந்தது.
0: ரெண்டு மணி ஒன்று திறக்கலாமா?
2: 2 மணி மட்டும் நாங்க
1: நினைக்கிறோம். காலமே நீங்க நில்லுங்க
2: பின்னர்
0: எனக்கு காசு வாங்கினான். அதான் உங்க கடையை வாங்கி கொடுக்கறேன்னா குரணை காலமையோட
2: இந்த பப்பியர் காலமா இருக்கணும் எழுத்து கணக்கு தம்பி.
0: அதெல்லாம் அவர் ஒழுங்காத்தான் செய்வார். அதுல எப்படி இல்ல அது ஒரு பிரச்சனை.
1: எல்லா பிரச்சனையும் ஒழுங்கா ஒழுங்கான இதோட கொந்தாவளோட எல்லா இதுவும் அப்படி உங்களுக்கு கணக்கா அவர்கிட்ட கொடுக்கறேன் அவளா இதுவும். ஆனா தம்பி இதுக்குள்ள எனக்கும் சில பிரச்சனை
2: வேலை செய்யற ஆளா நாங்க போட்டுள்ள

0: சனம் வந்து கொண்டிருக்கு. எங்க பாத்து
1: கொண்டிருக்கீங்க? இங்க ஏதாவது வேலை ஏதாவது கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்குமா?
0: என்ன
2: வேலையா
0: தம்பி?
1: நீங்க தமிழ்
0: அத்தம் அந்த மிஸ் வந்து கேளுங்க. வந்து அவன்

0: விசாக் அப்ளை பண்ணா ஒர்க் பெர்மிட் வரல,
1: அங்க எங்க கிட்ட எங்க இருக்கு,
0: தூரத்துல இருக்கிறேன், நான் வந்து போலாம்,
2: பிரச்சனை தம்பி வீடு இருக்கு, சரியா, ஒரு பிரச்சனையும் இல்ல, கதைக்கிற நான் எப்பயும் கட் அண்ட் ரைட், சரியா, சரியா, ரெண்டு மாசம் நீ பழவணும், வேலை பழவணும், ரூம் இருக்கு, சாப்பாடு, ட்ரெயினிங் டைம், சரியா, அதுக்கு பிறகு நாங்கள் வந்து, சரியா,
1: இல்ல இப்ப இந்த கிழமை மாதம் முடிய வாரமா வார கிழமையில இருந்து
2: போடுவோம், தம்பி நம்ம பிள்ளை மாதிரிதான், சரியா, வந்து தம்பி நீ கட்டும், சரியா, வந்து
1: காலமா 9 மணிக்கு திறந்து 12 மணிக்கு போட்டுனா சரி,
2: ஓ அவனும் வந்து, சரியா, வந்து அவன் இப்ப நான் இப்ப நீதான் தம்பி மெயின் பொறுப்பு, சரியா, அத வந்து சொன்னா சொன்னதுதான்,
0: சரியா,
2: அல்கோல் எதுவும் அடிப்பீரோ,
0: இல்ல இல்ல அந்த பழக்கம் இல்ல,
2: அதுகளுக்கு அவன இங்க வந்து வேலை சில டைம் உள்ள பாவிக்க கூடாது, சரியா தம்பி, பிறகு பிரச்சனை இல்ல, சரியா,
1: அதெல்லாம் பேந்து கதைங்க,
2: கட்டண்டா கேட்கணும், சரியா, பேந்து அப்பையும் சொன்ன, அப்பையும் சொன்ன, வந்து இந்த பீருடி போன வந்து காசு வரும், கடையில மெட்ரோ கடைக்கு போய் சாமான் தூக்கி கை தேஞ்சு போச்சு, முடியல தரையில வந்து முட்டை விழுந்து போய் நான் வந்து தடவி கொண்டிக்க வேண்டியிருக்கு, சரியா,
1: பொறுங்க, அந்த பொடியனோட கதைச்சு பாப்போம்,
2: நீங்களும் தான் நிக்கிறீங்கள், சரியா, சாமா முழுக்க விக்குதானே, பகாசு இங்க வந்து, சரியா, வந்து எங்க இருந்து உங்களுக்கும் வேற இல்ல,
3: பகாத்திரா இப்ப
2: இல்லடா, அந்த கடை வந்து, சரியா, வந்து நீதான் கொண்டு காட்டினா அப்படி போகும்னு, அஞ்சு பாக்கி அங்கால காஃபி இருக்கு, வீடு இருக்குண்டு,
3: நல்ல நல்ல கடை தானே, நீங்க நடத்துறது ஏன் கடையை வாங்கின பொடி இல்ல விட்டு தெரிஞ்சாலும் இப்படித்தான் நடக்கும்,
2: அவனு ஒரு ஆப்பிரிக்கன் பாச காய்ச்சபடியே அவனை விட்டது, சரியா, வந்து பிள்ளை மாதிரி தான் நாங்கள், சரியா, வந்து வீட்டை சாப்பிடறத கொண்ட கொடுத்து, சரியா, வந்து
3: அது இல்லடா,
2: முழுசிக்கொண்டு நிக்கிறீங்க நீங்க,
3: இங்க வாப்பா கடை நடத்துறேன்னு சொன்னா நீங்க கடைக்கு நிக்கணும், கைசில நீங்க நிக்கணும், நீங்க ரெண்டு பேரும் படிக்கணும் வந்து தானே எல்லாம் வேலை செய்யறாண்டு விட்டுட்டு,
2: தவம் வந்து, சரியா, வந்து தேவையான சாமான் வாங்க போறது, சரியா, நான் வந்து வாங்கி வரேன், சரியா, வந்து
3: நீங்க முதலாளி மாறி கொஞ்சம் இது காட்டி கொண்டு தெரிஞ்சா, கடைக்கு நிக்காம கச்சத்தையும் எடுத்துக்கொண்டு அதான் வேலையும் தெரிஞ்ச,
2: சொன்ன வந்து பத்திரம்டா, சரியா, வந்து ஒரு
3: முதல் காசு வருதுன்னா நீங்க ஆட்டம் போடுறது, இப்ப இந்த வேற பொறுப்பா போடுறது, அவங்க சுத்துவாங்க தானே கடையே,
2: இப்ப என்னடா ஒரு ஐடியான்னு சொல்லணும், சரியா, இப்ப ஏலாடா, சரியா,
3: அவன் பையன் வந்து கேட்கலாம், கடையை எடுக்கலாம், தான் எடுக்கலாம், நினைக்கலாம்,
1: என்னப்பா இது,
2: இது
3: பாத்தீங்கன்னா
2: பாத்தீங்களே, அஞ்சு மாசக்காரன்
1: என்ன சொன்னவன்,
3: கடை விக்கிறான்டா கேட்டு சொல்லுங்க, நான் கடையை எடுக்கலாம் நிக்கிறான், அவன்
2: பாத்தீங்களே,
1: கடையை அவன் எடுத்து எடுக்கிறான்,
3: அவனுக்கு தெரியல, எல்லாம் வரமா இல்லையா, உண்டு அவன் தான் நடத்தின கடையை,
1: அவன் தான் காசெல்லாம் அடிக்கிறான் பிள்ளைக்கு,
2: அப்பையும் சொன்ன, அப்பையும் சொன்ன,
1: நீங்க கத்தாதீங்க, நேர போய் அவனோட கலைச்சு பாப்போம், இருக்கா,
2: நீ எனக்கு வந்து மோகம் குடிக்க, நீ ஒரு கலைக்கிறியா, அவனோட உன்னோட கடையை கேட்கிறானோ, வந்து
3: அவன் கேக்குற கடையை,
2: வந்து சம்பளம் நாங்க கொடுக்கறோம், வந்து சாப்பாடு கொடுக்கறோம், அதுக்குள்ள கடை வாங்க வலிக்கிறான், அவனுக்கு என்னடா,
3: நான் உங்கள்ட்ட வாரது பத்தி, அவன் காசுட்டு வாரது கடை, அவன் கேக்குறான் கடையை கொடுக்கறான்னு சொன்னால்,
2: சாப்பாடு
1: கொடுத்தீர்கள்
2: இது பண்ணியல் கடை போய் கேட்டு
1: போய் கலைச்சு பாப்போம், இருக்கா அவனோட, வாங்க
2: எடுத்த காலத்தறிஞ்சல் கேட்போம்.

0: etapa, ni si de Vélez Ariara, ni si de Vélez.
1: Omana, இவங்க வந்து இந்த அப்பா அம்மா மாதிரி தான் நானும் பார்த்தேன். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, காலம் 9 மணிக்கு நான் கடை துறக்கிறேன், இரவு 1 மணி 12 1 மணி வரைக்கும் நான் துறக்கிறேன், கடையை பூட்டுறேன். அப்படி இருக்கும்போது இவங்க வந்து நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க உழைச்சு கொண்டிருக்கேன், இவங்க வருவாங்க போவாங்க, வேகன்ஸுக்கு போவாங்க, கண்டவன் வாரவனுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்க, அவங்களையும் வீட்டை கடையை கொண்டு வந்து சாமான் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க, குடிச்சு நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க.
0: ஆனா
1: இங்க கஷ்டப்படுறது எல்லாமே நான் தானே, இவ்வளவு கஷ்டப்படுறேன். ஆனா 9 மணில இருந்து இரவு 1 மணி வரைக்கும் நான் கடத்துல வந்து கஷ்டப்படுறேன், இவங்க எனக்கு தார காசு 300 ரூபா
0: சம்பளம் மாசம்.
1: ஓ, மாசம் 300 ரூபா தான்
0: தாராங்க. சரியா, பிள்ளை மாதிரி உங்களுக்கு பார்த்தவங்க
1: பிள்ளைய மாதிரி பாத்துக்கிட்டாங்க. என்றாலும் இங்க சட்டம் படி ஓரளவு காசாவது என்ன தந்திருக்க தானே வேணும்.
0: சரி, இப்ப நீ என்ன செய்ய போற அதை சொல்லு.
1: இவங்களுக்கு நான் ஒன்னும் ஏமாத்தல, இவங்களோட காசு எல்லாத்தையும் மிச்சம் பிடிச்சுதான் வச்சிருக்கேன். இவங்களை ஒன்று செய்வோம், நான் அந்த கடையை எடுத்து நடத்துறேன், இவங்க 2 பேரையும் நான் டிக்ளேர் பண்றேன், அவங்களை ஒபிஷியலா நான் வேலைக்கு ஆகல வைக்கிறேன்.

0: அப்ப உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி கடை செய்யறாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு கடை உழைக்கிறாங்க தெரியும்.
1: அதுக்கு
0: அப்பதான் இவங்களுக்கு எல்லாம் இந்த கஷ்டப்பட்டு விசா இல்லாம வர தமிழ் பொடியங்களுக்கு இப்படி ஏமாத்தி வேலை வாங்குறது எல்லாம் இருக்காம ஒரு நல்ல இது உண்டு அவங்களுக்கு தெரிய வரும். பெரும்
2: நேர்கள் இதுவரை கேட்டது நாடகம் தமிழ் கடை பத்ரோன் அங்கம் ஒன்று. பங்கெடுத்துக் கொண்ட கலைஞர்கள் பிரித்தோவா, ஜெகன், கேது, விஜிசன், கேமா, ஆக்கம் இயக்கம் டிஆர்டி தமிழொலி.
3: பாரிஸ் மாநகரில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை
4: மீண்டும் பள்ளிக்கு போகலாம்.
3: இப்பாடசாலையில் கல்வி கற்ற மாணவர்கள் ஆசிரியராக பணி செய்கின்றார்கள், பாடசாலையை நடத்துகின்றார்கள், மொழிபெயர்ப்பாளராக பணி செய்கின்றார்கள். உங்கள் பிள்ளைகளும் இப்பாடசாலையில் கல்வி கற்று முன்னுக்கு வர வேண்டுமா? கவலை விடுங்கள், இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலைக்கு. பிரான்ஸ் மொழியில் ஆரம்பத்தில் இருந்து பெட் புலிஸ் வரை மற்றும் சங்கீத வகுப்புகள், கணினி வகுப்புகள் வரை திறமையான ஆசிரியர்களால் பயிற்றுவிக்கப்படுகின்றீர்கள். அத்தோடு சென்னை அண்ணாமலை பல்கலைக்கழகம் சென்று பயிலும் அனைத்து துறை பட்டங்களையும் இங்கு பயின்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் அனுமதியுடன் அனைத்து துறைசார் பட்டங்களையும் வழங்குகின்றார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை 70 ரொய் பிலிப் ஜெராட் பாரிஸ் 18 தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 46 07 16 00 அல்லது 06 52 66 30 01. மின்னஞ்சல் முகவரி sachidanandam@gmail.com.
2: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வாராவாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம் தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சே. செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகரா, பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஸ் 77500 செல் தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 00.
5: நிலைய கலிக நேரம் 4:05. நேயர்கள் இதுவரை கேட்டது சங்கமம் மறு ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற டிஆர்டி தமிழொலியில் தொடர்ந்து வாழ்க்கை வருவது.

லெட்ஸ் கோ. தொடரும் நிகழ்ச்சி முன்னோட்டம். நிகழ்ச்சி முன்னோட்டத்தை தொடர்ந்து 5 மணி வரை உங்கள் விருப்பம். 5 மணியிலிருந்து 6:15 வரை உறவுகளின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும்

பதினைந்திலிருந்து 7 மணி வரை நியூ ரூபி ஆவண மாளிகை ஆதரவில் ஆறுதலும் புரிதலும். அதனைத் தொடர்ந்து 8 மணி வரை தமிழோடு ஒரு தர்க்கம். இருந்து 9 மணி வரை எங்கள் ஜெகன் தொகுத்து வழங்கும் கேள்விக்கணை. ஒன்பது மணிக்கு இரவு பிரதான செய்திகள். அதனைத் தொடர்ந்து நியூ ரூபி ஆபண மாளிகை ஆதரவில் சுவிஸ் மன்றம், சுவிஸ் மன்றத்தில் பட்டிமன்றம். இன்று 3வது வாரமாக 173வது பட்டிமன்றம். வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியா?

ஆராய்ச்சி பற்றிய முன்னோட்டம் கேட்டிருக்கேன். நிலைய கலைகநேரம் 4:08 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற டி தமிழ் ஒலியில் தொடர்ந்து வானொலிக்கு வருவது.

0: உங்கள் விருப்பம் நிகழ்வோடு இணைந்திருக்கும் அனைவருக்கும் இன்று கனிவான திங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். எங்கள் ஜோகேஸ்வரி அம்மா. ஜோகேஸ்வரி அம்மா, நலமாக இருக்கின்றீர்களா? ஒரு வாரம் உங்களுடன் உரையாடவில்லை. இதையும் கிடைக்கிட கேட்டு இருக்கின்றேன். உங்களுடன் உரையாடவில்லை, நலமாகவே இருக்கின்றோம்.
1: நானும் காலை வரவில்லை. அப்ப என்ன நினைச்சேன் என்று நின்றாலும் இப்ப கொஞ்சம் அங்க வேலையை சொன்னீங்களே, அப்ப அந்த வேலையெல்லாம் முடியலையாக்க ஒன்று நினைச்சேன்.
0: அந்த வேலையெல்லாம் முடிந்தோடு சும்மா சுற்றுலா போறது தானே?
1: அதான் நினைக்கிறேன், சுற்றுலா போயிட்டு இருந்தேன். நன்றி.
0: சரியம்மா, என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்?
1: கம்பன் ஏமாண்டான் என்ற பாட்டை கேட்க போறது.
0: ஓ, அருமையான பாடல். என்ன
1: கடை காலம் கேட்கல
0: பிள்ளைங்க அந்த பாடல். சரி, உங்களிடம் ஒன்று கேட்கிறோம். நீங்கள் என்னென்ன விடயத்துக்கெல்லாம் பயப்படுவீர்கள்?
1: நான் வாரம் ஒரு சொல்ற கதையை ஒரு இது சொல்ல மாட்டேன். அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அது வந்து அப்ப பெரிய அங்க போய் நம்ம பெரிய பெரிய முதலிப்பா வந்து அதுக்கு பயம். அப்படி சொல்லக்கூடாதுன்றது வந்து எனக்கு உறுதியா இருக்கு நெஞ்சில.
0: என்னென்ன பயப்படுவீர்கள்?
1: பயப்படுறது
0: நாங்கள் சில விடயங்களுக்கு பயப்படுவோம். என்ன அந்த நாங்கள் பயம் இல்லை என்று சொன்னாலும் சில இடங்கள்ல பயம் வரும். என்ன
1: சில நேரம் நகையில் இந்த என்னால ஒரு பேச்சு பேசிக்க கூடி அப்படினாலும் வாய் தவறிடாலும் பிள்ளையா மாறுதலா சொல்லிவிட்டு அதுக்கு சரியா பேப்பட ஒண்ணு எல்லாரும் கேட்கிற விஷயத்த நாங்கள் கவனமா சொல்ல ஒண்ணு. அப்படி ஒரு சரியான ஒரு பயம் இருந்துக்குதான் இவ்வளவு பயம்.
0: உண்மையிலேயோ? அது அது நூற்றுக்கு நூறு உண்மையம்மா. இருந்தால் சில நேரங்களில் நாங்கள் கூட இந்த வானொலியில் உரையாடும் பொழுது நாங்கள் சொல்லும் சொற்கள் பிள்ளையாக விளங்கி கொள்ளப்படுதோன்றது பயம் இருக்கும். என்ன
1: நாங்கள் ஒரு அர்த்தத்தில் சொன்னால் வேறு யாரும் விளங்குறேன் வேறு ஒரு அர்த்தத்தில் அதே அதே அதே அதே ஊகித்தால் அது அது அதுவும் பெரிய
0: பிள்ளைதான். ஏனால் பாருங்கள், இப்போ வானொலியில் நாங்கள் விளையாடும் பொழுது ஏதோ ஒரு விடயத்தை சொன்னால் அது ஏதோ ஒரு நாலு பேருக்கு குத்தும். என்ன அது அது அது இயற்கை என்றால் கற்பனை தானே வானொலி.
1: வாய
0: பலதையும் பார்த்து துறை என்று ஆனா நாக்கே அசைக்கும் போது நூறு தரம் ஜோசி என்று சொல்லுவார்களாம்.
1: யோசி என்று சொல்லுவாங்க. சில நேரம் அது மாறியும் போடுற வேலை. ஆனா அப்படி தட்டி தவறி சொன்னா அதுக்கு
0: நாங்கள் தயங்காது மன்னிப்பு முதல் கேட்டு விட வேண்டும். என்ன
1: கேட்க வேணும்? சிறியார் பெரியார் பிள்ளையா சொல்லி போட்டோம் அதுக்கு மன்னிப்பு. நியாயத்துக்கு பெருசு சிறுகளை இப்ப அரசாங்கத்துல சொல்றாங்க போல எல்லாருக்கும் ஒரே எண்டம் தண்டைக்கு அருக அவங்களுக்கு ஒரு நீ மக்களுக்கு ஒரு சட்டம் என்று சொல்லி என்ன செய்தியில சொல்லி கேட்டது போல
0: அதுபோல
1: சட்டம் வேண்டாம். எல்லாருக்கும் சட்டம் ஒரே சட்டமா இருக்கணும்.
0: வேற என்ன விடயத்துக்கு நீங்கள் பயப்படுவீர்கள்?
1: வேற என்ன விஷயத்து பயப்பட வேணும்?
0: இல்ல, நான் எதற்காக இதை கேட்டேன்னா அந்த இப்பொழுது வரும்பொழுது அந்த அந்த சிக்னல் விழுந்தானே, அப்ப கார் எடுக்கும்போது சிவப்பு விழுந்து விட்டது. உண்மையா சரியா போயிருந்தேன் என்றால் இப்பொழுது அந்த நேரத்தில் அந்த காவல்துறையோ இது நாங்கள் செய்த பிள்ளைதானே அது
1: அவர்கள்
0: நிறுத்துவார்கள் என்றாலும் அவர்கள் வாரும் வேகத்துக்கு ஒரு பயம் வரும் எங்களுக்கு.
1: என்ன
0: அதை கடப்பதற்கும்
1: கைய காட்டி போட்டு அவங்க நின்றவரதான்
0: அப்ப நாங்கள் பயம் இல்லைன்னு சொன்னாலும் சில சில விடயங்கள பயப்பட
1: வேண்டியதுதான்.
0: உங்களுக்கு நன்றி. இது உங்களது பாடல் வாழ்த்துகளில். நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.
0: வணக்கம்.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் பிரான்ஸிலிருந்து திருமதி யுகேஸ்வரி குண்டராஜா. அவருக்கும் அது நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம். உங்கள் குணநாயகி அம்மா நலமாக இருக்கின்றீர்களாம். நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நலத்துடனே வந்து நிகழ்ச்சிகளும் இணைந்து விட்டோம். இனி என்ன, இனி திருப்பி ஓட்டம் தானே. கடிதம் போன வியாழக்கிழமை அனுப்பிட்டேன். கடிதம் வியாழக்கிழமை அனுப்பிவிட்டு
1: வந்துட்டு
0: சரி சொல்லுங்க. என்ன பாடல்?
1: எனக்கு வந்து பாமாருக்குமாரி படத்துல நீ ஒரு ஹோடி மல்ல ரூபி
0: உருவானவள். அருமையான ஒரு பாடல்.
1: என்ன
0: சரி நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் என்னென்ன விடயத்துக்கு பயந்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு பயமண்டா இப்ப போக்குவரத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா. அதுக்கு பயம். இப்ப பாம்பு உலக பாம்பு இப்ப அருகேன் கடிச்சிட்டு ரெண்டு பாம்புகளுக்கு பயம் இருக்கு. வெள்ளத்துக்கு பயம் எனக்கு. வெள்ளம் நாட்டிலேயே வெள்ளங்கள்லாம் நீ கூடுவதா? வெள்ளம் நானும் ரெண்டு வெள்ளத்துக்கு நாங்கள்
0: அனுபவிக்கிறாங்க. அந்த வெள்ளம் இருக்கு. ஆனால் பாம்பு எல்லாம் பாருங்கள், அந்த பாம்புக்கு நாங்கள் பயப்படுகின்றோம். உண்மையா இந்த பாம்பு கடிக்காது என்று வைத்தால் என்ன செய்வோம் சொல்லுங்க பாப்போம். பாம்பு கடிக்கலன்னு
1: வையுங்களேன்,
0: எல்லாரும் பிடிச்சு கயிறா கட்ட துவங்கிட்டு பாம்பு
1: என்ன
0: அதுதான் பாம்பு பாம்பு கொத்தினாதான் நாங்க ஒரு பயம் இருக்கும். கொத்தாட்டி நாங்கள் பயப்பட மாட்டோம். என்ன சரப்பாம்பும் கடிக்கிறது விஷம் இல்லைன்னு சொல்லுவார்கள். ஆனால் பாம்புகள் உண்மையிலேயே மிக மிக பெரிய உதவி செய்கின்றன விவசாயிகளுக்கு. ஆனால் அதை நாங்கள் அதை செய்யும் தீங்க வச்சுதானே நாங்கள் அதை கணக்கில் எடுக்கின்றோம். என்ன இப்ப வயல்ல எலியில சாப்பிடுறது பூச்சியில சாப்பிடுறது இது? ஆமா, அந்த கடிக்கிறத மட்டும்தான் நாங்கள் பாக்குறோமே ஒழிய அது செய்யும் நன்மைகளை பார்ப்பது இல்லை தானே. இயற்கையின் ஒரு ஒரு பிரதான காரணியாக பாம்பு இருக்கிறது. பாம்புகள் இல்லா இடத்துல அந்த இயற்கை அழிவுகளும் கூட இருக்கும். பாம்பு விஷம் பல கோடிக்கணக்காக விற்பனை செய்யப்படுகின்றது அந்த பாம்பு விஷம் எடுத்து. என்ன சீனாவில் இதற்காக பாம்பு பண்ணைகளை வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் பின்னர் பாம்பை சாப்பிடுகின்றார்கள் அந்த பாம்புகளை.
1: இருளுக்கும் பயம் தானே. முந்தியெல்லாம் இருட்டுக்கங்களும் பயமே நங்கே போனாரன் ஒளிச்சு நின்று கண்ணை பொத்தி அடிக்கணும் தெரியாண்டு.
0: ஓமோ,
1: இதவித முந்தி நாங்கள் சும்மா அந்த அரிக்க இல்லாம கொளுத்தி கொண்டு எல்லாம் போறோம். நாங்கள் ஆயிட்டு என் வீட்டை தேவைகளுக்கு அதாவது கட்டாயம் வந்து அவசர தேவைக்காண்டு போவோம். ஒளிச்சு அடிக்க அடிக்கணும் ஒரு மனதிலே பயத்தோடு தான் போறது.
0: ஏன் இங்க இங்க இந்த திருமண வீடு கொண்டாட்டங்களை வெளிக்கிடுவார்கள். வெளிக்கிட்டு போகும் போதும் பயம், நகையில கொண்டு போகும் போதும் அங்க போட்டு விட்டு திருப்பி கொண்டு மட்டும் பயம்.
1: கொண்டு வருவோமே அடுத்த பேங்கில்
0: வைக்கும் வரையும் பயம் தானே. என்ன நடைபெற்றாலும் பயமாக இருக்கும். என்ன
1: பயமா இருக்கு? இப்ப எங்கடா நான் எந்த வீட்டுக்கு விரும்புற எங்கட வீட்டுக்கு மைதர் வீடு அந்த பிள்ளை இந்த மகள் கல்யாணம் சேர்த்து சாமத்திய வீடு கண்டு புதன்கிழமை இன்றைக்கு பின்னேறம் போய் எடுத்து வந்து வச்சதான். வியாழக்கிழமை நாளைக்கு சாமத்தி இறங்க போக 27 நகை பிள்ளைகளின் சேர்த்து அது அப்படியே இரவு கொண்டு போட்டு
0: பாத்தீங்களா? அப்ப எவ்வளவு
1: இந்த விலைய யோசிக்காரும் தகப்பன் இல்லாம தான் அந்த பிள்ளை முண்டையும் இந்த பிள்ளை வளர்த்தவந்து இப்படி வேலையெல்லாம் செய்து உழைச்ச காசு இப்படியே போச்சு. பாப்போம், கொஞ்சம் புடிபட்டு கொண்டு வருகிற ஆக்களை
0: என்னாலும் அந்த என்ன நடந்தாலும் அந்த நிமிடத்துக்கு அந்த நிகழ்ச்சி நடைபெறாமல் தடங்குபட்டு போனால் அது என்னதான் பெந்து செய்தாலும் அது சரிவிடாது. என்ன பசிக்கின்ற போது கிடைக்கின்ற உணவு மாதிரி அந்த அந்தந்த நேரத்துக்கு தான் எல்லாம் தேவை. சரிங்களா, அது பாடல் கேட்போம். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. அம்மா நன்றி, வணக்கம்.

0: ஒழித்த வரலை விரும்பி கேட்டிருந்தார் பிரான்சிலிருந்து திருமதி குணநாயக பசோதி. அவருக்கும் அவது நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கின்றார். வணக்கம் வாட்ஸ்அப்புடாக. வணக்கம்
1: வணக்கம்
0: வதனி மோகன் இணைந்திருக்கின்றீர்கள். நலமாக இருக்கின்றீர்களாம்? நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம். நான்கு இலக்கங்களிலும் இணைந்திருக்கின்றார்கள். அதுதான் நான் உங்களை கண்ட உடனே ஒரு தடுமாற்றம் பிறந்தானே. தடுமாற்றம் வர வேண்டும்
1: என்று
0: என்ன பாடல்
1: நான் ஒரு பாட்டு கேட்க போறேன். இந்த 16 வயதினிலே 17 புள்ளை அம்மா
0: அண்ணமிட்ட
1: கைக்கு எனக்கு வடிவா தெரிய இல்ல படம் பாலியிட வரிகள்
0: அந்த பாடலை தருகின்றோம். சரி நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு பயத்தை பற்றி.
1: பயத்தை பற்றி ஆரம்பத்திலே பயத்தை காட்டி போட்டீங்க. எப்படி நீங்க நலமா இருக்கீங்க?
0: நாங்கள் அனைவருமே நலமாக இருக்கின்றோம்.
1: அப்படியே நலமாக வீட்டுக்காரரையும் நலமா நலம் கேட்டு கொண்டு இப்ப இந்த பயம் வந்து இந்த பாம்புகள் பூச்சிகள் அதுகளுக்கு பயத்தை விட எனக்கு நான் பயப்படுறது என்னன்னு சொன்ன இந்த ரோட்டால வாகனங்கள் போயிட்டு இந்த மோட்டார் சைக்கிள் காரர் ஓடினம்
0: எல்லாம்
1: பெரியெல்லாம்
0: அவர்கள் அந்த கார் கண்ணாடியே தட்டி விட்டு போவார்கள்.
1: என்ன பெண்ணுடைய கணவரில் ஒரு பழக்கம் உண்டு இந்த ஒரேஞ்சு விழுந்தா நிக்க மாட்டார்.
0: என்ன நிக்க வேண்டும். ஆனால் நாங்கள் ஒரேஞ்சு விழுந்தவுடன் இன்னும் கூட கூட ஆக்சிடென்ட் பண்றது என்ன?
1: கண்டிப்பாக
0: அது ஒரு தவிர்க்க முடியாத இருக்கு. பழக்கத்துல வந்து விட்டால் ஒண்ணும் செய்ய முடியாத மாதிரி அந்த புலப்போது தெரிந்தவுடன் நாங்கள் ஓடுவது.
1: நன்றி.

0: அளித்த வாழ விரும்பிக்கிறந்த ஜெர்மனியிலிருந்து திருமதி வதனி மோகன் அவருக்கும் வந்து நன்றிய வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம்.
1: வணக்கம்
0: ரொசாலி. ரொசாலி, நலமா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? சரி, என்ன பாடல்? நீண்ட நேரம்
1: நினைத்ததை முடிப்பவன் நான்,
0: நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் அந்த பாடலா? சரி, அந்த பாடலை தருகின்றோம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், எது எதற்காக நீங்கள் பயப்படுவீர்கள்?
1: யார்கிட்டாவது வெளியில பேசினா வந்து வீட்டுல சொல்லிடுவாங்க, அதனால அவங்க வந்து சொல்லிடுறதுக்கு முன்னே நாங்க வந்து சொல்லிடுவோம்.
0: நீங்க வந்து சொல்லிடுவீர்கள்?
1: ஆமா, அம்மா கிட்ட வந்து சொல்லிடுவாங்க, அம்மா கிட்டயும் அண்ணன் கிட்டயும் வந்து சொல்லிடுவாங்க. நான் அவங்க வந்து சொல்லிடுறதுக்கு முன்னே நான் சொல்லுவேன், இவங்க கிட்ட தான் பேசுனா எனக்கு சொல்லிடுவோம். அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, என்கிட்ட முதல்ல தெரிய பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் யார்கிட்ட எங்கேயாவது போனாலும் வந்தாலும் பத்திரமா போயிட்டு ஒழுங்கா போயிட்டு ஒழுங்கா வாங்கன்னுவாங்க. குறும்புத்தனம் செய்யறது உண்டு
0: தானே?
1: அப்போ எல்லா குறும்புத்தனமும் செய்யறது உண்டு. செஞ்சிட்டு வந்து தெரியாத
0: தெரிய மாதிரி இருந்துருவீர்கள், ஆனால் அது புரிய விட்டு விடுமே.
1: வந்து சொல்லுவாங்க, சொல்லுவாங்க, சொல்லுடான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க தானே. அப்ப நாங்களும் சொல்லுவோம், ஆமாமா நாங்க இந்த மறந்துட்டோமா என்ன சொல்லிட்டு நாங்க சொல்லுவோம். என்ன செய்யறது அப்போ?
0: அந்த நேரம் ஒண்ணும் செய்ய முடியாது. என்ன அது, அந்த நேரம் பயம் பெறும் உங்களுக்கு. என்ன அவர்கள் திருப்பி கேட்கும் பொழுது? சரி, உங்களுக்கான பாடலை தருகின்றோம். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்து இருந்தார் பிரான்ஸ்ல இருந்து திருமதி

0: ஒலித்த பாடல விரும்பிக்கிருந்தார். பிரான்சிலிருந்து திருமதி ரொசாலி அவர்கள், அவருக்கும் மது நன்றிய வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம் வணக்கம் பாலேந்திரா, நீண்ட நேரமாக இணைந்திருக்கின்றீர்கள், நலமாக இருக்கின்றீர்களா? நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம், நலத்துடன். என்ன பாடல் என்று சொல்லிவிடுங்கள் பாலேந்திரா.
1: பாடல் வந்து பரமசிவன் களத்தில் இருந்து பாம்பு கேட்டது.
0: கருடா சௌக்கியமா? சரி சொல்லுங்கள், நீங்கள் என்னென்ன விடயத்துக்கு பயந்திருக்கிறீர்கள்?
1: முன்னாடி
0: போவாட்டி அது ஒரு பயம் மாதிரி இருக்கும். எனக்கும் வாழ்க்கையில சரித்திரத்துல அதே நேரத்துக்கு வேலை போனதாக கிடையாது. எப்படியும் ஒரு 5 வயது நிமிடங்கள் பிந்திதான் போவேன்.
1: பாட்டு கேட்டாலே இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, கடைகாலத்துக்கு முன்னால் பாட்டு கேட்டாலே பாட்டு கேட்கவே பயம்.
0: வானொலி என்பது ஒரு த்ரில்லா இருக்கணும், என்ன அடுத்த நிமிடம் நடக்க போகுது என்பதை ஊகிக்க முடியாம இருந்தால் அந்த வானொலி இந்த சிறப்பா இருக்கும்.
1: என்ன வந்து விமர்சனம் சொல்றவர்கள் வந்து சங்கட பட்டையை காத்து
0: அப்ப பயமா இருக்கும்.
1: தாங்கள் பேசாம இருந்தால் அது பொது கருத்துக்கலாம். சில நேரம் சுட்டி காட்டுல சங்கல்ல தங்களுக்குள்ள புலை இருக்கிற மாதிரி பச்சை
0: வேண்டிய
1: அதே சொல்லிட்டு போகட்டு மது பிரச்சனை எல்லாம் சொல்றேன். அது பயப்பட்டு நீங்க சொன்னீங்க இந்த என்ன கார் கண்ணாடி அந்த மோட பேக்கார தள்ளிட்டு போறது
0: எனக்கு
1: ஒரு 8 லட்சத்துக்கு கிரீன் கலர்
0: அதே
1: மகளை கொண்ட கம்பஸ்ல இறக்க போயிட்டு 86 ரவிட்டான முடியெல்லாம் நான் அவங்க கொண்ட இறக்க போறேன்னா அது கோர்ட்ல கோர்ட்டுக்கு கிட்ட சில்லு முட்டை இல்ல ரோட்ல
0: பின்னால் இருப்பவர்கள் தான் இந்த தட்டி விட்டு கொண்டு போவார்கள்.
1: அடிச்சதுல சொல்ல மாட்டேன் அவன் 2 சில்லு வாகனக்காரன் முட்டுப்பட்டு விழுந்து அவங்க கை இல்ல கால் இல்ல
0: காரணம்
1: ஆனா அவர் சும்மா தேவையில்லாத அடிச்சது ரெண்டாம் இந்த கார் கரைக்கு போகல அந்த பயத்துல இந்த டென்ஷன்ல ஓடாரு இல்லையா அது நல்ல காலம் இந்த கார் அந்த காருக்கு கண்ணாடி முட்டுக்கு படியும் பின்பக்கமும் படியும் இவர் அடிச்சிட்டு டக்குன்னு அடிச்ச உடனே கண்ணாடி பின்பக்கம்
0: திருப்பிட்டு
1: மகள் கண்ணாடி இறக்கி போட்டு எழுத்து நிமித்தி விட்டுட்டா உடஞ்சேனா 200 250
0: அதை மற்ற பக்கம் திரும்பி விட்டுறாங்களா என்ன
1: நாங்கள் சரியா விட்டாலும் இன்னொரு குடுக்க
0: விட்டுருவான
1: கேசில வேலை செய்யற ஓட்டியா போட்டுக்கிட்டே இருக்கிறவர் அவர் கடையெல்லாம் கூட்டிட்டு 10 மணிக்கு அப்படித்தான் வலிக்கிட்டவராகும் வலிக்கிட்டு போக அவர் பச்சடி தான் எடுத்தது வடிவத்தான் வாகனம் எடுத்தது ஒரு சோப்பு வந்து டிரைவின் பக்கம்
0: சரி
1: அதுலயே அவர் செத்துட்டார்
0: என்ன
1: அதுலயே அவர் செத்துட்டார் அப்படி அந்த நாங்கள் சரியா ஒன்றாலும் இன்னொரு வந்து கொடுக்க விட்டுருவாங்க சில விஷயங்கள் இந்த ரிங்ஸ் அல்பாசிட்டி வேகத்தான் எந்த வேண்டு வர வேண்டாம் லைசன்ஸ் முக்கியம் தானே மறைச்சு கிரிச்சு விட்டாருங்க
0: அது
1: முக்கியமான பிள்ளைகள் வந்து குறுக்க போயிருக்கிற பயம் வேண்டாம் பிள்ளைகள்
0: நன்றி வணக்கம். அவர் நின்றிருந்தார் பாலா.

0: புனித்த வாழ விரும்பிக்கிட்டு இருந்தார். பிரான்ஸிலிருந்து திரு பாலேந்திரா அவர்கள் அவருக்கு மது நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இணைந்திருக்கின்றார். வைபருடாக மேரி மெக்டலின் சில்வெஸ்டர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: நலமாக இருக்கின்றீர்களா? நலமாகவே இருக்கின்றோம். என்ன பாடுது என்று சொல்லிவிட்டு?
1: தாயாதாரமா கேள்வியாகுமா?
0: தாயாதாரமா கேள்வியாகுமா? சரி, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்னென்ன விடயத்தில் பயம்?
1: மனசாட்சிக்கு பயம் முதல்.
0: அது எல்லாருக்கும் தானே.
1: மற்றது இந்த நேபாளத்துல அந்த வெள்ளப்பெருக்கு.
0: வெள்ளப்பெருக்கு வந்து அது அதை பார்க்கும் போது பயம்.
1: அதுக்கு பயம், வெள்ளப்பெருக்கண்டா பயம்
0: தானே.
1: மற்றது கரப்பான் பூச்சி பயம்.
0: கரப்பான் பூச்சி பயமா?
1: மற்றது இந்த கொடுமையான விலங்குகளுக்கு பயம்.
0: கொடுமையான எல்லாம் கொடுமை தானே. என்ன கரப்பாம்பூச்சி? கரப்பாம்பூச்சி கொடுமையான விலங்கு இல்லை, ஆனால் அதுக்கு பயம்.
1: ஆனால் பூச்சி வகை,
0: பூச்சி வகை. ஆனால் கொடுமையான விலங்குகள் என்றால்
1: மற்றது வீதியில் நடக்கிற வீதியில விபத்துகள் நடந்தால் அதை பார்க்க பயம் தான்.
0: பார்க்க பயம். அப்ப நீங்கள் எங்கட கமலாசன் மாதிரி என்ன சொல்லுது? இதில் அவர்கள் மனச்சாட்சிக்கு பயந்தே ஆக வேண்டும். ஆனால் மனதா பிறந்த அனைவருமே மனச்சாட்சிக்கு பயந்துதான் ஆக வேண்டும். சரி, உங்களுக்கான பாடலை தருகின்றோம். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்து வைத்த நன்றி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார். ஜெர்மனியிலிருந்து திருமதி மேரி மெக்டலின் சில்வெஸ்டர் அவருக்கும் மது நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இறுதியாக பைபருடாக இணைந்திருக்கின்றார் நீண்ட இடைவெளியின் பின் எங்கள் கமல சோதி அண்ணா. வணக்கம்.
1: வணக்கம் கீது.
0: வணக்கம்.
1: உங்களோட சேர்ந்து நானும் நேரம் இந்த காலம் மலஜாதி கிலோ என்ன விலை?
0: ஒவ்வொரு இடமும் என்றாலும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் தானே ஐயா?
1: கணவன் மனைவிகா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, இல்லாட உறவுகளா இருந்தாலும் சரி, நண்பரா இருந்தாலும் சரி, எல்லாம் காசுகளை போன்றத இந்த காலம் இந்த காலம் பணம் தான் முன்னுக்கு நிக்க மனச்சாட்சின்றது
0: இல்ல. ஆனால் எங்களிடம் நாங்கள் எங்களிடம் இருப்பதை வைத்து நாங்கள் சந்தோஷப்படுவோம், இருப்பதாக நினைத்துக் கொள்வோம்.
1: எங்கள்கிட்ட இருந்து அது பிரயோஜனம். இந்த காலம் நடிக்கிற ஆக்கள் தான் அந்த மாதிரி முன்னேறுவாங்க. எங்களை மாதிரி என்ன சொல்றது, இந்த கேனேனா இருந்தால் அவ்வளவுதான், மலஜாதியை பயந்துருந்தால்
0: அவ்வளவுதான்.
1: தந்ததுக்கு நன்றி, நாங்கள் மீண்டும் சந்திப்போம்.
0: ஒரு ஒரு ஏதாவது பாடல சொல்லுங்கள்.
1: இல்ல இல்ல இல்ல, எனக்கு கலைச்சதே சந்தோஷம். நீங்களும் எல்லோருமா சேர்ந்து சந்தோஷமா இருப்போம்.
0: ஆமாம், இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்துவேன். உங்களுக்கு நன்றிகள். நன்றி, வணக்கம். இதுதான் நிறைவுக்கு வருவது இன்றைய உங்கள் விருப்பம். உங்கள் விருப்பம் நிகழ்வோடு இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும், உங்கள் விருப்ப நிகழ்வோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றியும் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு ஒரு சில வர்த்தக விளம்பரங்களை தொடர்ந்து வானிலைக்கு வருகின்றது. உறவுகளின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் தாறு மாறு.
2: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
4: என்ன சமயலோ, என்ன சமயலோ.
5: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்ற

0: தேவி மகால் உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள். தேவி மகால் 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள். தேவி மகால் மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன் 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. நாக்கு மரத்து போனதே. பாரிஸ் லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூ கை பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
1: கடவுள் கை கொடுத்த மாதிரி இருக்குதுக்கேமா, நான் போறேன் அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டை எம்பித்து புது வீடு ஏமா இன்சூரன்ஸும் பிள்ளைகளுக்கு போடணும் பிள்ளை அந்த மாதிரி செய்வார் என்று சொல்லி நினைக்கிறேன்.
2: மறக்காதீங்க ஜோஸ் ஜெயரத்னத்தை.
1: ஓ, கடைசி வரையும் மறக்க மாட்டேன்.
3: ஆம், உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல், விற்பனை, முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெயரத்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் ஜோஸ் ஜெயரத்னம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994 23 25.

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிழான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: In der AU 18604 Volkeswil, Zürich, Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மா மியா GMPH, சஜிகா கேஷ் அண்ட் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிலான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்தமூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12, தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82, தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83, சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

மக்களின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் தாறுமாறு.

0: இவ்வாறு நிகழ்வோடு இணைந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் உமது திங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்து கொண்டு வழமை போல் இன்றும் தாறுமாறை ஆரம்பிக்க வருவது நெடுந்தீவு முகிலனின்.
1: உன்னை புரிஞ்சு கொள்ளாதப்போ நீ மௌனமாயிரு, உன்னை பிடிக்காம போகும்போது மௌனமாயிரு, உன்னை குறை சொல்றப்போ மௌனமாயிரு, உனக்கு பிரச்சனை வர்றப்போ மௌனமாயிரு, உன் மேல புலை சொல்றப்போ மௌனமாயிரு. உன் நடத்தை சரியில்லை, ஒழுக்கம் சரியில்லை, வளர்ப்பு சரியில்லை, கண்டுக்காத, மௌனமாயிரு. உன் மேல பழி சுமத்தும் போதும், உன் மேல எதையாவது திணிக்கும் போதும் மௌனமாயிரு, உன்னை வெறுக்கும் போதும் மௌனமாயிரு, உன்னை நேசிக்கிற மாதிரி நடிக்கும் போதும் மௌனமாயிரு, ஏன் உனக்கு கோபம் வரும்போதும் மௌனமாயிரு, ஆனா உனக்கு நேரம் வரும்போது உன்னுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் யாரிடமும் பதில் இருக்கவே கூடாது. ஊமையாக்கணும், வாயவே திறக்காத மாதிரி திணற அடிக்கணும்.

வலிகள் வலிகள் வரிகள் நெடுந்தீவு முகலன் அவருக்கும் உமது நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வருவது

காலங்காலமாகவே இந்த கதையை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். ஆனால் அந்த கதையின் ஊடாக அவர்கள் பட்ட வேதனைகள் இவைகளை அந்த கதையின் ஊடாக நாங்கள் மீண்டும் மீண்டும் பார்க்கும் பொழுதுதான் ஒவ்வொரு கணப்பொழுதும் அந்த கதையினூடாக இவ்வளவு வேதனைகளை சொல்லியிருக்கின்றார்கள், இவ்வளவு செல்வ செழிப்பெல்லாம் வந்திருக்கின்றது இந்த கதையினூடாகத்தான் தெரிகின்றது. அதற்காகவே இந்த கதை வானொலி ஊடாக

0: என்ன கதை என்று கேட்கின்றீர்களா? அதுதான் நல்லதங்கால் கதை. நடந்த ஒரு கதை. அந்த கதையின் அப்படியே அவர்கள் தந்தார்கள். ஆனால் அந்த கதையின் கருவாக்கம் அவைகளை எல்லாம் எதுவும் சேர்க்காமலே எத்தனையோ விடயங்களை அதில் தவிர்த்திருக்கின்றார்கள். ஆனால் அதை கதையாக சொல்லும் பொழுது மிகவும் உருக்கமாகவே அந்த கதையை கூறியிருந்தார்கள். உண்மையிலேயே இந்தியாவிலே அர்ச்சனாபுரம் என்ற ஒரு கிராமம் அந்த விருதுநகர் மாவட்டத்துக்கிட்டே இருக்கின்றது. நீங்கள் இந்தியாவுக்கு தெரிந்திருந்தால் விருதுநகர் போயிருந்தால் தெரிந்திருக்கும். அங்கே அர்ச்சனாபுரம் என்ற ஒரு இது மிகவும் செல்வ செழிப்பான ஒரு இடம். என்ன மாமரங்கள், தென்னமரங்கள், வாழை மரங்கள் இவர்கள் எல்லாம் ஏராளமே. இந்த பாக்கு மரம் கூட அங்கே எக்கச்சக்கமாக இருக்கின்றது. தேக்கு மரம் எல்லாம் அவருடைய நிறையில் இன்றும் நீங்கள் போனால் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். தேக்கங்காடு என்று அந்த அர்ச்சனாபுரத்தில் இன்றும் தேக்கங்காடு இருக்கின்றது. இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கின்ற இதிலே அப்படி ஒரு வானம் பொய்க்காத வளமான பூமி என்று சொல்வார்கள். இப்பொழுது இலங்கையில் சில இடங்களை வானம் பொய்க்காத வளமான பூமி என்று சொல்லுவார்கள் எல்லாம். இப்போ இந்த திருவோம் பொய்க்காத இடம் என்றால் முரசு மூட்டை அந்த பக்கத்தை சொல்கிற மாதிரி இப்படி வானம் பொய்க்காத ஒரு வளமான பூமி தான் இந்த அர்ச்சனாபுரம். இந்த அர்ச்சனாபுரம் தான் இந்த நல்லதங்கால் பிறந்த இடம். என்ன நல்லதங்கால்? நல்லதங்கால் வந்து அந்த ராமலிங்க ராஜா என்ற அவருக்கும் இந்திராணி என்ற இவர்களுக்கும் பிறந்தவா. இவாவுக்கு ஒரு அண்ணன் இருக்குது, நல்ல தம்பி. அவர் பேர் நல்ல தம்பி. இவாவுக்கு பேர் நல்லதங்கால். நல்ல தம்பி. ஆனால் அந்த காலங்களில் பிள்ளைகளை தம்பி என்று கூப்பிடுவதும் பெண் பிள்ளைகள் பிறந்தால் தங்கா, தங்கா என்று சொல்வார்கள், தங்கு என்று சொல்வார்கள். ஆனால் தங்கச்சி என்று சொல்ல மாட்டார்கள். அவா இந்த தங்கா அப்படின்ற ஒரு பாசத்தோடு சொல்வார்கள். என்ன, ஐயோ உங்களோட தங்காக்கா, உங்களோட தங்கா அப்படி என்று அந்த அது அப்படி இருக்கும். என்ன தமிழுக்கு பேர் நல்ல தம்பி, வாக்கு பேர் நல்ல தங்காள். என்ன நல்ல தங்காள்? சின்ன சின்ன வயதில் இருக்கும்போதே அந்த சில பேருக்கு அந்த தாயின் இறந்து தகப்பன் இறந்து விட்டால் அந்த சின்ன வயதிலே அந்த அனாதியாகி போய்விடுறது. என்ன ஆனால் அப்படி அனாதியாகி போனாலும் வந்து ஒரு நல்ல ஒரு அண்ணன் வந்து விட்டால் அது பெரிய ஒரு கொடியாகவே அந்த அண்ணன் அந்த தங்கச்சியை பார்ப்பார். என்ன அப்போ இந்த நல்ல தம்பி தான் இந்த நல்ல தங்காளை நல்லா பார்க்குறா, தங்கச்சியை செல்லமாக வளர்க்குறார். என்ன வளர்த்தா அந்த காலத்திலேயே ஒரு 5, 6, 7 வயது, கடைசி 8 வயதுலேயே திருமணம் செய்து கொடுத்து விடுவார்கள். என்ன அந்த காலத்தில் அப்படித்தான். மானாமதுரையில் இருக்கிற ஒரு ஒரு ராஜாவுக்குத்தான், காசிராஜனுக்கு தான் இந்த நல்ல தங்காளை இவர் தமையின் அண்ணா நல்ல தம்பி வந்து கட்டி கொடுக்குறார். கல்யாணம் ஆகும்போது நல்ல தங்காளுக்கு 7 வயது. நான் பாருங்கள், அது 7 வயது. இப்போ நாங்கள் இருக்க அந்த காலங்கள், இப்போ பாரதியார் காலங்கள் எல்லாம் பார்த்து வந்தால் 6, 7 வயது தான் அந்த திருமண வயதாக இருந்தது. என்ன இப்பொழுது தான் 18, 19, இப்பொழுது 22 ஆக்குவதற்காக இதுகளெல்லாம் நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் உண்மையிலேயே 30, 31 வயதில் திருமணம் முடிப்பவர்கள் தான் பின்னர் அந்த இதாக அப்போ பிரச்சனை இல்லாமல் இருக்கின்றார்கள். அப்போ 7 வயது என்றால் யோசித்து பாருங்கள், உலக அனுபவங்கள் இல்லாமல் இல்லைத்தானே. இப்போ அண்ணாவோட இருக்கிற பிள்ளைக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கணும். இப்போ காசுராஜனுக்கும் இப்போ அந்த அரசனும் வந்து நல்ல தங்காளுக்கு நிறைய பரிசும் காசு அதெல்லாம் கொடுக்குறாரு. என்ன அதுவும் ஒரு சித்திர மாதம் கல்யாணம் நடக்குன்னா சித்திர மாதத்தில் கல்யாணம்னா சொல்லி வேலை இல்லை. என்ன அந்த மாதிரி தான் இருக்கும். என்ன எல்லா இடமும் புது குலுங்கி அப்படியே இருக்கிற ஒரு காலம்தானே. அப்போ இப்போ பனைமரம் புலந்து தான் பந்தல் கால் போடுறார்கள். தென்னமரம் புலந்து தெருவெல்லாம் பந்தலிட்டார்கள் என்று சொல்கிறார்கள். என்ன அப்போ தென்னமரம் புலந்து தெருவெல்லாம் அந்த தென்னம் குருத்தோலியெல்லாம் அப்படியே தூர கட்டி அந்த தென்னம் பாலையில் வார அந்த இதுகளை எல்லாம் கிடைக்கிட கொழுவி அந்த குறும்பு அது இதெல்லாம் கொழுவி அப்போ அந்த அது ஒரு பார்க்கவே ஒரு பெரிய ஒரு விளாக் கோலம் மாதிரி இருந்ததாம். இதை விட நல்ல தம்பி வந்து அவர் ஒரு வசதியான குடும்பத்திலேருந்து ஒரு அவர் வேரியெல்லாம் நிறைய வெள்ளாடுகள் அந்த காலங்களில் அவர் சீதானம் கொடுக்குறேன்னா வெள்ளாடுகள் பட்டி நிறைய பால் மாடுகள் மூர்கடைய முக்காளி பொன்னாலான அளக்கிற நாளி பொன்னாலான மரக்கால் இப்படியெல்லாம் கொடுக்குறார்கள். பொன்னால் என்று சொல்வார்கள். இன்னும் நிறைய சீதனங்கள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளோ சீதனம். அந்த காலத்தில் ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குறால் சீதனம் அள்ளி கொடுப்பார்கள். என்ன அந்த மானூத்து மந்தையிலே மான்குட்டி பெத்த மகளே என்று சொல்லும் பொழுது அந்த மருமகள் அந்த மருமகள் பிறந்ததுக்கு அவர் போய் வைக்கல கொடுக்குற மாதிரி அப்போ தமையன் இருக்கிறன்னா முழுக்க அள்ளி அப்படியே கொடுப்பார்கள். என்ன சீதனம் இல்லாமல் அப்படியே அது பார்த்துக்கலாம் என்று சொல்லி போட்டு அள்ளி கொடுப்பார்கள். கல்யாணம் முடிந்து நாலாவது இது நடந்து முடிஞ்சதுங்க, விருந்து சாப்பாடு முடிந்த அப்புறம் இப்போ நல்லதங்கால் என்னவனும் காசுராஜனுடன் மானாமதுரைக்கு போகணும் என்ன. ஆனால் நல்லதங்காலுக்கு அந்த பாருங்கள், திருமணம் முடித்து அந்த மணமகள் வீட்டுக்கு அந்த அந்த மணமகள் அந்த பிள்ளை போகிற நேரம், அப்பா அந்த உலகத்தை வெறுத்து அந்த அவர்கள் என்னதான் இன்னொரு ஆசைப்பட்டவரை கல்யாணம் கட்டி போனால் கூட அந்த அந்த பிடிகிற நேரம் இருக்குல்ல, அது பெற்றோருக்கும் கண்கலங்கும் அவர்களுக்கும் கண்கலங்கும். அதெல்லாம் அந்த அனுபவித்தா தான் தெரியும் என்ன, அந்த அப்படி அப்படியான ஒரு இறுக்கமான சூழ்நிலை, கழுது புரண்டு போட்ட நகையெல்லாம் கலட்டி எரிஞ்சு முட்டி மோதி இப்படித்தான் இவளும் முட்டி முட்டி அழுகிறாள், முத்து மணியை அட்டு விழை. அப்போ அப்போதான் நல்ல தம்பி வந்து ஆறுதல் சொல்கிறான், இங்கே வாங்க ஒரு இல்லை இல்லை அம்மா நீங்கள் போயிட்டு வாங்க இப்படித்தான் சொல்லி போட்டு தங்கச்சி காரியை மானாமதுரைக்கு அனுப்பி வச்சாச்சு. இங்கே நல்ல தம்பிக்கு இருக்கிறார், இவருக்கு இவருக்கு ஒரு மனைவி இருக்கு என்ன, நல்ல தம்பிக்கு ஒரு மனைவி உண்டு, அவளோட பேர் மூலி அலங்காரி. மூலி அலங்காரி என்று நாங்கள் பேசுவது கேள்விப்பட்டிருப்போம், இது அவிவா அந்த மூலி அலங்காரி என்று நாங்கள் சில பேரை பேசுவோம் சில பேரை சொல்லியிருக்க, அவள் ஒரு மூலி அலங்காரி என்று சொல்லுவோம், அது அதான் உண்மையான பேர். இந்த நல்ல தம்பியோட மனசுக்கு தான் இந்த பேர் என்ன. அவள் வந்து சரியான ஒரு குடும்பக்காரி. இப்போ நல்லதங்கால் போன பிறகு நல்லதங்காலை பார்க்க நல்ல தம்பி ஒரு தடவை கூட மானாமதுரைக்கு போயில்லையென்றால் அதுக்கு ஆறு காரணமாக இருக்கிறது. இந்த நல்ல தம்பின்ற மனைவி மூலி அலங்காரி தான். அப்போ பக்கம் ஒரு கொஞ்சம் இடம் தான் மானாமதுரை, ஒரு ஒரு ரெண்டு மலையாக கடந்தாங்கால் போனேன், விருதுநகர்லேருந்து ஒரு சில கிலோமீட்டர் தான், ஒரு 100 கிலோமீட்டருக்குலாம் வரும். இப்போ அங்கே போனால் நல்லதங்கால், நல்லதங்காலுக்கும் 7 பிள்ளைகள் பிறந்துட்டு என்ன, பிள்ளை பூட்டிகளுடன் அவள் சந்தோஷமாக தான் வாழ்ந்தால், இதெல்லாம் கொஞ்ச காலம்தான், அந்த சிலது இதுவும் கொஞ்ச காலம்தான், அந்த மாதிரி நல்லதங்காலுக்கும் ஒரு கொஞ்ச காலம்தான் என்ன. ஆனால் இந்த மானாமதுரையில் மழை இல்லாமல் போயிட்டு, இப்போ வானம் பொய்க்காத பூமி என்று இருந்த இடத்துலேருந்து வந்தது மானாமதுரையில் இருந்தது, மானாமதுரையில் மழை இல்லாமல் போயிட்டு 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 12 வருஷம். அந்த காலங்களில் எல்லாம் தான் குளங்களை கட்ட இல்லை, இப்படியெல்லாம் தண்ணியை சேமிக்க எல்லாம் தெரியாது, மழையை நம்பி தான் எல்லாம் இருக்குது. ஆனால் மழை போய்ச்ச உடனே அங்கே வயலில் விளைச்சல் இல்லை, மக்களுக்கெல்லாம் பசிவாக விவசாயத்தை நம்பி, அந்த நேரத்தில் வேறு என்ன விவசாயத்தை நம்பி இருக்கிறானே, பசி எல்லாரும் பட்டினியால் தவிக்கிறார்கள் என்ன. அழகாக சொல்றார்கள், பஞ்சமோ பஞ்சம் மரக்கால் உருண்ட பஞ்சம், மன்னவரை தோற்ற பஞ்சம், நாளை உருண்ட பஞ்சம், நாயகரை தேட்ட பஞ்சம் தோற்ற பஞ்சம், தாலி பறி கொடுத்து கணவனை பறி கொடுத்து கை குழந்தை விட்ட பஞ்சம். இப்படி மக்கள் பஞ்சத்தில் செத்து போறார்கள் என்ன, இவ்வளவுக்கு அவர்கள் செத்து போற அளவில் இருக்குது என்ன. இப்போ இவ்வளோ இடம் பஞ்சம் பண்ணால் நல்லதங்கால் வீட்டில் மட்டும் பஞ்சம் இல்லை இருக்கேன், அவியல் வீட்டிலும் பஞ்சம்தான். அப்போ எல்லாம் எல்லாம் போகுது என்ன, தாலியை தவிர மற்ற எல்லாத்தையும் நல்லதங்கால் விற்று துளைக்கிறாய் என்ன, விற்று வாங்குகிறாய் என்ன, குத்தும் உலக்க கூட முறம் கூட விட்டு விட்டால் எல்லாம் விட்டும் இந்த பஞ்சம் தீரவில்லை. பஞ்சம் தீரவில்லைன்னா அந்த நேரத்தில் பஞ்சம் என்று சொன்னால் பெரியாக்கள் உடலாக பொறுத்துக்கலாம், ஆனால் குழந்தைகள் பசியால் துடிக்கிறார்கள், அப்போ ஒரு தாய் எல்லாத்தையும் பொறுப்பாள், ஆனால் பிள்ளைகள் பசியால் துடிக்கிறத எந்த ஒரு தாயால் பொறுக்கலாம, ஐயோ சும்மா போய் நீங்கள் பசிக்கே இல்லையாண்டு சும்மா இருந்தாலும் ஒரு அதர்மத்துக்கு அம்மா பசிக்குதான்னு சொன்னால் அது எந்த நேரமாக இருக்கலாம், எந்த சாபமாக இருக்கலாம், இல்லை இயலாமல் விழுந்து சுருண்டு எலும்பு நடக்கலாமல் இருக்கலாம், புள்ளை வந்து அம்மா பசிக்குதான்னு கேட்டுட்டா எலும்பி போய் அது அப்படியே ஒரு கடவுள் கொடுத்த ஒரு கூட்டம் ஆயிருத்தானே. இப்போ பிள்ளைகளெல்லாம் பசியால் தருவாங்க, இப்போ நல்லதங்கால் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறாள் என்ன, இன்னும் கொஞ்சம் நாள் நீடிச்சா பிள்ளைகளெல்லாம் பசியால் செத்தையே போயிருங்களே, ஒன்று பயம் வந்துட்டு என்ன, பயம் வந்தோடனே இவள் ஒரு முடிவு எடுக்கிறாள் என்ன, எடுத்துகிட்டு போய் கேட்குறாள் என்ன, அப்போ எடுத்துட்டு எடுக்கிறாள் மனசுக்கு எடுத்துகிட்டு சொல்கிறாள் என்ன, அண்ணன் வீடு அண்ணன் வீடங்காலம் இருக்குதானே, அண்ணன் வீட்டை நல்ல அது எப்பயும் அந்த கஷ்டம் பிரச்சனைகள் வரும்பொழுது இந்த பொம்பளைகள் தாய் வீட்டை தான் நினைப்பினோம், என்ன தான் வளர்ந்த வீட்டை தான் நினைப்பினோம், இன்னும் ஒரு சின்ன பிரச்சனை அதான் அந்த நெடுக ஓடி வரது என்ன, இன்னொரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அம்மாட்ட போயிடுவோம், நான் வாழ்ந்த வீட்டை போயிடுவோன்னு ஓடி வர காரணம் இதுதான், அவையில் மனசு அப்படி தான் சொல்லும் என்ன, ஐயோ நான் அப்படி இருந்தேன் இவ்வளோ இதாக இவ்வளோ பிரச்சனை வரும்போது நான் கொஞ்சம் நேரம் அங்கே போய் இருந்துட்டு வரலாம் என்று தான் அவையில் அந்த அங்கே போய் இருக்கலாம்னு நினைக்கிறேன், இல்லை கொஞ்சம் நாள் இருந்துட்டு வரலாம் அப்படி தான் யோசிக்கிறது என்ன. அப்ப இவா ஜோஜி போட்டு போய் புருஷன்கிட்ட சொல்றான், காசிராஜன்கிட்ட போய் சொல்றான், இங்க வாங்க நான் போய் அண்ணன் வீட்டில் போயிருந்துட்டு வாரன்னு சொல்லியிருக்க. அவர் ஐயோ வேணாம், ஐயோ அதெல்லாம் பிரச்சனை என்றால் ஒரு வாழ்ந்து கெட்டு போனால் ஒரு வகையில் சேர்க்க மாட்டார்கள், வாழ்ந்து கெட்டு ஒரு வகையிலும் சேர்க்க மாட்டார்கள், வாழ்ந்து கெட்டு போனால். ஆனால் கெட்டு நொந்து போனால் கிளையிலும் செய்ய மாட்டார்கள் என்ன. அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் எல்லாத்தையும் இவர் எடுத்து சொல்கிறாரு என்ன. ஐயோ கை ஓட்டி சிரிப்பாரலம்மா, நீ போகாத, கஷ்டம் பருவது சகசம் தானே, நாங்கள் தான் எல்லாத்தையும் பிடிச்சி நிற்க வேணும், சாணி எடுத்தாவது தப்பி பிழைப்போம்ண்டு இவ சொல்ல வேலி பிற கொடிச்சுண்டானே நாங்கள் விட்டு பிழைப்போம் அப்படின்ட்டு வெறும் ஜோக தத்துவங்கள்லாம் அதில் இதில் எடுத்து விட்டு பார்க்குறாள் என்ன. ஆனால் நல்லதங்கால்கிட்ட என்ன சொல்லியும் இந்த காசுராஜன் சொன்னதை கேட்கல என்ன. இனியும் தாக்கு பிடிக்காண்டு அவள் ஒரு முடிவு எடுத்துட்டா, அவர் பிள்ளைகள் சில முடிவு எடுத்துட்டா எடுத்தது தானே என்ன. அது உள்ளுக்கு நாங்கள் ஆயிரத்த சொல்லியிருக்கோம்னு கேட்டுருக்கலாம் அவளையே, அவங்களோட முடிவு கடைசி வரை இருக்கு என்ன. அப்போ இவா சொல்கிறான் என்ன, சந்தனம் தொட்ட கையால் நான் சாணி சொல்கிறேன் காலமாண்டு சொன்னான், குங்குமம் எடுத்த கையால் நான் கூலி வேலை செய்கிற காலமாண்டு சொல்லி நல்லதங்கால் அழுகிறாளுன்னு. அப்போ அழுதா அவ சொல்லி அழைய அதுவும் நியாயமாக தான் இருக்குது, ஆனால் என்ன செய்கிறது. அப்போ இதுக்கு மேலே நீ நல்லதங்களை சரித்திர சமாதானப்படுத்த முடியாது. காசுராஜனும் ஓகே சரியம்மா பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கலன்னு சொல்லி போட்டு வழி அனுப்பி வச்சிட்டாரு என்ன. அனுமதி வச்சுட்டு போகணும்னு சொன்னா பிள்ளை வாக்கு பிடிச்சி சந்தோஷம் தானே பிள்ளைகளை வீட்டில் அங்கே போகிற எல்லாம் ஓடியந்த அப்படியே கட்டி பிடிஞ்சி உச்சி மோந்து, ஐயோ பிள்ளைகளே வாங்கப்பா நாங்கள் உங்களோட மாமா வீட்டுக்கு போகிறோம், அங்கே போனால் தின்றகு தேங்காய் அப்படியே குமிஞ்சிருக்கு மாங்காய் இருக்கு, ஓடி விளையாட மான் கிடைக்கும், அங்கே பிடி எதாண்டு பிள்ளைகளுக்கும் சொன்னோட பிள்ளைகளுக்கும் சட்டியான எதுனா துள்ளி குதி மாமா கூட போக போகிறோம் யாத்து இதானு துள்ளி குதிச்சாண்டு அவையலும் விளக்கிடணும் என்ன. இப்போ நல்லதங்காலும் பிள்ளைகளும் வந்து மகாநாமதுரையிலேருந்து இங்கே அர்ச்சனாபுரத்துக்கு இப்போ பிறந்த இடத்துக்கு வாரம் என்ன, காடு மலை எல்லாம் தாண்டி வருகினம், வனாந்திரங்கள் அது இதெல்லாம் தாண்டி இங்கே வருகினம். இப்போ அர்ச்சனாபுரம் பக்கம் வந்துக்கிட்டார்கள். ஆனால் பிள்ளைகளுக்கு நடக்கல, அது என்ன பசி பசி என்ன கத்தினா பா பசிக்குது பசிக்குது எனக்கு தாயா, அதை நான் முதலே சொன்னேன் நீ எல்லாத்தையும் பொறுத்து கொள்வார், பிள்ளைகள் பசிக்குன்னு சொன்னால் ஒரு தாயால் இயலாது. இப்படி பார்த்துன்னு இதுலேயும் பூவா கத்தி கொண்டு வரிகைக்க பார்த்தா இந்த நல்ல தம்பி அந்த பக்கம் வாராரு என்ன, பட வரிவாளங்களோட அவர் வாராரு என்ன, அவர் வேட்டையாட வந்தவர் என்ன. வந்த இடத்துல இப்போ நல்லதங்காலையும் பிள்ளைகளையும் பார்த்துட்டு இப்போ அந்த இப்போ ஒரு தங்கச்சியை அனுப்பி போட்டு ஒரு மனசுக்குள்ள ஒரு பெரிய இதாக இருக்கேங்க, இந்த கோலத்தோட வந்தவொடனே அவர் உட்டஞ்சு போனார் என்ன. பார்த்தோன்னே என்ன செய்கிறது, தங்கச்சியை பார்த்தோன்னே போய் கையை பிடிக்கிறார், அப்படியே கண்ணீர் மூட்டி கொண்டு அப்படியே ஓடுது என்ன. அப்போ சரி என்ற அவர் யோசிக்கிறார் என்ன, குதிரை அரிதாச்சோ குடியிருந்த சீமையிலே பல்லக்குத்தான் பஞ்சமோ பத்தினியே உனக்கு, கால்நடையாய் வர காரணமேன் தங்கச்சி என்று இவர் அழுத்து புலம்பி கேட்கிறார். நல்லதங்கால் தன்னை வீடு நிலைமைகளை சொல்கிறாள், நான் சொன்னோன்னே நல்ல தம்பி அவர் தமையன எல்லாத்தையும் தேற்றுறாரு, தெரிஞ்சு போய் சொல்கிறார், சரி சரி தங்கச்சி ஐயோ நீ வீட்டவோ, தெற்கு முலையில் தேங்காய் ஊஞ்சிருக்கு, வடக்கு முலையில் மாங்காய் ஊஞ்சிருக்கு, காட்டியான வாசலில் கட்டியிருக்கு, காரம் பசு கூட இருக்குது, போ தங்கச்சி போய் பிள்ளைகள் புதல் பசியாரன்னு சொல்லி போட்டு நான் வார போன்னு சொல்றாரு. என்றாலும் அண்ணன் இல்லா இடத்துல வாக்கு பிறகு பெரிய இது. அப்போ கேட்குறார், அண்ணா நீயும் என்னோட வா என்று அண்ணனை கேட்க இவர் சொல்கிறாள், அம்மா நல்லதங்கால் நீ முதல்ல போ, உன்னை அண்ணி மூலி அலங்காரி உன்னையும் பிள்ளைகள் நன்றாக கவனிப்பாள், நான் பின்னால் வருகிறேன் டக்குன்னு வாரன், இதெல்லாம் இந்த பங்களையெல்லாம் அவர் அரேஞ்ச் பண்ணி போட்டு டக்குன்னு வாரன், நீ உன் பிள்ளைகளுக்கு விளையாட அங்கே புள்ளிமான எல்லாம் பிடிச்சி கொண்டு வாரன், நீ போன்னு சொல்லி போட்டு ஏன்னா மாமன்காரனாக தான் நினைப்பான் என்ன. அடைய வீட்டை ஓடனா வெறுங்கையோட வீட்டைக்கு வந்தனா நாலஞ்சு மான் குட்டிகள் பிடிச்சிருந்தேன் இந்த மருமக்களுக்கு விளையாட கொடுப்போம் அது தானே சொல்லி போட்டு அவரும் மொழி கேட்டார். இப்போ நல்லதங்காலும் அண்ணன் வீட்டை அரை மனசோட பெரிய மனசில் அண்ணன் கண்டுட்டும் அண்ணன் தன்னோட வரை இல்லைனாப்பில் அரைவாசியோடஞ்சு அரை மனசையோட அப்படியே வீட்டை போனா இங்கே பெரிய மாடி வீடு தானே, மாடி வீடு இவற்ற வீடு நல்ல தம்பிய வீடு. அப்போ இங்கே மூலி அலங்காரி எங்கள் மாடியில் இருக்கிறா இவியல் பிள்ளையரோட வார பார்த்துட்டா. கட்ட கடந்து வேகமாக ஓடி வந்து கதவெல்லாம் பூட்ட சொல்கிறேன் என்ன, இடுக்கில் எல்லாம் வச்சு ஈரம்மன் போட்டு எல்லாம் அடைக்க சொல்கிறேன் என்ன, சோத்து பானையெல்லாம் கொண்டே ஒழிச்சு வைக்கிறா, பழம் துணி ஒன்று அப்படியே போத்தி என்ன ஒரு சாக்கு கொண்டு டக்கன்னு போட்டண்டு ஒரு மூலையில் போய் வல் படுத்துட்டாள். இப்போ நல்லதங்கால் வந்து அண்ணன் இல்லைன்னு தெரியும். அப்பாவா வந்து அண்ணி அண்ணி என்று ஆசையாக்கா கத்துறா, கதவை தட்டுறா, ஆனால் கதவு திறக்க இல்லை. இவன் கத்துற, ஐயோ அண்ணி நடந்து வந்து காலெல்லாம் கடுக்குது அண்ணி, தண்ணி கொஞ்சம் தாங்க அண்ணி, ஐயோ என்று சொல்கிறார். தண்ணி தண்ணி என்று பிள்ளை எல்லாம் அழுகுது, தாங்க தாங்க என்று சொல்ல, இவாவுக்கு இப்போ புத்திரர் பாசைய அந்த கதவை திறக்க மாட்டீங்களா என்று சொல்லி கூப்பிட்றாள். ஒன்றுக்குமே இந்த கதவை திறக்க இல்லை. நல்லதாங்காளுக்கு இப்போ சில பேருக்கு எல்லாம் செய்வினம், என்னதான் பசியாக அப்படின்னு எல்லாம் அடங்கி போவினம், என்னதான் பண்ணிஞ்சு போனாலும் கோவத்தை கிளறிச்சின வேண்டா, அவள் பெரும் பத்திராயினம் என்ன. அவா சொல்றா டக்கனு ஹோம் வந்த உடனே டக்கனு சொல்றா, நான் பத்னி ஆனால் கதவு படாரன்று திறக்கட்டும் சொன்ன உடனே கதவு டக்கன்னு திறந்தது என்ன. உடனே பிள்ளையெல்லாம் உள்ளு கூடி போய் சுற்றி சுற்றி வீட்டில் ஓடியாரா, ஒட்டு சாமானும் இல்லை, சாப்பிட்ற கொண்டும் இல்லை. அப்போ பீந்து பார்க்குறா, மூலிகைங்க படுத்துருந்த இடத்துல வந்து தேங்காயும் மாங்காயும் எல்லாம் குவிஞ்சு கிடக்குது. ஓடி போய் ஒரு பிள்ளை டக்கன் ஒரு தேங்காய் எடுத்தது, மற்ற பிள்ளை ஓடி போய் மாங்காய் எடுத்தது. அந்த நேரம் இந்த மூலிகைலங்காரி சட்டான்னு எழும்பி அது ரெண்டையும் பறிச்சு போடுறா. பறிச்சு போயிட்டு அதுக்குள்ள தேர்ந்தெடுக்கிறான். என்ன நாங்கள் மருமகள் வந்தா எது நல்லதா அது இதுன்னு பார்த்து எடுப்போம். இந்த மூலிகைலங்காரி என்ன செய்யறா, எங்க அழுகல் கிடக்குது எங்க இது கிடக்குன்னு தேடி எடுத்து அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குறான். என்ன பார்க்குறான் நல்லதங்கால் அப்படியே மனம் பதறது என்ன. சாப்பாடு கொடுக்குறான், சரி கொடுக்குறதா, ஒரு அழுகல் சாப்பாடு கொடுத்தா ஒரு தாய்க்கு எப்படி இருக்கும், பொத்தி கொண்டு வருது என்ன. அண்ணி முதல்ல இந்த பிள்ளையரை பசியாதுங்கன்னு கெஞ்சிரா. ஆனால் மூலிகை அலங்காரி வந்து ஒரு அங்கே போனால் அப்புறம் இது இல்லாமல் இருந்த கேப்பக்களி அது இதுகளை கொண்டு வந்து இவாட்ட கொடுக்குறா. ஒரு உடஞ்ச திருகை, திருகை இருக்குதானே அந்த பத்திரிக்கிற திருகை, அதை கொடுக்குறா. உலக வைக்கிற ஒரு ஓட்ட பானியை கொடுக்குறாள், எடிக்கிற ஈரமட்டியை கொடுக்குறாள். அப்போ பாருங்கள் அப்படி இவ்வளோ கொடுக்க நல்ல தங்கால் எல்லாம் பொறுமையாக செய்து கேப்பக்களியை திருகையில் போட்டு அப்படியே கேப்பையை போட்டு திருகையில் போட்டு அரைக்கிறா. என்ன எப்படியோ கஷ்டப்பட்டு கஞ்சியை காய்ச்சிட்டு ஈரமட்டைகளை வச்சு எரிஞ்சு கூழும் கொதிக்கணும், குழந்தையும் பசியாரணும் என்று எல்லா தெய்வங்களையும் வேண்டாத தெய்வம் இல்லை, வேண்டி வேண்டி ஒரு வழியாக கஞ்சி கொதிச்சது. ஆனால் பிள்ளைகள் அந்த கஞ்சியை குடிக்க போகிற நேரத்தில் மூலி அலங்காரி வந்து பானையை பிடிச்சி தட்டி விட்டுட்டாள். என்ன இப்போ பானை உடைஞ்சு போச்சுது. பானை உடைஞ்சோன்னா கூழ் வழிஞ்சோடுது, கூழ் வழிஞ்சோன்னா பிள்ளைகளுக்கு தெரியுமா, பிள்ளைகள் பாசி அப்படியே அந்த நிலத்தில் விழுந்த கூழ் அப்படியே ரெண்டு கையாலும் அள்ளி அப்படியே குடிக்குது. அல்ல என்ன, ஐயோ இதை இதை இந்த இந்த இப்படி ஒரு காட்சியை எந்த தாயாரை பார்க்கலும், சும்மா யோசிச்சு பாருங்கள் இப்படி ஒரு காட்சி ஒன்று நடக்க எந்த ஒரு சாயாலும் அதை பார்க்கலுமா, அப்படியே சகிக்க இல்லை என்ன. இனியும் அவமானம் வேணான்ட்டு செத்து இல்லாமல் ஒரு முடிவு எடுக்கிறான். இப்போ தான் இந்த முடிவு இருக்கா, இனி இதுக்கும் இல்லை நாங்கள் அவமானப்படாது. இனி போய் செத்து இப்போ இந்த செத்து போகிற தற்கொலை செய்கிறேன்னு எல்லாம் கணங்க நாங்கள் சொல்லி போட்டு எங்களுக்கு 1008 கதை சொல்லி கொண்டிருப்போம். ஆனால் அவங்களாம் இளமையிலேருந்து யோசிச்சு பாருங்கள் எப்படி அவமானம், எப்படி சீர்கேடு, எப்படி இனிமேல் அவையில் எடுக்கிறேன்னா இனி எல்லாம் இனி வேணாம் பண்ணு சொல்லி போட்டுதானே, அப்படித்தான் இவ்வளவு இந்த முடிவே எடுக்கிறாள். அப்போ பிள்ளைகளையும் கூப்பிட்டு ரோட்டில் இறங்கி போகிறா, வீதியில் நடக்கிறா, அவையை பார்த்து எல்லாம் பரிதாபப்படுறா. என்ன சாப்பிட்றதுக்கு தங்க வீட்டுக்கெல்லாம் கூப்பிடினம்பா, மஞ்சள் வந்து சாப்பிடன்ட்டு பச்சரிசி குத்தி தாரோம், பாலும் கலந்து தாரோம், பாலகரும் நீயும் பசியாரிப்போங்க என்று கூப்பிடுகிறார்கள். என்ன ஆனால் நல்லதங்கால் மறுத்து விட்டாலே சொல்லுங்க, அப்போ அரச வம்சம் நாங்கள் அந்த வீட்டில் தண்ணீர் குடிக்க மாட்டோம் என்று அந்த என்னதான் சொன்னாலும் அந்த திமிரும் அந்த இருமாப்பும் அது அவையோட கூட பிறந்தான்னு சொல்லிக்கணும், ரத்தத்தோடு சேர்ந்தான்னு சொல்லிக்கணும், அது இருக்குது என்ன, அதோட போகிறா என்ன. காட்டு வழியே இப்படியெல்லாம் பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு போகிறாக ஒரு பாலும் கிணறு தேடித்தான் இவள் போகிறாள். என்ன அண்ணன் வந்தால் அடையாளம் தெரியட்டும் வந்து இந்த ஆவாரம் செடிகளை எல்லாம் ஒடிச்சு போட்டுக்கொண்டே போகிறாளாம். என்ன போகைகளை நல்லதான் காலம்புல கன தூரம் வந்து விட்டார்கள். ஆனால் ஒரு கிணத்தையும் காண இல்லை. என்ன அப்ப பாக்குறாரு அந்த ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற அந்த பொடிகள் இருப்பாங்க இடியர்னு சொல்றாரு. இடையே பொடிகள் நிற்கிறா வயல பார்த்துனால தங்கால் கேட்கிறாள், ஐயோ சரியா தண்ணி விடாய்க்குதாப்பா, இங்க தண்ணி குடிக்கணும், இங்கேயாவது பாலும் கிணறு இருந்தா பார்த்து சொல்லுங்கப்பான்னு கேட்க, ஒரு சிறுவன் ஊடி வரான் சட்டாரன்னு என்ன, ஏன்னா அந்த சில பேருக்கு அந்த சில இடங்களை காட்டுறதுல பெரியது, ஆனா இவங்க என்னது கேட்டானே சின்ன பொடிகள் தெரியுமா, ஊடி எந்த கொஞ்சம் வாங்க கொஞ்சம் வாங்க அண்டி இந்த இடத்துக்கு போங்க, இதுல நல்ல ஒரு கிணறு இருக்குன்னு சொன்ன உடனே நல்ல தங்கால் அங்க போறாரு என்ன. போய் என்ன செய்கிறாள், இப்போ தாலி மட்டும்தானே இருக்குது, தாலி வந்து இந்த புருஷன் கண்ணில் படுற மாதிரி கிணற்று படியில் அப்படியே வச்சுட்டு அண்ணன் கண்ணில் படுற மாதிரி அந்த பாலூர்ற சங்கு இருக்குல்ல அதை கிணத்து மட்டும் வச்சு போட்டு அண்ணன் அண்ணி கொடுத்த தேங்கலா அந்த அழுன தேங்காய் உண்ட ஒரு இடத்துல வைக்கிறாள் என்ன, வச்சுட்டு ஒவ்வொரு பிள்ளையா கிணத்துல தூக்கி போடுறாள். ஒவ்வொரு பிள்ளையும் பாஞ்சு பதறி காலை கட்டி பிடிச்சி அப்படி இப்படின்னு செய்துகள் என்றாலும் கட்டி பிடிச்ச எல்லாம் தூக்கி அப்படியே கிணத்துக்குள்ள போடுறாள். இப்படியே ஆறு பிள்ளைகளையும் போட்டாளே மூத்த உள்ள இவனுக்கு நல்லதங்கால கொஞ்சம் வளர்ந்து வந்தானே அந்த நாங்களே அம்மாவுக்கு புடி விடாம ஓடுவோம், அம்மா போர் சங்கம் போட வரைக்கும் நாங்கள் நெல்லிஞ்சு சுளிஞ்செல்லாம் ஓடுவோம் தானே, அதுக்கு அப்போ எங்களுக்கு அந்த நேரம் பிடிச்சி கொடுக்குற ஒரு ஆள் இருப்பாரு என்ன, இப்போ ரோட்டால் ஓடுறோம்னால பிடிச்சி கொடுப்பாரு என்ன, அப்போ இவரும் அப்படி தான் தப்பி பிழைச்சி ஓடுறான், அம்மா நான் நம்ம அப்பாட பேர் சொல்லுவேனப்பா ஓடி பிழைச்சி பிழைச்சிடுவேனம்மா உண்ட பேர் சொல்லுவேன்ட்டு ஓடி தப்பிச்சு ஓடுறான் ஓட. அங்கே இந்த ஆடு மேய்ச்சன் இந்த பொடிகள் இருக்கிறாங்களா, ஐயோ ஓடுறான் தம்பி பிடிங்க பிடிங்கன்னு சொன்னா அப்பங்களுக்கும் அவரை பிடிச்சி கொடுக்குறதுல ஒரு சந்தோஷம், என்ன பிரச்சனை தெரியாது அப்பங்கள் ஒழிப்பா இவனை பிடிச்சிட்டாங்களே என்ன, இதுவும் தாய் கடங்கா ஒரு தரதலை பிள்ளைன்னு அவனையும் பிடிச்சி கொண்டு வந்து நல்லதங்காட்ட கொடுத்துட்டு அவையே போயிட்டவன். இப்போ நல்லதங்கால் இந்த கதறியால் தான் மூத்த மகனையும் பிடிச்சி கிணத்துக்குள்ள போத்துக்கொண்டு பிறகு தானும் குதிச்சிட்டாள் என்ன. இப்போ நல்லதங்காலும் ஏழு குழந்தைகளும் அப்படியே கிணத்துக்குள்ளே குதித்து இறந்து மிதக்கிறார்கள் என்ன. இப்போ நல்லதங்காலுக்கு இந்த 2 அடி கூந்தல் 3 அடி கூந்தல் இல்லை, அவளுக்கு 16 அடி கூந்தல் என்ன, அப்போ அவளோட கூந்தல் அப்படியே கிணறு பூரா அப்படியே பறந்து விரிஞ்சு கிடக்காம் இதுக்கு இந்த இதோட பிள்ளைகளும் தெரிய இல்லை கிணற்று தண்ணியும் தெரிய இல்லைன்னு சொல்கிறாங்க என்ன. இப்போ நல்லதங்காலோட கூந்தல் மட்டும்தான் அப்படியே கிணறு பூரா அப்படியே இருக்குது என்ன, அப்போ நல்லதங்கால் உடம்பு இப்படி பட்டினியால் செத்துட்டது என்ன. இப்போ நல்லதங்கால் புறப்பட்டு வந்து அடுத்த நாளே இப்போ வர மானாமதுரையில் நல்ல மழையெல்லாம் பெய்ய துவங்கிட்டு என்ன, அப்போ இப்போ இது நல்ல மழையெல்லாம் பெய்து பயிரெல்லாம் அப்படியே எல்லாம் நடக்குது நாடும் சரிப்படையுது. இப்போ இந்த நேரம் என்னைகிறார் அங்கே நல்ல வந்துட்டேன்னு காசு ராஜன் இப்போ மனசி தமையன் விட்ட போனானே கூப்பிடுவான்ட்டு அவரும் பலிக்கிட்டு வீட்டை கூட்டியன்னு வருவான்ட்டு அவரும் பலிக்கிட்டு வரார். இங்கே நல்ல தம்பியும் வீட்டை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தால் தங்கச்சியை காண இல்லை, தங்கச்சியை மட்டும் இல்லை பிள்ளைகளையும் காண இல்லை, பதறி போகிறாரு என்ன. இப்போ வந்தவனை பேர் என்ன காண இல்லைன்னு என்ன மனசிட்ட கேட்குறாரு, மூலிகை இலங்காரிகிட்ட போய் பார்க்குறாரு, இந்த தங்கச்சியும் தங்கச்சி பிள்ளையும் எங்கேன்னு கேட்குறான். அவன் சொல்கிறாள், ஐயோ சீரக சம்பா சோறாக்கி போட்டேனே 10 வகை வகையாக கறி வச்சு கொடுத்தனே சாப்பிட்டு போனாங்கன்ட்டு அவள் ஒப்பாரி வச்ச மாதிரி போய் சொல்கிறான் என்ன, சொல்லாமல் கொல்லாமல் எங்கேயோ போயிட்டாளேன்ட்டு இந்த சில பொம்பளைகள் அந்த அழுது நட்டுச்சு சொல்லேக்க விளங்குறவங்களுக்கு விளங்கும் மற்றவர்களுக்கு பத்தி கொண்டு வருமல்ல, இப்போ இவருக்கும் விளங்கையில் மனுஷி சொன்ன பார்த்துட்டு அவர் அப்படியே நம்பிட்டார் என்ன. என்றாலும் அந்த அட்டி மனசுக்குள்ள சொல்லும், இல்லை இல்லை இது ஏதோ சூழ்ச்சி நடந்து வச்சுனட்டு என்னைகிறார் பக்கத்துள்ள கேட்டுக்கிறார் என்ன, போகணுன்னா பக்கத்துக்காரன் எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு இருந்தவெல்லாம் சொல்லுங்கள் என்ன, அப்படி இப்படி இப்படி தான் நடந்தால் உண்டை மனசு இப்படி இப்படி தான் செய்து ஆத்து தான் இவியல் நச்சனுக்கெல்லாம் ஒருத்தன் சொல்லமான்னு எல்லாரும் உடனே உடனே அந்த காலத்தில் என்ன கேன் போன் இல்லை இல்லைன்னா அதுலேயே அறிய சொல்லியிருக்குங்க, இது வந்தவுடனே இல்லாதே சொன்ன உடனே நல்ல தம்பி அவர் பெரிய கட்டுமஸ்தானே ஆத்தானே அப்படியே மீசை துடிக்குது கண் சிவக்குது பக்க சதையெல்லாம் பம்பரம் போல ஆடுது, தங்கையை தேடிட்டு காட்டு ஒழிக்கோ பதறி பதறி ஓடுறாரு என்ன. அப்போ நல்லதங்கால் இந்த ஒடிச்சு போட்டு ஆவரம் செடிகள் வந்து இவருக்கு விளையாடுது என்ன, அப்போ நல்ல தம்பி பாலுங்கிறத பக்கம் வந்து உள்ளு எட்டி பார்க்குறான் என்ன, பார்த்தோன்னா அந்த அண்ணனுக்கு எப்படி இருக்கும் என்ன, அப்படியே அப்படியே புரட்சி ஐயோடு கத்துறான் என்ன, கத்தி நான் தங்க என் பிள்ளைகளும் செத்து மிதக்கிறார்கள் இப்போ ஓங்காரம் விட்டு அழுகிறேன்னு சொல்லுவார்களே புடி காத்தி அழுகிறாருன்னு, தங்கச்சி தங்கச்சின்னு தரையில் புரண்டு அழுகிறார், அம்மா அம்மான்னு அட்டிச்சு புரண்டு அழுகிறாருன்னு. இப்படி அவன் புரண்டு அழுதுன்றது போது அந்த காசுராஜன் புருஷன் பங்கம் வந்துட்டாருன்னு. இப்போ பிள்ளைகளையும் மனைவியை எப்படியும் பார்த்துட்டு வேறு அப்படியே தூக்கினோம் என்ன, தூக்கி மனைவியை கட்டி கொண்டு கதறி கதறி அழுகிறார். பொலிக்கி எடுத்து எல்லாம் தகனம் எல்லாம் செய்யணும் என்ன, செய்து போட்டு நல்ல தம்பி தண்ட மனைவிக்கு. இப்போ இவருக்கு இப்போ இவ்வளோ செய்தா அப்புறம் என்ன இது, இப்போ அவன் நல்ல தம்பிக்கு இப்போ மனுஷியை பழி வாங்கணும், அது அவ்வளோ மட்டுமில்லை அவளோட குலத்தையே பழி வாங்குறதுக்கு இவர் ஏற்பாடு செய்கிறார். உடனடியாக என்ன செய்கிறார், போய் தண்ட மகனுக்கு கல்யாணத்தை செய்து வச்சுட்டு மூலிகைலங்கான்ற உறவு உட்கார்ற இடத்துல இடி இந்த இடி வந்தலைன்னு சொல்லுவார்கள், இடி வந்தலை போட்டுட்டு இடி வந்தலை தட்டி விட்டு அவங்க எல்லாரும் அப்படியே சாகுலி போட்டு மூலிகை அலங்காரியும் அறிவாளால் வெட்டி கொள்றான்னு என்ன. ஆனால் இதோட கதை முடியல என்ன, இப்போ நல்ல தம்பி இவெல்லாம் செய்தோடு என்ன செய்கிறார், ஈட்டியில் வாஞ்சி தண்டை உயிரையும் விட்டுட்டார். அதே போல் இந்த காசுராஜனும் ஈட்டியில் வாஞ்சி தண்டை உயிரை விட்டுட்டார் என்ன. இப்போ இரண்டு குடும்பங்களும் பூண்டோடு அழிந்தது என்ன, இதுக்கு அடிப்படையான காரணம் என்னென்று பார்த்தோம்டா, வறுமை ஒரு பக்கம், மூலிகை அலங்காரியின் கொடுமை ஒரு பக்கம். வறுமை கொடியது, பசி கொடியது, பட்டினி கொடியது. அதை விட கொடியது என்று பார்த்தா ஒரு மனித தன்மையற்ற செயல் என்ன. அப்போ இப்போ எங்களோட ஜெர்மன்லேருந்து இந்த அண்ணன் சொன்னால இப்போ எங்கே மனிதநேயம் ஆக்கட்ட இருக்குது, மனச்சாட்சி இருக்கண்டு. அப்போ அந்த காலத்திலேயே இப்படியான பிரச்சனையெல்லாம் கணக்காக இருக்குது என்ன. அப்போ இப்போ நல்லதன்ற தங்கால் பட்ட துன்பத்தை இந்த நாடு மறக்காது தானே. அப்போ இப்போ எல்லாம் நாங்கள் திருப்பி புலா புலா எல்லாம் அவள் ஒவ்வொருவரும் அதை அனுபவிச்சு பார்க்கிக்கானே, இது எல்லாம் எங்களோட கண் முன்ன வரும். அப்போ நாங்கள் தான் மாற்றி, நாங்கள் தான் ஒரு மனச்சாச்சுள்ளி ஆகணும், நாங்கள் தான் ஒரு மனிதநேயமான ஆகணுமா, நாங்களை நாங்களே மாற்றி கொண்டு சொன்னால் மற்றவரை பற்றி கவலைப்படுத்தவே இல்லை. இந்த நல்லதங்கால் கதை அதுக்காக கூறிக்கொண்டு இப்பொழுது பாடலை கேட்போம்.
1: உருண்டமலை ஓரத்தில், உருண்டமலை ஓரத்தில், உருண்டமலை ஓரத்தில் உளுந்து காய போட்டிருந்தேன், அந்த உளுந்த

அந்த மூணு குஞ்சுல மூத்த குஞ்சுக்கர தேடி மூணு மலை சுத்தி வந்தேன், நடு குஞ்சுக்கர தேடி நாலு மலை சுத்தி வந்தேன், இளைய

ரெண்டும் கண்ணிக்குள்ளே ரெக்க ரெண்டு மாரடிக்கே, ரெக்க ரெண்டு மாரடிக்கே, ரெக்க ரெண்டு மாரடிக்கே. நாம் பெத்த மக்கா அழுத கண்ணீர் ஆறா பெருகி, ஆனை குளிப்பாட்ட குளமா பெருகி, குதிரை குளிப்பாட்ட ஏரி பெருகி, எருது குளிப்பாட்ட பள்ளம் பெருகி, பன்னி குளிப்பாட்ட

0: băiatul mare. இணைந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம் வணக்கம் திருமதி சரோ பரமேஸ்வரன். சரோ பரமேஸ்வரன், நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நலமாகவே இருக்கின்றோமோ. சின்ன வயதே தெரியும் என்ன?
1: தெரியும், ஆனா அந்த கதையை கேட்டு அழுதுறாங்க.
0: அப்பவே எனக்கு அந்த ஜெர்மன்ல இருந்து அந்த ஜெயராஜன் வந்து சொன்னா மனச்சாட்சி போறதற்கும்
1: ஆனா
0: அந்த உண்மையிலேயே நாங்கள் அந்தந்த இடத்துல இருந்து பார்க்கும் போது அதுகிட்ட வலி வந்து நான் இந்த கதை உண்மையா இன்று சொல்வதற்காக தயார்படுத்த கதை இல்ல. உடனடியாகத்தான் அந்த அவற்றை கதையோட அந்த மனச்சாட்சி உள்ள இல்லாதவர்களாலே இப்படி இப்படி எல்லாம் அழிந்து போகிறன்ற கதை
1: அழிவுதான்.
0: ஆனா அதே அதே இப்ப நியாயப்படுத்துறதுக்கு பல பேர் இருந்தாலும் ஆனால் அந்த அந்த வலியையும் வேதனையும் அந்த
1: தெரியும்.
0: இந்த பாருங்கள், அந்த நல்லதங்காலெல்லாம் அந்த மூத்த மகனே அந்த ஓடி போய்க்கல. எனக்கு நாங்கள் எல்லாம் அம்மாட்ட உழப்படி செய்துட்டு ஓடியாக மத்தியாக்கள் பிடிச்சி கொடுப்பேன்.
1: அவமானமா
0: இருந்திருக்கு. வாழ்ந்த குடும்பம் என்ன, ஒரு நல்ல வாழ்ந்த குடும்பம் அப்படி போயிக்கல. உண்மையா அந்த கைனாக அந்த கதையை திருப்பி நான் போயிக்கல. உண்மையா அந்த கதைக்குள்ளேயே உள்ளுக்கு போயிட்டேன் நான். என்ன
1: கூடுதலா எல்லாமே பாருங்க, இவ்வளவு இந்த மகாபாரதம் இந்த ராமாயணம் எல்லாத்தையும் பாருங்க, அதுகளை படிச்சு அதுகளை நாங்கள் படிச்சு
0: திருந்தோம்.
1: இப்ப நீங்க வீட்டு தந்ததுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். கவிதைக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நானும் இப்ப தர போறது பணத்தால பணத்தை பத்தி தர போறோம். பணம் படுத்துற பாட்டை இந்த பணம் இந்த உலகத்திலே பணம் படுத்துற பாடு இருக்கே, அதை வார்த்தையால் சொல்ல முடியாது. நான் உன் கையில் இருந்தா உன்னை ராஜாவா கொண்டாடும் இந்த உலகம். என்னை தவற விட்டால் அனாதையாக ஓரங்கட்டி வேடிக்கை பார்க்கும். பிறருக்கு அள்ளி கொடுத்தா உன்னை வள்ளல் என்று பாராட்டும். ஆனா நீ கையேந்திருந்தால் கடனாளி என பட்டம் சூட்டும். செலவழிச்சா ஊதாரித்தனம் என்று முத்திரை குத்தும். சேர்த்து வச்சா கஞ்சத்தனம் என்று ஏளனம் பேசும். உன் தேவைக்காக என்னை உருவாக்கினாய், ஆனா இன்றைக்கு உன் குணத்தை விட என் கனத்தை வச்சுதான் உன் மதிப்பே முடிவாகுது. நல்ல நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, என்னை நீ ஆட்சி செய்தால் அது வாழ்க்கை. என்னை உன் தலைக்கு மேல் ஏற்றி வச்சா அதுவே உன் வீழ்ச்சி. என் பின்னாடி ஓடாதே, உன் உழைப்பால் என்னை உன் பின்னாடி ஓடவே. இப்படிக்கு நான் தான் படம்
0: மருமை.
1: இப்ப நீங்க சொன்ன கதைக்கு
0: வாழ்க்கையை
1: சீராக நடத்தும் கலை. தவறு செய்து விட்டால் அதை ஒட்டிக்கொண்டு சரி செய்து விடுங்கள். தெரியவில்லை என்றால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மனச்சோர்வு மனச்சோர்வாக உணர்ந்தால் வெளியே சென்று சூரிய ஒளியை நுகருங்கள். ஆற்றல் குறைந்தால் உணர்ந்தால் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யுங்கள். மனக்கசப்பு வந்தால் உங்கள் சொந்த நலனுக்காக மன்னித்து விடுங்கள். வெற்றி பெற விரும்பினால் தளராமல் தொடர்ந்து முயற்சியுங்கள். மற்றவர்களின் மரியாதையை பெற விரும்பினால் முதலில் மற்றவர்களிடம் கனிவாக நடந்து கொள்ளுங்கள். உறவுகளில் சிக்கல் இருந்தால் அதை விட்டுவிட்டு உங்கள் சொந்த பாதையில் செல்லுங்கள். மனம் குழப்பமாக இருந்தால் சற்று ஓய்வெடுங்கள். மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் இந்த தருணங்களை அனுபவியுங்கள்.
0: கண்டிப்பாக இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: இணைந்து சிறப்பித்திருந்தார். பிரான்சிலிருந்து திருமதி சரோ பரமேஸ்வரன் அவருக்கும் உமது நன்றிய வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம் வணக்கம், எங்கள் ஜோகேஸ்வரி அம்மா. ஜோகேஸ்வரி அம்மா நலமாக இருக்கின்றீர்களா?
1: யாருடைய நிழலிலும் இருந்து விடாது, மரத்தின் நிழலில் இருக்கும் எந்த செடியும் மரமாவது இல்லையா? அதாவது ஓடிக்கொண்டே இரு, உன் இலக்க அடையும் வரை. போர்வு உன்னை நிறுத்த வரலாம், தோல்வி உன்னை பயமுறுத்த வரலாம், விவசனம் உன்னை உடைக்க வரலாம், ஆனால் உன் கனவு மட்டும் உன்னை முன்னே அழைத்து கொண்டே இருக்கும். உனக்காக நேரம் வரும் வரை யாருக்காக நின்று விடாதே, ஓடிக்கொண்டே இரு, ஒரு நாள் உன் வெற்றியே உன்னை பற்றி பேசும். மற்றது உண்மைகள் உறங்கும் இடத்தில் பொய்கள் கூச்சலிடுமாம். மதிப்பு கொடுக்க தெரியாதவர் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, அது பக்கத்தில் கூட நிற்காதே. இது உண்மையான சொல்லுதானே?
0: உண்மைதானே அம்மா.
1: கிடைக்கும் போது பயன்படுத்தி விடு, இருக்கும் போது அனுபவித்து விடு, நினைத்தவுடன் செய்து முடித்து விடு. வாழ்க்கை ஒரு முறைதான்,
0: வாழ்க்கை ஒரு முறைதான். அது
1: என்ன சொல்றது? வாழ்க்கையில் எந்த உறவுக்காகவும் அழாதே. ஏனென்றால் நீ யாருக்காக அழுகிறாயோ அவர் என் கண்ணீருக்கு தகுதியானவர் அல்ல. தகுதியானவர் உன்னை ஒருபோதும் அளவிட
0: மாட்டார்.
1: ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ உயர்ந்து விட போவது இல்லை, ஒருவர் உன்னை இகழ்வதால் நீ தாழ்ந்து விட போவது இல்லை என்றும் நீயே
0: உங்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அம்மா நன்றி, வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: இணைந்து சிறப்பித்து வந்தாரங்கள் ஜோகேஸ்வரி அம்மா அவருக்கு நன்றியும் வணக்கம் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்தவரா வணக்கம்.
1: வணக்கம் கேவி ஜெயமலையந்து புயராஜா.
0: புங்கையூர் ராஜாண்ணா, ராஜாண்ணா நலத்துடன் என்ன அப்படியத்தோடு வந்திருக்கிறீர்கள்?
1: பொறுமை பொறுமை
0: பொறுமை
1: பொறுமை பொறுமை.
0: ஓம் சொல்லுங்கள்.
1: பொறுமை மிக அவசியம் வார்த்தையில் வாழ்க்கை. பொறுமை சைவித்தன்மை இதை இரண்டும் தெய்வீக குணங்கள். இதற்கு மிஞ்சிய நற்குணங்கள் வேறு இல்லை. பொறுமை மிகவும் கசப்பானது, ஆனால் அதன் பயனோ மிகவும் இனிப்பானது. வெற்றிக்கு பொறுமை அவசியம். அளவுக்கு மீறிய பொறுமை கூட சில சமயங்களில் மலத்தனம் ஆகிவிடும். முடிந்தவரை பொறுமை கொள்ள வேண்டும். பிரச்சனைகளுக்கு சிறந்த ஆயுதம் பொறுமைதான். பொறுமை அனைத்திற்கும் பதில் தரும். அதற்கு காலதாமதமாகும், ஆனால் ஒருபோதும் தோற்று போகாது. கோபம் வரும்போது கூடவே வரும் அவசரம். பொறுமை காத்தல் விலகிவிடும் துயரம். கடல் நீரும் அடங்கும் கரையில் பொறுமையால். மனிதன் வெற்றியையும் தொடங்கும் பொறுமையால். விதை மட்டும் மண்ணில் பொறுமையாக உறங்கினால் தான் நாளை மரமாகி தரும் அழகிய நிழல் தான். பொறுமை என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு பெரிய பலம். வாழ்க்கையின் துன்பங்களையும் தாங்கும் சக்தி பொறுமை. கோபத்தை அடக்கி சரியான நேரத்துக்காக காத்திருக்கும் கலை பொறுமை. உள்ளவன் இதையும் சாதிப்பார். காலம் எல்லோருக்கும் பதில் சொல்லும் பொறுமையோடு இருக்க வேண்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும். நன்றி வணக்கம்.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: இணைந்து சிறப்பித்திருந்தார் பொங்கையூர் ராஜா. அவருக்கும் அது நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம்.
1: வணக்கம் தேவிசனா, பிரான்ஸ்ல இருந்து
0: திருமதி தேவிதன்ராஜ். தேவிதன்ராஜ், நலமாக இருக்கின்றீர்களா?
1: நாங்க நலமா இருக்கிறோம், அதை சொல்லுவீங்க?
0: நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம், நலத்துடன் சொல்லுங்கள்.
1: நான் வந்து வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்கள் எது சரி என்று சொல்ல தெரியாதவர்கள் தான் நீ எடுக்கும் முயற்சியை தவறு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நீ எது

0: அவமானப்படுகிறாயோ அது வெற்றி வெற்றி வெற்றி சின்னத்துக்கு அடையாளம். அவமானம் நடந்து விட்டது என்று தலை குனியாதே. அது என்னும் ஒரு இடத்தில் உனக்கான மரியாதை நிச்சயம் காத்திருக்கின்றது. எதுவும் தெரியும் தெரியும் என்று தலைக்கணம் கொள்ளாதே. பத்து பேர் இருக்கும் இடத்தில் நீ ஒருவன் கை தூக்கி நிற்காதே. எதையும் நீ தலை குனிந்து படித்துக்கொள். ஏனென்றால் நீ சபையில் தலை நிமிர்ந்து நிற்பாய். இறந்ததாய் நினைத்திருந்த விதைகளுக்கு மழை வந்ததும் தான் நினைவுக்கு வந்தது. நாம் இதுவரை இறக்கவில்லை, நம்பிக்கையை மட்டும்தான் இழந்திருக்கின்றோம் என்று. விதை போல் நீ அமைதியாக இரு. ஒரு நாள் நீ மண்ணை புரைத்துக் கொண்டு அந்த விதை மரம் வருவது போல் உன் திறமையும் சபையில் முன்னேறும். நம்மை அடுத்தவர்கள் ஏளனமாக நினைப்பார்கள் என்று நமக்கு பிடித்த கலவற்றையும் செய்யாமல் இருக்கின்றோம். உண்மையில் உண்மையில் அது நிச்சயமில்லை. நமக்கு பிடித்ததை இன்றே செய்துவிடவேனும். உண்மையில் யாரும் நம்மை பற்றி நினைப்பதில்லை. அவரவர் தன் வேலைகளை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாம தான் எங்களை எப்படி நினைத்தார்களோ இப்படி நினைத்தார்களோ என்று எங்கள் நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்கின்றோம். அடுத்தவன் முன்னேற நாம் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். இதுதான் உண்மையானது. அரசியல் விளையாட்டால் உன் புறமையை முடக்க நினைத்தால் பெருமை கொள்ள அவர்கள் முடக்க நினைப்பது உன்னுடைய நாற்காலியை அல்ல, உன்னுடைய நாற்காலியை அல்ல, உன் தன் நம்பிக்கையை. எதிரிகளை விட புரோகிகள் வாழ்க்கை பாடத்தை நமக்கு சரியாக கற்றுத்தருகிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி எதிசன்னா.
1: இணைந்து சிரவித்த உங்களுக்கும் நன்றியும் வணக்கம். பாராட்டு நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.

0: இணைந்து சிறப்பித்திருந்தார். பிரான்சிலிருந்து திருமதி தேவிதன்ராஜ் அவருக்கும் நன்றிய வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் ஐக்கிய ராக்கியத்திலிருந்து புஷ்பவதி சிவநாதன். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: இனிய வணக்கம்.
0: வணக்கம்
1: உங்களுடன்
0: உரையாடிக் கொள்வது எங்களுக்கும் மகிழ்ச்சி. சொல்லுங்கள்.
2: கதை சந்திங்கள் உணர்ச்சி வசமாக உரையாடி கதை வந்ததுக்கு நன்றி கூறி கொண்டு பழைய கதையை திரும்ப நினைவுக்கு கொண்டு
0: எல்லோரும் அறிந்த கதை. ஆனால் அந்த கதையை நாங்கள் சில கதைகள் ஞாபகப்படுத்த வேண்டும்.
2: என்ன திருப்பி ஞாபகம் ஊட்டினதுக்கு மிக்க நன்றி.
1: நான் சொல்றேன், அது ஒரு சென்டர் ஒன்றுக்கு போறேன்னு நான் கேது, அங்கே ஒரு உயிர் எழுதப்பட்டிருக்கிறது, யாருன்றே தெரியாது. சும்மா அஞ்சு பக்கத்துல 348,000 pounds ஒரு வீடு வாங்குற காசு எங்கள் சென்டருக்கே எழுதியிருக்கிறார்கள். யாரு தெரியாது, ஆனால் அவர்கள் பேர் சரியா குறிப்பிட்டு இந்த இடம் அப்படி என்று சொல்லி எழுதியிருக்கிறார்கள். பாருங்கள், எங்க எங்க அம்மா அவர்களுக்கு இப்படியான எண்ணங்கள் வேறுமா? ஒரு சதத்தோடு இன்னொரு ஆளுக்கு கொடுக்கறது பெரிய பாடுபாடு.

0: ஆனால் இந்த நேரத்தில் ஒரு நகைச்சுவை கதை ஒன்று சொல்லலாம். நாங்கள் ஒரு இரண்டு மூணு நாட்களாக ஒரு டூர் சென்றிருந்தோம். அப்பொழுது வீட்டில் எங்கள் வீட்டில் ஒரு பூனை இருக்கின்றது. அப்படி என்னது இல்லையா, மகள் இரண்டாவது மகளுக்கு டெலிஃபோன் அடித்து கேட்டால் பூனைக்கு சாப்பாடு கொடுத்துருக்கலான்ட்டு அவ சொன்னா ஓமண்டு. அடுத்த கேள்விதான் என்ன சிரிப்பு வந்தது, நீங்கள் அதற்கு புள்ளைக்கு கொடுத்த மாதிரி கொடுத்தீங்களா பூனையை கொடுத்த மாதிரி கொடுத்தீங்களான்ட்டு. அப்பதான் நான் யோசித்தேன், என்ன சாப்பாடு கொடுக்கலும்.
1: அப்படி நாங்கள் வந்து எங்களுக்கு இது தெரிஞ்சு அறிஞ்சிருக்கோம். நாங்கள் இப்படி எப்படியாக வழியில நாங்கள் நல்ல காரியங்களுக்கு கொடுக்கலாம் என்பதை தெரிஞ்சிருக்கவனும் அந்த உறவு யாருன்னு தெரியாது. நீ தன் அவ தேடி அவங்க சரியான ஷப்ட் ஆகிவிட்டதான் சொல்லி இருந்தேன். கொஞ்சம் காசு மீன் 2500 அப்படி மீன் ஒரு பெரிய எழுதி கொடுத்து பேங்க்ல வந்து அக்கௌண்ட் நம்பரை தாங்க ஒரு லோயர் இது வந்து இமெயில் வந்து அதனை கொண்டு வந்து எங்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்துவேன். தெரியப்படுத்தி கூறிய பொழுது ஒரு எங்களுக்கே அதிசயமாக இருந்தது. அப்போ இவ்வளவு கேட்பதற்கு இப்படி இப்படியான மனிதர்களும் இருக்கிறார்கள், நாங்க வாழ்ற காலத்துல வாழ்றார்கள் என்பதை நாங்க அறிந்து வச்சிருக்கோம். இனிமேலாவது நாங்கள் இப்படியான இதுகளுக்கு கொடுக்கணும். இப்ப வைத்தியசாலை போவோம், எல்லாம் இலவசமாக உணவு டேப்லெட் எல்லாம் தெரியணும், நியூஸ் பாப்பினம் எல்லாம் செய்யணும். நாங்க பின்பு அவர்களுக்கு ஒரு கிறிஸ்துமஸ் நாளையில கூட இப்ப ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும் செய்யணும் மட்டும் யோசிக்கிறேன்
0: இல்லையா.
1: அப்ப ஆனால் இப்ப என்ன கணவர் இறந்ததுக்கு பிறகு நான் அடிக்கடி இப்படி கிறிஸ்துமஸ் நாளையில நான் இருந்த அந்த வைத்தியசாலை சாக்லேட் பாக்ஸ் வரகொண்டே வேறு கூடுதலாக போய் வர்ற போர்டு அந்த இதுகளுக்கு கொடுத்து விடுவேன். கொடுத்து அது ஒரு நாங்கள் ஒரு நன்றியோட பார்ப்பதாக இந்த கோவிட்டுக்கு பிறகு அவர் கொண்டே கொடுக்கவதை நிறுத்தி
0: விட்டேன்.
1: எனவே நாங்கள் இப்படியான காரியங்களுக்கு நாங்கள் செய்தால்தான் நாளைக்கு எங்களுக்கும் ஏதாவது ஒன்று ஒன்றைக்கு ஏதாவது ஒன்று எங்களுக்கு நாங்க போற வழிக்கு புண்ணியம் தேடிட்டு போறோம்னு சொல்லுவார்கள்.
0: கண்டிப்பாக எனக்கும் உங்களது இணைந்தது. நீங்கள் இப்படி என்னபடி எங்களை வந்து இந்த வானொலி ஊடாக தெரிவித்ததும் நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: இணைந்து சிறப்பித்திருந்தார். ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் குணநாயகம். அவங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நலமாக இருக்கின்றீர்களா?
1: அனைவருக்குமே
0: பகிர்ந்து கொள்ளலாம்.
1: வாழ்க்கை ஒரு வேற. கிடைத்த உணவை குறை கூறும் முன்பு 1000 மக்கள் உணவில்லாமல் இருக்கிறார்கள் என்பதை எண்ணிப்ப. உணவும் துணியை குறை கூறும் முன்பு ஒரு நல்ல துணியை தேடி 800,000 மக்கள் தவம் இருக்கிறார்கள் என்று நினைப்பார். வாழ்க்கையை குறை கூறும் முன்பு எத்தனை பேர் வாழாமலே செத்து போய் விடுகிறார்கள் என்று நினைப்பார். குழந்தைகளை குறை கூறும் முன்பு மழலை செல்வங்களுக்காக இத்தனை பேர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நினைப்பார். வீட்டை சுத்தம் செய்யவில்லையென பிறரை குறை கூறும் முன்பு வீடே இல்லாமல் எத்தனை பேர் தெருவில் இருக்கிறார்கள் என்றதை நினைப்பார். உன்னுடைய வேலை கடினம் என்று குறை கூறும் முன்பு வேலை இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று நினைப்பார். குறை கூறுதல் என்ற எதிர்மறையான எண்ணம் உன்னை பிறர் வெறுத்து அண்ட விடாமல் விலகி செல்ல வைத்துவிடும். சரியோ?
0: உண்மைதான். அருமை அருமை.
1: அடுத்து நான் இது கலைக்கு முடிய நீங்க இந்த வயவரை நிப்பாட்டி விடுங்கோ. சரி, அடுத்தது வயதாகி விட்டதால் வீட்டில் மரியாதை இல்லையா? இந்த கேள்வி. வயது அதிகரிப்பது வாழ்க்கையின் ஒரு இயற்கையான கட்டம். ஆனால் வயதாகி விட்டதால் வீட்டில் தன்னுடைய கருத்துக்கும் உணர்வுகளுக்கும் அனுபவங்களுக்கும் மதிப்பு குறைந்து விட்டதாக பல முதியவர்கள் உணர்கிறார்கள். ஒரு காலத்தில் குடும்பத்தின் முக்கிய முடிவுகளில் ஆலோசனை வழங்கியவர்கள் இன்று உங்களுக்கு என்ன தெரியும் என்ற வார்த்தையை கேட்கும் போது மனதளவில் மிகவும் பாதிக்கப்படலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், வயது குறைவதில்லை, உங்கள் அனுபவத்தின் மதிப்பு குறைவதில்லை, மரியாதையை மீண்டும் பெற சில குறைவதில்லை, மரியாதையை மீண்டும் பெற சில வழிகள். உங்கள் கருத்தை அமைதியாக சொல்லுங்கள். கோபமாக பேசுவதற்கு பதிலாக உங்கள் எண்ணங்களை தெளிவாகவும் அமைதியாகவும் பகிருங்கள். எல்லாவற்றிலும் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. குடும்பத்தின் ஒவ்வொரு விஷயத்திலும் கருத்து சொல்வதை விட உங்கள் அனுபவம் உண்மையில் தேவைப்படும் இடத்தில் பேசுவது அதிக மதிப்பை உருவாக்கும். உங்களை நீங்களே மதியுங்கள். மற்றவர்கள் தரும் மரியாதையை மட்டும் எதிர்பார்க்காமல் உங்கள் உடல்நலம், நேரம், விருப்பங்கள் மற்றும் தனிப்பட்ட முடிவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். தொழில்நுட்பம், சமூக ஊடகம், புதிய தகவல்கள் என தொடர்ந்து கற்றுக்கொண்டால் தலைமுறைகளுக்கு இடையிலான இடைவெளி குறையும். உறவுகளை கட்டுப்படுத்தாமல் இணைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் மற்றும் பேர குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்வதை விட அவர்களுடன் பேசவும் கேட்கவும் புரிந்து கொள்ளவும் முயற்சி செய்யுங்கள். ஒரு முக்கியமான உண்மை, மரியாதை என்பது வயதினால் மட்டும் கிடைப்பதல்ல. நம் அணுகுமுறை, நடத்தை, நம்பிக்கை மற்றும் உறவுகளை கையாளும் விதம் ஆகியவையும் மரியாதையை உருவாக்குகின்றன. அதே நேரத்தில் முதியவர்களை மதிப்புடன் நடத்துவது குடும்பத்தின் ஒவ்வொருவருடைய பொறுப்பும் கூட. வயது அதிகமானதால் ஒருவர் தேவையற்றவர் ஆகி விடுவதில்லை. அவர்களின் வாழ்க்கை அனுபவம் ஒரு குடும்பத்தின் மிகப்பெரிய சொத்து. முதியவர்களுக்கும் அன்பு மரியாதையும் அவர்களின் கருத்துக்கு உரிய இடமும் கொடுப்போம் என்று கூறி
0: போறேன். சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம்.

0: இணைந்து சிறப்பித்திருந்தார் எங்கள் குணநாயகி பசுவதி. அவருக்கும் ஒரு நந்தியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். திருமதி ரஜினி என்று நினைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். நலமாக இருக்கின்றீர்களா? நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் சொல்லுங்கள்.
1: என்னுடைய கவிதை அஹிம்சையின் மைந்தனை.
0: அஹிம்சையின் மைந்தனை. ஓ
1: அஹிம்சையின் மைந்தனே, தியாகத்தின் செம்மலே, வேரோடு விழுதுகளை காக்க பசியை மறந்தாய், பட்டினியை தாங்கினாய், உன்னையே ஒருத்தாய், எமக்காய் உருகினாய். அஹிம்சையின் மைந்தனே, தியாகத்தின் செம்மலே, வேரோடு விழுதுகளை காக்க பசியை மறந்தாய், பட்டினியை தாங்கினாய், உன்னையே ஒருத்தாய், எமக்காய் உருகினாய். பைந்தமிழ் வீரங்காக்க ஐந்தம்ச கோரிக்கையை காணிக்கையாக்கி. பைந்தமிழ் வீரங்காக்க ஐந்தம்ச கோரிக்கையை காணிக்கையாக்கி. தாகத்தை பசியை வெறுத்தாய், தியாகத்தை புரிந்தாய், யாகத்தில் வெந்தாய். தாகத்தை பசியை வெறுத்தாய், தியாகத்தை புரிந்தாய், யாகத்தில் வெந்தாய். அண்ணல் காந்தியையும் விஞ்சி அகிம்சையில் உச்சங்கண்ட அண்ணலே. அண்ணல் காந்தியையும் விஞ்சி அகிம்சையில் உச்சங்கண்ட அண்ணலே. தமிழ் வாழ மினம் வாழ உரை உருக்கி தந்தாயே ஒளியை. தமிழ் வாழ மினம் வாழ உனை உருக்கி தந்தாயே ஒளியை. மக்கள் புரட்சிக்கு வித்திட்ட மறவனே மகா, யாகத்தையும் விஞ்சியதே உன் தியாக பயணம். மக்கள் புரட்சிக்கு வித்திட்ட மறவனே மகா, யாகத்தையும் விஞ்சியதே உன் தியாக பயணம். தியாகத்துக்கு இலக்கணமானவனே, தியாகத்துக்கு புது வேதம் படைத்தவனே, வரலாற்றுக்கு வரலாறு படைத்தவனே. தியாகத்துக்கு இலக்கணமானவனே, தியாகத்துக்கு புது வேதம் படைத்தவனே, வரலாற்றுக்கு வரலாறு படைத்தவனே. அஹிம்சையின் அண்ணலே, உன் தியாகத்துக்கு ஈடு இணை இல்லையா? அஹிம்சையின் அண்ணலே, உன் தியாகத்துக்கு ஈடு இணை இல்லையா? ஈடு இணை இல்லை ஐயா. நன்றி, வணக்கம்.
0: உண்மையிலேயே தியாகதீபன் திலீபன் அவர்களது நினைவாக ஒன்று அந்த கவிதையை கொண்டு வந்த உங்களுக்கும் அது நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். இணைந்து சிறப்பித்திருந்தார் ஜெர்மனியிலிருந்து திருமதி ரஜினி அண்டன்.

0: தொடர்ந்து வாட்ஸ்அப்புடாக இணைந்திருக்கின்றார் திருமதி மதனி மோகன். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். நலமாக நலமாக இருக்கின்றீர்கள் தானே?
1: கொஞ்சம் இந்த கதை மாதிரி தானே அந்த துலாவாரம் ஒரு
0: படம்
1: நானும் துலாவாரம் படத்துல நஞ்சு கொடுத்து சாக்காடினான்னு வந்தது. அப்ப அது கதை அப்ப அது கொஞ்சம் வித்தியாசம்
0: நினைக்கிறேன். உண்மை கதை
1: என்ன? அந்த கிணறு வந்து இப்பவும்
0: இருக்குதா? கிணறும் அது ஒரு இன்றும் பாவனையில் உள்ள கிணறாக இருக்கின்றதாம் அந்த கிணறு. அது உண்மை.
1: என்னதான் இருந்தாலும் ஒரு பாட்டு ஞாபகம் வந்தது. தரமையில் பிறக வைத்தான் பெண்களை கண்ணீரில் குளிக்க
0: வைத்தான்.
1: அப்ப இந்த கண்ணீர் ரெண்டு இருக்குதான் இந்த கண்ணீர் வந்து பெண்களோட பிறந்த மாதிரி
0: என்ன
1: கண்ணீரும் அந்த கண்ணீரை நான் யோசிச்சு பார்த்தேன். இப்படியான கண்ணீரும் இந்த கண்ணீர் எத்தனை விதமான கண்ணீர்கள் வரையுது. அப்ப இந்த ஆனந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீர் என்று சொல்லி இந்த ஆனந்த கண்ணீர் வந்து பாருங்க என்னன்னு சொல்றது. கடவுளை கும்பிடுக்கல கூட அந்த நல்ல ஒரு அபிஷேகங்களை காணிக்க மினமுருகி வேண்டி இதன்னைக்கு எங்களுக்கு ஒரு கண்ணீர் வேணும் என்ன?
0: நிச்சயமா அந்த சில பேர் அந்த கையெடுத்து இரண்டு கையெடுத்து கும்பிடுவார்கள். கண்ணால் கண்ணீர் வழிந்தோடும் என்ன?
1: மற்றதையும் பாருங்க. அந்த திருமண வீடுகள் இருக்குல்ல, திருமண வீடுகள், திருமண வீடுகள்ல அந்த மாப்பிள்ள பொண்ணுக்கு தாலியை கட்டினோடும் அந்த சுற்றஞ்சூழல் இந்த உற்றார் உறவர்கள் எல்லாம் கொஞ்சம் அந்த தகப்பெண்டாயிலும் கண்ணீர் வந்தாலும் அந்த கண்ணீர் விட்டுடுவார்கள்.
0: மகளின் திருமண வீடுதான் செய்வதற்கு. ஆனா அவர் எனது மகளை என்று சொல்லும் பொழுது அவர் கண்ணீர் வடித்தார் என்ன? உண்மையில எனக்கு அதை பார்த்துட்டு என்ன சொல்ல சொன்னார்? அப்ப அவரை பார்த்துட்டு நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு எப்படி இருக்கும் அங்கே வார்த்தை சொல்லலாம். சொல்லி சொல்லு அந்த வார்த்தை வராவிடா. இல்லை அந்த ஆனந்த கண்ணீர் என்பது அது சில இடங்களில் உண்மையிலேயே மற்ற சுதந்திரம் ஐயாவும் அந்த நேரத்தில் அந்த அவர் அந்த சொல்லியக்க அந்த மிகவும் பாசத்தோடு அந்த சொல்லியக்க எனக்கு அந்த இப்போ அந்த அதை என்ன செய்கிறான்னு தெரியாமல் போயிடுது. ஐயா நீங்களே இப்படி கண்ணீர் வடிக்கலாமா? ஆண்டு திருமணத்துக்கும் செல்வதில்லை. இந்த மகளுக்கு அந்த வாழ்த்து பாவம் செய்து வரைக்காது. உண்மையிலேயே அந்த சில விடயங்களை அந்த வார்த்தையில் வடிக்க முடியாது என்ன? இப்ப நீங்கள் சொல்லும் பொழுது அந்த ஆனந்த கண்ணீர் என்று சொல்லுவது அந்த அந்த ஒரு பரவச நிலை, அந்த ஒரு இறைவன காண்றன்னு சொல்லுவீர்கள் சொன்னீர்கள் தானே?
1: ஆமா. வேறதான் அந்த பந்த பாசங்கள் மகிழ்ச்சியில அன்பாக பரிவுகள்ல பேசுறதுல அது ஒரு பண்பு வாழ பண்பிலே உண்டு
0: பண்பிலே
1: பண்பாட்டை ஒன்றிலே அது எங்களுக்கு நிகழ்ச்சி மகிழ்ச்சியா வந்து எங்களை அறியாமலே கண்ணீர் விழுந்துடும். அப்ப இந்த என்னன்னா அந்த இப்ப கல்யாண வீடுகள் எல்லாம் இது சிரிச்சு கை நொட்டி சிரிக்கிற நேரங்கள்ல அந்த ஆனந்த கண்ணீர்
0: வந்துடும்.
1: அப்ப சில சொல்லுவி நம்ம என்னடா அழாதி அழாத சிரி என்று சொல்லி சொல்லுவார்கள்.
0: ஆனால் அந்த எல்லாபடியும் அவரவரிடத்தில் இருந்து பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அந்த என்னென்று சொல்வது என்ன அனுபவம் அந்த சில இதுகளை அனுபவித்து தான் பார்க்க வேண்டும்.
1: என்ன இயற்கையின் வழிபாடு தான் சொல்ல வேணும்.
0: கண்டிப்பாக
1: மகிழ்ச்சியில அந்த பாசங்கள்ல உறவுகள் பேரவர்கள் இதன்னைகள் அது ஒரு பந்த பாசங்கள்ல ஒரு நிகழ்ச்சியா மகிழ்ச்சியா வந்து தண்ணீரா கொட்டும். அதே அதுதான் இந்த ஆனந்த கண்ணீர் என்று சொல்லுகிறார்கள். சந்தோஷம்
0: நிச்சயமாக நாங்கள் சில நேரம் கூட சிரிக்கிறோம். உள்ளுக்கு இருக்கிற வழிகள் பல இருக்கு தெரியாது, எங்களுக்கு மட்டும்தான் தெரியும்.
1: என்ன சந்தோஷமா இருக்கிறோம் அர்த்தம் இல்ல, உள்ள அந்த வேதனைகள் வழிகள் தான் சிரிப்பாயம் வந்து
0: நன்றி வணக்கம்.

0: இணைந்து சிறப்பித்திருந்தார். ஜெர்மனியிலிருந்து திருமதி மதனிமோகன் அவருக்கு முதல் நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இணைந்திருக்கின்றார். எங்கள் ஜெயராஜன் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம்.
1: வணக்கம் கேது. முதலில் உங்களுக்கு நன்றிய சொல்லி கொண்டு இந்த ஏழு பிள்ளை நல்லதாங்கால் கூத்து நான் நினைக்கிறேன் ஒரு 10 வயதுல இந்த கூத்து பார்த்தேன்னா
0: பார்த்தோம். கிட்டத்தட்ட 50-55 வருடங்களுக்கு முன்னாடி.
1: ஓ, இது பார்த்தனா நேற்று இந்த தர்சன் சொன்ன கதையோட ஒப்பிட்டு பார்க்க போயிருக்க. அதான் இந்த காலம் இரக்கமன்றது இல்ல. அதான் சத்தியம் ஒரு பெரியோரை பெற்றவரை கடவுளை மதிக்கிறது ஒன்றுமே இல்லை இந்த காலம். உதாரணத்துக்கு பார்க்க போனா பயம் என்று சொன்னா தனிய சாகிறதுக்குத்தான் ஜனம் பயப்படுவாங்க. மற்றபடி ஒரு பயமும் இல்லை. ஒரு ஒரு பெற்றோருக்கோ இல்லாட்ட ஒரு வயது முயன்றவருக்கோ ஒரு ஒரு சத்தியத்துக்கே இப்ப மதிப்பில்லை. சத்தியத்துக்கே மதிப்பில்லை. நீங்கள் என்ன நிலநிறுத்தி போட்டீங்க மனதில் உள்ளதான் நான்
0: சொன்னேன்.
1: நன்றி. இது மீண்டும் சந்திப்போம்.
0: இந்த சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம்.
1: நன்றி.
0: நன்றி. வணக்கம். அவர்கள் ஜெயராஜ் அவர்கள் இணைந்து சிறப்பித்திருந்தார். ஜெர்மனியிலிருந்து இணைந்திருக்கும் இறுதி உறவு இருக்கின்றீர்களா? வணக்கம். சரி, அவரும் இல்லை என்று நினைக்கின்றேன். அடுத்த லைனில் இருக்கின்றாரான்னு பார்ப்போம். அவரும் இல்லை என்று நினைக்கின்றேன். வணக்கம். சரி, ஆ இத்துடன் நிறைவுக்கு வருவது இன்றைய தாறுமாறு. இன்றைய தாறுமாறு நிகழ்வோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து உறவுகளுக்கும் எனது மனம் நிறைந்த நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறிக்கொண்டு விடைபெற்றுச் செல்வது

தொடர்ந்து இடம்பெற இருப்பது நிலைய கழிக நேரம் 6:24 தொடர்வது.

நிரூபி ஆவணமாளிகை ஆதரவில். அறிதலும் புரிதலும், அறிதலும் புரிதலும் நிகழ்வோடு இணைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய திங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு

முதலாவது கேள்வி இதுதான். எங்கள் முன்னோர்கள் தொடக்கம் நாங்கள் அறிந்த காலத்திலிருந்து இன்று வரையும் அறிவுக்கு அடையாளமாக பயன்படுத்தும் ஆயுதம் எது? அறிவுக்கு அடையாளமாக பயன்படுத்தும் ஆயுதம் எது?

0: அறிவுக்கு அடையாளமாக பயன்படுத்தப்படும் ஆயுதம் எது? உடனடியாகவே பறந்து வந்துவிட்டார்கள் இணைந்திருக்கும் முதலாவது வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். சதீஷ், சதீஷ் எப்படி நலமாக இருக்கின்றீர்களா? நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம் சதீஷ். நீங்கள் இப்பொழுது சொல்லும் பொழுது எல்லாரும் ஓடி அடித்துக் கொண்டு வர போறார்கள்.
1: என்ன
0: சொல்லுங்க ஐயா?
1: அம்பு.
0: அம்பு என்ன அறிவுக்கு அடையாளமாக பயன்படுத்திய ஆயுதம் அம்பு என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.

0: உறவுக்கு அடையாளமாக பயன்படுத்திய ஆயுதம் எது? இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: எங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நன்றி.
0: நலத்துடன் வதனா சொல்லும் பொழுது இப்பொழுது
1: எல்லாரும் சொல்ல போய்
0: பறந்து வந்து சொல்ல போய் நம்ம பாப்பம் சொல்லுங்கள் பாப்போம்.
1: நான் சொல்றேன், வேலண்டு.
0: வேலண்டு சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி
0: வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் ரொசாலி. ரொசாலி சொல்லுங்கள். நலத்துடன் என்ன சொல்லுகிறீர்கள்? சொல்ல ஆயுதம் என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம். வணக்கம். எங்கள் ஜோயஸ்வரி அம்மா. ஜோயஸ்வரி அம்மா இப்பொழுது சொல்ல போறீர்கள், சொல்லுங்கள் பார்ப்போம். வேலன்னு சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் திருமதி வதனி மோகன், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம். நான் பால் சொல்றேன். பால்.
0: பாலை சொல்லுகிறீர்கள். வதனி மோகன் பால் சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம். வணக்கம். இணைந்திருக்கின்றீர்கள். சரி, அவரது தொடர்பை துண்டித்து இணைந்திருக்கின்றார். துண்டியும் படுதில் இணைந்திருக்கின்றார். எங்கள் சியாமலா இணைந்திருக்கின்றீர்கள், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
4: வணக்கம். நலமா இருக்கிறீங்க?
0: நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
4: நாங்களும் நலமா இருக்கிறோம். நன்றி.
0: சொல்லுங்கள் வாப்போம்.
4: நான் கத்தி என்று யோசிச்சேன். நானா தேடையில வேலண்டுதான் வருகிறேன்.
0: வேல் என்று சொல்லுகிறீர்களா?
4: வேல சொல்றேன்.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
4: வணக்கம்.
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
5: வணக்கம் கேது.
0: வணக்கம். எங்கள் வேவியக்கா. வேவியக்கா நலமாக இருக்கின்றீர்களா?
5: ஓ நலமா இருக்கிறேன். நீங்க நலமா இருக்கிறீங்க தானே?
0: நலமாகவே இருக்கின்றோம். நல்லதுன்னு சொல்லுங்கள்.
5: ஓ நானும் கத்தியத்தான் நினைச்சேன். நான் கத்திய தீட்டாதே உன்னை புத்திய தீட்டன் தானே பாட்டு வருது. அவனுடைய நானும் வேலன்னு சொல்றேன்.
0: வேலன் சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து எங்கள் புஷ்பவதி சிவநாதன், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
6: நூல்.
0: நீங்கள் அறிவுக்கு அடையாளமாக பயன்படுத்திய ஆயுதம் நூல் என்று சொல்லுகிறீர்கள்.
6: ஆயுதம் வந்து நூல், கல்வியின் புத்தகம். அப்படி
0: புத்தகம் என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம்.
7: வணக்கம் கேட்டு சொன்னா.
0: வணக்கம். எங்கள் தேவி தன்ராஜ். தேவி தன்ராஜ் இப்பொழுது சொல்லும் பொழுது எல்லோரும் திருத்த போறார்கள். என்ன வந்தவுடனே தியாச்சிட்டினம்
7: என்ன சொல்றேன்?
0: முருகப்பெருமாண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம். திருமதி கலாராணி வரதராஜா, நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம். உங்கள் வரதராஜா ஐயா என்ன செய்கின்றார்?
8: அவர் நல்ல நிலமா உங்களுடைய நிகழ்ச்சி நல்ல சந்தோஷமா கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
0: அவர் அந்த அந்த சிரித்த முகத்துடன் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு பூரிப்பாக இருக்கின்றது.
8: நேர்களுக்கும் உங்களுக்கும் நான் மிகுந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறேன். ஏனண்டா அவரே அவ்வளவுக்கும் நிகழ்ச்சியை சந்தோஷப்படுத்துவது.
0: கண்டிப்பாக சந்தோஷப்படுத்த வேண்டும்.
8: என்ன நன்றி? நான் வந்து கல்வி என்று சொல்றேன்.
0: கல்வி என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
8: நன்றி
0: வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். திருமதி ரஜினி என்று நினைந்திருக்கின்றீர்கள். ரஜினி என்று என்ன முடியோடு வந்திருக்கிறீர்கள்? வேல் என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். எங்கள் பாடகர் உதயன். உதயன் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் கெத்தன். எங்களுக்கு என்ன குறை? என்ன ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று போய்கொண்டே இருக்கின்றது. பேணி என்று சொல்லுகிறீர்கள். என்ன இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் பத்மினி. நலமாக இருக்கின்றீர்களா?
9: நன்றி. உங்களுக்கு நீங்கள் நல்லமா இருக்கிறவனை பிரார்த்தித்துக் கொண்டு அந்த முன்னர் என்னதுக்கு அடையாளமாக
0: இல்ல முன்னோர்கள் தொடக்கம் இன்று வரையும் அறிவுக்கு அடையாளமாக அறிவுக்கு அடையாளமாக ஏன் அறிவுக்கு நான் சொல்வது அறிவுக்கு அடையாளமாக பயன்படுத்திய ஆயுதம்
9: அறிவு வாழ வாழ சொல்லுவான் வாழ்
0: வாழ சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்து உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம்
9: நன்றி
0: வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் வைபருட வாட்ஸ்அப்புடாக ஜெனி என்று இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம். கேது
0: எங்கள் புங்கோயில் ராஜா ராஜா நலத்துடன் சொல்ல போறீர்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் திருமதி தவமலர் நவுலேஸ்வரன். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
10: வணக்கம்.
0: நலமாக இருக்கின்றீர்களா? நலத்துடன் சொல்லுங்கள் பாப்போம். உங்களைத்தான் கேட்கின்றேன். கேட்கவில்லையா? கேக்குது இல்லையா? அப்போ இங்க எங்கள் பக்கம் சரியா இருக்கு. நீங்கள் பேசுங்கள் பாப்போம். நலமாகவே இருக்கின்றோம். ஆமா ஆமா ஆமா, எங்களுக்கு வடிவாகவே தெளிவாகவே கேட்கின்றது. வேலண்டு சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம்
10: நன்றி வணக்கம்
0: நன்றி வணக்கம்.

0: உணர்வு தொடக்கம் அறிவுக்கு அடையாளமாக பயன்படுத்திய ஆயுதம். தொடர்ந்து வட்சப்புடாக இணைந்திருக்கின்றார் ராஜினி அல்போன்ஸ், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம். நீங்க நலமா இருக்கிறீங்களா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: பயன்படுத்திய
0: ஆயுதம்
1: வேல்
0: என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உரா. வணக்கம். வணக்கம் திருமதி சர்வ பரமேஸ்வரன், நலமாக இருக்கின்றீர்களா?
2: ஆமாம், நலமா இருக்கிறோம். நீங்களே நலத்தோட இருக்கிறீங்க. நானும் வேலையே சொல்றேன்.
0: வேலை சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எங்கள் முன்னோர் தொடக்கம் இன்று வரை அறிவுக்கு அடையாளமாக பயன்படுத்தும் ஆயுதம்.

இந்த கேள்வியை இத்துடன் நிறுத்திக் கொள்வோம். உண்மையிலேயே வேல் என்பதுதான் சரியான பதிலாக அமைந்திருக்கின்றது. அதாவது வேலை தயாரிக்கும் பொழுது அந்த அறிவு கூர்மையாக இருக்க வேண்டும். அதன் வடிவத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த வேலின் வடிவத்தை கூர்மையாக இருக்க வேண்டும், பரந்து இருக்க வேண்டும், ஆழமாக இருக்க வேண்டும். அதுக்காகத்தான் அந்த வேலின் வடிவத்தை வடிவமைத்திருந்தார்கள். கூர்மையாக இருப்பது, பரந்திருப்பது, பின்னர் ஆழமாக நீண்டிருப்பது தான் அந்த வேலை கையில் வைத்திருப்பது. அறிவை கையில் வைத்திருக்கின்ற முருகன்ற கையில் எல்லாம் வேல் இருக்கின்றது. அந்த வேல் ஆயுதத்தை இல்லை, அறிவை கையில் வைத்திருக்கின்றது என்பதுதான். சீமான் கூட அந்த வேலை கையில் எடுத்தது அறிவாயுதத்தை தன் கையில் ஏந்துகின்றார் என்பதை சொல்வதற்காகத்தான். அப்பொழுது அந்த அறிவுக்கு அடையாளமாகத்தான் அந்த வேலை பயன்படுத்தியிருந்தார்கள். கேள்வியான் அனை நீங்கள் இந்த வேல் என்ற இதுக்கு இந்த வேனால் தொடங்கும் அனைத்தையும் பாருங்கள். இந்த ஒரு மறைந்திருப்பது என்ன? வேர், வேம்பு, வேட்டி, வேல், வேசம், அந்த வேனால் தொடங்குற அத்தனையும் மறைந்திருப்பதை தான் குறிக்கும் அந்த தமிழ். தமிழெல்லாம் மிக ஒரு அருமை. ஒரு அதில் எல்லாம் ஆராயப்போனால் அதில் எல்லாம் பெரிய சிக்கல்கள் நாள் காணாது. ஆனால் இந்த வேனாவில் தொடங்கும் அத்தனையும் மறைந்திருக்கும் இதைத்தான் சொல்லுவது. வேம்பு, அந்த கசாயத்தை கசப்பை உள்வைத்திருப்பது வேம்பு. இப்படி அந்த வேனால் தொடங்கும் அத்தனை எழுத்துக்களும் மறைந்திருப்பது. அதே மாதிரி தான் வேல் அந்த அறிவுக்கு அடையாளமாக வைத்திருப்பது பயன்படுத்தியது. வேலைத்தான் அவர்கள் பயன்படுத்தியிருந்தார்கள். அதுக்குத்தான் வேல் என்று பேரும் விட்டிருந்தார்கள். சரி, அப்படியே தமிழில் அடுத்த கேள்வியை கேட்டு விடுவான். தமிழில் இந்த வேன அதுக்கு சொன்ன மாதிரியே தமிழில் பரவும் எழுத்து எது? தமிழில் பரவும் எழுத்து எது?

0: தமிழில் பரவும் எழுத்து எது? சரி, இதற்காக இணைந்திருக்கும் முதலாவது ரா, வணக்கம். ஒரு எழுத்து தானே, ஒரு எழுத்து தானே. தமிழில் பரவும் எழுத்துன்னா அந்த ஒரு எழுத்துலாம் எல்லாம் தோங்கணும். என்ன எழுத்துல தோங்குறது? பரவும் எழுத்துக்கள். இந்த தொடங்கும் அத்தனையும் பரவு உறதா இருக்கணும். இப்ப வீணா அந்த இதுல சொன்ன தானே, மறைந்திருப்பாண்டு. அது மாதிரி இதுல தமிழில் பரவும் எழுத்து எது?
1: பார்த்துட்டேன்.

0: இணைந்திருக்கின்றார் திருமதி ராஜினி அல்போன்ஸ். ராஜினி அல்போன்ஸ் தான் இப்ப சொல்ல போய்கள தொடர்ந்து வர போறார்கள். நன்றி வணக்கம், நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ரோசாலி. ரோசாலி சொல்லுங்கள். ஆனா சொல்றீங்களா?
1: என்ன
0: ஆனா இந்த சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு தொடர்பும் துண்டிக்கப்படுகின்றது. தமிழில் பரவும் எழுத்து எது? இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் வதனா சொல்லுங்க. ஆனா ஆனா சொல்லுறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம். வணக்கம். எங்கள் கலாராணி. கலாராணி சொல்லுங்கள். இப்பொழுது பார்ப்போம்.
2: ஏனென்றா நான் இந்த முதல் கேள்விக்கு வந்து நாங்கள் ஆயுத பூசி என்று செய்யும் போது புத்தாமதுல வச்சுதானே
0: புத்தகங்கள் அந்த ஆயுதம் அது அது அறிவுக்கு நாங்கள் புத்தகத்தை விட அறிவுக்கு அந்த அடையாளமாக பயன்படுத்துறது வேல் தான். ஆமாம்மா.
2: நன்றி
0: வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
3: வணக்கம்.
0: சதி. சதி சொல்லுங்கள்.
3: ஆனான்னு
0: சொல்லுறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் திருமதி வதனி மோகன். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம். நானும் ஆனாக்கான் சொல்லுகிறேன்.
0: ஆனா சொல்லுகிறீர்களா? பாப்போமே. இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். உதயன். உதயன் சொல்லுங்கள். ஓவண்ணா. ஓவண்ணா சொல்லுங்க. தமிழில் பரவும் எழுத்துக்கள் இதுல தொடர்ற சொல்லெல்லாம் அந்த பரவி இருக்கும், பரவி போகணும். என்ன? ஆமா. ஓவண்ணா சொல்லுறீங்களா? இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். எங்கள் ஜெயந்திமாலா நலமாக இருக்கிறீர்களா?
5: நாங்க நலமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாகவே இருக்கணும். முதல் கேள்விக்கு நீங்கள் விசியானந்து விட்டீர்கள். எங்களது கேம்பிரிட்ஜ். இல்ல அந்த சொல்லுங்க சொல்லுங்க. நீங்கள் தான். ஓம்.
6: நான் ஆனா சொல்கிறேன்.
0: ஆனா சொல்லுறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் குணநாயி அம்மா. குணநாயி அம்மா சொல்லுங்கள்.
7: ஓம். நானும் ஆனான்னு சொல்லிக்கொண்டு
0: ஆனா ஓம்
7: சொல்லிக்கொண்டு அந்த அறிவின் அடையாளமாக வாழ் பயன்படுத்தப்பட்டது என்றால் ஞான வாழ் என்று கூர்மையானது என்று.
0: இல்ல இல்ல வாழ் இல்ல அறிவின் அந்த அந்த அந்த வேல் வந்து தயாரித்தது உண்மையாகவே அந்த கூர்மையா இருக்கணுமாம், பரந்திருக்கணுமாம், ஆழமானதாக இருக்கணுமாம். இதுக்காக தான் வேல் என்ற அந்த இது இருந்தது. வேல் அது அந்த முருகன் கையில இருக்குது இல்ல? ஆனால் வாழ் இல்ல. வாழ் வந்து அறிவுக்கு அடையாளமாக அதுக்கு எடுக்க இல்லை. என்ன
7: தமிழில்
0: பரவும் எழுத்து. பரவும் எழுத்து அது அதில் தொடங்குற சொல்லெல்லாம் பரவி போகணும். என்ன? நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் திருமதி தவமல்ல நவுலேஸ்வரன். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
6: வணக்கம். ஓ என்று சொல்லி பாக்கு.
0: ஓ என்ன சொல்லுகிறீர்கள்? இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். ரஜினி. என்ன ரஜினி? என்ன சொல்லுங்கள் பாப்போம். சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம். அடுத்து தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் வட்சப்பூடாக இணைந்திருப்பவர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: தீயண்ணாவா? தொடர்ந்து பைபருடாக யார் இணைந்திருக்கின்றீர்கள்? வணக்கம். இல்ல, பைபருடாக ஒருவரும் இல்லை. தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவரா? வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் வேவியக்கா. வேவியக்கா தான் இப்பொழுது சொல்ல போறார்.
8: இல்ல, இப்படியான கேள்வி எல்லாம் எங்க இருக்குது? தமிழ்ல இப்படி கேள்வி எல்லாம் எடுக்கலாம் எனக்கு இப்ப
0: தமிழ்ல பரவுற எழுத்து. இதுல தொடங்க எல்லா சொற்களும் வந்து பரவும்.
8: அப்படி என்ன? சரிதானே. ஆனா அன்பு அறிவு அப்படி அப்படியே பரவிக்கொண்டு தானே போகுது? ஒரு இடத்த நிக்கவே இல்ல தானே?
0: இல்ல, தொடர்ந்து பைபருடாக இணைந்திருக்கின்றார் எங்கள் சியாமலா. சியாமலா தான் எல்லாரையும் ஜோசிக்க வைக்க போறேன். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவரா? வணக்கம்.
9: பிரேக்ல வந்து உங்களோட கலந்து கொண்டு எனக்கும் ஆனாவா காணாவா ஈனாவா தெரியல. அப்ப நான் கா அது ஐயோன்றீங்க. அப்பக்குள்ளதான் அப்ப நான் கா
0: நன்றி வணக்கம். தமிழில் பரவும் எழுத்து, இந்த எழுத்தில் தொடங்கும் எல்லா விடயங்களும் அந்த விரிவடைந்து கொண்டே போகும், பறந்து கொண்டே போகும் எல்லா சொற்களும். தமிழில் பரவும் எழுத்து. இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
10: வணக்கம்.
0: சரவ பரமேஸ்வரன் சொல்லுங்கள் பார்ப்போம்.
10: நன்றி வணக்கம்.
0: தமிழில் பரவும் எழுத்து.

மிக இலகுவான கேள்வி அதுவும் எங்கள் தமிழிற்கு கங்கேள்வி. அடுத்த கேள்வியை விரைவாகவே கேட்டு விடுவோம். இதற்கான பதில் என்னவென்று கேட்டால், எல்லோரும் ஒருமுறை நீங்கள் சோதித்து பாருங்கள். பா என்பதுதான் சரியான விடியாக அமைந்திருக்கின்றது. பறவை எழுத்து பாவில் தோங்குறது பாகை, பார்வை, பாறை, பாடல். நீங்கள் எதை சொன்னாலும் அது பறவும், அந்த விரிந்து கொண்டே போகும். என்ன அது, அதை பார், அந்த அந்த எழுத்தில் நீங்கள் எதை சொன்னாலும் அந்த எழுத்தில் தோங்க எல்லாம் பறவும் எழுத்து. தமிழில் பறவும் எழுத்து பா என்பதுதான் சரியானது. பாவும் வருகின்றது, பா தான் அநியமாக சரியான இதாக இருக்கின்றது. பார்வை. சரி, அடுத்த கேள்வி மிக மிக இலகுவான கேள்வியும் மிக மிக இலகுவான விடை சொல்லக்கூடிய கேள்வியாக மூன்றாவது கேள்வியாக வருகின்றது. எழுத்தின் வலிமையை சொல்வது, எழுத்தின் வலிமையை சொல்வது.

பவுண்டாவில் எனக்கு இப்பொழுது அந்த பாசம் அதுகள் எல்லாம் கணக்க வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நீங்களும் அதை ஒரு முறை முயற்சித்து பாருங்கள். பவுனால் தொடங்குவதை மற்றது புரட்சி கவிஞர் பாரதி என்று பெயர் வைத்தால் கூட அந்த பறவை போடுறதுக்காக இப்போ கேட்ட கேள்வி எழுத்தின் வலிமையை சொல்வது.

0: எழுத்தின் வலிமையை சொல்வது இணைந்திருக்கும் முதலாவது. வணக்கம், இந்த கேள்விக்காக வணக்கம்.
1: வணக்கம்
0: கேடு. வணக்கம் வதனா. சொல்லுங்கள்.
1: எழுத்தின்
0: வலிமையை சொல்வது பேனான்னு சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி
0: வணக்கம். மிக மிக இலகுவான கேள்வி உடனடியாகவே பதிலும் கூறிவிட்டா வதனா வந்து உங்கள் பதிலுக்காக காத்திருக்கின்றோம். எழுத்தின் வலிமையை சொல்வது இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
2: வணக்கம்
0: எழுத்தின் வலிமையை சொல்வது கலந்து கொள்வோம் என்று வராது. சிந்தித்து வாருங்கள். உண்மையிலேயே அது இரண்டு பேர் வந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் கொஞ்சம் அதுக்கு சிந்தித்து அந்த கலந்து கொள்ளணும் என்று வர வேண்டாம். தயவு செய்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
3: வணக்கம்
0: சொல்லுங்கள்.
3: நன்றி
0: வணக்கம். ஜோதிஷ்யமா இணைந்திருந்தார், தொடர்ந்து இணைந்திருக்கின்றார். அடுத்த ஒரு வணக்கம்.
4: வணக்கம்
0: எங்கள் கலாராணி. கலாராணி சொல்லுங்கள்.
4: என்ன
0: நன்றி வணக்கம். இப்பொழுது சியாமலா சொல்ல போகின்றா. சியாமலா சொல்லும் பொழுது எல்லாரும் யோசிக்க போறார்கள். சியாமலா சொல்லும் பொழுது எல்லோரும் பறந்தடித்து வர போறார்கள்.
5: வணக்கம்.
0: வணக்கம் சியாமலா சொல்லுங்க பாப்போம்.
5: நாம் வல்லினம் என்று சொல்றேன்.
0: எழுத்தின் வலிமையை சொல்வது
5: இணைந்து
0: சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்ற திருமதி வதனி மோகன், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம் வதனி மோகன் சொல்லுங்கள். நீங்கள் இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். சரி, அவரது தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம் வேவியக்கா. வேவியக்கா தான் எனக்கு சிந்திச்சு சொல்ல போறேன்.
7: சரியா, நான் சொல்றேன் உச்சரிப்பண்ணு. நாங்க அத அந்த டோன்ல
0: வணக்கம். இணைந்திருக்கின்றார் திருமதி ஜெனி என்று இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம்.
8: வணக்கம் அண்ணா. அந்த பேப்பர் அல்லது புத்தகம் என்று சொல்றேன் அண்ணா.
0: புத்தகம் என்று சொல்லுகிறீர்கள். என்ன இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
9: வணக்கம். வணக்கம்.
0: எங்கள் தேவிதன்ராஜ். தேவிதன்ராஜ் சொல்லுங்கள் பாபுவோம்.
9: வலிமையை
0: சொல்வது பேப்பர் சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். எங்கள் புங்கை ராஜான ராஜான சொல்லுங்கள். பேப்பரை சொல்லுங்கள். எந்த பேப்பரு? வெள்ள பேப்பரை சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் பத்மினி, இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம் பத்மினி.
2: இணைந்து
0: சிரவித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம். எங்கள் ராசா திவ்யா ராஜா, நீண்ட இடவழியின் பின் நலமாக இருக்கின்றீர்களா?
3: நான் கொப்பி என்ன சொல்றேன், கொப்பி அந்த ஒத்தியல் அதெல்லாம் எழுதுறபடி அந்த வலிமையை குடுக்கறேன் மாதிரி சொல்றேன்.
0: நன்றி நன்றி வணக்கம்.
3: நன்றி
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். திருமதி ரஜினி என்ன பாத்தீங்களா? ரஜினி என்ன வந்தாலும் வந்தீங்கள், சரியான முடியோடு வந்திருக்கிறீர்கள்.
2: என்ன
0: புத்தகம் சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
10: வணக்கம்
0: வணக்கம். ரொசாலி
10: வெள்ளைத்தாள்.
0: வெள்ளைத்தாள் சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
11: வணக்கம்.
0: கொஞ்சம் நீங்கள் ஆழமா சிந்திக்கிறீர்கள், அதுதான் பிரச்சனையா இருக்கின்றது. என்ன உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
12: கவிதையும்
0: பத்திரிகையும் என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
12: நன்றி
0: நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
13: வணக்கம் ஜெயந்திமாலா.
0: வணக்கம். எங்கள் ஜெயந்திமாலா. ஜெயந்திமாலா தான் இப்ப சொல்லியிருக்க, எல்லாரும் யோசிக்க போயினவே. சொல்லுங்க பாப்பு.
13: நாங்கள்
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
13: நன்றி
0: வணக்கம்.

0: உறவையும் எடுத்துவிட்டு நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். எங்கள் பாரதியக்கா, பாரதியக்கா நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலம்.

0: அதனால தான் அது அப்படியே ஸ்டோக்லயே இருக்குன்றது வாரியக்கா.
1: அடுத்து
0: புத்தகம், ஒரு புத்தகம் தான் எழுத்தின் வலிமையை சொல்லுகின்றது. ஒவ்வொரு எழுதுகிற புத்தகங்கள் அது இந்த புத்தகம் என்றது என்ற புத்தகம் என்றால் புத்தர், புத்தர் சொன்னதை வந்து அவற்றை சீடன் ஆனந்தர் தான் எழுதினது. என்ன அந்த எழுத்தின் வலிமையை சொன்னது, ஒவ்வொருத்த வலிமையை சொல்கிறது. நாங்கள் சாக்ரடீஸ் நினைக்கலாம் இல்லையா, பெரிய எல்லோரையும் பாருங்கள், பாரதியாற்று இதை கூட இருக்கலாம். அந்த எழுத்தின் வலிமையை சொன்னது புத்தகங்கள் தான், அவரது புத்தகங்கள் தான். அப்போ எழுத்தின் வலிமையை சொல்வது புத்தகம் அதான். தார்மாறு நிகழ்ச்சிக்கு தார்மாறுன்ற பெயரை விட்டுவிட்டு பாரதிய கசனுக்காக புத்தகம் என்று வைப்பேன் அந்த நிகழ்ச்சிக்கு ஜோசித்தன் என்றால் பலதும் அதில் கற்றுக்கொள்ளலாம் என்று. ஆனால் அது அந்த சரியாக அமையாத காரணத்தினால் தான் இன்று வரை அது ஸ்டாண்ட்பையாக இருக்கின்றது. சரியான பதில் புத்தகம். புத்தகத்தை முதலில் ஜெனி அண்ணன் கூறியிருந்தார், அதைத் தொடர்ந்து ரஜினி அண்ணனும் புத்தகம் என்று கூறியிருந்தார்கள். உண்மையிலேயே எழுத்தின் வலிமையை சொல்வது புத்தகம். தமிழில் பரவும் எழுத்து பா. அறிவுக்கு அடையாளமாக பயன்படுத்திய ஆயுதம் வேல். வேல் என்பது கூர்மையாக இருக்க வேண்டும், அகன்று இருக்க வேண்டும், ஆழமாக இருக்க வேண்டும். மூன்றும் ஒன்று சேரி அமைந்தது தான் வேலின் அமைப்பு. அதற்காகத்தான் வேல். வேல் என்பது எழுத்து மறைந்திருப்பது, அதாவது எதையும் மறைத்து வைத்திருப்பது என்பதுதான் வேணா எழுத்தின் தமிழில். அது மாதிரி பாவன்னா பறந்து பறவும் எழுத்து, மற்றது எழுத்தின் வலிமையை சொல்வது புத்தகம். கடவுள் இல்லை என்ற முதல் தத்துவத்தை சொன்னவரே புத்தர் தான், அவரைத்தான் பேர்ந்து கடவுளாக்கினவர்கள். ஆனால் கடவுள் இல்லையே, இறந்தவர்கள் தான் அவர்கள், மீண்டும் அவர்கள் வந்து வர மாட்டார்கள் என்று தத்துவத்தை சொன்னவரும் புத்தர் தான். இணைந்திருந்த அனைவருக்கும் அது நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவுக்கு வருவது இன்றைய அறிதலும் புரிதலும்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரண வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வினத்தினர். சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். தியாக தீபம் திலீபனின் 39வது ஆண்டு நவேந்தலை முன்னிட்டு அவரது உருவம் தாங்கிய நினைவூர்தி வவுனியா மாவட்டத்தை சென்றடைந்த நிலையில் பொதுமக்கள் திரண்டு உணர்வுபூர்வமாக சூடரேற்றி மலரஞ்சலி செலுத்தியுள்ளார்கள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக மட்டக்களப்பைச் சேர்ந்த சட்டத்தரணி கிபிப் ரிபான் என்பவரை ஒருவருட கால பகுதிக்கு பேரிடப்பட்டுள்ளமை தொடர்பான அறிவித்தல் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. மன்னார் வடக்கு கடற்பகுதியில் விபத்தில் சிக்கிய ஒருநாள் மீன்பிடி படகில் இருந்த இலங்கையைச் சேர்ந்த இரண்டு மீனவர்கள் கொழும்பு கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் ஒருங்கிணைப்பில் கடற்படையினரால் இன்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் மூலம் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். பிரித்தானிய இந்து சமுத்திர பிராந்திய நிர்வாகத்தினால் டியாகோ கார்சியா தீவில் சுமார் 5 ஆண்டுகளாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த 36 வயதான இலங்கை தமிழ் அகதியொருவர் ஆப்பிரிக்க நாடான எஸ்வாட்டினியின் நகரிலுள்ள விருந்தினர் விடுதியொன்றில் உயிரை மாய்த்துக் கொண்டதாக சந்தேகிக்கப்படுகிறது. சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட இலங்கையர் என்று தெரிவிக்கப்படும் சிவராஜா அனோஜனின் குடும்பத்தினர் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவை சந்தித்திருக்கிறார்கள். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராஜா அனோஜனை விடுதலை செய்ய கோரி திருவோணமலை மாவட்ட இளைஞர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி நேற்று திருவோணமலை கடற்கரை பகுதியில் உள்ள காந்தி உருவச்சிலைக்கு பின்னால் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டிருந்தார்கள். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் இலங்கையர் சிவராஜா அனோஜனின் விடயம் தொடர்பில் ஜனாதிபதி ஆண்ட்ரகுமார தேசநாயக்கா சவுதி அரேபிய மன்னரிடம் நேரடியாக வேண்டுகோள் விடுக்க வேண்டும் என்று புதிய ஜனநாயக முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கர்நாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் முன்னிலையாகி இருக்கிறார். வழக்கு விசாரணையின் போது முன்னிலையாக தவறியதற்காக தனக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான பிரதான வழக்கின் தீர்ப்பு கொழும்பு விசேட மூவரடங்கிய மேல்நீதிமன்ற ஆயத்தத்தினால் நாளை அறிவிக்கப்பட இருக்கிறது. அரசியல் அமைப்பின் முன்மொழியப்பட்ட 22வது திருத்த சட்டமூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கிய வியாக்கியானம் நாடாளுமன்ற சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்னாவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் அலுவலகம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. அரசாங்கத்துக்கு 3/2 பெரும்பான்மை உள்ளது என்பதற்காக மக்கள் அதனை எதிர்ப்பதை தவிர்க்கக்கூடாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா மீண்டும் தெரிவித்திருக்கிறார். வழக்குகள் விரைவாக விசாரிக்கப்பட்டால் தங்களுக்கு தண்டனை கிடைத்துவிடும் என்ற பயத்தினால் எதிர்க்கட்சியினர் அரசியலமைப்பின் 22வது திருத்தத்தை எதிர்க்கிறார்கள். மக்கள் நலனுக்காக இந்த அரசியலமைப்பு திருத்தத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவோம். ஊழல் குற்றத்துக்காக சிறை செல்வது ஊழல்வாதிகளின் தனிப்பட்ட பிரச்சனையே தவிர புது பிரச்சனை அல்ல என்று நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்காரா குறிப்பிட்டிருக்கிறார். அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி ஓய்வு பெற்ற மேயர் ஜெனரல் சுரேஷ் சலே உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடன் தொடர்புடையவர் என்று பாராளுமன்றத்தில் கருத்து வெளியிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா உள்ளிட்ட 10 பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு சட்டமா அதிபர் திணைக்களம் அனுமதியை வழங்கியிருக்கிறது. 2024 மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் 2029வது ஆண்டு தேர்தல் வெற்றி குறித்து பேசுவது அர்த்தமற்றது. அத்துடன் பாராளுமன்றத்தில் அரசாங்கத்துக்கு 159 உறுப்பினர்களின் பெரும்பான்மை பலம் இருந்தாலும் மக்கள் விருப்பத்துக்கு மாறாக அவர்களால் செயல்பட முடியாது என்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சாவின் ஆட்சியே சான்றென்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஒற்றியாட்சி தமிழினத்தினுடைய எதிர்காலத்தை மட்டும் கேள்விக்கு உட்படுத்தாது, அது எங்களுடைய முஸ்லிம் மலையக சமூகங்களுடைய
எதிர்ப்பையும் கேள்விக்கு உட்படுத்தும் என்று பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 2025 இறுதி நிலவரப்படி இலங்கையில் வேலைவாய்ப்புகளில் ஈடுபட்டுள்ளவர்களின் மொத்த எண்ணிக்கை 8 மில்லியனை கடந்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் களநிகம மற்றும் தொடங்குட பகுதி கிடைப்பட்ட பகுதியில் சுமார் 8 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி வெத்துக்குள்ளாகியிருக்கிறது. திருகோணமலை பாலையூத்து பகுதியில் 2 பெண்களை வெள்ள வேனில் கடத்தி சென்று சட்டவிரோதமாக தடுத்து வைத்திருந்ததன் பின்னர் கொலை செய்த குற்றச்சாட்டில் 2 முன்னாள் கடற்படை வீராங்கனைகள் குற்றப்பிணைவு திணைக்களத்தினரால் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கம்பகா இம்புல்குட பகுதியில் உள்ள வாடகை வீடொன்றில் போலி பட்ட சான்றிதழ்கள், உத்தியோர்வ ஆவணங்கள் மற்றும் நிறுவனங்களின் முத்திரைகளை பாரியளவில் தயாரிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்ட 27 வயது இளைஞர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அதிரகிரிய கொடகம வீதி, கபரகட மாலியாகந்த வீதி பகுதிகளில் கடந்த ஆகஸ்ட் 17 மற்றும் செப்டம்பர் 8 நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி உள்ளிட்ட 4 சந்தேக நபர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நாடு தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு சோதனைகளின் போது லஞ்சீட் மற்றும் சிலிசிலி பொலித்தீன் பைகள் தொடர்பில் 104 விதிமுறல்களை நுகர்வோர் விவகார அதிகார சபை கண்டறிந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு செட்டிப்பாளையம் கடற்கரையில் மீன் வாங்க சென்ற மீசன் தொழிலாளியான தன் மீது சட்டவிரோத சுருக்கு வலை பாவித்து மீன்பிடியில் ஈடுபட்டு வரும் ஜீவன் தலைமையிலான 5 பேர் கொண்ட குழுவினர் தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பாதிக்கப்பட்டவர் கடும் கவலை தெரிவித்திருக்கிறார். வலிகாமம் வடக்கு பிரசபையின் எல்லைக்குட்பட்ட கீரிமலையில் கொட்டப்பட்டிருந்த ஆபத்தான மருத்துவ கழிவுகளை உடனடியாக அகற்றுமாறு வடக்கு மாகாண உள்ளூராட்சி திணைக்களகத்தால் விடுக்கப்பட்ட அறிவுறுத்தலை தொடர்ந்து அந்த மருத்துவ கழிவுகள் அனைத்தும் அகற்றப்பட்டுள்ளதாக வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் செயலாளர் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளருக்கு அறிவித்திருக்கிறார். திட்வா சூறாவளியினால் சேதமடைந்த முருககந்த வெள்ளவில வீதியின் 1ஆம் இலக்க பாலத்தை புனரமைக்கும் பணிகள் உத்தியூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா இலங்கை இடையே கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இருதரப்பு கடற்படை பயிற்சி விசாகப்பட்டினத்தில் நடைபெற்று வருகிறது. வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வாகனேரி பகுதியில் வைத்து யானை தாக்கியதில் நபரொருவர் பலியாகியுள்ளார். யாழ்ப்பாணம் சாவிச்சேரி பகுதியில் நேற்று பகல் துணிகர திருட்டுச் சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. வங்களா விரிகுடாவில் அந்தமான் கடற்பரப்பை அண்மித்த பகுதிகளில் உருவாகியுள்ள குறைந்த தாளமுக்கம் அடுத்த சில நாட்களில் மேலும் வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இன்று காலை 7 மணி வரையிலான கடந்த 10 மணி நேரத்தில் பதிவான அதிக மழை வீழ்ச்சி கேகாலை மாவட்டத்தின் மாலிபுட பகுதியில் பதிவாகியுள்ளது. அங்கு பதிவான மழை வீழ்ச்சியின் அளவு 104 மில்லிமீட்டர் ஆகும். 2026 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் செயல்முறை பரீட்சைகள் எதிர்வரும் செப்டம்பர் 24 முதல் அக்டோபர் 21 வரை நடைபெற உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்திய செய்திகளில், மேற்கு வங்கம் மாநிலம் நந்திகிராம் பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளருக்கு திரிணாமுல் காங்கிரஸ் நிறுவனரும் முன்னாள் முதல்வருமான மம்தா பானர்ஜி ஆதரவு அளித்திருப்பது அந்த மாநிலத்தில் மீண்டும் எதிர்க்கட்சிகள் ஓரணியில் இணைந்து செயல்படுவதற்கான சூழலை இது ஏற்படுத்தியுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது அமித்ஷாவின் தூண்டுதலால் வாக்காளர் பட்டியலிருந்து பேர்களை நீக்கும் நடைமுறை என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. கம்யூனிஸ்டுகள் ஆதரவை வாபஸ் பெற்றால் தமிழக வெற்றி கழக அமைச்சரவையே இருக்காது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ரா முத்தரசன் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் பின்னடைவை சந்திக்கும் என்று பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். ஆங்கில பாட கேள்வித்தாள் கசிவு காரணமாக 1ஆம் 2ஆம் வகுப்பு முதல் பருவ தேர்வு வினாத்தால் ரத்து செய்யப்பட்ட நிலையில் புதிய கேள்வித்தாள் கொண்டு இன்று தேர்வு நடைபெறுகிறது. இந்திய படிப்புகளுக்கு சீனாவின் பெக்கிங் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் மேற்கொள்ளும் பங்களிப்புகளை சீனாவுக்கான இந்திய தூதர் விக்ரம் துரைசாமி பாராட்டியிருக்கிறார்.
அமெரிக்கா பிரான்ஸ் நாடுகளை காட்டிலும் இஸ்ரேலுடனான இந்தியாவின் பாதுகாப்பு உறவு மிகவும் சிறந்ததாக இருக்கும் என்பது என்சி தலைமுறையினரிடையே நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் இந்த விடயம் தெரிய வந்திருக்கிறது. தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் கே அண்ணாமலை, முதலமைச்சர் ஜோசப் விஜய் அண்மையில் மேற்கொண்ட லண்டன் பயணத்தை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். தமிழகத்துக்கான முதலீடுகளை ஈர்க்க இங்கிலாந்து சரியான இடமல்ல என்றும் அவர் வாதிட்டிருக்கிறார். வரும் 2030 மணிக்கு 350 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் சுதேசி புல்லட் தொடர்ந்துகளை தயாரிக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்திருக்கிறது. வீர் கார்டியன் கூட்டு பயிற்சியின் போது இந்தியா ஜப்பான் விமானப்படை தலைமை தளபதிகள் தேஜஸ் விமானத்தில் பயணித்துள்ளார்கள். ஜார்க்கண்ட் காவல்துறை தேசிய புலனாய்வு முகமையால் மொத்தம் 30 லட்சம் ரூபாய் வெகுமதி அறிவிக்கப்பட்டு தேடப்பட்டு வந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்பான ஜார்க்கண்ட் மாவோயிஸ்ட் தலைவரான பிரிஜேஷ் கஞ்சு உத்தரப்பிரதேச பயங்கரவாத எதிர்ப்பு படையினர் வாரணாசியில் நேற்று நடத்திய அதிரடி என்கவுண்டரில் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் உள்ள வைஷ்ணவ தேவி கோவிலின் அடிவார முகாமில் நேற்று தீபத்து ஏற்பட்டது. இதில் கெலிபேடு, டிக்கெட் கவுண்டர் உள்ளிட்டவை எரிந்து சேதமடைந்து விட்டது. பாகிஸ்தானிலிருந்து கடத்தப்பட்ட 47 கிலோ ஹெரோயின் போதைப் பொருளை பஞ்சாப் மாநில காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளார்கள். கேரளத்தில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் இன்று கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனமழைக்கு இதுவரை 6 பேர் உயிரிழந்த நிலையில் மீண்டும் அங்கு கனமழை பெய்து வருகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் வருடாந்த பிரமோற்சவத்தின் போது 6வது நாளில் 32 அடி உயரமுள்ள பாயும் குதிரையுடன் கூடிய தங்க ரதத்தில் மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி தாயர்களுடன் 4 மாட வீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்திருக்கிறார். திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரமோற்சவத்தில் பாதுகாப்பு என்ற பெயரில் எங்கு பார்த்தாலும் போலீஸ் கெடுபிடி அதிகமாக இருப்பதாகவும் இதனால் சர்வ தரிசனத்துக்கு 8 கிலோமீட்டர் தூரம் வரை நடக்க விடுவதாகவும் பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,14,160 ரூபாவுக்கும் கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,270 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் போப் லியோவின் பிரான்ஸ் பயணத்துக்காக விரிவான பாதுகாப்பு மருத்துவ போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. செப்டம்பர் 25 முதல் 28ஆம் தேதி வரை அவர் பிரான்சுக்கு வருகின்றார். ரஷ்யாவின் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் தேர்தலின் இறுதி நாளான நேற்று ரஷ்யா மீது 1000க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை உக்ரைன் ராணுவம் ஏவி தாக்குதலை நடத்தியிருக்கிறது. ரஷ்ய தேர்தலில் வாக்களிப்பு தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. அதிபர் விளாடிமிர் புட்டினின் ஒன்றுபட்ட ரஷ்ய கட்சி வெற்றி பெறும் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகியிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் நிறுவன பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள உலகத் தலைவர்கள் நியூயோர்க் சென்று கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்க சீன உயர் அதிகாரிகள் நியூயோர்க்கில் நேற்று சந்தித்துள்ளார்கள். அந்த 2 நாட்டு அதிபர்களும் வரும் வாரம் சந்திப்பதற்கு முன் உயர் அதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார்கள். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மேற்கு கரை பகுதியில் இஸ்ரேலியர் ஒருவரை பாலஸ்தீன நபர் சுட்டுக் கொன்ற சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்தாலி பள்ளிகளில் புர்கா அணிவதற்கு தடை விதிக்க அந்த நாட்டு பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி தற்போது திட்டமிட்டு வருகிறார். உலகம் முழுவதும் நடைபெறும் போர்க்குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலைகள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு எதிராக தடைகளை விதிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் தயாராகி வருவதாகவும் அவற்றை விரைவில் அறிவிக்க அவர் திட்டமிட்டுள்ளதாகவும் இந்த விவகாரம் அறிந்த 2 வட்டாரங்கள் தகவலை தெரிவித்திருக்கின்றன. மலேசிய முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் தம்மால் சுமார் 50 மில்லியன் ரிங்கிட் சுமார் 12.6 மில்லியன் அமெரிக்க டாலரை அபராதமாக செலுத்த தன்னால் முடியாது என்று கூறியிருக்கிறார். சொத்துக்கள் தம்முடைய முழு கட்டுப்பாட்டில் இல்லை என்றும் அவர் தெரிவிக்கிறார். மலேசியாவில் முன்னைய பிரதமர் நஜீப் ரசாக்கு வீட்டுக்காவல் கொடுக்கும் முடிவால் ஆளும் கூட்டணி மீது அதிருப்தி அதிகரித்திருக்கிறது. அதற்கு தாம் துணை நிற்பதாக கூறப்படுவதை மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் நிராகரித்திருக்கிறார். பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமரும் முன்னாள் கிரிக்கெட் வீரருமான இம்ரான்கானின் சகோதரி அலிமா கானை பாகிஸ்தான் அதிகாரிகள் நேற்று கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள். இந்தோனேசிய தேடல் மீட்பு குழு ஜாவா கடலில் மேலும் ஒரு உடலை மீட்டிருக்கிறது.
நேபாள பெருவள்ளத்தில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை நேற்று 1450 உயர்ந்துள்ளது. 6000 மேற்பட்டோரை இதுவரை காணவில்லை என்று நேபாள காவல்துறை அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. இனவாத சர்ச்சையை ஏற்படுத்திய விளம்பரத்தை கொன்வெஸ் காலனி நிறுவனம் அகற்றியிருக்கிறது. தென்கொரிய பாடகி கருணாவை காட்டும் அந்த இன்ஸ்டாகிராம் விளம்பரத்துக்காக அந்த நிறுவனம் தற்போது மன்னிப்பு கேட்டிருக்கிறது. தென்னாப்பிரிக்காவின் யோகனஸ்பர்க் நகருக்கு அருகே 2 மாதங்களில் 9 பெண்கள் கொலை செய்யப்பட்டுள்ளார்கள். 2060 ஆஸ்திரேலியாவில் இறப்புகளின் எண்ணிக்கை பிறப்புகளின் எண்ணிக்கையை முதன்முறையாக விஞ்சும் என்று தற்போது கணிக்கப்பட்டிருக்கிறது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கின் பெரிய தீச்சம்பவத்துக்கு பிறகு MRT தொடர்ந்து சேவை இயல்புநிலைக்கு தற்போது அங்கு திரும்பிவிட்டது. விளையாட்டுச் செய்திகளில் சிம்பாவைக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியில் பரபரப்பான ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி 1 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆசிய விளையாட்டுத் தொடரில் பெண்களுக்கான பேட்மிண்டன் போட்டியில் இந்திய பெண்கள் அணி காலிறுதிக்கு முன்னேறியிருக்கிறது. 3-0 என்ற புள்ளி கணக்கில் கஜகஸ்தானை வீழ்த்தி இந்திய மகளிர் அணி முன்னேறியிருக்கிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆண்கள் ஹாக்கி ஏ பிரிவு தொடக்க லீக் ஆட்டத்தில் இந்தோனேஷியாவுடன் நேற்று மோதிய இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் அபாரமாக வென்றிருக்கிறது. பார்சிலோனாவில் நடைபெற்ற 24 மணி நேர கார்பந்தயத்தில் அஜித் குமாரின் ரேசிங் அணி 2வது இடம் பிடித்து அசத்தியிருக்கிறது. மெக்சிகோவின் குவாடராஜாவில் நடைபெற்ற WDA ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஸ்டேனிஸை 6-4, 6-2 என்ற நேர்சற்களில் வீழ்த்தி பட்டம் வென்றிருக்கிறார் இவா ஜோவிச். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 379.71 ரூபாய், இந்திய பிரமதியில் 109.94 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 330.90 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.79 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 401.87 ரூபாய், இந்திய பிரமதியில் 116.40 ரூபாய், 1 அகராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 442.67 ரூபாய், இந்திய பிரமதியில் 128.16 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 236.24 ரூபாய், இந்திய பிரமதியில் 68.39 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: எங்களுக்கு காலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ணா, லாச்ச பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
3: அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாதீங்க, போங்க போங்க.
4: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
5: 11 et 13 rue Caille 75 000 de Paris.
4: Vicky Superstore Gala Gonnet Sasselil
5: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses.
4: Mélodie et Tordre-Gelak Vicky Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibis Ilakam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
6: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
7: நிலைய கலைக நேரம் 7:25. நீங்கள் கேட்டுக்கொண்ட டி தமிழ் ஒலியில் தொடர்ந்து வானிலைக்கு வருவது.

0: இன்றைய தமிழோடு ஒரு தர்க்க நிகழ்வானது தியாக தீபம் திலீபன் அவர்களது நினைவாக, அதாவது ராசையா பார்த்திபன் பற்றிய நினைவு நாள். இலங்கை தமிழர் வரலாற்றிலே ஒரு திருப்பு முனையாக அமைந்த ஒரு நிகழ்வு, அது ஒரு நினைவு நாளாகவே கருதப்படுகின்றது. எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பின்னர் ஏற்பட்ட அரசியல் சூழலில் இந்திய அரசுடன் சில கோரிக்கைகளை முன்வைத்து இவர் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டார். 1987 செப்டம்பர் மாதம் 15 தேதி அளவில் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசாமி கோயில் அருகில் தனது உண்ணாவிரத்தை இவர் தொடங்கினார். அவர் உணவு மட்டுமல்லாமல் போராட்டத்தின் இறுதிக்கட்டத்தில் தண்ணீரையும் தவிர்த்து உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்ததாகவே வரலாற்று பதிவுகள் கூறுகின்றன. நாங்களும் அவைகளை பார்த்திருக்கின்றோம்.
1: கலப்படமாக தமிழ் மொழி வளர்ந்தால் அதுவா மொழியின் புரட்சி.
0: 12 நாளாக இந்த போராட்டம் நீடித்திருந்தது.

0: 87 ஆண்டு ஜூலை மாதம் 29 தேதி அன்று இந்திய இலங்கை ஒப்பந்தம் கையெழுத்தானதை அடுத்து அதன் பின்னர் இந்திய அமைதிப்படை இலங்கைக்கு வந்தது. அந்த சூழலில் தமிழர் பகுதிகளில் நிலவிய அரசியல் மற்றும் பாதுகாப்பு நிலைமை தொடர்பாக தலைவன் இந்திய அரசிடம் இந்த கோரிக்கைகளை எல்லாம் முன்வைத்தார். ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அவர் தனது உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்தார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்தல், மீள்குடியேற்றம் என்ற பெயரில் தமிழர் பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் சிங்கள குடியேற்றங்களை தடுத்தல், இடைக்கால நிர்வாக அமைப்பு உருவாகும் வரை அந்த மீள்குடியேற்ற நடவடிக்கைகளை நிறுத்துதல், வடக்கு கிழக்கில் புதிதாக காவல் நிலையங்கள் மற்றும் முகாம்கள் அமைப்பதை நிறுத்துதல் மற்றும் தமிழர் பகுதியில் உள்ள பாடசாலைகள் போன்ற கல்வி நிறுவனங்களிலிருந்து இராணுவம் மற்றும் காவல்துறையை விலக்குதல், ஊர்காவல் படையினருக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்களை திரும்ப பெறுதல் வகைகளை, இப்படி ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தமது உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்தார். நாட்கள் செல்ல செல்ல உணவும் தண்ணீரும் இல்லாததால் திலீபனின் உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டது. அவருடைய போராட்டம் ஜாழ்ப்பாணத்தில் மக்கள் எல்லாம் பெரும் கவனத்தை பெற்றிருந்தது. செப்டம்பர் மாதம் 26 அதாவது இன்னும் 5 நாட்கள் இருக்கின்றது. அந்த நினைவாகவே இந்திய தமிழோடு ஒரு தர்க்க நிகழ்வில் ஒளிபரப்பப்படுகின்றது.
1: மனித வரலாற்றில் எந்த ஒரு மனிதனும் தனது மக்களுக்காகவும் தனது மண்ணிற்காகவும் ஒரு சொட்டு நீரும் அருணாமல் உண்ணாவிரதம் இருந்து உயிர் தியாகம் செய்ததாக வரலாறு இல்லை. எனவே லெப்டினன்ட் கர்னல் திலீபன் அவர்கள் ஒரு புலிப்போராளி என்பதையும் தாண்டி ஒட்டுமொத்த தமிழ் இனத்தின் விலைமதிப்பற்ற ஒரு சொத்து என்று கூறினால் மிகையாகாது. அப்படிப்பட்ட திலீபன் அவர்களுக்கு இந்த உண்ணாவிரத போராட்டம் பற்றிய ஐடியா எப்படி எப்பொழுது வந்தது என்பதையும், அவரது வரலாறு என்ன, அவரது வரலாற்று உண்ணாவிரத போராட்டம் எப்படி துவங்கி எப்படி முடிந்தது என்பதையும், யாழ் மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளராக அவர் செய்த சாதனைகள் என்னென்ன, இந்திய தூதர் தீட்சித் அவர்கள் ஏன் அவரை சந்திக்க மறுத்தார் என்பதையும், 12வது நாள் திலீபன் அவர்களது வீரச்சாவுக்கு யாழ்ப்பாண மக்கள் எப்படி ரியாக்ட் செய்தனர், அவரது வீரச்சாவுக்கு பின் தலைவர் வெளியிட்ட அறிக்கை என்ன போன்ற பல விடயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சோ இந்த வீடியோவை கடைசி வரை முழுசா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவில் நான் குறிப்பிடும் தகவல்கள் அனைத்தும் தியாகி திலீபன் அவர்களோடு 12 நாளும் தியாக பயணத்தில் அவரோடு இருந்த மூவே யோ வாஜிநாதன் அவர்கள் எழுதிய திலீபனுடன் 12 நாட்கள் திலீபம், முன்னாள் இந்திய தூதர் தீட்சித் அவர்கள் எழுதிய அசைன்மெண்ட் கொலம்போ ஆகிய நூல்கள் மற்றும் திலீபன் அவர்களுடைய நெருங்கிய நண்பரும் முன்னாள் போராளியுமான ராஜன் அவர்களின் பதிவிலிருந்து எடுக்கப்பட்டவை. பார்த்திபன் என்ற இயற் பெயர் கொண்ட லெப்டினன்ட் கேர்னல் திலீபன் அவர்கள் 1963 நவம்பர் மாதம் 29 தேதி யாழ்ப்பாணத்தில் உள்ள ஊரலுவில் பிறந்தார். ஓய்வு பெற்ற ஆசிரியர் நாகலிங்க ராசையா அவர்களுக்கு கடைசி மகனாக திலீபன் அவர்கள் பிறந்தார். இவருக்கு இளங்கோ, தம்பி அசோகன் ஆகிய 3 மூத்த சகோதரர்கள் இருந்தனர். திலீபன் அவர்கள் பிறந்து 9வது மாதத்தில் தனது தாயாரை இழந்தார். யாழ்ப்பாண இந்து கல்லூரியில் தனது படிப்பை தொடர்ந்த திலீபன் அவர்கள் 1982 கல்வி பொதுத்தர உயர்தர பரீட்சையை திறமையாக எழுதி யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்திற்கு தேர்வானார். தனது பள்ளி பருவத்தில் சிறந்த சதுரங்க வீரனாக விளங்கிய திலீபன் அவர்கள் மாவட்ட அளவில் சிறந்த சதுரங்க வீரனாக 4 முறை தேர்வு செய்யப்பட்டார். அதனுடன் விளையாட்டு குழுவின் தலைவனாகவும் விளங்கினார். 1983 நடந்த கருப்பு ஜூலைக்கு பின் அவரது மனம் தவித்தது. தனது மருத்துவ படிப்பை உதறி தள்ளிய திலீபன் அவர்கள் ஆயிரக்கணக்கான தமிழ் இளைஞர்களைப் போலவே அதே ஆண்டு தன்னை இயக்கத்தில் இணைத்துக் கொண்டார். ஆரம்பத்தில் கப்டன் பண்டிதர் அவர்களுடன் இணைந்து பிரச்சார வேலைகளை கவனித்து வந்தார். பின்பு மானிப்பாய், வட்டுக்கோட்டை பகுதியில் பிரச்சார பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். 1983 இறுதிக்கால பகுதியில் தமிழ் பகுதியில் பிரச்சார வேலைகளில் ஈடுபட்டிருந்த புலிகளுக்கு தலைக்கு மேல் இராணுவம் உட்பட பல வழிகளில் ஆபத்து இருந்தது. இவைகளில் எல்லாம் எதிர்நீச்சல் போட்டு தன் பணியில் வெற்றி கண்டவர்தான் திலீபன் அவர்கள். பின்பு அன்றைய யாழ் மாவட்ட தளபதியாக இருந்த கேர்னல் கிட்டண்ணா அவர்கள் யாழ் மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளராக திலீபன் அவர்களின் பெயரை தலைவருக்கு பரிந்துரை செய்தார். திலீபன் அவர்கள் அந்த பொறுப்புக்கு நியமிக்கப்பட்ட பின் புலிகளின் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பமானது. தமிழ் மக்களை அரசியல் மயப்படுத்துவதற்காக அல்லும் பகலும் உழைத்த அதேவேளை தளபதி கிட்டண்ணா அவர்களுடன் இணைந்து பல தாக்குதல் திட்டங்களையும் வகுத்தார். அநேக தாக்குதல்களில் அவரே நேரடியாக ஆயுதம் ஏந்தி போராடினார். அந்த காலகட்டத்திலே புலிகளுக்கு ஈழ மக்கள் மத்தியில் மாபெரும் செல்வாக்கு இருந்ததற்கு காரணம், புலிகள் மக்களை காப்பாற்றுவது மட்டுமல்ல, எந்த சிக்கலான சமூக பொருளாதார பிரச்சனை ஆனாலும் புலிகளின் அரசியல் பிரிவு தலைவர் திலீபன் அவர்களால் நிச்சயமாக தீர்க்கப்படும் என்ற உயர்ந்த நம்பிக்கையாலும் ஏற்பட்ட செல்வாக்கு தான் அது. ஏனெனில் அந்த காலகட்டத்தில் சிக்கலான பல பிரச்சனைகளை பொதுமக்கள் மத்தியில் தீர்த்து வைத்திருக்கிறார் திலீபன் அவர்கள். உதாரணமாக 1986 அச்சுவெளியில் ஏற்பட்ட ஒரு சில பூசல் காரணமாக மினி பஸ் உரிமையாளர்கள் ஒரு வாரமாக பஸ்களை ஓட விடாமல் வழிமறிப்பு போராட்டம் நடத்தி வந்தனர். இதனால் மக்கள் மிகுந்த துன்பப்பட்டனர். அப்பொழுது திலீபன் அவர்கள் தனக்கே உரிய புன்முறுவலுடன் பேசி 2 மணி நேரத்தில் பஸ்களை ஓட செய்தார். அதே போல யாழ் மாவட்ட மீனவர்களுக்கு இடையே நடைபெறும் பூசல்கள், கடல் எல்லையில் ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் தொழிலாளிகளுக்கு இடையே ஏற்படும் சிக்கலான பிரச்சனைகளை எல்லாம் பொதுமக்கள் மத்தியில் தீர்த்து வைத்திருக்கிறார். பல்கலைக்கழகத்தில் ஏற்படும் சிக்கலான பிரச்சனைகள், கடை முதலாளிகள் தொழிலாளிகளின் பிரச்சனைகள், மூட்டை தூக்குவோர், வண்டி தள்ளுவோர், வண்டி ஓட்டுவோர், ரிக்ஷாக்காரர்கள், மாநகர சபை ஊழியர்கள், ஆசிரியர்கள், டாக்டர்கள், வைத்தியசாலை சிட்டு ஊழியர்கள், வழக்கறிஞர்கள், லாரி உரிமையாளர்கள், இப்படி பல ரகமானவர்களின் பிரச்சனைகளை எல்லாம் உடனுக்குடன் பேசி சமரசமாக தீர்த்து வைத்தவர் திலீபன் அவர்கள் ஆவார். ஒருமுறை வல்வையில் ராணுவத்துக்கும் புலிகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலின் போது வயிற்றில் குண்டு பாய்ந்து அறுவை சிகிச்சைக்கு ஆளாக்கப்பட்டார். அப்பொழுது அவரது குடலின் 14 அங்குலம் வெட்டி வீசப்பட்டது. 3 முறை அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட அவர் மிகவும் பலவீனமடைந்தார். ஆனால் மன உறுதி மட்டும் தளரவில்லை. களத்தில் என்ற மாத பத்திரிகையை நடத்தி தன் எண்ணங்களை எழுத்து உருவில் வடித்தார். இயக்க கொள்கைகளை மிக எளிதாக மக்களுக்கு விளங்க வைத்தார். யாழ் மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த போது அவரது முயற்சியினால் பல உப தாபனங்கள் புலிகளின் பண்ணையில் விளைத்து அதிக பலனை கொடுக்க தொடங்கின. அதில் பலம் வாய்ந்த சிலர் சுதேச உற்பத்தி குழுக்கள், புலிகள் மாணவர் இயக்கம், தமிழீழ மகளிர் அமைப்பு, சுதந்திர பறவைகள் அமைப்பு, தமிழீழ தேசபக்தர் அமைப்பு, தமிழீழ விழிப்பு குழுக்கள், தமிழீழ கிராமிய நீதிமன்றங்கள் போன்றவை ஆகும். வரலாற்று உண்ணாவிரதம் திட்டம். திலீபன் அவர்கள் உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிப்பதற்கு சில வாரங்களுக்கு முன்பு ஒரு நாள் இரவு அவர் வழக்கம் போல சக போராளிகளுடன், குறிப்பாக தனது நெருங்கிய நண்பர் ராஜன் அவர்களுடன் கொக்குவில் பகுதியில் இருந்த ஒரு முகாமில் உறங்க செல்வதற்கு முன்பு வழக்கமான தமிழீழ அரசியல் சூழ்நிலை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். இந்திய இலங்கை ஒப்பந்தம் கையெழுத்தான போது வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள தமிழர் பகுதியில் ஒரு இடைக்கால மாகாண அரசு அமைக்கப்பட வேண்டும் என்பது புலிகளின் பிரதான கோரிக்கையாக இருந்தது. ஆனால் இந்தியா இந்த வாக்குறுதியினை நிறைவேற்றும் செயலில் எந்த முன்னேற்றமும் தெரியவில்லை. இந்தியாவின் வாக்குறுதியினை நம்பி புலிகள் தங்கள் ஆயுதங்களை கையளித்திருந்தனர். அதேவேளை ENDLF குழுவை சேர்ந்த உறுப்பினர்கள் இந்தியாவில் ராணுவ பயிற்சி முடித்து ஈழம் திரும்பிய நிலையில் ஆங்காங்கே புலி போராளிகளுடன் மோதலில் ஈடுபட்டு வந்தனர். இந்திய அமைதிப்படை இந்த மோதல்களை தடுக்க மட்டுமல்ல, தமிழர் நிலத்தில் நடந்து வந்த குடியேற்றங்களை தடுக்கவும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பேசிக் கொண்டிருந்தனர். மேலும் அப்பொழுது இந்திய அரசு வழங்கிய ராணுவ பயிற்சிக்கு நன்றி உணர்வினை வெளிப்படுத்தியதோடு, அதே போல எப்படி சூழ்நிலை காரணமாக ஈழ மக்கள் ஆயுதம் ஏந்தி போராடுவதற்கு முன்பு இந்தியாவின் அகிம்சை பாதையை பயன்படுத்தி போராடினார்கள் என்பதையும் பேசிக் கொள்கின்றனர். அப்பொழுது ஒருவேளை இந்தியா தனது வாக்குறுதியை நிறைவேற்ற தவறினால் என்னாகும் என்று பேசிக் கொண்டனர். அதாவது திலீபன் அவர்களும் ராஜன் அவர்களும் நண்பர்களாக சக போராளியாக கருத்தை பரிமாறிக்கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் தான் திலீபன் அவர்கள் தான் உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக கூறினார். அதன் ஊடாக இந்திய அரசை தமிழர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்த எண்ணினார். இந்திய அரசு அகிம்சை போராட்டத்தை நிச்சயம் மதிக்கும் என்று அவர் உறுதியாக நம்பினார். ஏனெனில் அகிம்சை வழியாக ஏற்கனவே காந்தியடிகள் சாதித்து காட்டியிருந்தார். அடுத்த நாள் காலை 8 மணிக்கு திலீபன் அவர்கள் தனது சிவப்பு 200 ஹோண்டா மோட்டார் சைக்கிளில் ராஜன் அவர்களை அழைத்துக் கொண்டு திரு மாஸ்டர் அவர்களின் வீட்டுக்கு செல்கிறார். திலீபன் அவர்கள் உட்பட பல மாணவர்களுக்கு உலகத்தை பற்றி பொறுமையாக விளக்கி அறிவை ஊட்டியவர்தான் திரு மாஸ்டர் அவர்கள் ஆவார். திரு மாஸ்டர் அவர்களிடம் ஒரு அரசியல் சூழ்நிலையை ஆராய்ந்து அதற்கான முடிவு இதுதான் இருக்கும் என்று துல்லியமாக கணிக்கக்கூடிய அறிவாற்றல் இருந்தது. இருவரும் திரு மாஸ்டரோடு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசுகின்றனர். அந்த நேரத்தில் திலீபன் அவர்கள் எப்படியெல்லாம் அந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்த வேண்டும் என்பதை பற்றியும், உலகவற்றில் நிகழ்த்தப்பட்ட மற்ற உண்ணாவிரத போராட்டங்கள் பற்றியும் விளக்கினார். அந்த நேரத்தில் மெட்ராஸில் தெலுங்கு மொழி பேசும் பகுதிகளை பிரிக்க உண்ணாவிரதம் இருந்து உயிர்விட்ட பொட்டி ஸ்ரீராமுலு என்பவரை பற்றியும், 1981 ஐரிஷ் புரட்சியாளர் பாபி சாண்டர்ஸ் நடத்திய உண்ணாவிரத போராட்டத்தை பற்றியும் விளக்கினார். அப்பொழுது திலீபன் அவர்கள் திரு மாஸ்டரிடம் அவரது உண்ணாவிரத போராட்டத்திற்கு இந்தியா எப்படி ரியாக்ட் செய்யும் என்று கேட்கிறார். அதற்கு திரு மாஸ்டர் அவர்கள், திலீபன் உன்னை தீட்சித் சாக விடுவான் என்று கூறுகிறார். அங்கிருந்து அவர்கள் நேரே தலைவரை சந்திக்க செல்கின்றனர். அங்கு ஒரு அறையில் தலைவரும் திலீபன் அவர்களும் ஏறத்தாழ 2 மணி நேரம் பேசுகின்றனர். திலீபன், நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன் என்று தலைவர் அவரிடம் கூறி அவரை அனுப்புகிறார். தலைவரின் ஆசி பெற்று அங்கிருந்து இருவரும் விடைபெறுகின்றனர். 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 1987 செப்டம்பர் மாதம் 11 இந்திய உயர் அதிகாரிகள் கையில் நேரடியாகவே கிடைக்கக்கூடியதாக அனுப்பி 24 மணி நேரம் அவகாசமும் புலிகள் கொடுத்தனர். 13 நடந்த புலிகள் பிரதேச பொறுப்பாளர்கள் கூட்டத்திலேயே ஒருவேளை இந்தியா 24 மணி நேரத்திற்குள் பதில் கூறவில்லை என்றால் சாகுமறை உண்ணாவிரதமும் மறியல் போராட்டமும் நடத்துவதென புலிகள் தீர்மானித்தனர். ஆனால் செப்டம்பர் 11 வரை கூட இந்திய தூதுவரிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. எனவே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதைப் போலவே திலீபன் அவர்களின் தியாக பயணம் ஆரம்பித்தது.
2: மற்ற உண்ணாவிரத போராட்டத்துக்கும் திலீபன் அவர்கள் மேற்கொண்ட உண்ணாவிரத போராட்டத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருந்தது. அது என்னவெனில், திலீபன் அவர்கள் உணவு மட்டுமல்ல ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாமல் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார். ஏன், அகிம்சை போராட்டத்துக்கே ஆணி வீராக திகழ்ந்த அண்ணல் காந்தியடிகள் கூட தனது உண்ணாவிரத போராட்டங்களை நீர் அருந்தித்தான் நடத்தினார். அதே போல புகழ்பெற்ற போபி சாண்டர்ஸ் அவர்களும் சிறைக்குள் நீர் அருந்தித்தான் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி உயிர் விட்டார். இந்தியாவில் மொழி அடிப்படையில் ஆந்திர மாநிலத்தை பிரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து திரு பொட்டி ஸ்ரீ ராமுலு அவர்களும் நீர் அருந்தித்தான் போராட்டம் நடத்தி தியாக மரணம் அடைந்தார். அதே போல சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று கூறி 1956 ஆகஸ்ட் மாதம் 27 விருதுநகர் சங்கரலிங்க நாளர் அவர்கள் 78 நாள் அவரது கோரிக்கை நிறைவேறாமலேயே உயிர் துறந்தார். முதல் நாள் காலை 9 மணி அளவில் பாடசாலை பிள்ளைகள் வரிசையாக திலீபன் அவர்களை சந்தித்து விடைபெறுகிறார்கள். எல்லோரிடமும் அவர் அன்பாக பேசுகிறார். வாக்கி டாக்கியில் தலைவருடன் சில நிமிடங்கள் பேசுகிறார். பேசிவிட்டு அந்த மண்ணிற வாகனத்தை நோக்கி நடக்கிறார். மற்றவர்களும் அவரை பின்தொடர்ந்து சென்றனர். மிக மிடுக்காக நடந்து முன் ஆசனத்தில் போய் ஏறினார். ஆம், தியாக திலீபன் அவர்களின் தியாக பயணம் ஆரம்பமாகிவிட்டது. அந்த வாகனம் நல்லூர் கந்தசாமி கோயிலை நோக்கி பயணிக்கிறது. பாதையின் இரு பக்கத்திலும் மாணவர்களும் பொதுமக்களும் கையசைத்து வழி அனுப்புகிறார்கள். வாகனம் நல்லூர் கந்தசாமி கோவிலை சென்று அடைகிறது. திலீபன் அவர்கள் வாகனத்தை விட்டு உண்ணாவிரதம் மேடையை நோக்கி செல்கிறார். மற்றவர்களும் அவரை பின்தொடர்ந்து செல்கின்றனர். அப்பொழுது எதிர்பாராத சம்பவம் ஒன்று நிகழ்கிறது. வயதான ஒரு அம்மா, தள்ளாத சிவந்த நிற மீனி, பழுத்த தலை, ஆனால் ஒளி தவழும் கண்களில் கண்ணீர் மல்க திலீபன் அவர்களை மறித்து தன் கையில் சுமந்து வந்த அர்ச்சனை தட்டில் இருந்து நடுங்கும் விரல்களால் திருநீற்றை எடுத்து திலீபன் அவர்களின் நெற்றியில் பூசுகிறார். அதாவது வீரத்திலகம் விடுகிறார் அந்த தாய். தாயற்ற திலீபன் அவர்கள் அந்த தாயின் பாச உணர்வில் மூழ்கி போனார். சுற்றி இருந்த கேமராக்கள் அனைத்தும் அந்த காட்சியை கிளிக் செய்கின்றன. காலை 9:45 அளவில் திலீபன் அவர்கள் உண்ணாவிரதம் மேடையில் நாற்காலியில் அமர வைக்கப்படுகிறார். அவருக்கு அருகில் வாஞ்சிநாதன் அவர்களும் ராஜன், பிரசாத், சிறி ஆகியோர் அமர்கின்றனர். திலீபன் அவர்களின் தியாக பயணம் ஆரம்பமாகிவிட்டது. அன்றே பக்கத்தில் இருந்த மேடையில் மேஜர் பிரசாத் அவர்களின் தலைமையில் கூட்டம் நடைபெறுகிறது. அப்பொழுது நடேசன் அவர்கள், கவிஞர் காசி ஆனந்தன் ஆகியோர் திலீபன் அவர்களின் உண்ணாவிரதம் எதற்காக ஆரம்பிக்கப்படுகிறது என்பதை பற்றி விளக்கம் அளித்தனர். அதே போல தமிழ் மக்கள் மற்றும் தமிழர் தாயகத்தின் உரிமைகளை பேணும் நோக்கமாக இந்திய மக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் புலிகளால் முன்வைக்கப்பட்ட 5 கோரிக்கைகளும் விளக்கப்பட்டன. அதாவது, பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இன்னமும் தடுப்பு காவலில் அல்லது சிறையில் உள்ளோர் விடுவிக்கப்பட வேண்டும். புனர்வாழ்வு என்ற பெயரில் தமிழர் தாயகத்தில் நடத்தப்படும் குடியேற்றங்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இடைக்கால அரசு நிறுவப்படும் வரை புனர்வாழ்வு என்று அழைக்கப்படும் சகல வேலைகளையும் நிறுத்தப்பட வேண்டும். வடகிழக்கு மாகாணங்களில் போலீஸ் நிலையங்கள் திறக்கப்படுவது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இந்திய அமைதிப்படையின் மேற்பார்வையில் ஊர்காவல்படை என அழைக்கப்படுவோருக்கு வழங்கப்பெற்ற ஆயுதங்கள் திரும்ப பெறப்பட்டு தமிழ் கிராமங்கள் பள்ளிக்கூடங்களில் குடி கொண்டுள்ள இராணுவம் மற்றும் போலீஸ் நிலையங்கள் மூடப்பட வேண்டும். ஆகிய 5 கோரிக்கைகளை பிரசாத் அவர்களால் வாசிக்கப்பட்டன. பிற்பகல் 2 மணி, திலீபன் அவர்கள் கம்பீரமாக வீட்டிருந்தார். உண்ணாவிரதம் ஆரம்பித்து 2 மணி நேரங்கள் முடிந்துவிட்டன. 2வது மேடையில் நடைபெற்றுக் கொண்டிருந்த உண்ணாவிரத விளக்க கூட்டம் முடிவடைந்து விட்டது. அதேவேளை படிப்பதற்கு புத்தகங்கள் வேண்டும் என்று திலீபன் அவர்கள் வாஞ்சிநாதன் அவர்களிடம் கேட்கிறார். அவர் ராஜன் அவர்களிடம் கூற 5 நிமிடங்களில் பல அரிய நூல்கள் மேடைக்கு வருகின்றன. உலக விடுதலை போராட்டங்கள் பற்றி அறிவதில் திலீபன் அவர்களுக்கு மிகுந்த ஆர்வம் எப்போதுமே இருந்தது. ஃபிடல் காஸ்ட்ரோ, சேக்வாரா, ஹோச்சிமின், யாசர் அரபாத் போன்றவர்களின் வாழ்க்கையை பற்றி நூல்களை நேரம் கிடைக்கும் போதும் படிப்பார். பாலஸ்தீன மக்களின் வாழ்க்கையை பற்றி படிப்பதில் அவருக்கு மிகவும் பிடிக்கும். பாலஸ்தீன கவிதைகள் என்ற நூலை வாஞ்சிநாதன் அவர்கள் திலீபன் அவர்களிடம் கொடுக்கிறார். அதை மிகவும் ஆர்வத்துடன் படிக்க தொடங்கினார். மாலை 5 மணிக்கு பக்கத்து மடையில் நிகழ்ச்சிகள் ஆரம்பமானது. பாடசாலை மாணவிகள் போட்டி போட்டுக் கொண்டு கவிதைகளை வாசிக்க தொடங்கினர். திலீபன் அவர்களும் பாலஸ்தீன கவிதைகள் படித்து முடித்துவிட்டு மாணவிகளின் கவிதை மலையில் நனைய தொடங்கினார். அன்று இரவு 11 மணி அளவில் தலைவர் திலீபன் அவர்களை பார்க்க மேடைக்கு வந்திருந்தார். அவருடன் சொர்ணம், அஜித், சங்கர், மாத்தையா, இம்ரான், ஜோனி என்று பலரும் வந்திருந்தனர். வெகுநேரம் தலைவருடன் உரையாடி கொண்டிருந்தார் திலீபன் அவர்கள். யாரையும் அதிக நேரம் பேச அனுமதிக்க வேண்டாம் என்று போகும்போது வாஞ்சிநாதன் அவர்களிடம் தலைவர் கூறிவிட்டு சென்றார். நீர் உணவு உட்கொள்ளாத ஒருவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தால் விரைவில் களைப்பு அடைந்து விடுவார்கள். அதனால்தான் தலைவர் அப்படி கூறிவிட்டு சென்றார். அவரைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை திலீபன் அவர்கள் சந்தித்தார். இரவு 11:30 அளவில் கஷ்டப்பட்டு சிறுநீர் கழித்து விட்டு சுமார் 12 மணிக்கு படுக்கைக்கு சென்றார். அவர் ஆழ்ந்த உறங்க தொடங்கிய போது 1:35. அவரது நாடி துடிப்பை வாஞ்சிநாதன் அவர்கள் கணிக்கிறார். நாடி துடிப்பு 88, சுவாச துடிப்பு 20. வாஞ்சிநாதன் அவர்களும் ராஜன் அவர்களும் அவர் பக்கத்திலே படுத்து கொண்டனர். மேடையின் மறுபுறத்தில் இரு நவீன்களும் படுத்து கொண்டனர். மேடைக்கு முன்பாக மகளிர் அமைப்பு உறுப்பினர்களும் பொதுமக்களும் கொட்ட கொட்ட கண் விழித்துக் கொண்டிருந்தனர். திலீபன் அவர்களின் இறுதி நாட்களில், அதாவது அவர் மரணத்தின் வாயிலை அண்மித்த வேளையில், பலாலி விமான தளத்தில் இந்திய அமைதிப்படையின் தலைமை செயலகத்தில் தலைவரும் அண்டன் பாலசிங்கம் அவர்களும் பலமுறை தீட்சித் அவர்களை சந்தித்தனர். அப்பொழுது திலீபன் அவர்களை சந்தித்து ஆறுதல் மொழி கூறுமாறு வேண்டிக் கொண்டனர். ஆனால் தீட்சித் அவர்களோ அதற்கு மறுத்துவிட்டார். இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு பின்னணியில் ஒரு சூழ்ச்சிகரமான சதி இருக்கலாம் என்று அவர் கருதினார். இந்த விடயம் பற்றி அவர் தனது நூல், அதாவது அசைன்மெண்ட் கொழும்போவில் பின்வருமாறு பதிவு செய்கிறார். இந்த அழைப்புக்கு பின்னணியில் ஒரு சதித்திட்டம் இருப்பதாக இந்திய அமைதி படையினரும் இந்திய புலனாய்வுத்துறையும் எமக்கு அறிவித்தனர். இத்திட்டத்தின்படி திலீபன் உண்ணாவிரதம் இருந்த நல்லூர் கந்தசாமி கோயிலுக்கு என்னை அழைத்து சென்று அங்கு இந்தியாவுக்கும் இந்திய இலங்கை ஒப்பந்தத்திற்கும் எதிராக பெரிய அளவில் ஆர்ப்பாட்டங்களை நிகழ்த்தி அங்கு பகிரங்கமாக எனது வேண்டுகோளை நிராகரித்து இந்திய தூதரின் முயற்சி தோல்வியில் முடிந்ததாக விளம்பரம் செய்வதுதான் நோக்கம். இந்திய அரசாங்கத்தை இப்படியான அவமானப்படுத்துவதற்கு இடமளிக்க கூடாது என்று நான் உறுதியாக முடிவெடுத்தேன் என்று பதிவு செய்கிறார். ஆனால் இவ்வாறு எந்த திட்டமும் புலிகளும் இல்லை என்பதுதான் உண்மை என்று அண்டன் பாலசிங்கம் அவர்கள் பதிவு செய்கிறார். அதாவது இது தீட்சித் அவர்களின் கற்பனை உலகில் உதித்த சிந்தனை மட்டுமே என்று அவர் கூறுகிறார். திலீபன் அவர்களின் உண்ணாவிரதத்தின் 12 நாட்களையும் விரிவாக விளக்கினால் வீடியோ மிக பெரியதாகிவிடும். எனவே 2வது நாள் முதல் 17வது நாள் வரை உள்ள தகவல்களை நான் ஏற்கனவே குறிப்பிட்ட புத்தகம், அதாவது வாஞ்சிநாதன் அவர்கள் எழுதிய திலீபன் 12 நாட்கள் என்னும் புத்தகத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். அந்த புத்தகம் PDF வடிவில் இலவசமாகவே கூகுளில் கிடைக்கும். சோ இப்பொழுது நேரடியாக 12வது நாள், அதாவது இறுதி நாளில் என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். 12வது, அதாவது இறுதி நாள், செப்டம்பர் 26 அன்று அதிகாலை 5 மணிக்கு ஒரு எதிர்பாராத நிகழ்ச்சி நடந்தது. திடீரென்று மின்சாரம் தடைப்பட்டுவிட்டது. எங்கும் ஒரே இருள்மயம். காற்றும் பலமாக வீச தொடங்கியது. பல நாட்கள் திலீபன் அவர்களுடன் இருந்தவர்கள் அனைவரும் சரியான தூக்கம் இல்லாமல் இருந்ததால் அன்று மிகுந்த சோர்வுடன் ஆழ்ந்த உறங்கிக் கொண்டிருந்தனர். மாத்தையா, மாறன், ராஜன், தேவர், இரு நவீன்கள், திலீபன் அவர்களின் அண்ணன் இளங்கோ ஆகியவர்கள் போட்டி போட்டுக் கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தனர். மேடைக்கு முன்பே அமர்ந்த ஒருவர் வாஞ்சிநாதன் அவர்களை தட்டி எழுப்பினார். வாஞ்சிநாதன் அவர்கள்தான் முதலில் திடுக்கிட்டு எழுகிறார். இருட்டில் என்ன செய்வது என்று தெரியாமல் நவீன் என்று அழைத்தபடி அவர் திலீபன் அவர்களின் கட்டிலில் கையை வைக்கிறார். அவர் ஆடாமல் அசையாமல் படுத்திருந்தார். அதனால் அவரது மனம் அமைதியடைகிறது. ஆனால் அவரது உடல் ஜில் என்று பன்னிக்கட்டியை தொடுவது போல் குளிர்ந்து காணப்பட்டது. அவரது மனம் படப்பட என்று அடிக்க தொடங்கியது. அவர் மீண்டும் நவீனன் என்று அழைக்கிறார். நவீனன் அவர்களும் எழும்பி விடுகிறார். 5 நிமிடங்களில் மேடையில் ஒரு பெரிய மெழுகுவத்தி எரிய தொடங்கியது. மெழுகுவத்தி ஒளியில் திலீபன் அவர்களின் முகம் நன்றாக தெரிகிறது. ஒரே வினாடிதான். அதற்குள்ளே காற்றின் வேகத்தால் அந்த மெழுகுவத்தி அணைந்து விட்டது. பலமாக வீசும் காற்று அந்த மெழுகுவத்தியை மீண்டும் எரியவிடுமா என்பது சந்தேகமாக தான் இருந்தது. ஆனால் 5 நிமிடங்களில் மின்சாரம் வந்துவிட்டது. திலீபன் அவர்களின் நிலை எல்லையை கடந்து விட்டது என்பது வாஞ்சிநாதன் அவர்களுக்கு நன்றாக தெரிந்தது. அதனால் அவர் மீதே அவருக்கே வெறுப்பு ஏற்பட்டது. அவர் நாடித்துடிப்பை பரிசோதிக்கிறார். ஆனால் அவரால் கணிக்க முடியவில்லை. மிகவும் மெல்லியதாக அடிக்கிறது. உடனே இரத்த அழுத்தத்தை கணிக்கிறார். அது மிகவும் குறைவாக இருக்கிறது, அதாவது 50 என்ற நிலையில் ஒரு நோயாளியால் இன்னும் எத்தனை மணி நேரம் உயிர் வாழ முடியும் என்று அவருக்கு தெரியும். உலகமே தலைக்கிலா சுற்றுவது போல் அவருக்கு இருந்தது. திலீபன் அவர்கள் அடிக்கடி கூறிய வார்த்தைகள் அவர் நினைவுக்கு வருகின்றன. வாஞ்சண்ணா, எனக்கு என்ன நடந்தாலும் நீங்கள் ஒரு சொட்டு தண்ணீர் கூட பலவந்தமாகவோ சுயநினைவற்ற நிலையிலோ தர முயற்சிக்க கூடாது. அப்படி என் கோரிக்கையை நிறைவேறாவிட்டால் நான் இறக்கும் மட்டும் எனக்கு எந்த விதமான சிகிச்சையும் அளிக்க கூடாது. சுயநினைவோடு என்றாலும் சரி, சுயநினைவு இல்லை என்றாலும் சரி, இதுக்கு சம்மதிக்கிறேன் என்று சத்தியம் செய்து தாருங்கள் என்று விடாப்பிடியாக நின்று அவரிடம் சத்தியம் வாங்கிய பிறகுதான் 1வது போராட்டத்தையே அவர் ஆரம்பித்தார். அப்படி இருக்க அவர் விருப்பத்திற்கு மாறாக எப்படி அவரால் திலீபன் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க முடியும், எப்படி அவருக்கு நீர் ஊட்ட முடியும்? கடமை, கணியம், கட்டுப்பாடு என்ற 3 முக்கிய பண்புகளை வேரூன்றி வளர்ந்த புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவர் என்பதால் கட்டுப்பாடு என்ற நல்வழியிலே கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக திலீபன் அவர்களை தன் கண் எதிரிலே பலி கொடுப்பதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை. வாஞ்சன் அவர்கள் தன் கடமையை செய்ய மேடையில் பின்பக்கம் இறங்கி செல்கிறார். அங்கு மாத்தையா அவர்கள் நிற்கிறார். அவரிடம் திலீபன் அவர்களின் உடல்நிலையின் அபாயகரத்தை பற்றி எடுத்துரைக்கிறார். திலீபன் அவர்களின் உடல்நிலை மோசமாகிவிட்டது என்ற விடயம் யாழ்ப்பாண குடநாடு முழுவதும் பரவ தொடங்கிவிட்டது. புலி புறாளிகளும் பொதுமக்களும் மேடையை சுற்றி வளைத்துக் கொண்டனர். செப்டம்பர் 26 அன்று காலையில் திலீபன் அவர்கள் உடல்நிலை மிக மோசமான கட்டத்தை அடைந்தது என்பது எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது. இனி அவர் பிழைக்கப் போவதில்லை என்பதும் எல்லோருக்கும் தெரிந்தது. அந்த நேரத்தில் தலைவருடன் பேச்சுவார்த்தை நடத்த இந்திய தூதர் தீட்சித் அவர்கள் பலாலி ராணுவ முகாமுக்கு வந்திருந்தார். அந்த துயரமான வேளையில் யாராக இருந்தாலும் பேச்சுவார்த்தைக்கு போக மாட்டார்கள். ஆனால் தலைவர் நிதானம் தவறாமல் இருந்தார். தனது அருமை தோழன் மரணத்தின் வாயில் நிற்கிறான் என்பதனால் ஏற்பட்ட சோகம் அவர் முகத்தில் வெளிப்படையாகவே தெரிந்தது. ஆனாலும் கூட தன்னுடைய மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமையை செய்ய வேண்டும் என்று விரும்பினார். தன்னுடைய சகாக்களை அழைத்து திலீபன் அவர்கள் விஷயமாக எது நேர்ந்தாலும் உடனே தனக்கு தகவல் தெரிவிக்கும்படி கூறிவிட்டு பலாலி ராணுவ முகாமுக்கு சென்றார். திலீபன் அவர்களுக்கு வாஞ்சினான் அவர்கள் கடைசி நிமிடம் வரையும் எந்தவித சிகிச்சையும் அளிக்க முடியாமல் கைகள் கட்டப்பட்டிருந்ததற்கு இன்னொரு முக்கிய காரணமும் இருந்தது. ஏனெனில் அவரது காதில் விழக்கூடியதாகவே பல எதிரணி உறுப்பினர்களும் இயக்கத்துக்கு எதிரானவர்களும் பேசியதை காதால் கேட்டவர்களில் அவரும் ஒருவராக இருந்தார். அதாவது புலிகள் தந்திரமாக மக்கள் மனதை மாற்றுவதற்காக உண்ணாவிரதம் என்ற பெயரில் தண்ணியை குடிச்சு கொண்டு இருப்பார்கள். யார் பார்க்க போறார்? கடைசியில் 5 தீர்மானங்களும் நிறைவேற்ற மட்டும் வைத்தியம் செய்து அவரை சாக விட மாட்டார்கள். இதுதான் இந்த சாகும் வரை நீர் அருந்தாமல் உண்ணாவிரதம் இருப்பதன் உண்மை என்று பேசிக் கொண்டிருந்தனர். இப்படியான பேச்சுக்களுக்கு உண்மை வடிவம் கொடுத்து புலிகள் பொய்யர்கள் என்ற கெட்ட பெயரை வரவிடாமல் காப்பாற்றுவதற்காகவும் அவரது கைகள் கட்டப்பட்டிருந்தன தவிர வேறு எதற்காகவும் அல்ல. இவ்வாறு இயக்கத்தின் கைகள் மட்டும் கட்டுப்படாமல் இருந்திருந்தால் உயிரினும் மேலான தியாக தீபம் திலீபன் அவர்களை தங்கள் உயிரை கொடுத்தாவது புலிகள் காப்பாற்றியிருப்பார்கள். ஆனால் முடியவில்லை. விதி தன் வலிய கரங்களை மிக நன்றாகவே திலீபன் அவர்களின் கழுத்தில் இறுக்கிவிட்டது. உயிருடன் அந்த மனித தெய்வம் நீண்ட நேரம் போராடி கொண்டிருப்பதை தனது கண்களால் பார்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டமைதியாக அப்பொழுது அவர் வெட்கப்பட்டதாகவும் வேதனைப்பட்டதாகவும் பதிவு செய்கிறார் வாஞ்சிநாதன் அவர்கள். ஆனால் என்ன செய்ய முடியும்? 265 மணி நேரம் தனது சாகும் வரையிலான உண்ணாவிரதம் போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க அந்த தியாக திலீபன் அவர்கள் அன்று காலை, அதாவது செப்டம்பர் 26 10:48 அளவில் அனைவரையும் பாலை போன இந்த உலகில் பரிதவிக்க விட்டு அவர் மட்டும் போய்விட்டார். ஆம், தமிழர் விளக்கு அணிந்து விட்டது, அணிந்தே விட்டது. டாக்டர் சிவகுமார் அவர்கள் திலீபன் அவர்களின் வித்துடலை பரிசோதனை செய்து தனது இறுதியான முடிவை சொல்லிவிட்டு திலீபன் அவர்களின் பாதங்களில் விழுந்து வணங்கி எழுந்தபோது மக்கள் கதறி அழத் தொடங்கினர். எங்கும் அழுகை சுத்தம், விம்மல் ஒளி, சோக இசை, வானமே இடிந்து விட்டது போன்ற வேதனை எல்லோரையும் ஆக்கிரமித்திருந்தது. வானத்து நிலவு கீழே விழுந்து விட்டது போன்ற உணர்வு. காலை 11 போஸ்ட்மார்டம் செய்வதற்காக அவரது வித்துடலை யாழ் வைத்திய கல்லூரிக்கு எடுத்து சென்றனர். பலாலி ராணுவ முகாமுக்கு கிளம்பிய தலைவர் அவர்கள் அவர் அந்த முகாமுக்கு போய் சேர்வதற்கு முன்பே திலீபன் அவர்களை பற்றிய செய்தி அவருக்கு கிடைத்து விடுகிறது. இந்த செய்தி அறிந்த மக்கள் கொதித்தெழுந்தார்கள். யாழ்ப்பாணத்தில் அரசு பேருந்துகள் கொளுத்தப்பட்டன. இந்திய அமைதிப்படை வெளியில் நடமாட முடியாத நிலைமை. ஆனால் பலாலி முகாமில் இருந்த தலைவர் அமைதி காக்கும்படி மக்களை வேண்டிக் கொண்டார். தலைவரின் இந்த வேண்டுகோளை ஒலிபெருக்கிகள் மூலம் மக்களுக்கு அறிவித்த போது அமைதி ஏற்பட்டது. தலைவரின் வேண்டுகோள் மந்திர சக்தி போல் வேலை செய்தது. பொதுத்தெழுந்த மக்கள் தங்கள் கோபத்தை அடக்கிக் கொண்டனர். அவருடைய சொல்லுக்கு மக்கள் எப்படி கட்டுப்படுகிறார்கள் என்பதை கண்ட இந்திய ராணுவ அதிகாரிகளும் வியந்து போனார்கள். தீட்சித் அவர்களுடன் பேச்சுவார்த்தை முடித்து கொண்ட தலைவரும் மற்ற போராளிகளும் திரும்பினார்கள். திலீபன் அவர்களுடைய வீரச்சாவு தலைவரை பெருமளவில் பாதித்திருந்தது. பிற்பகல் 4:15 அளவில் திரும்பவும் அதே மேடைக்கு முன்பாக திலீபன் அவர்களின் புகழுடம்பு பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. புலிகளின் புள்ளி போட்ட பச்சையும் கருப்பும் கலந்த ராணுவ உடையும் தொப்பியும் திலீபன் அவர்களுக்கு அணியப்பட்டு லெப்டினன்ட் கேர்னல் என்ற பட்டமும் அவருக்கு வழங்கப்பட்டது. அவர் செய்த தியாகத்துக்கு அவருக்கு எந்த பட்டமும் ஈடாகாது என்று வாஞ்சிநாதன் அவர்கள் பதிவு செய்கிறார். அவரையும் படுக்க வைத்திருந்த பேழையை புலிகளின் சிவப்பு நிறத்திலான கொடி அலங்கரித்திருந்தது. திலீபன் அவர்களுடைய தந்தை, சகோதரர்கள், உறவினர்கள் ஆகியோர் உடலை வந்து தரிசித்து சென்றார்கள். பெட்டியை திறந்ததுமே அவரது அன்பு தந்தையும் ஓய்வு பெற்ற ஆசிரியருமான திரு ராசையா அவர்கள் ஓ என்று அலறியவாறு அவர் உடல் மீது விழுந்து புரண்டு அழத் தொடங்கிவிட்டார். அவரின் அழுகையை தொடர்ந்து பொதுமக்களும் சிறு பிள்ளைகளைப் போல குலுங்கி குலுங்கி அழுத காட்சி அங்கிருந்தவர்களின் நெஞ்சை உருக்கியது. பொதுமக்கள் மணிக்கணக்காக காத்திருந்த நீண்ட வரிசையில் வந்து தமது இறுதி அஞ்சலியை மண்ணின் மைந்தனுக்கு செலுத்தினர். ஈரோஸ் தலைவர் பாலகுமார், தமிழ்நாட்டிலிருந்து வந்திருந்த தமிழ்நாடு காமராஜர் காங்கிரஸ் தலைவர் பழனி நிர்மாறன் அவர்கள், கவிஞர் காசி ஆனந்தன் ஆகியோரும் கலங்கி அழுதவாறு தமது அஞ்சலி செலுத்தினர்.
3: தலைவர் அவர்களும் சொர்ணம், மாத்தையா, குமரப்பா, புலேந்திரன், சந்தோஷம், ஜூனி, பிரபா, இம்ரான், அன்றன் மாஸ்டர் சங்கரண்ணா, நடேசன் மற்றும் ஏனைய இயக்க உறுப்பினர்களும் தத்தம் இறுதி அஞ்சலியை தமது தோழனுக்கு செலுத்தினர். ஷாஜகான், நரேன், அருணா, சிறி, ராஜன், தினேஷ் போன்றோர் தம்மை சமாளிக்க முடியாமல் விம்மி விம்மி அழுதனர். திலீபன் அவர்களின் தியாக பயணத்தில் 12 அவர் கூட இருந்த அவரின் போராட்டத்தில் பங்கு பெற்ற வேதனையின் எல்லைக்கே சென்று வந்த வாஞ்சிநாதன் அவர்கள் தங்களது சிந்தனையை பின்வருமாறு பதிவு செய்கிறார். இந்த அதிர்ச்சியிலிருந்து மீளதற்கு இன்னும் எத்தனை நாட்கள் தேவையோ நான் அறியேன். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம்,
2: திலீபன் உயிர் அநியாயமாக போகவில்லை. அதற்கு பதிலாக அவர் ஒரு பாடம் எமக்கு கற்பித்து விட்டு போயுள்ளார். அகிம்சை போராட்டம் என்பது மனித நேயமும் உயர் பண்பும் மிக்கவர்களிடம்தான் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும். ஆயுதங்கள் தான் எமது ஈழப் போராட்டத்தை பொறுத்தவரை சரியான பதில் தர முடியும் என்பதை அன்று திலீபன் மறைமுகமாக நிறுத்திவிட்டு போயிருக்கின்றார் என்று அவர் பதிவு செய்கிறார். திலீபன் அவர்களின் வீரச்சாவுக்கு பின் தலைவர் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டிருந்த சில வரிகளை இங்கு நாம் பார்ப்போம். ஓர் உயிர் உன்னதமானது என்பதை நான் அறிவேன். ஆனால் உயிரிலும் உன்னதமானது எமது உரிமை. ஆனால் எமது அன்பான தோழன் திலீபனின் தியாகமோ வித்தியாசமானது, வியக்கத்தக்கது, எமது போராட்ட வரலாற்றில் புதுமையானது. சாத்விக போர்க்களத்தில் தன்னை பறிக்கொடுத்து ஈடு இணையற்ற ஒரு மகத்தான தியாகத்தை திலீபன் அவர்கள் புரிந்தார். அவனது மரணம் ஒரு மாபெரும் வரலாற்று நிகழ்ச்சி என்று தலைவர் பதிவு செய்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், நம்ம இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.

0: இன்றைக்கு வருவது இன்றைய தமிழோட தர்க்கம். இன்றைய தமிழோடு ஒரு தர்க்க நிகழ்வானது தியாகதீவன் திலிவனின் அவர்களது சிறப்பு நிகழ்வாகவே இடம்பெற்றது. இணைந்திருந்த அனைவருக்கு நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர் நிகழ்ச்சிகளோடு ஜெகன் அவர்களையும் வணக்கம். ஜெகன்
1: வணக்கம். கேது வணக்கம் நேர்களே.
2: அதுவா மொழியின் புரட்சி அலைபேசி
0: வரவேற்றுக் கொண்டு இன்றிரவு சுவிஸ் நேரத்தில் பட்டிமன்றம். பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா, அல்லது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியா?
1: அவருடைய
3: அங்கேயே போங்க.

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு சுவிட்சர்லாந்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது.

0: அவரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாபுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். மறந்து விடாதீர்கள், 8ஆம் தேதி நவம்பர் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இடம்பெறும் மண்டபம்
1: In der AU 18604 Volkeswil Zürich Switzerland.
0: இந்த நிகழ்வுக்கு அனுசரணை கொடுக்கின்றார்கள் பிசரியா மம்மா மியா GMBH, சஜிகா கேஷன் கரி, சஜிகா பியூட்டி பார்லர், சோட்டகன் கராத்தே நிறுவனம், பரவச யோகா நிலையம் இவர்களது ஆதரவுடனும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கின்றார்கள் வசாவிளான் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தியாகராஜா சச்சிதானந்தமூர்த்தி, சைவ சைவர் 41 79 771 17 12. தம்பிராஜா இளங்குமரன், சைவ சைவர் 41 76 386 14 82. தர்மலிங்கம் பிரபாகரன், சைவ சைவர் 41 76 51 83. சைவர் 3 4. மறந்து விடாதீர்கள், நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு வசாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா நிகழ்வு. கல்வி கண்ணை திறந்த வயாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: வந்த தடைகள் அனைத்து முடைத்து தினமும் 24 மணி நேரமாக டிஆர்டி தமிழோடு இணையதளத்தில் www.trttamiloru.com செயற்கைக்கோள் ஒளிபரப்பில் 9 பாகையில் 11727 வேட்டிகளில் மற்றும் டிரான்ஸ்லே ஃப்ரீ பாக்ஸ் ஒரிஜினல் பாக்ஸ் வீக் பாக்ஸ் ஊடாகவும் டிஆர்டி தமிழோடு உங்கள் உணர்வுகளின் ஒளியாக என்றும் டிஆர்டி தமிழோடு.
1: நேரம் 8:09 கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சின் 24 மணி நேரம் அழைத்துக் கொண்டிருக்கும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்ந்து வானொலிகளில் கேள்விக்கணை புதறிவு சம்பந்தமாக கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு நீங்கள் தொலைபேசியாக வந்து பதிலளிக்கின்ற நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி வடக்கு நிகழ்ச்சி மூன்று மணி இனிமையான இரவு பொழுதிலே கேள்விக்கணி நிகழ்ச்சியூடாக ஐரோப்பிய வான்வெளிகளை தாண்டி உங்கள் வாசல் தேடி வந்து உங்களை சந்திப்பதை இட்டு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று கேள்விக்கணக்கின் 38வது பரிசு திட்டத்தின் 10வது வாரம். வளையபோல் வளமையான நிபந்தோடு நிகழ்ச்சியும் நிகழ்ச்சியிலும் ஒரு நேரம் அதிகபட்சமாக 2 தடவைகள் சிறப்பித்துக் கொள்ளலாம். அதே நேரத்தில் கடந்த வாரத்தில் நேரடி கேள்வியில் இணைந்து கொள்ளாதவர்கள் நேரடி கேள்விக்காக 1 தடவையுமாக மொத்தம் 3 தடவைகள் இணைந்து கொள்ளலாம். நேரடி கேள்வியில் ஒரு நேர் இணைந்து கொள்கிற போது ஒரு நேரம் ஒரு கேள்வி கேட்கின்ற போது 2 தடவை விடையும் 2 தடவை கேள்வியும் கேட்கப்படும். அதன் பின் கேள்வி கேட்பதையோ விடை கேட்பதையோ தவித்துக் கொள்ளுமாறு உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நல்லது நேர்களை இன்றைய நிகழ்ச்சிக்குள்ளதற்கு நான் ரெடி, நீங்க ரெடியா? அப்படின்ற அழுத்தங்கள் தொலைபேசி இலக்கங்களை உங்களுக்கு தெரிந்த இலக்கங்கள் தான் 33 1 48 35 40. இன்னொரு இலக்கம் 33 9 51 47 71 அல்லது வைபர் இலக்கம் கூட இருக்கிறது. வைபர் இலக்கம் 33 6 50 07 74 27. வைபர் இலக்கம் மட்டுமல்ல வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கிறது. வாட்ஸ்அப் இலக்கத்திலும் கூட நீங்கள் இணைந்துள்ளலாம். 33 6 89 86 55 29. அந்த வழி இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பித்திருக்க வாழ்நிலை இணைந்திருக்கிற முதல் அவர் நேரே அன்பாக வாழ்நிலை இணைத்துக் கொள்வதற்கு முன்பாக கடந்த நிகழ்ச்சியில் நேரடிகளில் இணைந்துள்ள இன்றைய நிகழ்ச்சியில் நேரடிகளை இணைந்து கொள்ள முடியாது யார் என்பதை பார்த்துக்கொள்வோம். திரு சதீஷ், திருமதி சரோஜினி சுதிராஜா, திருமதி கமலவேணி, திருமதி தேவி தன்ராஜ், திருமதி பாமராஜண்ணன், திருமதி பத்மினி கமலகாந்தன், திருமதி ஷியாமலா சட்குமார் ஆகியோர் இன்றைய நிகழ்ச்சியில் நேரடி கேள்விக்காக இணைந்து கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வாழ்நிலை இணைந்திருக்கின்ற முதலாவது அன்புறவை இப்பொழுது அன்பாக வாழ்நிலை இணைத்துக் கொள்கின்ற வணக்கம்.
2: வணக்கம்,
1: முதல் நல்லமாக இருக்கிறோம். நீங்கள் நல்லந்தானே? நேராக நிகழ்ச்சி ஆரம்பித்து இணைந்திருக்கிறீர்கள். உங்களுக்கான கேள்விக்கு போகின்றோம். தயாராக இருக்கிறீர்களா? சாப்பிட மாட்டீங்களா? ஏன் வேலைக்கு சாப்பிடுங்க?
2: அதுக்கு
1: அவசரம் அது மகா முடிச்சு விடாதுல சாப்பிட முடியானே. சரி, உங்களுக்கான கேள்வி போகின்றோம். ஐநா பாதுகாப்பு சபையில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர்? ஐநா பாதுகாப்பு சபையில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கு? நிரந்தர உறுப்பினர்களா? நிரந்தர உறுப்பினர்கள் உறுப்பினர் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள்? நிரந்தர உறுப்பினர்கள் இல்லை, எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க உங்களுக்கான கேள்வி. 5 8 10 12 15. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர்? விடைத்தவர்கள் 5 8 10 12 15. அவர் திருமதி மதனாதியான இணைந்துள்ளார். அவரிடம் கேட்கப்பட்ட கேள்வி தண்ணீர்களே, ஐநா பாதுகாப்பு சபையில் எத்தனை உறுப்பினர்கள் உள்ளனர் கேட்டிருந்தேன். விடை தெரிவிழாக 5 8 10 12 15 அவர் உறுப்பினர்களுக்கு 5 நிறத்தினர் உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். அடுத்த நேரடி கேள்விக்காக இன்னொரு நேர் விரைவாக வானிலை இணைந்துள்ளார். ராஜநேயர் மோன் சேர்ந்திருக்கார். நேரடி கேள்விக்காக இணைந்திருந்தார். ராஜநேயர் மதனான கேள்விக்கு பரிசில் வந்தார தெரியவில்லை. சரி, இணைத்துக் கொள்வோம். வணக்கம் மதனா. வணக்கம் ராஜநேயர் மோன்ஸ். மிக குறைந்த ஈர்ப்பு தன்மை உள்ள கிரகம் எது? மிக குறைந்த ஈர்ப்பு தன்மை உள்ள கிரகம் எது? செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. மிக குறைந்த ஈர்ப்பு தன்மை உள்ள கிரகம் எது? விடை தெரிவுகள்: செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. மிக குறைந்த ஈர்ப்பு தன்மை உள்ள கிரகம்
3: வியாழன்
1: சொல்றேன். வியாழன் என்று சொன்னீர்கள். வியாழன் என்பது சரியான பதில் அல்ல. அவர் திருமதி ராஜநேயர் மோன்ஸ் இணைந்துள்ள அவர் கேட்கப்பட்ட கேள்வி தானே. மிக குறைந்த ஈர்ப்புத்தன்மை உள்ள கிரகம் இது என்று கேட்டிருந்தேன். விடை திருவிழாக புதன், வெள்ளி, செவ்வாய், வியாழன். இதற்கான பதிலோடு வானிலை இணைந்திருக்கின்ற ஜெனி அவர்களை வானிலை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் ஜெனி.
4: வணக்கம். நலமா இருக்கீங்களோ?
1: நலமாகவே இருக்கிறோம். நீங்க நலந்தானே?
4: ஆமா, நாங்கள் நலமா இருக்கிறோம். நலமா இருக்க உங்களையும் பாதிக்க கொண்டேன்னா
1: அவ தள்ளி ஊத்துறமா இல்லைன்னு சொன்னீங்க.
4: அப்படி இல்லை, நான் இந்த கேக்கலாம் எடுத்துருவோம்ன்றதுக்காக நெஞ்சுதான்.
1: புதன் என்று புதன் சரியாண்டா. அவங்க கூட ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து வாழ்நிலை. வணக்கம்.
5: வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். தொடர்ந்து வாழ்நிலை. வணக்கம். வணக்கம் ரோசாலி. நலமாகவே இருக்கிறோம். நீங்க நலந்தானே? நன்றி சொல்லுங்கள்.
6: நன்றி வணக்கம்.
1: தொடர்ந்து ராஜரண்ணம் அவர்களை அழைத்துக் கொண்டு இந்த கேள்விகளை கொண்டிருக்கிறேன். வணக்கம் ராஜரண்ணம்.
7: வணக்கம். எப்படி, நலமா இருக்கிறீங்களா?
1: நலமாகவே இருக்கிறோம். நீங்க நலந்தானே?
7: நலந்தான்.
1: அப்படி என்ன காத்திருங்கள். நல்ல நிலைகளை தொடர்ந்து கேள்வி நிறைவு கொண்டிருக்கின்றேன். மிக குறைந்த ஈர்ப்புத்தன்மை உள்ள கிரகம் இது என்று கேட்டிருந்தேன். புதன், வெள்ளி, சனி, வியாழன், செவ்வாயிலே புதன் என்பது சரியான பதில். கண சரியான பதிலோடு முதலில் நின்றார் ஜெனி அவர்கள். அதை தொடர்ந்து ரொசாலி அவர்கள் சனி என்று சொல்லியிருந்தார்கள். ஷியாமலா அவர்களும் சதீஷ் மற்றும் ராஜரண்ணம் ஆகியோரும் சரியான பதிலை கூறியிருந்தார்கள். அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த நேரடி கேள்விக்காக காத்துக்கொண்டிருக்கிற ராஜரண்ணம் அவர்களை வானிலை இணைத்துக் கொள்வதற்காக ஒரு சின்ன விளம்பர இடவுகளை. நேரம் 8:17 நிமிடம். கட்சித்தில் 7:17 நிமிடம். இந்த நேரடிக்கான அனுசரணையாளர்கள்
8: அப்பா என்ன ஃப்ரிட்ஜ் வாங்க விட்டு மாதம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல, என்ன செய்யறது?
9: அப்பா இந்த தப்புல பணம் ஒன்றும் வரதில்ல அப்பா. இந்த ஹெட்போன் உடைஞ்சு போச்சு.
10: சரி சரி, இந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய்தான். ஜோயின்ற போன் நம்பரை சொல்லுங்க அப்பா.
11: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0772-81-88-14. மறந்து விடாதீர்கள் ஜோய். 0772-81-88-14.
1: நேரம் 8:18 கிராச்சத்தில் 7:18 இந்த நேரத்தில் நேரடி கேளிக்கா காத்துக் கொண்டிருக்கிறது ராஜன் அவர்களை மட்டும் மாலை இணைத்துக் கொள்கின்ற வணக்கம்
7: வணக்கம்
1: ராஜரண்ணம் இரண்டாவது நேரடி கேள்விக்காக நினைந்திருக்கிறது உங்களுக்கான கேள்வி போன்றோம் மாயா நாகரிகம் விளங்கிய இடம் எது மாயா நாகரிகம் விளங்கிய இடம் எது சீனா இந்தியா எகிப்து கிரேக்கம் மெக்சிகோ மாயா நாகரிகம் விளங்கிய இடம் எது விடைத்தவர்கள் சீனா இந்தியா எகிப்து கிரேக்கம் மெக்சிகோ விடைத்தெரிவுகளாக சீனா இந்தியா எகிப்து கிரேக்கம் மெக்சிகோ இதற்கான பதிலோடு வாழ இணைந்திருக்கேன் வணக்கம் நாங்கள் நிலமாக இருக்கிறோம் நன்றி
3: ராஜினி
5: வணக்கம் நான் மெக்சிகோ ஒன்று
1: நீங்களும் மெக்சிகோன்னு சொல்லுங்க மெக்சிகோ சரியாண்டா உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி நன்றி வணக்கம் தொடர்ந்து நினைந்திருக்க நேர்களோடு இந்த கேள்வியை நிறைவேற்றுகின்றேன் அந்த வழியை தொடர்ந்து வாழ்நிலை இணைந்திருக்க வணக்கம் வணக்கம்
6: ஜெகன்
1: வணக்கம் தேவி
6: நலமா நாங்கள் நலமா இருக்கிறோம் நீங்கள்
1: நாங்கள் நலமாக இருக்கிறோம் நன்றி சொல்லுங்கள்
6: நானும் மெக்சிகோ சொல்றேன் நான் இந்த புதனை எடுக்க மாட்டீங்களா இந்த போட்டு
1: புதனை எடுக்க மாட்டேன் நாங்கள்
6: வணக்கம்
1: மாயா நாகரிகம் தோன்றிய விளங்கிய இடம் எதென்று கேட்டிருந்தேன் சீனா இந்தியா எகிப்து கிரேக்கம் மெக்சிகோவிலே மெக்சிகோ என்பது சரியான சரியான பதிலோடு ரஜினி இணைந்துள்ளார் அதைத் தொடர்ந்து சரியான பதிலோடு இணைந்து அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அடுத்த நேரடி கேள்விக்காக காத்துக்கொண்டு திருமதி பேபி கணேஷ் அவர்களை வானிலையில் இணைத்துக் கொள்வதற்கு முன்பதாக ஒரு சின்ன விளம்பர இடவேளை நேரம் 8:21 கிராட்சியத்தில் 7:21 இந்த நேரடிக்கான அனுசரணையாளர்கள்

செல் நகரில் எமவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மாணிகரா, பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், சைபர் 1 60 20 29 47, அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.

0: நேரம் 8:23 மணி 7:23 நேரம் இருப்பது பிரான்சில் இருப்பாகும். டிஆர்டி தமிழில் தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கேள்விக்கணை. கேள்வி கணேசன் அடுத்த நேரடி கேள்விக்காக காத்துக்கொண்ட திருமதி பேபி கணேசன் அவர்களை வாழ்ந்து நினைத்துக்கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் திருமதி பேபி கணேசன். இரண்டாவது வேக நினைந்தார்கள் உங்களுக்கான கேள்வி போன்றோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை? விடை தீர்வுகள் 14, 16, 18, 22, 24. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை? விடை தீர்வுகள் 14, 16, 18, 22, 24.
1: 22
0: என்று சொன்னீர்கள். 22 என்பது சரியான பதில் அல்ல. ஆர்வத்தோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றிகள். மீண்டும் முயற்சியுங்கள். நன்றி, வணக்கம். அவர் திருமதி பேபி கணேசன். இந்த கேட்கப்பட்ட கேள்வி தானே, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை என்று கேட்டிருந்தேன். விடை தெரிவுகளாக 14, 16, 18, 22, 24. இதற்கான பதிலோடு வானிலை இணைந்திருக்கின்ற சரோஜினி அவர்களை வானிலை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் சரோஜினி. வணக்கம் சரோஜினி.
2: வணக்கம்.
0: பதினெட்டு சரியாண்டு. அவங்க ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். அவர் திருமதி சரோஜினி சோகராஜா. அவர் தொடர்ந்து வாழ் இணைந்திருக்கின்ற அடுத்தனர். வணக்கம். அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்க. தொடர்ந்து வாழ் இணைந்திருக்க அடுத்தனர். வணக்கம்.
3: நலமா
0: இருக்கிறோம். நீங்கள் நலமா இருப்பீர்கள்.
3: நீங்க
0: மொழிகள்
3: நன்றி, வணக்கம்.
0: அவர் பத்மினி இணைந்து கொண்டார். பத்மினியை தொடர்ந்து இணைந்திருக்கின்ற நேரோடு இந்த கேள்வி கொண்டிருக்கின்ற அந்த வகையில் இணைந்திருக்கின்ற சதீஷ் அவர்களை வாழ் எடுத்துக் கொள்கிறேன். வணக்கம் சதீஷ்.
4: உங்களுடைய
0: ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்ற ராஜின் எல்போன்ஸ் அவர்களை வாழ்நிலை இணைத்துக் கொள்கிறேன். மன்னிக்கொண்டு அவருடைய இழப்பை நான் தவறுதலாக துண்டித்து விட்டு மீண்டும் இணைப்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம். தொடர்ந்து வாழ்நிலை இணைந்திருக்கின்ற அடுத்தனை. வணக்கம். அவருடைய இணைப்பும் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. நேரம் 8:26 வைக்கிறாட்சியத்தில் 7:26 டிஆர்டி தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கேள்விக்கணை. கேள்வி நேச்சரி பொழுதுக்கப்பட்ட கேள்வி நண்பர்களே, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை என்று கேட்டிருந்தேன். விடை திருவிழாக 14, 16, 18, 22, 24. இதிலே 18 என்பது சரியாமல் இதுக்கான சரியான பதிலோடு இதில் சரோஜினி சோதிராஜ் அவர்கள் இந்த நேரத்தில் சேவையிலான நிறைவேற்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த நேரடி கேள்விக்காக ஒரு நிர்வாகம் இணைந்துள்ளோம். அந்த நேரில் இணைத்துக் கொள்வதற்காக ஒரு சின்ன விளம்பரட வேலை.
5: ஒரு கவிதை சொல்வாயா? ஹாய் தேவி, டிஆர்டி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
6: எத்தனை பேருக்கு?
5: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
6: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
5: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
7: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 846 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: നേരം 8:28 கிராச்சத்தில் 7:28 நேர்களை இருப்பது பிரான்ஸ் தொழில் பாகம் தியாட்டி தமிழில் தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கேள்விக்கணை கேள்விக்கணை சியானது பிரதி திங்கள் தோறும் இரவு 8:00 to 9:00 உங்களுமான டிஆர்டி தமிழொழியில் அந்த வகையில் கேள்வி கணேச்சில் அடுத்து நேரடி கேள்விக்காக அணிந்திருக்கிற நேரம் இப்படிதான் பகவான் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் ஜெகன்.
0: வணக்கம் திருமதி குணாநிதி. இரண்டாவது தடவையாக அணிந்திருக்கிறீர்கள். நேரடி கேள்விக்காக உங்களுக்கான கேள்விக்கு போகின்றோம். வானில் பறக்கும் விமானியின் கண்களுக்கு வானவில் எவ்வாறு தெரியும்? வானில் பறக்கும் விமானியின் கண்களுக்கு வானவில் எவ்வாறு தெரியும்? விடைத்தீர்கள் வட்டமாக, இரண்டாவது கருப்பாக, மூன்றாவது நீளமாக, நான்காவது அரைவட்டமாக, ஐந்தாவது உடை தெரிய மாட்டாது. வானில் பறக்கும் விமானியின் கண்களுக்கு வானவில் எவ்வாறு தெரியும்? விடைத்தீர்கள் வட்டமாக, கருப்பாக, நீளமாக, அரைவட்டமாக, தெரிய மாட்டாது.
1: வட்டமாக தெரியும்.
0: வட்டமாக தெரியும்னு சொல்கிறீர்கள். வட்டமாக என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். அறுத்தோடு நன்றிகள். முன்னே சந்திப்போம். நன்றி, வணக்கம். அவர் திருமதி குணநாயகி இணைந்தனர். குணநாயகி தொடர்ந்து அடுத்து நேரடி கேள்விக்காக அணிந்திருக்கின்ற சரோஜினி அவர்களை வாழ் நினைத்துக் கொள்கிறேன். வணக்கம் சரோஜினி.
1: வணக்கம் ரஜன்.

நேரம் 8:30 கிடைச்சது. 7:30 இந்த நேரத்தில் நேரடி கேள்விக்காக இருந்திருக்க நேரே பொழுது ரஜினி என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கான கேள்வி போமா? உங்களுக்கான கேள்விக்கு போன்றோம். சூரியனின் ஈர்ப்பு சக்தி பூமியை விட எத்தனை மடங்கு அதிகம்? சூரியனின் ஈர்ப்பு சக்தி பூமியை விட எத்தனை மடங்கு அதிகம்? விடைத்தீர்கள் 20, 24, 28, 32, 36. சூரியனின் ஈர்ப்பு சக்தி பூமியை விட எத்தனை மடங்கு அதிகம்? விடைத்தீர்கள் 20, 24, 28, 32, 36. பூமியை விட எத்தனை மடங்கு அதிகம்? ஈர்ப்பு சக்தி பூமியை விட எத்தனை மடங்கு அதிகம் என்று கேட்டிருந்தேன். விடை தெரிவுகளாக 20, 24, 28, 32, 36 கொடுக்கப்பட்டது. அதிலே 28 என்பது சரியான பதில். அடுத்த நேரடி கேள்விக்காக இன்னொரு நேர்வாழ்நிலை இணைந்துள்ளோம். அந்த நேரை இணைத்துக் கொள்ளும் மேல் ஒரு பாடல் துள்ளாதவனமும் துள்ளும் திரைக்காக.

0: நேரம் 8 மணி 37 விவசாயம் கிடைச்சத்தில் 7 மணி 37 இந்த நேரத்தில் நேரடி கேள்விக்காக இருந்திருக்க நேரம் இப்போது அன்பாக வாழ்த்து கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்
0: ரோசாலி, நேரடி கேள்விக்காக வந்திருக்கிறீர்கள். நிலம் தானே?
1: நிலம். நீங்கள் எப்படி?
0: நாங்கள் நிலவா இருக்கிறோம். நன்றி. உங்களுக்கான கேள்விக்கு போன்றோம். சனிக்கிரகத்தை சுற்றியுள்ள வளையங்கள் எத்தனை? சனிக்கிரகத்தை சுற்றியுள்ள வளையங்கள் எத்தனை என்பதை உங்களுக்கான கேள்வி. விடைத்தீர்கள் 12, 15, 18, 21, 24. சனிக்கிரகத்தை சுற்றியுள்ள வளையங்கள் எத்தனை என்பதை உங்களுக்கான கேள்வி. விடைத்தீர்கள் 12, 15, 18, 21, 24.
1: 18
0: என்று சொன்னீங்க. 18 என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
1: நன்றி. வணக்கம்.
0: ஆர்வத்தோடு நன்றி. நன்றி. நன்றி. வணக்கம். தொடர்ந்து வாழ்ந்து கடத்தினை. வணக்கம். இணைப்பு துண்டிக்கப்படுறது. அடுத்த நேரடி கேள்வியானது நேரடியாக வாழ்க்கிறது. அமுத விழா என்பது எத்தனையாம் ஆண்டு நிறைவு விழா? அமுத விழா என்பது எத்தனையாம் ஆண்டு நிறைவு விழா? விடைத்தீர்கள் 20, 30, 40, 70, 80. அமுத விழா என்பது எத்தனையாவது ஆண்டு நிறைவு விழா? இது கேள்வி நேரடியாக வாழ்க்கி வருகிறது. விடைத்தீர்கள் 20, 30, 40, 70, 80. இதற்கான பதிலோடு வாழ்ந்து கடத்தினை. வணக்கம். வணக்கம். அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டது. தொடர்ந்து வானிலையில் இணைந்திருக்கின்ற அடுத்த நேரை இப்பொழுது அன்பாக வாழ்நிலை நினைத்துக் கொண்டிருக்கின்ற ராஜினி அல்பன்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் ராஜினி.
2: வணக்கம்.
0: வணக்கம் ராஜினி.
2: சவுண்டா நிப்பாட்டுறோம். நிப்பாட்டுப்படையில் என்ன கேட்டீங்க கேள்வி?
0: அமுத விழா என்பது எத்தனையாவது ஆண்டு நிறைவு விழா ஆண்டு கேட்டதே. விடை திருவிழாக 20, 30, 40, 70, 80.
2: அமுத விழாவா?
0: ஆமாம். விடாமல் இல்லை கேள்வி மாடி சொன்னீங்க. ஆ, ஒரு கேள்வி மிச்ச விடாமல் இல்லை கேள்வி மாடி சொன்னீங்க. உங்களை தான் இல்லை, ஒரு ஒரு கேள்வி மிச்ச விடாமல் இல்லை கேள்வி மாடிச்சு கொண்டிருந்தீங்கன்னு
2: சொன்னேன். இல்லை, ஏன்னு சொன்னா நான் சொல்லுவேன் வேற. நீங்க இல்ல அந்த
0: அவசியம் இல்லைவா?
2: நான் சொல்ல மாட்டேன்ன்றதுக்காக தான் ஜெனிக்கு முதல்ல எடுத்துட்டா.
0: அவர் திருமதி ராஜினி அவர்களை வணக்கம். வணக்கம்.
3: நான்
0: என்பது என்று
3: சொல்லுறேன்.
0: வணக்கம். அவர் இணைப்பை துணித்துக் கொண்டு தொடர்ந்து ஜெனி அவர்களை வாழ்ந்து நினைத்துக் கொள்கிறோம். வணக்கம் ஜெனி.
4: நிச்சயமன்னா நானும் என்பது என்று குறிப்பார்.
0: உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. அன்றி வணக்கம். தொடர்ந்து இந்த ஷியாமலாவோட இந்த கல்வி நிலவை கொண்டிருக்கிறேன். வணக்கம் ஷியாமலா.
5: வணக்கம். நானும் என்பது என்று சொல்றேன்.
0: உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. அன்றி வணக்கம்.
5: நன்றி. வணக்கம்.
0: நல்ல நிகழ்ச்சி இந்த கல்வி நிறைவு கொண்டிருக்கின்றேன். அமுத விழா என்பது திராண்டு ரவள ஆண்டு கேட்டதே. இப்படி திருவிழாக 20, 30, 40, 70, 80 80 என்பது சரியான சரியான பதிலோடு மேலே இணைந்து கொண்டார். முதல்ல அவர்களால் தொடர்ந்து சரியாக இருந்த நினைவிற்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அடுத்த நேரடி கேள்விக்காக ஒரு நேர்வாணில் இணைந்து கொள்ளலாம். அந்த நேரை இணைத்துக் கொள்வதற்கு முன்னதாக ஒரு சின்ன விளம்பர இடைவேளை. நேரம் இருப்பது நேரம் இப்பொழுது 8:41 கிராச்சத்தில் 7:41 இந்த நேர அறிக்கைக்கான அனுசரணையாளர்கள்
6: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக்கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 2750 அல்லது 078 920 5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே விடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பி.
7: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் த்ராச 3098 குவைனிட்ஸ் சுவிஸ் அருகாமையில்.
6: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
7: பெறபேசி இலக்கம் 031 971 2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 928 58 58.
6: சுவிசிலே விடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பிஎச்.

0: நேரம் 8:44 நேரங்களில் இருப்பது பிரான்ஸ் தொழிலாளர் டிஆர்டி தமிழில் தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கேள்விக்கடை கேள்விக்கணை சேர்ந்த பிரதி திங்கள் தோறும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை உலகமா டிஆர்டி தமிழில் அந்த வகையில் கேள்விக்கு நிகழ்ச்சியில் அடுத்த நிகழ்ச்சியானது நேரடியாகவே வாழ்க்கை வருகின்றது. பிரிக்ஸ் உச்சிமாநாடு பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையிலான மாநாடு முதன்முதலாக எந்த நாட்டில் நடைபெற்றது? பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையிலான மாநாடு முதன்முதலாக எந்த நாட்டில் நடைபெற்றது என்பதை உங்களுக்கான கேள்வி. விடத்துகள் ரஷ்யா, பிரேசில், சீனா, இந்தியா, தென்னாப்பிரிக்கா. பிரிக்ஸ் முதல் மாநாடு எந்த நாட்டில் நடைபெற்றது? விடைத்திருவுகள் ரஷ்யா, பிரேசில், சீனா, இந்தியா, தென்னாப்பிரிக்கா. இதற்கான பதிலோடு வாழ்க்கை இணைந்திருக்கே. வணக்கம். வணக்கம். வணக்கம். அப்படி இணைப்பு துண்டிக்கப்படுகிறது. பிரிக்ஸ் மாநாடு முதன்முதலாக எந்த நாட்டில் நடைபெற்றது என்பதை உங்களுக்கான கேள்வி. அது நேரடியாக வாழ்க்கைக்கு வந்திருக்கிறது. விடைத்திருவுகள் ரஷ்யா, பிரேசில், சீனா, இந்தியா, தென்னாப்பிரிக்கா. இதற்கான பதிலோடு வாழ்க்கை இணைந்திருக்கே. வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: ரஜினி
0: சொல்லுங்கள்.
1: சொல்லுங்க.
0: பிரிக்ஸ் மாநாடு முதன்மையாக எந்த நாட்டில் நடைபெற்றது? விடத்திருவுகள் ரஷ்யா, பிரேசில், சீனா, இந்தியா, தென்னாப்பிரிக்கா.
1: ரஷ்யா
0: சொல்லுங்க. ரஷ்யா சரியா? உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம்.
1: நன்றி.
0: அவர் திருமதி ரஜினி இணைந்துள்ளார். அவரை தொடர்ந்து வாழ்க்கை இணைந்திருக்கின்ற குணநாயகி அவர்களை வாழ்க்கை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம் குணநாயகி.
2: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: பிரிக்ஸ் மாநாடு முதலாக எந்த நாட்டில் நடைபெற்ற கேள்வி. விடத்திருக்கிற ரஷ்யா, பிரேசில், சீனா, இந்தியா, தென்னாப்பிரிக்கா. இதற்கான பதிலோடு வாழ்ந்து இணைந்திருக்கின்ற அடுத்த நிகழ்வு இந்த கேள்வி கொண்டிருக்கின்ற. வணக்கம்.
3: வணக்கம் ஜெகன்னா. பத்மினி கமலாண்டன்.
0: பத்மினி கமலாண்டன் சொல்லுங்கள்.
3: நானும் ரஷ்யாண்டு கூறி விட வருகிறேன். நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கிற சரோஜினி அவர்களை அழைத்துக் கொண்டு இந்த கேள்வி கொண்டிருக்கின்ற. வணக்கம் சரோஜினி. வணக்கம் சரோஜினி சொல்லுங்கள். பிரிக்ஸ் மாநாடு முதன்மையாக எந்த நாட்டில் நடைபெற்ற ரஷ்யா, பிரேசில், சீனா, இந்தியா, தென்னாப்பிரிக்காவிலே ரஷ்யா என்பது சரியான சரியான ரஜினி அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த நேரடி கேள்விக்காக ஒரு நேர்வாணியில் இணைந்துள்ளோம். அந்த நேரம் இணைத்துக் கொள்ள முன்னர் சின்ன விளம்பரட வேலை. நேரம் 8:47 நேரடிக்கான ஆலோசனையாளர்கள்
4: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம்.com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
5: நூலுலகம்.com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்து நிற்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்தின் ஊடாக.
6: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
7: NWLULAGA நூலகம் நூலகம்.com.

அடுத்தகளையும் நேரடியாக வாழ்க்கிறது, அடுத்தகளையும் நேரடியாக வாழ்க்கிறது. உடல் முழுவதும் சுவை அரும்புகள் உள்ள உயிரினம் எது? உடல் முழுவதும் சுவை அரும்புகள் உள்ள உயிரினம் எது? விடைத்திருவர் வண்ணத்து பூச்சி, அட்டை, மண்புழு, சிலந்தி, மீன். உடல் முழுவதும் சுவை அரும்புகள் உள்ள உயிரினம் எது? விடைத்திருவர் வண்ணத்து பூச்சி, அட்டை, மண்புழு, சிலந்தி, மீன். உடல் முழுவதும் சுவை அரும்புகள் உள்ள உயிரினம் எது என்று கேட்டிருந்தேன். விடைத்திருவலாக வண்ணத்தி பூச்சி, அட்டை, மண்புழு, சிலந்தி, மீன்.

0: அதுவரை தொடர்ந்து வாழ் இணைந்திருக்கின்ற திக்கனடா அவர்களை வாழ் இணைத்திருக்கின்ற. வணக்கம் திக்கனடா.
1: வணக்கம் ஜெகன். நான் அதுக்கு மீன் என கூறி பார்க்கிறேன்.
0: இந்த ஊடு மீன் ஓடி வணக்கம்.
2: வணக்கம்
0: பேபி, சொல்லுங்கள்.
2: நானும் மீனன்னு சொல்றேன்.
0: நீங்களும் மீனண்டே சொல்றீர்கள். சரியாண்டா, அப்ப கூட யாரத்துக்கு நன்றி. வணக்கம். தொடர்ந்து நினைந்திருக்கிற வதனா அவர்களை வாழ எடுத்துக்கொள்ள. வணக்கம் வதனா. வணக்கம் வதனா.
3: தொடர்ந்து வணக்கம். வணக்கம் வதனா. கழுத்தி மீன் சொல்றேன்.
0: மூணு தரம் வந்துட்டீங்க இல்ல?
3: இது கடைசி கேள்வி இல்லையா?
0: கடைசி கேள்வி சொல்ல இல்லையே.
3: சரி சரி சரி, ஓகே ஓகே.
0: தொடர்ந்து வாழ் இணைந்து கடத்தின. வணக்கம்.
4: வணக்கம் ஜெகன்.
0: வணக்கம் ரோசாலி, சொல்லுங்கள்.
4: நானும் மீன் என்று சொல்கிறேன்.
0: நீங்கள் மீன் என்று சொல்கிறேன். நன்றி, வணக்கம். அவர் ரொசாலி இணைந்து கொண்டார். ரொசாலியை தொடர்ந்து இணைந்திருக்கின்ற அகிலன் அவர்களை வாழ் எடுத்துக்கொள்கிறேன். வணக்கம் அகிலன்.
5: வணக்கம்.
0: வணக்கம் அகிலன். நிலமா?
5: நன்றி. நீங்கள்?
0: நாங்கள் நிலமா இருக்கிறோம். நன்றி.
5: நானும் இனி கேட்கலான்னு நானும் மீன் என்று சொல்கிறேன்.
0: நீங்களும் மீன் என்று சொல்கிறார். மீன் சரியாண்டா, அப்போ கூட ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
5: நன்றி, வணக்கம்.
0: அவர் அகிலன் அணிந்து கொண்டார். அகிலனோடு இந்த கேள்வி என்றே கொண்டிருக்கலாம் நினைக்கின்றேன். உடல் முழுவதும் சுவை அரும்புகள் உள்ள உயிரினம் எதென்று கேட்டிருந்தேன். விடை தெரிவிலாக வண்ணத்து பூச்சி, அட்டை, மண்புழு, சிலந்தி, மீனிலே மீன் என்பது சரியான பதில். இதற்கான சரியான பதிலோடு முதலில் இணைந்து கொண்டார் திக்கன்டா அவர்கள். அது தொடர்ந்து அவர்களுடைய நினைவிற்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இன்று இணைச்சி நிறைவு செய்கின்ற கேள்விக்காக ஒரு நேர் வானிலையில் இணைந்து கொள்ளலாம். அந்த நேரை இணைத்துக் கொள்வதற்கு முன்பதாக ஒரு சின்ன விளம்பர இடவேளை. நேரம் 8:51, 7:51. இந்த நேர அறிக்கைக்கான அனுசரியாளர்கள்.
6: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 9700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01-48-18-72-02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
0: நேரம் 8:52, இணைச்சி நிறைவு செய்கின்ற கேள்விக்காக இணைந்திருக்கின்ற அகிலன் அவர்களை இணைத்துக் கொண்டு இந்த கேள்வி இறுதி கேள்வியாக வருகின்றது. வணக்கம்
5: அகிலன்.
0: வணக்கம் அகிலன். நிலமா இருக்கிறீங்களே? எப்படி இருக்கு சூசில? காலையில் எப்படி இருக்கு சூசில? காத்தடிக்குது. சரி, உங்களுக்கான கேள்வி போமா?
5: மேற்பட்ட
0: பாட்டை கேட்கல நீங்க?
5: இல்ல இல்ல, இப்ப நீங்க கடைசியில நான் வந்த கேள்விக்கு யாரு
0: படத்தில் இடம்பெற்ற 20 கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதுண்டே ஸ்ரீ ராஜ்குமார் இசையில கரியரம் பண்ண பாடலை போட்டிருந்தேன். அந்த பாடல் தான் கேள்வி. அந்த பாடல் எழுதிய பாடல் ஆசிரியர் யார் என்பதான் உங்களுக்கான கேள்வி. விடை தெரிவுகளாக முத்து விஜயன், வைரமுத்து, எழில், பழனி பாரதி, சினேகன். ஒழித்த அந்த 20 கோடி நிலவுகள் கூடி பெண்மையானது என்ற பாடல் எழுதிய பாடலாசிரியர் யார் என்பதே உங்களுக்கான கேள்வி. முத்து விஜயன், வைரமுத்து, எழில், பழனி பாரதி, சினேகன். எழில் என்பது அந்த பாடத்தை
5: இயக்குனர்.
0: என்பது சரியான பதில் இல்லை. ஆர்வத்தோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றிகள் ஆகிறேன். மீண்டும் நீங்கள் இந்த கேள்விக்காக இணைந்து கொள்ளலாம். நன்றி இணைந்து கொண்டமைக்கு நன்றி வணக்கம்.
5: நன்றி வணக்கம்.
0: அவர் அகில இணைந்து கொண்டார். அகிலத்திலிருந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து நேரம் இப்போது அன்பாக இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் மதனா, நான் வைரமுத்து என்று சொல்கிறேன்.
0: நீங்கள் வைரமுத்து என்று சொல்லுங்கள். வைரமுத்து சரியாண்டாமல் உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
3: நன்றி வணக்கம்.
0: தொடர்ந்து வாழ் இணைந்திருக்கே வணக்கம். அப்படி இணைப்பு துண்டிக்கப்பட்டது. தொடர்ந்து வாழ் இணைந்திருக்கே வணக்கம்.
2: வணக்கம் ஜெகன்.
0: வணக்கம் தேவி, சொல்லுங்கள்.
7: நன்றி
0: வணக்கம். அவர் குணநாயகி. குணநாயகி தொடர்ந்து இணைந்திருக்கின்ற வதன அவர்கள் மணிக்கோணம் ஜெனி அவர்களை வாழ் இணைத்துக் கொள்கிறோம். வணக்கம் ஜெனி. வணக்கம் ஜெனி.
1: நன்றி வணக்கம்.
0: தொடர்ந்து வாழ் இணைந்து கடத்தினேன் வணக்கம். இணைப்பு துண்டிக்கப்படுகிறது. தொடர்ந்து வாழ் இணைந்திருக்கின்ற அடுத்தினேன் வணக்கம்.
8: வணக்கம் ஜெகன்.
0: சுசாலி
8: நானும் வைரமுத்து என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்து ஷியாமலா அவர்களை வாழ் இணைத்துக் கொள்கிறோம். வணக்கம் ஷியாமலா.
9: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்கள்.
9: நானும் வைரமுத்து கூறிக்கொண்டு ரெண்டு தரம் முதல் பதில் சொன்னா
0: ரெண்டு தரம் போடுவீங்களா? ஒரு புள்ளிதான் ரஜினி, ஒரு புள்ளிதான் அவரையா இருக்கேன். அவருக்கு அவருக்கு ஒரு புள்ளிதான். முதல் சொல்றாள்தான் ரெண்டு புள்ளி, அதை அவையெல்லாம் விட்டுருக்கோம். அவை முதல் சொல்லி போட்டு ரெண்டு புள்ளி எடுத்துட்டு இருந்தானே ஒரே சொல்லிட்டு விட வேணும். அவை விட்டுறது இல்லை, நாங்கள் ஒன்றும் செய்யலாது. நாங்கள் சொல்லக்கூடாது உடங்க கொண்டு சொல்லி அது அவர்களா ஜோசித்து நான் ஒன்று எடுத்துட்டு இருந்தாலும் சரி மற்றவர் சொல்லிட்டு போட்டேன் ஜோசித்து விட்டார்னால் அவர்களுக்கு
9: அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 22 அல்ல
0: 22
10: வணக்கம்
0: பேபி சொல்லுங்கள்.
10: 22 நானும் எனக்கு அது ஒரு ஞாபகத்துலாம் சொன்னா சரியண்டா எனக்கு புள்ளி போடுவோம். மற்றது அந்த இது என்ன அந்த மூன்று தரம் அந்த முதல் புள்ளி எடுத்தவ கொஞ்சம் ஜோசி

0: செய்ய மாட்டேன்.
1: அவர் திருமதி வேவிகணேசன் அவரை தொடர்ந்து நினைந்திருக்கிற ராஜரண்ணம் அவர்கள் எடுத்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்
1: ராஜரண்ணம் சொல்லுங்க.
2: நானும் பைரமுத்தாண்டு சொல்றேன்.
1: வைரமுத்தாண்டு சொல்லுங்க. வைரமுத்து உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. வணக்கம். அவர் ராஜரணம் ராஜரணத்திலிருந்து வாழ் இணைந்து கடத்தினி. வணக்கம்.
3: வணக்கம் ஜெகன்.
1: சதீஷ் சொல்லுங்க. சதீஷ் வைரமுத்தன் சொல்லி வைரமுத்தன் அவங்க ஆர்வத்துக்கு நன்றி. வணக்கம். தொடர்ந்து நினைந்த அகிலன் அவர்களை வைத்துக் கொண்டு இந்த கேள்வியை நிறைவு கொண்டிருக்கிறேன். வணக்கம் அகிலன். வணக்கம் அகிலன். அகிலன் அழைப்பில் இருந்தீர்கள் சொல்லுங்க விரைவாக. நேரமாகிறது. அகிலன்
4: வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுங்க.
5: சரோஜினி
1: சொல்லுங்கள்.
5: நானும் வைரமுத்தாண்டு சொல்றேன்.
1: நன்றி. வணக்கம். நல்லது கிடைத்திருந்து கல்வி நிறைவு கொண்டிருக்கிறேன். ஒளித்தந்த பாடலி பாடலாசிரியர் கேட்டிருந்தேன். விடத்திலாக முத்து விஜயன் வைரமுத்து எழில் பழனி பாரதி சிநேகன்லே வைரமுத்து என்பது ஸ்ரீ அமதற்கான சரியான பதிலோடு இணைந்து கொண்டார். திருமதி வதனா அவர்களுடன் சரியாமல் இருந்த நினைவிற்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய சிறப்பித்த நிகழ்ச்சியை செய்யமளித்துக் கொண்டிருந்த தமிழொலி நினைத்த அன்புகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி மீண்டும் டிஆர்டி தமிழொலியின் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடு இரவு பிரதான செய்திகளுக்கு வழிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. வணக்கம். நீர்களை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள்.
6: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம். தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
7: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக.
8: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
9: nwlulgam.com.
10: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
11: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்த நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
10: விடாதீங்க போங்க போங்க.
12: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
13: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
12: Vicky Superstore Gala Gonesse Sasselil
13: 5 rue Marcel Cerdan 95 140 Gargelle Gonesse
12: Mélodie Tordrelke Vicky Cash and Curry Paris Lachapelle Tordre Tolibisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி

சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து

0: குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரத் கிராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் நடத்தினர். சாசல் கார்ஷ்னா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து புதிதாக கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். தியாக தீபம் திரிபனின் 39வது ஆண்டு நெவேந்தலை முன்னிட்டு அவரது உருவம் தாங்கிய நினைவூர்தி வவனியா மாவட்டத்தை சென்றடைந்த நிலையில் பொதுமக்கள் திரண்டு உணர்வுபூர்வமாக சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தினார்கள். வவனியாவில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் போராட்ட தளத்துக்கு முன்பாகவும் பொங்குதமிழ் நினைவு தூபிக்கு முன்பாகவும் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றன. இந்த நிகழ்வுகளில் பொதுமக்கள், காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் என்று பலரும் கலந்து கொண்டு தியாக தீபம் திலீபனின் உருவப்படத்துக்கு தீபமேற்றி மலர் தூவி தமது உணர்வுபூர்வமான அஞ்சலியை செலுத்தினார்கள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக மட்டக்களப்பைச் சேர்ந்த சட்டத்தரணி கபிப் ரிபான் என்பவரை ஒருவருட கால பகுதிக்கு பெயரிடப்பட்டுள்ளமை தொடர்பான அறிவித்தல் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதொடர்பான அதிகாரப்பூர்வ கடிதம் கட்சி தலைமையினால் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சுழற்சி முறையில் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளை வழங்குவதற்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எடுத்த தீர்மானத்தின் அடிப்படையில் ஒருவருட காலத்துக்கு கபிப் ரிபான் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்த அப்துல் வாசித் தனது பதவியிலிருந்து அண்மையில் விலகியிருந்தது நேர்கள் அறிந்ததே. இதனையடுத்து நாடாளுமன்றத்தில் ஆசன வெற்றிடம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற பதில் செயலாளர் நாயகத்தினால் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அறியப்படுத்தியிருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த தகவல்கள் வந்துள்ளன. நுவரெலியா தலவா கொல்லையில் நாட்டை கட்டியெழுப்பும் இளைஞர் சக்தியின் மாநாடு நேற்று நடைபெற்றது.
1: எங்களை எமது அரசியல் தலைவர்கள் சென்ற காலங்களில் எப்படியான ஏமாற்றத்தில் வீழ்த்தி வைத்திருந்தார்கள் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு வசதிகளும் இல்லாத வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அரசியல்வாதிகளின் ஏமாற்றத்தின் பிடியில் இருந்த நாம் இன்று சிறகரிக்கும் பறவைகளாக வெளியில் வந்துள்ளோம். எமது சந்ததியினரின் எதிர்கால வாழ்க்கையில் ஒரு சுபிட்சமான வாழ்க்கை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கு எங்களது இளைஞர்கள் கையில் பொறுப்பை கொடுத்துள்ளார்கள். நீங்கள் தான் இந்த மலையகத்தின் எதிர்காலம். நீங்கள் தான் இந்த மலையகத்தின் பொறுப்பாளிகள். நீங்கள் தான் இந்த மலையகத்தின் விதிவெள்ளி. உங்களால் மாத்திரம் தான் இதை மாற்றி அமைக்க முடியும். அதனால் உங்களை அன்பாக கேட்டுக் கொள்கின்றேன், இணைந்து கொள்ளுங்கள் எங்களுடன். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நாம் எதிர்பார்க்கும் எமது அழகான ஓர் மலையகத்தை, மலையக மக்களின் வாழ்க்கையை அழகான ஒரு வாழ்க்கையாக பயன்படுத்துவதற்கு இன்று உங்களுக்கு பாதையை திறந்து விட்டுள்ளோம்.
0: தொடர்ந்து மன்னார் வடக்கு கடற்பகுதியில் விபத்தில் சிக்கிய ஒருநாள் மீன்பிடி படகில் இருந்த இலங்கையைச் சேர்ந்த இரண்டு மீனவர்கள் கொழும்பு கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் ஒருங்கிணைப்பில் கடற்படையினரால் இன்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் மூலம் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார்கள். கடந்த செப்டம்பர் 19 யாழ்ப்பாணம் குருநகர் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஒருநாள் மீன்பிடி படகில் இரண்டு மீனவர்கள் கடலுக்கு சென்றுள்ளார்கள். இருந்தாலும் அவர்கள் குறித்த நேரத்தில் மீண்டும் துறைமுகத்துக்கு திரும்பாததால் அவர்களை கண்டுபிடிப்பதற்கு உதவுமாறு மீன்பிடி மற்றும் நீர்வாழ் வளங்கள் திணைக்கழகத்தினால் கொழும்பு கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்துக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த கோரிக்கைக்கு உடனடியாக செயற்பட்ட கொழும்பு கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு ஒருங்கிணைப்பு மையம் அந்த பகுதியில் பயணிக்கும் ஏனைய மீன்பிடி படகுகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துமாறு அறிவுறுத்தியதோடு வடக்கு மற்றும் வடமத்திய கடற்படை தளபத்தியங்களுக்கு தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை உடனடியாக ஆரம்பிக்குமாறு பணித்தது. இதன் அடிப்படையில் வடமத்திய கடற்படை கட்டளையினால் முன்னெடுக்கப்பட்ட தீவிர தேடுதல் நடவடிக்கையின் போது தலைமன்னாருக்கு வடக்கு கடற்பகுதியில் எரிபொருள் தீந்து சேலந்த நிலையில் மிதந்து கொண்டிருந்த அந்த மீன்பிடி படகு கண்டுபிடிக்கப்பட்டது. படகில் இருந்த இரண்டு மீனவர்களும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு படகுடன் தலைமன்னார் கரைக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். அங்கு அவர்களுக்கு தேவையான அவசர மனிதநேய உதவிகளையும் மருத்துவ பரிசோதனைகளையும் கடற்படையினர் வழங்கியுள்ளார்கள். இலங்கைக்கு சொந்தமான கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு வலயத்துக்குள் ஆபத்தில் சிக்கி தவிக்கும் மீனவ சமூகத்துக்கு தேவையான உடனடி நிவாரணங்களையும் பாதுகாப்பையும் வழங்க கடற்படை எப்போதும் தயார்நிலையில் உள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானிய இந்து சமுத்திர பிராந்திய நிர்வாகத்தினால் டியாகோ கார்சியா தீவில் சுமார் 5 ஆண்டுகளாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த 36 வயதான இலங்கை தமிழ் அகதியொருவர் ஆப்பிரிக்க நாடான எஸ்வாட்டினியின் நகரில் உள்ள விருந்தினர் விடுதியொன்றில் உயிரை மாய்த்துக் கொண்டதாக சந்தேகப்படுகிறது. கடந்த 13ஆம் தேதி இடம்பெற்றுள்ள இந்த சம்பவம் குறித்து அந்த நாட்டு காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். முன்னதாக கடந்த 2021ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இலங்கை மற்றும் இந்தியாவிலிருந்து படகு மூலம் பயணித்த 89 தமிழ் அகதிகள் பிரித்தானியாவின் கட்டுப்பாட்டில் உள்ள டியாகோ கார்சியா தீவுக்கு அருகில் நிற்கதியான நிலையில் அங்குள்ள கடற்படையினரால் மீட்கப்பட்டார்கள். அவர்களில் ஒருவரான இந்த இலங்கையர் இலங்கையில் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறி அகதி அந்தஸ்து கோரியிருந்தார். இதனால் அவருக்கு சர்வதேச பாதுகாப்பு வழங்கப்பட்டதால் அவரை மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்ப முடியாத நிலை காணப்பட்டது. ஆனாலும் தடுப்பு முகாமில் இருந்த காலத்தில் மற்றொரு அகதி மீது பாலியல் தாக்குதல் நடத்தியமை, உயிர் மாய்ப்புக்கு முயற்சியை தடுக்க வந்த பாதுகாப்பு அதிகாரியை தாக்கியமை மற்றும் தீவைப்பு சம்பவங்களில் ஈடுபட்டமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர் மீது வழக்குகள் பதிவாகியிருந்தன. இதன் காரணமாக டியாகோ கார்சியாவில் தங்கியிருந்த ஏனி அகதிகள் பலருக்கு 2024ஆம் ஆண்டு இறுதியில் பிரித்தானியாவுக்குள் நுழைய அனுமதி அளிக்கப்பட்ட போதிலும் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இவருக்கு பிரித்தானியாவுக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இந்த காலப்பகுதியில் தடுப்பு முகாமில் அவர் பலமுறை உயிர் மாய்ப்பு செய்ய முயன்றுள்ளார். இதன் காரணமாக அவர் சுமார் 8 மாதங்கள் துணி துவைக்கும் அறையிலும் இயற்கை வெளிச்சமில்லாத காவல்துறை சிறைக்கூடத்தில் 2 வாரங்களும் தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டிருந்தார். அவரது தடுப்பு காவல் நிலைமைகள் குறித்து ஐக்கிய நாடுகளின் அகதிகள் முகவரகம் தனது கபலியை வெளியிட்டிருந்ததோடு மனித நியமற்ற முறையில் அவர் நடத்தப்படுவதாக சுட்டிக்காட்டியிருந்தது. இந்த நிலையில் பிரித்தானியாவுக்குள் நுழைய நீதிமன்றம் தடை விதித்ததை தொடர்ந்து அவரை மீண்டும் இலங்கைக்கு அனுப்ப முடியாத சூழலில் பிரித்தானிய அரசாங்கத்துக்கும் ஆப்பிரிக்க நாடான எஸ்வாட்டினி அரசாங்கத்துக்கும் இடையே எட்டப்பட்ட உடன்பாட்டின் அடிப்படையில் அவர் ஆப்பிரிக்க நாடான எஸ்வாட்டினிக்கு நிரந்தரமாக அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன்படி பிரித்தானிய அதிகாரிகளால் சர்வதேச பாதுகாப்பு அளிக்கப்பட்ட அகதியொருவர் வேறொரு நாட்டில் நிரந்தரமாக குடியமர்த்தப்பட்ட முதல் நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது. இதேவேளை உயிர்மாய்ப்பு செய்து கொண்ட தினத்தன்று இந்தியாவில் உள்ள தனது தாயாருடன் தொலைபேசியில் உரையாடிய அவர் தீவிர மன அழுத்தத்துடன் காணப்பட்டதாக அவரது தாய் தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பில் பிரித்தானிய வெளிவுகார பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் செய்தி தொடர்பாளர் கருத்து தெரிவிக்கையில், நாங்கள் தற்போது எஸ்வாட்டினியின் உள்ளூர் அதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்றி வருகிறோம். இந்த கட்டத்தில் மேலதிக கருத்துக்களை தெரிவிப்பது பொருத்தமாக இருக்காது என்று குறிப்பிட்டிருக்கிறார். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள சிவராஜா அனோஜனின் விடுதலைக்காக இலங்கையில் உள்ள சவுதி அரேபிய தூதுவர் மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் ஆகியோருடன் தொலைபேசியில் கலந்துரையாடியிருக்கிறேன். அவரது விடுதலைக்காக செய்ய முடியுமான அதிகபட்ச தலையீடுகளை எந்தவித பேதமின்றி செய்வேன் என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குறிப்பிட்டிருக்கிறார். அவரது விடுதலைக்காக எடுக்கக்கூடிய உச்சகட்ட நடவடிக்கைகளை எடுப்போம். எந்த தரப்பில் இருந்தாவது சிவராஜா அனோஜனின் உயிரை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அவருக்கு விடுதலை கிடைக்கும் வரை பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் இதற்காக குரல் கொடுத்துக் கொண்டிருப்பேன் என்று எதிர்கட்சித் தலைவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். எதிர்கட்சித் தலைவரை சந்திப்பதற்காக அனோஜனின் பெற்றோர் இன்று காலை கொழும்புக்கு சென்று எதிர்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் சஜித் பிரேமதாசாவை சந்தித்திருக்கிறார்கள். இதன்போது சையீத் பிரேமதாசா குறிப்பிடுகையில், இந்த சந்திப்பில் அனுஜனின் தந்தையான தம்பிராசா சிவராசா, தாயாரான ராசமணிக்கம் யோகலட்சுமி மற்றும் சகோதரர் சிவராஜா கம்சிதன் ஆகியோர் கலந்து கொண்டதாக அவர் குறிப்பிட்டார். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராஜா அனுஜனை விடுதலை செய்ய கோரி திருவண்ணாமலை மாவட்ட இளைஞர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி நேற்று திருவண்ணாமலை கடற்கரை பகுதியில் உள்ள காந்தி உருவ சிலைக்கு பின்னால் கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். திருவண்ணாமலையில் இடம்பெற்ற இந்த கவனயீர்ப்பு நிகழ்வில் இளைஞர்கள் மெழுகுவர்த்திகளை ஏந்திய வாரம் 2 நிமிட மௌன அஞ்சலியுடன் சிவராசா அனுஜனுக்கு மனிதாயமான அடிப்படையில் மன்னிப்பு வழங்கி அவரை விடுதலை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்தார்கள். இலங்கை அரசாங்கம் இந்த விடயத்தில் தலையிட்டு சவுதி அரேபிய அரசாங்கத்துடன் உரிய ராஜேந்திர மட்டத்திலான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து சிவராஜா அனுஜனின் உயிரை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினார்கள். இந்த கவனயீர்ப்பில் சிவராஜா அனுஜனின் குடும்பத்தினருக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும், அவரின் விடுதலைக்காக பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையிலும் இளைஞர்கள் பலர் பங்கெடுத்துக் கொண்டார்கள். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் இளைஞர் சிவராஜா அனுஜனின் விடயம் தொடர்பில் ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார் திசநாயக்கா சவுதி அரேபிய மன்னரிடம் உடனடியாக நேரடியாக வேண்டுகோள் விடுக்க வேண்டும் என்று புதிய ஜனநாயக முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்காவும் சுட்டிக்காட்டியுள்ளார். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் இளைஞர் சிவராஜா அனுஜன் தொடர்பில் வெளிவிகார அமைச்சு ஏற்கனவே சில நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிகிறது. ஆனாலும் இந்த விடயத்தில் அரசு மட்டத்தில் மேலும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். எனது பார்வையில் ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார் திசநாயக்கா சவுதி அரேபிய மன்னரிடம் நேரடியாக வேண்டுகோள் விடுப்பது அவசியமாக இருக்கலாம். இது சாதாரண ராஜேந்திர நடைமுறையாகும். ஒரு நாட்டின் தலைவர் இன்னொரு நாட்டின் தலைவரிடம் நேரடியாக வேண்டுகோள் விடுக்கும் போது அதற்கு உரிய பதில் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக காணப்படுகிறது. எனவே தற்போது இந்த விடயத்தில் முன்னெடுக்க வேண்டிய முக்கியமான நடவடிக்கைகளில் ஜனாதிபதி மட்டத்திலான நேரடி வேண்டுகோளும் ஒன்றாகும். இளைஞர் ஒருவரின் உயிர் தொடர்பான இந்த விடயத்தில் அரசாங்கம் கிடைக்கக்கூடிய அனைத்து ராஜேந்திர வழிமுறைகளையும் பயன்படுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ரவி கருணாநாயக்கா மேலும் வலியுறுத்தியிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் முன்னிலையாகி இருக்கிறார். வழக்கு விசாரணையின் போது முன்னிலையாக தவறியதற்காக தனக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகினார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான பிரதான வழக்கின் தீர்ப்பு கொழும்பு விசேட மூவரடங்கிய மேல்நீதிமன்ற ஆயத்தினால் நாளை அறிவிக்கப்பட இருக்கிறது. அதன்படி மேல்நீதிமன்ற நீதிபதிகளான நவரட்ன மாரசிங்க தலைமை நீதிபதி, சுஜீவ நிசங்க, ராமநாதன் கண்ணன் ஆகியோர் அடங்கிய ஆயம் அந்த முன் ஆயத்தின் முன்னிலையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. சஹ்ரான் சாயிம் உள்ளிட்ட 8 உயிர்மாய்ப்பு குண்டுதாரிகளுக்கு உதவி ஒத்தாசை புரிந்தமை மற்றும் சதி செய்தமை உள்ளிட்ட பிரதான குற்றச்சாட்டுகள் உட்பட 23,270 குற்றச்சாட்டுகள் நௌபர் மௌலவி உள்ளிட்ட 24 பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கின் விசாரணையின் போது பிரதிவாதிகளின் 10 ஒப்புதல் வாக்குமூலங்களை நீதிமன்றம் சாட்சிகளாக ஏற்றுக்கொண்டுள்ளதோடு மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிபொருட்கள், கத்திகள், துப்பாக்கிகள் மற்றும் குண்டு தயாரிக்கும் ரசாயனப் பொருட்கள் உள்ளிட்ட 2076 வழக்கு சான்ற பொருட்கள் நீதிமன்றத்தில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக விசாரணைகளின் போது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த 2019 ஏப்ரல் 21 கோட்டாஞ்சேரி கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயம், நீர்கொழும்பு கட்வாபிட்டிய புனித செபஸ்தியார் தேவாலயம், மட்டக்களப்பு சியோன் தேவாலயம், கொழும்பு சங்கரில்லா உள்ளிட்ட 3 சுற்றுலா விடுதிகள் மற்றும் ரபிக்கலின் உணவகம் ஆகிய இடங்களில் நடத்தப்பட்ட 8 உயிர்மாய்ப்பு குண்டு தாக்குதல்களில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் 40 பேர் உட்பட 274 பேர் உயிரிழந்தார்கள். மேலும் 577 பேர் காயமடைந்தார்கள். சட்டமா அதிபரால் 25 பிரதிவாதிகளுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்ட விதிகளின் கீழ் தனித்தனியாகவும் பொதுவானதாகவும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஆனாலும் வழக்கின் சாட்சி விசாரணை தொடங்குவதற்கு முன்னர் 17வது பிரதிவாதி சிறைச்சாலை காவலில் இருந்தபோது காலமானதால் குற்றப்பத்திரிகை திருத்தப்பட்டு 24 பிரதிவாதிகளுக்கு எதிராக வழக்கு விசாரணை நடத்தப்பட்டது. குற்றப்புணர்வு திணைக்களம் மற்றும் பயங்கரவாத புலனாய்வு பிரிவு உள்ளிட்ட விசாரணை பிரிவுகள் மற்றும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள காவல் நிலையங்கள் மூலமாக கைது செய்யப்பட்ட சந்தன் அவர்களில் 25 பேருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரிக்க விசேட மூவரடங்கிய மேல்நீதிமன்ற நீதிபதிகள் ஆயத்தை நியமிக்குமாறு சட்டமா அதிபர் கடந்த 2021 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பிரதம நீதியரசருக்கு கோரிக்கை விடுத்திருந்தார். அதற்கமைய முன்னாள் பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரியாவினால் அப்போது மேல்நீதிமன்ற நீதிபதிகளாக பணியாற்றிய தமித் தோட்டவத்த அமல் ரணராஜா மற்றும் நவரத்ன மாரசிங் ஆகியோரை கொண்டு விசேட மூவரடங்கிய நீதிபதிகள் ஆயம் நியமிக்கப்பட்டது. சிங்கள மொழியில் சமர்ப்பிக்கப்பட்ட 5000 பக்கங்களுக்கு அதிகமான குற்றப்பத்திரிகை 2021 அக்டோபர் 4 மற்றும் 2021 நவம்பர் 23 ஆகிய காலப்பகுதிக்குள் திறந்த நீதிமன்றத்தில் பிரதிவாதிகளுக்கு வழங்கப்பட்டது. பிரதிவாதிகளின் கோரிக்கை கிணங்க அந்த குற்றப்பத்திரிகை தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு 2022 மார்ச் 3 தேதி அன்று பிரதிவாதிகளுக்கு வழங்கப்பட்டது. 17th பிரதிவாதி சிறைச்சாலையில் இயற்கையான காரணங்களால் காலமானதை அடுத்து 2023 பிப்ரவரி 28 அன்று குற்றப்பத்திரிகையை திருத்துவதற்கு சட்டமா அதிபர் நடவடிக்கை எடுத்தார். 2022 செப்டம்பர் 15 அன்று பிரதிவாதிகளுக்கு குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்ட போதிலும் 2023 மார்ச் 31 மற்றும் 2023 ஆகஸ்ட் 11 ஆகிய காலப்பகுதிக்குள் திருத்தப்பட்ட குற்றப்பத்திரிகை பிரதிவாதிகளுக்கு மீண்டும் வாசிக்கப்பட்டு அளிக்கப்பட்டிருந்தது. அங்கு 24 பிரதிவாதிகளும் தனித்தனியாக குற்றச்சாட்டுகளுக்கு தாம் குற்றமற்றவர்கள் என்று கூறியதை தொடர்ந்து அரசு தரப்பு சாட்சி விசாரணையை நடத்த நீதிபதிகள் ஆயம் தீர்மானித்தது. இதற்கிடையில் பிரதிவாதிகளை பிணையில் செல்ல அனுமதிக்குமாறு அவர்களின் சட்டத்தரணிகள் விடுத்த கோரிக்கையை நீதிபதிகள் அமர்வு நிராகரித்து வழக்கு விசாரணை முடியும் வரை அவர்களை விளக்கமறியில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்தது. ஒரு நபருக்கு 930 அல்லது அதற்கு மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் தனித்தனியாக சமர்ப்பிக்கப்பட்டிருந்த போதிலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் காரணமாக 274 பேர் உயிரிழந்து 577 பேர் காயமடைந்தமை தொடர்பான குற்றச்சாட்டுகள் பிரதிவாதிகள் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக 1979 ஆண்டின் 15 இலக்க குற்றவியல் நடைமுறை கோவையின் 420 பிரிவின் கீழ் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கருதப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களின் சாட்சிகளை அழைக்காமல் இருக்கவும் வழக்கின் இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் போது அந்த பொதுவான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பொருத்தமான உத்தரவை வழங்குவதற்கும் நீதிபதிகள் ஆயம் தீர்மானித்திருக்கிறது. அதற்கமைய அரசு தரப்பாக குறிப்பிடப்பட்டிருந்த சுமார் 3000 சாட்சிகளில் 547 பேரின் சாட்சிகள் மட்டுமே அழைக்கப்பட்டதோடு 2077 சாட்சி குறிப்புகளில் அவசியமான அரசாங்க பகுப்பாய்வாளர் அறிக்கைகள், மரபணு அறிக்கைகள், சட்ட மருத்துவ அறிக்கைகள் உள்ளிட்ட அறிக்கைகளை மாத்திரம் அழைக்க அரசு தரப்பு நடவடிக்கை எடுத்தது. தமிழ் தோற்றவத்த அமல் ரணராஜா மற்றும் நவரண்ண மாரசிங் ஆகிய நீதிபதிகள் அடங்கிய விசேட மூவரடங்கிய நீதிபதிகள் ஆயம் முன்னிலையில் 2023 அக்டோபர் 10 அன்று ஆரம்பிக்கப்பட்ட அரசு தரப்பு சாட்சி விசாரணை சுமார் 2.5 ஆண்டுகள் அதாவது 250 நாட்கள் காலப்பகுதிக்குள் 2026 ஆகஸ்ட் 13 தேதியுடன் நிறைவுக்கு வந்தது. இந்நிலையில் நவரத்ன மாரசிங்க தலைமை நீதிபதி சுஜீவ நிசங்க ராமநாதன் கண்ணன் ஆகிய நீதிபதிகள் உள்ளடங்கிய விசேட மூவரடங்கிய மேல்நீதிமன்ற ஆயம் இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பை நாளை அறிவிக்கிறது. அரசியல் அமைப்பின் முன்மொழியப்பட்ட 22 திருத்த சட்டமூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கிய வியாக்கியானம் நாடாளுமன்ற சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்னாவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் அலுவலகம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது.
2: எதிர்வரும் 24 திகதி முட்டகல் 11:30 முதல் பிற்பகல் 7 மணி வரை 22 அரசியலமைப்பு திருத்த சட்டமூலம், நீதித்துறை திருத்த சட்டமூலம் ஆகியவை தொடர்பான 2 மதிப்பீடு மீதான விவாதத்தை நடத்துவதற்காக நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 25 திகதி 22 அரசியலமைப்பு திருத்த சட்டமூலம், நீதித்துறை திருத்த சட்டமூலங்கள் மீதான 2 வாசிப்பு மீதான விவாதம் 2 நாளாகவும் தொடரவுள்ளது. இதேபோல இந்த வாரத்திற்கான பாராளுமன்ற அமர்வுகள் குறித்து கலந்துரையாடுவதற்கான கட்சித் தலைவர்களின் கூட்டம் இன்று முற்பகல் 9 ஆரம்பமானது. சபாநாயகரின் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறுகின்றது.
0: தொடர்ந்து அரசாங்கத்துக்கு 3/2 பெரும்பான்மை உள்ளது என்பதற்காக மக்கள் அதனை எதிர்ப்பதை தவிர்க்கக்கூடாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கிறார். குருநாகல் இப்பாகம் பகுதியில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், உத்தேச 22 அரசியலமைப்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக பொதுமக்களை திரளுமாறு அழைப்பு விடுத்தார். உத்தேச திருத்த சட்டம், நீதித்துறையின் சுதந்திரம், சட்டவாட்சி மற்றும் அதிகார பகிர்வு ஆகியவற்றை குலைத்துவிடும் என்றும், நாட்டை ஒரு கட்சி ஆட்சி முறைக்கு கொண்டு செல்ல அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கத்துக்கு 159 ஆசனங்கள் இருக்கலாம், ஆனாலும் மக்களின் பலத்தால் இந்த திருத்த சட்டம் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். மக்களின் செல்வாக்கை இதற்கு முன்னர் நடந்த பொது போராட்டங்கள் நிரூபித்துள்ளதாகவும், சர்ச்சைக்குரிய அரசாங்கத்தின் முடிவுகளுக்கு நாடாளுமன்ற எண்கள் மட்டுமே பிரதிபலனாக இருக்கக்கூடாதென்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த திருத்த சட்டமூலத்துக்கு எதிராக எதிர்வரும் 24ஆம் தேதி கொழும்பில் போராட்டம் ஒன்று நடத்தப்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்கனவே அறிவித்துள்ளது. 22வது திருத்த சட்டத்துக்கு எதிரான ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரச்சார இயக்கம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று குறிப்பிட்ட அவர், நாடாளுமன்ற விவாதத்துக்கு இணையாக திட்டமிடப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு அவர் பொதுமக்களை கோரியுள்ளார். இதேவேளை இந்த திருத்த சட்டம் மூலம் எதிர்வரும் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. வழக்குகள் விரைவாக விசாரிக்கப்பட்டால் தங்களுக்கு தண்டனை கிடைத்துவிடும் என்ற பயத்தில்தான் எதிர்கட்சியினர் அரசியலமைப்பின் 22வது திருத்தத்தை எதிர்க்கிறார்கள். மக்கள் நலனுக்காக இந்த அரசியலமைப்பு திருத்தத்தை பாராளுமன்றத்தில் நாங்கள் நிறைவேற்றுவோம், ஊழல் குற்றத்துக்காக சிறை செல்வது ஊழல்வாதிகளின் தனிப்பட்ட பிரச்சனையே தவிர அது ஒரு பொது பிரச்சனை அல்ல என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்காரா தெரிவிக்கிறார். ராஜபக்சாக்களுடன் அரசியல் செய்து ஒன்றையும் இழக்காமல் தப்பி பிழைத்ததே ஒரு பெரிய விடயம் என்றுதான் மக்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. நாங்கள் மகிந்த ராஜபக்ச அவர்களை மதிக்கிறோம். பொதுஜன பேரமனவின் மேடைக்கு அவரை கொண்டு வந்ததை பார்த்தபோது மிகவும் கவலையாக இருந்தது. அவரது உடல்ல குறைவை பார்த்து அவருக்கு நீண்ட ஆயுளுக்காக பிரார்த்திக்கிறோம். இப்போது விசாரணைக்கு அழைக்கும் போது பல அழுகை குரல்கள் கேட்கின்றன. முன்பிணை கூறப்படுகிறது. முன்பு சிறைக்கு செல்லும் போது கைவிலங்குடன் கைகளை உயர்த்தி சிரித்துக் கொண்டே சென்றார்கள். தற்போது அவ்வாறான நிலை ஒன்று கிடையாது. பாதாள குழுக்களுடன் தொடர்புடைய 70க்கும் மேற்பட்டோர் வெளிநாடுகளில் இருந்தவாறு கைது செய்யப்பட்டார்கள். இன்னும் பலர் கைது செய்யப்பட இருக்கிறார்கள். 80 ஆண்டுகளில் இருந்த ஜிஆர் அரசாங்கம் முதல் மகிந்த ராஜபக்ச காலம் வரை பாதாள உலகத்துக்கு ஆதரவளித்த வரலாறு உண்டு. ஆனால் எங்களுக்கு பின்னணியில் மக்களும் சட்டபூர்வமான இராணுவம் மட்டுமே இருக்கிறார்கள். அரசியலமைப்பு திருத்தம் பற்றி எதிர்கட்சியினர் கூச்சல் எடுக்கிறார்கள். ஜனநாயகம் இல்லாமல் போகிறது, நீதித்துறை சுதந்திரம் பாதிக்கப்படுகிறது என்கிறார்கள். நாங்கள் நீதியை விரைவுபடுத்தவே நீதிமன்றங்களின் எண்ணிக்கையை அதிகரித்துள்ளோம், நிகழ்நிலை மூலம் சாட்சியம் அளிக்கும் வசதிகளை ஏற்படுத்தியுள்ளோம், புதிய நீதிபதிகளை நியமிக்கிறோம், சிரேஷ்ட நீதிபதிகளின் சேவையை பெறுவதற்கு 2 ஆண்டுக்கு பதவிகாலம் நீடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது, மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையும் மேல் நீதிமன்றங்களின் எண்ணிக்கையும் உயர்த்துகிறோம். இதனால் ஜனநாயகம் எப்படி பாதிப்படையும்? வழக்குகள் விரைவாக விசாரிக்கப்பட்டால் தங்களுக்கு தண்டனை கிடைத்துவிடும் என்ற பயத்தில்தான் எதிர்கட்சியினர் புதிய திருத்தத்தை எதிர்ப்பதாக அவர் குறிப்பிட்டார். அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி ஓய்வு பெற்ற மேயர் ஜெனரல் சுரேஷ் சலே உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடன் தொடர்புடையவர் என பாராளுமன்றத்தில் கருத்து வெளியிட்ட எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா உள்ளிட்ட 10 பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய குற்றப்புணர்வு பிரிவுக்கு சட்டமாதிபர் திணைக்களம் அனுமதி வழங்கியுள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான வழக்கு விசாரணையின் போது கடந்த வாரம் சட்டமாதிபர் திணைக்களம் சார்பில் மன்றில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் இந்த விடயத்தை திறந்த நீதிமன்றில் அறிவித்திருந்தார். இந்த கருத்து பாராளுமன்ற உரையின் போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளதால் இது பாராளுமன்ற சிறப்புரிமைக்கு உட்பட்டது. ஆகவே குற்றப்புணர்வு திணைக்களம் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் பூரண ஒத்துழைப்போடு வாக்குமூலத்தை பெற்றுக் கொள்வது அவசியம். அவர்கள் தாமாக முன்வந்து சுய விருப்பின் பேரில் வாக்குமூலம் வழங்கப்பட வேண்டும். அதன்படி பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்குமூலம் அளிக்காமல் இருக்கவும் முடியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கமைய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா, இலங்கை முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ராவ் ஹாக்கிம், முஜிபுர் ரஹ்மான், ஹரின் பெர்னாண்டோ, மனுஷன் ஆணையக்காரா, காவிந்த ஜெயவர்த்தன உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சிலரிடமிருந்து இவ்வாறு வாக்குமூலம் பதிவு செய்ய கோரிக்கை விடுக்கப்பட உள்ளதாக தெரிய வந்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய அரசு தரப்பு குற்றங்களை நிரூபிப்பதற்கான நம்பகமான தகவல்களை இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் இருக்கலாம் என்பதற்காக குற்றப்புணர்வு திணைக்களம் அவர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பெற தீர்மானித்துள்ளதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாராளுமன்ற ஹன்சாட் பதிவுகளிலிருந்து சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உரையின் பிரதிகளை பெற்று அவற்றை மதிப்பீடு செய்ததன் பின்னர் அவர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் குற்றப்புணர்வு திணைக்களகத்துக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். தங்களிடம் உள்ள தகவல்களை பயந்து கொண்டு விசாரணைகளுக்கு உதவுமாறு மாத்திரமே குற்றப்புணர்வு திணைக்களம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளித்துள்ளது. 2024 மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் 2029 தேர்தல் வெற்றி குறித்து பேசுவது அர்த்தமற்றது. அத்துடன் பாராளுமன்றத்தில் அரசாங்கத்துக்கு 159 உறுப்பினர்களின் பெரும்பான்மை பலம் இருந்தாலும் மக்கள் விருப்பத்துக்கு மாறாக அவர்களால் செயல்பட முடியாது என்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி கோத்தபா ராஜபக்சாவின் ஆட்சியே சான்று என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜீபுர் ரகுமான் தெரிவித்திருக்கிறார். சவுதி அரேபியாவில் பணிபுரிந்து வந்த இலங்கை இளைஞர் ஒருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சம்பவம் நாட்டில் பெரும் சோகத்தையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. ஆரம்பத்தில் அவருக்கு 5 சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த போதிலும் மேல்முறையீட்டின் போது அது மரண தண்டனையாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த தண்டனையிலிருந்து அவரை விடுவித்து அவரது வாழ்வுரிமையை பாதுகாக்கும் அதிகாரம் சவுதி மன்னருக்கு மட்டுமே உள்ளதால் இலங்கை அரசாங்கம் மற்றும் வெளிவிகாரத்துறை உயர்மட்ட ராஜேந்திர மட்டத்தில் உடனடியாக தலையிட வேண்டும். எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா மற்றும் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சவுதி தூதரகம் ஊடாக சவுதி மன்னருக்கு கோரிக்கை மனு அனுப்ப இருக்கிறார்கள். அதேவேளையில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பணிக்கு செல்லும் இலங்கை தொழிலாளர்கள் அந்த நாடுகளின் கடுமையான சட்ட திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வுடன் இருப்பதை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மறுபுறம் அரசாங்கத்தால் கொண்டுவரப்பட உள்ள 22 அரசியலமைப்பு திருத்த சட்டமூலம் தொடர்பான உயர்நீதிமன்ற தீர்ப்பு நாளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு செப்டம்பர் 24 மற்றும் 25 தேதிகளில் வாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. செப்டம்பர் 25 இதனை நிறைவேற்ற அரசாங்கம் திட்டமிட்டிருக்கின்ற நிலையில் இதற்கு எதிராக செப்டம்பர் 24 தேதி காலை பாராளுமன்ற சுற்றாடலில் பிரமாண்டமான போராட்டத்தை நடத்த ஐக்கிய மக்கள் சக்தியும் அதன் கூட்டணி கட்சிகளும் தீர்மானித்துள்ளன. இந்த சட்ட திருத்தத்துக்கு வழக்கறிஞர்கள், சிவில் அமைப்புகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் தொடர்ந்து கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதோடு இந்த சட்டம் குறித்து பிரதமர் அரணி அமரசூரிய மௌனம் காப்பது அரசாங்கத்துக்குள் நிலவும் உள் முரண்பாட்டையை காட்டுகிறது. பாராளுமன்றத்தில் அரசாங்கத்துக்கு 159 உறுப்பினர்களின் பெரும்பான்மை பலம் இருந்தாலும் மக்கள் விருப்பத்துக்கு மாறாக அவர்களால் செயல்பட முடியாது. இதனிடையே கடந்த 2 அரசாங்கத்தின் அமைச்சர்களுக்கு மட்டுமே சுபமாக அமைந்துள்ளதே தவிர சாதாரண மக்களுக்கு அல்ல. நாட்டில் பணவீக்கம் 8% வரை உயர்ந்துள்ளதால் நாளாந்தம் உழைத்து வாழும் மக்களும் அரச ஊழியர்களும் கடும் பொருளாதார நெருக்கடிகளுக்குள் தள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். வறுமையும் பணக்காரர் இழை இடைவெளியும் அதிகரித்திருக்கின்ற நிலையில் 2024 மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் 2029 தேர்தல் வெற்றி குறித்து பேசுவது அர்த்தமற்றது. எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கான சரியான நேரம் விரைவில் வரும். அத்துடன் யாழ்ப்பாணத்தில் திலீபனின் உருவச்சிலை திறக்கப்பட்டு நினைவேந்தல் நிகழ்வு நடத்தப்பட்ட விவகாரமும் சமூக வலைதளங்களில் பொதுவழியில் வாத பொருளாகி இருக்கிறது. 1971 மற்றும் 1988-89 கால பகுதியில் ஜிவிபி கிளர்ச்சிகளில் உயிரிழந்தவர்களை அந்த கட்சியினர் இன்றும் நினைவு கூறுவது போல் போரில் உயிரிழந்தவர்களை அவர்களின் உறவினர்கள் நினைவு கூறுவது குற்றமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. விடுதலை புலிகள் ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம் என்ற போதிலும் உயிரிழந்த நபர்களை நினைவு கூறுவது குறித்த சாதக மற்றும் பாதகமான பார்வைகள் நிலவுவதால் இது குறித்து எதிர்காலத்தில் விரிவாக ஆராயப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த ஒற்றியாட்சி தமிழினத்தினுடைய எதிர்காலத்தை மட்டும் கேள்விக்குட்படுத்தாது, அது எங்களுடைய முஸ்லிம் மலேக சமூகங்களுடைய இருப்பையும் கேள்விக்குட்படுத்தும் என்று பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கிறார். மட்டக்களப்பில் இடம்பெற்ற சட்டத்தரணி சுகாஸ் அவர்களின் தமிழன் கனவு என்ற புத்தக வெளியீட்டு நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 2025 இறுதி நிலவரப்படி இலங்கையின் வேலைவாய்ப்புகளில் ஈடுபட்டுள்ளவர்களின் மொத்த எண்ணிக்கை 8 மில்லியனை கடந்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளிவிவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்த திணைக்கழகத்தின் அறிக்கையின்படி இலங்கையின் பொருளாதார ரீதியின் செயற்பாட்டில் உள்ள மக்கள் தொகை 8.4 மில்லியனாகவும் பொருளாதார ரீதியில் செயற்பாடற்ற மக்கள் தொகை 8.6 மில்லியனாகவும் பதிவாகியுள்ளது. இதேவேளை கடந்த ஆண்டின் நிலவரப்படி நாட்டின் அதிகூடிய பெண் தொழிலாளர் சக்தி பங்களிப்பு நுவரெலியா மாவட்டத்திலிருந்து பதிவாகி இருப்பதோடு மிக குறைந்த பெண் தொழிலாளர் சக்தி பங்களிப்பு கிள்ளக்கி மாவட்டத்திலிருந்து பதிவாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் கலனிகம மற்றும் தொடங்குட பகுதி கிடைப்பட்ட பகுதியில் சுமார் 8 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கின்றன.
3: தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கெப் வாகனம் மீது பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்ற வாகனம் உள்ளிட்ட மேலும் பல வாகனங்கள் மோதி இந்த விபத்து நேர்ந்துள்ளது. முன்னோக்கி பயணிக்கும் வேதியில் வாகன போக்குவரத்து ஒரு வழிபாதைக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. சிறிது நேரத்திற்கு பின்னர் குறித்த வேதியில் வாகன போக்குவரத்து வளமைக்கு கொண்டு வரப்பட்டது. விபத்தில் காயமடைந்த 10 பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட 14 பேர் களுத்துறை நாகுட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். காயமடைந்தவர்கள் எவரும் ஆபத்தான நிலையில் இல்லை என வைத்தியசாலை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். இடம்பெற்ற போது குறித்த வாகனங்களில் பயணித்தவர்கள் பாதுகாப்பு ஆசனப்பட்டிகளை அணிந்திருந்தமையினால் பாரிய விபத்தை தவிர்க்க முடிந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர்.
0: தொடர்ந்து திருவண்ணாமலை பாலையூத்து பகுதியில் இரு பெண்களை வெள்ள வேனில் கடத்தி சென்று சட்டவிரோதமாக தடுத்து வைத்திருந்ததன் பின்னர் கொலை செய்த குற்றச்சாட்டில் 2 முன்னாள் கடற்படை வீராங்கனைகள் குற்றப்புணர்வு திணைக்கழகத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நேற்றைய தினம் அவர்களை குற்றப்புணர்வு திணைக்கழகத்தின் சமூக கொள்ளை தொடர்பான விசாரணை பிரிவின் அதிகாரிகள் சிஐடியில் கைது செய்தார்கள். கடந்த 2008 ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி திருவண்ணாமலை பாலையூத்து பகுதியைச் சேர்ந்த சசிகுமார் தேன்மொழி மற்றும் மெரி டெலிசி ஆகிய 2 பெண்கள் வெள்ள வேனில் சென்ற கடற்படையினரால் கடத்தி செல்லப்பட்டதாக திருவண்ணாமலை போலீசாருக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அது தொடர்பிலான எந்தவித விசாரணைகளும் உரிய முறையில் இடம்பெற்றிருக்கவில்லை. ஆனாலும் கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் 11 பேரை வெள்ள வேனில் கடத்தி சென்று காணாமலாக்கிய விவகாரம் தொடர்பாக முன்னெடுத்த விசாரணைகளில் அலவ பகுதியில் வைத்து கேகாலியைச் சேர்ந்த சாந்தா என்ற நபரை கடத்தி சென்றமை தொடர்பிலான குற்றம் தொடர்பில் வெளிப்படுத்தப்பட்டது. அது தொடர்பில் விசாரணை செய்தபோது 2 கடற்படை வீராங்கனைகள் கைது செய்யப்பட்டார்கள். முன்னாள் கடற்படை தளபதிக்கு மேலதிகமாக பலரும் அந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் சந்தமாலி மற்றும் காவோஸ் என்ற பெயர்களால் அறியப்படும் 2 முன்னாள் கடற்படை வீராங்கனைகள் அந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டார்கள். அது தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட மேலதிக விசாரணைகளில் திருவண்ணாமலை கடற்படை முகாமுக்குள் இருக்கும் கன்சைட் வதை முகாமில் ஏராளமான தமிழ் பெண்கள் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட பின்னர் கொலை செய்யப்பட்டிருந்தது தொடர்பில் தற்போது தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதுவரையில் 6 பெண்கள் தொடர்பிலான விவரங்கள் முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் முதலில் இரட்டை கொலையாக கருதப்படும் சசிகுமார் தேன்மொழி மற்றும் மேரி டெலிசி ஆகியோரின் கடத்தல் மற்றும் கொலை தொடர்பில் திருவண்ணாமலை நீதவான் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பி அறிக்கை பிரகாரம் மேலதிக விசாரணைகளை குற்றப்புணர்வு திணைக்களம் கையேற்றது. அதன்படி அந்த விவகாரத்தில் முதல் கைதான 2 முன்னாள் கடற்படை பெண் வீராங்கனைகளும் நேற்று மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நேற்றைய தினம் அவர்கள் இருவரும் கேகாலை சாந்தாவின் கொலை வழக்கு தொடர்பில் வழங்கப்பட்டுள்ள பிணை நிபந்தனைகளின் பிரகாரம் கையெழுத்திடுவதற்காக குற்றப்புணர்வு திணைக்கழகத்துக்கு சென்றபோது இந்த இரட்டை கொலை தொடர்பில் அவர்களை கைது செய்ததாக குற்றப்புணர்வு திணைக்கழகத்தின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கைது செய்யப்பட்ட 2 முன்னாள் கடற்படை வீராங்கனைகளையும் இன்றைய தினம் திருவண்ணாமலை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் நேற்று தெரிவித்திருந்தார்கள். கம்பகா இம்பிள்கொட பகுதியில் உள்ள வாடகை வீடொன்றில் போலி பட்ட சான்றிதழ்கள் உத்தியோர்வு ஆவணங்கள் மற்றும் நிறுவனங்களின் முத்திரைகளை பாரியளவில் தயாரிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்ட 27 வயது இளைஞர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள். கம்பகா காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து நடத்தப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து இந்த முற்றுகை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தங்காளியைச் சேர்ந்த அந்த சந்தை நபர் மாதந்தோறும் 35,000 ரூபாய் வாடகைக்கு பெறப்பட்ட வீடொன்றிலிருந்து இந்த மோசடி வலையமைப்பை இயக்கி வந்திருக்கிறார். சோதனையின் போது 2 மடிக்கணனிகள், 2 கைபேசிகள், 1 அச்சுப்பொறி, 35 போலி சான்றிதழ்கள், பல்வேறு நிறுவன தலைவர்களின் 51 உத்தியோர்வ முத்திரைகள் மற்றும் 3 புடைப்பு முத்திரைகள் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. பல்கலைக்கழகங்கள், அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள், வங்கிகள் மற்றும் பிற அமைப்புகளின் முத்திரைகளும் கடித தலைப்புகளும் அங்கு தயாரிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தார்கள். குறிப்பாக உள்நாட்டு இறவரி திணைக்களம், பரீட்சை திணைக்களம் மற்றும் பேராதனை ஸ்ரீ யவர்தனபுர கலனி மொரட்டுவ ரகுனு ரஜரிட்ட வயம்ப மற்றும் உவா வெல்ச உள்ளிட்ட பல அரச மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களுடன் தொடர்புடைய முத்திரைகள் கைப்பற்றப்பட்டவற்றுள் அடங்குகின்றன. கடந்த ஒரு வருடமாக இந்த மோசடியில் சந்தேக நபர் ஈடுபட்டு வந்துள்ளதோடு சாதாரண போலீஸ் சான்றிதழ்கள் 25,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை விற்கப்பட்டிருக்கிறது. ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு செல்வதற்காக தயாரிக்கப்பட்ட போலீஸ் சான்றிதழ்கள் 400,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த செயல்பாட்டின் மூலம் தயாரிக்கப்பட்ட போலி ஆவணங்களை பயன்படுத்தி சுமார் 200 பேர் வரை வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கலாம் என்று சந்தேக நபர் விசாரணைகளின் போது தெரிவித்துள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்துருகிரிய கொடகம வீதி மற்றும் கபர்கட மாலவியாகந்த வீதி பகுதிகளில் கடந்த ஆகஸ்ட் 17 மற்றும் செப்டம்பர் 8 தேதிகளில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி உள்ளிட்ட 4 சந்தேக நபர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் சில குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய செய்திகளை பார்க்கலாம்.
3: குருநாக்கல் ரத்னல்ல பகுதியில் உள்ள கட்டுமான பணியிடத்தில் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இரு தரப்பினருக்கிடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியமையினால் இந்த கொலை இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். கொலை செய்யப்பட்டவர் நுவரெலியா ஹாவாயலிய பகுதியில் வசித்த 47 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொலை சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மத்தவாச்சி அக்குநோச்சி பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு நேற்றிரவு சிலர் தீ வைத்துள்ளனர். இரவு சுமார் 10:30 அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக வீட்டின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். தீயினால் வீட்டின் முன்பகுதிக்கும் முச்சக்கர வண்டி ஒன்றுக்கும் கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து நாடுதழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு சோதனைகளின் போது லைன் ஷீட் மற்றும் சிலிசிலி பொலித்தீன் பைகள் தொடர்பில் 104 விதிமுறைகளை நுகர்வோர் விவகார அதிகார சபை கண்டறிந்துள்ளது. கடந்த செப்டம்பர் 15 அன்று 22 மாவட்டங்களை மையப்படுத்தி இந்த சோதனைகள் நடத்தப்பட்டன. இதன்போது லைன் ஷீட் தொடர்பில் 43 விதிமுறைகளும் சிலிசிலி பைகள் தொடர்பில் 58 மீறல்களும் கண்டறியப்பட்டிருக்கிறது. 2019 நவம்பர் 29 தேதியிடப்பட்ட வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட 70th இலக்க கட்டளை நடைமுறைகளுக்கு அமைவாகவே லஞ்ச் சீட்டுகள் மற்றும் உணவு சுற்றுப்படுபவை விற்பனை செய்யப்பட வேண்டும் என்ற உத்தரவு நடைமுறையில் உள்ளது. 2025 அக்டோபர் 1 வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட கட்டளையின் கீழ் சிலிசிலி பைகளை நுகர்வோருக்கு இலவசமாக வழங்க முடியாது. அவை விற்பனை செய்யப்பட்டால் அதன் விலை தெளிவாக காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என்ற உத்தரவும் நடைமுறையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு செட்டிப்பாளையம் கடற்கரையில் மீன் வாங்க சென்ற மேசன் தொழிலாளியான தன் மீது சட்டவிரோத சுருக்குவலை பாவித்து மீன்பிடியில் ஈடுபட்டு வரும் ஈவன் தலைமையிலான 5 பேர் கொண்ட குழுவினர் தாக்குதலை மேற்கொண்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பாதிக்கப்பட்டவர் கடும் கவலை தெரிவித்திருக்கிறார். மட்டக்களப்பு வாய்ஸ் ஆஃப் மீடியாவில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் பாதிக்கப்பட்டவரான கோபிநாத் இதனை வெளிக்கொடர்ந்தார். செட்டிப்பாளையத்தை சேர்ந்த நான் கடந்த 16 கடற்கரைக்கு மீன் வாங்க சென்ற என்னை சட்டவிரோத சுருக்குவலை பாவித்து மீன்பிடியில் ஈடுபட்டு வரும் ஜீவன் என்பவர் நீ என்னத்துக்கு வந்த நீ சட்டவிரோத சுருக்குவலையை காட்டி கொடுக்கவா என்று கேட்டு அடியாட்களை அழைத்து என்னை தாக்கியதில் நான் படுகாயமடைந்த நிலையில் அங்கிருந்து தப்பியோடி வீட்டுக்கு சென்று பின்னர் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டேன். இந்நிலையில் என்னை தாக்கிய அடியாட்கள் இந்த சட்டவிரோத சுருக்குவலை பாவித்து மீன்பிடியில் ஈடுபட்டு வரும் இவர்கள் என் மீது கை வைக்க எந்த உரிமையும் இல்லை. அதேவேளை ஜீவன் என்ற மீனவர் அரச காணி, அவருடைய சொந்த காணி மாதிரி கடற்கரை பகுதியை தனது காணி என அவர் அங்கு சட்டவிரோதமாக கடற்கரையில் வீதி அமைத்து வீடு கட்டி அந்த வீதியால் இவரும் பிரயாணிக்க முடியாது தடுத்து வருகிறார். இவ்வாறு அவர் பெரும் அட்டகாசம் புரிந்து வருகின்ற அவர் தான் பார்க்காத போலீசாரா என்று அச்சுறுத்தலும் விடுக்கின்றார். எனவே என் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேவேளை காத்தான்குடியிலிருந்து களுவாஞ்சிக்குடி வரை உள்ள கடற்பகுதியில் 25 அதிகமான சட்டவிரோத சுருக்குவலை பாவித்து மீன்பிடிக்கிறார்கள். இந்த சட்டவிரோத சுருக்குவலையை பாய்ப்பவர்களை பிடிக்க வேண்டிய கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகள் அசம்பந்த போக்கில் இருந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த அதிகாரிகள் இந்த சட்டவிரோத சுருக்குவலையை ஏன் பிடிப்பதில்லை, இதற்கு காரணம் என்ன, இந்த சட்டவிரோத மீன்பிடி செயற்பாட்டால் எனக்கு நடந்ததை போல நாளைக்கு இன்னொருவருக்கு நடக்கலாம், கொலையிலும் அது முடியலாம். எனவே சம்பந்தப்பட்ட கடத்தொழிற்தணைக்கள் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஊர் மக்கள் ஒன்று திரண்டு கடிதம் ஒன்றை உரிய திணைக்கள உயர் அதிகாரிகளிடம் வழங்க உள்ளோம். அதேவேளை இந்த நல்லாட்சி காலத்தில் லஞ்சம் ஊழல் இடம்பெறுகிறது. இந்த ஊழலால் இந்த நாடு அழியும் என்று ஜனாதிபதி இந்த ஊழல் செய்யும் அதிகாரிகளை முற்றாக ஒழிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் அவர் விடுத்தார். பலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட கீரிமலையில் கொட்டப்பட்டிருந்த ஆபத்தான மருத்துவ கழிவுகளை உடனடியாக அகற்றுமாறு வடக்கு மாகாண உள்ளூராட்சி திணைக்களகத்தால் விடுக்கப்பட்ட அறிவுறுத்தலை தொடர்ந்து அந்த மருத்துவ கழிவுகள் அனைத்தும் அகற்றப்பட்டுள்ளதாக பலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் செயலாளர் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளருக்கு அறிவித்திருக்கிறார். கிரிமலையில் ஆபத்தான மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டமை தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றதோடு அது தொடர்பான தகவல்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகியிருந்தன. இதனை அடுத்து வடக்கு மாகாண உள்ளூராட்சி திணைக்கழகத்தால் நேற்று முன்தினம் அந்த பகுதியில் கொட்டப்பட்டிருந்த ஆபத்தான மருத்துவ கழிவுகளை அன்றைய தினத்துக்குள் அகற்றுமாறும் அவை தொடர்பில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து முழுமையான அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறும் பலிகாமம் வடக்கு பிரதேச சபையிடம் கூறப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் கொட்டப்பட்டிருந்த மருத்துவ கழிவுகள் அனைத்தும் உடனடியாக அகற்றப்பட்டுள்ளதாக பலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் செயலாளர் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளருக்கு அறிவித்திருக்கிறார். சுவாதாரத்துறை சார்ந்த கழிவுகளை முறையற்ற வகையில் கையாளுதல் என்பது பொது சுவாதாரத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருப்பதால் அவற்றை முறையான வகையில் சேகரித்து பிரித்து பாதுகாப்பாக கையாள்வதும் இறுதியாக உரிய முறையில் அகற்றுவதும் அவசியம். இலங்கை சுகாதார அமைச்சின் தேசிய சுகாதார கழிவு முகாமைத்துவ திட்டமும் சுகாதார கழிவுகளை முறையாக கையாளதது நோயாளிகள், சுகாதார பணியாளர்கள், பொதுமக்கள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று குறிப்பிடுவதோடு கழிவுகளை பிரித்தல், பொதியிடுதல், கையாளுதல், சேமித்தல், சிகிச்சை அளித்தல் மற்றும் அகற்றுதல் ஆகியவை முறையாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறது. மேலும் சுகாதார நிலையங்களால் உருவாக்கப்படும் மருத்துவ கழிவுகள் இறுதி அகற்றல் வரை முறையாக நிர்வகிக்கப்பட வேண்டும் என்பதும் சுகாதார அமைச்சின் வழிகாட்டுதல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டிட்வா சூறாவளியினால் சேதமடைந்த முருகக்கந்த வெலவெல வீதியின் முதலாவது இலக்க பாலத்தை புனரமைக்கும் பணிகள் உத்தியோகமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய அரசின் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியின் கீழ் இந்த புனரமைப்பு திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்தியா இலங்கை இடையே கடற்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இருதரப்பு கடற்படை பயிற்சி விசாகப்பட்டினத்தில் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் இலங்கை இந்திய இருதரப்பு கடற்படை பயிற்சியான சிலினெக்ஸ் 26 13வது பதிப்பு செப்டம்பர் 17 முதல் 21 வரை விசாகப்பட்டினத்தில் நடைபெற்று வருகிறது. இந்திய கடற்படை சார்பில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பலான INS கவரட்டியும் கடற்படை எரிபொருள் ரப்பு கப்பலான INS ஜோதியும் இதில் பங்கேற்றுள்ளன. இலங்கை கடற்படை சார்பில் SNS சிந்துருளா இதில் பங்கேற்றுள்ளது. இந்த பயிற்சி இரண்டு கடற்படைகளுக்கும் இடையே கடல்சார் ஒத்துழைப்பு, ஒருங்கிணைந்த செயல்பாடு, பரஸ்பர புரிதலை வளர்ப்பதற்கான ஒரு முக்கியமான தளமாக உருவெடுக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வாகனேரி பகுதியில் வைத்து யானை தாக்கியதில் நபரொருவர் இன்று காலை பலியாகிவிட்டார். யானை தாக்கிய சம்பவத்தில் வாகனேரி பகுதியைச் சேர்ந்த 60 வயதுடைய ஜி மனோகரன் என்பவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்து போனார். யாழ்ப்பாணம் சாவைச்சேரி பகுதியில் நேற்று பகல் துணிகர திருட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. சாவைச்சேரி நவீன சந்தை கடையில் இருந்த கப்பேசி களவாடப்பட்டுள்ளது. கடைக்கு சென்ற நபர் பொருட்களை வாங்குவது போல் பாசாங்கு செய்துவிட்டு யாரும் பார்க்காத நேரத்தில் அந்த கடையில் இருக்கும் கப்பேசியை திருடிச் சென்றுள்ளார். இந்த விடயம் அங்கிருந்த CCTV கேமராக்களில் பதிவாகியுள்ளது. வங்களா விரிகுடாவில் அந்தமான் கடற்பரப்பை அண்மித்த பகுதிகளில் உருவாகியுள்ள குறைந்த தாளமுக்கம் அடுத்த சில நாட்களில் மேலும் வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இன்று காலை 7 மணி வரையிலான கடந்த 10 மணி நேரத்தில் பதிவான அதிக மழைவீழ்ச்சி கீழ்காலை மாவட்டத்தின் மாலிபட பகுதியில் பதிவாகியுள்ளது. அங்கு பதிவான மழைவீழ்ச்சியின் அளவு 104 மில்லிமீட்டர். 2026 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் செயன்முறை பரீட்சைகள் எதிர்வரும் செப்டம்பர் 24 முதல் அக்டோபர் 21 வரை நடைபெற உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்தல் விடுத்திருக்கிறது. கொழும்பு விவேகானந்தா கல்லூரியின் முன்னாள் அதிபர் அவரது மறைவு நினைவேந்தலும் புலமை பரிசு பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்வும் நேற்று நடைபெற்றது.
2: கல்லூரி அதிபர் மூக்கப்பிள்ளை மோவேந்தன் முன்னிலையில் பழைய மாணவர் சங்க தலைவர் சோமசுந்தரம் மீனாட்சி சுந்தரம் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. முன்னாள் அதிபர் அமரர் மகேசனின் 43rd வருடாந்த ஞாபகார்த்த தினத்தை முன்னிட்டு விவேகானந்தா கல்லூரி பழைய மாணவர் சங்கம் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜமும் இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தன. கொழும்பு விவேகானந்தா கல்லூரியிலும் அதன் இணைப்பு பாடசாலையான வத்தளை அருண் மாணிக்கவாசகம் இந்து கல்லூரி பாடசாலையிலும் புலமை பரீட்சையில் புள்ளிகளுக்கு மேல் பெற்று சித்தியடைந்த மாணவர்கள் இதன்போது கௌரவிக்கப்பட்டனர். அத்துடன் கொழும்பு விவேகானந்தா கல்லூரியின் 100th விழா நிகழ்வுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்த பழைய மாணவர் சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகளும் ஆசிரியர்களும் பழைய மாணவர்களும் இதன்போது கௌரவிக்கப்பட்டனர். அத்துடன் கொழும்பு விவேகானந்தா கல்லூரி வத்தளை அருண் மாணிக்கவாசகம் இந்து கல்லூரி பாடசாலையில் புலமை பரிசில் பரீட்சையில் தோற்றி திறமையினை வெளிப்படுத்திய அனைத்து மாணவர்களும் இதன்போது சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். டெல்லியில் வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து புதுப்பிக்கும் சிறப்பு தீவிர திருத்தப் பணி நடைபெற்று வரும் நிலையில் முன்னாள் துணை பிரதமர் எல் கே அத்வானி, மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர், முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர், தேர்தல் ஆணையர்களில் ஒருவரான எஸ் எஸ் சந்து உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்களுக்கு தேர்தல் அதிகாரிகள் கடிதம் அனுப்பியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
5: டெல்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடந்து வருகின்றன. கடந்த மாதம் 31st வெளியான வரைவு திருத்தப் பட்டியலில் 47,60,000 பேரின் பெயர்கள் நீக்கப்பட்டிருந்தன. இவர்களுக்கு 30th ஆட்சேபனை தெரிவிக்க அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதனிடையே வாக்காளர் பட்டியல் மறு ஆய்வில் கண்டறியப்பட்ட முரண்பாடுகள் குறித்து விளக்கம் அளிக்குமாறு 33,00,000 பேருக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஏற்கனவே முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா, முன்னாள் முதலமைச்சர் திரு கெஜ்ரிவால் உள்ளிட்டோருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2002 மறு ஆய்வு செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியலில் உள்ள தகவல்களுக்கும் தற்போதைய வாக்காளர் பற்றிய விவரங்களுக்கும் வேறுபாடு உள்ளதாக கூறி அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவரது மனைவி திருமதி கியோகோ ஆகியோருக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தேர்தல் ஆணையர் திரு சுக்பீர் சிங் சந்து, நிதி ஆயோக் முன்னாள் துணைத் தலைவர் திரு அரவிந்த் பனகாரியா மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு SSR விதிகளின் கீழ் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. பாஜக மூத்த தலைவர் திரு அத்வானி, சிபிஐ இயக்குநர் திரு பிரவீன் சூட், முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி, முன்னாள் அமைச்சர் திரு கபில் சிபல், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்பி திரு ஜான் பிரிட்டாஸ், முன்னாள் துணை முதலமைச்சர் திரு மணிஷ் சிசோடியா, உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி திருமதி ரஞ்சனா தேசாய் ஆகியோருக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியலில் உள்ள தரவு முரண்பாடுகளை சரி செய்வதற்காக இந்த நோட்டீஸ்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. 2002 மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு தீவிர திருத்த பட்டியலுடன் பல வாக்காளர்களின் தற்போதைய விவரங்களை கணினியால் ஒப்பிட முடியாததே இதற்கு முக்கிய காரணம் என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது. இவர்களின் பெயர்கள் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் உரிய விளக்கம் பெற்றவுடன் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமக்கும் நோட்டீஸ் வந்திருப்பதாக தெரிவித்துள்ள முன்னாள் அமைச்சர் திரு சுப்பிரமணியன் சாமி, வாக்காளர் பட்டியலிலிருந்து தமது பெயரை நீக்க சதி நடப்பதாகவும் இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர இருப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். எஸ்ஐஆர் என்பது உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தூண்டுதலில் நடத்தப்படும் வாக்காளர் நீக்க நடவடிக்கை என்று குற்றம் சாட்டியுள்ள காங்கிரஸ், இதன் மூலம் எதிர்க்கட்சியினரின் ஆதரவாளர்களாக உள்ள வாக்காளர்கள் திட்டமிட்டு நீக்கப்படுவதாக கண்டனம் தெரிவித்துள்ளது.
0: தொடர்ந்து மேற்கு வங்க மாநிலம் நந்திகிராம் பேரவைத் தொகுதிக்கான இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளருக்கு திரிணாமுல் காங்கிரஸ் நிறுவனரும் முன்னாள் முதல்வருமான மம்தா பானர்ஜி ஆதரவு அளித்திருப்பது அந்த மாநிலத்தில் மீண்டும் எதிர்க்கட்சிகள் ஓரணியில் இணைந்து செயல்படுவதற்கான சூழலை இது ஏற்படுத்தியுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது அமித்ஷாவின் தூண்டுதலால் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர்களை நீக்கும் நடைமுறை என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. சட்டசபை உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இடைத்தேர்தலில் போட்டியிட தடை விதிப்பது தொடர்பாக நீதிமன்றம் சட்ட திருத்தம் கொண்டுவர முடியுமா என்று கேள்வி எழுப்பிய உயர்நீதிமன்றம் தேர்தல் செலவை வசூலிக்க கோரிய வழக்கின் தீர்ப்பை தள்ளி வைத்துள்ளது.
6: தேர்தல் முடிவுகள் வெளியான சில காலத்திலேயே மக்கள் தீர்ப்பை புறக்கணித்து அரசியல் காரணங்களுக்காக எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்ததால இடைத்தேர்தலில் அவர்கள் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்யும்போது அந்த தேர்தல் செலவை டெபாசிட் செய்யும் வகையில உரிய நடைமுறையை வகுக்கும்படி தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடக் கோரிதான் சென்னை சைதாப்பேட்டையைச் சேர்ந்த வழக்கறிஞர் சுதன் என்பவர் வந்து ஒரு பொதுநல வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தான் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சுசுத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அமர்வுல இன்றைக்கு விசாரணை வந்தபோது மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சிங்காரவேலன் வந்து எந்த காரணமும் இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு வாரங்களே ராஜினாமா செய்துவிட்டு வேறொரு கட்சியில் வேட்பாளராக தேர்தலில் போட்டியிடுவதும் அதனால் அவர்களை தேர்தல் செலவு பொறுப்பாக்கும் வகையில தேர்தல் செலவை வசூலிக்க வேண்டும் என்று அவர் வந்து வாதிட்டார். எந்த அதற்கு வந்து எந்த சட்டமும் இல்லாததுனால நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க முடியும் என்றும் ஒரு எம்எல்ஏ தனது பதவி ராஜினாமா செய்துவிட்டு வீட்டில் இருந்தால் அதை பற்றி கேள்வி எழுப்ப போவதில்லை என்றும் மாறாக மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவதால் தான் இதை கருத்தில் கொண்டுதான் இந்த தேர்தல் ஆணையம் விதிகளை வகுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருந்தார். அதுவரை இந்த தேர்தலுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருந்தார். தேர்தல் ஆணையம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் நிரஞ்சன் வந்து தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு தேர்தல் ஆணையத்துக்கு எந்த பங்கும் இல்லை என்றும் இந்த வழக்கு விசாரணைக்கு முன்தல் என்று எதிர்ப்பு தெரிவித்தார். விசாரணையின் போது குறிப்பிட்ட நீதிபதிகள் வந்து ராஜினாமா செய்த எம்எல்ஏக்களிடமிருந்து தேர்தல் செலவை வசூலிப்பது தொடர்பாகவும் அவர்கள் வந்து தேர்தல் போட்டியிடுவதற்கு தடை விதிப்பது தொடர்பாகவும் எந்த சட்டமும் இல்லாத நிலையில நீதிமன்றம் சட்டத்திற்கும் கொண்டு வர முடியுமா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் வந்து நாடாளுமன்றம் தான் சட்டம் ஈட்ட முடியும் என்றும் அந்த சட்டம் சரியானதா இல்லையா என்பதை மட்டுமே நீதிமன்றம் ஆய்வு செய்ய முடியும் என்றும் தெரிவித்தார்கள். சட்டம் ஈற்றும்படி அரசுக்கு உத்தரவிட முடியாது என்றும் எம்எல்ஏ ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் தேர்தல் போட்டியிடும் போது முந்தைய தேர்தலுக்கு செலவிடப்பட்ட விவரங்களை வெளியிடும்படி தேர்தல் ஆணையத்திடம் கேள்வி எழுப்பலாம் என்றும் ஆனால் அந்த செலவை தேர்தலில் மீண்டும் போட்டியிடும் வேட்பாளர்கள் வசூலிக்கும்படி கேட்க முடியாது, அதற்கான விதிகள் இல்லை என்றும் என்று கூறி இந்த வழக்கினுடைய தீர்ப்பினை தேதி குறிக்காமல் ஒத்திவைத்திருக்கிறார்கள்.
0: தொடர்ந்து கம்யூனிஸ்டுகள் ஆதரவை வாபஸ் பெற்றால் தமிழக வெற்றி கழக அமைச்சரவையே இருக்காது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ரா முத்தரசன் தெரிவித்திருக்கிறார். மதுராந்தகம் இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிடும் மரகதம் குமாரவேலுவுக்கு பல கிராமங்களில் மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து பிரச்சார வாகனத்தை முற்றுகையிட்ட சம்பவங்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன.
5: அதிமுக சார்பில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்தவர். தற்போது தாவேக்கா வேட்பாளராக தொகுதியில் திரு மரகதம் குமரவேல் வாக்கு சேகரித்து வருகிறார். முன்பு வெற்றி பெற்றதற்கு நன்றி தெரிவிக்க அவர் வரவில்லை என்று கூறும் கிராம மக்கள் அதற்குள் மீண்டும் வாக்கு கேட்க வரலாமா என கேட்டு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். நேற்று அனந்தமங்கலம் சிறுதாவூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு வாக்கு சேகரிக்க சென்ற

0: தமிழக வெற்றி கழகம் பின்னடைவை நிச்சயமாக சந்திக்கும் என்று பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். கர்நாடகாவில் வேலையை முடிக்க உதவும் அதிகாரிகளுக்கு கௌரவ ஊதியம் வழங்குமாறு அமைச்சர் ஒருவரே லஞ்சத்துக்கு ஆதரவாக பேசியது அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது.
1: ஹசன் மாவட்டம் சக்லேஸ்பூர் வட்டத்தில் நடைபெற்ற மக்கள் சேவை நிகழ்ச்சியில் பங்கேற்ற கலால்துறை அமைச்சர் திரு சிவலிங்க கவுடாவிடம் தங்களை அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக விவசாயிகள் புகார் கூறினர். அவர்களை சமாதானப்படுத்திய அமைச்சர் எந்த வேலையாக இருந்தாலும் அதை சிறப்பாக உடனடியாக முடித்துக் கொடுக்கும் அதிகாரிகளுக்கு விவசாயிகளும் கௌரவ ஊதியமாக ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். யாரிடமும் அதிகாரிகள் கட்டாயப்படுத்தி பணம் வாங்கக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார்.
0: உங்களுக்கு தேவையான தரவுகளை விவரங்களை தேடி எடுத்து தரும் அதிகாரிகளின் மனம் குளிரும் வகையிலே கௌரவ கொடுப்பனவுகளை நீங்கள் கொடுக்கலாம். அவர்களுக்கு நீங்கள் அன்பளிப்பை தரலாம். எவ்வளவு என்பதை நீங்கள் தான் முடிவு செய்து கொள்ளுங்கள். அதிகாரிகள் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டார்கள். என்றாலும் நல்லது நடக்கும் போது அதற்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கலாம் அல்லவா?
1: அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்குமாறு அமைச்சரே கூறியதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்தனர். அசூர் கிராமத்தைச் சேர்ந்த புனித் என்ற விவசாயி அரசு அதிகாரிகள் சம்பளம் வாங்கிக் கொண்டுதானே வேலை பார்க்கிறார்கள், எதற்காக லஞ்சம் கொடுக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். இதனால் அமைச்சருக்கும் அவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து புனித் வேண்டுமென்றே குழப்பம் விளைவிப்பதாக கூறி அவரை வெளியேற்றுமாறு காவல்துறையினரிடம் அமைச்சர் தெரிவித்தார். இதற்கு அங்கிருந்தவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் சலசலப்பு நிலவியது. நிலைமை மோசமாவதை உணர்ந்த ஹசன் மாவட்ட துணை ஆணையர் திருமதி லதா குமாரி குறுக்கிட்டு அமைச்சரின் பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டதாக கூறி விவசாயிகளை சமாதானம் செய்தார். லஞ்சம் கேட்கும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். இந்நிலையில் தாம் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக கூறிய திரு சிவலிங்க கவுடா விவசாயிகளை அலைக்கழிக்காமல் உடனே அவர்களது கோரிக்கையை நிறைவேற்றுமாறு அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார்.
0: தொடர்ந்து ஆங்கில பாட கேள்வித்தாள் கசிவு காரணமாக முதலாம் இரண்டாம் வகுப்பு முதல் பருவ தேர்வு வினாத்தாள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் புதிய கேள்வித்தாள் கொண்டு இன்று தேர்வு நடைபெறுகிறது. ஏபிசிடி கண்டுபிடிக்கும் முதலாம் வகுப்பு தேர்வை கூட நடத்த முடியாத நிலையில் தமிழக வெற்றிக்கழக அரசு இருப்பதாக கண்டனங்கள் எழுந்துள்ளன. தமிழகத்தில் 1 முதல் 12 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கான முதல் பருவம் மற்றும் காலாண்டு தேர்வுகள் செப்டம்பர் 16 தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளி மாணவர்களுக்கு பாடவாரியாக தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதில் முதலாம் மற்றும் இரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான ஆங்கில பாடத்தேர்வு செப்டம்பர் 21 இன்று நடைபெறுவதாக ஏற்கனவே தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டிருந்தது. இதற்கான வினாத்தாள்கள் அனைத்து பள்ளிகளுக்கு முன்கூட்டியே சீலிடப்பட்ட கவர்களில் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் முதலாம் வகுப்பு ஆங்கில பாடத்துக்கான வினாத்தாள் தேர்வு நடைபெறுவதற்கு முன்பாகவே சமூக வலைதளங்கள் உள்ளிட்ட பல்வேறு வழிகளில் வினாத்தாள் பரவியதான தகவல்கள் வெளியானது. வினாத்தாள் கசிவு தொடர்பான தகவல் அதிகாரிகளின் கவனத்துக்கு சென்றதை தொடர்ந்து பழைய வினாத்தாளை ரத்து செய்து அதற்கு பதிலாக புதிய வினாத்தாளை தயாரித்து வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஆசிரியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்திய படிப்புகளுக்கு சீனாவின் பெக்கிங் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் மேற்கொள்ளும் பங்களிப்புகளை சீனாவுக்கான இந்திய தூதர் விக்ரம் துரைசாமி பாராட்டியுள்ளார். இதுகுறித்து இந்திய தூதரகம் நேற்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நேற்று முன்தினம் நடைபெற்ற பெக்கிங் பல்கலைக்கழகத்தின் கல்வி மற்றும் பண்பாட்டு ஆய்வுகள் துறையின் 80வது விழா நிகழ்ச்சியில் விக்ரம் துரைசாமி பங்கெடுத்துக் கொண்டார். அப்போது பெக்கிங் பல்கலைக்கழகத்தில் நீண்ட காலமாக இந்திய படிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளித்து ஆய்வாளர்கள் மேற்கொள்ளும் பங்களிப்புகளை சுட்டிக்காட்டி அவர் பாராட்டு தெரிவித்தார். மேலும் இந்திய மற்றும் சீன ஆய்வாளர்களின் பணிகளை அவர் நினைவு கூர்ந்தார். சீன தலைநகர் பெய்ஜிங்கில் உள்ள பெக்கிங் பல்கலைக்கழகத்தில் தெற்காசிய ஆய்வுகள் துறை சமஸ்கிருதம், பாலி, ஹிந்து, உருது, வங்காளம் மற்றும் திபெத்திய மொழிகளில் பாடநெறிகளை வழங்கி வருகின்றன. அமெரிக்கா பிரான்ஸ் நாடுகளை காட்டிலும் இஸ்ரேலுடனான இந்தியாவின் பாதுகாப்பு

0: உறவு மிகவும் சிறந்ததாக இருக்கும் என்பது என்சிஏ தலைமுறையினரிடையே நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. 1990களின் பிற்பகுதியிலிருந்து 2010களின் தொடக்கம் வரை பிறந்த இளைஞர்கள் என்சிஏ தலைமுறையினர் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் ராஜதந்திர உறவுகள் குறித்து அவர்களிடம் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. இதில் அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் போன்ற பாரம்பரிய நட்பு நாடுகளை விட இஸ்ரேலுடனான இந்தியாவின் நட்பு மிக வலுவானதாக இருக்கும் என்று இந்திய இஸ்ரேல் மையம் ஏஐ தளங்கள் மூலம் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. 18 முதல் 29 வயதுக்குட்பட்ட இளைஞர்களில் 52% பேர் இந்தியா இஸ்ரேல் இடையிலான பாதுகாப்பு உறவு மிகவும் வலுவாக இருப்பதாக கருதுகிறார்கள். இதன் மூலம் ரஷ்யாவுடன் இணைந்து பாதுகாப்பு பங்களிப்பில் இஸ்ரேலை 3வது இடத்தில் இளைஞர்கள் வைத்துள்ளார்கள். இதற்கு அடுத்தபடியாக பிரான்ஸ் 51%, அமெரிக்கா 46% உள்ளன. கருத்து கணிப்பில் பங்கேற்றவர்களில் 41% பேர் இந்தியாவின் முக்கிய ராஜதந்திர கூட்டாளிகளில் ஒன்றாக இஸ்ரேலை மதிப்பிட்டுள்ளார்கள். இது அமெரிக்காவை 39% விட அதிகமாகும். பெரும்பான்மையான என்சி தலைமுறையினர் இந்தியாவின் முதன்மை பாதுகாப்பு பங்காளிகளாக ரஷ்யா மற்றும் அமெரிக்காவையே கருதி வந்தார்கள். தற்போது இந்த கருத்தில் மாற்றம் ஏற்பட்டு 22 முதல் 25 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் இந்தியா இஸ்ரேல் இடையிலான வலுவான கூட்டுறவுக்கு அதிக ஆதரவு அளிப்பது தெரிய வந்துள்ளது. தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் கே அண்ணாமலை முதலமைச்சர் ஜோசப் விஜய் அண்மையில் மேற்கொண்ட லண்டன் பயணத்தை கடுமையாக விமர்சித்துள்ளார். தமிழகத்துக்கான முதலீடுகளை ஈர்க்க இங்கிலாந்து சரியான இடமல்ல என்று அவர் வாதிட்டுள்ளார். இங்கிலாந்தின் பொருளாதாரம் 3.4 டிரில்லியன் அமெரிக்க டாலர்களாக உள்ள நிலையில் இந்தியாவின் பொருளாதாரம் தற்போது 4.1 டிரில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது என்பதை சுட்டிக்காட்டிய அவர், மாநில அரசு இந்தியாவுக்குள்ளிருந்தே முதலீடுகளை ஈர்ப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று வாதிட்டிருக்கிறார். முதலீடுகளை ஈர்ப்பது மற்றும் தொழில் மற்றும் மோட்டார் விளையாட்டுத் துறைகளில் உள்ள வாய்ப்புகளை ஆராய்வது ஆகியவற்றை முக்கிய நோக்கமாக கொண்டு மாநில குழு ஒன்றுக்கு தலைமை தாங்கி செப்டம்பர் 10 முதல் 6 நாட்கள் நீடித்த அரசுமுறை பயணமாக விஜய் இங்கிலாந்து சென்றது நேர்கள் அறிந்ததே. இந்த பயணத்தின் மூலம் சுமார் 15,000 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீட்டு உறுதிமொழிகளும் 10,000-க்கும் மேற்பட்ட நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகளும் கிடைத்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. முதலமைச்சராக விஜயின் முதல் வெளிநாட்டு பயணம் அரசியல் ரீதியாக உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வரும் சூழலில் இந்த கருத்துக்கள் தற்போது வெளியாகி வருகிறது. லண்டனில் அறிவிக்கப்பட்ட முதலீட்டு உறுதிமொழிகளை தமிழக அரசு முன்னிலைப்படுத்தி வரும் நிலையில் விமர்சகர்கள் அந்த பயணத்தின் பொருளாதார மதிப்பு மற்றும் தன்மை குறித்து கேள்வி எழுப்பி வருகிறார்கள். வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் மணிக்கு 350 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் சுதேசி புல்லட் ரயில்களை தயாரிக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. முன்பதிவு செய்தும் அரசு விரைவு பேருந்து தங்களை ஏற்றிச் செல்லாமல் விட்டு சென்றதால் கும்பகோணம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள்.
1: காடுவெட்டி பகுதியைச் சேர்ந்த சிவ சிதம்பரம், அவரது மனைவி மற்றும் 2 குழந்தைகள் கும்பகோணத்திலிருந்து சென்னை செல்ல அரசு விரைவு பேருந்தில் முன்பதிவு செய்திருந்தனர். குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்பாகவே அவர்கள் மீன் சுருட்டி பேருந்து நிலையத்துக்கு வந்தபோதிலும் முறையான அறிவிப்பு ஏதுமின்றி பேருந்து அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றுள்ளது. தங்களை பேருந்து விட்டுச் சென்றதை அறிந்த சிவ சிதம்பரம் குடும்பத்தினருடன் வாடகை காரில் கும்பகோணம் அரசு விரைவு பேருந்து நிலையம் வந்தார். உரிய பதில் கிடைக்காததால் நேர காப்பாளர் அலுவலகத்தை தனது நண்பர்களுடன் அவர் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்.
2: 26 பேர் கஸ்டமர் அவங்களும் ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணல சார். திரும்ப நாங்க 2 மணி நேரம் டிராவல் பண்ணி பிரைவேட்டா கேப் புக் பண்ணி என்ன பதில் தெரிஞ்சுக்கிட்டு நாங்க வந்தோம் சார். 1 மணி நேரமா க்வெஸ்சன் கேட்டுட்டு இருக்கேன், ஏன் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கறத கேட்டுட்டு யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணல சார். மாறி மாறி கை காட்டிட்டு இருக்கிற இடத்த விட்டு வெளிலதான் போறாங்க சார்.
1: நியாயம் கேட்டு பேருந்து நிலையத்தில் அவர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். பின்னர் காவல்துறையினர் தலையிட்டு அவர்களை வேறொரு பேருந்தில் சென்னைக்கு அனுப்பி வைத்தனர்.
0: தொடர்ந்து வீர் கார்டியன் கூட்டு பயிற்சியின் போது இந்தியா ஜப்பான் விமானப்படை தலைமை தளபதிகள் தேஜஸ் விமானத்தில் பயணித்தார்கள். கடந்த செப்டம்பர் 9ஆம் தேதி ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் உள்ள விமானப்படை தளத்தில் வீர் கார்டியன் என்ற பெயரில் இந்தியா ஜப்பான் விமானப்படைகளின் கூட்டு பயிற்சி தொடங்கியுள்ளது. 2 வாரங்கள் நடைபெறும் இந்த பயிற்சியின் ஒரு பகுதியாக இந்திய விமானப்படை தலைமை தளபதி ஏ பி சிங், ஜப்பான் விமானப்படை தலைமை தளபதி டாகி கீரோ மொரிட்டா ஆகியோர் தேஜஸ் விமானத்தில் தனித்தனியாக பயணித்தார்கள். இருவரும் தலா ஒரு தேஜஸ் விமானத்தில் பறந்து விமான அணிவகுப்பு பயிற்சியில் சுமார் 20 முதல் 25 நிமிடங்கள் ஈடுபட்டிருந்தார்கள். ஜார்க்கண்ட் காவல்துறை தேசிய புலனாய்வு முகமையால் மொத்தம் 30 லட்சம் ரூபாய் வெகுமதி அறிவிக்கப்பட்டு தேடப்பட்டு வந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்பான ஜார்க்கண்ட் மாவோயிஸ்ட் தலைவரான பிரிஜேஷ் கஞ்சு உத்தரப்பிரதேச பயங்கரவாத எதிர்ப்பு படையினர் வாரணாசியில் நேற்று நடத்திய அதிரடி என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் நடைபெறும் உற்சவத்தில் வடகலை மற்றும் தென்கலை பிரிவினரிடையே 3வது முறையாக வாக்குவாதம் ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது.
1: தேவராஜ சுவாமி கோயில் என்று அழைக்கப்படும் அக்கோயில் வளாகத்தில் உள்ள வேதாந்த தேசிகர் சன்னதியில் 10 நாட்கள் சாத்துமறை உற்சவம் கடந்த 13ஆம் தேதி தொடங்கியது. உற்சவத்தின் போது திவ்ய பிரபந்தம் மற்றும் மந்திர புஷ்பம் பாடுவது தொடர்பாக இருதரப்பினரிடையே ஏற்கனவே 2 முறை வாக்குவாதம் நடைபெற்றது. இந்நிலையில் நேற்று மீண்டும் அவர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர் வாக்குவாதம் காரணமாக தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பான வழக்கில் 2025ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் தென்கலை பிரிவினர் பிரபந்தம் பாடும்போது வடகலை பிரிவினரும் இணைந்து கொள்ளலாம் என்றும் தனிக்குழுவாக பாடி தென்கலை பிரிவினரின் வழிபாட்டு உரிமைக்கு இடையூறு விளைவிக்கக்கூடாது என கூறப்பட்டிருந்தது. இதை உச்சநீதிமன்றமும் உறுதி செய்தது. நீதிமன்ற உத்தரவுகளை அதிகாரிகள் முறையாக அமல்படுத்தி உற்சவங்கள் அமைதியான முறையில் நடைபெற செய்ய வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
0: தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் உள்ள வைஷ்ணவ தேவி கோவிலின் அடிவார முகாமில் நேற்று தீபத்து ஏற்பட்டது. இதில் கெலிபேடு, டிக்கெட் கவுண்டர் உள்ளிட்டவை எரிந்து சேதமடைந்தன. ரியாசி மாவட்டத்தில் உள்ள திரிகூடமலை உச்சியில் பிரசித்தி பெற்ற வைஷ்ணவ தேவி கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கான அடிவார முகாமில் நேற்று அதிகாலை திடீரென தீபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்ததும் விரைந்து சென்ற தீயணைப்பு படையினர் சுமார் 30 நிமிடங்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். தீபத்தில் கெலிபேடு, டிக்கெட் கவுண்டர், அங்கிருந்த கணனிகள், கோபி விற்பனையகம் உள்ளிட்டவை எரிந்து சேதமடைந்து விட்டது. பாகிஸ்தானிலிருந்து கடத்தப்பட்ட 47 கிலோ ஹெரோயின் போதைப் பொருளை பஞ்சாப் மாநில காவல்துறையினர் கைப்பற்றியிருக்கிறார்கள். இதில் தொடர்புடைய 4 கடத்தல்காரர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களிடமிருந்து துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கேரளத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் இன்று கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனமழைக்கு இதுவரை 6 பேர் உயிரிழந்த நிலையில் மீண்டும் கனமழை பெய்து வருகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் வருடாந்த பிரம்மோற்சவத்தின் 6வது நாளில் 32 அடி உயரமுள்ள பாயும் குதிரையுடன் கூடிய தங்க ரதத்தில் மலையப்ப சுவாமி, ஸ்ரீதேவி, பூதேவி தாயார்களுடன் 4 மாட வீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மகாலட்சுமியின் சொரூபமாக பெண்கள் விளங்குவதாலும் தங்கம் என்பது மகாலட்சுமிக்கு உரியதானது என்பதாலும் பெண் பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டார்கள். பெண்கள் தங்க ரதத்தை வடம் பிடித்து இழுக்க 4 மாட வீதியில் திரண்டிருந்த பக்தர்களின் கோவிந்தா கோஷத்துக்கிடையே தங்க ரதம் வீதியுலா நடைபெற்றது. இதில் செயல் அதிகாரி ரவிச்சந்திரா, கூடுதல் செயல் அதிகாரி வெங்கையா சௌத்ரி மற்றும் அதிகாரிகளும் பங்கெடுத்திருந்தார்கள். திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரம்மோற்சவத்தில் பாதுகாப்பு என்ற பெயரில் எங்கு பார்த்தாலும் போலீஸ் கெடுபிடி அதிகமாக இருப்பதாகவும் இதனால் சர்வ தரிசனத்துக்கு 8 கிலோமீட்டர் தூரம் வரை நடக்க விடுவதாகவும் பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு MDR கட்டணம் மீண்டும் விதிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இந்த நிலையில் 100 ரூபாய் பரிவர்த்தனைக்கு 40 காசு கட்டணம் செலுத்துவதால் யாரும் செத்துவிட மாட்டார்கள் என்று நிதி ஆயோக் துணைத் தலைவர் பேசியுள்ளமை கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.
1: ஜிபே, போன்பே, பிம் உள்ளிட்ட யுபிஐ செயலிகள் மூலம் 2000 ரூபாய்க்கும் அதிகமான பரிவர்த்தனைகளுக்கு வணிகர்கள் 0.4% கட்டணம் செலுத்த வேண்டும் என்று இந்திய தேசிய கட்டணக் கழகம் அறிவித்துள்ளது. இது அடுத்த மாதம் 15ஆம் தேதி நடைமுறைக்கு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள வணிக சங்கங்கள் கட்டண அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளன. கட்டண அறிவிப்பை அடுத்து அடுத்த மாதம் 15ஆம் தேதியில் இருந்து பெட்ரோல் பங்குகளில் யுபிஐ பரிவர்த்தனை கிடையாது என மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேச மாநில பெட்ரோல் பங்க் விற்பனையாளர் சங்கங்கள் அறிவித்துள்ளன. இந்நிலையில் டெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற நிதி ஆயோக் துணைத் தலைவர் திரு அசோக்குமார் லாகிரி யுபிஐ பரிவர்த்தனைக்காக கட்டணம் வசூலிப்பதை நியாயப்படுத்தி பேசியுள்ளார். யுபிஐ மூலம் 100 ரூபாய் பரிவர்த்தனைக்கு 40 காசு கட்டணம் என்பது மிக குறைந்த அளவுதான் என்று தெரிவித்துள்ள அவர், டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை மத்திய அரசு எப்போதும் இலவசமாகவே வழங்கிக் கொண்டிருக்க முடியாது என்றார். 40 காசு செலுத்துவதால் யாரும் இறந்துவிட மாட்டீர்கள் என்றும் திரு அசோக்குமார் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்களிடையேயான பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் இல்லை என்று அறிவிக்கப்பட்டாலும் வணிகர்கள் தங்களுடைய கட்டணத்தை வாடிக்கையாளர்களிடமிருந்தே வசூலிப்பார்கள் என்பதால் யுபிஐ பரிவர்த்தனை கட்டண அறிவிப்பை மத்திய அரசு உடனடியாக திரும்பப்பெற வேண்டும் என கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன.
0: இனி சென்னையில் ஆபணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,14,160 ரூபாவுக்கும் கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,270 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி ஒரு கிராம் 260 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள். போப்பாண்டவர் லியோவின் பிரான்ஸ் பயணத்துக்காக விரிவான பாதுகாப்பு மருத்துவ போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. செப்டம்பர் 25ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை அவர் பிரான்சுக்கு வருகின்றார். பாரிஸுக்கு 2008ஆம் ஆண்டுக்கு பிறகு போப்பொருவர் மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும். சுமார் 15,000 பாதுகாப்பு படையினர் பணியில் ஈடுபடுவார்கள். வத்திக்கானுக்கு தனிப்பட்ட விமான சேவை இல்லை. வெளிநாட்டு பயணத்துக்கு வணிக விமானம் வாடகைக்கு எடுக்கப்படுகிறது. போப் முன்புற இடது பக்கத்தில் உள்ள 1A இருக்கையில் அமர்வார். சுமார் 40 வத்திக்கான் பாதுகாப்பு அதிகாரிகளும் சுவிஸ் காவல் படையினரும் உடன் செல்வார்கள். சுமார் 80 ஊடகவியலாளர்களும் பயணம் செய்ய இருக்கிறார்கள். போப்பின் ரத்த வகைக்கேற்ப ரத்தம் மருத்துவ குழுவிடம் இருக்கும். பயணம் மேற்கொள்ளும் நாட்டில் மருத்துவமனை அறையொன்றும் தயார் நிலையில் வைக்கப்படும். போப்பின் வெள்ளை வாகனம் முன்கூட்டியே அனுப்பப்படும். மாற்று வாகனமும் தயாராக இருக்கும். அனைத்தும் கிட்டத்தட்ட நொடிக்கு நொடி மிக துல்லியமாக திட்டமிடப்பட வேண்டும் என்று வத்திக்கான் பாதுகாப்பு வட்டாரம் தெரிவித்திருக்கிறது. ரஷ்யாவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் தேர்தலின் இறுதி நாளான நேற்று ரஷ்யா மீது 1,000+ மேற்பட்ட ட்ரோன்களை உக்ரைன் ராணுவம் ஏவி தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் ரஷ்ய தலைநகரான மாஸ்கோ மீது ஏவப்பட்டுள்ளது. ரஷ்யா மீது உக்ரைன் நடத்திய தாக்குதல்களில் இதுவரை இல்லாத மிகப்பெரிய தாக்குதல் இது என்று மாஸ்கோ நகரின் மேயர் தெரிவித்திருக்கிறார். இதில் மாஸ்கோவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் குடியிருப்பு கட்டிடங்கள் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. 2 பேர் பலியாகி 20+ மேற்பட்டோர் காயமடைந்துள்ளார்கள். இந்த தாக்குதல் தொடர்பாக உக்ரைன் தரப்பிலிருந்து உடனடியாக எந்த அறிக்கையும் வெளியாகவில்லை. ரஷ்யாவில் தற்போது நடைபெற்றுள்ள தேர்தல் அந்த நாட்டின் முதல் போர்க்கால நாடாளுமன்ற தேர்தலாகும். அதிபர் புட்டினின் கொள்கைகளுக்கு எதிராக எந்த எதிர்ப்பும் இல்லாத சூழலில் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. இது தற்போதைய அரசின் ஆதிக்கத்தை மேலும் உறுதிப்படுத்தும் என்று கூறப்படுகிறது. போர் தொடங்கிய பின்னர் ரஷ்யாவால் சட்டவிரோதமாக இணைக்கப்பட்டு முழுமையான கட்டுப்பாட்டுக்கு வராத உக்ரைனின் பகுதிகளிலும் கடந்த 2014ஆம் ஆண்டில் சட்டவிரோதமாக ரஷ்யாவுடன் இணைக்கப்பட்ட கருங்கடலின் கிரிமியா தீபகற்ப பகுதியிலும் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது. இந்த வாக்கெடுப்பை சட்டவிரோதமானது என்று உக்ரைன் கண்டித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ரஷ்யா வாக்கெடுப்பு நடத்திய ஆக்கிரமிப்பு பகுதிகள் உட்பட பல பகுதிகளில் உக்ரைன் 1,000+ மேற்பட்ட ட்ரோன்களை அனுப்பி தாக்குதல் நடத்தியுள்ளது. 1,100 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்ய ராணுவம் தெரிவித்திருந்தாலும் பல இடங்களில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. ரஷ்ய தேர்தலில் வாக்களிப்பு முடிவுக்கு வந்துள்ளது. அதிபர் விளாடிமிர் புட்டினின் ஒன்றுபட்ட ரஷ்ய கட்சி வெற்றி பெறும் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது. வாக்குச்சீட்டில் 10 கட்சிகள் இடம்பெற்றிருந்தன. அவை அனைத்தும் புட்டினின் முக்கிய கொள்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தன. அதனால் தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு மிகவும் குறைவாகவே காணப்பட்டது. உக்ரைன் போருக்கு வெளிப்படையாக எதிர்ப்பு தெரிவித்த ஒரே கட்சியான யாப் லோகா உச்சநீதிமன்றத்தால் வாக்குச்சீட்டிலிருந்து நீக்கப்பட்டிருந்தது. முன்னைய தேர்தலில் 450 இடங்கள் கொண்ட நாடாளுமன்றத்தில் அந்த கட்சி 310 இடங்களை பிடித்தது. உக்ரைன் மீது 2022 ரஷ்யா படையெடுத்த பிறகு நடக்கும் முதல் தேர்தல் இதுவாகும். ரஷ்ய மக்கள் போரை ஆதரிக்கிறார்களா என்பதை தேர்தல் முடிவை வைத்து கணிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. தேர்தல் முடிவுகள் இந்த மாதம் 25 தேதிக்கு பிறகே கணக்கிடப்படும். ஐக்கிய நாடுகள் நிறுவன பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள உலகத் தலைவர்கள் நியூயோர்க் செல்லுகிறார்கள். போர்கள், அரசியல் பதற்றம், செயற்கை நுண்ணறிவின் வேகமான வளர்ச்சி, பருவநிலை மாற்றம் உள்ளிட்டவற்றை தலைவர்கள் விவாதிக்கக்கூடும். ஈரான், காசா, உக்ரைன் போர்கள் பற்றிய விவாதம் பொதுச்சபையில் முக்கிய இடம் பிடிக்கும். ஈரான் ஹோர்முஸ் நீரிணை விவகாரங்களில் அரசு தந்திர ரீதியாக முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். வல்லரசுகளுக்கு இடையே இந்தியா போன்ற நாடுகள் பாலமாக செயற்பட முடியுமா என்பதிலும் கவனம் செலுத்தப்படும். உலக நாடுகள் செயற்கை நுண்ணறிவை எப்படி பாதுகாப்பாக பயன்படுத்துவது என்பது பற்றியும் பொதுச்சபையில் விவாதிக்கப்படும். உலகின் சில நாடுகளில் மிதமிஞ்சிய வெப்பமும் மோசமான வெள்ளமும் ஏற்பட்டுள்ளன. பருவநிலை மாற்றத்தை சமாளிப்பது பற்றி உலகத் தலைவர்கள் சிறப்பு கூட்டம் நடத்துவார்கள். அரசியல் வேறுபாடுகளை கடந்து 193 உறுப்பு நாடுகளும் அர்த்தமுள்ள நடவடிக்கைகளை தொடர முடியுமா என்பதுதான் தற்போது முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. அமெரிக்க சீன உயர் அதிகாரிகள் நியூயோர்க்கில் நேற்று சந்தித்துள்ளார்கள். அந்த இரண்டு நாட்டு அதிபர்களும் வரும் வாரம் சந்திப்பதற்கு முன் உயர் அதிகாரிகளின் ஆலோசனை நடைபெற்றிருக்கிறது. பெரிய அளவிலான போரை எதிர்கொள்ள நவீன ஏவுகணைகளுடன் ஆயத்தமாக இருப்பதாக கூறியுள்ள ஈரான், இந்திய பெருங்கடலில் இருந்தால் அமெரிக்க கப்பல்கள் அனைத்தும் தாக்கப்படும் என்ற எச்சரிக்கையையும் விடுத்துள்ளது.
1: ஈரான் மீது அமெரிக்க போர் தொடங்கியதன் விளைவாக ஹோர்முஸ் நீரிணை வழியாக கத்தா எண்ணெய் கப்பல் போக்குவரத்து முடங்கியது. செங்கடல் பகுதியில் உள்ள பாப்பல் மாண்டிப் நீரிணையை ஈரான் ஆதரவான ஹவுதி கிளர்ச்சிப்படை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததுடன் அமெரிக்காவிற்கு ஆதரவாக உள்ள சவுதி அரேபியாவின் மிகப்பெரிய எண்ணெய் குழாய் மீதும் தாக்குதல் நடத்தியது. இதனால் உலக அளவில் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. ஹவுதி படையினர் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்த வேண்டும் என சவுதி அரேபியா வலியுறுத்தி வருகிறது. இதனிடையே ஹோர்முஸ் வழியாக 1 பில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் அமெரிக்க படைகளின் பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டதாக அந்நாட்டு ராணுவ தலைமையகம் தெரிவித்தது. இதை மறுத்துள்ள ஈரான் அந்த நீரிணை முழுமையாக தனது கட்டுப்பாட்டில் உள்ளதாக கூறியுள்ளது. சமாதான பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்க அமெரிக்காவிற்கு 7 நிபந்தனைகள் விதித்துள்ளதாக ஈரான் தேசிய பாதுகாப்பு குழு செயலர் மொஹ்சன் ரிசாய் தெரிவித்துள்ளார். முடக்கப்பட்டுள்ள ஈரான் நிதியை விடுவிக்க வேண்டும், அனைத்து முனைகளிலும் தாக்குதல்களை நிறுத்த வேண்டும், உள் விவகாரங்களில் தலையிடக்கூடாது, எதிரிகளுடன் உறவாடக்கூடாது, கடற்படை முற்றுகையை நீக்க வேண்டும் என்ற நிபந்தனைகளை கத்தார் மற்றும் பாகிஸ்தான் மூலமாக தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார். மீண்டும் போர் தொடங்கினால் இந்திய பெருங்கடல் பகுதியில் அமெரிக்க கப்பல்கள் எங்கிருந்தாலும் தாக்குதல் நடத்தப்படும் என மொஹ்சன் ரிசாய் கூறியதை ஹைதராபாத்தில் உள்ள ஈரான் துணை தூதரகம் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளது. அதற்கு வசதியாக ஹைபர்சானிக் ஏவுகணைகளின் வேகத்தை மாக்6லிருந்து மாக்10 ஆக, அதாவது மணிக்கு 7400 கிலோமீட்டரில் இருந்து 12350 கிலோமீட்டராக அதிகரித்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வார விடுமுறைக்காக மேரிலாந்து மாகாணம் பிரெடரிக் மாவட்டத்தில் கடோக்டின் மலைப்பூங்காவில் அமைந்துள்ள அதிபர் இல்லமான கேம்ப் டேவிட்சன் ட்ரம்ப் அங்கு அதிகாரிகளுடன் முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார். பின்னர் ஓய்வை ரத்து செய்துவிட்டு அவர் உடனே வாஷிங்டன் திரும்பினார். அமெரிக்காவில் பயணம் மேற்கொண்டிருந்த இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவும் அவசரமாக நாடு திரும்பினார். இதைத் தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க தூதரகங்களுக்கு பாதுகாப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஈரான் அரசு தொலைக்காட்சி செய்தியில் அமெரிக்கா பெரிய தாக்குதலுக்கு திட்டமிட்டு வருவது பற்றிய தகவல் கிடைத்துள்ளது என ஈரான் ராணுவ தலைமையகம் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் உள்ள சில நாடுகளின் ஆதரவுடன் இந்த தாக்குதலை நடத்துவதற்கான முடிவு ஐரோப்பிய நாடு ஒன்றில் நடந்த ஆலோசனையில் எடுக்கப்பட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் ஈரான் புரட்சிகர ராணுவமும் அனைத்து படைகளையும் தயாராக இருக்குமாறு எச்சரிக்கும் கோட் 100 எனும் அதி உயர் எச்சரிக்கையை விடுத்துள்ளதால் பதற்றம் அதிகரித்துள்ளது.
0: தொடர்ந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மேற்கு கரை பகுதியில் இஸ்ரேலியர் ஒருவரை பாலஸ்தீன நபர் சுட்டுக் கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெவி டசுப் குடியிருப்பு பகுதி அருகே 30 வயதுடைய இஸ்ரேலியர் ஒருவர் காரில் வந்த நபரால் துப்பாக்கியால் சுடப்பட்டார். இதில் சம்பவ இடத்திலே அந்த இஸ்ரேலியர் உயிரிழந்தார். தாக்குதல் நடத்திய நபர் காரில் இருந்து இறங்கி தப்பியோடிவிட்டார். இதுகுறித்த தகவலின் பேரில் இஸ்ரேலிய ராணுவம் தேடுதல் வேட்டை நடத்தி மருத்துவமனையில் காயத்துக்கு சிகிச்சை பெற்று வந்த அந்த நபரை கைது செய்துள்ளது. மேற்கு கரையில் பாலஸ்தீனத்தை சேர்ந்தவர்களால் இஸ்ரேலியர்கள் கொல்லப்படுவது இது இரண்டாவது சம்பவமாகும். இதனிடையே ஜெனினின் அருகே ராணுவ வீரர்கள் மீது வேகமாக காரை ஓட்டி சென்று மோத முயன்ற நபரை இஸ்ரேல் ராணுவம் சுட்டுக் கொன்றது. காரிலிருந்து இறங்கி தப்பியோடிய மற்றொரு நபரை இஸ்ரேல் ராணுவம் தேடி வருகிறது. இந்த தாக்குதல் முயற்சி சம்பவத்தை அடுத்து இஸ்ரேல் ராணுவத்துக்கு மேற்கு கரையில் எடுக்கப்படும் ராணுவ நடவடிக்கையை மேலும் விரிவுபடுத்தும்படி பிரதமர் நெத்தன்யாகு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இத்தாலி பாடசாலைகளில் புர்கா அணிவதற்கு தடை விதிக்க அந்த நாட்டு பிரதமர் ஜோர்ஜியோ மெலோனி திட்டமிட்டுள்ளார். இத்தாலி பள்ளிகளில் வெளிநாட்டு மாணவர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவது மற்றும் புர்கா நிகாப் போன்ற உடைகளை அணிவதை தடை செய்வது போன்ற நடவடிக்கைகளை விரைவில் அறிமுகப்படுத்த இருப்பதாக இத்தாலி பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி தெரிவித்திருக்கிறார். மேலும் வெளிநாட்டு மாணவர்களின் பெற்றோர் பள்ளி அமைப்புகள் சார்ந்து ஒன்றிணைய கடுமையான சிரமங்களை எதிர்கொள்வதால் அவர்களுக்கு இத்தாலிய மொழி பாடத்தை கட்டாயமாக்கும் நடவடிக்கையை மேற்கொள்ள இருப்பதாக மெலோனி தெரிவித்திருக்கிறார். ரோமில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் பேசிய மெலோனி, இத்தாலிக்கு வந்து தங்கள் எதிர்காலத்தை இங்கு உருவாக்க விரும்புவோர் எங்கள் மொழியை கற்க வேண்டும், எங்கள் கலாச்சாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும், எங்கள் விதிகளை மதிக்க வேண்டும், அவர்களைத்தான் நாங்கள் வரவேற்க தயாராக இருக்கின்றோம், அவர்களை வரவேற்க ஒரே முறையான வழி இதுதான் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் முஸ்லிம் பெண்கள் அணியும் முழு உடலை மறைக்கும் ஆடியான புர்கா மற்றும் கண்களை தவிர மற்ற பகுதிகளை மறைக்கின்ற நிகாப் போன்ற உடைகளுக்கு பள்ளிகளில் தடை விதிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த நடவடிக்கைகள் சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பிறகு சட்டமாக மாறுவதற்கு 60 நாட்களுக்குள் நாடாளுமன்ற ஒப்புதலை பெற வேண்டியிருக்கும். தீவிர வலசாரி அரசியல் பின்புலம் கொண்ட மெலோனி குடியேற்றம் தொடர்பான விவகாரங்களில் தீவிரமான நிலைப்பாட்டை கொண்டிருப்பவர். ஆனால் பிரதமராக பணியாற்றிய போது அரசியல் ரீதியாக பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ள அவர் தேசியவாத கண்ணோட்டம் கொண்ட அரசியல்வாதியாக இருந்து ஐரோப்பிய ஒன்றிய அரசியல்வாதிகளிடையே முக்கிய அங்கீகாரம் பெற்ற தலைவராக மாறினார். அதுநேரம் அடுத்த ஆண்டு இத்தாலியில் நடைபெற உள்ள பொது தேர்தலுக்கு முன்னதாக அவரது செல்வாக்கை உயர்த்த ஆர்வமாக உள்ளார். அதனை அடையும் நோக்கில் சில கொள்கைகளை அறிமுகப்படுத்தும் நடவடிக்கையில் தற்போது ஈடுபட்டிருக்கிறார். முக்கியமாக சிறிய மற்றும் நடுத்தர ரக கார்கள் மற்றும் ஸ்கூட்டர்கள் மீதான சொத்து வரிக்கு விலக்கு அளித்ததன் மூலம் நடுத்தர மக்களின் வாக்குகளை கவர திட்டமிட்டுள்ளார். இத்தாலியில் 2ஆம் உலகப் போருக்கு பின் நீண்ட காலம் தடையின்றி ஆட்சியில் தொடரும் பிரதமராக மெலோனி சமீபத்தில் சாதனையும் படைத்திருக்கிறார். உலகம் முழுவதும் நடைபெறும் போர்க்குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலைகள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு எதிராக தடைகளை விதிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் தயாராகி வருவதாகவும் அவற்றை விரைவில் அறிவிக்க திட்டமிட்டுள்ளதாக இந்த விவகாரம் அறிந்த 2 வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. இந்த நடவடிக்கை அந்த உலகளாவிய நீதிமன்றத்தின் மீதான அமெரிக்காவின் தாக்குதலை மேலும் தீவிரப்படுத்தும் ஒன்றாக அமையும். டிரம்ப் நிர்வாகம் அந்த நீதிமன்றத்தின் மீதான தனது வெறுப்பை வெளிப்படையாக காட்டி வருவதோடு அதை வலுவிளக்க செய்யும் முயற்சிகளிலும் ஈடுபட்டுள்ளது. இஸ்ரேலிய தலைவர்களுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டுள்ள பிடியாணைகளும் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க படைகள் மீது நடத்தப்பட்ட முந்தைய விசாரணையையும் அந்த நீதிமன்றம் கைவிட வேண்டும் என்று அமெரிக்க அதிகாரிகள் விரும்புகிறார்கள். அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ ஜூலை மாதம் அந்த நீதிமன்றத்தை தனிமைப்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையை அறிவித்ததோடு பிற நாடுகளை அந்த தீர்ப்பாயத்திலிருந்து விலகுமாறும் கேட்டுக்கொண்டார். வாஷிங்டன் நிர்வாகம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் பல நீதிபதிகள் மற்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் மீது தடைகளை விதித்துள்ளது. இருந்தாலும் நீதிமன்றத்தின் மீதே தடைகளை விதிப்பது நீண்ட காலமாக ஒரு சாத்தியமான நடவடிக்கையாக கருதப்பட்டு வந்த போதிலும் இதுவரை அத்தகைய நடவடிக்கையை மேற்கொள்ளாமல் தவிர்த்து வந்துள்ளது. இந்நிலையில் அந்த நீதிமன்றத்துக்கு எதிரான தடைகள் தயாராக உள்ளதாக அமெரிக்க வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருந்தாலும் இதுகுறித்த அறிவிப்பு எப்போது வெளியிடப்படும் என்பது இன்னமும் தெளிவாக தெரியவில்லை. மலேசிய முன்னாள் பிரதமர் நஜீப் ராசாக் தம்மால் சுமார் 50 மில்லியன் ரிங்கிட் சுமார் 12.6 மில்லியன் அமெரிக்க டாலர் அபராதம் செலுத்த முடியாது என்று கூறியிருக்கிறார். சொத்துக்கள் தம்முடைய முழு கட்டுப்பாட்டில் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். நஜிப்பின் சொத்துக்கள், வங்கி கணக்குகள், கணிசமான உடைமைகள் ஆகியவற்றை அமலாக்க நடவடிக்கைக்காக அரசாங்கம் முடக்கி வைத்திருக்கிறது என்பதை அவரது சட்டக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. அண்மையில் அவருக்கு வீட்டுக்காவலில் எஞ்சிய சிறை தண்டனையை நிறைவேற்ற அனுமதி வழங்கப்பட்டது. நிபந்தனையுடன் கூடிய மன்னிப்பை மலேசிய மாமன்னர் வழங்கியுள்ளார். அதன்படி 50 மில்லியன் ரிங்கிட் அபராதம் செலுத்தினால் மட்டுமே வீட்டுக்காவல் நடைமுறைப்படுத்தப்படும். நம்பிக்கை மோசடி, கள்ளப்பணத்தை நல்ல பணமாக்கியது, அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியது ஆகியவற்றில் நஜிப் குற்றவாளி என்று 2020 ஜூலையில் தீர்ப்பளிக்கப்பட்ட 12 ஆண்டு சிறை தண்டனையும் 210 மில்லியன் ரிங்கிட் அபராதமும் விதிக்கப்பட்டன. முன்னாள் மாமன்னர் வழங்கிய அரச மன்னிப்பால் அவருடைய சிறை தண்டனை பாதியாக குறைந்தது. தற்போது நஜிப் கஜாங் சிறையில் இருக்கிறார். அவருடைய தண்டனை காலம் 2028 ஆகஸ்ட் வரை நீடிக்கும். மலேசியாவின் முன்னிய பிரதமர் நஜிப் ரசாக்குக்கு வீட்டுக்காவல் கொடுக்கும் முடிவால் ஆளும் கூட்டணி மீது அதிருப்தி அதிகரித்து செல்கிறது. அதற்கு தாம் துணை நிற்பதாக கூறப்படுவதை மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் நிராகரித்திருக்கிறார். மன்னிப்பு வாரியத்தின் இறுதி முடிவு மலேசிய மாமன்னரின் கையில் இருப்பதாக அன்வர் தெரிவித்தார். அரச மன்னிப்புக்கு விண்ணப்பிக்கும் உரிமை அனைத்து கைதிகளுக்கும் இருப்பதாக அவர் கூறினார். இதற்கிடையே நஜிப் 50 மில்லியன் ரிங்கிட் அபராதத்தை தம்மால் செலுத்த முடியவில்லை என்று கூறிவிட்டார். அதை செலுத்தினால்தான் அவர் வீட்டுக்காவலில் வைக்கப்படுவார். அவரது சொத்துக்கள், வங்கி கணக்குகள் ஆகியவை முடக்கப்பட்டிருப்பதாக அவர் தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கின்ற அறிக்கை தெரிவித்திருக்கிறது. இதற்கிடையே நஜிப்புக்கு வீட்டுக்காவல் கொடுக்கும் முடிவை எதிர்த்து பதவி விலகுவதாக அறிவித்த போக்குவரத்து அமைச்சர் அந்தனி லோக்கை நேரில் சந்தித்து அவரது கருத்துக்களை கேட்கப் போவதாக பிரதமர் அன்வர் தெரிவித்திருக்கிறார். பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமரும் முன்னாள் கிரிக்கெட் வீரருமான இம்ரான்கானின் சகோதரி அலிமா கானை பாகிஸ்தான் அதிகாரிகள் நேற்று கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமரும் முன்னாள் கிரிக்கெட் வீரருமான இம்ரான்கான், அவருக்கு வயது தற்போது 73, கடந்த 2022 ஏப்ரலில் நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் பதவி இழந்தார். அதன் பின்னர் ஊழல் குற்றச்சாட்டு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் கடந்த 2023 ஆம் ஆண்டு முதல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவரை விடுவிக்க கோரி அவரது கட்சியான பாகிஸ்தான் தெஹ்ரிக் இன்சாப் சார்பில் வருகின்ற 27ஆம் தேதி போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இம்ரான்கானின் சகோதரி அலிமா கானை பாகிஸ்தான் அதிகாரிகள் நேற்று கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள். இந்தோனேஷிய தேடல் மீட்பு குழு ஜாவா கடலில் மேலும் ஒரு உடலை மீட்டுள்ளது. சென்ற வாரம் சுரபாயாவிலிருந்து போர்னியோ தீவின் பஞ்சாத் மாசின் நகருக்கு சென்று கொண்டிருந்த படகில் 243 பேர் இருந்தார்கள். பலத்த காற்று வீசி கடல் கொந்தளிப்பால் படகு கவிழ்ந்தது. தற்போது மீட்கப்பட்டது அந்த படகில் சென்ற பயணியின் உடல் என்று தெரிய வருகிறது. படகின் உட்பகுதியில் இருந்த உடலை முக்குளிப்பாளர்கள் கண்டறிந்தார்கள். முன்னதாக மேலும் 9 பேர் இறந்தது உறுதிப்படுத்தப்பட்டது. 108 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார்கள். 126 பேர் வரை காணவில்லை. தேடல் மீட்பு பணிகள் அந்த 126 பேரையும் தேடும் பணியில் தொடரும் என்று குறிப்பிடப்படுகிறது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை நேற்று 1450 உயர்ந்துள்ளது. 6000க்கும் மேற்பட்டோரை இதுவரை காணவில்லை என்று நேபாள காவல்துறை நேற்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் இந்த விடயங்கள் தெரிய வந்திருக்கிறது. இனவாத சர்ச்சையை ஏற்படுத்திய விளம்பரத்தை கொன்வெர்ஸ் காலனி நிறுவனம் அகற்றியிருக்கிறது. தென்கொரிய பாடகி கர்ணாவை காட்டும் அந்த இன்ஸ்டாகிராம் விளம்பரத்துக்காக கொன்வெர்ஸ் நிறுவனம் மன்னிப்பு கேட்டிருக்கிறது. பாடகி கர்ணாவின் ஆடையில் KKK வெள்ளை இனவாத அமைப்பின் முகமூடி போன்ற காட்சியொன்று தெரிந்தது. அவர் கையில் வைத்திருந்த காலணிகளும் சர்ச்சை ஏற்படுத்தின. காலணிகள் தொங்கவிடப்பட்டிருந்த விதம் தூக்கிலிடப்பட்டவரின் கால்கள் போல் தெரிந்ததாக விமர்சிக்கப்படுகிறது. இணையத்தில் இதற்கு கடும் எதிர்ப்பு ஏற்பட்டிருந்தது. தென்னாப்பிரிக்காவின் ஜோகனஸ்பர்க் நகருக்கு அருகே 2 மாதங்களில் 9 பெண்கள் கொலை செய்யப்பட்டுள்ளார்கள். 9வது கண்டெடுக்கப்பட்டது 38 வயது எலிசபெத் மோசெலாக்மோவின் உடல். செப்டம்பர் 9ஆம் தேதி ஓடச் சென்ற அவர் வீடு திரும்பவில்லை. எலிசபெத்தை உயிருடன் கண்ட கடைசி நபர் அவருடைய 8 வயது மகள். உடல் கண்டெடுக்கப்பட்ட கெம்டன் பூங்காவில் 100க்கணக்கானோர் கூடினார்கள். அவர்கள் அனைவரும் ஓட்ட ஆர்வலர்கள். தங்களுடைய சொந்தம் பறிபோனது போல் உணர்வதாக சிலர் கூறுகிறார்கள். பயம் வழக்கமாக ஓட செல்வோருக்கு வெளியே செல்வதற்கு கூட பயம் என்று குறிப்பிட்டார்கள். கொலைகளை நிறுத்த வேண்டும் என்று பலர் அண்மை நாட்களாக கூடி பேரணி நடத்துகிறார்கள். உயிரிழந்த பெண்களுக்கு மரியாதையையும் செலுத்தினார்கள். தென்னாப்பிரிக்காவில் ஒரே நாளில் சராசரியாக 60 கொலைகள் பதிவாகின்றன. உலகின் ஆக மோசமான நிலவரங்களில் அதுவும் ஒன்றாகும். பொய் மூட்டத்தை கண்டித்து இந்தோனேஷியா மீது மலேசியா சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சரவாக் மாநில உரிமை அமைப்பு அறகூவல் விடுத்திருக்கிறது. சரவாக் போ சரவாக்கின்ஸ் அமைப்பின் தலைவர் பீட்டர் ஜான் யபான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஒவ்வொரு ஆண்டும் வந்து போகும் பருவத்தொல்லியாக இதை பார்க்க வேண்டாம் என்று அவர் குறிப்பிட்டார். ஆசியான் பொய்மூட்ட உடன்பாட்டை செயல்படுத்தும்படி அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். மலேசியாவின் ஆகப்பெரிய மாநிலம் சரவாக், அது போர்னியோ தீவில் இருக்கிறது. அதே தீவில் இருக்கும் இந்தோனேஷியாவின் களிமந்தான் காட்டுத்தீயால் சரவாக் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்தோனேஷியாவின் பொய்மூட்ட பிரச்சினை 1972 முதல் இருக்கிறது. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான தன்சேனியாவில் 10 சிங்கங்கள் மடிந்து கிடந்த சம்பவம் குறித்து விசாரிக்கப்படுகிறது. நேற்று முன்தினம் யுனெஸ்கோ பட்டியலில் உள்ள நுகோரோங்கோ பாதுகாப்பு பகுதியில் அவை மடிந்து கிடந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். முதற்கட்ட விசாரணையில் அவை நஞ்சு உட்கொண்டதால் மடிந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. சிங்கங்கள் எப்படி மடிந்தன, சம்பவத்துக்கு யார் காரணம் என்பதை கண்டறிய நிபுணர்கள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அந்த பகுதியில் அதிகாரிகளுக்கும் அங்கு வாழும் நாடோடி சமூகத்தினருக்கும் இடையே நீண்ட காலமாக பதற்றம் நிலவி வருகிறது. வனவிலங்குகளின் வாழ்விடங்களில் மக்கள் குடியேறுவது அதிகரித்து வருவதாக தன்சேனியா அரசாங்கம் தெரிவிக்கிறது. 1959 அந்த பகுதியில் சுமார் 8000 பேர் வாழ்ந்தார்கள். தற்போது அந்த எண்ணிக்கை 100,000 அதிகமாக உயர்ந்து விட்டதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. 2060 ஆஸ்திரேலியாவில் இறப்புகளின் எண்ணிக்கை பிறப்புகளின் எண்ணிக்கையை முதன்முறையாக விஞ்சும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. முதுமையடையும் மக்கள் தொகை குறைந்து வரும், பிறப்பு வீதம் மற்றும் குடியேற்ற குறைப்பு ஆகிய சவால்களை எதிர்கொண்டுள்ள ஆஸ்திரேலியா பொருளாதாரத்தில் தொலைநோக்கு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மக்கள் தொகை மாற்றமாக இந்த கணிப்புகள் அமைந்துள்ளன. குழந்தை பிறப்பு வீதங்களால் ஏற்படும் பற்றாக்குறையை சரிசெய்ய பல தசாப்தங்களாக குடியேற்றத்தை நம்பியே ஆஸ்திரேலியா தனது மக்கள் தொகை வளர்ச்சியை தக்கவைத்து வந்துள்ளது. ஆனால் தற்போது குடியேற்றம் குறைந்து வருவதால் ஜப்பான், ஜெர்மனி மற்றும் தென்கொரியா போன்ற பல வளர்ந்த நாடுகள் ஏற்கனவே சென்ற பாதையை நோக்கி ஆஸ்திரேலியாவும் நகர தொடங்கியுள்ளது. அந்த நாடுகளில் பிறப்புகளை விட இறப்புகளின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. திங்களன்று வெளியிடப்பட்ட தலைமுறைசார் பொருளாதார அறிக்கை ஒன்றில் அடுத்த 4 தசாப்தங்களில் நாட்டின் பொருளாதார கண்ணோட்டத்தை எதிர்கொள்ள இருக்கும் மிக முக்கியமான 5 மாற்றங்களாக செயற்கை நுண்ணறிவு, புவிசார் அரசியல் பிளவு, எரிசக்தி மாற்றம், வயதான மக்கள் தொகை மற்றும் சேவை சார்ந்த பொருளாதாரத்தை நோக்கிய மாற்றம் ஆகியவற்றை திரைசேரித்துறை அடையாளம் கண்டுள்ளது. கருவுறுதல் விகிதங்கள் குறைதல் மற்றும் நிகர வெளிநாட்டு இடப்பெயர்வு, அதாவது நாட்டுக்குள் வருபவர்களுக்கும் நாட்டை விட்டு வெளியேறுபவர்களுக்கும் இடையிலான வித்தியாசம் தொடர்ந்து குறைந்து பின்னர் நிலைபெறுதல் ஆகியவற்றின் காரணமாக அடுத்த 4 தசாப்தங்களில் மக்கள் தொகை வளர்ச்சி ஆண்டுக்கு 0.9% குறையும் என்று இப்போது எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 40 காணப்பட்ட சராசரி 1.4% வளர்ச்சியுடன் ஒப்புகையில் இது குறைவான அளவாகும். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் பெரிய தீச்சம்பவத்துக்கு பிறகு MRTA தொடர்ந்து சேவை இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டது. அனைத்து தொடர்ந்து நிலையங்களும் இன்று காலை வழக்கம் போல் செயல்பட தொடங்கியிருக்கின்றன. தாஃபுன் தொடர்ந்து நிலையத்துக்கு அருகே தண்டவாளத்தில் மூண்ட தீயினால் கரும்புகையை பரவி கீழே சாலையை மூடியது. அந்த காணொளி சமூக ஊடகத்தில் பகிரப்பட்டது. பாங்காக் தொடர்ந்து சேவையில் ஒரு பகுதி இதனால் மூடப்பட்டது. தொடர்ந்து பயணிகள் உடனே வெளியேற்றப்பட்டார்கள். யாருக்கும் காயம் கிடையாது. நீலம் ஊதா தொடர்ந்து சேவைகளின் சில பகுதிகளில் தடங்கள் ஏற்பட்டதால் தொடர்ந்து பயணங்களில் 1 மணி நேரம் வரை தாமதம் ஏற்பட்டது. மின்சார கோளாறால் தீ மூண்டது என்று நம்பப்படுகிறது. பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட பிறகே தொடர்ந்தோட்டம் மீண்டும் தொடங்கியிருப்பதாக அதிகாரிகள் கூறுகிறார்கள். வினி விளையாட்டுச் செய்திகளில் சிம்பாபேக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியில் பரபரப்பான ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி 1 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆசிய விளையாட்டுத் தொடரில் பெண்களுக்கான பேட்மிண்டன் போட்டியில் இந்திய பெண்கள் அணி காலிறுதிக்கு முன்னேறியது. 3-0 என்ற புள்ளி கணக்கில் கஜகஸ்தானை வீழ்த்தி இந்திய மகளிர் அணி முன்னேறியிருக்கிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆண்கள் ஹாக்கி ஏ பிரிவு தொடக்க லீக் ஆட்டத்தில் இந்தோனேஷியாவுடன் நேற்று மோதிய இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் அபாரமாக வெற்றி பெற்றுள்ளது. பார்சிலோனாவில் நடைபெற்ற 24 மணி நேர கார்பந்தயத்தில் அஜித் குமார் ரேசிங் அணி 2வது இடம் பிடித்து அசத்தியுள்ளது. மெக்சிகோவின் குவாடராஜாவில் நடைபெற்ற WA ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஸ்டீன்ஸை 6-4, 6-2 என்ற நேர்சேர்க்கைகளில் வீழ்த்தி ஈவோ ஜோவிக் பட்டம் வென்றுள்ளார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 379.71 ரூபாய், இந்திய பெறுமதியில் 101.94 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 330.90 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.79 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 401.87 ரூபாய், இந்திய பெறுமதியில் 116.40 ரூபாய், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 442.67 ரூபாய், இந்திய பெறுமதியில் 128.16 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236.24 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.39 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற விதமான சுவிஸ் VTS பினான்ஸ் GMPH நிறுவனத்தினர் உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

நிலைய கலிக நேரம் 10:40. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர வானொலியான டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சியில் வரிசையில் தொடர இருப்பது சுவிஸ் நேரம். சுவிஸ் நேரத்தில் நியூரூபி ஆவண மாளிகை ஆதரவில் பட்டிமன்றம். பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல்புத்தியா, அல்லது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியா? பட்டிமன்றம் ஆர்மவர்கிடையில் ஓரிரு திரைசை காணங்கள்.

நிலைய கலிகனிடம் 10:46. இன்றைய பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியா? 173 பட்டிமன்றம் இன்று 3வது வாரமாக

அத்தவத்த ரத்தினமே அச்சடிச்ச சித்திரமே அத்தவத்த ரத்தினமே அச்சடிச்ச சித்திரமே அறிவு கட்டே சந்தேகப்பட்டே உத்தமி இன்னும் அறி

நிலைய கலிக நேரம் 10:55. இன்றைய பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது, வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியா? 173வது பட்டிமன்றம் இன்று 3வது வாரமாக

0: உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற டி தமிழ் ஒலியில் தொடர்வது சுவிஸ் நேரம். சுவிஸ் நேரத்தில் நிரூபி ஆவண மாளிகை ஆதரவில் பட்டிமன்றம் பட்டிமன்றத்தை கேட்க கலந்து சிறப்பிக்க காத்திருக்கும் அனைவருக்கும் முதலில் நமது கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 173வது பட்டிமன்றம் இன்று 3வது வாரமாக பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது. வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியா? வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா மனதா அல்லது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியா மூளையா? இன்று 3வது வாரமாக கடந்த வாரத்துக்கு முதல் வாரத்தில் ஒளிப்பதிவு சரியாக அமையாததால் அவர்களது பேச்சு இணைக்க முடியாமைக்கு மனத்தை வருந்தி கொண்டு கடந்த வாரத்தில் திருமதி ஜியா நடேசன்
1: ஒரு விடயத்தை அல்லது ஒரு சொன்னால் தான் என்னாலதான் செய்ய முடியும். தனிப்பட்ட முறையில என்னால எந்த வித முடிவும் எடுக்கல. மனம் அப்படி எனக்கு விடாது, எனக்கு தெரியாது, மனம் என்ன சொல்ல முடியாது. இப்ப ஒரு பாடத்தில் ஆசிரியர் சொல்லி
2: தர்றாரு.
0: தொடர்ந்து டென்மார்க்ல இருந்து திருமதி ராதா
2: கட்டமைச்சு இது சரியோ சரியில்லையோன்னு உணர வச்சு நிலைநாட்டி அந்த செயல்ல இறங்க வைக்கிறது சொல் புத்தி. காரணம் நம்ம ஆரம்பம் என்றால் ஆரம்பத்துல எங்களுக்கு அம்மா அப்பா எங்களுக்கு சொல்லி தெரியாத வயசு ஆறு அம்மாவும் மட்டும் தெரியும்.
0: தொடர்ந்து பிரான்சிலிருந்து திருமதி குணநாயகி பசுவதி
3: சென்ற வாரம் சொந்த புத்திக்காக வந்தது.
4: சொந்த புத்திக்கு தான் மிரம் சொந்த புத்தி இரவல் புத்திய கேட்டு செய்யலாரு. சொந்த புத்தியில நாங்க விளையா இவ சோமதன் வந்து உண்மையில படிக்காதவன் தான். ஆனா தாய் ஊக்கம் கொடுத்தாலும் அவன் தன் சொந்த புத்தியாலதான் முயற்சி செய்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு பெரிய விஞ்ஞானியா மாறினவன். அதுக்காண்டி சொந்த புத்தி இல்லாம சொல் புத்தி கேட்டு அதுக்கு பெருமை பேசக்கூடாது.
5: ஒரு ஒரு லாங் ட்ரிப் தூரங்களுக்கு வாகனங்களோட
0: தொடர்ந்து பிரான்ஸ்ல இருந்து திருவாளர் பாலேந்திரா
5: கிளீனர் தனியா கூட தானே அப்படி சொல்புத்தியில வாகனம் ஓடுறேன்டா எல்லாரும் சரிக்கணும். ஒரு தரம் உயிரோட இருக்கிறாள் சொந்த புத்தி என்ன. அதாவது சொல் புத்தியில தான் பாலம் முடிய ஓடுவா. இப்ப பாருங்க இப்ப அப்படி இருந்தா நீங்க எடுத்துலாம்
6: தொடர்ந்து
0: இத்தாலியில் இருந்து திருவாளர்
6: ஜேசுதாசன் வாழ்க்கை என்ற பகுதி எப்போது அவன் சொந்த புத்தி எடுப்பது எப்போது பிறந்த பிள்ளையில இருந்து சாகம் வரைக்கும் அப்படியே புத்தி எடுத்துக் கொண்டிருக்கின்ற நீங்கள் இந்த தலைப்பை கொண்டு வர வேண்டிய அவசரம் இல்லை. நீங்கள் கேட்டது இந்த மனித வாழ்க்கையிலே அவனுடைய வாழ்க்கையிலே அவன் சொந்த தன்னுடைய நிதானமாக நின்று ஒரு விஷயத்தை நிலைப்படுத்தி நெறிப்படுத்துவதற்கு என்ன தேவை என்று.
0: இவர்களது கரங்களையும் இறுக பற்றி கொண்டு இன்றைய பட்டிமன்றம் ஆரம்பமாகின்றது. 173வது பட்டிமன்றம் இன்று 3வது வாரமாக முதலாவதாக இணைந்திருக்கின்றார் கனடாவிலிருந்து எங்கள் குணவண்ணா இணைந்திருக்கின்றீர்கள். உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
7: வணக்கம். கேது நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
7: நல்ல சுகமா இருக்கின்றேன். நல்ல தலைப்பு. நான் சென்ற வாரங்களின் மேல் எல்லோரும் உரையாடியதை கேட்கவில்லை. இருந்தாலும் இந்த தலைப்பை பார்த்து நான் என் மனதில் பட்டதை கொஞ்சம் சொல்ல ஆசைப்படுகின்றேன்.
0: கண்டிப்பாக உங்கள் வாதங்களை தாருங்கள்.
7: வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது சொந்த புத்தி?
0: சொந்த புத்தியா? ஓ,
7: அது நான் சொந்த புத்தி என்ற அணிக்காகத்தான் நான் உரையாடுறேன்.

0: வசந்த புத்தி என்ற அணிக்கா வந்திருக்கிறீர்கள். சரி, உங்களது வாதங்களை தாருங்கள்.
1: எனக்கு தெரிந்த மட்டும் இல்ல, டொரண்டோல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை வச்சுக்கொண்டு சொல்லுங்க. இப்ப ஒரு எல்லாரும் பிள்ளைகளை கூடாதுன்ற தாய் தகப்பன் கூடாது அப்படி என்ற கருத்து இல்ல. ஒரு சில இடங்கள்ல நடந்த ஒரு சில கார இதை வைத்துக்கொண்டுதான் நான் சொல்லுறேன். ஒரு ஒரு தகப்பன் வந்து கஷ்டப்பட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட
0: வாங்கினவன்.
1: அப்பார்ட்மெண்ட் அப்ப அது வாங்கி அது கன காலம் இருந்து இருக்க மகன் படித்த காலங்கள்ல வளர்ந்து மகன் வேலைக்கு போய் உழைக்க வேண்டிய வரைக்கும் அவர் சொல்லியிருக்கிறார், மகன் நாங்கள் ஒரு இத வித்து நாங்கள் பெரிய ஒரு வீடா கட்டுவோம், அது கொஞ்சம் ஆடம்பர வாழ்க்கை அருமையாக வாழலாம், நல்ல லக்ஸரி வாழ்க்கை வாழலாம். அந்த அப்பார்ட்மெண்ட் சொன்னீங்க, இப்ப கஷ்டம் எனக்கு வந்து இப்ப இனிமே வேலை சேரக்கூடிய
0: நிலைமைய
1: இதுக்கு இல்ல, நாங்கள் இதுல இருப்போம், இத விக்க எனக்கு விருப்பம் இல்லையாண்டு அவர் நின்றாலும் அவர் சொல்லிட்டா இத நான் நிக்கிறேன் அதை செய்யலாம், நீங்க வாங்க அப்படி செய்வோம் நாங்கள்ட்டு. அப்ப பிள்ளை தானேன்ட்டு அவர் எல்லா பிள்ளைகளையும் சொல்ல ஒரு நடந்த ஒரு உதாரணத்தை தான் சொல்றேன். எவ்வளவோ நல்ல பிள்ளைகள் இருக்கிறார்கள், அதற்காக நான் சொல்லவில்லை, இது இப்ப நடந்த ஒரு உதாரணத்தை தான். அப்ப அவ சொல்லிருக்காரு, இப்ப வித்து நாங்க பண்ணுவோம்னா சரி என்று நீ பிள்ளை ஆசைப்படுதான்ட்டு அவரும் அப்ப அதை விற்போம்ட்டு வித்துட்டு பெரிய வீடு வாங்கி கேட்டாரு. இவருக்கும் திருமணம் ஆகிட்டது. பெண் வீட்டு தாய் தந்தையர் எல்லாரையும் கூப்பிட்டு இங்க வாழ வேண்டிய இது சந்தோஷத்துக்கு வந்து விட்டார்கள், எல்லாரும் வந்து விட்டார்கள். அப்போ ஒரு ஒரு கூட்டு குடும்பமாகவே அவர்கள் இப்ப பிள்ளை இது மற்ற வாய்ப்பிட தாதப்பன் இல்லாம வரைக்கும் இப்ப தாதப்பன் ஆக்களுக்குள்ள முரண்பாடு வந்து விட்டது. கொஞ்சம் பிரச்சனை பெருத்து கொண்டு போகும்போது என்ன சொல்லிக்கார், அப்ப இது இப்படி போயலாது, நீங்கள் இவளோட உங்களுக்கு ஒத்து வருதில்ல, நீங்கள் பேஸ்மெண்ட்ல போய் உங்களுக்கு நான் எடுத்து தெரியல, நீங்கள் பேஸ்மெண்ட்ல போய் இருங்கோ, அங்க இருந்து ரெண்டு கிடைக்கலன்னு அங்க இருங்கோன்னு சொல்லி அவரை கொண்டு பேஸ்மெண்ட்லயே விட்டாச்சு. அப்ப அந்த தன்ற பிள்ளை அப்பனா கொண்டு ஒரு பிள்ளை பேஸ்மெண்ட்ல விடுது என்றால் எவ்வளவு ஒரு அவர் சொந்த வீடை வச்சு கஷ்டப்பட்டு இவ படிப்பிச்சு இந்த ஆளாக்கின நிலைமையில அவர் அந்த நேரம் அதை யோசிக்காமல் இருந்திருந்தால் அவர் இந்த முடிவு அவர் பேஸ்மெனுக்கு போக வேண்டிய நிலவம் வந்துராது.
0: பிரெஞ்சில காவல் என்று சொல்லுவார்கள், டொச்சில என்னன்னு சொல்லுவாது, அதை டொச்சில பேஸ்மென் எப்படி எப்படி சொல்வது,
1: வாடகை எடுத்து குடுக்கற நான் பாக்குறேன் சொல்லி கொடுக்கறது. அவ அப்ப இப்படியான ஒரு நிலைமை அவர் அந்த நேரம் சொந்த புத்திய அவர் யோசிச்சா இருந்தா என்றால் உள்ள வந்துட்டு நீ வரைக்கும் நான் நல்ல ஒரு நிலப்பாட்டில் இருப்பேன் வேண்டாம் இதுல இருக்க, இனி அந்த அவற்ற வயதுக்கு அவர் இனி திருப்பி அப்பார்ட்மெண்ட் வேண்டக்கூடிய ஒரு நிலைமையில இல்லை. அந்தபடிகள் இப்படியான ஒரு சில இதுகள் வந்து உண்மையிலேயே சொந்த புத்தி எடுக்காதுதான் அவரால இந்த அவர் வெளியில வருவதற்கு ஒரு காரணம். மற்ற சில நண்பர்களுக்கு மற்ற நண்பற்ற புத்திய கேட்டு நாங்கள் பிசினஸ் தொடங்குவோம், ஒரு பெரிய கடை எடுத்து நடத்துவோம், முதலெடுப்போம், பேங்க்ல கடன் எடுப்போம், வங்கியில கடன்கள் எல்லாம் எடுத்து பார்ட்னர்ஷிப்பா தொடங்குவார்கள். பிறகு அவர்களுக்குள்ளே இங்க எத்தனையோ பேர் இப்ப உங்க பிரான்ஸ்ல இருந்தாலும் பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் நடந்து பிரிஞ்சாக்கள் இருப்பினும் நல்ல சின்னல இருந்து சிறு வயதிலிருந்து நண்பர்களாக இருந்து அருமையாக வாழ்ந்திருந்தவர்கள் இன்று பிரிந்து போக வேண்டிய இந்த உல்லாச வாழ்க்கை வாழலாம், நாங்கள் பெரிய முன்னேற்றத்தை அடைவோம் என்று நினைத்து வந்தவர்கள் இன்று பிரிந்து போற காரணம் வந்து உண்மையில இந்த சொந்த புத்திய நண்பனின் கதையை கேட்டு போய் இழந்ததாலதான் இந்த நிர்கதியாக வேண்டிய இருக்குது. அதனால நாங்கள் சொந்த புத்தி எடுக்கிறதுல நல்ல மற்ற இப்ப அண்மையில கனடாவில் என்ன பண்ற சொல்லுறேன், நீங்கள் எல்லாம் யூடியூப்ல எல்லாரும் பார்த்துருவீர்கள், இப்ப வந்திருக்கிறது சொந்த புத்தி. இப்ப பிள்ளைய ஒரு கோயில் உண்டு பாபான்ற யூடியூப்ல பாத்தீங்களோ தெரியல, இப்ப ரெண்டு மூணு நாளா ஓடிக்கொண்டிருக்கும், முதல்ல இருந்திருந்த இப்பான் கொஞ்சம் மோசமா இருக்கு. அவர் வந்து கோவில் உண்டத்துல வந்து மாக்கம் பகுதியில கோயில் உண்டத்துல வந்துட்டு அங்க வந்து அவ என்ன செய்ய, அவர் முதல்ல யுஎஸ்ஏல அந்த ஐயா வந்து யுஎஸ்ஏல அம்மன் கோயில் ஒன்றில அவர் படிப்பிச்சு செய்திருக்கிறார், அந்த கோயில் இதுகள் செய்திருக்கிறார். இப்ப இங்க வந்திருக்கிறார் அவர் 24 அந்த கோயிலை அவர் உருவாக்கி இருக்கிறார். அந்த கோயில வந்து 21 தான் அவர் உருவாக்கினார், 21 21 அந்த கோயில உருவாக்கி அவரை அவற்றை இது வந்து தான் அந்த மருந்துகள் போத பஸ்துகளுக்கு அடிமையாகிற பிள்ளைகளை கொஞ்சம் நல்வழியில கொண்டு வரந்து அதை போதிக்கிறோம் படிப்பிக்கிறோம் என்று சொல்லித்தான் அந்த கோயில எல்லாம் உருவாக்கி செய்து அந்த பிள்ளைகளை படிப்பிச்சு நீதிமன்றத்துல கூட கொண்டு அந்த சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்திருக்கிறார். நல்ல திருப்தி இருக்கிறோம், நன்மதிப்புகள் வந்த மாதிரி கொண்டு போய் அவர் தந்த விளையாட்டு ஆரம்பிச்சிட்டார். இப்ப என்னென்றால் அவர் அங்க இளம் பெண் பிள்ளைகளை இவையல் தங்கட கோயிலுக்கு வாருங்கள் இங்க இது என்று சொல்லி அவையில் ஒரு குரூப் மாதிரியே இப்ப அவையல் ஒரு ஒரு கேங் மாதிரியே வைத்திருக்க. அப்ப அவையல் வந்து அந்த கோயிலுக்கு கூடுதலா வந்து அந்த இளம் பெண்களை பிள்ளைகளைத்தான் அவர் டச் அப் பண்ணி இதை செய்வ கொண்டு கோயிலுக்கு வருவேன். பிறகு அந்த அவர் அந்த கோயில இப்ப என்னன்னா 45 ஏக்கர்ல பெரிய ஹானி வாங்கி அங்க எல்லாம் பில்டிங் இந்த இதுகள் கட்டி அங்கேயே இவ்வளவு தாங்க எல்லாம் வைக்கிட்டாரு. இது பெரிய ஒரு இது ஒரு பெரிய திட்டம் இப்ப வந்திருக்கிறது வெளிச்சத்துக்கு. அங்க எல்லாம் மாக்களை எல்லாம் விட்டு அங்க இருக்கிற ஆனால் தாதப்பன் மெசேஜ் போட்டார் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகள் வந்து அவருக்கு அனுப்பி அவர் ஓகே பண்ணாதான் இவர்கள் அவர்களுக்கு தாப்பனுக்கு சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு வந்துட்டுனா
0: இந்தியாவில்
1: அது மாதிரி இவர் வந்து யாழ்ப்பாணத்தை தான் இவர் குருவியா கொண்டவர், இந்தியாவில போய் இந்திய பெண்ணத்தான் திருமணம் செய்து பிறகு இங்க வந்திருக்கிறார். அப்ப அவர் ஏற்கனவே அமெரிக்காவிலே அவர் இருந்திருக்கிறார், இப்ப இங்க டொரண்டோல வந்துட்டு இதுக்கு நிறைய பெண் பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்குது. இப்ப என்னென்றால் இவர் அந்த டெஸ்ட்ல அங்க இருக்கிறார்கள் எல்லாம் கூட வசதியான பிள்ளைகளைத்தான் அவரை டச் பண்ணி பிடிப்பாரு. அவட காசுகள் எல்லாம் இவருக்கு தான் பெறணும், அவர் சொல்றதுதான் இவர் எல்லாம் கேட்கணும், குளிக்க போறேன்டா என்ன என்னண்டா எல்லாம் இவருக்கு துணைவியாரும் ஒத்துழைப்பு தான். ஏனென்றால் இவரோட நிர்வாகத்துக்கு அந்த இதே நேரம் 24 21 ஒரு ஒரு தாயார் ஒருவர் தனக்கு வீடு வேணும் என்று சொல்லி வேண்டி தெல்லாம் என்று சொல்லி அந்த காசை எல்லாம் மோசடி செய்து இவர் அந்த காசே இவர் வீடும் இல்லாமல் அந்த காசையே அபகரிச்சிட்டு நம்ம அந்த அந்த வீடும் அவைகளுக்கே போயிட்டுது. இப்ப வழக்கெல்லாம் இந்த பெண் பிள்ளைகளோட பிரச்சனைப்படுகிறது என்று சொல்லி அது அவைகள் கொஞ்சம் அவர் தங்களை தங்களுக்கு தொந்தரவு தாரார் இவர் என்று சொல்லி வழக்கு போட்டு செப்டம்பர் மாதம் இப்ப வார மாதம் 26 மாக்கம் கோர்ட்ஸுக்கு வருகுது வழக்கு.
0: இந்த மாதம்
1: இப்ப இவர் இந்த செப்டம்பர் செப்டம்பர் மாதம் 26 வழக்கு வருது. இப்ப இது வந்து உண்மையில இந்த பிள்ளைகள் வந்து தாதப்பனை விட்டு வெளியில போய் இப்படி வரந்த சொந்த புத்திய அவைகள் மற்றவைகள்ட கேட்டு இத கேக்குறதால நீங்க வாங்கோ அந்த அவைகளை கூட்டி கொண்டு போறாங்க, ஃப்ரெண்ட்ஸ்களையும் கூட்டி கொண்டு போய் வேறுட்ட விடுறேன் இந்த இதுல இந்த கோயில்ல நீங்கள் செய்யலாம் இருக்கலாம் எல்லா வசதிகளும் இருக்குது, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையண்டு அவைய அப்ப மற்ற பிள்ளைகளையும் இவள் கூட்டி கொண்டு போயினும் இவளும் போய் அடி இவ தாது இப்ப இவள் அந்த கூடுதலா இவர் டச் இவர் ஆக்கள் வந்து இப்ப சிங்கிள் மாமோட பிள்ளைகளை தான் கூட அந்த இலகுவா கையாண்டு அப்படியான ஆக்களை தான் இவையல் கொள்ள இவரு குழு மாதிரியே வச்சிருக்கோம். அந்த கூட்டி கொண்டு போற அகலிண்டகங்களுக்கு இஞ்சி ஒரு பங்கன் இருக்குது இந்த கோயில் இதுல வாங்கொண்டு அவ எல்லாரையும் கூட்டி கொண்டு போறது. புறா அண்ணன் ஒரு ஆள் இருக்கிறாரு, அவரோட நீங்கள அவர் ரூம் கொண்டு திருநூறு பூசி சந்தனம் எல்லாம் போட்டு தீத்தமும் கொடுப்படுமாம். தீத்தம் கொடுத்து என்ன நடக்கன்னு தெரியல, இது உண்மையில இதுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் இருக்குது. ஆனால் இப்படி சொந்த புத்தியில பிள்ளைகள் பெறாமல் இருக்கிறதுக்கு இந்த தாதப்பன்ற சொல்ல கேட்காமல் இன்றைக்கு ஒரு வந்து பேட்டி கொடுத்து அந்த யூடியூப்ல வந்திருக்கு, தனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்குது, இந்த ஒரு பிள்ளையை தான் மீட்டு தர சொல்லித்தான் அவன் கேட்கிறான். அப்ப தன்னை மீட்க முடியாம இருக்கு, மற்ற பிள்ளையும் தான் காப்பாற்றணும் என்ற ஒரு நிலைமையெல்லாம் இருக்குது. ஆனபடியால் இப்ப உண்மையில இந்த இப்படியான இந்த எல்லா இப்ப அதுக்காக ஆலயங்களை நான் குற்றம் சொல்லல, எவ்வளவோ நல்ல ஆலயங்கள் இருக்குது. ஒன்று ரெண்டு பேரைத்தான் தரும், வயல்ல ஒரு களை வார மாதிரி ஒன்று ரெண்டு பேரைத்தான் செய்யும். ஏதோ நான் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் இந்த இப்ப கனடாவில இப்ப திடீரென்று வந்தரு இந்த காய்ச்சல் மாதிரி எல்லாரும் பயந்து போயிருக்கிற மாதிரி மற்ற இடங்கள்லயும் கவனமா இருக்கணும். இந்த கோயில்கள் வந்து செய்யற ஆக்களை கொஞ்சம் அந்த புது ஆக்கள் இப்ப பழைய நிர்வாகங்கள் இதுகள் எல்லாம் அவையில் எல்லாம் உணசா செய்து கொண்டு இருப்பினா இந்த புதுசா இப்ப ஏதாவது உண்டு பாபா அப்படி இப்படி வேண்டு வாராக்களை கொஞ்சம் கவனமா இருந்து எடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மற்ற வழிவிட்டு உங்களிடம் இருந்து அன்பாக விட வெற்றி சொல்கிறேன். நன்றி வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தவருக்கு நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்தவருக்கு நன்றிகள் உணவுனா நன்றி வணக்கம்.
1: நன்றி
0: வணக்கம். வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தி என்ற அணிக்காக கனடாவிலிருந்து திருவாளர் குணம் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களை இறுகப்பற்றி கொண்டு 173வது பட்டிமன்றம் இன்று 3வது வாரமாக இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
2: வணக்கம் கேதன்.
0: வணக்கம் வணக்கம். எங்கள் சந்திரசேகர ஐயா நலமாக இருக்கின்றீர்களா?
2: ஓ நிலமா இருக்க. நீங்க ஆண்டவரம் வண்டி கொண்டு பட்டிமன்றத்து போவோம்.
0: சொல் புத்திக்காக கடந்த வாரத்துக்கு முதல் வாரம் உங்களது வாதங்களை வைத்திருந்தீர்கள்.
2: வணக்கம். பட்டிமன்ற நடைபெற சபாகீதி சொன்னார்களே, இன்று நடைபெற கொண்டிருக்கின்ற 173வது பட்டிமன்றத்தின் 3வது வார நிகழ்ச்சிக்கு ஆதரவு இந்த நியூ டிவி ஆபரணமாளிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பட்டிமன்ற நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உலக தமிழ் வானல நேயர்களுக்கும் இப்பட்டிமன்றத்தில் கலந்து கொள்ளும் இன்னணியினருக்கும் சார்ந்தவர்களுக்கும் எதிரணியை சார்ந்தவர்களுக்கும் நன்றியை கூறி தொல் புத்திய சிறந்தது என்ற எனது அணை சாராக பல சில கருத்துக்களை முன்வைக்க விரும்புகிறேன். இந்த உலகில் நல்லது கெட்டது, இது நல்லவர்களாக கெட்டவர்களாக என்று அறிந்து கொள்வதற்கு மற்றவர்கள் சொல்ல கேட்பதுதான் அவசியம். கணவன் சொல்வதை மனைவி கேட்க மறுத்தால், மனைவி சொல்வதை கணவன் கேட்க மறுத்தால் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பல விவகாரத்துகள் போய் நீதிமன்றத்தில் தலையிட்டால் சிலர் சேர்த்து வைப்பதும் உண்டு, சிலர் பலரை பிரித்து வைப்பதும் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆகவே எப்பொழுதும் இந்த ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து சொல்ல கேட்க நடக்கின்ற பொழுது அந்த குடும்பம் சிறப்பாக நடவரும் என்ற ஒரு கருத்தையும், மற்ற தாய் சொல்ல தட்டாதே தந்த சொல் மிக்க வர்த்தனமில்லை என்று இனம் தோன்றிய காலம் தொட்டு இன்று வரையும் பெரியவர்கள் சொல்லி கொண்டுதான் இருக்கிறார்கள் என்ன. ஆகவே தாய் தந்தையர் சொல்ல குரு என்ற சொல்ல நாங்கள் கேட்க வேண்டும். மற்றது நீங்கள் நடத்தும் பார்வோர் பாடலாம் என்ற நிகழ்ச்சியில் கூட நீங்கள் சொல்கின்ற கட்டுப்பாட்டை ஏற்றுத்தான் பாடல் போட்டியில் கலந்து கொள்கிறார். அதே போன்று பாடல்களை கேட்டுத்தான் நாங்கள் அதற்கேற்ற அவருடைய பாடல்கள் எப்படி பாடல்கள் நினைத்து நாங்கள் அதற்கேற்ற மாதிரி புள்ளிய போடுறோம்.
0: அதனுடைய
2: அதை கேட்கிறதா நம்ம மற்றது
0: நிபந்தனைகளும்
2: அடுத்து மற்றும் மாட்டணிய பேசிய தம்பி இத்தாரி ஏசுதாதன் அவர்கள் சொன்னார்கள், சொல் புத்தி கேட்கிறவர்கள் கூறியப்படுங்கள்ண்டு ரெண்டு தடவை ரெண்டு வேறவும் அவர் அந்த கருத்தை சொல்லியிருந்தார். வேறங்க இப்ப எங்கட நாட்டில் கூறியறி கோழி குடிக்க தெரியாதும் கூட விமானம் அவர் வெளிநாடு வந்து இந்த நாட்டில் பெரிய பணக்காரர்களாக இருக்கிறார், பெரிய தொழிலாளர்களாக இருக்கிறார்கள்,
0: கோழி பண்ணியே வச்சிருக்கிறார்கள்.
2: ஆசிரியர் சொல்றதுல அறிவுரைய அவர்கள் அவர்கள் உள்ளது கேட்டு தான் கூடாது அப்படி என்று சொல்ல ஏன் அந்த ஆசிரியர் மூன்று மாதத்துக்கு ஒரு பரீட்சை வைக்கிறார்கள். தாங்கள் சொன்னதை நினைவில் வைத்திருக்கிறார் என்று அறிந்து அவருக்கு பயிற்சியில் பார்ப்பதுதான் பயிற்சியில் நடக்குது. ஆனவே சொல்லு மற்ற சொல்ல கேட்டு கிரகித்து கொள்ள கொண்டாதான் முடியும். அல்லது கராக வந்த குற்றாலம் குணவர்கள் வந்து பாதாடிய இதன்படி வந்து சொல் புத்தியலால அந்த பிள்ளைகள் வந்து இந்த தங்களுடைய தங்களுடைய சொந்த புத்தியலால போய் அதுக்குள்ள மாற்றப்பட்டிருக்கு. நீ என்ன தாதந்த சொல்ல கேட்டிருந்தால்
0: சொல் புத்தி இல்லாத
2: தாதந்திரத்தை கொல்ல கேட்டிருந்தால் கட்டாயம் அவர்கள் நல்ல இதுக்கு வந்துடும் முன்னேறதுக்கு வந்திருக்க முடியும். ஆகவே சொல்வதை கேட்டு கேட்டு மறுப்பவர்கள் வெறுப்பவர்கள் வெறுப்பவர்கள் நிராகரிக்கப்படுவார்கள். ஒதுங்கி செல்லுற காலம் ஒரு நாள் அவர்களுக்கு உண்மையை உணர்த்தும் என்று கூறி உண்மையை உணர்த்தும் என்று கூறி நாம் சொல்லுவாக ஒரு மனம் நிம்மதியடைகிறது என்றால் அதுவே நாம் சொல்வதை கேட்டு நடப்பதன் மூலம்தான் நடவர் என்று கூறி இந்த வாதத்தை முடித்து வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: அருமையாகவே உங்கள் வாதங்களை தந்திருந்தீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியே என்ற அணிக்காக ஜெர்மனியில் இருந்து திருவாளர் இரா சந்திரசேகரம் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் இறுகப்பட்டி கொண்டு 173வது பட்டிமன்றம் இன்று 3வது வாரமாக வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது சொந்த புத்தியா இணைந்திருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் இளம் பட்டிமன்ற புயல் அபிவரதன், நலமாக இருக்கின்றீர்களா?
3: ஓமோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம். எங்கள் குடும்பத்தில் அனைவரும் நலமாக இருக்கின்றார்கள் தானே?
3: ஓமோம், சுகத்தோடையே இருக்கிறோம்.
0: நன்றி ஐயா. சரி, சொல்லுங்கள்.
3: வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியே என்று அணிக்காக வந்திருக்கிறேன் மாமா. மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம். அதாவது மூத்தவர்கள் கூறும் அறிவுரைகள் அவர்களின் அனுபவத்தால் வந்தவை என்பதால் அவற்றை கேட்டு நடப்பது நன்மை பயக்கும். ஒரு தூக்கணான் குருவியின் கூடு என்பது அந்த ஒற்றை குருவியினுடைய அறிவோ அனுபவமோ ஆற்றலோ அல்ல. மூதாதைய குருவிகளிடம் இருந்து கற்றுக்கொண்டு எந்த மரத்திலே நார் உரிக்க வேண்டும், எந்த மரத்தின் உச்சியிலே கட்ட வேண்டும் என்று சிந்திப்படுகின்றது. கூடி வாழ்வதற்கு ஒரு இடம், குஞ்சு பொறிப்பதற்கு ஒரு இடம் என்று இதையெல்லாம் எவ்வாறு கற்றுக்கொண்டது? தன்னுடைய மூதாதையர்களிடம் இருந்து. ஒரு சாதாரண நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது என்னுடைய தாய் என்று சுவாமி விவேகானந்தர் தனது சுயசரிதையில் குறிப்பிட்டு இருக்கின்றார். ஒரு சாதாரண மோகன்தாசை மகாத்மாவாக மாற்றியது என்னுடைய தாய் என்று மகாத்மா காந்தி தனது சத்திய சோதனை என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கூறுகிறார், 130 கோடி பேர் இதயங்களில் இடம் பிடிக்கும் ஒரு எளிமையான மனிதனாக உருவாக்கியது எனது தாயே என்று. ஒரு பிள்ளையின் எதிர்காலம் பற்றிய சிறந்த முடிவை எடுக்க பெற்றோர்களால் மட்டுமே முடியும். தூக்க மருந்தினை போன்றவை பெற்றவர் போற்றும் புகழுரைகள், தூக்க மருந்தினை போன்றவை பெற்ற அவர் போற்றும் நோய் தீர்க்கும் மருந்தினை போன்றவை கற்றவர் கூறும் அறிவுரைகள். கூறும் அறிவுரைகள். ஒரு பிள்ளை தூங்குவதற்கு முன் பெற்றோர்கள் மிகப்பெரிய மனிதர்கள், வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதர்கள், இவர்களுடைய கதைகள் எல்லாம் எடுத்து சொல்கிறார்களே எதற்காக? அதன் வழி தங்கள் பிள்ளை வாழ்க்கை பாதையை சிறப்பாக அமைக்க வேண்டும் என்பதற்காக சிறு பராயம் முதல் விரல் பிடித்து நடைபழக்கி தலைவாரி பூச்சூட்டி கண்கள் மூலம் பாச கதைகள் பலவும் பேசி இமையெல்லாம் ஆளாக்கிய பெற்றோரும் உற்றாரும் தன்னிகரற்றவர்கள், நிறை அனுபவசாலிகள். அவர்களுடைய அறிவுரைகள் எமக்கு வெற்றிக்கு வழிகாட்டும். ஆதி மனிதன் எப்படி கல்லாயுதங்களை உற்பத்தி செய்வனும் என்று கற்றுக் கொடுத்தான். வேட்டையாடுவதற்கு தன்னுடைய சமூகத்தை பழக்கினார். மற்ற விலங்குகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நெறிமுறைகளை சொல்லி தந்தார். எவன் ஒருவன் சிக்கி முக்கி கல்லில் தீயை உண்டாக்கினானோ அவன் மற்றவர்களுக்கு அதை சொல்லி கொடுத்து மனித நாகரிகத்தை பாய்ச்சல் வேகத்தில் முடுக்கினான். இப்படி மனித சமூகமே ஆசானாக ஒருவர் இருந்து நமது சுண்டு விரலை பிடித்து சுட்டு விரலை நீட்டு நமக்கு கற்றுக் கொடுத்ததால் தான் நாம் இந்த நிலையை அடைந்திருக்கிறோம். எனவே வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியை என்று உறுதியாக கூறி உங்களிடமிருந்து உரைபெறுகிறேன் மாமா.
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தமைக்கு நன்றி ஐயா. நன்றி வணக்கம்.
3: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தி என்ற அணிக்காக பிரான்சிலிருந்து செல்வன் அபிவர்தன் சத்யராஜ் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் முருகப்பட்டி கொண்டு 173வது பட்டிமன்றம் இன்று 3வது வாரமாக வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியா? இணைந்திருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். எங்கள் திருமதி பிலோம்னா என்ற நலமாக இருக்கின்றீர்களா?
4: அன்பு உறவுகளுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு இரு வாரமாக இருதரப்பினரும் வாதாடியவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்று வாதாடியவர்களுக்கும் வாதாட வருபவர்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு எல்லாருக்கும் எனது வாதமாக எங்கட புத்தி, அதாவது சொந்த புத்தியே நமக்கு வேண்டிய அதாவது நாங்கள் எங்கட, அதாவது எங்கட சுய சிந்தனை வந்து எங்களுக்கு இருக்க வேணும். பிறர் வழிகாட்டுறார் என்று சொன்னால், அதாவது பிறர் சொல்லிடம் நீ அப்படி செய் இப்படி செய் என்று சொன்னாலும் அவர்கள் சிலவில புலையானதையும் காட்டி விட்டுருவார்கள், எங்களுக்கு வழிகாட்டி விட்டுருவார்கள். அப்ப அந்த நேரத்துல அப்ப நாங்கள் இதையும் நாங்கள் ஜோசிச்சுதான் செய்ய வேணும். எங்கட சுய புத்தியால அவர் அப்படி சொன்னார், அது அப்படியே செய்யலாம் போல கண்டு நெச்சு கொண்டு நாங்கள் போய் விழக்கூடாது. எப்பவும் வந்து எங்கட சிந்தனையே தான் கட்டாயமா இருக்கணும், சொந்த புத்தி கட்டாயம் தேவை. மற்ற உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்தா உடனடியாக நெருக்கடியான சூழல்ல வந்து யாரையும் வந்து நாங்க உடனே அடிச்சு கேட்கலாமா, எனக்கு இன்றைக்கு போய் அப்படி இருக்கு இப்படி இருக்கு அதை உடனே சொல்லன்னு சொன்னால் அவர்கள் வந்து உங்களுக்கு நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்கன்னு அவைக்கு தெரியாது. நீங்க கேட்கறது ஒரு உதாரணத்துக்கு ஏதாவது கேட்டு வச்ச நீங்க என்னத்த கேட்க வர்றீங்கன்னு நீங்க மற்றவர்களை சொல்ல மாட்டீங்க, இப்படி செய்யலாமன்னு மட்டும்தான் கேட்பீங்க. அப்ப அவன் வேற மாதிரி சொல்லி
0: விட்டுருவான்.
4: சரி சரியோ அவன் அப்படி சொல்லி போட்டான், அவன் சொல்லி போட்டான், அப்ப நான் இப்படியே செய்ய முடியும்னா அது நீங்க சில வளர்த்தான் போகணும். அப்ப நீங்க சிந்திக்கணும், அப்படி சொன்னாச்சு அப்படி போகலாமா? சில பேரே வழி கேட்டு பாருங்க, இங்க அந்த வழியால போகணும்னு சொல்லி விட்டுருவாங்களா, அங்க சரிப்பட்டு வராது. நீங்களா சுயமா சிந்திச்சு ஓ அந்த வழியால போகலாமான்னு தேடுங்க, தேடுங்க. அதாவது சுய புத்திய தேடினாத்தான் நாங்களும் அந்த வழியில செல்லலாம். அப்படி நானே சில இடத்துல கண்டிருக்கேன், சில பேர் சும்மாவே சொல்லிட்டு போவாங்க, அதால போ இதால போன்னு சொல்லி விடுவாங்க. பிறகு பார்த்தா அங்க இருக்காது, அப்படி நானே அனுபவப்பட்டிருக்கிறேன். நிறையா தான் அதை சொல்ல நான் அப்ப சரியான முடிவை நாங்கள் எடுக்கிறேன்னு நாங்கள் எங்கட சுய சிந்தனையை நாங்கள் யோசிச்சுத்தான் செய்ய வேணும். அதாவது சுய சிந்தனை சுய அதாவது உண்டு அவர் சொல்லுறாருன்னு சொன்னா மற்றவே அது சொன்னது சரியா பிள்ளையாண்டு எங்களுக்கு ஒரு அறிவு இருக்கு, அதாவது பகுத்தறிவு. அதை பிரித்து எப்படி பார்க்கலாம், அப்படி செய்யலாமா செய்யக்கூடாதா என்று நாங்களும் இதை யோசிக்க வேணும். அதாவது கட்டாயமா யோசிக்க வேணும். அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு போட்டு அவன் சொல்லி போட்டான் நான் அப்படிதான் செய்ய போறேன். நாங்கள் அவன் கிணத்துக்கு விழுந்து சொன்னா நீங்கள் நாங்கள் கிணத்துக்கு விழுந்துட முடியுமா? இல்ல. யாராவது எல்லாம் கடை கூட நீ போய் சும்மா போய் கிணத்துக்கு விழான்னு சொன்னா அது அப்படியே நாங்க செய்யறதா? இல்லையே. நாங்க சுயமா சிந்திக்கணும். அடைய கிணத்துக்கு விழுந்துட்டு என்ன செய்யறது, போயிருவேன் மேலே. அது பாடிக்கு சொல்றேன் அந்த மாசாச்சோன்னு நான் அப்படியே வாக்கைகள வந்து நாங்கள் வந்து எங்களுக்குன்ற ஒரு புத்தி இருக்க வேணும், அதாவது பகுத்தறிவு இருக்க வேணும். அந்த சொற்புத்தி சொந்த புத்தி பிறர்பேட்டிய கேட்டா வந்து நடந்த வந்தா அவர்களுக்கு பின்னால் தான் நாங்க நெடுக சென்று கொண்டிருக்கோம். நடுவேளை மவையிட்டதான் கேட்டு கொண்டிருப்பீங்க. நாங்க சுயமா சிந்திக்க மாட்டோம். அப்படியே இருந்தோண்டு நான் அவன்கிட்ட கேட்டா இல்ல அவள்கிட்ட கேட்டா அவள் புத்தி சொல்லுவாள் அப்படி சொல்லுவாள்ண்டு நாங்கள் இப்படியே எங்கட புத்தியே நாங்க உபயோகிக்காம விட்டுடுவோம். அப்படியே விட்டுட்டு மற்றவர்கள் சொல்படியே அவைக்கு பின்னாலதான் தெரியும். ஆதரையா எங்களுக்கு இருக்கிற புத்தியை வந்து நாங்கள் சுயமா சிந்திக்க பழகவனும் சிந்திச்சு நடக்கவனும் அவன் இவன் சொல்றான்னு போட்டு அதன்படியே நடக்காம நீங்கள் தேடி எங்கட மூளையை தேடி மூளையில எங்களுக்கு இருக்கிற அறிவை கொண்டு நாங்கள் தேடி எடுத்து எங்கள் அறிவின்படி செல்லவன் சென்றால் நல்லது கிடைக்கும் என்று என்ற கருத்து எனக்கும் என்ற புத்தியை தான் நான் கடைசியில நான் செய்கிறது. நானும் சொல்றேன் எங்களோட சுய புத்தி கட்டாயம் எல்லாருக்கும் வேணும் என்று இந்த வாதத்திலே முடிவாக கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த டிஆர்டி வானொலிக்கும் நடுவர் சேதுவுக்கும் நீரூபி ஆபரண மாளிகைக்கும் செவிமடுத்து கொண்டு கேட்டிருந்த அன்பு உறவுகளுக்கும் எனது அன்பான நன்றியையும் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்ததற்கு நன்றி. நன்றி வணக்கம்.
4: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தி என்ற அணிக்காக பிரான்சிலிருந்து திருமதி பிலோமினா ஆண்டன் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் பற்றி கொண்டு 173rd பட்டிமன்றத்தில் இன்று 3rd வாரமாகவும் இணைந்திருக்கின்றார். டென்மார்க்கிலிருந்து திருமதி ராதா உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
5: வணக்கம் அண்ணா. சோமா இருக்கிறீங்களோ?
0: நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
5: நான் நலமா இருக்கிறேன். சோமா இருக்கிறேன். உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு நான் சொல்றேன்.
0: என்ன சொல்புத்தி? தான் இரண்டு வாரம் வந்திருந்தீர்கள். இன்றும் சொல்புத்திக்கு என்ற அணிக்காகவே வந்திருந்தீர்கள்.
5: சொல்புத்தி நான்
0: பார்த்தேன்.
5: சொல்புத்திக்கு தான் என்னென்றால் நாங்கள் எங்களுக்கு சுய புத்தி எங்களால முடியும் நாங்கள் தான் செய்வோம் என்றதெல்லாம் தலக்கணும். சொல்புத்தியில செயலாற்றினாத்தான் அந்த முடிவெடுக்கிறதும் சரியான முறையில் என்னால முடியும் என்று தீர்மானிக்கிறதும் சொல்புத்தியில இருந்து அதுதான் திரட்டி எடுத்து எங்களை உருவாக்குது. இந்த தங்கம் தங்கம் மாதிரி தானே, தங்கம் எவ்வளவு இருந்தாலும் அது எவ்வளவு தட்டி அடிச்சு பொறுக்கி பண்ணி படைச்சி பிறகுதான் அது பெரிய பேர் பற்றியது. அதே போல இவ்வளவு எப்படி சொன்னாலும் சொல் புத்தி அடிப்படையும் அதுதான் நிலைநிறுத்தி எங்களை வாழ வைக்கிறதும் சொல் புத்தி. சொந்த புத்தியில ஒரு காலம் செய்யலாம். அதான் ஓர் பிடிக்கிற குழந்தை மாதிரி அல்ல சொல்
0: புத்தி.
5: அதுக்கு நாங்கள் இப்ப அது சுட்டுதும் நெருப்புல தொடாது கொண்டு தெரியாது. அப்படிதான் சில மனுஷரும் அப்படிதான் சொட்டு பிறகுதான் ஆஹா ஒருவன் தாக்கல் என்று கையை உழுக வைக்கிறது. அதே போல சொந்த புத்தி ஒரு காலம் இயலாது. சொந்த புத்தி நான் உங்களால முடியும் என்று சொல்றதெல்லாம் சொல் புத்தி தான் திரட்டி எடுத்து கொடுத்த ஒரு மனசுல என்னால முடியும் என்று சொல்றது. சொல் புத்தி முதல் காரணம் சொல் புத்தி. ஒரு திராசில ஒரு சாமான நிறுத்தாலும் என்னன்னா கண்ணோட்டத்துல சரி இவ்வளவுதான் எல்லாம் அதை அனுபவமும் அந்த அதை அடிபட்டு அதை திறத்துல கண்டுபிடிச்ச அதை திரட்டி எடுத்ததெல்லாம் நிறைய அனுபவம் அது பேசுது. அதை சொல்லின வேண்டாம் அந்த சொன்ன சொன்னதான் அது சரியா யோசிக்கிறேன் அந்த யோசிப்பு சரி சொல் புத்தி சரியா இருக்கின்றது என்பதும் அது ஒரு போல அது அது ஒரு போது ஏறாது. ஆனா இந்த சொல் புத்தியில கடைஞ்செடுத்து இந்த தயிர் மாதிரி எடுத்து பிறகுதான் அது வெண்ணெய் ஆக்கிதே தவிர ஒரு காலமும் சொந்த புத்தி நிக்காதுன்னா புத்தி தான் அதை கடைஞ்செடுத்து எங்களை ஆதண்டு காட்டுறதும் எங்களை சரியான வழியில கொண்டு போறதும் எங்களை மனுஷராக்கி நல்ல நிலையில எடுக்க வைக்கிறதும் சொல் புத்தி தான். சொல் புத்திய தவிர இதுவும் இல்லை. ஆசிரியர் ரெண்டு சொல்லி இப்ப அந்த குணமண்ணா சொன்னதை கேட்டுக்கொண்டு இருந்தேன் அகங்காரம் ஆணவத்திலையும் அவர் நின்று கொண்டு எல்லாரையும் அறியாத புள்ளியால் எல்லாரையும் பிடிச்சவர் மொட்டி அடிக்கலாம் தீட்டம் கொடுக்கலாம் பண்ணலாம் படைக்கலாம் அது தென்னாளம் முட்டியும் சொல்ற தலக்கணம் தலக்கணத்துக்கு தெரியாத பிள்ளைகள் எல்லாரையும் பிடிச்சி அவர் போத கொடுத்தா என்னமா கொடுத்தாரு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு என்றால் ஆசை வைக்க மரியாதைன்ற மாதிரி அதுகள் சொல்வழி கேட்காம தெரியாம அம்மாவுக்கு தெரியாம தெரியாம வந்து அடிபட்டு விழுந்து நொந்து நூலா கட்டுவாங்களே பிரச்சனை அந்த பிள்ளைகள் அப்பாவுக்கு போய் சொல்லி அம்மாவுக்கு போய் சொல்லி அண்ணாக்கு போய் சொல்லி யாரோ எல்லாருக்கும் போய் சொல்லிட்டு அந்த பிள்ளைகளுக்கு அப்படி கேட்டு விழுது விழுந்த உடனே நாங்க நினைக்கிறோம் கால் போகலாமான்னு சொல்லி கொண்டு நாங்கள் எங்க நிப்ப எங்க நிப்ப வேண்டிய ஆக்க சொல்லுங்க அவங்க வந்து போல அங்கே உளுத்து போயிருப்போம் உண்மையில சொல்றேன் நான் சொல்றேன் எவ்வளவு என்ன சொன்ன எப்படி எதை சொன்ன எங்களால் நான் ஒரு வீட்டை எடுத்துட்டேன் இதுக்கு இந்த வரி கட்டுறேன் அதுக்கு இது செய்யறேன் லைட்ட கணக்கா செய்யறேன் தண்ணியை செய்ய செலவழிக்கிறேன்றோன்னு இந்த புத்தி வேலை செய்யறேன்னு சொல்லி எல்லாரு அது எங்களுக்கு பத்து பேட்ட கணிச்சு நாங்கள் எப்படி எந்த பத்து பாய நாங்கள் எப்படி சம்பாதிக்கணும் எப்படி செய்யறேன்னு சொல்லி சொல் புத்தி மூலம் நாங்கள் திரட்டி எடுத்து இப்ப ஓடீஸ்வரரா இருக்கலாம். ஆனா என்னால முடியும் எனக்கு சொந்த புத்தி தான் ஒரு போதும் சொல்ல மாட்டேன் சொல் புத்தி தான் என்ன வழி நடத்துது சொல் புத்தி தான் எல்லாரையும் வழி நடத்துவோம்னா அதுதான் சொல் புத்தியால் தான் நாங்கள் வாழ்றோம் நல்ல மாதிரி சொந்த புத்தியா சொன்னா நான் இன்றைக்கு இந்தியன் மகள நிப்பேன் நாளைக்கு பரிசுல நிப்பேன் நான் இன்றைக்கு எங்கு நிப்பேன் கால் போன போகலாம் போய் கொண்டு இருக்கலாம் எல்லாம் அதுதான் நான் சொல்றேன் சோமாயிருக்கும் நான் அதுல பொண்ணு போடுறது நீங்க பார்க்கல போறதை
0: பாருங்கன்னா உங்கள் வாதங்களை வைத்தவங்க நன்றி நன்றி வணக்கம்
5: நன்றி நன்றி
0: நன்றி வணக்கம். அவர் டென்மார்க்கிலிருந்து ராதா அவர்கள் இணைந்திருந்தார்கள். அவரது கரங்களையும் பற்றி கொண்டு 173வது பட்டிமன்றம் இன்று 3வது வாரமாக வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியா இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம்.
6: நடுவரவர்களுக்கு இனிமையான திங்கள் இரவு வணக்கத்துடன் பாரதி.
0: வணக்கம் வணக்கம் பாரதி அக்கா, நலமாக இருக்கின்றீர்களா?
6: நலம் நன்றி.
0: சொல்லுங்க.
6: எண்ணானையிலும் எதிரணியிலும் வாதிட வந்த உறவுகளுக்கு வணக்கத்துடன் நீண்ட அடைவொழியின்றி நலம் பெற்று இத்தாலியில் இருந்த இந்த சகோதரர் யேசுதாசன் அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களுடன் காசி நகர் புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் என்றார் பாரதியார். நனக்கு அந்த காலத்துல வானொலி எல்லாம் இல்ல போல
0: இருக்கு
6: மட்டும்தான் இருந்தாரு. அப்ப பாரதியாரே சொல்லுவார் சொல் புத்தி தான் வாழ்வை முன்னேற்றமாக்கொண்டு சொல்லாம சொல்லுவார் காசி நகர் புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் உண்டு சொல்புத்தி தானே முக்கியமானது. எங்கட ஐயன் வள்ளுவன் சொல்கிறான், ஏபவம் செய்கலான் தாண்டேதான் அவ்வுயிர் போகும் அளவும் ஓர் நோய் என்று சொல்கிறார் வள்ளுவர். சொல்புத்தி சுயபுத்தி இரண்டும் இல்லாதவர்கள் தங்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் துன்பம் விளைவித்தார்கள். முதலில் சொல்புத்தி கேட்டு நடக்க வேண்டும். அப்படி நடந்தால்தான் நாளடைவில் நமக்கு சொந்த அறிவு வரும் என்கிறார் வள்ளுவர். மாதா பிதா குரு தெய்வம் இது சனாதன தர்மத்தின் தொன்மையான பண்பாடு. அதுபோலவே அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்து நட நட நட என்று சொல்லி சொல்லி சொல்லியே அப்பா அம்மா மட்டுமே அக்கா அண்ணா தம்பி தங்கச்சி என்ற உறவுகளின் சொல் புத்தியிலேயே குழந்தையிலிருந்தே வளர்ந்தமாக்கு வேதாகினாலும் ஒரு பிரச்சனை என்றா சரி பிரச்சனை வந்துட்டு என்ன செய்வோம், எங்கட நலனில அக்கறையுள்ள எங்கட உறவுகள் சொந்தங்கள் நட்புகளோட ஆலோசனை கேட்போம் தானே
0: மனமுள்ள
6: நாங்க அப்படியே வளர்ந்து வரம் வர சின்ன வயசுல இருந்தே அம்மா சொல் கேட்டு வளர்ந்து அம்மா அப்பாண்ட சொல் கேட்டு பிறகு ஆசிரியர் சொல் கேட்டு உயர்ந்து அறிஞர் கலோரிகள் கேட்டு மனசு விரிந்து நல்ல மனிதர்களாக நாம் வாழ்வதற்கு சொல் புத்தியே இங்கு சிறப்பான பங்கு வகிக்கிறது என்பது என் ஆணித்தரமான கருத்து. இப்ப சகோதரி பிலோமினா அவர்கள் ரெண்டு பேருக்கு முதல் வந்து சொன்னா இல்ல சுய புத்தியில தான் இருக்கிறோம் நாங்கள் எங்க போனோம் இப்ப நவிகேஷன் இல்லாம போகும் நம்ம ஒரு வீட்டுக்கோ ஒரு இடத்துக்கோ ஒரு நாட்டுக்கோ நவி இல்லாம போற ஆக்களை காணுவேன் நீங்க அது சொல்ற புத்தி கேட்டுத்தானே போறோம். 99.9% அப்படித்தான் வாழுவோம். நாங்க இப்போ சொல் புத்தி கேட்டு வளர்ந்த ஆக்கள் சொல் புத்தியும் இல்லாம சுய புத்தியும் இல்லாம சொல் புத்தி ஒழுங்கா கேட்டு வளர்க்காமத்தான் முகனுள்ள கொஞ்சம் பைத்தியங்கள் படுற பாடு மற்ற மனசர்களையும் பைத்தியமாக்கி கொண்டு தாங்கியில்லாத தொல்லியெல்லாம் இருக்கு. நாங்க உடனே என்ன சொல்றோம், அம்மா அப்பாண்ட சொல்லிக்கிட்டு வளராத பிள்ளைகள்ன்றதான் பேசுவோம். நடுவரவர்களை ஆண்டுக்கு சுமார் 15,000 புத்தி சொல்லும் புத்தகங்கள் வெளியிடப்படுகின்றன. அப்ப இது நான் உங்களுக்காக உங்களோட தலைப்புக்காக தேடி எடுத்த அப்ப இதுல இருந்து தெரியுதுதானே புத்தி சொல்ற புத்தகங்கள் வெளியிடப்படுது. அப்ப நாங்க சொல் புத்தி கேட்டு வளர்றோம். எங்களை போலதான் எல்லாரும் புத்தகங்களை பார்த்து புத்தகங்களை கேட்டு அதை சொல்ல அறிவுரையின்படிதான் நடக்கும். அப்பதான் எங்களோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ஏன் டிஆர்டி தமிழ்ல கூட நீங்களே ஒத்துக்கொள்ளுவீங்க, தினமும் நித்தம் யாராவது ஒரு அறிஞரின் ஒரே ஒலிபரப்பு செய்யப்படுவது மறக்க முடியாத உண்மை. இப்ப எல்லாரும் அத எத்தனை தரம் ராஜா அத 100 தரம் போட்டிருந்தாலும் சிகிச்சாமோ யாரோ திருப்பி திருப்பி திருப்பி கேட்க புதுசா கேட்கற மாதிரி அவ்வளவு ஆர்வமா கேட்போம். என்ன போலதான் எல்லாரும் இருப்பினா மட்டும் நான் நம்புறோம். அப்ப சொல்புத்தி கேட்டுத்தான் நாங்க வளர்ந்த நாங்க அப்படித்தான் வாழுவோம். அப்படி இருந்தாதான் எங்களோட வாழ்வும் சிறக்கும். இந்ததையும் இந்த இடத்துல பதிவு செய்து கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்ததற்கு நன்றிகள். நன்றி, வணக்கம்.
6: நன்றி.
0: வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தி என்ற அணிக்காக ஜெர்மனியிலிருந்து திருமதி பாரதி அவர்கள் தனது விவாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களை இறுகப்பற்றி கொண்டு 173 பட்டிமன்றம் இன்று 3 வாரமாக இணைந்திருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
7: வணக்கம் நடுவர் கேதியோலி பாலேந்திரா.
0: வணக்கம் வணக்கம். எங்கள் பாலேந்திரா பாலேந்திரா நலமாக இருக்கின்றீர்களா?
7: நாங்கள் நலம். நீங்கள்?
0: நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் பாலேந்திரா.
7: நானும் சொல் புத்தி தான் போன வாரமும் இணைந்து கொண்டு.
0: ஆமா ஆமா, இந்த வாரம் சொல் புத்தி.
7: ஆனா உங்களுக்கு உங்களுக்கு கண்ணுக்கு மிளகா போட்டது என்ன சொன்னீங்களா? கண்ணுக்கு மிளகா போட்டது
0: போட்டது
7: ராதா சொன்ன மாதிரி உங்களுக்கு தூள் ஓட்டு சொல் புத்தி எல்லாம் நீங்கள் நல்ல மாதிரி இருக்கிறீங்க. இன்றைக்கு வெளிநாடு வந்து சொல் புத்தியில மூல சொந்த புத்தியில இருந்திருந்தா இன்றைக்கு நீங்கள் அங்கனைகளை எப்பயும் மண்டையா போட்டிருப்போம் நாங்கள். எனக்கு எல்லாம் கூல போட்டாலும் எனக்கு எனக்கு கட்டி போட்டு அடிச்சவர் அண்ணா மரத்துல பின் கையால பின்பகமா கையை கட்டி போட்டு அடிச்சவர் செண்டு முறையன். அப்படி அடித்து அப்படி சாய் சொல்ல தட்டாதேன்னு அம்மா அப்பா அம்மா அண்ணாக்கள் அடிச்சு எங்களை வளர்த்து எங்க விட்ட வழியத்தான் நாங்கள் இன்றைக்கு சொல் புத்தியால இன்றைக்கு நாங்கள் ஏதோ கஞ்சினாலும் குடிக்கிற அளவுக்கு நல்லா இருக்கிறோம். இன்றைக்கு சொந்த புத்தியில இருந்தா நாங்கள் இன்றைக்கு எங்கேயோ எப்பயோ போயிருப்போம் நடைபெற. இப்ப இந்த நண்பன் இயேசுதாசன் போன வாரம் இந்த காரைப்பிடி கதைச்சிருப்பாரு. உண்மையில அது அவர் அவர் சொல்றது நான் வாழ்த்துக்கள் வரவேற்கிறேன். ஆனா கார் வந்து ஒரு ஒரு ஒரு ஆள் தான் டிரைவர். நான் அது இல்லையென்று சொல்லு. அது இப்ப இப்ப இப்ப இப்ப குறியீடு காலத்துல முந்தியெல்லாம் நாங்கள் பக்கத்துல இருந்து சொல்லணும் சின்னக்கிருக்கால் ரோட் சொல்லணும் அது சொல்லணும் அப்படி சொல்லணும் அப்படி திருப்பி அங்க போட் பாக்கணும். அவர் ஓடிக்கொண்டிருப்பார் போட் பாக்குறது இன்னொரு ஆளு தெரிந்தான நடுவர் அவர் அதே என்ன. அப்படி இப்ப இப்ப பாரதி சொன்ன மாதிரி நவிகேசன் இப்ப நவிகேசன் சொல்லுது இப்ப அண்ணன் அப்படி இருந்தாலும் ஒரு ஆள் பக்கத்துல வேணும் அவருக்கு சொல் புத்தி. என்னன்னா அவருக்கு கண்ண கண்ண வட்டி விட்டாருன்னா என்ன செய்யறது. இப்ப இப்ப பாருங்க இப்ப இப்ப பாருங்க நடுவர் அவர்கள் இப்ப இப்ப இப்ப கல்யாணம் செய்யறோம் ஒரு புள்ளி ஒரு அட்டன் பண்ணாலும் என்னண்டான நாங்களே அப்படியே தெரிஞ்சு ஐயரை பிடிக்கிறீங்க. ஐயர் பிடிக்காம நீங்களே உங்களை சொந்த புத்தியில எல்லாம் செய்யலாம். உங்களுக்கு தெரிஞ்சது தேவாரத்தை மந்திரத்தையும் மோதி ஓதுரையும் ஓதையிலையும் வேவிருதோ வேதரையிலையும் நீங்கள் உங்களோட வீட்டுல வச்சே நீங்கள் எல்லாத்தையும் செய்யலாம். பிள்ளைகள் போல தப்பிடத்தை செலுத்துறீங்களா பேருந்து ஐயர் தேவையில்லையே இந்த கோயிலுக்கு போறீங்க கோயில கும்பிடுறீங்க இதெல்லாம் சொந்த புத்திக்கா செய்யுங்க. சொல் புத்தி என்ன சொல் புத்தியேப்பா நாங்களும் இன்றைக்கு ஐயரை பிடிக்கிறோம் அவர் வந்து இன்றைக்கு அவர் அவர் அவற்ற மன திருத்திக்கு அவர் எல்லாம் செய்த அப்புறம்தான் நான் எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. நாங்க புத்த சமைச்சு சாப்பிட குட்டி கழுவி துளைச்சிட்டு சாப்பிடலாம் அந்த ஐயர் ஐயர் வந்து சொல் புத்தி அதுக்கு தான் ஐயர் இருக்காரு எங்களுக்கு இன்னத்துக்கு அவர். இப்ப அப்ப என்னது நீங்க கல்யாணம் பேசுற புரோக்கர் தேடுறீங்க நடுவர் அவர் புரோக்கர் இல்லாம கல்யாணம் செய்யலாம். ஏன் புரோக்கரை தேடி நாள் பார்த்து பிடிச்சி ஐயரை கட்டு சரது நட்சத்திரங்கள் பார்த்து குறிப்பு பார்த்து நாங்க செய்யறோம் இதெல்லாம் சொல் புத்தி தானே. சொல் புத்தியில நாங்க ஒன்றும் செய்யல. அது இப்ப இப்ப பாருங்க நாங்க எல்லாம் தனியா வாழ்ந்து இன்றைக்கு நடுவர்கள பிள்ளைகள் சொல்றதா நாங்கள் இருக்கிறோம் என்ன இல்லையான்னு சொல்றீங்களா. பிள்ளைகள் சொல் பிள்ளைகள் அப்பா என்றால் நாங்க நடங்குறோமே நாம நடங்குறோம் பிள்ளைகள் பிள்ளைகள் இப்ப பிள்ளைகள் சொல்றதா நாங்கள் இருக்கிறோம். சொல் புத்தி எங்கட புத்தியில நாங்கள் வாழலாம். இப்ப பிள்ளைகள் சொல்ற அளவுக்கு இப்ப பிள்ளைகள் சொல்லி எங்களை திருத்துற அளவுக்கு நாங்க வந்துட்டோமே என்றால் சொல் புத்தி என்ன. இப்ப பாருங்க இப்ப விமானம் வந்து ஒரு ஒரு ஆள ஒரு ஆள் விட இல்லாம மேல ஒரு ஆக்களை ஏத்தி ஏத்தி தனியா போகும்போது பிளைட்ட மேல விட இல்லாம விமானத்தை ரெண்டு பேர் இப்ப மூன்று பேர் என்ன சொல் புத்தி. அவரை தனியா விட
0: கீழே இருந்தே ஆர்டர் போட்டுக்கொண்டிருப்பார்கள் மேல எலும்பு இவ்வளவு தூரத்துல பறவை கீழே வா.
7: ஐயோ அதுதான் இப்ப சொல்ல வாரம் நடுவர்களே ட்ராபிக் கண்ட்ரோல் என்ற ஒரு ஆள் இருக்காரு என்ன அவர் அவர் அவர் ஓகே பண்ணதான் அவர் அவர் வந்து சொந்த புத்தியில மேல மேல விமானத்தை எடுக்கல. அவர் ட்ராபிக் கண்ட்ரோல் ஒன்று இருக்குது அவர் வந்து சொல்லணும் தான் ரைட் எடு பிளைட்ட ஓடி ரன்வேல கொண்டு நிப்பாட்டு அவர் ஓகே பண்ண அப்புறம் இவர் கொண்டு எழும்பலாம் மேல பிளைட் அது மாதிரி தனியார் கோயிலா செண்டு அது மூன்று வேற என்ன அவர் சொந்த புத்தியில எல்லாம் எல்லாம் கண்ட்ரோல்ல எல்லாம் கீழே சொல்லுவார்கள் இல்ல நீ இந்த ரூட்டாலாம் நீ போகணும் என்ன அதுக்கு மேல ரூட் இருக்கு ரசிக்கிற கண்ட்ரோல் இருக்கு அவர் அவர் ஓகே பண்ணினாத்தான் இவர் மேல எடுக்கலாம் திருப்பலாம் என்ன செய்யலாம் அதே என்ன சொல்றதுதான் அவர் சொந்த புத்தியில கொண்டு போனா ஜெர்மன்ல ஜெர்மன்ல ஒரு பிளைட்டை கொண்டா தெரியுமா இப்ப கனகால வந்து ஒரு பிரான்ஸ்ல ஒரு மலையோட கொண்டு அடிக்க தெரியுமா உங்களுக்கு
0: நடுபுறவர்
7: ஒரு பைலட் கொண்டு 130-140 பேரை கொண்டு அப்படி ஒரு அடிச்சு சா கொண்டது அது வந்து அது அவற்ற சொந்த புத்தி அது வந்து அவர் மனமடி செய்தது என்ன. இப்ப கட்டி தூக்குறார்கள் தற்கொலை செய்யறார்கள் என்ன சொல்லுமா தற்கொலை
0: என்ன
7: தற்கொலை செய்யறார் அது வந்து சொந்த புத்தி. ஒரு சொல் புத்தி என்ன நாலு பேர் சொல்லுவாங்க ரே உனக்கு கடன் உனக்கு கடன் இருக்குதா உனக்கு கஷ்டமா உனக்கு மனிதர்கள் பிரச்சனையா இப்ப தனியா புறம்பாயிரு தனியா வாழ்ந்து காட்டு தனியா வாழ்ந்து காட்டு நீ இப்படியான முட்டாள் வேலை பார்க்காத மனசை வச்சு யோசிச்சு நீ நல்ல மாதிரி வாழ்ந்து காட்டு அதுக்காக நீ போய் கட்டி தூங்காத குளத்துக்கு எவ்வளாத கடலுக்கு எவ்வளாத ரயிலுக்கு எவ்வளாது சொல்லுவாங்க அதுதான் சொல் புத்தி அதுதான் சொல் புத்தி நடுவர்களே. சொந்த புத்தியில இதுல தான் செய்யறவன் ஒரு முட்டாள்தனமே. அப்படி பார்த்தால் சாதாரண எறும்புக்கு மூளை இருக்குது என்ன எறும்புக்கு மூளை இருக்குது எறும்பு மூளையின் படியா போகுது அந்த மனசை வச்சு மணந்து பிடிச்சுதான் போகுது எங்கெங்க இனிப்பு உள்ள சாப்பாடு இருக்கு எங்க போய் கொத்தி சாப்பிடலாம் அந்த அந்த திரும்புறது வந்து தன் மனசை வச்சு தான் போகுது, தன் மூளையை வச்சு தான் போகல, எறும்புக்கு மூளை இருக்கு தான் நடுகிறவர் அல்லையா. இப்ப பாருங்க, இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு சொந்த எங்களை சொந்தக்காரர், அதாவது விஜயபாலியத்தினால சொந்தக்காரர் ஒரு கார் ஒன்று பண்ணவே, அவருக்கு தாய் சொன்னது, தகப்பன் சொன்னது, ஃப்ரெண்ட்ஸ்கள் சொன்னது, இங்கவா காரை வந்து தனியா வேண்டாத உண்டை தனியா போய் வேண்டாத உண்டி எண்ணத்துக்கு ஒரு ஒரு மெக்கானிக்கல் அப்படி ரெண்டு பேர் தெரிஞ்சாக்கள கூட்டி கொண்டு கதைச்சு போய் நல்ல ஒரு காரா பார்த்து விழுந்து சொல்ல அவர் ஓமாமன் சொல்லி போட்டு தந்த புத்தியில போய் காசை கொடுத்து ஒரு தமிழாட்ட காசை கொடுத்து அவர் ஐயாயிரம் யூரோ காரை 6000 யூரோ கொண்டு கொடுத்து 6000 யூரோ அவருக்கு கொமிஷனா வடிவ கழுங்கு நடத்துறாரு. சொந்த புத்தி என்ன, இது வந்து முட்டாள் என்ன, அவர் 6000 யூரோக்கு வேண்டி 1000 அவருக்கு, 5000 வந்து இவருக்கு காரக்காரன் கார் எடுத்துக்கொண்டு வீட்டை வேற நடுபடுறவர்களே இன்ஜின் கேட்டா விழுந்துட்டு உண்மை சம்பவமா இது. நான் தர்சனம் தான் சொன்னேன், நான் ஒரு தலைப்புல கதைக்கும் பொழுது சேர்ந்து மேரி நெஞ்சது எராத்தா மேரின்னு சொல்ற மேரி வந்து பே பண்ணி ரோட்டுல சேதம், ரோட்டெல்லாம் கிண்டி இறஞ்சி விட்டுது இன்ஜின், அதுக்கு சேதம் பின்னால கார்களை பிளாக் பாய் இருந்து பின்னால கொண்டு இடிச்சு விட்டுட்டாங்க காருக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் அவர் பே பண்ணி கடைசியா சேர்ந்து அவர் திருப்பி சொல் புத்தியில தான் அவர் பேருந்து வாகனம் பண்ணி நல்ல மாதிரி எழுந்தி இப்ப அவருடைக்கு பிரான்ஸ்ல வந்து அவருக்கு பஸ் டிரைவர் ஆராய்ச்சி. இது வந்து சொந்த புத்தியால தான் அவர் முன்னேறின ஒழிய சொல் புத்தியால அவர் சரியா ஃபைன் எல்லாம் கட்டி நட்டப்பட்ட ஆள் என்ன. ஒரு நாள் நாங்கள் எங்கடி
0: என்னத்துக்கு சொல் புத்தியால முன்னேறினவர்,
7: சொல் புத்தியால முன்னேறி சொந்த புத்தியால நட்டப்பட்டவர், சொந்த புத்தியால நட்டப்பட்டு ஃபைன்கள் எல்லாம் வந்து பட்டிக்கு எடுத்து தாய்தப்பன் கொடுத்து பேருந்து கடைசியா சொல் புத்தியில தான் அவர் இன்றைக்கு முன்னாடி இன்றைக்கு பிரான்ஸ்ல வந்து RATP பாஸ் டிரைவர் என்ன ஏர்போர்ட் இல்லையா அப்படி சொந்த புத்தி, அதாவது சொல்லுவாங்க தாய் சொல்ல தட்டாது என்ன. ஓ அப்படி இப்ப பாரதி சொன்ன மாதிரி மற்ற ராதா வந்து சொன்ன மாதிரி நாங்கள் உண்மையில நாங்கள் என்னதுக்கு நாங்க பள்ளிக்கூடத்துக்கு போறோம், வீட்டுல இருந்து படிக்கலாம் தான் நாடு வருவாங்க, எங்களுக்கு வீட்டு வச்சா என்ன சொந்த புத்தி வரும், சொல் புத்தி சொந்த புத்தி என்ன வரும், பள்ளிக்கூடத்துக்கு போனாதானே சொல் டீச்சர் மாதிரி சொல்றதோ மாத்திய மாதிரி சொல்றதோ நாங்க கேட்டு டியூஷனுக்கு போய் கொஞ்சம் வந்தாலும் ஆனா வந்தாலும் எழுதுற அளவுக்கு விடலாம் என்ன. சொந்த புத்தியில போட்டே என்ன பிரியோசனை வந்து கலைக்கிறவர் எல்லாம் சொந்த புத்தி என்ன என்ன நாடுகள் வழியா சொந்த புத்தி வந்து நாங்கள் வந்து சொல் புத்தியாலான் சொந்த புத்தி வந்தது என்ன, சொல் புத்தியாலான் பெண் எங்களுக்கு எங்கட மனசு வந்து மூளைகள் ஏறினது என்ன மனசாலே என்ன சொந்த சொல் புத்தியால சொந்த புத்தியால வந்து சொல் புத்திக்கு கடைசி வரையும் பெறாது, கடைசி வரையும் பெறாது என்ன. இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு எவ்வளவு பேரை பொடிச்சு உள்ளுக போடுறார்கள், இன்றைக்கு கொழும்புல பாருங்க எவ்வளவு என்ன, இதெல்லாம் சொல் புத்தி என்ன, சொந்த புத்தி இல்ல சொல் புத்தி என்ன. ஆனபடினால் நடுவரவர்களே, நீண்ட நேரம் நான் கதைக்க விரும்பல, நீங்கள் அடுத்த வாரம் தொடங்குறீங்களா இந்த வாரம் முடிக்கிறீங்களோ தெரியாது, ஆனா என்னுடைய கருத்து என்னுடைய அணிகளுக்கும் வாழ்த்துக்கள், சந்திரசரவண்ணா ராதா பாரதி எல்லாருக்கும் என்னுடைய அணிகளுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் வந்து சொல் புத்தி தான் எங்கட முன்னேற்றம் என்று சொல்லிக்கொண்டு விடப்படுகிறேன் நடைபெறவர்களே.
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தவர்கள் நன்றிகள் பாலேந்திரா, நன்றி வணக்கம்.
7: நன்றி
0: நன்றி வணக்கம். வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியா? சொல் புத்தி என்ற அணிக்காக பாலேந்திரா அவர்கள் இணைந்து சிறப்பித்திருந்தார் அவரது கரங்களையும் மிருகப்பட்டி கொண்டு. 173 பட்டிமன்றம் இன்று 3 வாரமாக
8: 8 9 அவதாரங்கள் பூர்த்தியாகிவிட்டன. 10 அவதாரம் எதுவோ?
9: கல்கி அவதாரம்.
8: அந்த அவதாரம் எப்போது எடுக்கப் போகிறீர்கள்?
9: கலி முற்றும் போது.
8: கலி முற்றிவிட்டது என்று எப்படி தெரிந்து கொள்வது?
10: சத்தியம் பொய்யாகும் தர்மம் தலை சாயும் அறநெறிகள் அலைமோதும் அதர்மம் அரசாளும் பருவநிலை மா

மனதிலும் பெரிதும் கலந்து விடும். அருந்தும் மருந்தில் நஞ்சை கலக்கி அழகு சிமிழில் அடைத்து மய விற்பனை செய்பவர் வளமடைவார் பெரும் வியாபாரிகள் எனும்

புன்னரும் பொய்யரும் கள்வரும் கயவரும் புயவலி கொண்டாட பெரும் செல்வ மிகுத்தவர் வல்லமையுற்றவர் ஜெயம் ஜெயம் என்றாட.

0: 73வது பட்டிமன்றம் வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியா? பட்டிமன்றத்தின் ஊடாக கலந்து தங்களது வாதங்களை வைத்திருந்த பட்டிமன்ற பேச்சாளருக்கும் இதுவரை நேரமும் பட்டிமன்றத்தோடு இணைந்திருந்த அனைவருக்கும் முதலில் நமது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பட்டிமன்றம் அடுத்த வாரமும் தொடரும் என்பதை மிகவும் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொண்டு இன்றைய இரவு எல்லோருக்கும் நல்ல தூக்கம் தரும் இரவாக அமைந்து நாளை விடிய போகும் நாள் எல்லோருக்கும் நலமான வளமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இயற்கை அன்னையை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்வது என்றும் உங்களிடன் சபா கீதீஸ்வரன். நன்றி, வணக்கம்.
1: கோவில் சிலை அழகா கொல்லுதடா,
2: நறுக்கு சமரம் செஞ்சு நடு தருவ போற வர

0: முதல் பாடல் உங்களுக்காக வந்துச்சு. தேனி சித்திர தேவாவுடைய சில எஸ் பி பாலசுப்ரமணியம் அந்த பாடலை பாடிட்டு உங்களுக்காக.
1: ரவி, சமீபத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இணையதளத்துல பல மோசடிகள் நடந்து கொண்டிருக்கின்றன.
0: ஒருத்தருக்கு
1: வந்து ஒரு லிங்க் அனுப்புவாங்க, அந்த லிங்க நாம தப்பி தவறி கிளிக் செய்து விட்டோம், தட்டி விட்டோம் அப்படின்னு சொன்னா அங்கே இருந்து டக்கு டக்கு டக்கு டக்கு டக்குன்னு நம்மளுடைய கான்டெக்ட் இருக்கு இல்லையா, நம்மளுடைய நம்ம யாரு கூட தொடர்புல இருக்கோமோ அவங்களுக்கு அதே லிங்க் போய் சேர்ந்துரும். ஆனா நாம அனுப்புற மாதிரி இருக்கும். அப்ப அவங்க என்ன செய்வாங்க, ஓ ரவிஜி தான் அனுப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டாக்கா அதுக்கப்புறம் அதுவும் இந்த மாதிரிதான் பரவும். இப்ப சமீபத்துல வந்து இந்த சிடிசி வவுச்சர்ஸ் எல்லாம் வேற இருக்கு இல்லையா, இந்த பற்றுச்சீட்டுகளுக்கு என்றே சமூக வலைதளங்கள்ல நிறைய மோசடி செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. விளம்பரங்கள் இருக்கின்றன, இந்த விளம்பரங்கள் எல்லாம் சரியான விளம்பரங்கள் கிடையாது.
0: பாருங்க, இதெல்லாத்தையும் நீங்க சரிபார்க்கணும், விவரங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நீங்க பல யுத்திகளை கையாளலாம். அதுல ஒண்ணு வந்து இந்த மோசடிக்காகவே வழங்கப்படுற சிறப்பு எண் இருக்கு இல்லையா, அந்த எண்ணை அவங்க தொடர்பு கொள்ளலாம். அது ஒரு வழி.
1: 1799 என்பதுதான் இந்த சிறப்பு எண்.
0: அதுக்கப்புறம் இந்த ஸ்கேம் ஷீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயலி இருக்கு சஜினி, அதை நீங்க வந்து பதிவிறக்கம் செய்து கொண்டீங்கன்னா உங்க கையெழுத்து தொலைபேசியில, அதன் வாயிலாகவும் இப்படிப்பட்ட சம்பவங்களை குறைத்துக் கொள்வதற்காகவும் முறியடிக்கிறதுக்காகவும் நீங்க பயன்படுத்திக்கலாம்.
1: அது மட்டும் இல்ல, இப்ப யாராவது உங்ககிட்ட வந்து இந்த சிடிசி பற்றுச்சீட்டுகளை பற்றி செய்தி அனுப்புனாங்கன்னா முதல்ல நீங்க என்ன செய்யணும்னா அந்த கிளிக் செய்யாம நீங்க இந்த இணையதளங்களுக்கு சென்று இந்த விளம்பரம் சரியானதா அப்படின்னு பார்த்து கொள்ளணும், சரி பார்த்து கொள்ளணும். அதற்கு நீங்க போக வேண்டிய இணையதள முகவரி go.gov.sg/cdcv அல்லது vouchers.cdc.gov.sg.
0: ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு நீங்க வேலை செஞ்சு சம்பாதிக்கிற காசை பாதுகாப்பா வச்சுக்கணுமா இல்லையா?
1: ஆமா.
0: ஆக பாதுகாப்பு வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப அவசியம். அதுக்காக தான் இந்த தகவலை நாங்கக்குள்ள பகிர்ந்துகிட்டோம். சரி, 6:11 ஆயிடுச்சு. இன்று பழைய பாடல்கள் தொகுப்புல உங்களுக்காக 3 இதமான பாடல்கள் காத்திருக்கு.
2: முடிவது போல் இடையிருக்கும்
1: இதயத்தில் நீ திரைப்படத்தில் இருந்தும்
2: பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள்
1: பாசம் திரைப்படத்தில் இருந்தும்
2: காற்று வேலீடை கண்ணம்மா
1: கப்பலோடிய தமிழன் திரைப்படத்தில இருந்தும் உங்களுக்காக நம்ம நேயர்கள் பார்த்து பார்த்து பாடல்களை விரும்பி கேட்டு இருக்காங்க. இதயத்தில் நீ திரைப்படத்தில இருந்து பாடலை வந்து ரமேஷ் விரும்பி கேட்டு இருக்காரு.
0: பாசம் பட பாடலை எனக்காக ஒளிபரப்புங்க அப்படின்னு பாக்கியம் சொன்னாங்க, அவங்களுக்கான பாடலாக அது வந்தது.
1: கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்தில இருந்தும் லலிதாவின் விருப்ப பாடலை இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம கேட்க இருக்கோம்.
0: அது என்ன பி வி ஸ்ரீனிவாஸ் பாட்டா பாத்து போடுறீங்க அப்படின்னு கேட்கலாம். காரணம், இன்னைக்கு அந்த பழம்பெரும் பாடகருக்கு பிறந்த நாள். 1930 ஆண்டு இதே நாள் செப்டம்பர் 22 பிறந்த பி ஜி பி ஸ்ரீனிவாஸ் இந்த உலகத்திலிருந்து மறைந்திருக்கலாம், ஆனா அவருடைய இதமான குரலை மறக்க முடியுமா?

0: மாலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாணி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாணியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாணி ஆட்டோ 1 மற்றும் பிவாணி ஆட்டோ 3 இபிஓ வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாணி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாணி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாணி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.
1: வணக்கம் சிங்கே.

0: காம்பஸ். இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டவுன் பஸ் ஸ்நாக்ஸ். இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
2: Maverick Events and Production வழங்கும் Masala Coffee live in Singapore, the return tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு Masala Coffee மீண்டும் சிங்கப்பூரில். Masala Coffee தனித்துவமான fusion இசை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM, D-Marquee, Downtown Eastdale. Masala Coffee live in Singapore, the return tour. நுழைவுச்சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
4: வணக்கம் சிங்கே.

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு.
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும், உள்ளம் மகிழ சமைக்க உதவும், ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி. மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: 6:25 ஆகிவிட்டது.
2: பஞ்சாங்கம் பார்த்து சொல்லவா.
0: எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசிலா குரல்ல இரண்டு பாடல கேட்க போறீங்க. சிட்டுக்குருவி படத்துல இருந்து பாட்டு வருது, அதனை அடுத்து சீர்வரிசை படத்துல இருந்து பாடல் இடம்பெற போகுது.
3: இந்த மாதிரி எல்லாம் காதலித்து பாடல்களை பாடணும்னு ஒருத்தருக்கு சமீபத்துல ஆசை வந்திருக்கு. 49 வயது நிரம்பிய ஒரு ஆடவர் சிங்கப்பூர்ல மோசடிக்கு ஆளாகி இருக்காரு. ரவி,
0: என்னாச்சு?
3: அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, பேஸ்புக் வாயிலாக ஒரு பெண்ணோட பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர்களுக்கு இடையே வந்து கொஞ்சம் காதல் மலர்ற மாதிரி இருந்துச்சு. பேஸ்புக்ல இருந்து வாட்ஸ்அப்ல அவங்க தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்மணி என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் வந்து ஒரு சிங்கப்பூரர், ஆனா வெளிநாட்டுல நான் இப்ப வசிக்கிறேன், இங்க நான் ஒரு கடை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அவரும் வந்து, அப்படியா, உன் கடையா, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிருக்காரு.
0: நல்ல விஷயம் தானே.
3: அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, என் கடைக்கு இப்ப நீங்க வந்து முதலீடு செஞ்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், உங்களுடைய ஆதரவை இதன் வாயிலாக நீங்க தெரிவிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
0: இவரும் அதை நம்பி காசை எடுத்து கொடுத்திருக்காரு.
3: ஆமா,
0: அதுக்கப்புறம் ஏமாந்துட்டாரு.
3: ஆமா, 80,000 வெள்ளிய அவங்க மோசடி செஞ்சுட்டாங்க. அது கூட பிரச்சனை இல்ல, இந்த காசை, அதாவது இந்த பணத்தை மீட்பதற்காக ஒரு வழக்கறிஞர நாடி போயிருக்காரு.
0: அங்கேயும் வந்துட்டாரு,
3: அங்கேயும் ஏமாந்துட்டாரு, 10,000 வெள்ளிய இழந்துட்டாரு.
0: பாருங்க, இதெல்லாம் தேவையா அப்படின்னு ஒரு கணம் யோசிக்க சொல்லுது. இன்னொரு கணம், இதுக்கு நாமளும் விதிவிலக்கல்ல, நமக்கு கூட இது நடக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. காரணம், சில பேர் சில நேரத்துல நாம எப்ப தனிமையில இருக்குமோ அல்லது அன்பை தேடுறோமோ அதை பயன்படுத்தணும்னு நினைப்பாங்க. தப்பு பண்றவங்க அவங்களா இருந்தாலும் அதன் விளைவுகள் நமக்கு வரும்போது மனசுக்கு ஒரு மாதிரியாதான் இருக்கு. ஆக இப்படிப்பட்ட சம்பவங்களுக்கு நடக்க கூடாதுன்னு சொன்னா, இந்த பாருங்க, முன்பின் தெரியாதவங்க, நீங்க சந்திக்காதவங்க, நேர்ல பார்த்து பேசாதவங்க, அவங்களோட நீங்க தொடர்பு கொள்ளும் போது கொஞ்சம் ஒரு கணம் 2 நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அதே நேரத்துல உங்களுக்கு தெரிந்தவங்க, உங்க கண் முன்னால இருக்கிறவங்க அல்லது அதிகாரிகள் அப்படிங்கிற பேர்ல இந்த மாதிரி வேலைகளை செய்யறவங்களை நீங்க விடவே கூடாது. நேரா போய் காவலர்கள்கிட்ட சொல்லணும்.
3: ஆமா, புகார் செய்யணும், இவங்களை கையும் கழுவோமா பிடிக்கணும்.
4: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
0: 6:28 ஆகிவிட்டது. நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
5: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
6: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
7: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
0: வணக்கம் சிங்கே.

0: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
0: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
0: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
2: கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
1: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
2: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
3: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புண்டகை.

0: பத்து நிலவரம்.
1: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: இன்றைய பொன்மொழியை நமக்காக பார்த்து பார்த்து அனுப்பிச்சிருக்காங்க நேயர் மேனகா.
1: குடிசையில் இருப்பவர் எல்லாம் ஏழையும் அல்ல, மாளிகையில் இருப்பவர் எல்லாம் பணக்காரரும் அல்ல, மன திருப்தியோடு இருப்பவரே உண்மையான பணக்காரர்.
2: பிரம்மாதமான இந்த கூற்று மீண்டும் உங்க செவிகளுக்கு. குடிசையில் இருப்பவர் எல்லாம் ஏழையும் அல்ல, மாளிகையில் இருப்பவர் எல்லாம் பணக்காரரும் அல்ல, மன திருப்தியோடு இருப்பவனே உண்மையான பணக்காரன். கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
6: வணக்கம் சிங்கே.
7: காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன்.

0: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
1: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
3: ஃபைட்லாம் இல்லங்க, ஆனா நல்ல கேள்விகள் இருக்கு.
1: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
4: கல்லுல ஊத்தும் போது சுவையின்னு கேக்குங்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
3: சுயின்னு கேக்குமா?
1: எங்க நிகழ்ச்சியில நல்ல நல்ல பாடல்கள் கேட்கலாம்,
3: சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
0: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும். சோ தேங்க் யூ.
5: சொல்லுங்கள் ராஜமாதா.
6: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
1: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
6: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
6: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
6: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: வைரவா திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது விஜய் பிரியதர்ஷினி அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. அனிருத் நீதி மோகன் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
1: சிங்கப்பூரில் பி எஸ் ஐ எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 62 82 உட்பட்டிருக்கிறது. வானிலை நிலவரம் ஆதரவு
2: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னிரைஸ்.
3: ஆரோக்கிய குறிப்பு
1: சஜினி
0: சொல்லுங்க.
1: ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நீங்க பின்பற்றும் ஒரு வழிமுறை என்ன?
0: இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நிபுணர்கள் மருத்துவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, புரத சத்து நமக்கு நிறைய தேவைப்படுகின்றது, நார் சத்தும் தேவைப்படுகின்றது, அது மட்டும் இல்ல வைட்டமின் சியும் நமக்கு அதிகமாக தேவைப்படுகின்றது. வயதாக ஆக இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் நமது ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன. அப்ப இவை எல்லாம் இருக்கிற ஒரு பழத்தை நாம சாப்பிட்டோம்னா இன்னும் சிறப்பா இருக்கும் இல்லையா?
1: கொய்யா பழம்.
0: ஆமா,
1: சரியா சொன்னா,
0: சரியா சொன்னீங்க. கோவாலதான், அதாவது கொய்யா பழத்துலதான் ஆக அதிகமான புரத சத்து இருப்பதோடு இதுல ஆக அதிகமான வைட்டமின் சி ஊட்டச்சத்தும் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இது ஒரு பழமா இருக்கிறதுனால இதுல நார் சத்தும் அதிகமாக இருக்கின்றது.
1: குவாவா சாப்பிட்டீங்களே? இன்னும் இல்லையா? இன்னைக்கு மறக்காம ஒரு கொய்யா பழத்தை சாப்பிடுங்க. ஆனா அதோட வர அந்த தூள் இருக்கு இல்லையா, அதை மட்டும் ஒதுக்கி வச்சிருங்க.
2: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை.
2: வணக்கம் சிங்கே.

0: இது இன்னொரு செழிப்பான செவ்வாய்க்கிழமை.
1: சூரிய வெப்பத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50, SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விற்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்துல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இத கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
2: எல்லா நாளும் நல்ல நாளே,
3: எல்லா நாளும் நல்ல நாளே. Have a good day.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
5: வணக்கம் சிங்கே.

0: தீபாவளி படத்துல இருந்து பாடல கேட்டீங்க. யுவன் சங்கர் ராஜாவோட இசையில ஹரிச்சரன் மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
1: ஒலி 96.8 போக்குவரத்து நிலவரம்.
2: CTE-ஐ நோக்கி செல்லும் SLE லென்டோ அவென்யூவிற்கு பிறகும், SLE-ஐ நோக்கி செல்லும் TPE பாசிரிஸ் டிரைவ் 8 பிறகும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
7: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
8: வணக்கம். காலை மணி 7. மீடியாகாப் ஒலி 96.8. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். சிங்கப்பூர் உள்ளிட்ட 20 நாடுகள் AI தொழில்நுட்பம் உண்டாக்கும் ஆபத்துகளுக்கு எதிரான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளன. ஒருங்கிணைந்த முயற்சிகள் வேண்டும் என்று கூறி தலைவர்கள் கூட்டறிக்கையில் கையெழுத்திட்டுள்ளனர். AI தொழில்நுட்ப வளர்ச்சி சரிவர நிர்வகிக்கப்படாவிட்டால் அது கடுமையான பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தும் என்று தலைவர்கள் எச்சரித்தனர். ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் 81st பொதுச்சபை கூட்டத்தில் தலைவர்கள் அவ்வாறு கூறினர். சிங்கப்பூர், நோர்வே, பின்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, ஜெர்மனி, ஸ்பெயின், அயர்லாந்து முதலிய நாடுகளின் தலைவர்கள் கையொப்பமிட்டனர். கட்டாய பரிசோதனைகளையும் சுயேட்சை மதிப்பீடுகளையும் மேற்கொண்டு AI நிறுவனங்கள் வெளிப்படையான நடைமுறைகளை கையாள வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டது. வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் ஐக்கிய நாட்டு நிறுவன பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்ளவிருக்கிறார். இன்று முதல்

0: இடையே அவர் பிரிட்டிஷ் பிரதமர் ஆண்டி பர்னம், ஜப்பானிய பிரதமர் சனே தகாயிச்சி, உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஆகியோருடன் தனித்தனியே சந்திப்பு நடத்துவார். நாளை மறுநாள் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை திரு டிரம்ப் வெள்ளை மாளிகையில் சந்திப்பார். அந்த முக்கிய சந்திப்புக்கு முன்னதாக ஜப்பானிய பிரதமர் திருவட்டி தக்காய்ச்சி அமெரிக்க அதிபருடன் கலந்து பேச முனைகிறார். அமெரிக்காவுடனான உறவை மறு உறுதிப்படுத்தும் முயற்சியாக கவனிப்பாளர்கள் இதனை பார்க்கின்றனர். வெள்ளை மாளிகை தடை விதித்த சிஎன்என், எம்எஸ் நவ், பொலிட்டிகோ ஆகிய செய்தி நிறுவனங்கள் அதிபர் டிரம்ப் மீதும் ஏனைய அதிகாரிகள் மீதும் வழக்கு தொடுத்துள்ளன. நிறுவனங்களின் பேச்சு சுதந்திரத்தையும் ஊடக சுதந்திரத்தையும் அந்த தடை மீறுவதாக அவை குறிப்பிட்டன. டிரம்ப் நிர்வாகத்தின் முடிவை தடுக்கும் தற்காலிக உத்தரவுக்கு செய்தி நிறுவனங்கள் தலைநகர் வாஷிங்டனில் உள்ள நீதிமன்றத்தில் விண்ணப்பித்துள்ளன. அரசாங்க தலையீடு இல்லாத ஊடக சுதந்திரத்தை நிலைநாட்டுவதற்கு இந்த போராட்டம் அவசியம் என்று நிறுவனங்கள் கூட்டறிக்கையில் தெரிவித்தன. பிரிட்டன் சவுதி அரேபியாவுக்கு ராணுவ ஆதரவு வழங்கவிருப்பதாக பிரிட்டிஷ் பிரதமர் ஆண்டி பர்னம் கூறியுள்ளார். ஆகாயத்தில் சவுதி அரேபிய விமானங்கள் எரிவாயு நிரப்பிக்கொள்ளும் வசதியை பிரிட்டன் செய்து தரும். ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சி படை சவுதி அரேபியா மீதான தாக்குதல்களை அண்மை நாள்களில் கடுமையாக்கியுள்ளது. சவுதி அரேபியா ராணுவ ஆதரவுக்கு அழைப்பு விடுத்திருந்தது. பிரிட்டனின் உதவி சில வாரங்களுக்கு நீடிக்கும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மோசடிக்காரர்கள் ஹாவி நோமன் கடை ஊழியராக பாவனை செய்து நடத்திய ஏமாற்று வேலைகளில் இந்த ஆண்டு ஜனவரியிலிருந்து சுமார் 4.8 மில்லியன் வெள்ளி பறிபோகியுள்ளது. அத்தகைய குற்றச்செயல்கள் கணிசமாக அதிகரித்திருப்பதாய் சிங்கப்பூர் காவல்துறை எச்சரித்தது. ஹாவி நோமன் மோசடி சம்பவங்கள் குறித்து சென்ற ஆண்டு சுமார் 120 முறை புகார் அளிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்டவர் தொலைக்காட்சியை வாங்கியதாக அல்லது பொருள் விநியோகத்தில் சிக்கல் இருப்பதாக ஊழியர் கூறுவார். அதனை மறுக்கும்போது தனிப்பட்ட விவரங்கள் தவறுதலாக பயன்படுத்தப்பட்டதாய் மோசடிக்காரர் கூறுவார். பின்னர் அந்த அழைப்பு சிங்கப்பூர் நாணய வாரியத்திடம் மாற்றப்படுவதாக கூறப்படும். விசாரணை நடத்துவதற்கு பாதிக்கப்பட்டவரிடம் பணம் கோரப்படும். சிங்கப்பூரில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி காற்றின் தரம் மிதமாகவே இருக்கிறது. மத்திய வட்டாரத்தில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 82 பதிவானது. மற்ற பகுதிகளில் 62 முதல் 76 வரை பதிவானது. காற்றின் தரம் நேற்று முன்தினம் மத்திய, கிழக்கு, மேற்கு பகுதிகளில் ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியது. குறியீடு 100 தாண்டினால் ஆரோக்கியமற்ற நிலை என கருதப்படும். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவை டூஜுவன் சூறாவளி கடந்து சென்றுள்ளது. அது கடுமையான மழை, வெள்ளம், நிலச்சரிவுகள் ஆகியவற்றை கொண்டு சென்றது. 1.6 மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு இன்று காலை வெளியேற்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. நூற்றுக்கணக்கான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. கிட்டத்தட்ட 10,000 குடும்பங்கள் மின்சாரம் இல்லாமல் தவிக்கின்றன. ஷீபா, கனகவா மாநிலங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 2 மாண்டதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்தன.
1: சொல்லும் பொருளும்
2: ப்ரொஃபஸர் பேராசிரியர். பேராசிரியர்கள் பட்டப்படிப்பு மாணவர்களுக்கு விரிவுரையாற்றுவதோடு வாழ்க்கை தொழில் ஆலோசனையையும் வழங்குவர். ப்ரொஃபஸர் பேராசிரியர்.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
3: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
4: வணக்கம் சிங்கே,
5: ஆதரவு BYD.
6: COI விலை அதிகமாக உள்ளதா? BYD வழி சிறந்த தொகையை பெறுங்கள்.
5: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளருக்கான பலன்களையும் பெறுங்கள்.
6: அதோடு 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் வழி பயன் பெறலாம்.
5: பிஒய்டி வாகனத்தை இன்றே ஓட்டி பாருங்கள்.
6: இன்றே பிஒய்டி காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
7: சூடா இருக்கு, குளிர்சாதனம் வேலை செய்யலையா?
8: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
7: ஜிஇடி ஏர்கோனை கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும்

0: குளிர் சாதனம் பொருத்துறது பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் ஜிஇடி அக்கௌண்ட் இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
1: ஜிஇடி அக்கௌண்ட் அண்ட் என்ஜினியரிங் அறியுங்கள். 6371111005 புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். ஜிஇடி அக்கௌண்ட் .com.
2: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
3: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
2: ஜோதி ஸ்டோர், புஷ்ப

0: It's just everything wrong. No, it's not her face. It's beyond that.
1: வணக்கம் சிங்கே.
2: டக்கர் படத்துல இந்த பாடலை கேட்டீங்க. சித் ஸ்ரீராம் பால்வி சுரேசன் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. நிவாஸ் கே பிரசன்னோட இசையில
1: காலை 10 மணி வரையிலும் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கி கொண்டிருக்கிறோம். ரவிஜி
2: சச்சினி
3: உன்னை பார்த்த நேரம் மனசு ஆடும்.
1: ஆல் இன் ஆல் அழகு ராஜா திரைப்படத்துல இருந்து
2: பாடல் வரப்போகுது. பட்டியல் படத்துல இருந்து உங்களுக்காக இன்னும் கொஞ்ச நேரத்துல
1: புதுசா ஒரு உயிரினத்தை கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அது எந்த உயிரினம்?
2: இதான் எனக்கு தெரியும்ல அப்படின்றீங்களா? இப்பவே எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அந்த பதில சரியான முறையில.
1: 9678 9 என்ற எண்ணுக்கு உங்களுடைய பதில்களை இப்பவே அனுப்பி வச்சிருங்க.
4: 9 போக்குவரத்து நிலவரம்.
2: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. SLECTE செல்லும் வழியில் லேண்டோ அவென்யூவுக்கு பிறகு 5 தடத்தில். போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி பருப்பு. பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
6: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
7: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.
1: வணக்கம் சிங்கே.

0: மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளமெண்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: மஞ்சள் தங்கத்துடன் யாராவது மஞ்சள் தங்கத்தை தான் அணியணும்னு யார் சொன்னது? இப்ப மஞ்சள் தங்கம், ரோஸ் கோல்ட், வெள்ளை தங்கம்னு நிறைய தெரிவுகள் வந்திருக்குங்க. இத நீங்க சேர்த்து அணிவதிலும் ஒரு அழகு இருக்குது. மஞ்சள் தங்கம் கொஞ்சம் பாரம்பரியமான தோற்றம் தரும், ரோஸ் கோல் மென்மையான தோற்றம் உங்களுக்கு தரும், வெள்ளை தங்கம் நீங்க அணிச்சீங்கன்னா நவீனமான அழகையும் அது சேர்க்கும். ஆனா மூன்றையும் அதிகமா நீங்க கலக்காம இரண்டு நிறங்களை மட்டும் முதல்ல நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. அது உங்களுக்கு நிறங்கள் மாறினாலும் தங்கத்தின் அழகு குறையாது. சரியா நீங்க இணைத்தீங்கன்னா இன்னும் தனித்துவமாக தெரியும். ஆஹா, பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குதேனும் தோன்றும். முக்கியமான குறிப்பு, எல்லா தங்க நகைகளும் ஒரே நீளத்துல இருக்க கூடாது, ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் இடைவெளி இருந்தா ஒவ்வொரு வடிவமும் தனியாக தெரியும், பார்க்கறதுக்கும் அழகா இருக்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு வழங்கினது ஜுவல்லர்ஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
5: வணக்கம் சிங்கை.

0: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க.
1: மாடி மேல மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே.
2: காதலிக்க நேரம் இல்லை திரைப்படத்தில இருந்தும்
1: பாடினாள் ஒரு பாட்டு.
2: மக்கள் திரைப்படத்தில இருந்தும் உங்களுக்காக பாடல்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒளியேறவிருக்கின்றன. ஏன்னா செப்டம்பர் 22 தேதியான இன்று இதே நாள் 1930 தேதியில் பிறந்தவர் பி.பி. ஸ்ரீனிவாஸ்.
0: இவருடைய தாய்மொழி தெலுங்கா இருந்தாலும் தமிழா இருக்கட்டும், கன்னடமா இருக்கட்டும், மலையாளமா இருக்கட்டும், ஹிந்தியா இருக்கட்டும், இத்தனை மொழிகளையும் பார்த்து பார்த்து நல்லா உச்சரிச்சு உணர்வு பூர்வமா வழங்கக்கூடிய தன்மை இவருக்கு இருந்துச்சுன்னு சொன்னா அது மிகையாகாது இல்லையா?
2: இதனாலதான் ரவி வெவ்வேறு மாநிலங்கள்ல இவருக்கு வெவ்வேறு மாநில விருதுகள் வழங்கியிருக்காங்க. உதாரணத்துக்கு கன்னடத்தின் ராஜோத்சவ பிரசஸ்தி விருது இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. தமிழின் கலை மாமணி விருதும் இவருக்கு கிடைத்துள்ளது. ஆந்திராவை பொறுத்த வரையிலும் அவருக்கு மாதவ பெத்தி சத்தியம் விருது வழங்கப்பட்டுள்ளது.
0: இவ்வளவு விருதுகளை வாங்கினவரே குறிப்பிட்டு இந்த நடிகருக்கு பாடும் போது அந்த நடிகருடைய குரலாவே மாறிடுவார் அப்படின்னு பலரால வர்ணிக்கப்பட்டிருக்காரு. அந்த நடிகர் தான் கன்னடத்து சூப்பர் ஸ்டார் டாக்டர் ராஜ்குமார். இவருக்கு பி.பி. ஸ்ரீனிவாஸ் கிட்டத்தட்ட 300 மேற்பட்ட பாடல்களை பாடி அசத்தி அவருடைய குரலாவே மாறினாரு அப்படின்னு தகவல்கள் சொல்லுது.
2: பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடி அசத்தி இருக்கும் 2 பாடல்களை நாம இப்ப கேட்டு மகிழ்வோமா?

0: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
1: ஆமா, அதன் மூலம் நான் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
0: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
1: போனேன்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
0: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
1: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
0: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது. ஷான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ்ட் மூலம் ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்காய்டோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கெட் ஏ பயண நுழைவுச் சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர்கால வண்ணங்கள், பனியால் மூடப்பட்ட மரங்கள், மலரும் சக்குரா அனைத்தையும் மெய்மறந்து பார்த்து ரசிக்கலாம். ஷான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் இரண்டு நாட்களுக்கு மட்டும். செப்டம்பர் 26-27 பிற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை. மரினா ஸ்கொயர், 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியமில்.
2: சிங்கப்பூர், உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 முதல் அக்டோபர் 4 வரை ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாம் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை மீடியாகாம் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: நூறு வருஷங்கள் கழிச்சு இப்போ அண்மையில வந்து ஒரு பூனை, புது வகையான பூனையை கண்டுபிடிச்சு.
3: ராதிகா, நீங்க எப்படி ராதிகா பூனை மாதிரி மென்மையா கியூட்டா சாஃப்டா பேசிருக்கீங்க.
4: எனக்கு இவங்க பேசும்போது எல்லாரும் சொல்லி பாட்டு பாடுவாங்க, ஞாபகம் இருக்கா?
3: என்ன பாட்டு? காதோடுதான் நான் பாடுவேன் மனதோடு.
4: இந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது. ஏன் ராதிகா அப்படி பேசுறான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை சுற்று வட்டாரம் சத்தமா இருக்கலாம், அல்லது மத்தவங்க தூங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுக்காக அமைதியா பேசணும்னு நினைச்சிருக்கலாம், தெரியல.
3: இருந்தாலும் ராதிகா வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஜோதி ஸ்தா புஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி பரிசாக கிடைக்கின்றது. அது மட்டும் இல்ல, வளர்மதி நீங்களும் சரியான பதில சொல்லிருக்கீங்க, உங்களுக்கும் பரிசு.
4: இருவருக்கும் பரிசு கிடைச்சிருச்சு. தகவல் என்னவென்றால், பொலிவியா இது வந்து தென் அமெரிக்க கண்டத்துல இருக்க ஒரு நாடு. அங்க 100 ஆண்டுகள்ல முதல் முறையா ஒரு புது வகை பூனை உயிரினத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா?
3: ஆமா, இந்த உயிரினத்தின் பெயர் லெபர்டஸ் டில்காயோ. இந்த பூனை வகை ரொம்ப சின்னதா இருக்கும். சொல்லப்போனா இது வெறும் 46 சென்டிமீட்டர் நீளத்துல இருப்பதாகவும், 1.4 கிலோகிராம் எடையில இருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன.
4: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில தகவலை தெரிஞ்சுக்கலாம், பரிசையும் விளையலாம். ஒவ்வொரு நாளும் தவறாம கேளுங்க. நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கோம்
3: விஜய்
4: சஜினி.
5: 9:06 நிலவரம்
3: துவாசை நோக்கி செல்லும் AYE கிளெமென்டி அவென்யூ 6 இருக்கு. பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. PIE நோக்கி செல்லும் TPE லோயாங் அவென்யூ இருக்கும். பாசரீஸ் டிரைவ் 12 இருக்கும். இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
4: நேரம் இப்பொழுது 7:38. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
6: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
7: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
6: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
8: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை.
4: வணக்கம் சிங்கே.

0: அப்படின்னா இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
1: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
0: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
1: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
0: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
1: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது. சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: நல்ல கத்திரிக்காவை எப்படி பார்த்து வாங்குறதுன்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இருதயம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கோ செரிமானத்துக்கோ ரொம்பவே உதவி செய்யும் கத்திரிக்காய். அதுவும் பிரியாணில தொட்டுக்கா எண்ணெய் கத்திரிக்காய் வச்சாங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நாம வாங்கக்கூடிய கத்திரிக்காய் கசப்பு தன்மை கொண்டதாக இருக்கிறத உணர்ந்திருக்கீங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் கத்திரிக்காயில இருக்கக்கூடிய விதையின் அளவு. அதிக விதைகள் இருக்கக்கூடிய கத்திரிக்காய் கசக்குங்க, குறைவான விதைகள் இருக்கிற கத்திரிக்காய் சுவைக்கும். அதனால அடுத்த தடவை சந்தையில கத்திரிக்காய் வாங்கும் போது சும்மா தட்டி பாருங்க. லேசா காலியா ஒலிச்சதுன்னா நல்ல கத்திரிக்காய்னு அர்த்தங்க.
3: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: வணக்கம் சிங்கே.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றை சமைத்து பாருங்கள். இசை ஞானி இளையராஜா எஸ் ஜானகி அவங்களுடைய கூட்டணியில இரண்டு பாடல்களை கேட்டீங்க. கழுகு, தர்மபத்தினி ஆகிய படங்களது பாடல்கள் இடம்பெற்றன.
0: இவர்களுடைய கூட்டணியில இன்னும் ஒரு பாடல் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. கடலோர கவிதைகள் திரைப்படத்தில இருந்து.
1: இப்போ ஒலி 9 ஏட்ல ஐச்சி நகோயா, அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 20th ஆசிய விளையாட்டு போட்டிகளை பத்தின தகவல்கள்.
0: சமீபத்துல இந்தியா பல போட்டிகள்ல பதக்கங்களை வென்றிருக்காங்க. குறிப்பா 2 வெண்கல பதக்கங்கள், 2 வெள்ளி பதக்கங்களை அவங்க வென்றிருக்காங்க.
1: இப்போ பதக்க நிலவரத்தை நாம தெரிஞ்சு போவாங்க. 5 தங்க பதக்கங்கள், 3 வெள்ளி பதக்கங்கள், 15 வெண்கல பதக்கங்களை வென்ற தென்கொரியா 23 பதக்கங்களோட பட்டியல்ல 3rd இடத்துல இருக்காங்க.
0: போட்டிகளை ஏற்று நடத்தும் ஜப்பான், அவங்க 2nd நிலையில இருக்காங்க. 8 தங்க பதக்கங்கள், 12 வெள்ளி பதக்கங்கள், 12 வெண்கல பதக்கங்கள், மொத்தம் 32 பதக்கங்களோடு.
1: 23 தங்க பதக்கங்கள், 10 வெள்ளி பதக்கங்கள், 5 வெண்கல பதக்கங்கள், மொத்தம் 38 பதக்கங்களை பெற்ற சீனா பட்டியல்ல முதல் இடத்துல இருக்காங்க.
0: ஐச்சி நகோயாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆசிய விளையாட்டு போட்டிகளின் தகவல்களை நாம இப்ப
2: தெரிஞ்சுக்கிட்டோம். நிலவரம்,
1: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. PIE சாங்கியை நோக்கி செல்லும் வழியில் BKEக்கு பிறகு அங்கே செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு கவனம் தேவை. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: கொஞ்சம் சிந்தனை
7: நிறைந்த புன்னகை.

0: எவ்ரிபடி நோஸ் கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை,
3: வணக்கம் சிங்கே.
4: ஏ மஞ்ச

0: வணக்கம் சிங்கே,
1: ஆதரவு BYD.
2: COI விலை அதிகமாக உள்ளதா? BYD வழி சிறந்த தொகையை பெறுங்கள்.
1: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளருக்கான பலன்களையும் பெறுங்கள்.
2: அதோடு 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் வழி பயன் பெறலாம்.
1: BYD வாகனத்தை இன்றே ஓட்டி பாருங்கள்.
2: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
3: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
4: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
5: வணக்கம். காலை மணி 8, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். சிங்கப்பூர் உள்ளிட்ட 20 நாடுகள் AI தொழில்நுட்பம் உண்டாக்கும் ஆபத்துகளுக்கு எதிரான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளன. ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் 81வது பொதுச்சபை கூட்டத்தில் தலைவர்கள் அவ்வாறு கூறினர். ஒருங்கிணைந்த முயற்சிகள் வேண்டும் என்று கூறி தலைவர்கள் கூட்டறிக்கையில் கையெழுத்திட்டுள்ளனர். AI தொழில்நுட்ப வளர்ச்சி சரிவர நிர்வகிக்கப்படாவிட்டால் அது கடுமையான பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தும் என்று தலைவர்கள் எச்சரித்தனர். சிங்கப்பூர், நோர்வே, பின்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, ஜெர்மனி முதலிய நாடுகளின் தலைவர்கள் கையொப்பமிட்டனர். கட்டாய பரிசோதனைகளையும் சுயேச்சை மதிப்பீடுகளையும் மேற்கொண்டு AI நிறுவனங்கள் வெளிப்படையான நடைமுறைகளை கையாள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஐக்கிய நாட்டு பொதுச்சபை கூட்டத்தில் இன்று உரையாற்றவிருக்கிறார். கூட்டத்துக்கு இடையே அவர் பிரிட்டிஷ் பிரதமர் ஆண்டி பனம், ஜப்பானிய பிரதமர் சனாயே தக்கைச்சி, உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஆகியோருடன் தனித்தனியே சந்திப்பு நடத்துவார். நாளை மறுநாள் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை திரு டிரம்ப் வெள்ளை மாளிகையில் சந்திப்பார். அந்த முக்கிய சந்திப்புக்கு முன்னதாக ஜப்பானிய பிரதமர் திருவாட்டி தக்கைச்சி அமெரிக்க அதிபருடன் கலந்து பேச முனைகிறார். அமெரிக்காவுடனான உறவை மறு உறுதிப்படுத்தும் முயற்சியாக கவனிப்பாளர்கள் இதனை பார்க்கின்றனர். இதற்கிடையே அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, ஜப்பானிய தென்கொரிய வெளியுறவு அமைச்சர்கள்